0: பின்பற்றும் அதேவேளை விதிகளை வகுக்கும் நாடுகளாகவும் மாற வேண்டுமென்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியிருக்கிறார். மத்திய கிழக்கில் எல்லா தரப்புகளும் பொறுப்புடன் செயல்பட வலியுறுத்தும் கூட்டு பிரகடனத்தை பிரிக்ஸ் நாடுகள் ஏற்றுக்கொண்டன. அதிகரிக்கும் சுங்கவரி, தன்னிச்சையான பொருளாதார தடைகள் ஆகியவற்றை பிரகடனம் குறை கூறியது. எனினும் எந்த நாட்டையும் தனிப்பட்ட முறையில் குற்றஞ்சாட்டுவதை பிரிக்ஸ் தவிர்த்திருக்கிறது. ரஷ்யாவின் உக்ரைன் போர் குறித்தும் பிரகடனத்தில் எந்த குறிப்பும் இடம்பெறவில்லை. போட்டி நாடுகளை கூட ஒரே மேடையில் கொண்டுவர பிரிக்ஸ் அமைப்பால் முடியும் என்பதை உச்சநிலை சந்திப்பு எடுத்துக்காட்டுகிறது. ஆனால் புதிய உலக ஒழுங்கு குறித்து பொது உடன்பாடு எட்டுவது மிகவும் கடினம் என்பதையும் அது உணர்த்துகிறது என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இந்தோனேசிய மீட்புக் குழுவினர் படகு விபத்தில் காணாமல் போனோரை தீவிரமாக தேடி வருகின்றனர். 6 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. படகு கவிழ்ந்த இடத்துக்கருகில் சென்ற வேறு படகுகள் மூலம் 107 பேர் மீட்கப்பட்டனர். இந்தோனேசியாவின் ஜாவா கடலில் சென்று கொண்டிருந்த படகு மோசமான வானிலையால் கவிழ்ந்தது. அப்போது படகில் 240 பேர் இருந்தனர். அவர்களில் 129 பேரை காணவில்லை. படகு கடைசியாக காணப்பட்ட இடத்துக்கு அப்பாலும் தேடல் பணி விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. கடல் கொந்தளித்தபோது 3 மீட்டர் உயரத்துக்கு அலைகள் எழுந்தன. படகு ஒரு பக்கமாய் சாய்வதாக மாலுமி அவசர உதவிக்கு அழைப்பு விடுத்தார். சற்று நேரத்தில் படகு கவிழ்ந்த தகவல் கிடைத்தது என்று அதிகாரிகள் கூறினர்.
1: சொல்லும் பொருளும் ட்ரான்சாக்ஷன் பரிவர்த்தனை. மோசடிகளில் சிக்காமல் இருக்க எப்போதும் வங்கிக் கணக்கின் பரிவர்த்தனைகளை கண்காணிப்பது நல்லது. ட்ரான்சாக்ஷன் பரிவர்த்தனை.
0: செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: செப்டம்பர் 15 தேதி மாலை மணி 6:20 சிங்கப்பூர் குடிமை தற்காப்பு படை தீவு முழுவதற்குமான பொது எச்சரிக்கை முறை மற்றும் SG செக்யூர் செயலி ஆகியவை வழி முக்கிய தகவல் சமிக்ஞையை ஒலிக்க செய்யும். பதற்றம் அடையாதீர்கள். அந்த ஒலியை நீங்கள் கேட்டவுடன் பொது எச்சரிக்கை முறை ஒலியை பற்றி தெரிந்து கொள்ள உள்ளூர் வானொலி நிலையம் அல்லது கட்டணம் இல்லாத தொலைக்காட்சி ஒளிவழி ஒன்றை நாடுங்கள். இந்த தகவலை வழங்குகிறது SCDF.
1: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
2: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டார் புஷ்ப கடை.

0: வணக்கம் சிங்கே, காலை 8:13 ஆகிவிட்டது. இன்று உங்களுக்காக தனந்தனி நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கிறேன். நான் சஜினி ஏ ரஹ்மானின் இசையில் தனாலி திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக சற்று முன்பு பாடல் ஒலித்தது. கமல்ஹாசன், சித்ரா மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. சரி, அடுத்த 3 நாட்களுக்கான வானிலை நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க. வானம் தெளிந்து காணப்படுவதோடு நீங்க அவ்வப்போது பலத்த காற்றையும் எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர்.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
2: எஸ்பி முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னிராய்ஸ்.
3: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
0: ஓர் அமெரிக்க டாலர் 1 வெள்ளி 28 காசு, ஓர் யூரோ 1 வெள்ளி 48 காசு, ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் 1 வெள்ளி 73 காசு, ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 92 காசு, 100 இந்திய ரூபாய் 1 வெள்ளி 34 காசு, 100 இலங்கை ரூபாய் 35 காசு, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கேட் 3 வெள்ளி 21 காசு.
4: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
5: அப்படிப்பட்ட வாழ்க்கைய வாழும் ஒருத்தருக்கு எல்லாமே சிறப்பா தானே அமையணும். சிறப்பா அமைறதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்ல. எல்லாமே இருந்தும் ஏதோ ஒன்னு குறையுதுப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஊக்கத்தையும் கொடுத்து நல்ல அழகான முகத்தையும் கொடுத்து இந்த திங்கக்கிழமையிலிருந்து உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி வரும்னு சொல்றாங்க.

0: ஏரிஸ் ஜெயராஜ் நேசையில் உங்களுக்காக சாமுராய் ஆதவன் திரைப்படங்கள்ல இருந்து பாடல்கள் ஒலித்தன, பாடல்களை கேட்டு மகிழ்ந்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேங்க. நாம இன்னும் கொஞ்ச நேரத்துல திரு செல்வரதிய சந்திக்க போறோம். 40 வருட சமூக சேவைக்காக சமீபத்துல அவருக்கு விருது கிடைத்தது, அதை பற்றி நாம மேலும் தெரிஞ்சுக்க போறோங்க. சில தொழில்நுட்ப காரணங்களால அவரால் நம்மோடு ஃபேஸ்புக் வாயிலாக இணைய முடியல, இருந்தாலும் தொலைபேசியின் மறுமுனையில காந்துகிட்டு இருக்காரு திரு செல்வரதி. அவரை நாம இன்னும் கொஞ்ச நேரத்துல சந்திக்க போறோம். அதற்கு முன்பு உங்களுக்காக போக்குவரத்து நிலவரம்.
1: 96 போக்குவரத்து நிலவரம்.
0: AYE-ஐ நோக்கி செல்லும் CTE-PRE சாங்கிக்கு பிறகு 3rd தடத்தில் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. நகரத்தை நோக்கி செல்லும் கேலாங் ரோடு ஜூச்சியட் ரோடிற்கு பிறகும் மற்றும் ஒரு விபத்து ஏற்பட்டுள்ளது. 3rd-4th தடங்களை தவிர்க்கவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: வர வர தினசரி செலவு அதிகரிச்சுக்கிட்டே போகுது.
7: சிங்கப்பூர் ஒரு சிறிய நாடுங்கிறதால உலக நடப்புகள் நம்மள பல விதங்கள்ல பாதிக்கலாம். ஆனா நல்ல வேளையா அதை சமாளிக்க அரசாங்கம் நமக்கு துணையா இருக்கு.
8: பட்ஜெட் 2026 வாழ்க்கை செலவின சிறப்பு தொகை வர இருப்பதா கேள்விப்பட்டேன்.
7: ஆமா, மத்திய கிழக்கு நிலவரத்தை கருத்துல கொண்டு ஆதரவு வழங்கும் வகையில ஏப்ரல் மாதத்துல இது மேம்படுத்தப்பட்டுச்சு. தகுதியுள்ள சிங்கப்பூர்களுக்கு இந்த மாதம் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை கிடைக்கும். இது முன்பு இருந்த 200 வெள்ளி முதல் 400 வெள்ளி வரையிலான தொகையை விட அதிகம்.
8: நல்லதுதான். இதுக்கு நாம விண்ணப்பிக்கணுமா?
7: தேவையே இல்ல. நீங்க தகுதி பெறுபவரா இருந்தா உடனே கிடைக்கும். தொகை கிடைப்பதற்கு முன்னாடியோ கிடைச்ச பிறகோ குறுஞ்செய்தி மூலம் நமக்கு தகவல் தெரிவிக்கப்படும்.
9: செப்டம்பர் 9 முதல் 2.4 மில்லியன் சிங்கப்பூரர்களுக்கும் அதிகமானோர் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கை செலவின சிறப்பு தொகையை பெறுவர். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/special-payment.
10: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி, முத்துக்காளியாக சூரி, சட்டப்புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ், இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன்டவுன், ஈஸ்ட் கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மைல் டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன்செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Movies Private Limited.

0: காலை 9:08 கேட்டாலே பரவசம். நேரம் இப்பொழுது சரியாக காலை 8:29 ஆகிவிட்டது. தொலைபேசியின் மறுமுனையில காத்துக்கிட்டு இருக்காரு திரு செல்வரதி. சமீபத்துல தொண்டுழியம் செய்வதற்காகவும் சமூக சேவைக்காகவும் அவருக்கு பிளாட்டினம் விருது ஒன்று வழங்கப்பட்டது. அதை பற்றி நாம இப்ப தெரிஞ்சுக்க போறோங்க. வணக்கம் திரு செல்வரதி.
1: வணக்கம் சஜினி.
0: எப்படிப்பா இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட இணைந்ததற்கு ரொம்ப நன்றி.
1: எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல்ல உங்களுக்கு தான் நன்றியை தெரிவிக்கணும். ஒளி 96.8 நன்றியை தெரிவிச்சிடறோம்மா.
0: ஆமா, நன்றி சார், நன்றி. சரி, இப்ப 40 ஆண்டு கால சமூக சேவைக்காக சமீபத்துல மூத்த அமைச்சர் லீ உங்களுக்கு ஒரு பிளாட்டினம் விருதை வழங்கி இருந்தாரு. அந்த விருதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: இந்த விருது வந்து எல்லாம் கிராஸ்ரூட் லீடர்ஸ்க்கும் கொடுக்கிற ஒரு விருது. 5 வருடம், 10, 20, 25, 30, 35, 40, 45 வரை 50 வரைக்கும் விரோடு இருந்தோம்னா அதிகம் பெற்றுக் கொள்ளலாம். திரு லீ வந்து எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர். அவர் மூலியமாக டெக்கி கான்ஸ்டிடியூன்சில இந்த விருது எனக்கு வழங்கப்பட்டது. ஸோ வருடம் சேவை செய்வோருக்கு இந்த விருதுகள் வழங்கப்படும். அந்த வகையில் எனக்கு வந்து 40 ஆண்டுகளாக இந்த விருது முன்மொழியப்பட்டு கிடைத்துள்ளது.
0: சரி, 40 வருஷமா நீங்க சமூக சேவையில ஈடுபட்டு வர்றீங்க. இப்ப நாம 40 வருடங்களுக்கு முன்பு பின்னோக்கி கொஞ்சம் போவோமே. சமூக சேவையில ஈடுபட உங்களுக்கு முதன் முதல்ல தூண்டியது எது?
1: தூண்டுதான் என்னுடைய இளைய பருவ வாழ்க்கை தான். ஒரு சிறு பயிரா ஒரு 10 வயசுல இருந்து சொல்லலாம். எங்கள் குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டது அந்த காலகட்டத்துல. எங்களுக்கு எங்க வீட்டுல ஒரு 9 பேர், எங்க அப்பா அம்மா உட்பட 11 பேர் இருந்தோம். ஏழ்மையில இருந்தோம்னு தான் சொல்ல முடியும். அந்த ஏழ்மை நிலை இனிமேலும் பெரிய யாருக்கும் வரக்கூடாதுன்னு நான் அன்னைக்கே முடிவெடுத்தேன். அந்த முடிவு தான் எனக்கு 30 ஆகும் இந்த சமூக சேவையில ஈடுபட்டேன். ஏன்னா மற்றவங்களுக்கும் உதவி செய்யணும், நம்ம விட இன்னும் மோசமா பல பேரும் இருக்காங்க, அவங்களுக்கு எப்படியாவது உதவி செய்யணும்னு ஆர்சியில போய் சேர்ந்தேன். தான் என்னுடைய தொண்டுழியம் ஆரம்பிச்சது.
0: 40 வருஷமா நீங்க வந்து தொண்டுழியம் செஞ்சுக்கிட்டு வரீங்க, சமூக சேவை செஞ்சுக்கிட்டு வரீங்க. இன்று வரையிலும் நீங்க தொடர்ந்து செய்யறீங்க அப்படின்னு எனக்கு தகவல்கள் கிடைத்துள்ளன, அப்படித்தானே சார்?
1: ஆமா, இன்னும் செஞ்சுட்டு தான் இருக்கேன்.
0: ஓய்வு பெறணும் அப்படின்னு ஏதாச்சும் எந்த ஒரு கட்டத்திலயும் நீங்க வந்து நினைச்சிருக்கீங்களா?
1: இதுல வந்து ஓய்வு பெற தேவை இல்லம்மா. ஏன்னா நம்ம நாள் இன்னும் சிலர் வாழ்க்கையில நல்ல ஒரு புத்துணர்ச்சியோ அல்லது ஒரு சேவை செய்து அவங்க வாழ்க்கையும் மேம்படுத்துவதற்கு நம்மளால உதவி செய்ய முடிஞ்சா கட்டாயம் செய்துகிட்டே போகலாம். அதற்கெல்லாம் வயது வரம்பு கிடையாதுமா. இது தொடர்ந்து செய்தனால மன மகிழ்ச்சி இருக்குது. எனக்கு இன்னும் மன மகிழ்ச்சி தான் இந்த மாதிரி தொண்டுடையம் தேர்தல.
0: ஆமா, நீங்க ரொம்ப அற்புதமா சொல்லியிருந்தீங்க. அப்ப நாம மட்டும் சந்தோஷமா இருக்கிறத விட மத்தவங்களும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறது அந்த சிந்தனை இருக்கு இல்லையா, அந்த மனசு இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம்.
1: அது உண்மைதான். எல்லாருக்கும் இருக்கணும்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல வாழ்க்கை சூழல் பார்க்கும்போது பல பேரும் அவசரமா போயிட்டு இருக்காங்க. நேற்று தற்செயலாக சிஎன்ஏ நிகழ்ச்சியில ஒரு டாக்குமெண்ட்ரிய பார்த்தேன். அதுல டோன்ட் கால் மீ புவர்னு ஒரு டாக்குமெண்ட்ரி, அது பார்க்கும்போது நானே கண் கலங்கினேன். ஏன்னா இன்னமும் அந்த மாதிரி இருக்காங்களா கூட நான் நினைக்க வேண்டியதா இருக்குது. அதை பார்க்கும்போது பழைய கால நினைவுகள் மறுபடியும் வருதுமா வாழ்க்கையில். நான் தொடர்ந்து எல்லோருக்கும் சேவை செய்வோமே. வேலை காசா பணமா வீணா போகுது, ஒண்ணுமே இல்ல. நம்ம நேரம் தான் பயன்படுத்தணும்.
0: சரி, இந்த 40 வருட காலகட்டத்துல உங்களுடைய சமூக சேவை தொண்டுழிய பயணத்துல வந்து நீங்க பலரையும் சந்திச்சிருப்பீங்க, பலருக்கும் உதவி செஞ்சிருப்பீங்க, பல அனுபவங்களை நீங்க பெற்றிருப்பீங்க. மறக்க முடியாத ஒன்று அப்படின்னு சொல்லணும்னா ஏதாச்சும் குறிப்பிட்டு இருக்கா சார்?
1: ஆர்சியில இருக்கும்ல, மாதந்தோறும் வீடு வீடா போவோம். அந்த காலகட்டத்துல வீடு வீடா போகும்போது ஒரு வீடு இருண்டு கிடந்தது. ஆனா அங்க ஆள் குடியிருந்தாங்க, நாங்க கதவை தட்டினோம்னா அவங்க கதவை திறந்து எங்களை பார்த்தாங்க, பேசினேன். அப்பதான் புரிஞ்சது அங்க விளக்கம் இல்லையா, தண்ணீரும் இல்லாம இவ்வளவு நாள கஷ்டப்படுறாங்க.
0: ஏன்னா
1: இவங்க எல்லாம் சாதாரண நிலையில இருந்து 5 ரூம் பிளாட்க்கு வந்தாங்க. அது அவங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆகாம போயிட்டு, அதாவது சரியா கணக்கு வழக்கு பார்த்திருந்தா கட்டாயம் நல்லபடியா இருக்கலாம், ஆனா இவங்க கணக்கு வழக்கு பார்க்காம அவசரப்பட்டு வாங்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்கள பார்க்க முடியல, சீன குடும்பம் தான் பார்க்க முடியல, எனக்கே ரொம்ப பரிதாபம் ஆயிட்டு, வயசானவங்க. அதனால எங்க சமூக நிலையம் மூலியமாக அவங்களுக்கு உதவி எல்லாம் கொடுத்து, பிறகு அவங்களும் ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு நாங்களும் உதவி செஞ்சோம். எங்க ஆர்த்திக்கும் வாங்க வந்து என்ன உதவி வேணுமோ சொல்லுங்கன்னு சொல்லி கூட நாங்க அவங்களுக்கு ஊக்கம் கொடுத்தோம். இன்னொரு விஷயம் வந்து ஒரு மலாய்கார குடும்பம், ரொம்ப ஏழ்மையான குடும்பம், 3.5 வீட்டுல குடியிருக்காங்க, பல பிள்ளைகள். ஆனா நாங்க வருஷம் வருஷம் இந்த இது கொடுப்போம், என்னது பிள்ளைங்களுக்கு படிப்புக்காக என்ன கொடுப்போம், இது பர்சரி கொடுப்போம். ஆனா இவங்களுக்கு பாருங்க, நாங்க வந்துட்டு பேனர்ஸ் எல்லாம் போட்டோம், இதை பற்றி பறைசாற்றி ஃபார்ம்ஸ் எல்லாம் இங்க இருக்க வந்து பெற்றுக்கலாம். ஆனா வீடு வீடா போகல. அப்பதான் அறிஞ்ச இந்த விநாயகர் வீட்டுக்காரங்க அதற்காக விண்ணப்பமும் செய்யல. இது வந்து நம்ம முன்னைய பிரதமர் தான் திரு லீ ரொம்ப வலியுறுத்தினார், ஏன் இந்த மாதிரி பர்சரி அவார்ட்ஸ்க்கெல்லாம் தமிழர்களும் விநாயகர்களும் ரொம்ப பேர் வர்றது இல்லையேன்னு. அதை குறியா கொண்டுதான் நாங்க வீடு வீடா போனோம், இந்த வீட்டை சந்திச்சேன், அந்த குடும்பத்துக்கு இதெல்லாம் பெற்றுக் கொடுக்க நான் சொன்னேன். எல்லாமே வழங்கப்படுது, ஏன் வந்து எடுத்துக்க மாட்டீங்க, அவங்களுக்கு தெரியலன்னு சொல்றாங்க. சம்டைம்ஸ் அதான் நான் சொல்றேன், ஆர்சி நோட்டீஸ் போர்ட்ஸ்ல அந்த பேனர்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமான ஒண்ணு, அதை படிக்காவிட்டால் ஒண்ணுமே தெரியாது. வழங்கப்பட்டவன அந்த குடும்பம் இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மா என்னை பார்த்தாலும் வணங்குறாங்க, என்னை பார்த்து மிக்க நன்றி செல்வா அப்பா உதிச்சு. அது வந்து எனக்கு பெருமிதமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஆனா ஏதோ ஒரு குடும்பத்துக்கு ஒரு வழியை வகுத்து வச்சுட்டோம், அதுல இருந்து அவங்க எப்போதும் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ பர்த்டே அவார்ட் அன்னைக்கு நான் அவங்க சந்திப்பேன், சந்தோஷமா இருக்கிறாங்க, அது ரொம்ப சந்தோஷமா. அட்லீஸ்ட் பிள்ளைங்க படிப்புக்கு ஒரு உதவியா இருக்கும் பாருங்க.
0: ஆமா, இரண்டு அவங்களுடைய வாழ்க்கையில நீங்க வந்து ஒரு வெளிச்சமா அமைஞ்சிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும் திரு செல்வரதி.
1: உண்மையிலுமா, அது உண்மையிலேயே இறைவன் கொடுத்த ஒரு பலத்தை கொண்டுதான் இது செய்யறேன். தொடர்ந்து செய்யணும்னு நீங்க கேட்டீங்கல்ல, ஏன் இன்னும் ஓய்வு பெறாம இருக்கீங்க, இதுதான் காரணம். இன்னும் இருக்காங்க, உனக்கும் கீழே உள்ளவர் கூடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு, அந்த நிம்மதி தான் எனக்கு வருது. நான் நல்லா இருக்கிறேன், ஆனா இவங்க இன்னும் இதா இருக்கிறாங்களே, இருந்தாலும் நம்ம போய் உங்களுக்கு சேர்னால மனிதன் என்பவன் தெய்வம் ஆகலாம்னு சொல்லுவாங்க. அதுதான்
0: நான் அடுத்த கேள்வியை கேட்கணும்னு இருந்தேன். உங்களுடைய நீங்க இப்ப பகிர்ந்து கொண்டதுலயே வந்து உங்களுடைய பதில் அடங்கியிருக்கு. அதாவது நான் என்ன கேட்க வந்தேன்னா, இப்ப சமூக சேவை தொண்டுழியம் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய நேரத்தை நீங்க வந்து நிறைய செலவழிக்கணும். நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா சற்று முன்பு, காசா பணமா அதை வந்து செலவழிக்க தேவையில்லை, நேரத்தை தான் நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்ப இந்த மாதிரி தருணங்கள் வரும்பொழுது நம்மளுடைய நேரத்தை வந்து நீங்க அதிகம் கொடுக்க வேண்டிய சில தருணங்கள் இருக்க, அந்த நேரத்துல வந்து உங்களுக்கு வந்து தொடர்ந்து இந்த சமூக சேவை செய்வதற்கு வந்து ஏதாச்சும் கஷ்டம் நடந்திருக்கா, ஏதாச்சும் தடங்கள் ஏற்பட்டிருக்கா? அந்த தடங்கள் ஏற்படும் பொழுது, இந்த சவால்கள் ஏற்படும் பொழுது அதை நீங்க எப்படி கடந்து வந்தீங்க? தொடர்ந்து நான் வந்து துண்டுழியம் செய்வேன், தொடர்ந்து நான் வந்து சமூக சேவை செய்வேன் அப்படின்னு நீங்க வந்து எப்படி நீங்க வந்து எழுந்து நின்று நான் வந்து தொடர்ந்து செய்வேன் அப்படின்னு நினைச்சீங்க?
1: முதல்ல குடும்பம், என் குடும்பத்துல எனக்கு அப்ப வயசு 30 ஆரம்பிக்க முடியல. எனக்கு 2 பிள்ளைகள், ஒரு பெண்ணும் ஒரு ஆணும், அவங்களோட வளத்தை என் மனைவி கவனிச்சுக்கிட்டாங்க. என் மனைவிய நான் வீட்லயே இருக்க வச்சுட்டேன், இப்பட்ட வீட்டுல இருந்து. நான் வந்து இராணுவத்துல வேலை செஞ்சேன், 37 வருஷமா இராணுவத்தில் வேலை செய்யறேன். வீட்டுல இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறது என் மனைவி சொக்கம்மா, அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. அதனால எனக்கு ஒரு இடையூறு அதுல இல்லை. இராணுவத்தை பொறுத்த வரைக்கும் சில சமயங்கள்ல பயிற்சிகள்லாம் இருக்கும், கொஞ்சம் தடைகள் இருக்கும். ஆனா எங்க ஆர்சியில இந்திய நட்பணி குழுவிலையும் நாங்க வந்து வகுத்து வச்சுக்குவோம் கரெக்டா, எங்க கிளைண்டர் எல்லாம் பார்த்து நேரத்தை எல்லாம் பார்த்து அதுக்கு ஏற்றப்பட வகுத்து வச்சு இது. அதே வழியில அப்படி யாராவது உதவின்னு அடி எங்க ஆர்சிக்கு வந்து அங்க டியூட்டியில எங்க மெம்பர்ஸ் இருப்பாங்க அன்றாடம், அவங்க வந்து தகவல் எடுத்துக்கொண்டு என்கிட்ட சொல்லுவாங்க. நான் அதன் மூலியமா அடுத்து என்னென்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ நாங்கள் அதை செய்வோம். ஸோ எங்களுக்குள்ளே ஒரு நல்ல புரிந்துணர்வு இருக்கு. அதே வேளையில் எங்கள் உறுப்பினர்களும் நல்ல உறுப்பினர்களாக இருந்தாங்க. என் பக்க பலமாக இருந்தவர்கள், என்னுடைய சீன நண்பர்கள், விநாயகரின் நண்பர்கள், இந்தியர்கள் எல்லாம் சராசரியும் இருந்தாங்க. எல்லோருமே சேர்ந்து தான் உழைச்சோம்னு சொல்ல முடியும். இது தானாக வந்தது இல்லம்மா. பல பேரும் எனக்காக இருக்கும். எனக்கு பக்கபலமாக என்னுடைய நண்பர் திரு ஜிம்மி இருந்தாரு. அவரு என்னால் செய்ய முடியாத சில காரியங்களை அவர்கிட்ட கொடுத்துருவேன். அவர் எடுத்து அவர் தான் எனக்கு துணை தலைவராக இருந்தார். ஸோ இந்த மாதிரி பலரும் பல நல்ல உள்ளங்கள் என்னோடு கூட்டு சேர்ந்தாங்க அந்த தருணத்தில். அது உண்மையிலேயே ஒரு சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரியே என்னுடைய இந்திய நற்பணி குழுவிலையும் எனக்கு கிடைத்த நண்பர்கள், என் கிடைத்த உறுப்பினர்கள் எல்லாம் தோல் கொடுத்தாங்க. எங்களுக்குள்ளே பல கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும், ஆனா எல்லாத்தையும் சமாளித்து நாங்க தொடர்ந்து பாடுபட்டோமா. அதனாலதான் பல காரியங்கள்ல எங்க குடும்ப பாதத்தையும் பார்க்காம நாங்க செஞ்சோம். அவங்களுக்கு வீட்டுக்கு வீட்டுக்கு வாசு பழகி
0: தானே,
1: எல்லாம் கருத்து கொண்டு இருந்தாலும் எல்லாம் பாடுபட்டாங்க பாருங்க. சேர்ந்து செஞ்சோம், கொடுத்து கொடுத்து தோல் கொடுத்தோம். அதனாலதான் எல்லாத்தையும் சாதிக்க முடிஞ்சதுமா.
0: அற்புதமா சொல்லியிருந்தீங்க சார். சரியான ஆதரவு இல்லாம நம்மால வந்து வாழ்க்கையில வந்து செய்ய வேண்டிய சில விஷயங்களை வந்து செய்ய முடியாது. உங்களுக்கு வந்து உங்களுடைய குடும்பத்தார் வந்து நல்ல ஆதரவு வழங்கியிருந்தாங்க. ரொம்ப முக்கியமா உங்களுடைய மனைவி உங்களுக்கு உறுதுணையா இருந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய பிள்ளைகள் என்ன நினைச்சிருப்பாங்க? அதாவது நீங்க வந்து அடிக்கடி வந்து இப்ப நீங்க சொன்னீங்க இராணுவத்துல வேலை செஞ்சிருந்தீங்க, அது மட்டும் இல்ல தொண்டுழியம் செய்வதற்கு அடிக்கடி நீங்க வந்து மீட்டிங்ஸ் எல்லாம் போக வேண்டியதாக இருக்கும் இல்லையா? சமூக சேவை செய்வதற்காக சில நேரத்தை வந்து செலவழிக்க வேண்டியதாக இருக்கும். அப்ப உங்களுடைய பிள்ளைகள் வந்து இந்த தருணத்துல வந்து அப்பா வீட்டுல இல்லையே, அவர் எங்க போயிட்டாரு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்களா? ஏன் அப்பா நீங்க எங்களோட வந்து நேரத்தை செலவிடுறதுல அப்படின்னு எப்பயாவது கேட்டிருக்காங்களா?
1: இந்த கேள்விக்கு நான் பதில் அளித்ததே இல்லை. ஏன்னா என் பிள்ளைங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்பா செய்யறாரு, அதை பற்றி அவங்க பெருசா கவலைப்படல. ஏன்னா அவங்களுக்கு தான் அம்மா இருக்காங்களே, அவங்க அம்மாவும் ரொம்ப ஒன்று நின்றுருந்தாங்க. அதனால எனக்கு அதுல ஒன்றும் கவலை. ஆனால் வீட்டுக்கு வந்த பிறகு வந்து பேசுவாங்க, போவாங்க, வருவாங்க. அப்பப்போ நானும் விடுபடுத்து இங்கே வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வருவோம். அந்த மாதிரியும் ஓடணும். அதை எல்லாமே சரி வர வீட்டில் வந்து என் வைஃப் தான் மேனேஜ் பண்ணிச்சு. அதுதான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு விடுபடுக்க வேண்டிய நேரத்தில் விடுபடுத்துக்கிட்டு, இந்த பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லாத நேரத்தில் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போறதோ வர்றதோ, பள்ளிக்கு அழைச்சிட்டு போறதோ, அவங்க ஹோம்ஒர்க் பார்க்கறதோ, எல்லாத்தையும் மனைவியை பார்த்துக்கிட்டதுனால எனக்கு அதுல ஒரு பிரச்சனை இல்லை. பிள்ளைங்களும் அது ஒரு பொருட்டா நினைச்சு இது இல்லை. ஆனா இருந்தாலும் வழி தவறி போகாம நல்ல பிள்ளைகளா வளர்த்துருந்தாங்க. என் மனைவி நல்ல படிச்சிருக்காங்க, ரெண்டு பேருமே நல்ல பட்டதாரிகளா இருக்காங்க. இது எனக்கு ஒரு சிறப்பு தாம்மா. ஏன்னா என் மனைவி மூலியமா இந்த மாதிரி ஏற்பட்டது. சமூகத்துக்கு நான் எம் துண்டுரியத்தை நான் ஆற்றுனேன். ஸோ அதனால ரெண்டு பேரும் சராசரி பகுதி வாரியாக அவங்கவுங்க கடமையை முடிச்சுக்கிட்டோம், நல்லபடியாக முடிச்சுட்டோம். இப்போ ஓரளவு ஓய்வு கிடைக்க ஒரு பேரை வந்துட்டோம். அப்பப்போ அவங்க கூட விளையாண்டுட்டு போறது வர்றது பேசுறது அவ்வளோதான். ஸோ இப்போ உள்ள வாழ்க்கை அப்படி. ஆனால் நிரந்தரமாக சமூக சேவையிலிருந்து ஓய்வு பெறவில்லை.
0: ஆஹா, ரொம்ப அற்புதமா சொல்லியிருந்தீங்க. ஆக உங்களுடைய கண்டிப்பா உங்களுடைய பிள்ளைகள் இந்த பேட்டியை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, உங்களை நினைத்து ரொம்ப பெருமைப்படுவாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க 40 வருடம் விருது வேற பெற்றிருக்கீங்க, அதற்கும் அவங்க வந்து ரொம்ப பெருமைப்பட்டிருப்பாங்க. உங்களுடைய மனைவியும் ரொம்ப பெருமைப்பட்டிருப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். சரி சார், அடுத்தது வந்து நான் என்ன கேட்கணும்னு நினைச்சேன்னா, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க 40 ஆண்டு காலகட்டத்துல வந்து சமூகத்தோட நீங்க வந்து நிறைய இணைந்து பல நடவடிக்கைகள் பல உதவி நீங்க செஞ்சிருக்கீங்க. இந்த காலகட்டத்துல, அதாவது நீங்க பாத்தீங்கன்னா, இந்த 40 வருட காலகட்டத்துல இந்த பயணத்துல வந்து நம்ம சமூகங்கள் மாறி வந்திருக்கின்றன. இப்ப இந்த காலகட்டத்துல இப்ப நம்ம சமூகத்திற்கு அதிகமா என்ன தேவைப்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: அதிகம் தேவைப்படுறது கல்வியை பற்றி பெரும்பாலும் பேச வேண்டியதா இருக்குமா? நம்ம இளையர்கள் பத்தி நினைக்க முடியும் கொஞ்சம் கவலையாதான் இருக்குது. சமூகத்துல நான் பார்க்க முடியல, பல இளையர்கள் பார்த்துட்டு இருக்கேன், கொஞ்சம் வழி தவறி போயிட்டு இருக்கிறது பார்க்க முடியல, ரொம்ப வருத்தமா இருக்கு. இது நான் வந்து அவங்ககிட்ட வலியுறுத்தி இருக்கேன். இப்ப நான் கொஞ்ச நாளா பள்ளியில கூட வேலை செஞ்சேன், பள்ளியில செகண்டரி ஸ்கூல்ல வேலை செய்யும் கூட இதே தான் பறைசு கற்றிருந்தேன். என்னுடைய கதையை தான் சொன்னேன், அதாவது படிப்பு எவ்வளவு முக்கியம் ஒவ்வொரு வாழ்க்கையில. அது வந்து எந்த எந்த இனத்து பிள்ளைங்களா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. அதை பற்றி நான் ரொம்ப பேசியிருக்கேன். பள்ளியில படிக்க வரமுல்ல, நல்லபடியா படிச்சுட்டு அப்புறம் வெளியாகுமே. ஆனா அந்த மாதிரி கேட்டுக்கிட்டு போயிட்டு வந்த பிள்ளைங்களும் இருக்காங்க, என்கிட்ட வந்துட்டு சொல்லியிருக்காங்க, இந்த பள்ளியை நான் ரொம்ப விரும்புறேன், இந்த பள்ளியை ரொம்ப மிஸ் பண்றேன்னு. இதெல்லாம் சொல்ல முடியல, நான் சொல்லுவேன் இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை பயணத்துல பல கஷ்டங்களை நீ தாண்டி போனோம், அதெல்லாம் ஒரு சவாலா எடுத்து சமாளிச்சுட்டு போனேன்னா வாழ்க்கையில் நல்லா வருவேன். என் நிலைமை நான் அப்படிதான் சமாளித்து வந்தேன். இப்ப ஒரு நிலைமைக்கு வந்திருக்கேன்னா அதெல்லாம் உண்மையிலேயும் உழைப்பு தான். அதே வேளையில மற்றவங்களுக்கும் நம்ம பார்த்து செய்வோம். நண்பர்கள் எல்லாம் வழி தவறி போறாங்கன்னா அவங்களை தயவு செய்து உன் வழிக்கு கொண்டு வா. அவங்களுக்கு கெட்ட நண்பர்கள் ஒதுக்கிறாதீங்க, அவங்களை ஒதுக்குவதற்கு அவங்களே ஒதுங்கி போயிடுவாங்க, தானாவே ஒரு பக்கம் போயிடுவாங்க. அப்புறம் சமுதாயம் என்ன ஆகும், தீர் அழிந்து போறதுக்கா? அந்த மாதிரி இருக்க கூடாது. நல்ல நண்பர்கள் வேணும், தீய வழியில போடுற நண்பர்கள் அவங்க எல்லாம் கெட்டவங்க இல்லம்மா. எந்த பிள்ளையும் கெட்ட பிள்ளையே இல்லை, உண்மையில எல்லாம் குழந்தையும் நல்ல குழந்தை தான், மண்ணில் பிறக்க இல்லை. அது வந்து நம்ம சூழ்நிலை, அவங்க குடும்ப சூழ்நிலையோ அல்ல வேற வெளியில உள்ள சூழ்நிலையோ என்னன்னு தெரியாது. ஆனா அதனால பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் ரொம்ப பேர் இருக்காங்க, நம்ம சமுதாயத்துல ரொம்ப பேர் இருக்காங்க. இந்த மாதிரி அந்த இளைஞர்கள் எல்லாம் தயவு செய்து எப்படியாவது நம்ம எல்லாம் சேர்ந்து மறுபடியும் சமுதாயத்துக்குள்ளே கொண்டு வந்து நல்வழி காட்டி அவங்களை தொடர செய்யணும். எந்த குழந்தையும் தன்னுடைய பொறுப்புல இருந்து விலகி போயிட்டா நமக்கு தான் வருத்தம். அது நம்ம பிள்ளை இல்லாட்டியும் பரவாயில்ல, யார் வீட்டு பிள்ளையா இருந்தா என்ன, அந்த குழந்தையும் ஒரு தந்தை ஒரு தாயோட பிள்ளை. அந்த பிள்ளை நல்லா இருந்தா தான் அந்த குடும்பமும் நல்லா இருக்கும், நம்ம குடும்பமும் நல்லா இருக்கும், நம்ம சமுதாயமும் நல்லா இருக்கும்.
0: சரியா சொல்லுங்க சார்,
1: ரொம்ப
0: வலியுறுத்துறேன். இளையர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது பல இளையர்கள் வந்து இந்த தருணத்துல வந்து வானொலியை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களும் வந்து சமூகத்திற்கு சேவை செய்யணும், தொண்டுழியம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஆனா எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம இருப்பாங்க. அல்லது இது செய்யறது, இந்த சமூக சேவையில காலடி எடுத்து வைக்கிறது சரியான ஒரு முடிவா இல்லையா அப்படின்னு ஒரு குழப்பத்துல இருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம இளையர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: ஆக்சுவலி சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு குழப்பமே தேவையில்லைம்மா. ஏன்னா அரசாங்கத்துக்கெல்லாம் வழிவகுத்திருக்கு, இளையர்களை அழைக்குது. ஏன்னா இவங்க தான் எதிர்கால தலைவர்களாக மாறுவாங்க. இப்ப வந்து சமூக நிலையத்துல சேரலாம், அங்க யூத் குரூப் அது இது அந்த இளையர்களுக்காக சிறப்பாக வழி நடத்திட்டு இருக்காங்க. அதே வேளையில அவங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுக்குறாங்க, அதையும் சேரலாம். இல்லாட்டி குடியிருப்பாளர் சங்கத்துல சேர்ந்து அங்கேயும் பணியாற்றலாம். ஆனா முன் வர மாட்டாங்க, ஏன்னா அவங்க சொல்றாங்க நேரம் கிடையாது, ரொம்ப இதா இருக்கும். ஆனா நான் பார்த்த சில இளையர்கள் இன்று வரையில் அன்றிலிருந்து பாடுபட்டு இன்றைக்கு நல்ல தலைவர்களாக இருக்காங்க, சில அமைப்புகளுக்கு தலைவர்களாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி எல்லாம் கொடுக்குறாங்க பாருங்க. அது வந்து தர்ம இதெல்லாம் கொடுத்து அவங்க ராணுவத்துக்கு போனா இன்னும் சிறப்பா செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ராணுவத்துல போனாங்கன்னா அந்த தலைமைத்துவத்தின் மூலியமா ராணுவத்துல என்ன செஞ்சா கூட பரவாயில்ல, நல்ல சிறந்த ஒரு தலைவராக இருக்கலாம். வாழ்க்கையில் ஒரு தலைமகனாக வர்றவர்களுக்கு இந்த படிப்படியான என்ன சொல்றது, படிப்படியான முன்னேற்றங்கள் தேவை. ஒரு இளையருக்கு அது சிறு வயசுல ஆரம்பிச்சா தப்பே இல்லம்மா. நீ எவ்வளவு கஷ்டப்பட்டியோ, நீ எப்படி பாடுபடுறியோ, இது மற்றவங்களுக்கு உதவி செய்ய, அல்ல நீ சிறப்பா இருக்க உன் பெற்றோர்கள் நீங்க சிறப்பா வளர்த்திருந்தா அந்த பங்கு எடுத்து இன்னும் சில மாணவர்கள் இளையர்கள் கொடுத்து அவங்களையும் இழுத்தன்னா நீங்க அங்கேயும் ஒரு கூட்டு முறையில ஒரு நிகழ்ச்சியை நடத்த முடியல, உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும். அந்த தன்னம்பிக்கை இல்லாததான் பல பேர் வழி தவிப்போம். அது உனக்கு ஏதாவது உதவி வேணுமா, நாங்க வழி காட்டுறோம். பல வழிகள் அரசாங்க உதவிகள் பல இருக்குது, நீ பயன்படுத்த பயன்படுத்தாம இல்லையே ஒண்ணுமே இல்லையே நினைக்காது, போய் தேடி பார்க்கலாம். தேடி பார்த்தாதான் உதவிகள் கிடைக்கும். இருக்கு, எல்லா இதுவும் இருக்கு, அரசாங்க எல்லா விதத்துக்கும் பண உதவிகள் செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க. ஆனா காரணங்கள் நல்ல காரணங்களா இருக்கணும், சும்மா ஒப்புக்காக போயிடுவேன் அதெல்லாம் கட்டாயம் நிறைவேறாது. நான் 40 ஆண்டு காலமாக இந்த மாதிரி அரசாங்கத்தோட துணையோடும் சில நல்ல உள்ளங்கள் எனக்கு தெரிஞ்ச சில நல்ல உள்ளங்கள் ரங்கு நோட்டில இருக்காங்க, என் நண்பர்கள் எல்லாம் உதவி செஞ்சு பண உதவி செஞ்சு பல நிகழ்ச்சிகள் செஞ்சோம். உதாரணத்துக்கு ஒரு ஆறாம் படிவம் படிக்கிற இந்திய மாணவர்களுக்காக துணை பாட வகுப்புகள் செஞ்சோம். அந்த 10 மாணவர்கள் எடுத்தோம். அந்த 10 மாணவர்கள் யாரால குறிக்கப்பட்டாங்கன்னா அந்த ஆசிரியை. ஆசிரியை சொன்னாங்க இவங்க பிஎஸ்எல்இ பரீட்சையில பாஸ் பண்ணுவாங்களான்னு சொன்னீங்க. சரி, அந்த 10 மாணவர்கள் வச்சு இவங்களுக்காக ஒரு துணை பாட வகுப்பு நடத்துறதுக்காக நிதி திரட்டணும். நிதி திரட்டி அந்த நிதிக்காக நாங்க அலைந்தப்போ பல பேர் வந்து கொடுத்தாங்க. கொடுத்தது எங்களுக்கு வச்சு எங்க மனசுல என் மனசுல என்னதான் இருக்கு. கேள்வியை கேளாம கொடுத்தவர்கள் பல பேர் இருந்தாங்க. அதை கொண்டு இந்த பிள்ளைங்களுக்கு கட்டு கொடுத்து நீங்க நம்புறீங்களா, அந்த 10 பேருமே அந்த பிஎஸ்எல்இ கலந்து அடுத்த நிலைக்கு போயிட்டாங்க.
0: அதை
1: கடக்கும் உள்ள பெற்றோர்கள் எவ்வளவு பாடுபடுவாங்க. ஏன்னா அந்த பிஎஸ்எல்இ என்பது இப்போ பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் ஆயிட்டு. எப்படி அந்த பய பாஸ் பண்ணிட்டு அடுத்த கட்டத்துக்கு போவான், அது ஒரு பெரிய சவால் பாருங்க. இப்ப பாருங்க, பெற்றோர்கள்லாம் லீவ் எடுக்க வேண்டியதா இருக்கு பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்து. சோ நாங்க அப்ப அந்த இதை செஞ்சு அந்த காரியத்தை செஞ்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டுமா. அதுக்கு டைட்டலை கீதாஞ்சலின்னு வச்சோம். கீதம் அஞ்சலி கொடுத்து இந்த பண வரவை கொண்டு 10 பிள்ளைங்களுக்கு கரெக்டா செஞ்சு முடிச்சோம்மா.
0: கேக்குறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். நீங்க பிள்ளைகளுடைய படிப்பு அது மட்டும் இல்ல, எல்லாரும் நல்லா இருக்கணும். நல்லா நாம மட்டும் நல்லா இருக்காம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா. அந்த மனப்பான்மை எல்லாருக்கும் இருக்காது. எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்னு நீங்களும் ஆசைப்படுறீங்க, நானும் ஆசைப்படுறேன். சாயத் அவர் வந்து முன்பு உங்களோட வந்து இராணுவத்துல இருந்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அற்புதமான ஒரு மனிதர். செல்வா வந்து ரொம்ப கூல் அண்ட் கம்போஸ்ட் அப்படின்னு தகவல் தெரிவிச்சிருக்காரு. உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு சாயத். அது மட்டும் இல்ல, சத்யா என்ன சொல்லிருக்காருன்னா, தொண்டொழியம் செய்யும் ஐயா அவர்தான் கடவுள். அவர் கூட வந்து இந்த காலகட்டத்துல சிலருடைய நிலைமையை நினைத்து கண் கலங்குகிறார். அவருக்கு அவர்தான் கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்காரு சத்யா. உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றி சத்யா. அது மட்டும் இல்ல சாயத், உங்களுடைய வாழ்த்துக்கும் ரொம்ப நன்றி. சரி, உங்களுடைய தொண்டொழிய பயணத்தை பற்றி எங்களோடு பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி திரு செல்வா. அது மட்டும் இல்ல, தொடர்ந்து நீங்க இன்னும் பல ஆண்டுகள் வந்து தொண்டூழியம் செய்யணும், இன்னும் பலருடைய வாழ்க்கையில நீங்க ஒரு விளக்காக இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் சார். இறுதியா விடைபெறுவதற்கு முன் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: என்ன சொல்ல விரும்புறேன்னா, நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் தயவு செய்து தொண்டூழியத்துல ஈடுபடுங்க. தொண்டூழியம்னா பல விதமா இருக்கு. இப்ப இருக்கிற காலகட்டத்துல பல விதமா இருக்கு. ஆனா அங்கெல்லாம் இந்தியர்களை பாக்குறது ரொம்ப அரிதா இருக்குமா. நம்ம இந்திய இளைஞர்கள் சேர்ந்தார்கள் தான் கட்டாயம். பலனுக்காக சேராதீங்க, எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு இல்லை. இந்த விருது கூட நான் எதிர்பார்க்கறது, அதை எதிர்பார்த்து நான் வாங்கல, சேவையை செஞ்சேன் தானா வந்தது. சோ எதுவும் பலன் நினைத்து செஞ்சாங்கன்னா கட்டாயம் ஒழுங்கா செய்ய முடியாது. எந்த பலனையும் எதிர்பாராம நம்மளால சமுதாயம் எப்படி இருக்கு, அதுவும் நம்ம சமுதாயம் இந்திய சமுதாயம் மட்டும் இல்ல, மற்ற சமுதாயம் இந்திய சிங்கப்பூர்ல பாத்தீங்க நர்மலாய் எல்லாருமே இருக்கிறோம். எல்லாருமே முன்னேறணும், வாழ வாழ வேண்டும். இதைதான் நான் விரும்புவேன். ஏன்னா நான் மட்டும் வாழ்ந்தா போதும், மற்றவங்களே கடுக்கட்டும் இருந்துடவ. அதுவும் நம்ம இளையர் இந்த தருணத்துல சஜின் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. இந்த இளையர்களுக்காக நான் குறிப்பா சொல்றது, வாங்க வந்து சேருங்க. உங்களால் என்ற அளவுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ செய்யுங்க. அடுத்த தலைமுறை நீங்க தான் இட்டு செல்ல போறீங்க, இந்த சமுதாயத்தையும் இட்டு செல்ல போறீங்க. இந்த சமுதாயத்தோடு வீழ்ந்து விடக்கூடாது. நம்ம சமுதாயம் முன்னேறி வரணுங்க. முன்னேற்றத்துக்கு நம்ம ரொம்ப பாடுபடணும். உண்மையிலே சிங்கப்பூர்ல தாக்குமல்ல சீனர்கள் சரி மலாய்கள் ரொம்ப முன்னேறிக்கிட்டு போறாங்க, போராடி முன்னேறாங்க. இந்தியர்கள் நீங்க எங்க நிக்கிறீங்க, தயவுசெய்து யோசிச்சு பாருங்க. அதுல இருந்து தெளிவு ஏற்பட்டால் தயவு செய்து வந்து சேர்ந்து மற்றவங்களுக்கும் உதவி செய்யுங்க. நீங்களும் உங்களுக்கு உதவி செஞ்சு நல்லா முன்னேறுங்க, நல்லா படிங்க.
0: கண்டிப்பா சார், கண்டிப்பா. நம்ம இந்தியர்களும் வந்து நல்லா சிறப்பா செஞ்சிருக்காங்க. பலரும் வந்து நல்ல நிலைமைகள்ல இருக்காங்க. நல்ல ஒரு சமுதாயம். இன்னும் தொடர்ந்து நாம வந்து இன்னும் பல வெற்றிகளை காணணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய ஆசை, என்னுடைய ஆசையும் கூட. இந்த பேட்டியை கேட்ட பிறகு நம்ம இளையர்களும் வந்து உங்களை மாதிரியே மற்றவர்களுக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு நான் நம்புறேங்க. தொடர்ந்து உங்களுடைய தொண்டொழிய பயணம் தொடரணும். எனக்கு அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி என்னோட இணைந்ததற்கு நன்றி திரு செல்வா.
1: நன்றி சஜினி. ஒளி 96.8 என்னுடைய நன்றி, மிக நன்றி. வாழ்க வளர்க.
0: வாய்ப்பு கிடைத்தால் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. தொண்டொழித்த பத்தி ரொம்ப அற்புதமா அழகா சொல்லியிருந்தாரு திரு செல்வரதி. அதற்காக விருதையும் பெற்றிருந்தாரு சமீபத்துல. தொண்டொழியம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதற்காகவே நீங்க நேரத்தை வந்து பலவற்றை நீங்க வந்து சமாளித்து நீங்க வந்து அதை செய்யணும். ஆனா கண்டிப்பா அதற்கான அவர் சொன்ன மாதிரி அந்த அந்த பலனை எதிர்பார்க்காம செஞ்சீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். இன்னும் பலரும் வந்து தொண்டொழியம் செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. சரி, இன்னும் கொஞ்சம் நேரத்துல நாம வந்து தொடர்ந்து பாடல்களை கேட்க போறோங்க. அதற்கு முன்பு உங்களுக்காக சில முக்கிய தகவல்கள் காத்துக்கொண்டு
2: இருக்கின்றன.
0: போக்குவரத்தை பொறுத்தவரையிலும் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. நகரத்தை நோக்கி செல்லும் பயணியர் ரோடு துவாஸ் ரோடிற்கு பிறகு முதலாம் தடத்தை தவிர்க்கவும்.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
7: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது star.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
8: ஸ்டார்ஹப், we got you.

பராமரிக்கிறாங்க.

0: வாயிலாக ஒலி 968 கேட்டுக்கொண்டிருக்கும் நீர்களே உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 968 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 968
1: கேட்டாலே பரவசம்.
0: நேரம் இப்பொழுது சரியாக காலை 8:58 ஆகி விட்டது. சாலைகள்ல பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான போக்குவரத்து நிலவரம் இதோ.
2: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்துகள் ஏற்பட்டுள்ளன. வுட்லண்ட்ஸ் எவென்யூ 7 நோக்கி செல்லும் வுட்லண்ட்ஸ் எவென்யூ 10, வுட்லண்ட்ஸ் எவென்யூ 9 பிறகு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. முதலாம் தடத்தை தவிர்க்கவும். நகரத்தை நோக்கி செல்லும் பயணியர் ரோடு துவாஸ் ரோடிற்கு பிறகு முதலாம் தடத்திலும் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக சாங்கியை நோக்கி செல்லும் PIE ஸ்டீவன்ஸ் ரோட் எக்ஸிட் அங்கேயும், துவாஸை நோக்கி செல்லும் PIE AYE எக்ஸிட் அங்கேயும், சாங்கியை நோக்கி செல்லும் PIE சீமை அவென்யூ எக்ஸிட் அங்கேயும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: சூடா இருக்கு, குளிர்சாதனம் வேலை செய்யலையா?
7: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
6: GED ஏகோன கூப்பிடு. வீடு கடை அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர் சாதனம் பொருத்துறது பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் GED ஏகோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர் சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
8: GED ஏகோன் and Engineering. அழையுங்கள் 6371111005. புலனம் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். GED ஏகோன் .com.
9: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாணி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாணியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாணி ஆட்டோ 1 மற்றும் பிவாணி ஆட்டோ 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாணி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாணி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாணி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
10: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
11: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
10: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
11: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
10: வாவ், அருமை. இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
11: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
0: ஆதரவு
1: வழங்குவோர் புஷ்பக்கடை.

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர். வணக்கம் சிங்கை. நேரம் இப்பொழுது சரியாக காலை 9:05 ஆகி விட்டது. சந்தேஷ் இசைமைத்து பாடியிருந்த பாடல் உங்களுக்காக சற்று முன்பு ஒலித்தது. தொடர்ந்து உங்களுக்காக 90களில் வெளிவந்த விறுவிறுப்பான பாடல்கள் காத்துக்கொண்டிருக்கின்றன. என்னென்ன பாடல்கள் என்று கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு பிடித்த பாடல்கள் தான் இத கேளுங்களேன். அடேங்கப்பா, இந்த பாடலை கேட்ட உடனே நம்ம கவுண்டமணி ரொம்ப அழகா இந்த பாடலுக்கு வந்து அபிநயம் பிடிச்சிருப்பாரு, அதுதான் என்னுடைய நினைவுக்கு வருது. அது மட்டும் இல்ல, உங்களுக்காக திருடா திருடா திரைப்படத்துல இருந்து இந்த பாடலும் காத்துக்கிட்டு இருக்கின்றது. சந்திரலேகா வராங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல. இந்த பாடல்களை முழுமையா கேட்டு ரசிக்க தொடர்ந்து வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில சஜினியனோடு இணைந்திருங்கள். சரி, இப்ப வாங்க இன்றைய வானிலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாங்க. வானம், நீங்க என்ன எதிர்பார்க்கலாம்னா, இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர். அது மட்டும் இல்ல, அடுத்த 3 நாட்களுக்கு வானம் தெளிந்து காணப்படுவதோடு பலத்த காட்சியும் நீங்க எதிர்பார்க்கலாம் என்று முன்னறிச்சிருக்காங்க.
2: வானிலை நிலவரம் ஆதரவு
3: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி ரைஸ்.
4: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜெனில சமைச்சு கொடுத்த.
5: ஆஹா, சம்ம வாசனை! அம்மா எங்க?
4: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்கம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
6: ஆர்கேஜி நெய், சிங்கப்பூரின் திருப்பமான நெய்.
7: சரி, உங்களுக்கே தெரியும், கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ்க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50% தள்ளுபடி மற்றும் M1ன் பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 வெள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg சென்று வேரியபிள் அப்பச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு செப்டம்பர் 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.

0: இறுதியில் உங்களுக்காக மேட்டுக்குடி ஜானகிராமன் திரைப்படங்கள்ல இருந்து பாடல்கள் ஒலித்தன. தொடர்ந்து பாடல்களை கேட்பதற்கு முன்பு வாங்க நாம போக்குவரத்து நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாங்க.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. காரணம் விபத்துகள் ஏற்பட்டுள்ளன. குறிப்பாக பிஐஇயை நோக்கி செல்லும் டிபிஇ பொங்கோல் ரோடிற்கு பிறகு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளதால் அந்த பகுதியில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. இரண்டாம் மூன்றாம் தடங்களை தவிர்க்கவும். நகரத்தை நோக்கி செல்லும் பயணியர் ரோடு துவாஸ் ரோடிற்கு பிறகு முதலாம் தடத்திலும் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
7: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
6: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
7: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
6: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
7: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
8: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 14 தேதி வரை மட்டும்தான்.
9: உங்களுக்கு தெரியுமா,
0: இன்று உங்களை வியப்புல ஆழ்த்த மூன்று சுவாரஸ்யமான தகவல்களை கைவசம் வச்சிருக்காங்க. முதலாவது தகவல், இது வந்து பிசிக்கல் இன்டர்நெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இத வந்து ஏறக்குறைய ஒரு ஸ்ட்ராபெரி பழத்தின் எடையை கொண்டுள்ளது அப்படின்னு தகவல்கள் கூறுகின்றன. ஏன்னா தரவை சேமித்து நகர்த்தும், அதாவது டேட்டா இருக்கு இல்லையா, இந்த டேட்டாவை சேமித்து நகர்த்தும் எலக்ட்ரான்கள் ஆக சிறிய அளவிலான நிறையை கொண்டுள்ளதால் ஒரு ஸ்ட்ராபெரி பழத்தின் எடையை கொண்டுள்ளது பிசிக்கல் இன்டர்நெட். அடுத்த தகவல், நமது சூரிய குடும்பம் அப்படின்னு சொல்லும் பொழுது பல கிரகங்கள் உள்ளன. பெரும்பாலான கிரகங்கள் பந்தை போல வட்டமாக இருக்காங்க. ஆனா இந்த கிரகங்கள்லயே ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் வித்தியாசமான ஒரு வடிவமைப்பை கொண்டுள்ளது. அதாவது ஒரு ரக்பி பந்து இருக்கு இல்லையா, அந்த ரக்பி பந்தை போலவே நீள் வட்ட வடிவமைப்புல இருப்பதுதான் மார்ஸ் எனப்படும் செவ்வாய் கிரகம். அடுத்த தகவல், கேபேஜ், ப்ரோக்கலி, காலிஃபிளவர், கேல், பிரசல் ஸ்ப்ரவுட்ஸ் இப்படின்னு விதவிதமான காய்கறிகளை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த காய்கறிகளை பார்க்கும் பொழுது பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கோங்க. ஆனா அறிவியல் ரீதியில நம்ம பார்த்தோம்னா இந்த காய்கறிகள் எல்லாமே உண்மையிலே ஒரே ஒரு தாவர இனத்தை சேர்ந்தவை.
2: இத்தகவலை வழங்கியோர்
10: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர் கெட்டியானது சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர்.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: நேரம் இப்பொழுது சரியாக காலை 9:31 ஆகிவிட்டது. காதல் கவிதை திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது இளா அருண், ஸ்வர்ணலதா மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. அதற்கு முன்பு திருடா திருடா திரைப்படத்திலிருந்து அனுப்பமா பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலியேறியது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க வித்யாசாங்கரின் நேசியில் தாயின் மணிக்கொடி திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை கேட்க இருக்கீங்க. சாகர் சுஜாதா பாடியிருக்கும் பாடலை கேட்பதற்கு முன்பு வாங்க தங்க விலை நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க. 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 172 வெள்ளி 50 காசு.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
4: அறிமுகம் இல்லாதவரிடமிருந்து பணம் செலுத்த இணைப்பை அழுத்துமாறு குறுஞ்செய்தி வந்ததா? அது மோசடியாக இருக்கலாம். அத்தகைய குறுஞ்செய்திகளில் வரும் இணைப்புகளை ஒருபோதும் அழுத்த வேண்டாம். சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தொலைபேசி, இணையதளம் அல்லது செயலி மூலம் தொடர்பு கொள்ளவும். தெரியாத அழைப்புகளையும் மோசடி தகவல்களையும் தடுக்க உங்கள் ஆப்பிள் சாதனத்தில் பாதுகாப்பு அம்சத்தை செயல்படுத்துங்கள். மோசடி என சந்தேகமா? 1799 என்ற 24 மணி நேர ஸ்கேம் ஷீல்ட் உதவி எண்ணுக்கு அழையுங்கள். இத்தகவலை வழங்குவது சிங்கப்பூர் காவல்துறை.
5: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
6: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
0: கொஞ்சம் சிந்தனை
3: நிறைந்த புன்னகை,
0: வணக்கம் சிங்கே.

0: ஐஇயை நோக்கிச் செல்லும் டிபிஇ பொங்கோல் ரோடிற்கு பிறகு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அந்த பகுதியில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. இரண்டாம் மூன்றாம் தடங்களை தவிர்க்கவும். நகரத்தை நோக்கிச் செல்லும் அப்பர் புகிட்டிமா ரோடு ஓல்டு ஜூரோங் ரோடிற்கு பிறகு மூன்றாம் தடத்தில் மற்றொரு விபத்து ஏற்பட்டுள்ளது. வுட்லண்ட்ஸ் எவென்யூ 7 நோக்கிச் செல்லும் வுட்லண்ட்ஸ் எவென்யூ 10 வுட்லண்ட்ஸ் எவென்யூ 9 பிறகு முதலாம் தடத்திலும் விபத்து.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: சொல்லுங்கள் ராஜமாதா.
6: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
5: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
6: காலை 7 மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
5: 7 மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
6: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
5: BYD சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
6: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
5: ஒலி 968
7: சினிமா சினிமா
6: விஜய் சேதுபதி.

சிலம்பதியின் நடிப்பில் 2024 ஆண்டில் வெளியான திரைப்படம் மகாராஜா. இந்த திரைப்படத்தை நிதிலன் சாமிநாதன் இயக்கியிருந்தாரு. இந்த திரைப்படத்துல விஜய் சேதுபதியோடு சேர்ந்து பிரபல பாலிவுட் நடிகரும் இயக்குனருமான அனுராக் காஷ்யப் நடிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்ல, இந்த திரைப்படத்தின் வாயிலாக திரையுலகிற்கு அறிமுகமானாங்க சச்சனா நமிதாஸ். இப்ப சமீபத்தில் வெளியாகி இருக்கும் சுட சுட தகவல் என்னவென்றால், மகாராஜா ஹாலிவுட்டுக்கு செல்ல இருப்பதாக வதந்திகள் கூறுகின்றன. பிரபல ஹாலிவுட் கதாநாயகனான மேத்யூ மெக்கானஹே தான் இந்த திரைப்படத்துல நடிக்க போறாரு அப்படின்னு வதந்திகள் கூறுகின்றன. இன்னும் சில நாட்கள்ல அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியிடப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி. தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: வணக்கம் சிங்கே.

0: வித்யா சாகரின் இசையில் டாடா பிர்லா திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதா அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. அதற்கு முன்பு கார்த்திக் ராஜாவின் இசையில் மாணிக்கம் திரைப்படத்தில இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: நகரத்தை நோக்கி செல்லும் அப்ப புகிட்டிமா ரோடு ஓல்டு ஜூரோங் ரோடிற்கு பிறகு மூன்றாம் தடத்தில் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. வாகனங்கள் பல பழுதாகியுள்ளன. பிஐஇயை நோக்கி செல்லும் டிபிஇ செங்காங் வெஸ்ட் ரோடிற்கு பிறகும், சாங்கியை நோக்கி செல்லும் பிஐஇ பயணியர் ரோடு நார்த்திற்கு பிறகும், பிஐஇயை நோக்கி செல்லும் டிபிஇ ஸ்லேட்டா லிங்கிற்கு பிறகும் வாகனங்கள் பழுதாகியுள்ளன.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: தொடர்பு
7: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன் பிரபலமான ஐபார் சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச் சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒன்னு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க. அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
8: சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ்க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50 விழுக்காடு தள்ளுபடி மற்றும் M1இன் பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 வெள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg சென்று வேரியபிள் அப்பச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு செப்டம்பர் 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.

நான் விடைபெற்ற நேரம் வந்தாச்சு. மீண்டும் உங்களை நான் நாளை காலை 6 மணிக்கு டானு மற்றும் ஒரு வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில சந்திக்கிறேங்க. என்னோட ரவிஜியும் வந்து இணைஞ்சிருவாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்கிற லூட்டி உங்களுக்காக நாளை காலை காதுகிட்டு இருக்குங்க. சுவாரஸ்யமான தகவல்களை கேட்பதோடு வாய்விட்டு சிரிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கனா நாளை காலை வணக்கம் சிங்க நிகழ்ச்சியோட இணைந்திருக்க மறந்துடாதீங்க. மீண்டும் சந்திப்போம். விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் சஜினி.

வணக்கம். காலை மணி 10. மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. சீன அதிபர் ஜி ஜின்பிங் வாஷிங்டன் பயணத்தை ரத்து செய்யலாம் என்பது பற்றி தமக்கு கவலை இல்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். தைவானுக்கு அமெரிக்கா புதிதாக ஆயுதங்களை விற்பனை செய்தால் அதிபரின் வாஷிங்டன் பயணம் ரத்து செய்யப்படலாம் என்று சீனா எச்சரித்திருந்தது. அதற்காக கலங்கவில்லை என்று திரு ட்ரம்ப் கூறினார். சீன அதிபருடன் நல்ல உறவு இருப்பதாக சொன்ன அவர், கடந்த சில ஆண்டுகளாய் சீனா நியாயமாய் நடந்து கொள்வதாகவும் அவர் கூறினார். தைவானுக்கு 14 பில்லியன் டாலர் ஆயுதங்களை விற்பனை செய்ய அமெரிக்கா பரிசீலிக்கிறது. தைவான் தனது நாட்டின் ஓர் அங்கம் என்று சொல்லும் சீனா, தேவைப்பட்டால் இராணுவ பலத்தின் மூலம் தைவான் ஒருங்கிணைக்கப்படும் என்று கூறி வருகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் போர் இந்த ஆண்டு இறுதிக்குள் முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்ப்பதாக கூறியிருக்கிறார். நவம்பர் மாதம் அமெரிக்க இடைத்தவணை தேர்தல் நடக்கவிருக்கிறது. அதன் பிறகு போர் முடிவடையலாம். பின்னர் அமெரிக்காவில் பெட்ரோல் விலை கடுமையாக வீழ்ச்சியடையும் என்று திரு ட்ரம்ப் கூறுகிறார். ஈரானின் எண்ணெய் வளத்தை அமெரிக்கா தொடர்ந்து தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வாய்ப்பு உண்டு என்றார் அவர். வெனிசுவேலாவின் மாபெரும் எண்ணெய் வளத்தில் 1/5 கைப்பற்றும் அமெரிக்காவின் அண்மைய ஒப்பந்தத்தை அவர் சுட்டினார். மத்திய கிழக்கில் நீடிக்கும் பதற்றம் உலக எண்ணெய் சந்தையில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சவுதி அரேபிய எண்ணெய் குழாய் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் உலகில் மீண்டும் எண்ணெய் விலை உயருமோ என்ற கவலையை உண்டாக்கியிருக்கிறது. ஈரானுடன் அமெரிக்காவுக்கு சாதகமான முறையான ஒப்பந்தத்தை மட்டுமே ஏற்றுக்கொள்ளப் போவதாக திரு ட்ரம்ப் கூறியிருக்கிறார். அமைதி பேச்சுக்காக ஈரான் தொடர்ந்து அமெரிக்காவை அணுகுவதாகவும் அவர் சொன்னார். ஆனால் அவர் அவ்வாறு சொல்வதை முன்பே பலமுறை ஈரான் நிராகரித்திருக்கிறது. ஒமான் ஹோர்முஸ் நீரிணை தொடர்பான முக்கியமான ஆலோசனையை ஒத்திவைத்திருக்கிறது. ஈரானும் வளைகுடா நாடுகளும் கலந்து கொள்ளும் கூட்டத்தை ஒமான் இன்று நடத்தவிருக்கிறது. ஹோர்முஸ் நீரிணையின் எதிர்காலம் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று ஈரான் கூறியிருந்தது. ஈராக்கும் வளைகுடா நாடுகளும் ஆலோசனையில் பங்கேற்கும் என்று ஈரான் தெரிவித்திருந்தது. ஆனால் ஒமான் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று பஹ்ரைன் கூறியது. உரையாடலுக்கு ஆக்கப்பூர்வமான சூழலை உருவாக்க கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக ஒமான் தெரிவித்திருக்கிறது. செயற்கை நுண்ணறிவு துறையில் சீனாவை விட அமெரிக்கா முன்னிலை வகிக்க வேண்டியது முக்கியம் என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். செயற்கை நுண்ணறிவு துறையில் வெற்றி பெறும் நாடே முதன்மை பெறும் என்றார் திரு ட்ரம்ப். செயற்கை நுண்ணறிவு குறித்த அபாயங்களை பெரிதுபடுத்த தேவையில்லை. எச்சரிக்கப்படும் பல்வேறு அபாயங்கள் ஒருபோதும் நிகழாமல் போகலாம் என்று திரு ட்ரம்ப் கூறினார். உலகில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வெகு வேகமாக முன்னேறுகிறது. அது பல்வேறு துறைகளில் அபாயம் ஏற்படுத்தலாம் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். நிலைமையை சமாளிக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் முன்னேறும் வேகத்தை மட்டுப்படுத்த வேண்டும் என்று ஓபன்ஏ, அந்த்ரோபிக் போன்ற நிறுவனங்கள் வலியுறுத்துகின்றன. செயற்கை நுண்ணறிவு வேகத்தை மட்டுப்படுத்தும் எந்த முயற்சியிலும் சீனா உள்ளிட்ட உலக நாடுகளின் ஒத்துழைப்பு தேவை என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். இந்தோனேசிய மீட்புக் குழுவினர் படகு விபத்தில் காணாமல் போனோரை தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்தோனேசியாவின் ஜாவா கடலில் சென்று கொண்டிருந்த படகு மோசமான வானிலையால் கவிழ்ந்தது. அப்போது படகில் 240 பேர் இருந்தனர். அவர்களில் 129 பேரை காணவில்லை. படகு கடைசியாக காணப்பட்ட இடத்துக்கு அப்பாலும் தேடல் பணி நடக்கிறது. 6 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. படகு கவிழ்ந்த இடத்துக்கு அருகில் சென்ற வேறு படகுகள் மூலம் 107 பேர் மீட்கப்பட்டனர். கடல் கொந்தளித்து 3 மீட்டர் உயரத்துக்கு அலைகள் எழுந்தன. படகு ஒருபுறமாய் சாய்வதாக மாலுமி அவசர உதவிக்கு அழைப்பு விடுத்தார். சற்று நேரத்தில் படகு கவிழ்ந்த தகவல் கிடைத்தது என்று அதிகாரிகள் கூறினர். பிலிப்பீன்ஸின் பாங்சமோரா தன்னாட்சி வட்டாரத்தில் மூவர் சுட்டுக்

குரோஷியாவின் பிராக் தீவில் காட்டுத்தீ பரவுவதால் சுமார் 500 பேர் வெளியேற்றப்பட்டுள்ளனர். பிராக் தீவு புகழ்பெற்ற சுற்றுலா தலம். அங்குள்ள கடற்கரையின் வெண்ணிற மணல் சுற்றுப்பயணிகளை சுண்டி இழுக்கும். பிராக் தீவின் மெல்னா எனும் சிறிய நகரை காட்டுத்தீ நெருங்குவதால் அதிகாரிகள் மக்களை வெளியேற்றினர். இருவர் காயமடைந்தனர். பலத்த காற்று வீசுகிறது. சுமார் 8600 ஹெக்டேர் நிலப்பரப்பு காட்டுத்தீயில் பொசுங்கி போனது. அது மேன்ஹாட்டன் நகரில் 1/3 பங்குக்கு சமம். பிராக் தீவில் காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் பணி தொடர்கிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள்.

0: சாம்சங் கேலக்ஸி ஜி கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் காட்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.
2: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. முத்துக்காளியாக சூரி, சட்டப்புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ் இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன் டவுன், ஈஸ்ட் கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மைல் டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன்செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Dot Movies பிரைவேட் லிமிடெட்.
3: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

இந்த பாடலோடு ஏன் நான் இன்றைக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். ஆமாங்க, இன்றைக்கு நிகழ்ச்சியை தன்னந்தனியா உங்களுக்கு நான் வழங்க போறேன். ஹலீமா அஸ்மான் நம்ம பார்ட்னர் விடுப்புல இருக்காரு, நாளைக்கு வந்துருவாருன்னு நம்புவோம். அந்த நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறேன். எப்படி இருந்துச்சு உங்க வார இறுதி? நல்லபடியாக போய் இருந்திருக்கோம் அப்படின்னு நம்புறேன். வார இறுதி அப்படின்னு சொல்லும் போது இந்த வார இறுதியோட பிள்ளைகளின் பள்ளி விடுமுறையும் ஒரு நிறைவை காணுது. பிள்ளைகளை திரும்ப நம்ம பள்ளிக்கு போகணுமே, காலை எழுந்திருக்கணுமே, 5 மணிக்கு எழுந்திருக்கணுமே கஷ்டப்பட்டு இன்றைக்கு நீங்க எழுந்திருப்பீங்க. விடுமுறைகள் முடிவடையலாம், ஆனா கண்டிப்பா உங்களுடைய அனுபவங்கள், நீங்க பெற்ற அந்த சந்தோஷம், அந்த ஒரு மன மகிழ்ச்சி எல்லாமே நிறைவடைய வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. தொடர்ந்து சந்தோஷமான விஷயங்களை செய்யுங்க, வேலைகள் செயல்களில் ஈடுபடுங்க. அந்த வரிசையில நாய்க்குட்டி பூனைக்குட்டி இந்த செல்ல பிராணிகளுக்கு விலங்குகளுக்கு மனிதர்களுடைய பெயர்களை வச்சு கேள்விப்பட்டிருப்போம். ஒரு பூச்சிக்கு ஒரு பேரு, அதாவது மனித பெயரை வச்சிருக்காங்கன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க, ஆஸ்திரேலியாவில இது நடந்திருக்கு. உண்மையதான் சொல்றேன், நான் ஜோக் எல்லாம் பண்ணல, இது கடிலாம் கிடையாது, உண்மையிலே நடந்த ஒரு நிகழ்வு. அதை பற்றி இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன். சரியா, டிப்பு அருணா ஸ்ரீராம் கொண்டு வரும் பாடல் உங்களுக்காக மதுரை படத்துல இருந்து வந்துட்டு இருக்க. அந்த பாடலை தொடர்ந்து கந்த சுவாமி படத்துல இருந்து ரீட்டா கொண்டு வரும் பாடலை கேட்கலாம். வாங்க, தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில இது உங்க ஆனந்தம் ஆரம்பம். ஆரம்பிக்கலாமா?

0: சங்க நகைகளை நீங்க அணியும் போது அது ஒரே அளவுல இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. சங்கிலிகளை நீங்க அடுக்கி அணியும் போது வெவ்வேறு நீளங்களை நீங்க தெரிவு செய்யலாம். முதல்ல ஒரு மெலிதான சங்கிலி, அதற்கு கீழே சற்று நீளமான சங்கிலி, அதன் கீழே அழகான ஒரு பதக்கம் கொண்ட இன்னொரு சங்கிலிய நீங்க லேயர் செய்யலாம். உடனே உங்க தோற்றத்தை பாருங்க, ரொம்ப வித்தியாசமா இருக்கும், அழகா காணப்படும். மஞ்சள் தங்கத்துடன் இளஞ்சிவப்பு நிற தங்கம் அல்லது வெள்ளை தங்கத்தை நீங்க சேர்த்து அணியும் போது அது பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குங்க. ஆனா ஒரு விஷயம் இதை நீங்க நினைவில் கொள்ளணும், ஒரே ஒரு நகையை மட்டும் முக்கியமாக காட்டுங்க. அப்படி நீங்க பெரிய காதணி அணியறதா இருந்தீங்கன்னா உங்களுடைய சங்கிலிய எளிமையான ஒரு சங்கிலியா வச்சுக்கோங்க. அப்படி பெரிய ஒரு சங்கிலி நீங்க அணிஞ்சீங்கன்னா உங்க காதணி கொஞ்சம் சிம்பிளா இருக்கணும், பாக்குறதுக்கு எளிமையா இருக்கணும். தங்கத்தின் அழகு அதிகமா அணிவதுல இல்ல, சரியா கோர்வையா நீங்க எப்படி அணிவதுல தான் இருக்குது. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கியது ஜாயல் காஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
2: ஆமா, மில்கி மிஸ்ட் தயிர் சுத்தமான பாலில இருந்து தயாரிக்கப்படுற சுவையான கட்டி தயிர். மில்கி மிஸ்ட் தயிர்
1: எல்லாரும் விரும்பி சாப்பிடுற சுவையான தயிர்.
2: மில்கி மிஸ்ட் தயிர்
1: சிங்கப்பூர் வந்ததும் கிடைக்குமான்னு எங்ககிட்ட இருந்தே இப்போ இங்கேயும் கிடைக்கும்.
2: மில்கி மிஸ்ட் தயிர், நெய், பட்டர், சீஸ், பனீர், இப்படி தரமான மில்கி மிஸ்ட் பொருட்கள் எல்லாமே எல்லா கடைகளிலும் கிடைக்கும்.
1: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
3: சொல்லுங்கள் ராஜமாதா.
4: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
3: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
4: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
3: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
4: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
3: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
4: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

சொல்லிருந்த இல்லையா, நாய்க்குட்டிகளுக்கு பூனைக்குட்டிகளுக்கு செல்ல பிராணிகளுக்கு விலங்குகளுக்கு மனிதருடைய பெயர்கள் வச்சதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இப்ப பூச்சிகளுக்கும் அவங்க பெயர்கள் வச்சிருக்காங்களா, அதுவும் மனித பெயர்களை வச்சிருக்காங்களா? ஆஸ்திரேலியாவை சேர்ந்த புதிதாக வகைப்படுத்தப்பட்ட பூச்சிகளுக்கு யாருடைய பெயரை வச்சிருக்காங்கடா? இவங்க ஒரு சாதாரண மனிதர் கிடையாதுங்க, இவங்க ஒரு பாடகி, உலக புகழ் பெற்ற பாடகி, சிங்கப்பூருக்கு கூட வந்திருக்காங்க. அவங்க தான் டெய்லர் ஸ்விஃப்ட். டெய்லர் ஸ்விஃப்டுடைய பெயரை பூச்சிகளுக்கு வச்சிருக்காங்க. ஆமா, கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் ரிவர்சைட் வளாகத்தை சேர்ந்த ஆய்வாளர் சேரா, இவங்க டெய்லர் ஸ்விஃப்டின் ரசிகையா. ஆஸ்திரேலியா பூச்சிகளை பற்றிய ஆய்வுல புதிதாக வகைப்படுத்தப்பட்ட 4 இனங்களுக்கு இந்த பாடகியையும் அவங்களுடைய இசை தொகுப்புகளையும் நினைவூட்டும் வகையில பூச்சிகளுக்கு பெயர்களை சூட்டியிருக்காங்க. இந்த பூச்சிகளின் பெயர் ஸ்விஃப்டிஃபிலஸ், அதாவது பயமில்லாதவள். ஸ்விஃப்டிஃபிலஸ் போயட்டோரம், போயட்ஸ் கவிஞர்னு அர்த்தமா. பூச்சிக்கு கவிஞர், ஃபியர்லெஸ் அப்படிங்கிற பெயர்களை வச்சிருக்காங்க. இதெல்லாம் அவங்களுடைய இசை தொகுப்பின் பெயர் லவ் ஃபியர்லெஸ் தி டார்ச்சர்ட் போயட்ஸ் டிபார்ட்மெண்ட். டெய்லர் ஸ்விஃப்ட் ஒரு பூச்சியா அப்படின்னு கேட்டுறாங்க. எப்ப பார்த்தாலும் ஒரு பூச்சி நம்ம பார்க்கும் போது இது என்ன பூச்சி அப்படின்னு யோசிப்போம். ஆனா அதற்கு ஒரு மனித பேரை நம்ம கண்டிப்பா வச்சிருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். இப்ப வச்சுட்டாங்க, அதையோ பண்ணிட்டாங்கப்பா. சரி, உங்களுக்கு நேர்களே, இப்படி பெயர் சூட்டும் வாய்ப்பு கிடைச்சதுன்னா யாருடைய பெயரை நீங்க வைப்பீங்க? அந்த காரணத்தை சொல்லுங்க, ஏன் அந்த பெயரை வைப்பீங்க அப்படின்னு வாட்ஸ்அப் செய்யலாம் 9678 9 6 8.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: சூடா இருக்கு, குளிர்சாதனம் வேலை செய்யலையா?
3: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
2: GED ஏகோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர்சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் GED ஏகோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர்சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
4: GED ஏகோன் and Engineering. அறியுங்கள் 6371111005. புலனம் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். GEDAircon.com.
5: சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய iPhone 18 Pro Max-க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1-க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50% தள்ளுபடி மற்றும் M1-ன் பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 1,600 வெள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg சென்று வேரியபிள் அப்பச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய iPhone 18 Pro Max-ஐ இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு September 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.
0: உங்களுக்காக ஒரு கதை எடுத்து வந்திருக்கேன். தையல்காரர் பற்றின ஒரு கதை. தையல்காரர்கள் அப்படின்னு சொல்லும் போது அவங்க எப்போதுமே ஒரு குறிப்பேடு, ஒரு புத்தகம் வச்சிருப்பாங்க. அதுலதான் எல்லாமே இருக்கவங்க. அது காணா போச்சுன்னா அவ்வளவுதான். இந்த சட்டையின் கை நீளத்தை குறைக்கணும், இந்த கால் சட்டையின் உயரத்தை குறைக்கணும், இந்த பொத்தானை நம்ம மாற்றணும், இப்படி திருத்த வேண்டியதை எல்லாமே அவங்க அந்த புத்தகத்துல அல்லது குறிப்பேடுல எழுதி வச்சிருப்பாங்க. ஒரு நாள் ஒரு வாடிக்கையாளர் புதிதா தைத்த சட்டையை அவங்க அணிந்து பார்த்தாங்க. அளவு சரியா இருக்கா அப்படின்னு தையல்கான் கேக்குறாரு. அதற்கு இவங்க சொல்றாங்க, ரொம்ப நல்லா செஞ்சிருக்கீங்க, சரியா இருக்கு, இதையும் உங்க குறிப்பேட்டுல நீங்க எழுதிக்கீங்க அப்படின்னு அந்த வாழ்க்கையாளர் தையல்காரரை பார்த்து சொல்றாங்க. தையல்காரருக்கு சிரிப்பு வந்துருச்சு. திருத்த வேண்டியதை மட்டும் தாங்க நான் இந்த புத்தகத்துல எழுதுவேன், அதுதான் சரியா உங்களுக்கு அளவு எல்லாமே இருக்கே, இதை எதுக்கு நான் எழுதணும்னு இவர் சிரிச்சுக்கிட்டே திரும்ப அந்த வாடிக்கையாளர்கிட்ட கேட்டாங்க. அதுக்கு அந்த வாடிக்கையாளர் என்ன சொன்னாங்கன்னா, எதை நீங்க திருத்தணும் அப்படின்னு எழுதுறீங்கன்னு தவிர, திருத்தினத சரியா செஞ்சத நீங்க எழுதாத போது திருத்தங்களை மட்டுமே நீங்க பாத்துக்கிட்டே இருப்பீங்க இல்லையா, அது உங்களுடைய மனநிலைய பாதிக்காதான் அப்படின்னு வாடிக்கையாளர் கேட்கிறாங்க. ஆமாங்க, நம்முடைய மனதிலும் இப்படி ஒரு குறிப்பேடு நமக்கு இருக்கணும். சொதப்பிய ஒரு வேலைய நீங்க நினைவுல வச்சுக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஆனா நல்ல முடிச்ச 10 வேலைகளையும் நீங்க குறிச்சு வச்சுக்கணும், அத மறந்துடாதீங்க. காகிதத்துல இருக்கிற அந்த கருப்பு புள்ளியை மட்டும் கவனிக்காதீங்க, சுத்தி இருக்கிற அந்த வெள்ளை நிறத்தையும் கவனிங்க, ரொம்ப முக்கியம்.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹாட்சன் டயர்.

0: ஏன் அத்த சோகமா இருக்கீங்க?
1: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
2: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679664646.
3: மதுரையோட மனமும் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
4: குமார் மெஸ், இப்போது ஒன்பது அப்படிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.

0: காலை 10 மணியில இருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம் பழைய பாடல்கள் தொகுப்பு ஆரம்பிக்க போகுது. அதே நேரத்துல உங்களுக்காக
1: சில மணிகள்
0: மூன்று குறிப்புகளை எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த குறிப்புகளை வச்சு எந்த இடத்தை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். முதல் குறிப்பு இதுதான், என்ன சுற்றி உள்ள கட்டடங்கள் என்னை விட உயரமா இருக்கும். இரண்டாவது குறிப்பு, ஒரு காலத்துல சமைப்பதற்கான பொருள்களை வாங்க மக்கள் இங்க வந்தாங்க, ஆனா இப்ப பலர் சமைத்த உணவை சாப்பிடறதுக்கு வராங்க. மூன்றாவது குறிப்பு, என்னோட வடிவத்தை நீங்க பாத்தீங்கன்னா வழக்கமான 4 பக்கங்களுக்கு பதிலா 8 பக்கங்கள் இருக்கும். எந்த இடம் இது யோசிச்சு பாருங்க. வாட்ஸ்அப் 9 6 7 8 8 9 6 8 ரொம்ப புகழ்பெற்ற ஒரு இடம். கண்டிப்பா உங்க நண்பர்கள் உங்களுடைய உறவினர்கள் குடும்பத்தாருடன் நீங்க போயிருப்பீங்க. 9 6 7 8 8 9 6 8 இப்ப உங்களுக்காக பட்டிக்காட்டு ராஜா படத்திலிருந்து பீசஸ் எல்லாம் கொண்டு வரும் பாடல் இதோ.

0: இன்ட்ரோ கேட்ட ஞாபகம் ஆதரவு.
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும் உள்ளம் மகிழ சமைக்க உதவும் ஒவ்வொரு நாளும் சுவைத்திடுங்கள் இந்திய கேட் பாஸ்மதி அரிசி. மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: அறிமுகம் இல்லாதவரிடமிருந்து பணம் செலுத்த இணைப்பை அழுத்தும்மாறு குறுஞ்செய்தி வந்ததா? அது மோசடியாக இருக்கலாம். அத்தகைய குறுஞ்செய்திகளில் வரும் இணைப்புகளை ஒருபோதும் அழுத்த வேண்டாம். சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தொலைபேசி, இணையதளம் அல்லது செய்தி மூலம் தொடர்பு கொள்ளவும். தெரியாத அழைப்புகளையும் மோசடி தகவல்களையும் தடுக்க உங்கள் ஆப்பிள் சாதனத்தில் பாதுகாப்பு அம்சத்தை செயல்படுத்துங்கள். மோசடி என சந்தேகமா? 1799 என்ற 24 மணி நேர ஸ்கேம் ஷீல்ட் உதவி எண்ணுக்கு அழையுங்கள். இத்தகவலை வழங்குவது சிங்கப்பூர் காவல்துறை.
3: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 தேதி வரை மட்டும்தான்.

கடையிலே புயலைப்பார் செயலிலே புரியும் பார் முடிவிலே விரட்டி

நான் கொடுத்த குறிப்புகளை வச்சு நேர்கள்லாம் எந்தெந்த இடத்த சொல்லிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மீரா நினைக்கிறாங்க தேக்கா சென்டர் தேக்கா நிலையமா இருக்கும் அப்படின்னு. சமைப்பதற்கான பொருள்களும் சமைத்த உணவும் கிடைக்கும் ஒரு இடமா இருக்கிறதுனால அந்த இடத்த நீங்க சொல்லிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சைனா டவுன் காம்ப்ளெக்ஸா அப்படின்னு ஷா கேட்டிருக்கீங்க. புரியுதையே அந்த இடத்த நீங்க குறிப்பிட்டிருக்கீங்கன்னு. மேக்ஸ்வெல் உணவங்காடியா அப்படின்னு கலா சொல்றாங்க. சைம்ஸ்னு சேரா நீங்க தெரிவிச்சிருக்கீங்க. கிடையாது கிடையாது கிடையாது. சரி, இப்பதான் சில பேர் வானொலி பக்கமா வந்திருப்பீங்க. இன்றைக்கு நான் கொடுத்த குறிப்புகளை மீண்டும் சொல்றேனே. இந்த இடத்தை சுற்றி உயரமான அலுவலக கட்டடங்கள் இருக்கின்றன. ஆனா இந்த இடம் மட்டும் இன்னும் பழமையான ஒரு தோற்றத்தை வச்சிருக்கு. முன்பு இங்க மக்கள் சமைப்பதற்கான பொருள்களை வாங்கி சென்றாங்க. இந்த கட்டடத்துக்கு 8 பக்கங்கள் உள்ளன. நடுவுல ஒரு மணிக்கூண்டும் இருக்கு. எந்த இடம் இது?

0: திங்கட்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
1: நாள் நல்லா தொடங்கி இருக்கு. பாக்குறவங்க எல்லாரும் ஊக்கமளிக்கிற வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு போறாங்க. ரொம்ப நாளா என் முகத்தை பார்த்து பேசாதவங்க கூட இப்ப திரும்பி பேசுறாங்க. என் மனசு வெள்ள ஈ எறும்புக்கு கூட நான் துரோகம் செஞ்சதில்ல. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும் ஒருத்தருக்கு எல்லாமே சிறப்பா தானே அமையணும். சிறப்பா அமையறதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்ல. எல்லாமே இருந்தும் ஏதோ ஒண்ணு குறையுதுப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஊக்கத்தையும் கொடுத்து நல்ல அழகான முகத்தையும் கொடுத்து இந்த திங்கக்கிழமையில இருந்து உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி வரும்னு சொல்றாங்க.
2: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
3: அழகு மட்டுமல்ல சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
2: சுவையா?
3: இந்த காஃபி.
2: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
3: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
4: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
5: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
6: ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
5: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
6: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
5: வாவ், அருமை. இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
6: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
7: பல நேர்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க பதில்களை கொஞ்ச நேரத்தில் நம்ம திறக்க போறோம். அதற்கு முன்னால வாங்க, இப்ப உங்களுக்கு அங்க மேட்டுக்குடி படத்துல இருந்து மனு சித்ரா கொண்டு வரும் பாடல் காத்துக்கிட்டே இருக்க. என்ன அலிமா ஒரு புது பாட்டை போடுறீங்க? ஏன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இவ்வாறு நட்சத்திரமா ஒலியில வலம் வராரு நவரச நாயகன் கார்த்திக். அவருடைய ஒரு பாடல் தான் இப்ப வந்துகிட்டு இருக்குதுங்க. அவ்வப்போத நீங்க வணக்கம் சிங்கை ஆனந்த மார்பம் நீ கடை இருளாட்டும் நிகழ்ச்சிகள்ல கேட்க போறீங்க. இந்த பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பழைய பாடல்கள் ஒலிபரப்பாகும். தொடர்ந்து

0: பிரபலமான நட்சத்திரம். ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: நினைக்கிறேன் லவ் பாசாடா
3: ராஜு, மணி, திவ்யா, எஸ் முரளி, நாதன், SNH, Elise, Caroline, Kalayarisi, Radhakumari, Ravi, V, Rajangam, Mani, Aloy Newman, நீங்க எல்லாருமே சரியான பதில் தெரிவிச்சிருக்கீங்க. இன்றைக்கு நான் கொடுத்த குறிப்புகள் லவ் பாசாட் பத்தி தான். அதற்கான ஆழமான வரலாறை இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன். இப்ப வாங்க பாடல கேட்கலாம்.

0: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
1: வாங்க, இன்றைக்கான நாணய மாற்று விகிதம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு அமெரிக்க டாலர் ஒரு வள்ளி 28 காசு, ஒரு யூரோ ஒரு வள்ளி 48 காசு, ஒரு ஸ்டர்லிங் பவுண்ட் ஒரு வள்ளி 73 காசு, ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 92 காசு, 100 இந்திய ரூபாய் ஒரு வள்ளி 34 காசு, ஒரு இலங்கை ரூபாய் 35 காசு, ஒரு சிங்கப்பூர் வள்ளிக்கு மலேசிய ரிங்கேட் 3 ரிங்கேட் 21 காசு.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுக்காசின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலி சேமிக்கலாம். ஜாய் லுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
1: காலை 10 மணி முதல்
3: பிற்பகல் 2 மணி வரை
1: ஆனந்தம் ஆரம்பம். இன்றைக்கு நான் கொடுத்த குறிப்புகள் லவ் பாசங்க இடத்தை பத்தி தான். ரேஃபல்ஸ் கீழ இருக்கும் இந்த இடத்தின் பழைய பெயர் தெலுக் ஆயே சந்தை, பல பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். உணவின் மனமும் பழமையின் அழகும் ஒன்றா சந்திக்கும் ஒரு இடம் தான் இந்த லவ் பாசான்னு சொல்லலாம். 1820களில் இதன் ஆரம்ப சந்தை கடலோரத்துல இருந்துச்சு. மரத்தாலும் ஓலை கூரையாலும் இந்த சந்தையை செஞ்சிருந்தாங்களா. ஆரம்ப கட்டடம் பாதுகாப்பற்றதாக இருந்ததுனால 1833 புதிய கட்டடம் அமைக்கப்பட்டு இருந்துச்சு. அந்த கடற்பகுதியை மண்ணால் நிரப்பி நிலமாக்கும் பணிக்காக 1879 பழைய சந்தை அகற்றப்பட்டு இருந்துச்சு. 1972 மீன் காய்கறி போன்ற பொருள்களை விற்ற சந்தை சமைத்த உணவு விற்கும் உணவு நிலையமாக மாறியது. அதன் பிறகு பல பேர் வர ஆரம்பிச்சாங்க, அங்க சாப்பிட ஆரம்பிச்சாங்க. 73 ஆண்டுல ஜூன் 28 தேதி அன்று அது ஒரு தேசிய நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்டது. ஆமாங்க, லவ் பாசார் ஒரு தேசிய நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்டது. ரயில் பாதை பணிகளுக்காக 86 கட்டடம் தனித்தனி பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. அதன் பிறகு அது மீண்டும் பொருத்தப்பட்டு 89 லவ் பாசார் என்று அதிகாரப்பூர்வமாக பெயரிடப்பட்டது. லவ் பாசார்ல என்ன அர்த்தம் அப்படின்னா பழைய சந்தைன்னு அர்த்தம். அந்த காலத்துல இருந்தவங்களுக்கு கண்டிப்பா தெரியும், ஆரம்ப சந்தை கடலோரத்துல இருந்தது இல்லையா. அதனால மீனவர்கள் அவங்களுக்கு பிடித்த மீன்களை நேர சந்தைக்கு கொண்டு வர முடிஞ்சது. இப்ப இங்க நின்றீங்கன்னா அலுவலக கட்டடங்கள் தெரிகின்றன. லவ் பாசாட்டின் இந்த கட்டடத்தின் அழகான இரும்பு பாகங்கள் ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் தயாரிக்கப்பட்டு சிங்கப்பூருக்கு கொண்டு வரப்பட்டன. ஆழமான வரலாறு கொண்ட ஒரு இடம் தாங்க இந்த இடம் லவ் பாசாட்.
4: இத்தகவலை வழங்கியோர்
2: அதிக தூய்மை அதிக சுவை, சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம், சுவையான குளிர்ச்சி, அளவற்ற மகிழ்ச்சி.

0: நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
1: சிங்கப்பூர் உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி. செப்டம்பர் 19 தேதி முதல் அக்டோபர் 4 தேதி வரை ஆசிய விளையாட்டு போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளிவடிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். மேலும் தினசரி சிறப்பம்சங்கள், வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளிவழி 5 மற்றும் மீடியாகாப் ஸ்போர்ட்ஸ் யூடியூபில் கண்டு மகிழ்ந்திடுங்கள். பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும், வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும், சிங்கப்பூரையே ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளை மீடியாகாப் தளங்களில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். சிங்கப்பூர் அணியை உற்சாகப்படுத்துங்கள். மேல் விவரங்களுக்கு newwatch.sg/asiangames.
2: என்ன நடந்தது? முதியவர் சமநிலையை இழந்தார், பின்னோக்கி விழுந்தார். அவரது தலையின் பின்பகுதி சுவரில் மோதியது. தலையிலிருந்து ரத்தம் வழிய தொடங்கியது. அதை பார்த்த மேரி உடனடியாக அவருக்கு உதவி செய்தார். இந்த இடுப்பறி முழுவதும் வீட்டில் இருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருந்தது. அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த முழு பாகமும் மீலிசனில் மட்டும்தான் இருக்கிறது. மீலிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம். மீடியாகாப் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது. இந்த பாகத்துக்கான லிங்க் உங்களுக்கு வேணும்னா கேளுங்க. வாட்ஸ்அப் வழியா உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். 9 6 7 8 8 9 6 8.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: சுவையாக சமைக்க
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: ஏலக்காய் இத விழா காலங்கள்ல இனிப்பு பதார்த்தங்களை செய்யும் பொழுது நம்ம அதிகமா சேர்த்து கொள்வோம். நெய் சக்கரை போலவே இனிப்பு பதார்த்தங்களுக்கு சுவை சேர்ப்பது மனம் கொடுப்பது இந்த ஏலக்காய். இந்த இனிப்பு பதார்த்தங்களை செய்வதற்கு தேவையான ஏலக்காவை பெரும்பாலும் அரைக்கும் பொழுது அது கொர கொரன்னு இருக்கும். அத பலகாரத்துல சேர்த்தா கடிக்கும் போது கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதனால தூள் போன்ற ஏலக்காய் வேணும்னா ஒரு சிட்டிகை அளவு சக்கரையும் ஏலக்காவையும் சேர்த்து அரைச்சு பாருங்க. இப்படி அரைக்கப்படும் ஏலக்காய் தோலை நீங்க பலகாரங்களுக்கு மட்டும் இல்லைங்க, காஃபி அல்லது தேநீர் கலக்கும் போது இந்த ஏலக்காய் தூளை சேர்த்தீங்கன்னா உங்க காஃபி அல்லது தேநீர் தூக்கலா இருக்குங்க.
1: அனைவரும் சுலபமாக சமைக்கலாம், சுவைத்து மகிழலாம். ஹவுஸ் பிரெட் ரெடி டு குக், பட்டர் கோழி, இறைச்சி, மீன், கோழி குழம்பு மற்றும் பிரியாணி மசாலை வகைகள்.
3: ஒவ்வொரு நாளும் பின்னிரவு மணி 3 மறக்க முடியாத அன்றைய காணங்கள்.

0: திங்கள்
1: முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
0: நான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
1: ரவிஜி
0: சஜினி,
2: வணக்கம் சிங்கை,
0: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.
3: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

0: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.

0: நண்பகல் மணி 12. மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. இந்தோனேசிய மீட்புக் குழுவினர் காணாமல் போன 129 பேரை தீவிரமாக தேடி வருகின்றனர். ஜாவா கடலில் சென்று கொண்டிருந்த பயணிகள் படகு கவிழ்ந்தது. அதில் 243 பேர் இருந்தனர். அவர்களில் 108 பேர் பத்திரமாய் மீட்கப்பட்டனர். 6 உடல்களும் மீட்கப்பட்டுள்ளன. 12 கப்பல்களில் சுமார் 600 பேர் மீட்புப் பணியில் மும்முரமாய் ஈடுபட்டுள்ளனர். கடல் கொந்தளித்ததால் 3 மீட்டர் உயரத்துக்கு அலைகள் எழுந்தன. அதனால் பயணிகள் படகு கவிழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. பிலிப்பீன்ஸின் பொங்சமோரோ தன்னாட்சி வட்டாரத்தில் வாக்களிப்பு விறுவிறுப்பாய் இடம்பெறுகிறது. அங்கு முதன்முறை நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிறது. வாக்களிப்பு தொடங்கவிருந்த சில மணி நேரத்தில் பங்சமோரோவில் துப்பாக்கிச் சண்டை நடந்தது. 3 மாண்டனர், 15 பேர் காயமடைந்தனர். எதிரெதிர் அரசியல் கட்சியினர் முந்திக் கொண்டு வாக்களிக்க முயன்றதால் வன்முறை வெடித்தது என்று காவல்துறை கூறியது. பங்சமோரோ நாடாளுமன்றத்தின் மொத்த இடங்கள் 80. 13 கட்சிகள் தேர்தலில் போட்டியிடுகின்றன. 2 மில்லியனுக்கும் அதிகமானோர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். பங்சமோரோவில் நெடுங்காலமாய் அரசியல் பகையும் வன்முறையும் தொடர்கிறது. தேர்தல் அமைதியாக நடந்து முடிந்தால் அதுவே மாபெரும் வெற்றியாக கருதப்படும் என்று அரசியல் கட்சிகள் கூறுகின்றன. சீன அதிபர் ஜி ஜின்பிங் வாஷிங்டன் பயணத்தை ரத்து செய்யலாம் என்பது பற்றி தமக்கு கவலை இல்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். தைவானுக்கு அமெரிக்கா புதிதாக ஆயுதங்களை விற்பனை செய்தால் இம்மாத இறுதியில் அதிபரின் வாஷிங்டன் பயணம் ரத்து செய்யப்படலாம் என்று சீனா எச்சரித்தது. அதற்காக கலங்கவில்லை என்று திரு ட்ரம்ப் கூறினார். சீன அதிபருடன் நல்ல உறவு இருப்பதாக சொன்ன அவர், கடந்த சில ஆண்டுகளாக சீனா நியாயமாய் நடந்து கொள்வதாகவும் கூறினார். தைவானுக்கு 14 பில்லியன் டாலர் ஆயுதங்களை விற்பனை செய்ய அமெரிக்கா பரிசீலிக்கிறது. தைவான் தனது நாட்டின் ஓர் அங்கம் என்று சொல்லும் சீனா, தேவைப்பட்டால் இராணுவ பலத்தின் மூலம் தைவான் இணைத்துக் கொள்ளப்படும் என்றும் கூறி வருகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் எண்ணெய் வளத்தை அமெரிக்கா தொடர்ந்து தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று கூறியிருக்கிறார். வெனிசுவேலாவின் மாபெரும் எண்ணெய் வளத்தில் 1/5 கைப்பற்றும் அமெரிக்காவின் அண்மைய ஒப்பந்தத்தை அவர் சுட்டினார். அயர்லாந்து சென்றுள்ள திரு ட்ரம்ப் இந்த ஆண்டுக்குள் ஈரான் போர் முடிவடையும் என்று எதிர்பார்ப்பதாக கூறினார். நவம்பர் மாதம் அமெரிக்காவில் இடைத்தவணை தேர்தல் நடக்கவிருக்கிறது. அதன் பிறகு போர் முடிவடையலாம். பின்னர் அமெரிக்காவில் பெட்ரோல் விலை கடுமையாக வீழ்ச்சியடையும் என்றார் திரு ட்ரம்ப். இதற்கிடையே சவுதி அரேபியாவின் எண்ணெய் கட்டமைப்பின் மீது ஆளில்லா வானூர்தி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதனால் கிழக்கு மேற்கு எண்ணெய் குழாய் மூடப்பட்டிருக்கிறது. ஹோர்முஸ் நீரிணையை தவிர்த்து எண்ணெயை கொண்டு செல்ல அந்த 1200 கிலோமீட்டர் நீள குழாய் வழியமைத்தது. அது மூடப்பட்டிருப்பதால் சவுதி அரேபியா எண்ணெய் உற்பத்திக்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. உலக எண்ணெய் விநியோகத்தில் சுமார் 4 விழுக்காடு பாதிப்பு ஏற்படலாம் என்று கணிக்கப்படுகிறது. ஒமான் ஹர்மஸ் நீரிணை தொடர்பான முக்கியமான ஆலோசனையை ஒத்திவைத்திருக்கிறது. ஈரானும் வளைகுடா நாடுகளும் கலந்து கொள்ளும் கூட்டத்தை ஒமான் இன்று நடத்தவிருந்தது. ஹர்மஸ் நீரிணையின் எதிர்காலம் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று ஈரான் கூறியிருந்தது. ஈராக்கும் வளைகுடா நாடுகளும் ஆலோசனையில் பங்கேற்கும் என்று ஈரான் தெரிவித்திருந்தது. ஆனால் ஒமான் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று பஹ்ரைன் கூறிவிட்டது. உரையாடலுக்கு ஆக்கப்பூர்வமான சூழலை உருவாக்க கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக ஓமான் தெரிவித்தது. ஆக்சியஸ் டிசைன் உட்புற வடிவமைப்பு நிறுவனத்திடம் காவல்துறை விசாரணை நடத்துகிறது. அந்த நிறுவனத்தை நாடிய சுமார் 20 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. வீட்டு புதுப்பிப்பு பணியை முறையாக நிறைவு செய்யாதது, அறைகலன்களை வழங்காதது, பணத்தை திரும்ப கொடுக்காதது என வாடிக்கையாளர்கள் பலர் புகார் தெரிவித்திருக்கின்றனர். சிலர் 1000 வெள்ளியை இழந்தனர். வீட்டு புதுப்பிப்பு பணிகளை முடிக்க இன்னும் சிலர் வேறு நிறுவனங்களை நாடினர். சம்பளமும் மத்திய சேவைநிதி சந்தாவும் வழங்கப்படவில்லை என்று ஆக்சியோன் டிசைன் நிறுவன முன்னாள் ஊழியர்களும் புகார் அளித்திருக்கின்றனர். அந்நிறுவனத்தின் மீது மத்திய சேவைநிதி கழகம் சட்ட நடவடிக்கையை தொடங்கியிருக்கிறது. வேலைவாய்ப்பு சட்டம் மீறப்பட்டதா என்பதை மனிதவள அமைச்சும் விசாரிக்கிறது. பணப்புழக்க பிரச்சினை இருந்ததாக ஆக்சியோன் டிசைன் நிறுவன இணை நிறுவனர் கூறுகிறார். காவல்துறை விசாரணை தொடர்கிறது. வடகொரியா பெரிய அளவில் ராணுவ பயிற்சியை நடத்தியிருக்கிறது. அதில் நெடுந்தொலைவு ஏவுகணைகளும் கவச வாகனங்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. நேற்று முன்தினம் நடத்தப்பட்ட பயிற்சியில் வடகொரிய ராணுவத்தின் எல்லா பிரிவினரும் கலந்து கொண்டதாக அந்நாட்டின் KCNA செய்தி நிறுவனம் கூறியது. கிழக்கு கடலின் ஒன்சான் பகுதியில் வடகொரியா பலமுறை ஏவுகணைகளை பாய்ச்சியதாக தென்கொரியா தெரிவித்தது. அமெரிக்கா, ஜப்பான், தென்கொரியா ஆகியன 5 நாள் கூட்டு ராணுவ பயிற்சியை நிறைவு செய்த மறுநாள் வடகொரியாவும் பயிற்சி நடத்தியிருக்கிறது.
1: சொல்லும் பொருளும்

0: முன்பே பிரச்சனையை கண்டுபிடிக்க முடியுமா?
1: கண்ணாடி இல்லாத ஒரு லைஃப் வந்து அவருக்கு கொடுக்கணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன்.
0: கண் பராமரிப்பை தொழில்நுட்பம் எவ்வாறு மாற்றி வருகிறது?
2: Even 80, 90 year old people, glasses ஏ தேவையில்லை.
3: ரோபோட்டிக் சர்ஜரியும் வரப்போகுது.
0: வசந்தத்தில் வரும் புதன் இரவு 9:30 மணிக்கு எதிரொலி.

0: தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
1: ஏன் அவசியம்னா,
0: குழந்தைங்க முதியோர் நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
1: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறது அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம், பிலிப்பீன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. மும்தாஜ் ஹுசேன் நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 Strangan Road, Take a Place, B1-25.
0: இப்போதே அழையுங்க. 6334-1055-633-410-55. சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ்க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50 விழுக்காடு தள்ளுபடி மற்றும் M1 பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 வெள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg க்கு சென்று வேரியபிள் அப்பச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு செப்டம்பர் 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.

0: A1E நோக்கி செல்லும் CTE PE சாங் இங்க பிறகு வாங்கின பொழுதாக இருக்குதுங்க. அங்க நான்காம் தரத்தை நீங்க தவிர்த்தரணும். டுவாசி நோக்கி செல்லும் PE டோபாயோக்க பிறகு வாங்கின பொழுதாக இருக்கு, நான்காம் தரத்தை தவிர்த்தருங்க. CTE நோக்கி செல்லும் SLE யூச்சுகாங் ரோட்டுக்கு பிறகு சாலை பண்ணி அங்க நீங்க மூன்றாம் தரத்தை தவிர்த்தரணும்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
3: அப்பப்பா உன் முகம் எப்படி இவ்ளோ அழகா இருக்கு?
4: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்ப பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
3: அப்ப பொலிவான சருமத்திற்கு
4: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாயா சோப்ப பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கருப்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
3: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
4: அப்பப்பாவை எடு, கவலைய விடு, அப்பப்பானா பியூரிட்டி.
5: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பகடை, சிங்கப்பூர்.
6: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செய்யலாம். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்தல், கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அல்பைனின் பிரம்மாண்ட மலைப்பகுதிகளை ரசியுங்கள். அஞ்சல் அட்டையில் இடம்பெறும் அழகிய இடங்களுக்கு செல்லுங்கள். வணக்கம் கூறி வடதுர்வ ஒளியை நோக்கி நடக்கலாம். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் sunbrothers.com. அழையுங்கள் 6212-9660.
0: காலை 10 மணியில் இருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம். மூன்றுக்கும் என்ன தொடர்பு? அங்கத்துல உங்களுக்கான மூன்று குறிப்புகள் இவைதான். சுறா, சீப்பு, உடையின் ஜிப். இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்பு? சுறா, சீப்பு, உடையின் ஜிப்பு, இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்பு இருக்கு, என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. வாட்ஸ்அப் செய்யுங்க 9678-8968. கல்லூரி படத்துல இருந்து ஹரிச்சரன் கொண்டு வரும் பாடல் இதோ.

எல்லாவற்றுக்கும் என்ன தொடர்பு அங்கத்துல இன்றைக்கு நான் கொடுத்தது சுரா சீப்பு ஜீன்ஸின் ஜிப் இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்புன்னு கேட்டு இருந்தேன். மாலா நினைக்கிறாங்க கூர்மையான முனைகள் அப்படின்னு. நினைச்சீங்கன்னா கூர்மையான முனைகள் நீங்க ஏன் சொல்றீங்கன்னு புரியுது. ஆனா சீப்புக்கும் நம்ம ஜீன்ஸின் ஜிப்புக்கும் கூர்மையான முனை இல்லையே. அப்படி இருந்தா அது ரொம்ப ஆபத்தா அமையுமே. மூன்றுமே வெட்டோம் அலிமா, நம்மள வெட்டோம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க கலா. நல்ல பதில் ஆனா கிடையாது. தொடர்ந்து யோசிச்சு பாருங்க. சில பேர் இப்பதான் நீங்க வானொலி பக்கமா வந்திருப்பீங்க. இன்றைக்கு நான் கொடுத்த மூன்று இதுதான் சுரா சீப்பு ஜீன்ஸ் ஜிப்பு. இந்த மூன்றுக்கும் என்ன சம்பந்தம், என்ன தொடர்புன்னு யோசிச்சு பாருங்க.

0: என்ன நடந்தது? இந்த பள்ளி பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
1: I want to go out and buy food. Bring me downstairs.
0: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும். தன்னை அழைத்து செல்லுமாறு அவர் கேட்டார். மேரி கதவை திறந்து, அவர் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார். பின்னர் அந்த பணிப்பெண் கதவை சாத்தினார். ஆனால் முதியவர் அதோடு நிறுத்தவில்லை. வரவேற்பு அறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார். மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார். கைத்தடியுடன் நின்று இருந்த முதியவரை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த முழு பாகமும் மீலிசனில் மட்டும்தான் இருக்கிறது. மீலிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம். மீடியா கப் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது. இந்த பாகத்துக்கான லிங்க் உங்களுக்கு வேணும்னா கேளுங்க. வாட்ஸ்அப் வழியா உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். 9 6 7 8 8 9 6 8

0: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க. இவ்ளோ மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல.
1: ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிதலும் இல்ல. ஹட்சன் தயிர்.
2: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
3: ஆமா, அதன் மூலம் நான் என் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
2: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
3: போன? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
2: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கேன்.
3: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
2: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723, 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.

0: நேற்றுக்கு நான் கொடுத்தது சுரா, சீப்பு, ஜீன்ஸின் ஜிப்பு, இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? நேர்கள்லாம் முயற்சி செஞ்சிருக்காங்க.
1: வணக்கம் அலிமா,
0: வணக்கம்.
1: எல்லாத்துக்குமே ஒரு பொதுவான சம்பந்தம் பற்கள்.
2: வணக்கம் அலிமா.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
2: சுரா, இந்த சீப்பு, இந்த சிப்பு, மூணுக்கும் தொடர்புடையது பற்கள்.
3: மூன்றுக்கும் உள்ள ஒற்றுமை பற்கள்.
4: ஹாய், ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்.
4: சுரா, சீப்பு, ஜிப்பு, இது மூன்றுக்கும் உள்ள ஒற்றுமை வந்து மூன்றுலயுமே பல்லு இருக்கு.
5: வணக்கம் அலிமா, என்னோட பேர் சரவணன். நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் வந்து பாத்தீங்கன்னா, சுறா மீனுக்கு வந்து பற்கள் வந்து வரிசையா இருக்கும். அதே மாதிரி சீப்புக்கும் பற்கள் வந்து வரிசையாக உள்ளவும், சீப்பு தலை சீப்பு உதவுது. அதே மாதிரி ஜிப்புக்கும் வந்து அந்த பற்கள் வந்து ஒன்றோடு ஒன்று இணைக்க உதவுது. இது அனைத்திற்கும் ஒற்றுமை வந்து பற்கள் தான்.
0: சுறாக்கு வரிசையா பற்கள் இருக்கும் இல்லையா? இப்ப நமக்கு ஒரு பல்லு விழுந்துச்சுன்னா அந்த பல்லு ஒரு வயது வரைக்கும் திரும்பி வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதன் பிறகு வளராது. ஆனா சுறாவுக்கு எப்படின்னா, அதன் வாழ்நாள் முழுவதுமே தன்னுடைய பற்களை மாற்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆமாங்க, வாழ்நாள் முழுவதும் புதிய பற்களை அது உருவாக்கி கொண்டே இருக்குமா, அந்த ஒரு ஆற்றல் சுறா மீன்களுக்கு இருக்குது. சில சுறாக்கள் வாழ்நாள்ல ஆயிரக்கணக்கான பற்களை மாற்றுகின்றன சொல்லப்படுது. கிட்டத்தட்ட அதற்கு 30,000 பற்கள் வரை அதன் முழு வாழ்நாள்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. சீப்பின் பற்கள் முடிய பிரித்து வார உதவுது. உடலில் இருக்கிற ஜிப்பின் பற்கள் இரண்டு பக்கங்களையும் ஒன்றாக இணைக்கிறதுக்கு உதவுது. சுறாவின் பற்கள் இறைய பிடிக்க உதவுது. சீப்பின் பற்கள் முடிய வார உதவுது. ஜீன்ஸ் ஜிப்பின் பற்கள் உடையின் இரு பக்கங்களையும் இணைக்க உதவுது.

0: மதுரையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
2: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
3: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
2: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
3: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
2: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
3: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ் ஒலி. TRT தமிழ் ஒலியின் இன்றைய நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. நிகழ்ச்சிகளை ஆரம்பிக்க முதலில் மங்கள வாத்திய இசையாக நாதேஸ்வர தபிலிசை.

நேர்கள் இதுவரை கேட்டது மங்கள வாத்திய இசையாக நாதேஸ்வர தவிலிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிஸ் தொழில்நுட்பமாகும். டிஆர்டி தமிழலியில் வடக்கன் தமிழலி, வடக்கன் தமிழலியில் தொடர்கின்றது பக்தி பாமாலைகள் நிகழ்ச்சி ஆரம்பிக்க.

கேட்ட அந்த பாடல் விநாயகர் துதியாக ஒலித்திருந்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழலி. டிஆர்டி தமிழலியில் வணக்கம் தமிழலியோடு இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் தமிழலியில் பக்திப்பாமலைகள் தொடர்கின்றன. இனி கிறிஸ்தவ கீதமாக

கேட்ட அந்த பாடல் இஸ்லாமிய கீதமாக எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழறியில். வடக்கன் தமிழறியில் பக்தி பாமாலைகள், பக்தி பாமாலைகள் வரிசையிலே இனி சூலமங்கலம் சௌதரிகள் பாடிய ஸ்ரீ கந்தகுரு கவசம்.

ஸ்கந்தாசரணம் சரவண பவ குகாசரணம் சரணம் குரு குகாசரணம் குரு பதாசரணம் சரணம் அடைந்திட்டேன் கந்தாசரணம் தனித்தாலறிந்து நான் தன்மயமாக

யாட்குண்ட குருபரனே அறம்பொருள் இன்பம் வீடுமே தந்தருள்வாய் தந்திடுவாய் வரமதனே ஸ்கந்த குருநாதா ஷண்முகா சரணம் சரணம் ஸ்கந்த குரோ காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குரு.

பரஞ்சோதியும் காட்டி பரிபூர்ணமாக்கிடுவாய். திருமலை முருகானே திடஞானமருள் புரிவாய், செல்வமுத்து குமராமும் மலமகற்றிடுவாய். அடிமுடியறிய உண்ணா அண்ணாமலையோனே அருணாசல குமரா அருணகிரி கருணியவா, திருப்பரங்கிரி குகனே தீர்த்திடுவாய் வினை முழுதும் திருத்தணிவேல் முருகன்.

பச்சமலை முருக இச்சையை களைந்திடப்பா. பவழமலையாண்டவனே பாபங்களை போக்கிடப்பா. பிராலிமலை சண்முகனே விரைவில் நீ வந்திடப்பா. வயலூர் குமாரகுரோ ஞானவரமென கருள் வீரே வெண்ணைமலை முருக மெய் வீட்டை தந்திடுவே. கதிர்காம வேலவனே மனமாயையை அகற்றிடுவாய். காந்தமலை குமரா கருத்து

என்றனையே உலகெங்கும் உள்ளது ஒரு பொருள் அன்பேதான். உள்ளுயிராகி இருப்பதும் அன்பென்பாய் அன்பே குமரன் அன்பே ஸ்கந்தன். அன்பே ஓமெனும் அருள் மந்திரமென்றாய் அன்பை உளத்திலே அசையாது அமர்த்திடுவோர் சக்தியை தந்து தடுத்தாற் கொண்டிடவும் வருவாய் அன்பனா.

உனக்கொரு கோயிலை என் அகத்துள்ளே புனைவேனே சிவசக்தி குமரா சரணம் சரணமையா. அபாயம் தவிர்த்து தடுத்தாட்கொண்டருள்வாய் நிழல்வையில் நீர் நெருப்பு மண் காற்று வானதிலும் பகைமையை அகற்றி அபயமளித்திடுவீர் உணர்

ஆயுதத்துடன் குமரா விரைவில் நீ வந்திடப்பா, காண்பனையாவுமாய் கண் கண்ட தெய்வமாய், வேதச் சுடரோய் மெய்கண்ட தெய்வமே, மித்தையா மிவ்வுலகை மித்தை என்றறிந்திடச் செய். அபயம் அபயம் தந்தா அபயம் என்றலறுகிறேன், அமைதியை வேண்டி அருமுகாவாவென்றேன். உன் துணை வேண்டினேன் உமையவள் குமராக்கள், அச்சம் அகற்றிடுவாய் அமைதியை தந்திடுவாய். வேண்டியதுன்னருளே அருள்வதும் கடனேயாம் உன்னருளாலே, உன் தாழ் வணங்கிட்டேன் அட்டமா சித்திகளை, அடியனுக்கருளிடப்பா அஜபை வழியிலே அசையாமல் இருத்திவிடு. சித்தர்கள் போற்றிடும் ஞான சித்தியும்

அனுகிரகித்திடுவாய் ஆதி குருநாதா. கேள் ஸ்கந்த குருநாதா, ஸ்கந்த குருநாதா, தத்துவம் மறந்து தன்னையும் நான் மறந்து நல்லதும் கெட்டதும் நான் என்பதும் மறந்து பாவ புண்ணியத்தோடு பரலோகம் மறைந்திடச்சை அருள்வழி விட்டிவனை அகலாதிருத்திடுவாய். அடிமையை காத்திடுவாய் ஆறுமுக கந்த குரோ, சித்தியிலே பெரிய ஞான சித்தி நீ அருள. சீக்கிரமே வருவாய் சிவானந்தம் தருவாய், சிவானந்தம் தந்தருளி.

என்னை மால்மருகா ரட்சிப்பாய், வடமேற்கிலும் என்னை மயிலோனை ரட்சிப்பாய், வடக்கில் என்னை காப்பாற்ற வந்திடுவீர் சத்குருவாய், வடகிழக்கில் எனக்காக மயில் மீது வருவீரே, பத்து திக்கு தோறும் என்னை பறந்து வந்து ரட்சிப்பாய், என் சிகையையும் சிரசினையும் சிவகுரோ ரட்சிப்பாய், நெற்றியும் புருவமும் நினதருள் காக்கட்டும், புருவங்களுக்கிடையே புருஷோத்தமன் காக்கட்டும், கண்களிரண்டையும் கந்தவேல் காக்கட்டும், நாசிகளிரண்டையும்

நாபி குஹ்யலிங்கம் நவையுடை குதத்தோடு இடுப்பை முழங்காலை இணையான கால்களையும் புறங்கால் விரல்களையும் பொருந்து முகர் அனைத்தையுமே உரோமத்வாரமெல்லாம் உமைபாலா ரட்சிப்பாய். தோல் ரத்தம் மஜ்ஜையையும் மாம்சம் என்பு மேதசையும் அருமுகவா காத்திடுவீர் அமரர் தலைவா காத்திடுவீர். என் அகங்காரமுமகற்றி அறிவொழியாயிருந்தும் முருகாவனை காக்க வேல் கொண்டு வந்திடுவீர். பாபத்தை பொசுக்கி பாறலாம் சிறப்புறவே ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் என்றும் க்ளௌம் சௌம் நமகவென்று சேர்த்திடடா நாள்தோறும் ஓமிருந்து நமக வரை ஒன்றாக சேர்த்திடடா. ஒன்றாக கூட்டியுமே உள்ளத்திலே இருத்தி ஒரு மனத்தோடு நீ உருவையும் ஏத்திடடா. முருகனின் மூலம் இது முழு மனத்தோடேத்திட்டால் மும்மலமகன்று விடும் முக்தியும் தன் கையில் உண்டாம். முக்தியை வேண்டியுமே யக்திக்கும் செல்ல வேண்டாம். முருகன் இருப்பிடமே முக்தி தலமாகும் அப்பா. ஹிருதயத்தில் முருகனை இருத்திவிடு இக்கணமே இக்கணமே. மூலமந்திரம் ஏத்திவிடு ஏத்திவிடு. மூலமதை ஏத்துவோர்க்கு காலபயம் இல்லையடா. காலனை நீ ஜெயிக்க கந்தனை பற்றிடடா. சொன்னபடி செய்தால் சுப்பிரமணிய

தனுமாகிடடா அக்ஷர லட்சமிதை அன்புடன் ஜபித்திடில் எண்ணியதெல்லாம் கிட்டும் யமபயமகன்றோடும் மூவுலகும் பூஜிக்கும் முருகன் அருள் முன்னிற்கும் பூவுலகில் இணையற்ற பூஜ்யனுமாவாய் நீ கோடித்தரம் ஜபித்து கோ

வேத சூட்குமத்தை விரைவாக பற்றிடலாம். சுப்பிரமணிய குரு ஜோதியாயுள் தோன்றிடுவான் அருப்பெருஞ்சோதியான ஆறுமுக சுவாமியுமே. அந்தர்முகமிருந்து ஆட்கொள்வான் சத்தியமாய் சித்தியையும் முக்தியையும் ஸ்கந்த குரு தந்திடுவான். நின்னையே நான் வேண்டி நித்தமும் ஏத்துகிறேன் மெய்யறிவாக கந்தாவன்.

நீ பிறவா வரமருளி பிரம்மமயமாக்கிடுவாய். திருச்செந்தூரில் நீ சக்திவேல் தாங்கி விட்டாய். பழமுதிர் சோலையில் பரஞ்சோதிமயமானாய். சுவாமி மலையிலே சிவசுவாமி கருளிய நீ குன்றுகள் தோறும் குருவாய் அமர்ந்திட்டோய். ஸ்கந்தகிரியை நீ சொந்தமாக்கி கொண்டனையே ஸ்கந்த குருநாதா ஸ்கந்தாஸ்ரமஜோதியே. பிறப்பையும் இறப்பையும் பெயர்த்து காத்திடுவார்.

சபையுமே வேல் கொண்டு விரட்டிடுவாய், தாரித்ரியங்களையும் தடி கொண்டு விரட்டிடுவாய், துக்கங்கள் அனைத்தையும் தொலை தூரம் போக்கிடுவாய், பாப உடலை பரிசுத்தமாக்கிடுவாய், இன்ப துன்பத்தை இரு விழியால் விரட்டிடுவாய், ஆசை பேய்களை அறவே நசிக்கிடுவாய், அகந்தை பிசாசை அழித்து ஒழித்திடடா, மெய்யருளாம் உன்னருளில் முருகாயிருத்திடுவாய், கண்கண்ட தெய்வமே கலியுக வரதனே, ஆறுமுகமான குரோ அறிந்திட்டேன் உன் மகிமை, இக்கணமே வருவாய் என் ஸ்கந்த குருவே, நீ என்னை காத்திடவே எனக்கு நீ அருளிடவே, அரைக்கணத்தில் நீயும் ஆடி வருவாயப்பா, வந்தனை தடுத்து வலிய

அகந்தையலாம் அழித்து அன்பினை ஊட்டிடுவாய் அன்புமயமாக்கி ஆள் கொள்ளுவையப்பா. அன்பை என் உள்ளத்தில் அசைவின்றி நிறுத்திவிடு அன்பையே கண்ணாக ஆக்கி காத்திடுவாய். உள்ளும் புறமும் உன்னருளாம் அன்பையே உறுதியாக நானும் பற்றிட உவந்திடுவாய். எல்லை இல்லாத அன்பே இறைவழி என்றாய் நீ அங்கிங்கனாதபடி எங்கும் அன்பென்றாய் அன்பே.

அன்பில் உறையும் அருகுருநாதரே தான் ஸ்கந்தாசிரமத்தில் ஸ்கந்த குருவானான் கா. மூவரும் தேவரும் முனிவரும் போற்றிடவே ஸ்கந்தாசிரமன் தன்னில் ஸ்கந்த ஜோதியுமாய் ஆத்மஜோதியுமாய்.

சுழுமுனை மார்க்கமாய் ஜோதியை காட்டிடுவாய் சிவயோகியாக என்னை செய்திடும் குருநாதா. ஆசையறுத்து அறநடியை காட்டிவிடும் மெய்யடியராக்கி மெய்விட்டில் இருத்திவிடும். கொங்கு நாட்டிலே கோயில் கொண்ட ஸ்கந்த குரு கொல்லிமலை மேலே குமரகுருவானவனே, கஞ்சமலை சித்தர் போற்றும் ஸ்கந்தகிரி குருநாதா, கருவூரார் போற்றும் காங்கேயா ஸ்கந்த குரோ, மருதமலை சித்தன் மகிழ்ந்து பணி பரமகுரோ, சென்னிமலை குமரா சித்தர் கருள்வோனே. சிவவாக்கிய சித்தருளை சிவன் மலையில் போற்றுவரே, பழனியில் போகருமே பாரோர் வாழ பிரதிஷ்டித்தான். கொல்லிப்பாணி சித்தர்களால் புடை சூழ்ந்த குமரகுரோ, கொல்லிமல்ந்திட்ட ஸ்கந்த குருநாதா, கள்ளம் கபடமற்ற வெள்ளையுள்ளம் அருள் வீரே, கற்றவர்களோடு என்னை களிப்புறச் செய்திடுமே. உலகெங்கும் நிறைந்திருந்தும் கந்தகுரு உள்ள இடம் ஸ்கந்தகிரி என்பதை நான் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன். நால்வர் அருணகிரி நவமிரண்டு சித்தர்களும் பக்தர்களும் போற்றும்

இருக்கும் ஜோதியே ஆதி மூலமான குரு, அயர்ச்சியை நீக்கிடுவாய், என் தளர்ச்சியை அகற்றிடுவாய். சுகவனேசன் மகனே சுப்பிரமணிய ஜோதியே, பேரின்ப மகிழ்ச்சியையும் பெருகிடச் செய்திடப்பா. பரமானந்த மதில் என்னை மறக்க பாலிப்பாய், மால்மருகா வள்ளி மணவாளா ஸ்கந்த குரு. சிவகுமராவுன் கோயில் ஸ்கந்தகிரி என்றுணந்தேன், ஜோதி பிழம்பான சுந்தரனே பழனியப்பா. சிவஞான பழமான ஸ்கந்த குருநாதா, பழம் நீ என்றதினால் பழனிமலை இருந்தாயோ. திருவாவினன் குடியில் திருமுருகனானாயோ, குமரா முருகா குருகுகா வேலவனே. அகத்தியர்க்கு தந்து ஆட்கொண்டாய் தமிழகத்தை, கலியுக வரதன் என்று கலசமுனி உனை புகழ்ந்தாய். ஔவைக்கு அருள் செய்த அருமுகவா ஸ்கந்த குரு, ஒழுக்கமொழு கருணையையும் தவறு

ஸ்கந்தகிரி ஜோதியானவனே கடைக்கண்ணால் பார்த்திடப்பா கருணையுள்ள ஸ்கந்தகுரோ. ஏழையை காத்திடப்பா ஏத்துகிறேன் உன்னாமம், உனையன்றி வேறொன்றை ஒருபோதும் நம்புகிறேன். கண் கண்ட தெய்வமே கலியுக வரதனே, கந்தன் என்ற பெயர் சொன்னால் கடிதாக நோய் தீரும். புவனேஸ்வரி மைந்தா போற்றினேன் திருவடியை, திருவடியை நம்பினேன் திருவடி சாட்சியா.

புறமும் ஒரு முருகனையே காண்பேன். அங்கிங்கே நாதபடி எங்குமே முருகனப்பா, முருகன் இலாவிட்டால் முவ்வுலகமேதப்பா, அப்பப்பா முருகனின் அருளே உலகமப்பா. அருளெல்லாம் முருகன், அன்பெல்லாம் முருகன், தாவர ஜங்கமாய் ஸ்கந்தனாய் அருவுருவாய் முருகனாய் முதல்வனாயானவன் ஸ்கந்தகுரு. ஸ்கந்தாசிரமம் இருக்கும் ஸ்கந்தகுரு அடிபற்றி சரணம் அடைந்தவர்கள் சாயுஜ்யம் பெற்றிடுவர்.

0: நீராடி நீர் பூசி கந்த குரு கவச மோதி கந்தகிரி ஏறிவிட்டால் முந்தை வினை எல்லாம் கந்தன் நகற்றிடுவன் நிந்தைகள் நீங்கிவிடும் நிஷ்டையுமே கைகூடும். கன்னிமார் ஓடை நீரை கைகளிலே நீ எடுத்து கந்தன் என்ற மந்திரத்தை கண்மூடியுருவேத்தி உச்சியிலும் தெளித்து உட்கொண்டு விட்டிட்டால் சித்தமலமகன்று சித்தசுத்தியும் கொடுக்கும். கன்னிமார் தேவிகளை கன்னிமார் ஓடையிலே கண்டு வழிபட்டு கந்தகிரி ஏறிடுவீர். கந்தகிரி ஏறி ஞான ஸ்கந்தகுரு கவசமிதை பாராயணம் செய்துலகில் பாக்யமெல்லாம் பெற்றிடுவீர்.
1: கேட்டது சூலமங்கலம் சௌதரிகள் பாடிய கந்தகுரு கவசம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழலியின் பக்தி பாமாலையின் நிறைவாக ஸ்ரீனிவாச நித்யாசிரி குழுவினர் பாடிய

திருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்திக்குரு வித்து குருபரணி சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்க்க தமரரு மடி தேன.

முத்தைய ஒத்த பரிபுர நிறுத்தப்பதமைத்து பைரவி திக்கொட்க நடிக்க கழுகொடு கழுதாட திக்குப்பறி அட்டப்பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பௌரி

கேட்டது அருணகிரிநாதர் இயற்றிய திருப்புகழ் நித்யாஸ்ரீ ஸ்ரீனிவாஸ் ஆகியோரது குரலிலே ஒலித்து ஓய்ந்தது. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த வணக்கம் தமிழலியில் பக்தி பாமாலைகள்.

ஆள் இடையூர் என்றும் ஒன்றுரா முனிவரர்கள் அறிமின்கள் யாரொருவர் ஓதினாலும் மன்ற அங்கவர் தேகம் பிணியற வட்டி

பிரான்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்தே இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:01, ஐக்கிய ராஜ்யத்தில் 7:01. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

0: வணக்கம். தமிழொலியில் நற்சிந்தனை நேரம். நற்சிந்தனை நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியின் ஊடாக நீங்கள் இணைந்து கொண்டு அழகான நற்சிந்தனையை வழங்கலாம். அந்த வகையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்
0: ஜோசரி அம்மா, நலமா இருக்கீங்களா? நன்றி தாருங்கள். உங்கள் நற்சிந்தனையை
1: உங்களுக்கும் வணக்கம் கூறி எல்லோருக்கும் காலை வணக்கம் கூறி கொண்டு இன்று மாணிக்கவாசகரின் திருவாசகத்திலிருந்து கருணைய கிரங்கள். இப்பதிகம் கருணையாலே இறங்கும்படி இறைவனை வேண்டுவதை குறிப்பது. தரித்திலே காய வாழ்க்கை சங்கரா போற்றி வான இருத்தனே போற்றி எங்கள் விடலையே போற்றி ஒப்பில் ஒருத்தனே போற்றி உம்பர் தம்பிரான் போற்றி தில்லை திருத்தனே நிறுத்தனே போற்றி எங்கள் நிம்மலா போற்றி போற்றி குரல். இவ்வுடம்போடு வாழ்ந்திருத்தலை பொறுக்க முடியவில்லை சுகத்தை கொடுப்பவனே காத்தருள்க பிதா காயத்தில் உறையும் பழையோனே காத்தருள்க அடியேங்களுக்குடைய அண்ணலே அடியேங்களுடைய அண்ணலே காத்தருள்க ஒப்பற்ற ஒருவனே காத்தருள்க வானவர் தலைவனே காத்தருள்க தில்லமன்றில் நடமாடுவனே நடமாடுவானே காக்க எங்கள் தூயோனே காக்க காக்க போற்றியோ நமச்சிவாய புயங்கனே மயங்குகின்றேன் போற்றியோ நமச்சிவாய புகழிடம் பிரிவு ஒன்று இல்லை போற்றியோ நமச்சிவாய உறமனை போக்கள் கண்டாய் போற்றியோ நமச்சிவாய சயஜய சயதய போற்றி போற்றி ஓம் நமச்சிவாய. அதாவது ஓம் சிவனுக்கு வணக்கம். பாம் பணிந்தவனே அடியேன் தியப்புறுகின்றேன் காத்தருக ஓம் நமச்சிவாய. அடியேனுக்கு நின்னை ஒழிய தஞ்சமான இடம் வேறு யாரும் வேறு யாரும் இல்லை காத்தருள்க ஓம் நமச்சிவாய. அடியேனு புறம்பே போவிடாதே காத்திடுக ஓம் நமச்சிவாய காத்தருக நின் வெற்றி ஓங்குக வணக்கம் வணக்கம் போற்றி என் போலும் பொய்யட்டம்மையாட் கொள்ளும் வள்ளல் போற்றி நின் பாதம் போற்றி நாதனி போற்றி போற்றி போற்றி நின் கருணை வெள்ள புதுமது புவனம் நீர்த்தி காத்திய மானம் மானம் இருதுடற் கடவுளாதே துரை. என்ன போலும் நிலையாத நிலையாதவற்றில் பற்றுடையவர் பற்றுடையவர்களையும் ஆட்கொண்டல்லும் ஈழை மிக்க பெருந்தகையே உனக்கு வணக்கம். உனது திருவடிக்கு வணக்கம். தலைவனே வணக்கம் வணக்கம். நிலம் நீர் நெருப்பு காற்று வான் உயிர் ஞாயிறு திங்கள் என்ற இது கடவுள் சுடராகிய வெற்றினையும் வடிவாக கொண்டு அவையாகிய கடவுள் தன்மை உடையவனே உனது அருள் வெள்ளமாகிய புதிய தேனின் பொருட்டு உனக்கு வணக்கம். உனது அருள் வெள்ளமாகிய புதிய தேன் என்னை காக்க என்றவாறு மிகுதி நாளை தாவரும்

0: பூவடி முடிமிதை புனைந்து போற்றுவாம் திருச்சி தம்பலம். நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
0: நன்றி.
1: அவரை தொடர்ந்து வைபருடாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம் பாலன். வணக்கம்
2: விசாரித்தபடி இந்த நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு விருதத்தின் ஆழத்திலிருந்து கூட ஆன கூட நன்றிகளை எடுத்துக்கொண்டு நன்றி பாலன். பரிசுத்த வேதாமத்திலிருந்து புனித லூக்கா எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் இறை வார்த்தைகள் 17-27 முடிய. கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பாய்க்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் தலைமையில் ஒன்றாகிலும் அழியாது. உங்கள் பொறுமையினாலும் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். எருசலேம் ஏனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும் போது அதில் அழிவு சமீபமாயிற்றென்று அறியுங்கள். அப்பொழுது

0: கட்டியக்கடிக்கினாலே விழுவார்கள். சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துக்களுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். அப்பொழுது இயேசுராஜன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். உன்னத தேவனே, என் இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. நன்றி, வணக்கம் ராஜாண்ணா.
1: நன்றி இணைந்து கொண்டு சிறப்பிட்டு உங்களுக்கு நன்றிகள். அவர் பாலன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து நச்சிந்தன நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புரமை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற. வணக்கம். வணக்கம் ராணி சமுதர், நலமா இருக்கீங்களா?
2: ஆமா, நான் நலமா இருக்கிறேன் நந்தியனா. நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நலமாக இருக்கோம். இன்றைய நாள் மாத்திரமல்ல, அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு, புரட்டாசி மாதம் 14 திங்கட்கிழமை புனித ஜோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு 3 இறைவசனங்கள் 13-17 வரை. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. பாலைநிலத்தில் மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். இது வாழ்வுதரம் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனைக்கு, அமெரிக்காவின் புகழ்மிக்க ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கனை அவமானப்படுத்த விரும்பிய ஒரு நபர் புகழ்மிக்க மானிடர்கள் நிறைந்த அவையில் அமர்ந்திருந்த அவரை பார்த்து, மதிப்பு மிகு ஜனாதிபதி அவர்களே, உங்களது அப்பா செய்த செருப்பை நான் அணிந்துள்ளேன். அது இப்பொழுது பழுதாகி உள்ளது, அதனை பழுது பார்த்து தருவீர்களா என்று கேட்டார். அதற்கு ஆபிரகாம் லிங்கன், அந்த செருப்பை மட்டுமல்ல, அடுத்த செருப்பையும் தாருங்கள், சரி செய்து தருகின்றேன் என்று பதில் சொன்னாராம். இதனை கேட்டுக்கொண்டிருந்த அவையோர், அனைவரும் செருப்பை செய்யும் தொழிலாளியின் மகனா நமது ஜனாதிபதி? இது எவ்வளவு விந்தையிலும் விந்தை என்று ஆபிரகாம் லிங்கனை புகழ்ந்தார்களாம். அவமானமே அன்று வெகுமானமாய் மாறியது. ஆபிரகாம் லிங்கனுக்கு புகழ் கீதமாய் விளங்கியது. இது போன்றுதான் ஆண்டவர் இயேசுவை அவமானப்படுத்த மிகவும் இழிவான சிலுவை மரணத்தை ஜூதர்கள் அவருக்கு வழங்கினார்கள். ஆனால் இன்றோ சிலுவையானது மகிமையின் சின்னமாய் மீட்பின் சின்னமாய் யோலித்துக் கொண்டிருக்கின்றது. கிறிஸ்தவர்களின் அடையாளமே இன்று சிலுவைதான். மரத்தில் தொங்கவிடப்பட்டவன், கடவுளால் சபிக்கப்பட்டவன், பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆனால் இன்று இயேசு மாட்சி மிகு வெற்றி வீரராய் மீட்பை வழங்கும் ஒளிச்சுடராய் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். இதுதான் சிலுவையின் மாட்சி, எளிமையின் வெற்றி. நன்றி, வணக்கம் ராஜண்ணா.
1: நன்றி இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
2: நன்றி அண்ணா.
1: அவர் திருமதி ராணி சமுந்தர் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். நேரம் சரியாக 8:12 ராட்சத்தில் 7:12 அன்புறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது நற்சிந்தனை நேரம். இந்த நேரத்தில் இணைப்பில் வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
3: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் திருமதி குணநாயகி அவர்கள், நலமா இருக்கீங்களா?
3: நலமே இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கிறோம், நன்றி தாருங்கள்.
3: ஓ நன்றி. எல்லோருக்கும் கால வணக்கம் கூறி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழறவனை பிரார்த்தித்துக் கொண்டு, விநாயகர் சதுர்த்தி பற்றி ஒரு நாடோடி கதை. ஒரு முறை விநாயகருக்கு பிறந்த நாள் வந்தது. அந்த தன் மகனுக்கு பிடிக்கும் என பார்வதி நிறைய தின்பண்டங்கள் செய்தார். அவருக்கு பிடித்த கொழுக்கட்டியை செய்தார். விநாயகருக்கு நல்ல சுவையான உணவை பார்த்தால் சாப்பிடாதே, ஆகவே அவர் அனைத்தையும் தின்றுவிட வயிறு ஒப்பிவிட்டது. அதனால் அவரை பார்வதி தொந்தி விநாயகா என அழைத்தார். அதுவே

0: அவர் பெயராக நிலைத்து நின்றது. அடுத்து விநாயகரால் ஒரு இடத்தில் நிற்க முடியாமல் திணறினர். ஆகவே தனது வாகனத்தை துணைக்கு அழைத்துக் கொண்டு நடக்க துவங்கினர். நடந்து கொண்டிருந்தவர் ஒரு மேடு இருந்ததை கவனிக்காமல் கீழே தலைவு புறவுல வயிறு பூமியில் பறிந்து அவங்க அவர் சாப்பிட்டு அனைத்தும் வாந்தியாயிற்று. அப்போது மாலை நேரம். விநாயகர் தொண்டியும் நடக்க முடியாமல் அசைந்து அசைந்து சென்று கொண்டு இருந்ததையும் விழுந்து வாந்தி எடுத்ததையும் கண்ட சந்திரன் சிரிப்பை அடக்க முடியாமல் சிரித்தார். அப்போது அதை கண்டு கோபமுற்ற விநாயகர் சந்திரனுக்கு சாபம் தந்தார். இனி என் பிறந்த நாள் அன்று உன்னை எவரும் பார்க்க கூடாது, நீயும் என் பிறந்த நாளுக்கு வரக்கூடாது. அது முதல் பிள்ளையார் முடிவு செய்தார். இனி என் பிறந்த நாளில் நான் பத்தியமாகத்தான் சாப்பிடுவேன் என. அதனால்தான் அன்றைக்கு அவர் சர்க்கரை போட்டு அவளையும் ஜீரணிக்க அருகம்புல்லின் சாற்றையும் பருகின்றாராம். எத்தனை கடின வாழ்க்கையிலும் என்னிடம் பக்தியை வைத்து வணங்கினார். முடிவில் உங்களுக்கு கிடைக்க உள்ளது இனிய சர்க்கரை சாறை தருவதை போன்ற வாழ்க்கையே என்பதை விளக்க கரும்ப வைக்க வேண்டும் என்றாராம். அதனால்தான் விநாயகர் சதுர்த்தி அன்று மழை பொழிந்து மேகங்கள் மூடி சந்திரனை பார்க்க முடியாமல் உள்ளதாம். சந்திரனும் தெரிவது இல்லையாம். விநாயகருக்கு சர்க்கரை அவளை பிரதானமாக வைக்கின்றார்கள் என்று கூறி விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அன்பு உறவுகள், கேட்டுக் கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது நச்சிந்தனை நேரம். நச்சிந்தனை நேரத்தில் திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பிட்டார். அன்பு உறவுகளை வேகமாக இணைந்து கொள்ளுங்கள். நிகழ்ச்சியில் நேரம் பொன்னானது. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் சண்முகநாதன், நலமா இருக்கீங்களா?
2: நன்றி. குக்கடிச்சோலை தாண்டோண்டி ஈஸ்வரன் பாடங்களை பற்றி பிரார்த்தனை உண்டு. எல்லாம் இல்ல சத்தியசாய் பவான் தேவி எல்லாமே திங்கட்கிழமை விநாயக சதுர்த்தி போன்ற பண்டிகைகளை ஆன்மீக மாற்றத்திற்கான தருணங்களாக ஏன் எப்படி கொண்டாட வேண்டும்? நாம் இன்று இந்த பண்டிகையை தெரியாத உணர்வுடன் கொண்டாடும் வகையில் பகவான் விளக்குகிறார். கடவனின் குடும்பம் தங்களுக்குள் பகைமை கூறுகள் இருந்தபோது நல்லிணக்கத்தை அமைதியையும் வேண்டி வரும் ஒரு லட்சிய குடும்பமாகும். சிவனின் வாகனமான காளை, பார்வதியின் வாகனமான சிங்கம், கணேசனின் வாகனமான எலி மற்றும் சுப்பிரமணியனின் வாகனமான மயில் ஆகியவை தங்களின் இயல்பான நிலையில் ஒன்று கொண்டு விரோதமானவை. ஆனால் பிறவனின் தன்னதியில் வாழும்போது அவை தங்கள் பழமையை அலைந்து அமைதியாக வாழ்கின்றன. தெய்வீக குடும்பத்தில் இளவன் நல்லிணக்கம், தெய்வீகம் இருக்கும் இடத்தில் அமைதியும் நல்லிணக்கமும் இருக்கும் என்பதை காட்டுகிறது. தெய்வீகத்தின் சர்வ வியாபகத்தன்மை மறக்கப்படும் போது அல்லது புறக்கணிக்கப்படும் போது பொறுப்பும் பொறாமையும் வருகின்றன. விநாயகர் சதுர்த்தி போன்ற புனித நாட்கள் அத்தகைய புனிதமான உண்மைகளை நமக்கு ஊட்டுவதற்கும் அதற்கேற்ப நமது மனதையும் வாழ்க்கையையும் புனிதப்படுத்துவதற்கும் மட்டுமே கொண்டாடப்பட வேண்டும். அவை விருந்து மற்றும் கொண்டாட்டங்களுக்கான விடுமுறை நாட்களாக கருதப்படக்கூடாது. அனைத்து கணங்களும் நமக்கு நட்பாகவும் உதவியாகவும் வாழ்வதற்கான கணவதியை வழிபட வேண்டும். எனக்கு தெய்வ அனுக்கிறோம் உறவினர்கள் இருந்தால் எல்லா கிரகங்களும் என் குடியில் இருக்கும் என்று தியாகராஜ பாண்டார். இறைவன் தன் அருளை நம்மீது பெற பொழிவதற்காக நாம் நம் இதயங்களை தூய்மைப்படுத்த வேண்டும். கணவதியால் மங்களமற்ற நிகழ்வுகளையும் மங்களமானதாக மாற்ற முடியும். அவர் எப்போதும் அனைவருக்கும் வரங்களை அளிப்பதில் ஈடுபட்டுள்ளார். அவருடைய அருளால் எந்த விருப்பத்தையும் நிறைவேற்ற முடியும். அந்த பகவான் தலைவரை கூறியதுக்காக கூறிக்கொண்டு
1: அவரை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றார் புங்கையூர் ராஜா அவர்கள். வணக்கம் ராஜா.
3: வணக்கம் ராஜா. கேமலை இருந்து புங்கையூர் ராஜா.
1: நலமா இருக்கிறீங்களா?
3: நலமா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி சாருங்கள். உங்களுடைய
3: முருகப்பெருமான் அவரோட மாசு ஆரோக்கிய வாழ்வாக வாழ்க. காலை எழுந்தவுடன் அமைதி பொறுமையோடும் இறைவனை வழங்கி வழிபடும் போதும் இறைவன் முதுமையிலும் ஆரோக்கிய வாழ்வாக வாழ வைப்பார். வாழ்க்கையில் அவதானமாக செயல்பட வேண்டும். இறைவனை முழுமையாக அர்ப்பணித்து விட்டால் இறைவன் பயபக்தியாக வாழ வேண்டும். இறைவன் அனைத்தையும் அறிவான். அன்றும் இன்றும் இறைவன் தான் பாதுகாத்து ஆரோக்கிய வாழ்வாக வாழ வைத்துக் கொண்டு இருப்பவரும் இறைவன் தான். காலை எழுந்தவுடன் அமைதி பொறுமையோடு எல்லாமே இறைவன் கொடுத்த வரமென மனதில் நினைவு கொண்டு நல்ல எண்ணங்களை வளர்க்க வேண்டும். நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். நம்மால் இயன்ற தர்மம் புண்ணியம் தானம் செய்ய வேண்டும். வாழ்க்கையில் தொடர்ந்து தீமைகளை செய்யாமல் வாழ்க்கையின் வரமுறைக்குள் வாழும் போதும் நல்லதை உள்வாங்கி தீயதை விட்டு விலகி வாழும் போதும் இறைவன் முழுமையாக ஏற்றுக்கொண்டு தீய சக்திகள் நெருங்காமல் பாதுகாத்து இறைவன் வாழும் காலம் வரை முதுமையிலும் ஆரோக்கிய வாழ்வாக வாழ வைப்பார். வாழும் காலம் வரை இறை நம்பிக்கையோடும் வாழ வேண்டும். வாழும் வாழ்க்கையில் அன்போடும் பண்போடும் கலாச்சாரத்தோடும் வாழும்போது இறையாசுடன் வாழலாம். இறைவிடம் முழுமையாக அர்ப்பணித்து விட்டால் மற்றவர்கள் எப்படி நம்மை நடத்தினாலும் கோபப்படக்கூடாது. இளமையிலிருந்து முதுமை வரை இறைவனோடு ஒன்றித்து வாழும் போதும் இறைவனெல்லாம் பார்த்துக் கொள்வான் என்ற முழு நம்பிக்கையோடு வாழ வேண்டும். இறை நம்பிக்கை தன்னம்பிக்கை ஒவ்வொரு அணுவிலும் பரவ வேண்டும். புதிய முயற்சியில் ஈடுபட்டால் இறையாசியுடன் எதையுமே சாதிக்க முடியும். ஒருபோதும் உணர்ச்சி வசப்படக்கூடாது. இதனால் பொறுமையை இழந்து முடிவெடுக்க முடியாமல் தடுமாறும் நிலை ஏற்படும். பழமையை எப்போதும் மறக்கக்கூடாது. வரும்போது எதையும் கொண்டு வரவில்லை. எல்லாமே இறைவன் கொடுத்த வரம். இறைவன் முழுமையாக சரடைந்து வாழும் போதும் இறைவன் கைவிட மாட்டார். என்றென்றும் பக்கதுணையா இருந்து ஆரோக்கிய வாழ்வாக வாழ வைப்பார் இறைவன். மீண்டும் ஒரு நல்ல நச்சோடு வாழ்க்கை அனுபவத்தோடு இறைவன் அனுபவத்தோடு சந்திப்போம். நன்றி. வணக்கம் ராஜா.
1: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் புங்கையூர் ராஜா அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம்
4: காலை. வணக்கம் ராஜா.
1: நேவிஸ் பிலி. வணக்கம்
4: ராஜா.
1: நலமா இருக்கிறீங்களா?
4: ஹலோ.
1: நலமா இருக்கிறீங்களா?
4: காலை வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். நான் கேட்கிறதா?
4: ஆமாம், நலமாக இருக்கின்றோம். நன்றி.
1: நன்றி சோதரி. தாருங்கள் உங்கள் லட்சந்திரே.
4: கேட்கறது ஆனால் நான் சொல்றது இது அதுக்கு பிறகுதான் வருது.
1: நீங்க ரேடியோ
4: காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த ரேடியோ கேட்கல ராஜாவோ பண்ணிட்டேன்.
1: சரியம்மா. தாருங்கள்.
4: வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். தாருங்கள் நீங்கள் நிகழ்ச்சி.
4: அமைதியான இனிய காலை வணக்கம் ராஜா. அமைதியான காலைப்படுதல் எங்களுக்கு தந்த இறைவனுக்கு நாங்கள் நன்றி கூறி அவரை வாட்டி போற்றி வணங்கிக் கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக உற்று பாருங்கள், உருமாறுங்கள். இன்று திருச்சிலுவையின் மகிமை பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். எருசலேமில் கிறிஸ்துவுக்கு பின் 335 ஆண்டு செப்டம்பர் 13 நாள் ஆண்டவரின் உயிர்ப்புக்கென்று ஒரு ஆலயம் எழுப்பப்பட்டது. உயிர்ப்பை நினைவு கொண்ட மக்கள் 14 தேதி ஆண்டவரின் சிலுவை சாவை நினைவு கொண்டு சிலுவையை அடையாளமாக வைத்து வழிபட்டனர். 5 நூற்றாண்டிலிருந்து திருச்சிலுவை விழா செப்டம்பர் 14 தேதி கொண்டாடப்பட்டு வருகின்றது. சிலுவை எப்படி திருச்சிலுவையாக மாறியது? சிலுவை சாவு என்றால் அது ரோமையர்கள் கொண்டு வந்தது என்பது பலரின் கருத்து. ஆனால் உலகின் பல்வேறு அரசியலமைப்பு முறைகளை ஆராய்ந்தால் இந்தியர்கள், கிரேக்கர்கள், எபிரேயர்கள், ரோமையர்கள் என எல்லா கலாச்சாரங்களிலும் ஏதோ ஒரு வகையில் மக்கள் மரத்தால் அழிக்கப்பட்டு இருக்கின்றனர். செலவில்லாத மரண தண்டனை சிலுவை தண்டனை. ஆகையால்தான் ரோமையர்கள் இதை கைக்கொள்கின்றனர். எதற்காக அழிய போகும் கைதிகள் மேல் பணத்தை செலவழிக்க வேண்டும், மேலும் சிலுவை மரணத்தை தண்டனையில் யாரும் அருகில் இருந்து கவனிக்க வேண்டும் என்பதும் இல்லை. இயேசுவின் காலத்தில் சிலுவை சாவு பல்வேறு வகைகளில் நிகழ்த்தப்பட்டது. வழக்கமாக மரண தண்டனை பெறுவோர் கொல்லப்பட்ட சிலுவை மரத்தில் ஏற்றப்பட்டனர். சிலுவையில் ஒரு சிலர் அறையப்பட்டதாகவும் மற்றும் சிலர் கட்டப்பட்டதாகவும் ஜோசப் லேவியூஸ் என்ற வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். அவமானமாக கருதப்பட்ட சிலுவை அன்பர் இயேசுவின் மீது சுமத்தப்பட்டதால் சிறப்பானது, பரிசுத்தரால் பரிசுத்தமாக்கப்பட்டது, திருச்சிலுவை மரமாக மாற்றி பெற்றது. சிலுவையை பார்க்கும் நாம் ஒவ்வொருவருடனும் அது பேசுவதற்கு தவறுவதில்லை. நீங்கள் சிலுவையை பார்ப்பது உண்டா? இப்போது பாருங்கள், அது உங்களோடு பேசுகின்றது. கடவுள் தன்மையை தன் பிறப்பில் இழக்கின்ற இயேசு தன் மனித தன்மையை சிலுவையில் இழக்கின்றார். முந்தையதை விட அதிக வலி தருவதாக இது இருந்திருக்கும். இது எனக்கு, இன்னும் எனக்கு என்று அனைத்தையும் சேர்த்து கொண்டே போகும் நவீன காலத்திற்கு மாற்றுத்தான் இயேசுவின் வறுமை. இது உனக்கு, இன்னும் உனக்கு என்று மாற்று சிந்தனையை தருவதுதான் சிலுவை. இதை இன்றே நாம் செய்ய வேண்டும். என்ன வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று துணிந்தால் இயேசுவா சிலுவையை அரவணைக்க முடிகின்றது. நம் வாழ்வை நாம் முழுமையாக வாழ தடையாக இருப்பது நம்மிடம் குறைந்து வரும் துணிச்சல். அதெல்லாம் நமக்கு எதற்கு என்று ஒதுங்கும் மனநிலை வாழ்க்கையை நம்மால் முழுமையாக வாழ முடியாமல் செய்து விடுகின்றது. துணிந்தவனுக்கு தூக்குமேடை ஒரு பொருட்டல்ல என்பதை உணர்ந்தவர்தான் இயேசு. அதை இன்று நாமும் செய்ய வேண்டும். நாம் சிலுவை அடையாளம் வரைந்து நம் நலத்தை காக்க வேண்டும். நெற்றி, தலைவாய், நாக்கு என உடல் உறுப்புகளில் சிலுவை அடையாளம் வரைந்து நம்மை நலமாக்க வேண்டும். நாள்தோறும் நாம் இடும் சிலுவை அடையாளம் நம்மை நலமாக்கும். ரெட்கிராஸ் ஆஸ்பத்திரி என நாம் திரும்பும் பக்கமெல்லாம் சிலுவை நிற்கின்றது. சிலுவை என்றால் நலம் எனவும் உயிர் பாதுகாப்பு எனவும் அர்த்தப்படுகின்றது. சிலுவையால் அலங்காரம் செய்வதாலும் திருச்சிலுவைக்கு கிடைக்காத பெருமை நாம் நலம் காப்பதிலும் உயிர் காப்பதிலும் தான் கிடைக்கின்றது. அதை உணர்ந்து செயல்பட வேண்டும். சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே. ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை என்று கூறிக்கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுது நிலை இந்த இறை வேண்டல் இறை சிந்தனை எழுந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உலக நாட்டின் மக்களுக்காகவும் வேண்டி சிலுவையின் ஆசை எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகிறேன் ராஜா. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். ஹலோ, அவர் நேவிஸ் பிலிப் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் திருமதி ஞானடேசனை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
5: சிறப்பான நாளாமையா அதை இறைவனிடம் வேண்டிக் கொண்டு உலக மக்களுக்காக வேண்டிக் கொண்டு சிந்தனை தருகின்றேன். நற்சிந்தனை. இன்று பொது காலத்தின் 24 வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமை கிறிஸ்த நற்சிந்தனை. அக்காலத்தில் இயேசு நிக்கோடன் கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறுவரும் விண்ணகத்துக்கு இறைச்சல் சென்றதில்லை. பால நிலத்தில் மூசே பால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவருடைய நம்பிக்கை உள்ளும் அனைவரும் நிலை வாழ்வுகிறவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் இவரும் அழியாமல் நிலை வாழ்வுகிறும் பொருட்டு அந்த மகனை அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தன்னனை தீர்க்களிக்க அல்ல, நம் தன் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை சொல்வதற்கு அனுப்பினார். சிந்தனையாக, இயேசுவை சுமந்த சிலுவையை, சிலுவையே நீ உலகை இருளின் பிடியிலிருந்து மீட்டது மட்டுமல்ல, இரட்சிப்பையும் கொண்டு வந்தா என்பார் என்று பெரியவர். திருச்சிலுவை மகிமை விழா சிலுவை என்பது தோல்வியின் சின்னம் அல்ல, மாறாக வெற்றியின் சின்னம் என்பதை நினைவுபடுத்துகின்றது. இவ்விழா நமக்கு மூன்று முதன்மை செய்திகளை முன்வைக்கின்றது. முதலாவதாக, சிலுவை இயேசுவின் வாழ்வின் மையம். இயேசுவின் வாழ்வில் நடந்த பல்வேறு நிகழ்வுகள், குறிப்பாக கோயில் தூய்மை செய்த நிகழ்வு அவரை சிலுவை சாவை நோக்கி இட்டுச் சென்றன. இரண்டாவதாக, சிலுவை கடவுளுடைய பேரன்பின் வெளிப்படையாக இருக்கிறது. பவுலடியார் இவ்வாறாக சுட்டிக்காட்டுவார், நல்லவர் ஒருவருக்காக ஒரு மிக்கா இறக்கலாம். ஆனால் நாம் தீயவராக இருக்கும் போதே நமக்காக கடவுள்தன் ஒரு மகனே கையளித்தார் என்று சொன்னால் அது கடவுள் மீது கடவுள் நம்மீது கொண்ட அன்று. மூன்றாவதாக சிலுவையும் வல்லமையும் சின்னமாக திகழ்கின்றது. ஓலொடியார் சிலுவை அன்றி வேறு இதையும் குறித்து பெருமைப்பட மாட்டேன் என்கின்றார். ஆம், ஒரு மரத்தினால் விளக்கப்பட்ட மரம் பாவம் வந்தபோது ஒரு மரத்தால் ஒரு மரத்தால் சிலுவை மீட்பு வந்தது. எனவே திருச்சிலுவை மகிமை விழாவை கொண்டாலும் நாம் அதற்கு தகுந்த மதிப்பும் மரியாதையும் செலுத்துவோம். சிலுவை எங்களுக்கு பாரமில்ல, அது இறைவன் கொடுத்த கொலை என்பதை ஏற்று நாங்களும் நடப்போமாக. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பீட்ட உங்களுக்கும் நன்றிகள். அவர் திருமதி ஜான் நடேசன் அவர்கள் இணைந்து கொண்டு அவரோடு நிறைவுக்கு வருகின்றது என்றைய நச்சிந்தனை நேரம். நச்சிந்தனை நேர நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பீட்ட அத்தனை அன்பு உறவுகளுக்கு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேர்களுக்கும் நமது இதய பெருமள நன்றிகள். தொடர்ந்து வானலையில் மலர்கின்றது இன்றைய நாள். உங்களுக்கு எப்படி 12 ராசிகளுக்கான பலாபலன்களோடு தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் மகேசையா அவர்கள் இணைந்து கொள்கின்றார். இன்று 14 தேதி செப்டம்பர் மாதம் திங்கட்கிழமைக்கு உரியது.
6: மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்துல நல்ல நாள். நினைச்ச காரியம் நடக்கும், திருமண காரியம் கைகூடி வரும். கோபத்தை கட்டுப்படுத்துறது நல்லது. சில விஷயம் மனசுல இன்ஸ்டன்டா தோணுது, இது வேண்டாம் அப்படின்னு சொன்னா அது அப்படியே ஒதுக்கி வைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். நல்லவர்களது நட்பு உங்களுக்கு பெருந்துணையாக இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைய தினத்தில் பல யோசனைகள் மனசில் இருந்துருக்கும். வழிபடக்கூடிய தெய்வம் சித்தி விநாயகர் வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் வேலை வாய்ப்பு கூடி வரும். அதே சமயத்தில் நினைச்ச காரியம் கைகூடி வரக்கூடிய அற்புதமான நாள். நேர்முக மறைமுக எதிரிகள் யார் என்று தெரியக்கூடியதாக இருந்துருக்கும். உத்தியோக விஷயங்கள் எடுத்த காரியம் வெற்றி உண்டு. அதே சமயத்தில் வீட்டில் யாருக்கேனும் உடம்பு சரியில்லைனா கொஞ்சம் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே யோசிப்பீங்க. கொஞ்சம் உங்களுக்கு உடம்பு சரியில்லைனா சில நேரம் என்னடா அது உடம்புக்கு இப்படி அடிக்கடி வந்துட்டுருக்கேங்கிற சிந்தனைகள் அப்பப்போ மனசில் வரும். ஆனாலும் சுய வெற்றி, செல்ஃப் சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க, எடுத்த காரியத்தை சக்ஸஸ் பண்ணியே தெரிவிங்க. அது உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமையாக இருக்கும். இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் செல்வ கணபதி வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் இடமாற்றமான மகிழ்ச்சியை கொடுக்கும். பிடித்தமானவளை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். திருமண காரியம், நிச்சயதார்த்தம், சீமந்தம், வீட்டில் ஏதாவது விசேஷம், அதே சமயத்தில் ஏதேனும் ஒரு உங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்களுக்காக நீங்கள் நின்று அந்த காரியத்தை செயல்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. பெற்றோர்களோட ஆசீர்வாதம் மனசில் ஒரு பெரிய திருப்தியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் கடனுக்காக கடன் வாங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. பண விவகாரங்களில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு விஷயத்தில் 100 தடவை யோசித்து ஒரு காரியத்தை செயல்படுத்துறது நல்லது. மிதுனராசி நண்பர்கள், இன்றைய தினத்தில் வளம்புரி விநாயகர் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. கடகராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் இடம் பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் நிறையா இருக்குது. லாபங்கள் கூடி வரும். குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும், பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான தினம். ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய கடகராசி நண்பர்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் அதேமாதிரி உற்றார் உறவினர் உதவி செய்வாங்க. இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சக்தி விநாயகர் வழிபாடு வெற்றி வழிபாடு. சிம்மராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா லாபங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். அதே சமயத்தில் பிடித்தமான இடத்துக்கு போயிட்டு வருது. தோட்டம், துறவு, விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். அதே மாதிரி பூக்கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, கோயிலுக்கு முன்னாடி கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, கட்டிடம் அதாவது கட்டிடக்கலையில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். சிம்மராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் நல்ல மாற்றங்களும் நல்ல முன்னேற்றங்களும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார்பட்டி விநாயகப் பெருமான். கன்னிராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் பிரயாண தடங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். கொஞ்சம் கவனம் என்பது தேவை. அவசரப்பட்டு எதுவும் போகப்படாது. 100 முறை யோசித்து செயல்படுத்துறது நல்லது. அதே சமயத்தில் பார்த்தாலும் யார்ட்டையும் கோச்சுண்டு பேசக்கூடாது. சில விஷயங்கள் பிடிக்கும், சில விஷயங்கள் பிடிக்காது. இது இரண்டுமே நேச்சுரலாக எடுத்துட்டு செயல்படுத்தக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. கன்னிராசி நண்பர்கள், இன்றைய தினத்தில் சங்கடகர கணேசரை வழிபடுறது விசேஷ பலன்களை தரும். துலாராசி நண்பர்களுக்கு, துளாராசிக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடிய நல்ல நாள். இன்றைக்கி நட்சத்திர தினமாக இருந்துருக்கு. சில பேருக்கு சக்ஸஸ், சில பேருக்கு அப்படியே டவுனாக இருந்துருக்கும். டிபெண்ட்ஸ் அவங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்தி அந்தரத்தை பொறுத்தளவுக்கு அது மாறும். நட்சத்திர தினமாக இருக்கக்கூடிய இந்த தினத்தில் பார்த்துட்டேன்னா சில புது புது ஐடியாஸ்லாம் தோணக்கூடிய தினமாக இருக்கும். சில பேர் ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு 2-3 நேரத்தில் நமக்கு தெரிஞ்சிடும் இன்றைக்கி நாள் எப்படி இருக்குதுன்னு. அதுக்கு தகுந்தாப்பில் உங்களுடைய எண்ணத்தையும் செயல்படுத்திகளையும் மாற்றிக்கோங்க. இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய விநாயகர் ஈச்சனாரி பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு, எடுத்த காரியம் விசேஷமாக நடைபெறக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. பணவரவுகள் கூடி வரும். சில நேரங்களில் ஒரு சில செலவுகள் இருக்கும். சொந்த பந்தங்கள் வீட்டில் வருவாங்க. இடம் விட்டு இடம் மாற்றம், தூர பிரயாணம், வீடு மாற்றம், கடமாற்றம் போன்ற மாற்றத்தை பற்றி இந்த தினத்தில் பேசுவீங்க. உங்களுக்கு அனுகூலத்தை தேடி வரக்கூடியதாக இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. தொழில் சம்பந்தமாக அதே சமயத்தில் தந்தையார் தாயார் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துப்பீங்க. வயசானவங்களை கூட மாட இருந்து கவனிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் விருச்சிக ராசி அன்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சக்தி விநாயகர். தனுசு ராசி நண்பர்களுக்கு லாபம் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். நினைச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. இடமாற்றம் டக்குன்னு பண்ணிடாதீங்க. ஒன்றுக்கு 100 முறை யோசிச்சு பண்ணுங்க. உணவகம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹோட்டல்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, போர்டிங் ஹோட்டல்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். கல்யாண மண்டபம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, லேண்ட்லார்டாக இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான நாள். தனுசு ராசி நேயர்களை நினைச்ச காரியம் நடக்கும். ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். பேசாத இருந்தவங்க திரும்பி பேசுறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வர கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக தனுசு ராசி நண்பர்களுக்கு உண்டு. இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் முந்தி விநாயகர் வழிபாடு வெற்றி வழிபாடு. மகரராசி நண்பர்களே, நினைச்ச காரியம் கைகூடக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. அதே சமயத்தில் லாபங்கள் கூடி வரும். வியாபாரத்தில் அனுகூல்யம் இருக்கும். விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறவங்க, லாஜிஸ்டிக் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, கார்மெண்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரும். ஏன்னா எப்போ பார்த்தாலும் அழுகு வச்சுட்டே இருக்கா, எப்போ பார்த்தாலும் கோவிக்க வச்சுட்டே இருக்கா, எப்போ பார்த்தாலும் வருத்தப்பட வச்சுட்டே இருக்கான்னு சொன்ன வார்த்தைகள்லாம் போய் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. விநாயகர் வழிபாடு இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா வலம்புரி விநாயகர் வழிபாடு வெற்றி வழிபாடு. அடுத்தது கும்பராசி நண்பர்களுக்கு நினைச்சதை சாதிக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. பல நேரங்கள் 2-3 நாளாக இருந்த கஷ்டங்கள், 2-3 நாள் இருந்த கவலைகள், 2-3 நாள் இருந்த மன வருத்தங்கள் கண்டிப்பாக தீரக்கூடிய அற்புதமான நாள். சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம உழைச்சி உழைச்சி மற்றவங்களுக்கு கொடுத்தது தான் மிச்சம். எனக்குன்னு என்ன இருக்குது, எனக்குன்னு என்ன அப்படிங்கிற பல யோசனைகள் இருக்கும். கவலைப்பட வேண்டியதில்லை. எப்பவுமே இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு உண்டு. இன்றைய தினத்தில் செல்வ கணபதி வழிபாடு விசேஷ வழிபாடு. மீனராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நாள் அவ்வளோ விசேஷம் கிடையாது. இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம் இருக்குது, உத்திரட்டாதி, அதே சமயத்தில் பூரட்டாதி நட்சத்திரம். அதனால் இரவு நேரம் பிரயாணம் வேண்டாம், மற்றவங்களை பற்றி பேச வேண்டாம், கோவிச்சுக்க வேண்டாம். சில நேரங்களில் ஐடியாஸை கரெக்டாக பிளான் பண்ணுங்கள். யார்ட்டையும் அவ்வளோ பேசுறதும் அதே சமயத்தில் பேசாமல் இருக்கிறதும் ரெண்டுத்துலேயுமே பேலன்ஸ்டாக இருக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வருவீங்க. வழிபடக்கூடிய தெய்வம் சித்தி விநாயகர் வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும்.
7: 12 ராசி நேயர்களுக்கான ராசி பலன் சொன்னீங்க. அதே மாதிரி எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த விநாயகர் வழிபட்டா சிறப்பா இருக்கும் அப்படிங்க.
1: அன்பு உறவுகள், இதுவரை 12 ராசிகளுக்கான பலாபலன்களை கேட்டீர்கள். தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் எங்களுடைய அன்புக்குரிய தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள். அவர்களுக்கும் உமது இதயபூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். தொடர்ந்து ஒரு சில வர்த்தக விளம்பரங்களை தொடர்ந்து வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சி வானிலையில் மலரும் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்
8: கொள்கின்றேன். விளம்பரம் கேட்டேன், நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
9: எத்தனை பேருக்கு?
8: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
9: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனால் அதுக்கு மேலே உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னால் நீங்கள் எங்கே வரும்பட்டாலும் கேளுங்க, நாங்கள் அந்த அளவுக்கு சமைச்சு தரதுக்கு ரெடியாக இருக்கிறோம்.
8: ஓ, அப்படி என்ன டிஆர்டியில் சொன்னதன்படியே ஈஸியாக முடிஞ்சது. வெரி நைஸ், தேங்க்யூ.
10: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 846 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93810 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.
11: பாரிசு லாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
12: மனசையும் உழைக்கிற காசு நெஞ்சு இல்லை, எல்லாமே வீட்டுக்கு போட்டு போட்டு போட்டு அழிஞ்சு போறோம். முக்கியமா வீடு விக்க ஓடும், புது வீடு வாங்க ஓடும், ஆரம்பங்களும் தெரிஞ்சாக்கள் இருக்குமா.
13: கடவுள் கைவிடுத்த மாதிரி இருக்கிறதுக்கேமா நான் போறேன். அவர்கிட்ட போய் கதைச்சு வீட்டையும் வித்து புது வீடையும் இன்சூரன்ஸ் பிள்ளைகளுக்கு போடணும் பிள்ளை அந்த மாதிரி செய்வார் என்று சொல்லி நினைக்கிறேன்.
12: மறக்காதீங்க ஜோஸ் ஜெயரத்னத்த.
13: ஓ, கடைசி வரையும் மறக்க மாட்டேன்.
14: ஆம், உண்மையிலும் உண்மை. குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல், விற்பனை, முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள், செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை, பண முதலீட்டு சேவைகள், உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெயரட்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் ஜோஸ் ஜெயரட்னம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778 994 23

ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு சுவிட்சர்லாந்தில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது.

0: அவரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். மறந்து விடாதீர்கள், 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இடம்பெறும் மண்டபம்
1: In der AU 18604 Volkeswil, Zürich, Switzerland.
0: இந்த நிகழ்வுக்கு அனுசரணை கொடுக்கின்றார்கள் பிசரியா மம்மா மியா GMBH, சஜிகா கேஷ் அண்ட் கரி, சஜிகா பியூட்டி பார்லர், சோட்டகன் கராத்தே நிறுவனம், பரவச யோகா நிலையம் இவர்களது ஆதரவுடனும் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கின்றார்கள் வசாவிலான் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்கள். மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தியாகராஜா சச்சிதானந்த மூர்த்தி, சைவ சைவர் 41 79 771 17 12. தம்பிராஜா இளங்குமரன், சைவ சைவர் 41 76 386 14 82. தர்மலிங்கம் பிரபாகரன், சைவ சைவர் 41 76 51 83. சைவர் 3 4. மறந்து விடாதீர்கள், நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வு. கல்வி கண்ணை திறந்த வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: திட்டுறாங்க, விட்டு மானம் கூட ஆகல, ஒழுங்கா வேலை செய்யல. என்ன செய்யறது
1: அப்பா? இந்த தப்புல பணம் ஒன்றும் வரதில்ல அப்பா. இந்த ஹெட்போன் உடைஞ்சு போச்சு.
2: சரி சரி, என் காரும் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய் தான். ஜோயின்ற போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
3: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0782 81 88 14. மறந்து விடாதீர்கள், ஜோய் 0782 81 88 14.
4: நேரம் சரியாக 8:44 ஐக்கிய ராஜ்யத்தில் 7:44 இந்த நேரத்தில் வானிலையில் வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். இன்றைய நன்னாளில் பிறந்தவர்களுக்கு எமது எங்களது டிஆர்டி தமிழொலி குடும்பம் தங்களது இதய நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. அவர்கள் எல்லா சந்தோஷமும் பெற்று பல்லாண்டு காலம் சீரோடும் சிறப்போடும் வாழ்க்கை வாழ்க்கையின வாழ்த்தி மகிழ்கின்றோம். இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் திருமதி பத்மராணி, நலமா இருக்கிறீங்களா? எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி தாருங்கள்.
5: இன்றைய தினம் சித்ராபவன் தம்பதியின் மகன் ஆதீசன் மற்றும் உதயன்ற மகன் பிரியதர்சன், சுப்பிரமணிய தேட்டர் மனைவி மனோகரி, துஷ்யந்தன்ற மகன் விஷ்ணு, சந்திரசேகர் தேட்டர் பேரன் விஷ்ணு, இவ்வளவிலும் தங்கள் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். அத்தோடு விக்கி சாந்தி தம்பதியர் தங்கள் திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். சகலரும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று நின்ற ஆயுள் ஆரோக்கியத்தோடு என்றொன்றும் வாழ வாழ்த்துகிறேன்.
4: அவருடைய பிள்ளைகளின் பேர் தெரியாதாம்மா?
5: ஆற்று
4: விக்கி சாந்தின் திருமண நாளை
5: கொண்டாடுகிறார்கள்.
4: அவர் திருமதி பத்மராணி அவர்கள் பல தகவலை தந்திருக்கின்றார். அவர்கள் எல்லோரும் இன்று போல என்றும் சிரஞ்சீவியாக தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்க சுமங்கலியாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கின டிஆர்டி தமிழொலி குடும்பம் வாழ்த்தி மகிழ்கின்றது. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
6: வணக்கம்.
4: நலமா இருக்கிறீங்களா வதனா?
6: ஆமா, நலமா இருக்கிறோம். நன்றி ராஜண்ணா. நீங்கள்
4: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி.
6: நன்றி ராஜண்ணா. முதலில் இன்று திருமண நாளைக்கான விக்கி சாந்தி தம்பதிகளுக்கு எங்கள் குடும்ப சார்பான இனிய திருமண நல் வாழ்த்துக்கள். அத்தோடு பிறந்த நாளைகளுக்கான திருமதி மனோகரி சுப்பிரமணியம், ஆதீசன், இது என் மகன் பிரியதர்சன், மற்றது சந்திரசிறுமங்கி அந்த பீரன் விஷ்ணு துஷ்யந்த, எல்லோரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழ வாழ்த்தி விட வருகிறேன். நன்றி. வணக்கம் ராஜண்ணா.
4: நன்றி அம்மா. உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள். அவரை தொடர்ந்து வைபருடாக இணைந்திருக்கின்றார் திருமதி ரஜினி நாகேந்திரம் அவர்கள். வணக்கம் ரஜினி.
7: வணக்கம் ராஜண்ணா.
4: நலமா இருக்கிறீங்களா ரஜினி?
7: ஓம், நாங்கள் நலமாக இருக்கிறோம். நீங்களும் அனைவரின் நலமாக இருக்க அரவணை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் ஆதீசன், பிரியதர்ஷன், விஷ்ணு, மனோகரி சுப்பிரமணியம் நால்வருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அத்துடன் திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திரு திருமதி விக்கி சாந்தி தம்பதிகளுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விட வருகிறேன். நன்றி. வணக்கம்.
4: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள். அவரை தொடர்ந்து வைஃபரோட வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றார் திருமதி புஷ்பதி அவர்கள். அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம் புஷ்பதி.
8: வணக்கம் அன்பான ராஜாண்ணா. நீங்க நலமா இருக்க கடவுளை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திருமதி மனோகரி சுப்பிரமணியம், ஆதீசன், பிரியதர்ஷன், விஷ்ணு நால்வருக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள். திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் விக்கி சாந்தி தம்பதியினருக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். இவர்கள் அனைவரும் நீண்ட ஆயுள் நிறைத்துள்ள மற்ற ஐஸ்வர்யம் சகல சௌபாக்கியங்களோடு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வதோடு இந்த பிள்ளைகள் பிள்ளைகளை கட்டி பல்லாண்டு காலம் பார்க்கோட்ட வாழ வேண்டி திருமணமாயிருக்கிற மனோகரி சாந்தி மஞ்சள் குங்குமத்தோட தீர்க்க சுமங்கலிகளாக அவளை வாழ்த்தி அன்பாக விடைபெறுகிறேன் அண்ணா. நன்றி, வணக்கம்.
4: நன்றி, இணைந்து கொண்டு பாசமாக வாழ்த்தி உங்கள் வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள். அவரை தொடர்ந்து ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் இணைந்திருக்கின்றனர். அவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் ராஜினி.
9: வணக்கம் ராஜா, நலமா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கிறோம், நீங்கள்?
9: நன்றி. இன்று திருமண நாளைக்கு ஆணும் திரு திருமதி விக்கி சாந்தி தம்பதிகளுக்கு எங்கள் குடும்பத்தின் சாரி திருமண நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, அத்தோடு திருமதி மனோகரி சுப்பிரமணியம் அவர்களுக்கும், ஆதீசன், பிரியதர்ஷன், விஷ்ணு அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் நாள் வாழ்த்துக்களை கூறுவோம். வணக்கம்.
4: நன்றி அம்மா, அணிந்து கொண்டு பாசமாக வாழ்த்தி உங்களுக்கும் நன்றிகள்.
9: நன்றி, நன்றி.
4: அவர் திருமதி புஷ்பவதி சிவநாதன் அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வாழ்த்துவதற்காக இணைந்திருக்கின்றார் சாந்தினி வடிவேல் அவர்கள். வணக்கம் சாந்தினி. வணக்கம் திருமதி சாந்தினி வடிவேல்.
10: இனிய காலை வணக்கம். நீங்க நலமா இருக்க, குடும்பத்தோட இருக்கணும் எல்லாம் வல்ல அபிராமி அம்மா வேண்டிக் கொண்டு, இன்று திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திரு திருமதி விக்கி சாந்தி தம்பதிகள் இன்று போல் என்றும் சவுல சௌபாக்கியத்தோடும் தாயலோடும் மஞ்சள் குங்குமத்தோடும் தீக்க சுமங்கலியாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்றெல்லாம் வல்ல அபிராமி அம்மா வேண்டிக் கொண்டு, அத்தோடு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் ஆதிசன், பிரியதர்ஷன், விஷ்ணு, திருமதி மனோகரி சுப்பிரமணியம் அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு, அனைவரும் சகல சௌபாக்கியத்தோடும் நீண்ட ஆயுளோடும் மனோகரி மஞ்சள் குங்குமத்தோடும் தீக்க சுமங்கலியாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்றெல்லாம் வல்ல அபிராமியை வேண்டிக் கொண்டு உங்களிடம் அன்பாக விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
4: நன்றி, இணைந்து கொண்டு பாசமாக வாழ்த்தி உங்கள் வாழ்த்துக்களுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற. வணக்கம்.
11: இனிய காலை வணக்கம் அண்ணா.
4: வணக்கம் திருமதி சிவசுந்தரிங்க அவர்கள், நலமா இருக்கீங்களா?
11: ஓ, நாங்கள் குடும்பத்தில் அனைவருமே நலமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறோம் அண்ணா. அதே போல நீங்களும் ஏனி அன்பு உறவுகள் எல்லோரும் நலமாக வளமாக வாழ எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை வேண்டிக் கொண்டு, இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திரு ஆதீசன், பிரியதர்ஷன், விஷ்ணு, திருமதி மனோகரி சுப்பிரமணியம் நால்வருக்கும் எமது குடும்ப சார்பான நிறைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நால்வரும் இன்று போல் எந்தெந்தும் சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் பார் போட்ட வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி கொண்டு, அத்தோடு திருமண நாளை கொண்டாடி கொண்டு கொண்டாடும் தம்பதிகளான திரு திருமதி விக்கி சாந்தி தம்பதிகளுக்கும் எமது குடும்ப சார்பான நிறைந்த திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். அவர்களும் இன்று போல் என்றென்றும் சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் பார் போற்ற வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றேன் அண்ணா. நன்றி, வணக்கம்.
4: நன்றி, உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
12: வணக்கம் ராஜா, யோகரி குணராஜா கிடைக்கிறேன்.
4: வணக்கம் ஜோசரி அம்மா, நலமா இருக்கீங்களா?
12: நாங்கள் நலமா இருக்கிறோம் என்று உங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு, இந்த பெருநாளை கொண்டாடும் ஆதீசன், பிரியதர்ஷினி, விஷ்ணு, மனோகர் சுப்பிரமணியம் நால்வருக்கு எங்களுக்கு நிறைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை கூறி அவர்களை வாழ்த்திக் கொண்டு, மற்றும் இன்றைய திருமண நாளை கொண்டாடும் விக்கி சாந்தி அவர்கள் 16 சிந்தங்களை பெற்று பல்லாண்டு காலம் நூறு காலம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்திக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் ராஜா.
4: நன்றி, உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் எங்களுக்கு நிறைந்த நன்றிகள். அவரை தொடர்ந்து திருமதி பாய்கேநாதன் அவர்கள் வைபர் ஊடாக இணைந்திருக்கின்றார். அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற. வணக்கம்.
13: ஆலை வணக்கம் ராஜா அவர்களே, நான் திருமதி பாய்கேநாதன்.
4: நலமா இருக்கிறீங்களா?
13: நாங்க நலமா இருக்கோம் ராஜா, நீங்களும் நலமா இருக்க எல்லாம் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, இன்று திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் விக்கி சாந்தி அவர்களுக்கு நிதான திருமண நல்வாழ்த்துக்கள். அவர் இன்றைக்கும் நூடொழி காலம் வாழ்ந்து வாழ்த்திக் கொண்டு, அத்தோடு ஆதிசன், பிரியதர்ஷன், விஷ்ணு, மனோகரி சுப்பிரமணியம் அவர்களுக்கும் இனிதான பிறந்த நாளில் வாழ்த்துக்கள். அவர்கள் என்றென்றும் சீரோடும் சிறப்பாமல் வாழ வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
4: நன்றி அம்மா, உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கும் எங்களது நிறைந்த நன்றிகள். இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியின் ஊடாக அனைவருக்குமான ஒரு பாடலை நாங்கள் வழங்குகின்றோம்.

ஒலித்துக்கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியில் நினைந்து கொண்டு வாழ்த்திய அத்தனை அன்பு உறவுகளுக்கும் நமது இதயபூர்வ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்று பிறந்த நாளையும் திருமண நன்னாளையும் இனிதாக கொண்டாடி கொண்டிருக்கும் அன்பு உறவுகள், இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக தீர்க்க சுமங்கலியாக பல ஆண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்தி உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றோம். நன்றி வணக்கம். அன்பு உறவுகளை தொடர்ந்து வானிலையில் வளம் பெறுகின்றது முதன்மை.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலியோடிறப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள், முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் உடத்தினர் சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மூலமானது வாகன தரிப்பட வசதி கொண்ட நிறுவனமாகும். அனுராதபுரத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமன நடத்திய மாபெரும் மக்கள் பேரணியானது அரசாங்கத்துக்கு எதிரான மக்கள் போராட்டமாக அமையாமல் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு பயந்து சட்டம் மற்றும் நீதித்துறைக்கு எதிராக தொடுக்கப்பட்ட ஒரு கூச்சலாக இருந்தது என்று ஒன்றிணைந்த எதிர்கட்சியின் இணை அழைப்பாளர் நிருஷ குமார தெரிவித்திருக்கிறார். நாட்டில் இடம்பெற்ற ஊழல் மற்றும் மோசடிகளுக்கு தண்டனை வழங்கக்கூடாது என்று கூறி திருடர்களை பாதுகாப்பதற்கு முயற்சிக்கும் சிறியதொரு பிற்போக்குத்தனமான சிந்தனை கொண்ட குழுவே சமூகத்தில் எஞ்சியிருப்பதாக ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்கா குறிப்பிட்டிருக்கிறார். அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் பிற்போடுவதற்கு திட்டமிட்டு செயற்பட்டு வருகிறது. அதனாலே மாகாண சபை தேர்தலை நடத்துவது தொடர்பில் ஆராய்ந்து தீர்மானிக்க அமைக்கப்பட்ட பாராளுமன்ற செயற்குழுவை புறக்கணிக்க எதிர்கட்சிகள் தீர்மானித்தது. அத்துடன் அரசாங்கத்துக்கு 75% மக்கள் ஆதரவு இருப்பதாக இருந்தால் அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நடத்தி காட்டட்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா சவால் விடுத்திருக்கிறார். பழைய தேர்தல் முறைமை குறித்து 2017 குற்றச்சாட்டுகளை முன்வைத்த எதிர்கட்சியினர் இன்று அதே தேர்தல் முறைமையின் கீழ் மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். மாகாண சபை தேர்தல் முறைமையில் காணப்பட்ட சட்ட சிக்கலுக்கு தீர்வு காணப்பட்டவுடன் தேர்தல் தங்களால் நடத்தப்படும் என்று தொழில் பிரதி அமைச்சர் மகிந்த ஜெய்சிங்க குறிப்பிட்டிருக்கிறார். சபாநாயகர் கலாநிதி ஜெகத் விக்ரமரெட்னாவுக்கு எதிராக பாராளுமன்ற உறுப்பினர் தியாசிரி ஜெயசேகர சர்வதேச மட்டத்தில் முறைப்பாடுகளை முன்வைத்திருக்கிறார். இலங்கையின் தேசிய மின்சார அமைப்பில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம் 3000 மெகாவாட் மின்சாரத்தை சேர்க்கின்ற நோக்கில் செயல்படுத்தப்படும் சூரிய மின்சக்தி திட்ட வரிசையில் முதலாவது திட்டம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் எரிபொருள் விநியோகத்தில் ஈடுபட்டுள்ள தனியார் நிறுவனங்கள் தாங்கள் எதிர்கொள்ளும் நிதி நெருக்கடிகளை கருத்தில் கொண்டு செலவுக்கேற்ப விலையை நிர்ணயிக்கும் சூத்திரத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்துமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றன. வடக்கு கிழக்கில் வறட்சி என்றாலும் மழை வெள்ளம் என்றாலும் மீனவர்களும் விவசாயிகளும் தான் பாதிக்கப்படுகிறார்கள். இதற்கு பிரதான காரணம் இங்குள்ள குளங்கள் புனரமைக்கப்படாதது. எனவே முதலில் வடக்கு கிழக்கில் உள்ள குளங்களை புனரமைக்குமாறு இபிடிபி கட்சி மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அந்தனிசில் ராஜ்குமார் ஜனாதிபதியிடம் விசேட வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருக்கிறார். கடந்த மாதம் அங்குலான கடற்பரப்பில் பத்துக்குள்ளான இலங்கை கடற்படைக்கு சொந்தமான P-447 என்ற அதிவேக தாக்குதல் படகு சிக்கலான நடவடிக்கைக்கு பின்னர் வெற்றிகரமாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் விசன்னாய் கடி நோயை கட்டுப்படுத்துவதற்கும் நாய்களின் தொகையை முறைப்படுத்துவதற்குமான விசன்னாய் கடி ஒழிப்பு மற்றும் நாய்கள் பதிவு சட்டம் மூலம் வர்த்தமானியில் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. மேற்காசிய பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழ்நிலை காரணமாக கொழும்பு மற்றும் துபாய் இடையிலான தமது விமான சேவைகளை தற்காலிகமாக இடநிறுத்துவதற்கு ஃபிட்ஸ் ஏர் விமான நிறுவனம் தீர்மானித்துள்ளது. இந்த இடநிறுத்த நடவடிக்கை கடந்த 6ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்துள்ளதாக அந்த நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. உடுதுந்திர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கைகாவில பகுதியில் பாயும் ஜின்கங்கையில் குடிக்கச் சென்ற இளம் பிக்கு ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக சந்தேகப்படும் 42 வயதான தனியார் வகுப்பு ஆசிரியர் ஒருவரை கண்டி போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கட்டுநாயக்கா பண்டார் நாயக்கா சர்வதேச விமானம் ஊடாக 5 கோடி ரூபாவுக்கு அதிக பெறுமதியான கொக்கைன் போதைப் பொருளை கடத்த முயன்றதாக கூறப்படும் உகண்டா நாட்டைச் சேர்ந்த 43 வயதான நபர் ஒருவர் சுங்கத்தின் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்.
இலங்கையின் மேல் மத்திய சப்ரகம தென் வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களின் சில பகுதிகளில் இன்று 100 மில்லிமீட்டருக்கு அதிகளவான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. அத்துடன் இலங்கையின் பல பகுதிகளில் இன்று பகல் வேளையில் மனித உடலால் உணரப்படும் வெப்பத்தின் அளவு அதிகரிக்கும் என்ற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நிலவிவரும் கடுமையான வறட்சியான வானிலையை கருத்தில் கொண்டு யால தேசிய பூங்காவின் முதலாவது மற்றும் இரண்டாவது பிரிவுகள் இன்று முதல் தற்காலிகமாக மூடப்படுவதாக வனஜீவராசிகள் பாதுகாப்பு மற்றும் வன பாதுகாப்பு திணைக்களம் அறிவித்திருக்கிறது. பாடப்புத்தகங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள பெறுமதி சேர் வரியை நீக்குவதற்கு அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அமெரிக்கா இலங்கை ஃபுல்ஃபைட் ஆணைக்குழு இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகத்துடன் இணைந்து நடாத்தும் 2026 எடுகேஷன் யுஎஸ்ஏ பல்கலைக்கழக கண்காட்சி 2026 செப்டம்பர் 14 முதல் 18 வரை கொழும்பு, குருணாகல் மற்றும் கண்டி ஆகிய நகரங்களில் நடைபெற இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையின் மூத்த கலைஞரும் விரிந்து பாடகியும் நடன ஆசிரியுமான தயா நெல்லம்பிட்டிய தனது 91வது வயதில் காலமானார். இந்திய செய்திகளில் இந்திய தலைவர் புதுடில்லியில் பிரிக்ஸ் மாநாட்டில் உலக அரசியல் சூழல் வர்த்தகம் பற்றிய கலந்துரையாடல் ஒரு பக்கம், விருந்து பாடல் வழி அரசு தந்திரம் இன்னொரு பக்கம். நேற்று முன்தினம் நடந்த விருந்து நிகழ்ச்சியில் மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிம் பாடி அசத்தியிருக்கிறார். அவர் மலேசியாவில் பல நிகழ்ச்சிகளில் எம்ஜிஆர் பாடல்களை பாடி மக்களை மகிழ்வித்திருக்கிறார். அதேபோல் அந்த பாடல்களுடன் இந்தியாவில் அவர் பிரபல ஹிந்தி பாடல்களையும் பாடி அனைவரையும் கவர்ந்திருக்கிறார். இந்தியா சென்றுள்ள மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிம் நேற்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்து உரையாடியிருக்கிறார். பிரிக்ஸ் மாநாட்டில் பிரதமர் மோடி அளித்த வரவேற்புக்கு உலக சுகாதார நிறுவனத்தின் தலைமை இயக்குனர் டெட்ரோஸ் அதனோம் கெப்ரியஸ் நன்றி தெரிவித்திருக்கிறார். தெற்குலகில் ஒருங்கிணைந்த பெரும் சந்தியை கட்டமைக்க பிரிக்ஸ் அமைப்பு பணியாற்ற வேண்டும் என்று சீன அதிபர் ஷி ஜின்பிங் வலியுறுத்தியிருக்கிறார். வருகிற 2025 பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்ற தலைவர்களுக்கு பிரதமர் மோடி டெல்லியில் நேற்று முன்தினம் இரவு விருந்தளித்தார். அந்த விருந்தில் சைவ உணவு வகைகள் மட்டும் பரிமாறப்பட்டது. இந்த விருந்தில் சீன அதிபர் ஜின்பிங் கலந்து கொள்ளாமல் தவித்தார். சைவ உணவு மட்டுமே பரிமாறியதால் அவர் புறக்கணித்ததான தகவல்கள் வந்துள்ளன. பிரிக்ஸ் மாநாட்டுக்கு தலைவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அளித்த விருந்தில் சைவ உணவு மட்டுமே இடம்பெற்றதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி 80% இந்தியர்கள் அசைவம் உண்பவர்கள் என்று கருத்து தெரிவித்திருக்கிறார். எல்லை பிரச்சனை உள்ள நிலையில் பிரிக்ஸ் மாநாட்டில் சீனாவிடம் மோடி அரசு சரணடைந்து விட்டதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. இந்தியாவில் தாக்குதல் நடத்துவதற்கு அல்கைதா தலைவர் ஒசமா பின் லாடன் திட்டமிட்டிருந்ததாக அமெரிக்க உளவுத்துறையின் ஆவணத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள தகவல் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. இடைத்தேர்தலில் மதுராந்தகத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் தாராபுரத்தில் இந்திய கம்யூனிஸ்டும் போட்டியிடும் என்று தமிழக வெற்றிக்கழக ஆட்சியின் குற்றங்களை சுட்டிக்காட்டி தாங்கள் பிரச்சாரம் செய்வோம் என்று கம்யூனிஸ்ட் கட்சிகளின் செயலாளர்கள் வீரபாண்டியன், சண்முகம் ஆகியோர் அறிவித்திருக்கிறார்கள். இரு தொகுதி இடைத்தேர்தலில் தமிழக வெற்றிக்கழக ஆட்சியாளர்களுக்கும் டம்மி முதல்வருக்கும் ஒரு சரியான பாடத்தை போட்ட வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் கூறுகிறார். தமிழக வெற்றிக்கழகம் சொந்த காலில் நிற்கவில்லை, இரவல் காலில் நின்று கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கூட்டணி கட்சியில் இருக்கின்ற கட்சிகள் விளக்கை அணைத்துவிட்டால் அந்த கட்சியினுடைய சட்டசபை உறுப்பினர்கள் விலகிவிட்டால் அவர்களுடைய ஆட்சி கவிழ்ந்துவிடும், பின்னர் தள்ளாடும் ஆட்சிதான் என்று திருச்சியில் நேற்று எடப்பாடி பழனிசாமி கடுமையாக தாக்கி பேசியிருக்கிறார். பாரதிய ஜனதா ஆளும் மத்திய பிரதேச மாநிலம் பாலாகாட் மாவட்டத்தில் மாசடைந்த குடிநீர் மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டால் 30க்கும் மேற்பட்ட பழங்குடியின குழந்தைகள் அண்மையில் உயிரிழந்தார்கள். இந்த விவகாரத்தில் முதல்வர் மோகன் யாதவ் தலைமையிலான பாரதிய ஜனதா அரசை விமர்சிக்கும் வகையில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் நிறுவனர் அபிஜித் திப்பே தான் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுவதாக எக்ஸ் தளத்தில் நையாண்டியாக ஒரு ராஜினாமா கடிதத்தை வெளியிட்டுள்ளார்.
வங்கி ஊழியர்களின் வாரத்தில் 5 நாள் வேலை உள்ளிட்ட கோரிக்கைகளை மத்திய அரசு நிறைவேற்றாவிட்டால் செப்டம்பர் 28 முதல் 3 நாட்கள் வேலைநிறுத்தம் மேற்கொள்ளப்படும் என்றும், அதனைத் தொடர்ந்து அக்டோபர் 6 முதல் கால வரையறையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக அகில இந்திய வங்கி ஊழியர்கள் சங்க பொதுச் செயலாளர் தெரிவித்திருக்கிறார். மும்பையில் தனக்கு சொந்தமான நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டதாக பிரதமர் நரேந்திர மோடியிடம் அவரது பள்ளி தோழர் அஸ்கர் அலி வக்ரா புகார் அளித்துள்ளார். நீண்ட காலமாக புற்றுநோயுடன் போராடி வந்த அசாம் முன்னாள் அமைச்சர் சித்திகி அகமது நேற்று அவரது இல்லத்தில் உயிரிழந்தார். இறக்கின்ற போது அவருக்கு 63 வயது. மணிப்பூரின் தமங்லாங் மற்றும் நொனி ஆகிய மாவட்டங்களில் நேற்று தீவிரவாதிகள் நடத்திய 2 தாக்குதல்களில் 2 பெண்கள் உட்பட 4 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார்கள். இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வாழும் பெண் வீட்டை விட்டு ஓடிவிட்டார். அவர் கணவரை விட்டு காதலருடன் தலைமறைவானார். காவல்துறை உதவியுடன் கணவர் ஓடிவிட்ட தனது மனைவியை தேடி அலைந்தார். மனைவி கிடைத்ததும் அவர் செய்தது செய்தியாகி இருக்கிறது. மனைவியை அவருடைய காதலுடன் சேர்த்து வைத்தார் அந்த கணவர். குருவாயூர் கிருஷ்ணன் கோவில்

என்று போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. வருகிற அக்டோபர் முதல் டிசம்பர் மாதத்துக்குள் வட இந்திய பெருங்கடல் பகுதியில் 3 புயல்கள் உருவாக வாய்ப்புகள் இருப்பதாக விண்வெளி ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. விநாயகர் சதுர்த்தியொட்டி சென்னை கோயம்பேடு சந்தையில் பூக்கள் விலை கிடுகிடு என்று உயர்ந்திருக்கிறது. பலவகை பூக்களின் விலை கிலோ 350 ரூபாய் வரை அதிகரித்திருக்கிறது. சென்னையில் ஆபணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 360 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,13,000 ரூபாவுக்கும் கிராமுக்கு 45 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 14,125 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில், உக்ரைன் போலந்து எல்லைக்கு அருகில் அமைந்துள்ள யகோடின் தொடருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த பயணிகள் தொடருந்து இயந்திரம் மீது ரஷ்யாவின் ஜெட் இயக்க ஆளில்லா வானூர்தி மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டது. பிரித்தானியாவின் முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜான்சன் மற்றும் ஐரோப்பிய நாட்டின் பாதுகாப்பு அதிகாரிகள் பயணம் செய்த தொடருந்தொன்று அந்த பகுதியை கடந்த சில நிமிடங்களில் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது. செப்டம்பர் 11 தாக்குதல்கள் தொடர்பான கூடுதல் ஆவணங்களை வெளியிடுவது குறித்து தான் பரிசீலிக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறுகிறார். தாக்குதல்களில் கொல்லப்பட்டவர்களின் உறவினர்கள் அந்த ஆவணங்களை வெளியிடுமாறு கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். பிலிப்பைன்ஸில் பான்சமுரா தன்னாட்சி பகுதியில் வாக்களிப்பு தொடங்குவதற்கு சில மணி நேரத்துக்கு முன் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. அதில் 3 கொல்லப்பட்டுள்ளார்கள், 15 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். ஈரான் மற்றும் அமெரிக்காவிடையே கோர்முஸ் நீரிணையின் கட்டுப்பாடு தொடர்பாக மோதல் நிலவி வரும் வேளையில் அங்கு வணிக கப்பல் ஒன்றின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் ஒருவர் பலியானதாகவும் 3 பேர் காயமடைந்ததாகவும் ஈரான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். உக்ரைன் ரஷ்ய போர் 5 ஆண்டுகளை கடந்தும் முடிவின்றி நீடிக்கிறது. போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா எடுத்த முயற்சிகள் எதுவும் பலனளிக்காத நிலையில் இரு நாடுகளும் ஒருவர் மீது ஒருவர் தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கின்றன. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொள்ளும் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அதிபர் ட்ரம்பை சந்தித்து பேச இருக்கிறார். கோர்முஸ் நீரிணை தொடர்பான முக்கியமான ஆலோசனை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக ஓமான் தெரிவித்துள்ளது. ஈரானோடும் வளைகுடா நாடுகளோடும் கலந்து பேச ஓமான் இன்று ஆலோசனை கூட்டம் நடத்த இருந்தது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் செயற்கை நுண்ணறிவு குறித்த அபாயங்களை பெரிதுபடுத்த தேவையில்லை என்று கூறியிருக்கிறார். எச்சரிக்கப்படும் பல்வேறு அபாயங்கள் ஒருபோதும் நிகழாமல் போகலாம் என்ற கருத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சிறு வயதில் வாழ்ந்த வீடு 1.93 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு விற்கப்பட்டிருக்கிறது. ஹாங்காங்கில் அதிர்ஷ்ட குழுக்களில் பரிசு கிடைத்தது 30 மில்லியன் ஹாங்காங் டாலர், 3.7 மில்லியன் அமெரிக்க டாலர். அதை பகிர மறுத்த சந்தேகத்தின் பேரில் 36 வயது நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சீனாவில் வெள்ள நிவாரணத்துக்கு நன்கொடை வழங்கியதாக பொய்யான தகவல்களை பதிவிட்டதாக சந்தேகப்படும் சீன சமூக ஊடக பிரபலம் ஒருவர் சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார். உங்கள் பற்களை அடிக்கடி நர நரவென்று நீங்கள் கடிப்பதுண்டா? பற்களை நர நரவென்று கடிப்பது புருட்டிசிசம் எனப்படுகிறது. அந்த பழக்கம் அதிகரித்து வருவதாக பிரிட்டனில் சில பல் மருத்துவர்கள் கூறுகிறார்கள். குறிப்பாக இளம் வயதினரிடையே அதனால் ஏற்படும் பல் பிரச்சனைகள் அதிகம் காணப்படுவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இரத்த சோகை இருக்கும் தாய்மார்களுக்கு பிறக்கும் குழந்தைகளின் மூளை அளவு சிறியதாக இருக்கும் என்று ஆய்வு தகவல் ஒன்று தெரிவிக்கிறது. உடல் அசைவு, கற்றல், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் முக்கிய மூளை பகுதிகள் அதிகம் பாதிக்கப்படுவதாக அந்த ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. மண், புல், மரங்கள், பாசி இவற்றை தொட்டால் நம் சருமத்துக்கு நன்மை ஏற்படுமா? அது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குமா? இந்த கேள்விகளுக்கு ஆமென்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இந்தோனேஷிய மீட்பு குழுவினர் படகுபத்தில் காணாமல் போனோரை தீவிரமாக தேடி வருகிறார்கள். 6 உடல்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில், மகளிருக்கான 10th ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட்டில் இந்தியா 72 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் நடப்பு சாம்பியன் இலங்கையை நீட்டு வீழ்த்தி கோப்பையை கைப்பற்றியிருக்கிறது. ஹங்கேரி புடபெஸ்டில் நடைபெற்ற வேர்ல்ட் அத்லெட்டிக் அல்டிமேட் சாம்பியன்ஷிப் தொடரின் ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் இறுதிப் போட்டியில் இலங்கையின் ருமேஷ் பதிரகே 91.09 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து முதலிடத்தை பிடித்து அபார வெற்றி பெற்றிருக்கிறார். T20 கிரிக்கெட்டில் இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா புதிய சாதனை ஒன்றை படைத்திருக்கிறார். ஆப்கானிஸ்தான்

0: அணிக்கெதிரான முதல் டி டுவெண்டி போட்டியில் 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கிறது. சிம்பாவே சென்றுள்ள ஆஸ்திரேலிய ஆண்கள் கிரிக்கெட் அணி 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் விளையாடுகிறது. இந்தியாவின் புகழ்பெற்ற லடாக் மரத்தனின் 13வது ஆண்டு தொடர் இன்று காலை தொடங்கி வைக்கப்பட்டது. இதில் இந்தியா மற்றும் வெளிநாடுகளிலிருந்து 8000க்கும் மேற்பட்ட ஓட்டப்பந்தய வீரர்கள் பங்கேற்றுள்ளார்கள். சாம்பியனான இந்திய மகளிர் அணி ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தற்போதைய தலைவரும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவருமான மோசின் நக்வியின் கையால் வெற்றி கோப்பையை பெற மறுத்துவிட்டது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் 380 ரூபாய் 11% இந்திய பிரமதியில் 110 ரூபாய் 72%. ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 328 ரூபாய் 61% இந்திய பிரமதியில் 95 ரூபாய் 73%. ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 401 ரூபாய் 62% இந்திய பிரமதியில் 116 ரூபாய் 98%. ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 443 ரூபாய் 81% இந்திய பிரமதியில் 129 ரூபாய் 28%. ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 236 ரூபாய் 87% இந்திய பிரமதியில் 68 ரூபாய் 99%. கேட்டது டிஆர்டி தமிழொலியின் காலி ஒலிரப்பான வணக்கம் தமிழொலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.
1: இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சிகள். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:16, ஐக்கிய ராஜ்யத்தில் 8:16 பிழந்திருக்கும் இன்றைய பொழுது. அனைவருக்கும் நல்ல பொழுதாக மலர எல்லோருக்கும் பொதுவான இரவினை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தமிழொலியில் தொடர்கின்றது. காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வர நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தென்றல்.

0: காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்று. இன்றைய காலை பூந்தன்று நிகழ்ச்சியானது அனுசர நிகழ்ச்சியாக வானொலிக்கு பலம் பெறுகின்றது என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். திருமண வாழ்த்து. லண்டனில் வசிக்கும் ரவிச்சந்திரன் சொரூபா தம்பதிகளின் செல்வ புதல்வன் ஹாரிஸ் அவர்களுக்கும், வல்வெட்டியில் வசிக்கும் லண்டனில் வாழ்ந்து கொண்டிருக்கும் சிவராஜா கலாதேவி தம்பதிகளின் செல்வ புத்திரி சௌமியா அவர்களுக்கும் நேற்றே 13ஆம் தேதி செப்டம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை திருமண பந்தத்தில் இணைந்துள்ளார்கள். அவர்களின் வாழ்த்து நிகழ்ச்சியை இன்று 14ஆம் தேதி செப்டம்பர் மாதம் திங்கட்கிழமை வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள். வாழ்த்து நிகழ்ச்சியாக ஹரி சௌமியா தம்பதிகளை வாழ்த்துவோர் அன்பு அப்பா ரவிச்சந்திரன், அன்பு அம்மா சொரூபா, அன்பு மாமா சிவராஜா, அன்பு மாமி கலாதேவி, தாயகத்தில் வசிக்கும் அப்பம்மா மகேஸ்வரி, அண்ணா நிரோஷ் குடும்பம், தம்பி நினோஷ், அம்மம்மா திருமதி கந்தையா செல்லம்மா, மாமா சர்க்குணம் பவானி குடும்பம், உமைபாகன் புஷ்பமலர் மாமா குடும்பத்தினர், பெரியம்மா வள்ளிநாயகி குடும்பத்தினர், பெரியம்மா கிருபநாயகி ரவிக்குமார் குடும்பத்தினர், பெரியம்மா வனஜா வனஜா நாயகி குணரன் ராஜா குடும்பம், மச்சான்மார் மச்சாள்மார் அண்ணாமார் அக்காமார் மற்றும் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் நல்லூர் முருகன் திருவருள் கொண்டு எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கையென வாழ்த்துகின்றார்கள். இந்த திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட ஹரிஸ் சௌமியா தம்பதிகள் 16 செல்வங்களையும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கையென டிஆர்டி தமிழொலி குடும்ப அறிவிப்பாளர்களும் வாழ்த்தி மகிழ்கின்றார்கள். இன்றைய தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் பிரான்சில் வசிக்கும் சர்க்குணம் பவானி குடும்பத்தினர். அவர்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றோம். இந்த நேரத்தில் வாழ்த்துவதற்காக வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் சதீஷ்.
0: வணக்கம் சதீஷ், நலமா இருக்கிறீங்களா?
1: நலமா இருக்கின்றேன். நீங்கள் நலமருக்கு முன்னாடி வேண்டிக் கொண்டு
0: நன்றி.
1: வடுவார பெயர் ஹரிஸ்.
0: ஹரிஸ் சௌமியா.
1: இன்று திருமணத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் திரு திருமதி ஹரிஸ் சௌமியா அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் இந்த திருமண வாழ்த்துக்கள். அவர்கள் நூலிவாம் என்னும் பல கலைகளையும் பெற்று பதினாண்டு காலம் வாழ்த்திக் கொண்டு விடப்படுகிறேன். வணக்கம்
0: சதீஷ். அவர்கள் இணைந்து கொண்டு அந்த தம்பதிகளை வாழ்த்தி மகிழ்ந்தார்கள். தம்பதிகளுடைய பெயர் வந்து ஹரிஸ் சௌமியா அவர்கள். இருவரும் நேற்று தினம் திருமண பந்தத்தில் இணைந்து கொண்டார்கள். இன்று வாழ்த்து நிகழ்ச்சியாக வானொலிக்கு எடுத்து வருகின்றார் எங்களுடைய அன்பு உறவு சர்க்குணம் பவானி குடும்பத்தினர். அவர்களுக்கும் நமது இதயபூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வாட்ஸ்அப் ஊடாக வணந்து இணைந்திருக்கின்றார் திருமதி.
2: ஐயா இனிய வணக்கம். அன்பான ராஜாண்ணா, உங்களை அன்பாக வாழ்த்தி கொண்டு இன்று நேற்றைய பொழுது திருமண பந்தத்தில் இணைந்த அந்த தம்பதிகள் திரு திருமதி ஹரிஸ் சௌமியா தம்பதியினருக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துகள். அவர்கள் பல்லாண்டு காலம் போற்ற 16 பெற்று பெருவாழ்வு வாழ்ந்து சௌமியா மஞ்சள் குடும்பத்தோட தீர்க்க சுமங்கலியாக வாழ்க வாழ்கையின வாழ வேண்டும் என்று மனமாற அவர்கள் வணங்கும் நல்லூர் கந்த நருளாசி பெற்று சிறப்பாக வாழ வாழ்த்துவதோடு அதனை வானலுக்கு எடுத்து வந்த சற்குணம் பவானி தம்பதியினருக்கும் நன்றி கூறி அன்பாக விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம் ராஜா.
0: நன்றி. இணைந்து கொண்டு பாசமாக வாழ்த்தி உங்களுக்கும் நன்றிகள். அவர் சகோதரி புஷ்பவதி சிவநாதன் அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
3: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் திருமதி சித்ரா பவன், நலமா இருக்கீங்களா?
3: அவர்களுக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். அவர்கள் 16 செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என நான் வணங்கும் சிறு ஏதுக்கியம்மனை பிரார்த்தித்துக் கொண்டு சௌமியா தீர்க்க சுமங்கலியாக வாழ முன்வண்டு வாழ்த்திக் கொண்டு இதை வானொலிக்கு எடுத்து வந்த திரு திருமதி சற்குணம் பவானி தம்பதிகளுக்கும் இதை நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உடம்பிலிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி. வணக்கம்
0: அண்ணா. இணைந்து கொண்டு வாழ்த்திய உங்கள் வாழ்த்துக்கள் அந்த தம்பதிகளை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் அந்த வகையில் உங்களுக்கும் நன்றிகள்.
3: நன்றி அண்ணா.
0: அவர் சகோதரி சித்ரா பவன் அவர்கள் அவர்களை தொடர்ந்து வைபர் ஊடாக இணைந்திருக்கின்றார். ரஜினி ராஜினி அல்போன்ஸ் அவர்கள், வணக்கம் ராஜினி.
4: வணக்கம் ராஜாண்ணா.
0: நலமா இருக்கிறீங்களா?
4: திருமண பந்தத்தில் இணைந்த ஹரி சௌமியா தம்பதிகளுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் பல்லாண்டு காலம் இப்படியே சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று சொல்லி கொண்டு அதை கொண்டு வந்த திரு சற்குணம் பவானி அவர்களுக்கும் நன்றியை கூறுகின்றேன்.
0: நன்றி சகோதரி. உங்களுடைய வாழ்த்துக்கள் அந்த தம்பதிகளை வளம்பெற செய்யும் உற்சாகப்படுத்தும். அதாவது நேற்றைய தினம் திருமண பந்தத்தில் இணைந்திருக்கிறார்கள். அதாவது அந்த தம்பதிகள் இன்று போல் என்றும் சிறந்த என்னம்மா
4: நன்றி வணக்கம்
0: நன்றி வாழ்த்துக்கள். அவர் சகோதரி ராஜினி அல்போன்ஸ் அவர்கள், அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பூர்வா. வணக்கம்.
5: வணக்கம் அண்ணன்.
0: வணக்கம் ராசாதி. நலமா இருக்கிறீங்களா?
5: அறுபதுனாலே வந்துட்டேன்னா அங்கால அக்காண்ட கல்யாணம் பண்ணிட்டு சுவிசுக்கு போயிட்டு வந்ததுதான். உங்கத்தால வந்து எனக்கு தொண்டை பிரச்சனையா இருந்ததுன்னா கதைக்க முடியாம கஷ்டமா இருந்தது.
0: வாழ்த்துங்கள். நல்ல தொண்டை பிரச்சனையில மாறி நீங்கள் நல்ல சந்தோஷமா இருங்கள்.
5: ஆமா, உடம்பு நிலைமை இல்லாம இருந்தாப்புல. அதே மாதிரி நீங்க எப்படி என்ன எடுக்கிறீங்க?
0: நான் நல்ல உஷ்டமா இருக்கு.
5: அப்படியா? நீங்க நல்ல நலத்தோடையும் சத்தோடையும் இங்க இருக்கணும்னு சொல்லி நான் கும்பலம் அம்மா லட்சியை வேண்டிக் கொண்டு இன்று திருமண நாளை கொண்டாடும் கரி சோமியா தம்பதிகளுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இருவரும் எமது குடும்பங்கள் சார்பில் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். அவர்கள் நோய்நொடி இல்லாமல் இன்று போல் என்றும் சார்போற்றும் தீர்க்க சுமங்கலியாக குங்குமத்தோடும் வாழ வாழ்க வாழ்வேன. அவர்களை மனதார வாழ்த்திக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி வணக்கம் அண்ணா. இதனை வாழ்ந்தைக்கு எடுத்து வந்த சத்துணன் சாந்தி தம்பதிகளுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்கள்.
0: நன்றி சௌரி. உங்கள் வாழ்த்துக்கள் அந்த தம்பதிகளை வளம்பெற செய்யும் உற்சாகப்படுத்தும் அந்த வகையில் உங்களுக்கு நன்றிகள்.
6: நேற்றையத்திலங்களுக்கு எங்கள் குடும்பம் சார்பான இனிய திருமண நல்வாழ்த்துக்கள். நேற்று இணைந்த கை என்றும் இணை திரியாமல் திருக்க வேணும் என்று நான் வழங்க நாமளாட்சியை வேண்டிக் கொண்டு இதை வானொலி வளர்ச்சி கருதி எடுத்து வந்த
7: நன்றி அம்மா உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள் அன்பு என்ன அவர் தேவி தனராஜ் அவரை தொடர்ந்து சாந்தினி வடிவேல் அவர்கள் இணைந்திருக்கின்றீர்கள் வணக்கம் சாந்தினி இங்கே காலை வணக்கம் நலமா இருக்கின்றோம் நீங்களும் அப்படியே நலமா அம்மா லாட்சியோட குடும்பத்தோட இருப்போம் என்று பண்ணிக்கொண்டு நேற்று இணைந்த திருமண பந்தத்தில் பதினாறு செல்வங்களையும் பெற்று சிரஞ்சீவியாகவும் தீக்க சுமங்கலியாகவும் மஞ்சள் குங்குமத்தோட வாழ்வாங்க வாழ வேணும் என்று எல்லாம் வல்லங்கள் அபிராமி அம்மா நான் மனதார வேண்டிக் கொண்டு இன்று போ அவர் இதை வானொலி வளர்ச்சிக்கு எடுத்து கொண்டு வந்த சக்குணம் பவானி தம்பதிகளுக்கும் நன்றியையும் பாத்தியம் தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் அன்பா விடப்படுகிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி அம்மா இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள்.
7: நன்றி வணக்கம்.
0: அவர் சாந்தினி வடிவேல் அவர்கள் இணைந்து கொண்டு வாழ்த்தியிருந்தார். அவரை தொடர்ந்து வாழ்த்துவதற்காக வந்திருக்கும் அடுத்த அன்பூர்வா. வணக்கம்.
8: வணக்கம் ராஜா. யோஜரி குலராஜா கிடைக்கிறேன்.
0: வணக்கம் ஜோசரி அம்மா. நலமா இருக்கிறீங்களா?
8: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்கிறீங்க வேண்டிக் கொண்டு திருமணாலை கொண்டாடும் அரிய சர்மியா தம்பதிகளை நாங்கள் மிக நிறைந்த வாழ்த்துகளால் வாழ்த்திக் கொண்டு அதை வானொலிக்கிட்டு வந்த சக்குணம் பவானி அவர்களுக்கும் எங்கள் நன்றிகளையும் வாழ்த்துகளையும் கூறிக்கொண்டு உங்களிடம் இருந்து விட வருகின்றோம். நன்றி வணக்கம் ராஜா.
0: நன்றி அம்மா இணைந்து கொண்டு உபவாசமாக வாழ்த்திய உங்களுக்கும் நன்றிகள்.
8: நன்றி நன்றி நன்றி.
0: அவரை தொடர்ந்து வாழ்த்துவதற்காக வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
9: காலை வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சௌதரி சிவசுந்தரிங்க. நலமா இருக்கீங்களா?
9: நாங்கள் குடும்பத்தில் எல்லோரும் நிலமாயிருக்கிறோம் அண்ணா. நேற்றைய தினம் திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட தம்பதிகளான திரு திருமதி ஹரிஷ் சோமியா தம்பதிகளுக்கு எமது குடும்ப சார்பான மன நிறைந்த திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். அவர்கள் நின்று போல் எந்தெந்தும் சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் பார்ப்போற்றும் தம்பதிகளாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்திக்கொண்டு இதை திருமண விழாவை வானொலி வளர்ச்சி கருதி வானொலிக்கு எடுத்து வந்த திரு திருமதி சக்குணம் ஐயா பவானி தம்பதிகளுக்கும் மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து உங்களிடமிருந்து அன்பாக விடப்படுகிறேன் அண்ணா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி அம்மா, இணைந்து கொண்டு பாசமாக வாழ்த்திய உங்கள் வாழ்த்துக்களுக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகள்.
9: நன்றி அண்ணா, நன்றி.
0: அவர் திருமதி சிவசுந்தரலிங்கம் அவர்கள், அவர்களை தொடர்ந்து வைபரோடாக இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
10: வணக்கம் ராஜா, நான் பத்மினி கமலா அந்த.
0: வணக்கம் பத்மினி, நலமா இருக்கிறீங்களா பத்மினி?
10: ஆமா, நீங்களும் நலமா இருக்க இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நேற்றைய தினம் திருமணம் நடந்த ஹரிஷ் சௌமியா தம்பதியினருக்கு நாங்களும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அதை வானிலைக்கு கொண்டு வந்த பவானி சற்குணம் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி அம்மா, இணைந்து கொண்டு பாசமாக வாழ்த்திய உங்கள் வாழ்த்துக்களுக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகள்.
10: நன்றி, வணக்கம்.
0: அவர் பத்மினி கமலகாந்தன் அவர்கள், அவர்களை தொடர்ந்து கமலவணி அவர்கள் வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றார். அவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம் கமலவணி.
11: வணக்கம் ராஜா,
0: நலமா இருக்கீங்களா?
11: ஓ, நாங்க நலமா இருக்கிறோம் ராஜா. நீங்களும் அது போல் நலமா இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்ட அம்மாவை இன்று திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் கரீஸ் திரு திருமதி கரீஸ் சம்மிகா தம்பதிகளை நாங்களும் எங்கள் குடும்பம் சாராக அவர்கள் இன்று போல் என்றும் 16 செல்வங்களுடன் வாழ வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு அதனை வானொலிக்கு எடுத்து வந்த திரு திருமதி சக்குணம் பவானி தம்பதிகளுக்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ராஜா.
0: நன்றி அம்மா, இணைந்து கொண்டு பாசமாக வாழ்த்திய உங்கள் வாழ்த்துக்களுக்கும் எங்கள் இதில் நிறைந்த நன்றிகள்.
11: நன்றி ராஜா.
0: அவர் கமலமணியின் அவர் ராஜா அவர்கள், அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
12: வணக்கம் ராஜா, நலமா இருக்கிறீங்களோ?
0: நல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கிறோம். நீங்கள்?
12: நாங்களும் அப்படியே இருக்கிறோம் ராஜா. நலமா இருக்கோம் அறிந்து கொண்டு
0: உங்களுடைய நீங்கள் கொடுத்ததை பெற்றுக் கொண்டோமா?
12: நன்றி.
0: ஒன்றும் குறைய இல்ல, ஒரு சொட்டு
12: குறை. சிலவள சொல்லி நான் குட்டி போட்டிருக்க சொல்லி
0: அது குட்டி போட இல்ல,
12: குட்டி போட இல்ல. சரி, நித்திய நாள் திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட ஹரிஷ் சௌமியா தம்பதிகளுக்கு எங்கள் குடும்பம் சார்ந்த இனிய திருமண வாழ்த்தை தெரிவித்து அவர்கள் நூறு காலம் இனவரியா தம்பதிகளாக என்றென்றும் ஆரோக்கியமாக வாழவிடும் என்று வாழ்த்திக் கொண்டு அதை வாழ்க்கை எடுத்து விளங்கல ராஜா.
0: நான் ஒன்றும் கிடைக்கல.
12: அதை வாழ்க்கை எடுத்து வந்த எங்களோட சர்க்குணம் அண்ணன் பவானி தம்பதிகளுக்கும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு
13: நீங்களும் அப்படியே நலமா இருக்கணும் என்று வேண்டிக் கொண்டு நேற்றைய தினம் திருமண சந்தத்தில் இணைந்து கொண்ட கரி சௌமியா தம்பதிகளுக்கு எங்க இனிய திருமண வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் இன்று ஒரு என்றும் சிறுஞ்சிறப்புடன் பல்லாண்டு காலமாக வாழ்கண்டு வாழ்த்திக்கொண்டு இதை வானொலிக்கு எடுத்து வந்த
0: சுபாசினி பத்மநாதன் அவர்கள், அவரை தொடர்ந்து வைபரூடாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
14: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் மீனா, நலமா இருக்கீங்களா மீனா? நாங்களும் எல்லோரும் நல்ல உற்சாகமா கலகலப்பா இருக்கின்றோம். அதே போல் நீங்களும் இருக்க வேண்டும் என்று இறைவனையும் பிரார்த்தித்துக் கொண்டு.
14: நன்றி அண்ணா. நேற்று திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட ஹரிஷ் சௌமியா தம்பதிகள் பல்லாண்டு காலம் சீரும் சிறப்புமாக வாழ்க வாழ்க்கை என்ன வாழ்த்திக் கொண்டு சௌமியா தீர்க்க சுமங்கலியாகவும் வாழ்க வாழ்க்கை என்ன வாழ்த்திக் கொண்டு வாழ்க்கை எடுத்து வந்த சக்குணம் அண்ணா பவானி அக்கா தம்பதிகளுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் அண்ணா.
0: நன்றி அம்மா, உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள் அந்த தம்பதிகளை விளம்பரம் செய்ய உற்சாகப்படுத்தும். கப்பல் வந்துடுதா?
15: நாங்களும்
0: நல்ல உற்சாகமா கலகலப்பா இருக்கின்றோம். அதே போல் நீங்களும் நல்லா இருக்கும் எம்பெருமானையும் பிரார்த்தித்து. நீங்க கொடுத்தது குட்டியும் போட இல்ல?
15: இல்ல, அவர் குட்டி போட்டா தங்களுக்கு
0: இல்ல, அவர் குட்டி போட்டா
15: மயிலிறகு வைக்கல.
16: കുട്ടി
17: പോട്ടതിനൊക്കെ സന്തോഷമായിരുന്നിരിക്കുമല്ലേ. നന്ദി, ഉള്ള ഉദവിക്ക് നന്ദി.
16: നന്ദി. നേറ്റിയ ദിനം തിരുമണ പന്തത്തിൽ ഇണഞ്ഞ കരി സൗമ്യ ദമ്പതികൾക്ക് ഇനിയ തിരുമണ നെൽവാഴ്ത്തുക്കളെ തെരുവിച്ച് ഇരുവരും നിലമാക ഒട്ടുമയാക സന്തോഷമാക ഇരിക്ക വാഴ്ത്തിക്കൊണ്ടു. അതേ വാനലക്കെടുത്ത് വന്ന സൈക്കുണമെന്ന ഭവാനി ദമ്പതികൾക്ക് നന്ദികളെയും വാഴ്ത്തുക്കളെയും തെരുവിച്ചു കൊള്ളു.
17: നന്ദി. ഇണിന്തുകൊണ്ട് പാസമാക വാഴ്ത്തിയ ഉങ്ങൾക്കും എങ്ങനെ ഇതേ നിറഞ്ഞ നന്ദികൾ. വദന சந்திப்போம். அவர் திருமதி வதனா அவர்கள் வதனாவை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
18: வணக்கம் ராஜா.
17: வணக்கம் குணா, நலமா இருக்கீங்களா?
18: ஓம் நல்ல சோமா இருக்கிறேன்.
17: நன்றி, வாழ்த்துங்கள் குணா.
18: ஓ நன்றி. நேற்று திருமண வந்தத்தில் இணைந்து கொண்ட கரி சௌமிகா தம்பதிகளுக்கு எங்கள் குடும்பம் சார்பாக இனிய திருமண நல் வாழ்த்துக்கள். அவர்கள் நோய் நொடியின்றி சகல சௌபாக்கியங்களும் பெற்று என்றென்றும் சிறப்பாக வாழ்களை வாழ்த்திக்கொண்டு என்னை வானொலிக்கு எடுத்து வந்த சக்குணமண்ணா பவானி குடும்பத்தினருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன்.
17: நன்றி அம்மா. உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள் அந்த தம்பதிகளை விளம்பர செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். மிக்க மகிழ்ச்சி அடைவார்கள். நன்றி.
18: நன்றி. வணக்கம்.
17: உங்களுக்கு சொரூபாவ தெரியுமா?
18: சொரூபாவா?
17: சாவிட்ட சங்கச்சி சக்குணத்தாட்டு.
18: நன்றி.
17: வாழ்த்துக்கள். அவரங்கள் அன்பு குணநாயகி அவர்கள். குணநாயகியை தொடர்ந்து திருமதி தவமலர் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் தவமலர்.
19: வணக்கம் ராஜா. நிலைமையா இருக்கிறீங்களா?
17: உங்களை அஞ்சாறு நாள் உங்களோட குரல் கேட்கவே இல்லை
19: ராஜா.
17: வாழ்த்து நிகழ்ச்சிக்கெல்லாம் வேற இல்லை. நீங்க
19: வாழ்த்துக்கு புறவுதான் வந்துறேன். கணேஷ் நடத்துற திடீரென்று ஒரு அலுவலா வெளியில போயிட்டு
17: நான் காணையில கோயிலுக்கு போயிட்டீங்களோன்னு நினைச்சேன்.
19: இல்ல, வீட்டை இருந்தாலும் காலையில வருவேன். வெளியில போன வழியா கொஞ்சம் பிந்திட்டு அப்ப கணேஷ் நிகழ்ச்சி நடத்தினது அப்ப வந்து வாழ்த்தினேன் ராஜா.
17: நன்றி நன்றி.
19: அபிராமி அம்மா நெருக்கடைச்ச உங்களுக்கும் கிடைக்க வேண்டி நேற்றைய தினம் திருமண பந்தத்தில் இணைந்த கரி சௌமியா தம்பதிகளுக்கு இனிய திருமண வாழ்த்துக்கள். அபிராமி அம்மா நெருக்கடைச்சம் கிடைக்க வேண்டி தீர்க்க சுமங்கலியா மஞ்சள் குங்குமத்துடன் வாழ வேண்டும். அதை எடுத்து வந்த திருமதி சற்குணம் ஐயா பவானி தம்பதிகளுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும்
17: ராஜாண்ணா.
19: அபிராமி அம்மாவின் அறுக்கடாச்சம் கிடைக்க வேணும்.
17: நன்றி. உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள்.
19: நன்றி. வணக்கம்.
17: அவர் சகோதரி தவமலர் நவுலீஸ்வரன் அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு. வணக்கம்.
20: வணக்கம் ராஜாண்ணா. நலமா இருக்கிறீங்களா?
17: நல்லா இருக்கிறோம் ராதா. நீங்கள்?
20: நாங்களும் அனைவருமே நலமாக இருக்கின்றோம் அண்ணா.
17: நன்றி.
20: நேற்றைய தினம் திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட திரு திருமதி கரி சௌமியா தம்பதியினர் இன்று போல் என்றும் சீரும் சிறப்பும் பெற்று பல்லாண்டு காலம் நலமாக வாழ வேண்டும் என்று எங்கள் குடும்பத்தின் சார்பாக திருமண நாள் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இதனை வானொலிக்கு அடுத்து வந்த திரு திருமதி சற்குணம் பவானி தம்பதியினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
17: நன்றி அம்மா. உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள்.
20: நன்றி அண்ணா.
17: அவர் ராதா கனகராஜா அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம்.
21: வணக்கம்.
17: வணக்கம் ராஜ். நலமா இருக்கீங்களா?
21: நல்லா இருக்கிறோம், சிவமா இருக்கிறேன். நீங்களும் அப்படி நல்ல மாதிரி இருக்கிறீங்க, அப்படி தொடர்ந்து நல்ல மாதிரி இருக்கணும் என்று நாங்கள் வணங்கம் எங்கள் அபிராமி அம்மனை வணங்கி வேண்டிக் கொண்டு நேற்று திருமணம் வந்தத்தில் நினைந்து கொண்டு இன்று திருமண அந்த இதை வானொலிக்கு கொண்டு வந்து கொண்டாடி கொண்டிருக்கும் எங்கள் ஹரி சௌன்யா தம்பதிகளுக்கு அந்த இரண்டு பிள்ளைகளுக்கும் மாப்பிள்ளை பெண் பிள்ளை இரண்டு பிள்ளைகளுக்கும் எனது வாழ்த்துக்கள். வாழ்க வாழ்க. நேற்று திருமணம் வந்தத்தில் இணைந்து கொள்ளும் பொழுது எப்படி மகிழ்ச்சியாக இணைந்து கொண்டீர்களோ அதே போல தொடர்ந்து பல ஆண்டுகள் இவர்கள் வாழ்ந்து பிள்ளை குட்டிகள் பெற்று நன்றாக வாழ வேணும் என்று சொல்லி அந்த தம்பதிகளை வாழ்க வாழ்க என்று மனப்பூர்வமாக வாழ்த்திக் கொண்டு இந்த வானொலிக்கு இந்த நிகழ்ச்சிகளை எடுத்து வந்து எங்களை வாழ்த்த வைத்த எங்கள் கோப்பை சிங்கம் சற்குணமண்ண பவானி தம்பதிகளுக்கு சிங்கம் சிரிக்க கொண்டிருக்கிறார். அங்க
17: சிரிக்கிறோம். எத்தனை மணிக்கு வாழ்த்து தந்தவர் தெரியுமோ? ராத்திரி. அந்த வானொலியின் ஒரு பக்க வேற இருப்பேன் அடிக்கடி காணாமல் போயிடுவார்.
21: பஞ்சபுராணம்
17: பாடுறதுல நிக்கிறாரு. எங்க போனாலும் பஞ்சபுராணம் பாடணும்னு நிக்கிறாரு.
21: ஓ ஓ பகவதன் கோயில்ல அந்த பக்தியோட திரியறவடியால அப்படி ஆகவே சர்க்குணமண்ணாவுக்கும் கோப்பை சிங்கம் அப்படின்னா எனக்கு பெருமையா இருக்குது. கோப்பை சிங்கம் சர்க்குணமண்ணைக்கும் அவரது மனைவி பவானிக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு ராஜா அப்படி வருகிறேன். நன்றி
17: ராஜ், உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். அந்த தம்பதிகளை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள், மிக்க மகிழ்ச்சி அடைவார்கள். நன்றி
21: நன்றி.
17: சரி அன்புறவுகளே, பொறுமையாக இருங்கள், அந்த தம்பதிகளுக்கு பாடலை முழிக்க விட வேண்டும். இந்த நேரத்தில் வைபருடாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
17: வணக்கம் சௌதரி. நீங்கள் உங்களை தள்ளி போட்டு அரவு வந்த போது பிள்ளைங்க நீங்கள் வந்து நின்று பாவம் கண்ணு நீங்கள் ஓடிட்டீங்க.
1: நான்
17: பார்த்து
1: கொண்டிருந்தேன். நாங்க நல்லா இருக்கிறோம் அண்ணா. நீங்கள்?
17: நான் நல்லா இருக்கிறோம். நல்லா நல்லா
1: இருக்கிறோம். திருமண வாழ்த்து, திருமண நல்ல நாள்கள். அப்ப உங்களுக்கு நல்ல பலகாரங்களில் அங்கடாக்கியம் சர்க்குணம் கொண்டு வருவே.
17: சும்மா சும்மா பாவம் வந்தால் வயது போன இடத்துல விடுங்க. நீங்க உசு பேத்தி விடாந்தால் அவர்களுடைய பணத்தை செலவழித்து கொண்டு வந்து இங்க ஒருவரும் சாப்பிட மாட்டார்கள், அப்படியே கிடக்கும்.
1: உங்களுக்கும் குடும்பத்தோட சேர்ந்து நீண்ட ஆயுளோடு வாழ வேணும்னு இறைவனை வேண்டிக்கொண்டு நேற்று தினம் திருமணம் வந்ததில் இணைந்து கொண்ட இந்த தம்பதிகள் ஹரி சௌமியா தம்பதிகளை இன்று வானிலைக்கு எல்லோர் வாழ்த்துக்களையும் பெற வந்திருக்கிறது. அதை நானும் பெருமைப்பட்டு அவரை வாழ்த்தி கொண்டு அவர்கள் நேற்று எப்படி கைப்பிடித்தார்களோ அதே போல் இந்த தம்பதிகள் என்றென்றும் மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைவிரியாது ஆரோக்கியத்தோடு நூறாண்டு காலம் தீர்க்க சுமங்கலிகளாக வாழ வேணும் என்று நான் அந்த வாழ்த்தி கொள்கிறேன் அண்ணா.
17: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துகள். சொல்லம்மா.
1: வானிலை கொண்டு வந்த சர்க்குணம் பவானி தம்பதிகளுக்கும் நன்றி இழந்த வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன்.
17: நன்றி நன்றி. அன்பாக இணைந்து கொண்டு வாழ்த்திய உங்கள் வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகள்.
1: நன்றி நன்றி.
17: அவர் வதினி மோகன் அவர்கள். அவரை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம்.
2: காலை வணக்கம் ராஜா, ஜெர்மனிலிருந்து உதயன் பேசுகிறேன்.
17: உதயன் அவர்கள் நலமா இருக்கீங்களா? உதயன்?
2: ஆம் ராஜா, நல்ல சுகமா இருக்கணும். நீங்க நலம் தானே அங்கே?
17: ஓ, எல்லோரும் நலமாக உற்சாகமா இருக்கணும். நன்றி உதயன்.
2: அப்படி இருந்து கொள்ளுங்கன்னா அதே நேரம் நேற்று தினம் திருமண பந்தத்தில் இணைந்த தம்பதிகள் கரை சௌமியா தம்பதிகள் அவர்கள் நோய் நொடியின்றி இந்த மையகம் உள்ளவரை பெருவாழ்வாழ தம்பதிகளை நாங்கள் மனசார வாழ்த்தி கொண்டு இந்நிகழ்வை வானொலி கடுத்து வந்த சக்கரம் ஐயா, பவானி அக்கா இருவருக்கும் நன்றி கூறி அன்போடு விடப்பெறுகிறேன் ராஜன.
17: நன்றி சோதரம். அணிந்து கொண்டு பாசமாக வாழ்த்திய உங்களுக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகள்.
2: நன்றி அண்ணா.
17: அவர் பாடகர் உதயன் அவர்கள். உதயனை தொடர்ந்து வைபருடாக ரவி அண்ணா, உங்களுடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. இந்த தம்பதிகளுக்காக நாம் தரும் பாடல்

0: கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது காலை பூந்தன நிகழ்ச்சி மட்டுமல்ல, அனைத்து நிகழ்ச்சிகளும் அனுசரணை நிகழ்ச்சியாக வானொலியில் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. திருமண வாழ்த்து. லண்டனில் வசிக்கும் ரவிச்சந்திரன் சுரூபா தம்பதிகளின் செல்வ புதல்வன் ஹாரிஸ் அவர்களுக்கும், வல்வெட்டி சிவராஜா கலாதேவி லண்டனில் வசிக்கின்றார்கள் என்ற குடும்பமும், செல்வ புத்ரி அதாவது திருநிறை செல்வி செல்வ புத்ரி என்று எழுதிவிட்டு சௌமியா அவர்களுக்கும் நேற்று 13ஆம் தேதி செப்டம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை திருமண பந்தத்தில் இணைந்துள்ளார்கள். அவர்களின் வாழ்த்து நிகழ்ச்சியை இன்று 14ஆம் தேதி வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள். எமது அன்பு உறவு சர்க்குணம் பவானி குடும்பத்தினர் அவர்களுக்கும் எமது இதய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நேற்று திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட ஹரீஷ் சாமியா தம்பதிகள் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக தீர்க்க சுமங்கலியாக பல்லாண்டு காலம் பார்போற்றும் தம்பதிகளாக வாழ்க வாழ்கையென இனிதே வாழ்த்தி மகிழ்கின்றோம். இந்த வேளையில் வாழ்த்துவதற்காக வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற. வணக்கம். வணக்கம் ஏஞ்சல். நலமா இருக்கீங்களா ஏஞ்சல்? எல்லோரும் நலமா இருக்கிறோம், நன்றி சகோதரி. அதே போல் நீங்களும் நல்லா இருக்கணும் என்று இறைவனையும் பிரார்த்தித்துக் கொண்டு.
1: நன்றி. நேற்றைய தினம் இல்லற பந்தத்தில் நல்ல இல்லறம் என்னும் நல்லறத்தில் இறைந்து கொண்ட கரிஸ் சௌமியா தம்பதிகளை என்ற முனைவடியார் தம்பதிகளாக 100 ஆண்டு காலம் வாழ்க வாழ்கவே என வாழ்த்திக்கொண்டு, அதை வானொலி கடத்த வந்த சர்க்குணம் ஐயா பவான் தம்பதிகளுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
0: நன்றி அம்மா, இணைந்து கொண்டு பாசமாக வாழ்த்தி உங்களுக்கும் நன்றிகள்.
1: நன்றி, வணக்கம்.
0: அவர் சகோதரி ஏஞ்சல் மார்சலின் அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானொலி இருந்திருக்கும். அடுத்த அன்புரோ வணக்கம்.
2: வணக்கம் ராஜா.
0: பொங்கையூர் ராஜா, நலமா இருக்கிறீங்களா? பொங்கையூர்
2: வாழ்த்துக்கள். இல்லற வாழ்க்கை அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக அமையட்டும். இதுவரை முனைந்த இந்த அழகான பயணம் நீண்ட காலம் நிலைத்து நிற்கட்டும். உங்கள் இல்லறம் எப்போதும் சிரிப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் அன்பு மேலும் மேலும் வளர வாழ்த்துகிறேன். இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். இதை டிஆர்ஜி வானொலிக்கு எடுத்து வந்த திரு சர்க்குணம் ஐயா பவானிகளுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் ராஜானா.
0: நன்றி சோதரம். உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள்.
2: நன்றி, வணக்கம் ராஜானா.
0: அவருங்கள் புங்கையூர் ராஜா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்து வாழ்த்தியை சென்றார். அவரைத் தொடர்ந்து டாக்டர் ரவி அவர்கள் ஜெர்மனியிலிருந்து இணைந்திருக்கின்றார். அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். நல்லா இருக்கிறோம் ரவி. நீங்கள்?
3: நாங்கள் சும்மா இருக்கின்றோம்.
0: நன்றி. ரஞ்சி
3: சும்மா இருக்கிறா?
0: நன்றி.
3: இன்று நேத்திய திருமண பந்தத்தில் ஈடுபட்ட ஹரிஷ் சௌமியா தம்பதிகள் பல்லாண்டு காலம் தீர்க்க சுமங்கலிய அனைத்து செல்வங்களும் பெற்று நல்வாழ்வு வாழ வாழ்த்தி அதை வானொலிக்கு எடுத்து வந்த சர்க்குணம் பவானி தம்பதிகளுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி. இணைந்து ஒன்று பாசமாக வாழ்த்தி சென்ற உங்களுக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகள். அவர் சகோதரர் டாக்டர் ரவி அவர்கள், டாக்டர் ரவியை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
4: வணக்கம்
0: பாமா. நலமா இருக்கீங்களா பாமா?
4: தம்பதிகள் ஹரிஷ் சௌமியா செல்லும் இருவரும் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக என்றும் வாழவனும் தீர்க்க சுமங்கலியாக வாழவனும் வாழ்த்தி கொண்டு, இதை வாழலி கொணந்த சர்க்குணமன்னா குடும்பத்தாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: நன்றி சகோதரி. இணைந்து கொண்டு பாசமாக வாழ்த்திய உங்கள் வாழ்த்துக்கள் அவர்களை வளம் செய்யும் உற்சாகப்படுத்தும். நன்றி. அவர் பாமா ராஜரெட்டம் அவர்கள் இணைந்திருந்தார். அவரை தொடர்ந்து ஷியாமலா அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஷியாமலா.
5: வணக்கம் ராஜா. நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம் சகோதரி. நீங்கள்?
5: நாங்களும் நலமா இருக்கிறோம். நன்றி ராஜா. பேருகள் இருக்கீங்களா?
0: எங்களுக்கு அவருக்கு வந்து ஹரிஷ் சௌமியா தம்பதி.
5: நேற்று திருமண பந்தத்தில் இணைந்த ஹரிஷ் சௌமியா தம்பதிகள் 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு, அவர்கள் சகல செல்வங்களும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு, அதனை வானிலை கொண்டு வந்த சர்க்குணம் அண்ணா பவானி தம்பதிகளுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன்.
0: நன்றி, நன்றி, நன்றி சகோதரி. இணைந்து கொண்டு
5: நன்றி ராஜா.
0: நன்றி அம்மா. நீங்க தெரியும் எனக்கு உங்களோட சிச்சுவேஷன். அவர் ஷியாமலா அவர்கள், ஷியாமலாவை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும். அடுத்த அன்புற வணக்கம்.
6: வணக்கம் ராஜா. நான் சர்க்குணம்
0: வாழ்த்துக்கோங்க. தடை செய்யலையே, நல்லபடியா ஆசையா வாழ்த்துக்க பாடி பாடி
6: கலையரவுகள் அன்பு நேர எல்லோர்களுக்கும் நலமும் இதை விசாரித்து கொண்டு நேற்று ஞாயிற்றுக்கிழமை திருமணத்தில் இணைந்த எனது மருமகன் ஹரிஸும் மகள் சம்யாவும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று நீடுவுளி காலம் நிற செல்வமாக பார்போட்டும் தம்பதிகளாக வாழ வாழ என வாழ்த்திக் கொண்டு வள்ளுவற்ற குரல் ஒன்று சொல்றேன். அன்பும் அறமும் உடத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறமும் உடத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்ற வள்ளுவற்ற குரலுக்கேற்ற மாதிரி இந்த தம்பதிகள் நீடுவுளி காலம் அன்பு மரமும் அவர்களுக்குதர் விட்டு கொடுத்து இதண்டு வாழ்க்கையை சிறப்பாக வாழ வேணும் என்று வாழ்த்தி கொண்டு இதை என்ன தம்பதிகள் வாழ வாழ்க என வாழ்த்தி கொண்டு விடைபெறுகிறேன். ராஜா நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி. அவர் அன்பு சர்ப்பணம் அவர்கள் இந்த நிகழ்வை எடுத்து வந்த அவர் தன்னுடைய மருமகனையும் மகளையும் வாழ்த்தி சென்றார். அவரை தொடர்ந்து வாழ்த்துவதற்காக வந்திருக்கும் அடுத்த அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
7: வணக்கம் ராஜா. நான் ஜெயமனதரா சந்திரசேகரன்.
0: ஏரா சந்திரசேகரம் ஐயா, நலமா இருக்கீங்களா?
7: ஒரு இடமா இருக்கு. நீங்களும் நலமா இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு.
0: நன்றி.
7: நேற்று தினம் திருமண வந்தத்தில் இணைந்த ஹரிஸ் சௌமியா தம்பதிகளை சகல செல்வங்களும் பெற்று வாழவரும் என்று எங்கள் குடும்பத்தின் சார் வாழ்த்தி கொண்டு அதில் வாழைக்கெடுத்து வந்த திரு திருமதி சர்க்குணம் பவானி தம்பதிகளுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி சகோதரம். உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள் அந்த தம்பதிகளை வளம் பெற செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். மிக மகிழ்ச்சி அடைவார்கள். நன்றி
7: நன்றி நன்றி.
0: அவர் ஈரா சந்திரசர்ம ஐயா அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
8: வணக்கம்.
0: வணக்கம். எப்படி இருக்கிறீங்கள்?
8: நல்ல சோண்டாயானா? நீங்கள்?
0: நாங்களும் நல்ல சவிக்கமா இருக்கிறோம் தேவா. அதே போல் நீங்களும் நல்லா இருக்கணும்.
8: நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் உங்கள் அன்பு தெய்வத்தை காண்பீர்கள். நன்றி. ஆகவே எல்லோரும் நன்றாக இருப்போம். இறைவன் அருளானந்த குறிக்கொண்டு நேற்றைய தினம் கரங்கள் இணைந்த தம்பதிகள் ஹரிஸ் சௌமியா இத்தம்பதிகளை நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம். திருமணம் என்பது சொர்க்கத்தின் நிச்சயம். இது மனம் என்பது எடுத்துக்கொள்ளும் சத்தியம். மகிழ்ச்சியின் தொடக்கம் ஆரம்பம். வாழ்வின் எழுச்சியின் நிலையே பேரின்பம். அன்பை கொடுத்து அன்பை வாங்கி அகமகிழ்ந்த நிலையோடு பெரும் நிலையை தாங்கி ஊருறவும் போற்றிட வாழ்ந்திடுங்கள். ஊருறவும் போற்றிட வாழ்ந்திடுங்கள். பேர் புகழும் சேரும் மகிழ்ந்திருங்கள். செல்லும் பாதையெல்லாம் செல்வங்கள் சேரட்டும். சொல்லும் செயலாலும் உள்ளங்கள் மகிழட்டும். வாழ்க்கையில் வரலாறு செல்வங்கள் காணுங்கள் பல நூறு. மகிடம் சூடுங்கள் மனம் மகிழ்வோடு வாழுங்கள். அன்பொன்றே மூலதனம். அகம் மகிழுங்கள் வாழ்வில் தினம் தினம் என்று கூறி இனிய தம்பதிகளுக்கு இனிய திருமண நாள் நல் வாழ்த்துக்கள். வாழ்க வாழ்க வாழ்க. நீங்கள் நீடூழி வாழ்க என்று வாழ்த்தி சர்க்குணமண்ணா குடும்பத்துக்கு நன்றிகள். நன்றிகள் ராஜா.
0: நன்றி சகோதரம். இணைந்து கொண்டு கவிதை மலையோடு வாழ்த்துக்களை தந்த உங்களுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள். அவர்கள் இணைந்து கொண்டார்கள். அன்புறவுகளே, இன்று இரவு சுவிஸ் நேரத்திலே சபா கேது அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்க 173வது பட்டிமன்றம். வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா அல்லது சொந்த புத்தியா? வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா அல்லது சொந்த புத்தியா என்ற தலைப்பில் உங்கள் கருத்துக்களை எடுத்து வாருங்கள் அன்புறவுகளே. வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா அல்லது சொந்த புத்தியா என்ற தலைப்பில் பட்டிமன்றம் இன்று இரவு இடம்பெறும் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்புறவுகளே. இந்த வேளையில் வாழ்த்துவதற்காக ஓடோடி வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
9: இனிய காலை வணக்கம் அண்ணா. நன்றி அண்ணா. நன்றி.
0: வணக்கம் சகோதரி. நலமா இருக்கீங்க? உங்களை குறையே கேட்க முடியுது. இல்ல மனோ
9: நலமாக இல்லையே அண்ணா. நம்ம இதுலதான் தங்க வைக்கிறது கூட தைக்கிறீங்க, அதுல வர முடியவில்லை. அதான் சொன்னவ நீங்க வதனா சொன்னத நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். வணக்கம் அண்ணா. வணக்கம்.
0: பத்மராணி வந்து சொன்னவா
9: சிறப்பான நிகழ்ச்சி தொகுப்புக்கும் பாட்டுக்களை குறிச்சொண்டு திருமண கந்தத்தில் இணைந்த ஹரிஸ் சௌமியா தம்பதிகளுக்கு உங்கள் குடும்பம் சார்ந்த இனிய இனிய திருமண நன்னல் வாழ்த்துக்கள். அவர்கள் இல்லறம் சிறக்க
0: அவர் மனோகர் சுப்பிரமணியம் அவர்கள் பிரான்சில் இருந்து வாழ்த்தி மகிழ்ந்தார். அந்த தம்பதிகளை, அதாவது தாயகத்தில் உரும்புராயை சேர்ந்த லண்டனில் வசிக்கும் ரவிச்சந்திரன், சொரூபா தம்பதிகளின் செல்வ புதல்வன் ஹாரிஸ் அவர்களுக்கும், வல்வெட்டி தாயகத்தில் லண்டனில் வசிக்கும் சிவராஜா கலாதேவி தம்பதிகளின் செல்வ புத்திரி சௌமியா அவர்களும் நேற்றைய தினம், அதாவது 13ஆம் தேதி செப்டம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை திருமண பந்தத்தில் இணைந்துள்ளார்கள். அவர்களின் வாழ்த்து நிகழ்ச்சியை இன்று 14ஆம் தேதி செப்டம்பர் மாதம் திங்கட்கிழமை வானொலிக்கு வாழ்த்து நிகழ்ச்சியாக எடுத்து வந்திருக்கின்றார் அவருடைய அன்பு மாமா குடும்பத்தினர், அவர்கள் சர்க்குணம் பவானி குடும்பத்தினர். அவர்களுக்கு முதல் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஹரி சௌமியா தம்பதிகளை வாழ்த்துவோர் அன்பு அப்பா ரவிச்சந்திரன், அன்பு அம்மா சுரூபா, அன்பு மாமா சிவராஜா, அன்பு மாமி கலாதேவி, அப்பம்மா தாயகத்தில் வசிக்கும் அப்பம்மா மகேஸ்வரி, அண்ணா நிரோஷ் குடும்பம், தம்பி தினுஷ் குடும்பம், அம்மம்மா திருமதி கந்தையா செல்லம்மா இங்கே பிரான்சில் வசித்து கொண்டிருக்கின்றார், சர்க்குணத்தாட்ட அம்மா, மாமா சர்க்குணம் பவானி குடும்பத்தினர், மாமா உமை பாகன் புஷ்பமலர் மாமா குடும்பத்தினர், பெரியம்மா வள்ளிநாயகி, பெரியம்மா கிருபநாயகி ரவிக்குமார் குடும்பத்தினர், பெரியம்மா வனஜா நாயகி குணரெட்ன ராஜா குடும்பத்தினர், மச்சாள்மார் மச்சான்மார் அண்ணாமார் அக்காமார் அனைவரும், நல்லூர் முருகன் திருவருள் கொண்டு எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் சிரஞ்சீவியாக வாழ்க வாழ்கின வாழ்த்தி மகிழ்கின்றார்கள். நேற்று திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட ஹரி சௌமியா தம்பதிகள் 16 செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கின டிஆர்டி அன்பு அறிவிப்பாளர்களும் வாழ்த்தி மகிழ்கின்றார்கள். இன்றைய திருமண தமிழொலி ஜிஆர்டி தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் பிரான்சில் வசிக்கும் எங்கள் அன்பு நேயர் சர்க்குணம் பவானி குடும்பத்தினர். அவர்களுக்கும் இது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள் மரக்கறி வகைகள் உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள் பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம் தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை நாணயம் உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93700 ரன்சி தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02 மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. பொதுப்பள்ளியை ரன் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள் மரக்கறி வகைகள் பொன்னாக்காணி வல்லாரை முருங்கை இலை அகத்தி இலை குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள் அத்தோடு ரால் நண்டு கணவாய் மீன் வகைகள் இவற்றோடு பல வகைகள் பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள். பொன்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள் மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்டுபொண்டே மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோ 93000 கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49 மறந்து விடாதீர்கள். பொன்டுபொண்டே ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்டுபொண்டே மார்க்கெட். அந்த உறவுகள் இதுவரை திருமண வாழ்த்து நிகழ்ச்சியாக வானொலியில் வலம் வந்தது. லண்டனில் வசிக்கும் ரவிச்சந்திரன் சோரூபா தம்பதிகளின் செல்வ புதல்வன் ஹாரிஸ் அவர்களுக்கும், வல்வெட்டி லண்டனில் வசிக்கும் சிவராஜா கலாதேவி தம்பதிகளின் செல்வ புதல்வி சௌமியா அவர்களும் நேற்று திருமண பந்தத்தில் இணைந்துகொண்டார். அந்த திருமண பந்தத்தை இன்று வானொலியில் எடுத்து வந்து எங்கள் நேயர்களுடைய வாழ்த்துக்களை பெற்றிருந்தார்கள் ஹாரிஸ் சௌமியா தம்பதிகள் அவர்கள். இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக ஆரோக்கியத்துடன் பல்லாண்டு காலம் 16 செல்வங்களும் பெற்று சிரஞ்சீவியாக வாழ்க வாழ்க்கையின வாழ்த்திய வந்த அனைத்து அன்பு உறவுகள், 30 அன்பு உறவுகள் வாழ்த்தியிருந்தார்கள். அந்த 30 அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது வாழ்த்து நிகழ்ச்சி. தொடர்ந்து வானொலியில் வலம் வருகின்றது மடித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிரோடு ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் மணிக்கர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அனுராதபுரத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுன நடத்திய மாபெரும் மக்கள் பேரணியானது அரசாங்கத்துக்கு எதிரான மக்கள் போராட்டமாக அமையாமல் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு பயந்து சட்டம் மற்றும் நீதித்துறைக்கு எதிராக தொடுக்கப்பட்ட ஒரு கூச்சலாக இருந்தது என்று ஒன்றிணைந்த எதிர்கட்சியின் இணை அழைப்பாளர் நிருஷ குமார தெரிவித்திருக்கிறார். நாட்டில் இடம்பெற்ற ஊழல் மற்றும் மோசடிகளுக்கு தண்டனை வழங்கக்கூடாது என்று கூறி திருடர்களை பாதுகாப்பதற்கு முயற்சிக்கும் சிறியதொரு பிற்போக்குத்தனமான சிந்தனை கொண்ட குழுவே சமூகத்தில் எஞ்சியிருப்பதாக ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்கா குறிப்பிட்டிருக்கிறார். அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் பிற்போடுவதற்கு திட்டமிட்டு செயற்பட்டு வருகிறது. அதனாலே மாகாண சபை தேர்தலை நடத்துவது தொடர்பில் ஆராய்ந்து தீர்மானிக்க அமைக்கப்பட்ட பாராளுமன்ற செயற்குழுவை புறக்கணிக்க எதிர்கட்சிகள் தீர்மானித்தது. அத்துடன் அரசாங்கத்துக்கு 75% மக்கள் ஆதரவு இருப்பதாக இருந்தால் அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நடத்தி காட்டட்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா சவால் விடுத்திருக்கிறார். பழைய தேர்தல் முறைமை குறித்து 2017 குற்றச்சாட்டுகளை முன்வைத்த எதிர்கட்சியினர் இன்று அதே தேர்தல் முறைமையின் கீழ் மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். மாகாண சபை தேர்தல் முறைமையில் காணப்பட்ட சட்ட சிக்கலுக்கு தீர்வு காணப்பட்டவுடன் தேர்தல் தங்களால் நடத்தப்படும் என்று தொழில் பிரதி அமைச்சர் மகிந்த ஜெய்சிங்கே குறிப்பிட்டிருக்கிறார். சபாநாயகர் கலாநிதி ஜெகத் விக்ரமரெட்னாவுக்கு எதிராக பாராளுமன்ற உறுப்பினர் தியாசிரி ஜெயசிகர சர்வதேச மட்டத்தில் முறைப்பாடுகளை முன்வைத்திருக்கிறார். இலங்கையின் தேசிய மின்சார அமைப்பில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம் 3000 MW மின்சாரத்தை சேர்க்கின்ற நோக்கில் செயல்படுத்தப்படும் சூரிய மின்சக்தி திட்ட வரிசையில் முதலாவது திட்டம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் எரிபொருள் விநியோகத்தில் ஈடுபட்டுள்ள தனியார் நிறுவனங்கள் தாங்கள் எதிர்கொள்ளும் நிதி நெருக்கடிகளை கருத்தில் கொண்டு செலவுக்கேற்ப விலையை நிர்ணயிக்கும் சூத்திரத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்துமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றன. வடக்கு கிழக்கில் வறட்சி என்றாலும் மழை வெள்ளம் என்றாலும் மீனவர்களும் விவசாயிகளும் தான் பாதிக்கப்படுகிறார்கள். இதற்கு பிரதான காரணம் இங்குள்ள குளங்கள் புனரமைக்கப்படாதது. எனவே முதலில் வடக்கு கிழக்கில் உள்ள குளங்களை புனரமைக்குமாறு இபிடிபி கட்சி மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அந்தனிசில் ராஜ்குமார் ஜனாதிபதியிடம் விசேட வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருக்கிறார். கடந்த மாதம் அங்குலான கடற்பரப்பில் பத்துக்குள்ளான இலங்கை கடற்படைக்கு சொந்தமான P-447 என்ற அதிவேக தாக்குதல் படகு சிக்கலான நடவடிக்கைக்கு பின்னர் வெற்றிகரமாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் விசன்னாய் கடி நோயை கட்டுப்படுத்துவதற்கும் நாய்களின் தொகையை முறைப்படுத்துவதற்குமான விசன்னாய் கடி ஒழிப்பு மற்றும் நாய்கள் பதிவு சட்டம் மூலம் வர்த்தமானியில் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. மேற்காசிய பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழ்நிலை காரணமாக கொழும்பு மற்றும் துபாய் இடையிலான தமது விமான சேவைகளை தற்காலிகமாக இடநிறுத்துவதற்கு ஃபிட்ஸ் ஏர் விமான நிறுவனம் தீர்மானித்துள்ளது. இந்த இடநிறுத்த நடவடிக்கை கடந்த 6ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்துள்ளதாக அந்த நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. உடுதும்புர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கைகாவில பகுதியில் பாயும் ஜின்கங்கையில் குளிக்கச் சென்ற இளம் பிக்கு ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். யாழ்ப்பாணம் புத்தூர் மேற்கு சிவன் கோவிலுக்கு அண்மித்த பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றில் வசித்து வந்த வயோதிப பெண் ஒருவர் அவரது வீட்டிலே அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இன்று அதிகாலை வேளையில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்களை மீறிய கொழும்பைச் சேர்ந்த 3 தனியார் நிறுவனங்களுக்கு கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றம் மொத்தம் 3 லட்சம் ரூபாய் தண்டப்பணத்தை விதித்திருக்கிறது. இலங்கையின் வெவ்வேறு பகுதிகளில் நேற்று இடம்பெற்ற வீதி விபத்துகளில் 5 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக சந்தேகப்படும் 42 வயதான தனியார் வகுப்பு ஆசிரியர் ஒருவரை கண்டி போலீசார் கைது செய்திருக்கிறார்கள்.
கட்டுநாயக்கா பண்டாநாயக்கா சர்வதேச விமானம் ஊடாக 5 கோடி ரூபாவுக்கு அதிக பெறுமதியான கொக்கைன் போதைப் பொருளை கடத்த முயன்றதாக கூறப்படும் உகண்டா நாட்டைச் சேர்ந்த 43 வயதான நபர் ஒருவர் சுங்கத்தின் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இலங்கையின் மேல் மத்திய சப்ரகம தென் வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களின் சில பகுதிகளில் இன்று 100 மில்லிமீட்டருக்கு அதிகளவான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. அத்துடன் இலங்கையின் பல பகுதிகளில் இன்று பகல் வேளையில் மனித உடலால் உணரப்படும் வெப்பத்தின் அளவு அதிகரிக்கும் என்ற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நிலவிவரும் கடுமையான வறட்சியான வானிலையை கருத்தில் கொண்டு யால தேசிய பூங்காவின் முதலாவது மற்றும் இரண்டாவது பிரிவுகள் இன்று முதல் தற்காலிகமாக மூடப்படுவதாக வனஜீவராசிகள் பாதுகாப்பு மற்றும் வன பாதுகாப்பு திணைக்களம் அறிவித்திருக்கிறது. பாட புத்தகங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள பெறுமதி சேர் வரியை நீக்குவதற்கு அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அமெரிக்கா இலங்கை புல்ஃபிளைட் ஆணைக்குழு இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகத்துடன் இணைந்து நடாத்தும் 2026 எடியூகேஷன் யுஎஸ்ஏ பல்கலைக்கழக கண்காட்சி 2026 செப்டம்பர் 14 முதல் 18 வரை கொழும்பு, குருநாகல் மற்றும் கண்டி ஆகிய நகரங்களில் நடைபெற இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையின் மூத்த கலைஞரும் விரிந்து பாடகியும் நடன ஆசிரியுமான தயா நெல்லம்பிட்டிய தனது 91வது வயதில் காலமானார். இந்திய செய்திகளில் இந்திய தலைவர் புதுடில்லியில் பிரிக்ஸ் மாநாட்டில் உலக அரசியல் சூழல் வர்த்தகம் பற்றிய கலந்துரையாடல் ஒரு பக்கம், விருந்து பாடல் வழி அரசு தந்திரம் இன்னொரு பக்கம். நேற்று முன்தினம் நடந்த விருந்து நிகழ்ச்சியில் மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிம் பாடி அசத்தியிருக்கிறார். அவர் மலேசியாவில் பல நிகழ்ச்சிகளில் எம்ஜிஆர் பாடல்களை பாடி மக்களை மகிழ்வித்திருக்கிறார். அதேபோல் அந்த பாடல்களுடன் இந்தியாவில் அவர் பிரபல ஹிந்தி பாடல்களையும் பாடி அனைவரையும் கவர்ந்திருக்கிறார். இந்தியா சென்றுள்ள மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிம் நேற்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்து உரையாடியிருக்கிறார். பீரிஸ் மாநாட்டில் பிரதமர் மோடி அளித்த வரவேற்புக்கு உலக சுகாதார நிறுவனத்தின் தலைமை இயக்குநர் டெட்ரோஸ் அதனோம் கெப்ரியஸ் நன்றி தெரிவித்தார்.

விருந்தில் சைவ உணவு மட்டுமே இடம்பெற்றதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி 80% இந்தியர்கள் அசைவம் உண்பவர்கள் என்று கருத்து தெரிவித்திருக்கிறார். எல்லை பிரச்சனை உள்ள நிலையில் பீரிக்ஸ் மாநாட்டில் சீனாவிடம் மோடி அரசு சரணடைந்து விட்டதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. இந்தியாவில் தாக்குதல் நடத்துவதற்கு அல்கைதா தலைவர் ஒசமா பின் லாடன் திட்டமிட்டிருந்ததாக அமெரிக்க உளவுத்துறையின் ஆவணத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள தகவல் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. இடைத்தேர்தலில் மதுராந்தகத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் தாராபுரத்தில் இந்திய கம்யூனிஸ்டும் போட்டியிடும் என்று தமிழக வெற்றிக்கழக ஆட்சியின் குற்றங்களை சுட்டிக்காட்டி தாங்கள் பிரச்சாரம் செய்வோம் என்று கம்யூனிஸ்ட் கட்சிகளின் செயலாளர்கள் வீரபாண்டியன், சண்முகம் ஆகியோர் அறிவித்திருக்கிறார்கள். இரு தொகுதி இடைத்தேர்தலில் தமிழக வெற்றிக்கழக ஆட்சியாளர்களுக்கும் டம்மி முதல்வருக்கும் ஒரு சரியான பாடத்தை போட்ட வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் கூறுகிறார். தமிழக வெற்றிக்கழகம் சொந்த காலில் நிற்கவில்லை, இரவல் காலில் நின்று கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கூட்டணி கட்சியில் இருக்கின்ற கட்சிகள் விளக்கை அணைத்துவிட்டால், அந்த கட்சியினுடைய சட்டசபை உறுப்பினர்கள் விலகிவிட்டால் அவர்களுடைய ஆட்சி கவிழ்ந்துவிடும், பின்னர் தள்ளாடும் ஆட்சிதான் என்று திருச்சியில் நேற்று எடப்பாடி பழனிசாமி கடுமையாக தாக்கி பேசியிருக்கிறார். பாரதிய ஜனதா ஆளும் மத்திய பிரதேச மாநிலம் பாலாகாட் மாவட்டத்தில் மாசடைந்த குடிநீர் மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டால் 30 மேற்பட்ட பழங்குடியின குழந்தைகள் அண்மையில் உயிரிழந்தார்கள். இந்த விவகாரத்தில் முதல்வர் மோகன் ஜாதவ் தலைமையிலான பாரதிய ஜனதா அரசை விமர்சிக்கும் வகையில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் நிறுவனர் அபிஜித் திப்வே தான் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுவதாக எக்ஸ் தளத்தில் நையாண்டியாக ஒரு ராஜினாமா கடிதத்தை வெளியிட்டுள்ளார். வங்கி ஊழியர்களின் வாரத்தில் 5 வேலை உள்ளிட்ட கோரிக்கைகளை மத்திய அரசு நிறைவேற்றாவிட்டால் செப்டம்பர் 28 முதல் 3 வேலைநிறுத்தம் மேற்கொள்ளப்படும் என்றும், அதனைத் தொடர்ந்து அக்டோபர் 6 முதல் கால வரையறையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக அகில இந்திய வங்கி ஊழியர்கள் சங்க பொதுச் செயலாளர் தெரிவித்திருக்கிறார். மும்பையில் தனக்கு சொந்தமான நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டதாக பிரதமர் நரேந்திர மோடியிடம் அவரது பள்ளி தோழர் அஸ்கர் அலி வக்ரா புகார் அளித்துள்ளார். நீண்ட காலமாக புற்றுநோயுடன் போராடி வந்த அசாம் முன்னாள் அமைச்சர் சித்திகி அகமது நேற்று அவரது இல்லத்தில் உயிரிழந்தார். இறக்கின்ற போது அவருக்கு வயது 63. மணிப்பூரின் தமங்லாங் மற்றும் நொனி ஆகிய மாவட்டங்களில் நேற்று தீவிரவாதிகள் நடத்திய 2 தாக்குதல்களில் 2 பெண்கள் உட்பட 4 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார்கள். இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வாழும் பெண் வீட்டை விட்டு ஓடிவிட்டார். அவர் கணவரை விட்டு காதலருடன் தலைமறைவானார். காவல்துறை உதவியுடன் கணவர் ஓடிவிட்ட தனது மனைவியை தேடி அலைந்தார். மனைவி கிடைத்ததும் அவர் செய்தது செய்தியாகி இருக்கிறது. மனைவியை அவருடைய காதலுடன் சேர்த்து வைத்தார் அந்த கணவர். குருவாயூர் கிருஷ்ணன் கோவிலில் நேற்று ஒரே நாளில் 420 ஜோடிகளுக்கு திருமணம் நடந்திருக்கிறது. கேரளத்தின் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் ஒரு வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 6000 கிலோவுக்கு மேற்பட்ட ரேசன் அரிசி மற்றும் கோதுமை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. புனைபெற்ற கொலை குற்றவாளி வெற்றி ஊர்வலம் நடத்தியதற்காக அவரை மீண்டும் கைது செய்து ஆஜர்படுத்த உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தி மற்றும் தொடர் விடுமுறை முடிந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சென்னை திரும்ப 3565 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. வருகிற அக்டோபர் முதல் டிசம்பர் மாதத்துக்குள் வட இந்திய பெருங்கடல் பகுதியில் 3 புயல்கள் உருவாக வாய்ப்புகள் இருப்பதாக விண்வெளி ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. விநாயகர் சதுர்த்தியொட்டி சென்னை கோயம்பேடு சந்தையில் பூக்கள் விலை கிடுகிடு என்று உயர்ந்திருக்கிறது. பலவகை பூக்களின் விலை கிலோ 350 ரூபாய் வரை அதிகரித்திருக்கிறது. சென்னையில் ஆபண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 360 ரூபாய் குறைந்து, ஒரு சவரன் 113000 ரூபாவுக்கும் கிராமுக்கு 45 ரூபாய் குறைந்து, ஒரு கிராம் 14125 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில், உக்ரைன் போலந்து எல்லைக்கு அருகில் அமைந்துள்ள யகோடின் தொடருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த பயணிகள் தொடருந்து யந்திரம் மீது ரஷ்யாவின் ஜெட் இயக்க ஆளில்லா வானூர்தி மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டது. பிரித்தானியாவின் முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜான்சன் மற்றும் ஐரோப்பிய நாட்டின் பாதுகாப்பு அதிகாரிகள் பயணம் செய்த தொடருந்தொன்று அந்த பகுதியை கடந்த சில நிமிடங்களில் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது. செப்டம்பர் 11 தாக்குதல்கள் தொடர்பான கூடுதல் ஆவணங்களை வெளியிடுவது

குறித்து தான் பரிசீலிக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் கூறுகிறார். தாக்குதல்களில் கொல்லப்பட்டவர்களின் உறவினர்கள் அந்த ஆவணங்களை வெளியிடுமாறு கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். பிலிப்பைன்ஸில் பான்சமுரா தன்னாட்சி பகுதியில் வாக்களிப்பு தொடங்குவதற்கு சில மணி நேரத்துக்கு முன் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. அதில் மூவர் கொல்லப்பட்டுள்ளார்கள், 15 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். ஈரான் மற்றும் அமெரிக்காவிடையே கோர்முஸ் நீரிணையின் கட்டுப்பாடு தொடர்பாக மோதல் நிலவி வரும் வேளையில் அங்கு வணிக கப்பல் ஒன்றின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் ஒருவர் பலியானதாகவும் 3 பேர் காயமடைந்ததாகவும் ஈரான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். உக்ரைன் ரஷ்ய போர் 5 ஆண்டுகளை கடந்தும் முடிவின்றி நீடிக்கிறது. போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா எடுத்த முயற்சிகள் எதுவும் பலனளிக்காத நிலையில் இரு நாடுகளும் ஒருவர் மீது ஒருவர் தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கின்றன. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொள்ளும் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அதிபர் டிரம்பை சந்தித்து பேச இருக்கிறார். கோர்முஸ் நீரிணை தொடர்பான முக்கியமான ஆலோசனை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக ஓமான் தெரிவித்துள்ளது. ஈரானோடும் வளைகுடா நாடுகளோடும் கலந்து பேச ஓமான் இன்று ஆலோசனை கூட்டம் நடத்த இருந்தது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் செயற்கை நுண்ணறிவு குறித்த அபாயங்களை பெரிதுபடுத்த தேவையில்லை என்று கூறியிருக்கிறார். எச்சரிக்கப்படும் பல்வேறு அபாயங்கள் ஒருபோதும் நிகழாமல் போகலாம் என்ற கருத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் சிறுவயதில் வாழ்ந்த வீடு 1.93 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு விற்கப்பட்டிருக்கிறது. ஹோங்கங்கில் அதிர்ஷ்ட குழுக்களில் பரிசு கிடைத்தது 30 மில்லியன் ஹோங்கங் டாலர், 3.7 மில்லியன் அமெரிக்க டாலர். அதை பகிர மறுத்த சந்தேகத்தின் பேரில் 36 வயது நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சீனாவில் வெள்ள நிவாரணத்துக்கு நன்கொடை வழங்கியதாக பொய்யான தகவல்களை பதிவிட்டதாக சந்தேகப்படும் சீன சமூக ஊடக பிரபலம் ஒருவர் சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார். உங்கள் பற்களை அடிக்கடி நர நரவென்று நீங்கள் கடிப்பதுண்டா? பற்களை நர நரவென்று கடிப்பது புருட்டிசிசம் எனப்படுகிறது. அந்த பழக்கம் அதிகரித்து வருவதாக பிரிட்டனில் சில பல் மருத்துவர்கள் கூறுகிறார்கள். குறிப்பாக இளம் வயதினரிடையே அதனால் ஏற்படும் பல் பிரச்சனைகள் அதிகம் காணப்படுவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இரத்த சோகை இருக்கும் தாய்மார்களுக்கு பிறக்கும் குழந்தைகளின் மூளை அளவு சிறியதாக இருக்கும் என்று ஆய்வு தகவல் ஒன்று தெரிவிக்கிறது. உடல் அசைவு, கற்றல், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் முக்கிய மூளை பகுதிகள் அதிகம் பாதிக்கப்படுவதாக அந்த ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. மண், புல், மரங்கள், பாசி இவற்றை தொட்டால் நம் சருமத்துக்கு நன்மை ஏற்படுமா? அது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குமா? இந்த கேள்விகளுக்கு ஆமென்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இந்தோனேஷிய மீட்புக் குழுவினர் படகு விபத்தில் காணாமல் போனோரை தீவிரமாக தேடி வருகிறார்கள். 6 உடல்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில், மகளிருக்கான 10வது ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட்டில் இந்தியா 72 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் நடப்பு சாம்பியன் இலங்கையை நேற்று வீழ்த்தி கோப்பையை கைப்பற்றியிருக்கிறது. ஹங்கேரி புடபெஸ்டில் நடைபெற்ற வேர்ல்ட் அத்லெட்டிக் அல்டிமேட் சாம்பியன்ஷிப் தொடரின் ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் இறுதிப் போட்டியில் இலங்கையின் ருமேஷ் பதிரகே 91.09 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து முதலிடத்தை பிடித்து அபார வெற்றி பெற்றிருக்கிறார். T20 கிரிக்கெட்டில் இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா புதிய சாதனை ஒன்றை படைத்திருக்கிறார். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான முதல் T20 போட்டியில் 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கிறது. சிம்பாவே சென்றுள்ள ஆஸ்திரேலிய ஆண்கள் கிரிக்கெட் அணி 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் விளையாடுகிறது. இந்தியாவின் புகழ்பெற்ற லடாக் மரத்தனின் 13வது ஆண்டு தொடர் இன்று காலை தொடங்கி வைக்கப்பட்டது. இதில் இந்தியா மற்றும் வெளிநாடுகளிலிருந்து 8000க்கும் மேற்பட்ட ஓட்டப்பந்தய வீரர்கள் பங்கேற்றுள்ளார்கள். சாம்பியனான இந்திய மகளிர் அணி ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தற்போதைய தலைவரும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவருமான மோசின் நக்வியின் கையால் வெற்றி கோப்பையை பெற மறுத்துவிட்டது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள், 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 380 ரூபாய் 11%, இந்திய பெறுமதியில் 110 ரூபாய் 72%, 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 328 ரூபாய் 61%, இந்திய பெறுமதியில் 95 ரூபாய் 73%, 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 401 ரூபாய் 62%, இந்திய பெறுமதியில் 116 ரூபாய் 98%, 1 அகராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 443 ரூபாய் 81%, இந்திய பெறுமதியில்
129.28% ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 236.87% இந்திய பிரமதியில் 68.99% கேட்டது மணிக்கொடுதளவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் மினத்தினர், சாசல் டார்ஷலா கோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் மினமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகானங்காத்தால ரெண்டு கையில தூக்கி எல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சத்திலுக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் போத்தனாலும் மரக்கறியா அகத்தியில புண்ணாங்காடி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறது
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அங்கும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர் தொலைபேசிலக்கம் 01-45-07-18 சாசல் காலா கோனேஸில் உள்ள வீட்டி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01-39-88-49-31. மறந்து விடாதீர்கள், அங்கும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர்.
3: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
4: நேரம் சரியாக 10:21 ஐக்கியராச்சியத்தில், 9:21. அந்த உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒளிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் பேராசிரியை ஜெயந்தாஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்கள் ஆற்றிய உரையை தருகின்ற அன்பு உறவுகளை, உங்களுடைய தாய் தந்தைகள் உங்களுக்கு தெய்வம் என்ற தலைப்பில் இந்த உரை வருகின்றது.
1: எதில் நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? விடாமுயற்சியில் நம்பிக்கை வைத்திருக்கியா? மனம் தளராததுல நம்பிக்கை வச்சிருக்கியா? கடின உழைப்புல நம்பிக்கை வச்சிருக்கியா? This will take you to very long distance. அதனால மட்டும்தான் முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு சொன்னது அது மட்டும்தான். எண்ணியர் எண்ணியாங்க எய்துவர், நினைச்சது நினைச்சபடி நடக்கும். எப்போ கண்டிஷன்ஸ் அப்ளை, எண்ணியர் திண்ணியராக பெறின், மனதுல உறுதி இருந்ததுன்னா நினைச்சது நடக்கும் அப்படின்னா change your belief system. attitude கண்ணோட்டத்தை மாத்துன்னு சொன்னேன் இல்லையா, உன்னுடைய belief system மாத்து. இது பண்ணா இது கிடைக்கும், இப்படி போட்டா இப்படி வரும் அப்படின்னு சொன்னா 1+1=2 கண்டிப்பாக மேத்ஸ்ல அது மட்டும்தான் சரியான ஆன்சர். ஆனா வாழ்க்கையில அது சரியாகணுங்கிற அவசியம் கண்டிப்பா கிடையாது. வகுப்பறைகள் பாடம் எடுத்துட்டு உனக்கு தேர்வு வைக்கும், வாழ்க்கை தேர்வு வச்சுட்டு பாடம் எடுக்கும். It will put you to first examination தான், அதற்கப்புறம் தான் அதுல இருந்து பாடம் படிப்பேன். ரொம்ப காஸ்ட்லியா மாறினோம் அது. ஒவ்வொன்றையும் அனுபவிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இஃப் யூ ஹேவ் டு லேர்ன் ஓன்லி த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ், இட் பி வெரி காஸ்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ ரெண்டு விதமா பார்க்கலாம். என்ன, நானே அனுபவிச்சு நானே அனுபவிச்சு நானே கஷ்டப்பட்டு நானே மேல வந்து பாடம் படிக்கிறது நிரந்தரமான பாடமாக இருக்கும். அதோட கொஞ்சம் சுலபம் என்ன தெரியுமா, பயோகிராபி படிக்கிறது. நம்மள மாதிரியே கஷ்டப்பட்டு முன்னால போறவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து, ஓஹோ இங்க ஒரு குழி இருக்கா, இங்க ஒரு மேடு இருக்கா, இந்த பக்கம் ஒரு பள்ளம் இருக்கா, அந்த பக்கம் ஒரு காடு இருக்கா, ஜாகிரதையா போறது கொஞ்சம் கூட. அப்போ சேஞ்ச் யுவர் பிலீஃப் சிஸ்டம், வாட் டு ஐ பிலீவ் இன். இன்னைக்கு போட்டு எழுதுக்கணும் தேதியை போட்டு, எதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, எதனால் நம்பிக்கை இருக்கிறது. யுவர் பிலீஃப் சிஸ்டம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வெறும் நம்பிக்கை பத்தாது, அந்த பிலீஃபோட உனக்கு ஒரு பாண்டிங் வேணும். பக்கத்துல வந்து 2 நிமிஷம் பேசினாங்கன்னா நம்பிக்கைகள் மாறி போகும், அது நம்பிக்கையே கிடையாது, அது சும்மா ஒரு ஆசை, அவ்வளவுதான். பிலீஃப் ஸ்ட்ராங்காக இருக்கும், என்னுடைய கடின உழைப்பு, உலகம் எப்படி இருக்குன்னு என்னுடைய அவதானிப்பு, என்னுடைய தளராத முயற்சி, இவை எல்லாம் சேர்த்து என்னை வெற்றியை நோக்கி இட்டு செல்லும் அப்படிங்கிற நம்பிக்கை பத்தாது. அந்த நம்பிக்கையோடு யூ ஹாவ் டு பி பாண்டட், உடம்போட தோல் மாதிரி ஒட்டிட்டு இருக்கணும். நீ நாளைக்கு பெரிய ஆளா, நான் டிஃபென்ஸுக்கு போறேன் மேம், ஆஃப்டர் பிஇ ஐ எம் ஜாயினிங் டிஃபென்ஸுக்குள்ள போறேன் மேம், இல்ல மேம் பி முடிச்ச கையோட நான் சிவில் சர்வீஸ் கூட போகலான் இருக்கேன் மேம், இல்ல மேம் ஐ வுட் லைக் டு கண்டினியூ வித் மை எஜுகேஷன், எம்பிஏ பண்ணலான்னு இருக்கேன் மேம், பிஇயோட காம்பினேஷன் எம்பிஏ ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும், அப்பா இந்த மாதிரி ஒரு ஃபேக்டரி வச்சிருக்காரு, எனக்கு மேனேஜரியல் சயின்ஸும் தெரியணும், பேசிக்காக அனலிட்டிக்கல் ஆட்டிடியூடும் வேணும், பிஇக்குள்ள வந்திருக்கேன் அதுக்குள்ள போறேன் மேம். ஒவ்வொன்றுக்குள்ள நீ எதற்குள்ள போவதாக நினைத்தாலும் புரிந்து கொள், ஹவு க்ளோஸ் யூ ஆர் டு தட் பிலீஃப். அந்த பிலீஃபை தான் நான் ட்ரீம் ஆகவும் பார்க்கிறோம், நம்ம கனவாகவும் அதைத்தான் சொல்றோம். கனவு மெய்ப்பட வேண்டும் பாரதியார் சொன்னாலும் சரி, கனவு காணுங்கள் அப்துல் கலாம் ஐயா சொன்னாலும் சரி, அப்துல் கலாம் ஐயாவுக்கு அடுத்த தலைமுறையில வந்திருக்கக்கூடிய ஆசிரியரா இருக்கக்கூடிய நான் அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்றதோட நிறுத்தல. நான் இன்னும் கொஞ்சம் முன்னால போறேன். கனவு காண்பவராக இருக்காதீர்கள், கனவாகவே மாறுங்கள் அப்படின்னு சொல்றேன். டோன்ட் பி அ ட்ரீமா, பிகம் த ட்ரீம் அப்படின்னு சொல்றேன். பாண்ட் யுவர் செல்ஃப் வித் யுவர் பிலீஃப். ஒட்டிக்கோ, உன்னுடைய நம்பிக்கை உன்னோட போய் ஒட்டணும். உன்னை உடம்ப விட்டு பிச்சை எடுக்கிற மாதிரி, அப்படியே தோலை விட்டு எடுக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ரத்தமும் சதையா மாறிடுச்சு அப்படின்னா, அந்த பிலீஃப் வந்தாச்சு, அந்த பாண்டிங் வந்தாச்சுன்னா, தன்னை போல ஒரு நிழல் கூட உச்சி வேரலையில உன் கூட வராது. உன் கூட வரக்கூடியது உன்னுடைய தைரியமாக இருக்கும். யூ வில் பிகம் பிரேவ். ரொம்ப பெரிய விஷயம் அது. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் கரேஜ், ஐ எம் டாக்கிங் அபவுட் பிரேவரி. ஏன்னா டிஃபென்ஸ்ல பார்த்துருப்பீங்க, நாட்டுக்காக உயிர் துறந்தவர்கள் இருக்காங்க, பாஸ்துமஸா அவர்களுக்கு அவார்டு கிடைக்கும். அல்லது சின்ன குழந்தைங்க இருக்காங்க, தங்களுடைய உயிர் போனாலும் ஏதாவது முன்னால் இருக்கக்கூடிய குழந்தையை காப்பாத்துறதுக்காக பாடுபட்டிருப்பாங்க. ஒத்திக பார்த்தது கிடையாதவங்க. நம்ம ஊடகங்களையும் திரைப்படங்களையும் வரக்கூடிய நடிகர்கள் மாதிரி கேமரா ரோலிங் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி 10 தடவை பார்த்து அவங்க முடியாத நேரத்தில் அவருக்கு பேர ஒரு டூப்பா வருவாங்க இல்லையா, அது அல்ல. கண்ணுக்கு மேல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனை வருதா, தண்ணியில ஒரு குழந்தை மூழ்கிட்டு இருக்கா அப்படின்னா, எனக்கு நீச்சல் தெரியுமோ தெரியாதோ, ஆனா அந்த குழந்தையை காப்பாத்தணும்னு தெரியும்னு சொல்லிட்டு 8 வயது குழந்தை முழுகும் போது ஒரு 15 வயது பையன் தாண்டி குதிச்சு அந்த குழந்தையை காப்பாத்தி காப்பாத்துற அந்த இந்த ப்ராசஸ் ஆஃப் சேவிங், தன் உயிரை இழந்த குழந்தைங்க இருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் ரிபப்ளிக் டே அப்போ கொடுக்கக்கூடிய அவார்டுக்கு என்ன பேர் தெரியுமா? இட்ஸ் நாட் கரேஜ், இட்ஸ் பிரேவரி. பிரேவரி அவார்டு அப்படின்னா அன்ரிஹர்ஸாக வரக்கூடியது, ஒத்திகை பார்க்காமல் வரக்கூடியது, என்னை விட உன் உயிர் மிகவும் முக்கியமானதுன்னு வரக்கூடியது. அந்த அளவுக்கு பிரேவரி தன்னை போல வரும். எப்ப வரும்? உன்னுடைய நம்பிக்கைகள் உறுதியாக இருக்கும் பட்சத்தில், நம்பிக்கையோடு உன்னை நீயே ஒட்டி இணைத்து பிணைத்துக் கொள்ளும் பட்சத்தில். தாயும் குழந்தையும் ஆனாலும் தொப்புள் கொடியை வெட்டிதான் ஆகணும். சாதாரணமா சொல்வாங்க, ஒரு ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கனா வாயும் வயிறுமா இருக்காங்க அப்படின்னு சொல்வாங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தாயும் பிள்ளையும் ஆனாலும் வாயும் வயிறும் வேறேன்னு சொல்வாங்க. குழந்தை வயிற்றுல இருந்து வந்தாச்சுன்னா அடுத்த நிமிஷம் வேறேன்னு சொல்லுவாங்க. உனக்கும் தனியா மூச்சு விடணும், உனக்கும் சுவாசிக்கணும், நீ கேட்கணும், நீ பேசணும், நீ சாப்பிடணும், அதுவும் ரத்தத்துக்குள்ள போகணும். ஒரு சாதாரண மருந்து மாத்திரை மாதிரி வாயில போட்டு முழுங்க முடியாது. அப்போ யூ ஆர் கோயிங் டு பி, யூ ஹாவ் யுவர் பிலீஃப் அண்ட் யூ பாண்ட் யுவர் செல்ஃப் வித் பிலீஃப் அண்ட் வித் பிரேவரி யூ டேக் யுவர் பிலீஃப். ரொம்ப முக்கியம். ஏ பி ஆச்சா, சி சி குள்ள வரும்பொழுது ஃபர்ஸ்ட் ரிக்வயர்மெண்ட் இஸ் கமிட்மெண்ட். Commit yourself. சத்திய பிரமாணம் எடு. ஒண்ணும் இல்லை, கோவில்ல போய் என்னுடைய பிறந்த நாளுக்காக சாமி ஒரு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு போகும்பொழுது கூட அந்த பூசாரி கையில தட்டை வச்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்து கேட்பாரு, அந்த தட்டை தொடுங்க அப்படின்னு சொல்வாரு. யுவர் கமிட்டிங், சங்கல்பம் அப்படின்னு அது வடமொழியில சொல்லுவோம். சங்கல்பம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். யூ மேக் அ ப்ராமிஸ், இட்ஸ் அ சாலம் வவ், இட்ஸ் அ சாலம் ப்ராமிஸ், மேபி ஆன் யுவர் டேட் ஆஃப் பர்த் ஆர் அன் இம்பார்ட்டன்ட் டே, இல்ல நேத்திக்கு முந்தா நேத்து கூட நீ கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கலாம். இன்ஜினியரிங் போக போறோம், அப்பாவும் அம்மாவும் அவ்வளவு பெரிய கனவுகளோட உட்கார்ந்துருக்காங்க அப்படிங்கும் பொழுது கோவிலுக்கு போய் கண்டிப்பாக. என்னுடைய பிளஸ் டூ வரைக்கும் நான் படிச்சது வேற, நான் வாழ்க்கையை பார்த்த முறை வேற, ஆனா ப்ரொஃபஷனல் காலேஜுக்குள்ள வந்திருக்கேன். பிஎஸ்என்ஏ மாதிரி கால் விட்டு நின்று வேறு நீ இருக்கக்கூடிய ஒரு ஆலமரத்தினுடைய நிழல்ல வந்திருக்கேன் நானு அப்படின்னா, நான் கண்டிப்பா படிச்சே ஆகணும் அப்படிங்கிற உறுதிமொழி எடுத்துட்டு கோவிலுக்கு போயிருப்பீங்க. அந்த சங்கல்பம் அப்படின்னு சொல்றதுதான் the vow, solemn vow you take. அதற்கு கமிட்மெண்ட் அப்படின்னு பேர். யூ ஹாவ் டு கமிட் யுவர் செல்ஃப். இதை தவிர வேற ஏதோடும் கிடையாது அப்படிங்கறதோட அதைத்தான் அந்த பாண்டிங்னு நான் அதையே தான் சொல்றேன். கமிட்மெண்ட் மறுபடியும் நான் அதை ரீஇட்டரேட் பண்றேன். கமிட்மெண்ட் ஆச்சா. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பி ஆல்வேஸ் சியர்ஃபுல். மேம் சொல்றது எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருக்கு மேம் அப்படின்னு முகத்தை கடுகடுன்னு பண்ணாது. நீ அடுத்த வீட்டுக்காக உழைக்கல, உனக்காக உனக்காக உழைக்க போற. உனக்காக கூட உழைக்கல அப்படின்னா உன்னை நம்பி வீட்டையும் நாட்டையும் எப்படி கொடுக்க முடியும்? வீடு உன்னை நம்பி மூலதனமா அனுப்பியிருக்கு, நாடு நீ வருவேன்னு காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, கமிட்மெண்ட்டுக்கு அப்புறம் ஆல்வேஸ் மெயின்டைன் சியர். மேம் சியர்ஃபுல்லா இருக்கிறதுனா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருமே ஆனால், ஒரு டோர் டு டோர் சேல்ஸ்மேன் யோசிச்சுப்பாரு. வீட்டு வாசலுக்கு பொருள் விற்கிறதுக்கு வரவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த டோர் டு டோர் சேல்ஸ்மேன்ல 100 கதவை தட்டியாச்சு, 100 பேரும் கதவை திறந்தாச்சு, 100 பேரும் திறக்கலப்பா, 50 பேர் கதவே திறக்கல, காலிங் பெல் அடிச்சாலும் திறக்கவே இல்லை. 50 பேர் திறந்தாச்சு, 50 பேர் கதவை திறக்கல. ஆனா கூட யாரும் ஒரு பொருளும் வாங்கவும் இல்லை, கொண்டு வந்த பொருள் அப்படியே கையில இருக்கு. 101வது கதவை தட்டும் பொழுது, முதல் கதவை தட்டும் போது எந்த நம்பிக்கையோட தட்டினியோ, எந்த முகமலர்ச்சியோட, எந்த புன்னகையோட தட்டினியோ, அதே புன்னகையோட 101வது கதவையும் உன்னால தட்ட முடியும் அப்படின்னா, அதற்கு பேர் சியர்ஃபுல் அப்படின்னு பேரு. ஆல்வேஸ் பீயிங் சியர்ஃபுல், உயிர்ப்போடு இரு, ஊக்கத்தோடு இரு, உற்சாகமோடு இரு. உன்னை பார்த்தா பொறாமையா இருக்குன்னு நான் சொல்லக்கூடியதுதான். உன்னுடைய வயது என்ன கெஞ்சினாலும் எங்களுக்கு திரும்பி வரப்போறது இல்லை. உன்னுடைய வாய்ப்புகள் கற்பனையில கூட எங்களால் தொட முடியாத ஒன்று. கல்லூரி வாழ்க்கைங்கிறதே பெரிய விஷயமாக இருந்தது. வீட்டுல 5 குழந்தைங்களா, ஒரு குழந்தை படிக்கிறதுக்காக மத்த 4 பேரும் அந்த வாழ்க்கையை தியாகம் பண்ணுவாங்க. கடைசி தம்பி படிக்கணும் அப்படின்னா முன்னால போகக்கூடிய அக்காவும் அண்ணனும் படிப்பு 10 கிளாஸ்ல நிறுத்துவாங்க. பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு ஃபேக்டரிக்கு வேலைக்கு போவாங்க. ஏன்னா கடைசி தம்பி படிச்சு எங்க வீட்டுல முதல் பட்டதாரி அவர் தான்ப்பா அப்படின்னு இவர்களுடைய குழந்தைக்கெல்லாம் அவங்களதான் காமிப்பாங்க. உன் மாமா பாரு அவர் தான் படிச்சிருக்காரு, உன் சித்தப்பா பாரு அவர் தான் படிச்சிருக்காரு. அந்த காலகட்டத்தை சேர்ந்தவங்க நாங்க. அதற்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இந்தியா மாறி 2025 21 8 மாசத்துல வந்து நம்ம நின்றுட்டு இருக்கோம். அப்ப நாங்க பார்த்த இந்தியா எப்படி இருந்தது? நாங்க பார்த்த இந்தியா குழந்தை பிறந்த குழந்தை மாதிரி இருந்தது. பிறந்த குழந்தைன்னா உங்களுக்கு தெரியாது, குழந்தை பிறந்த போது அம்மா பார்த்திருப்பாங்க, அம்மாவுடைய பிரசவத்தை பக்கத்துல நின்று அதற்கு உதவின மருத்துவர் பார்த்திருப்பாங்க, கூட 2 நர்ஸ் செவிலியர் இருந்திருப்பாங்க. இந்த 4 பேர் தான், மற்ற குடும்பம் பூரா வெளியில வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பிறந்த குழந்தை உடம்பு எப்படி இருக்கும் தெரியுமா? அம்மாவுடைய ரத்தமும் சதையும் நினமும் எல்லாருக்கும் தொப்புள் கொடி அப்பதான் வெட்டி இருப்பாங்க. அந்த குழந்தை இன்னும் மூச்சு விட கூட தானே மூச்சு விட ஆரம்பிச்சிருக்காது. மூக்குலையும் காதலையும் வாயிலையும் எல்லாமே அந்த லிக்விட் இருக்கும். குழந்தைய தலைகீழ பிடிச்சு குலுக்கி அவருக்கு முடி, அப்போ அது கத்தலைன்னா ஒரு கிள்ளு கிள்ளி அந்த குழந்தைய தானே கத்த வைப்பாங்க. அப்போ அது கத்த ஆரம்பிச்சோடனே வெளியில் இருக்கிறவங்களும் அப்பாடா அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க. ஆனா அந்த மாதிரி உடம்புல ரத்தமும் சதையும் நினமுமாக பச்சை ரத்தத்துல பிறந்திருக்கக்கூடிய அந்த குழந்தைய பாக்குறதுக்கு அம்மாவை தவிர, அந்த மருத்துவரை தவிர, செவிலியர்களை தவிர வேற யாருக்கும் தைரியம் இருக்காது. யாரும் தொடக்கூட மாட்டாங்க. ஒரு விதமான அருவருப்பும் அச்சமும் வரும். அந்த மாதிரி 1947 August 15 பிறந்த இந்தியாவை, இந்தியா பிறந்த ஒரு 10-12 வருஷத்துக்கு அப்புறம் வந்த தலைமுறை நாங்க. அப்படி பார்த்திருக்கோம். கையில பெரிய பாத்திரத்தை எடுத்துட்டு இதே அமெரிக்கா முன்னாலே எங்களுக்கு உணவு வேணும் அப்படின்னு கேட்க போன போது, இவ்வளவு ஜனத்தொகை வச்சிருக்கீங்க, உணவுக்கு உங்களால் தயார் பண்ண முடியாதா அப்படின்னா இதே அமெரிக்கா திருப்பி அனுப்பின போது, உள்ள வந்த அடுத்த நிமிஷம் நம்ம தொடங்கினது ப்ளூ ரெவல்யூஷன், கிரீன் ரெவல்யூஷன், ஒயிட் ரெவல்யூஷன். பசுமை புரட்சி தொடங்கினோம், நீல புரட்சி தொடங்கினோம், வெண்மை புரட்சி தொடங்கினோம். இன்றளவும் பால் பக்கத்து நாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சிட்டு இருக்கோம், உணவு தானியங்கள் ஏற்றுமதி செஞ்சிட்டு இருக்கோம். நீலம் அப்படின்னு சொல்றது கடல் வாழ் உணவு பொருளாக இருக்கக்கூடிய உயிரினங்களை எதோ நல்ல சாப்பிட முடியுமோ அது இன்னும் பல்கி பெருக்கிறது. இன்னும் வி ஆர் எக்ஸ்போர்ட்டிங் இட். அப்போ 1947 August 15 இருந்த இந்தியா வேறு, இந்த ஒரு 4 முன்னால 5 முன்னால நீ கொண்டாடின இந்தியா வேற. நீ எப்படி இந்தியாவை பாக்குற தெரியுமா? இந்த குழந்தைய நல்லா குளிக்க வச்சு தொடச்சு அதுக்கு ஒரு நல்ல ஒரு வெள்ள துணியை சுத்தி கொண்டு வந்து வெளியில இருக்கிறவங்க கிட்ட மகனோ மகளோ பிறந்திருக்காங்க அப்படின்னு காட்டும் போது ஓடி வாங்குறதுக்கும் உச்சி மோந்து முத்தமிடுறதுக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். அப்படித்தான் 2025 இந்தியாவை கொண்டு வந்து ஒரு தலைமுறை உங்ககிட்ட கொடுத்துருக்கு. ஆனா அந்த கொடுத்த தலைமுறையை நீங்க எவ்வளவு சுலபமா சொல்லிடுறீங்க தெரியுமா? பாப்பா பூமர்ஸ் அப்படின்னு சொல்லிடுறீங்க. அந்த பூமர்னா என்னன்னு இப்ப இன்னைக்கு தேடிப்பார், தைரியம் இருந்தா தேடிப்பார். 1945 இரண்டாம் உலக போர் முடிஞ்சது. முடிஞ்ச உடனே மனித வளம் முற்றிலுமாக குறைந்து போய்விட்டது. மனிதர்கள் இல்லாமல் போய்விடக்கூடிய நிலைமைக்கு பூமி வரும்பொழுது அடுத்த தலைமுறை 1945 அப்புறம் வரக்கூடிய தலைமை பேபி பூமர்ஸ். பூமர் அப்படின்னா பூம் அப்படின்னா வெடித்து கிளம்புவது. பேபி பூமர்ஸ் மக்கள் தொகையை அதிகமாக பெருக்கி மீண்டும் உலகத்தில் மனித வளத்தை அதிகப்படுத்துவதற்காக வந்த தலைமுறை. 2000 to 25 வரைக்கும் கண்டுபிடிப்புகள் வெகு குறைவு. சந்திரயான்ல இருந்து ஆரம்பிச்சு வரப்போற ககன்யான்ல இருந்து அத்தனையும் இந்த பீமோ நீங்க சொல்லக்கூடிய இந்த பூமர்ஸ்னுடையதுதான். இஸ்ரோ போனாலும் சரி, கல்பாக்கம் போனாலும் சரி, எங்க நீ போனாலும் பார்க்கக்கூடியது பெரும்பாலும் பூமர்ஸா தான் இருக்காங்க. அவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, ரைட்? அப்போ பீயிங் சியர்ஃபுல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பீயிங் கமிட்டட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அண்ட் தி தேர்ட் பார்ட் ஆஃப் சி இஸ் சேஞ்ச் அண்ட் சேலஞ்ச். ரெண்டையும் ஒன்னா போடுறேன், மாறு சவாலை எதிர்கொள், சேஞ்ச் அண்ட் சேலஞ்ச். இன்னும் அந்த புத்தகத்துக்கு வரல. இது அத்தனையும் கொடுத்து தகுதியானா மட்டும்தான் அந்த புக்கு கிட்ட நீ வர முடியும். இல்லைன்னா அந்த புக் உனக்கு புரியாது. எத்தனை எளிமையாக தமிழ் அதை மொழிபெயர்த்திருக்காங்க அப்போ நமக்கு புரியாது. ஏன்னா அதனுடைய கோட்பாடு என்னன்னு புரிஞ்சா மட்டும்தானே அது கிட்ட நம்மளால போக முடியும். சரி, ABC முடிச்சிட்டோம். கமிங் டு D, டிசிப்ளின். இது இல்லை அப்படின்னு சொன்னா, இந்த அஸ்திவாரம் போடல அப்படின்னா இந்த கட்டடம் நிக்காது. நீ என்ஜினியரிங் முடிச்சாலும், என்ஜினியர் ஆனாலும், டாக்டர் ஆனாலும், யார் யாராக எந்த கல்லூரியில் எங்கே ஆனாலும், அஸ்திவாரமாக அடிப்படையாக ஃபவுண்டேஷன் ஸ்டோன் இஸ் டிசிப்ளின். உனக்குன்னு ஒரு டிசிப்ளின் இல்லை அப்படின்னு சொன்னா மேல கட்டிடம் எழுப்ப முடியாது அம்மா. அதுக்கப்புறம் போய் மறுபடியும் சேர்த்துக்கலாம், 4 பில்லர் போட்டு நாங்கள் எழுப்பிக்கிறோம் மேடம், கண்டிப்பா நிக்காது. டிசிப்ளின் இஸ் ஆஃப் பிரைம் இம்பார்ட்டன்ஸ். நீ படிக்கணும்னு நினைக்கக்கூடிய புத்தகம் அப்படின்னா ராபின் சர்மாவுடைய நிறைய புத்தகங்கள் உங்க லைப்ரரியில இருக்கலாம். இல்லாட்டாலும் போய் தேடி பாரு, இல்லைன்னா நீ வாங்கு. அதுல 5 AM கிளப் அப்படின்னு ஒன்னு இருக்கு. காலையில் 5 மணிக்கு எழுதுறவங்களுடைய ஒரு கிளப் ஒன்று, தி 5 AM கிளப். அவருடைய அற்புதமான புத்தகங்கள் தி மாங்க் ஹூ சோல் திஸ் ஃபெராரி. ஃபெராரி உனக்கு கார் தெரியும், தி மாங்க் MONK மாங்க் ஹூ சோல் திஸ் ஃபெராரிலிருந்து ஆரம்பிச்சு ஹூ வில் கிரை வென் யூ டை, ரொம்ப அழகான புத்தகம். அது போக இன்னும் அழகான இன்னொரு புத்தகம் இருக்கு, தி வெல்த் மணி கேனாட் பை, பணத்தால் வாங்க முடியாத சொத்து அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த பணத்தால் வாங்க முடியாத சொத்து அப்படிங்கிறதுல டிசிப்ளின் வந்து சேருது. அந்த டிசிப்ளின்ல நான் சொன்னேன் இல்லையா, நம்ம காலதாமதமா தொடங்கியிருக்கோம், நீங்கெல்லாம் வந்து சேர லேட் ஆகும், வரும்போது ஏதோ சின்ன ஒரு விபத்து, குழந்தைங்களும் அங்கங்க தேங்கி நின்னுட்டீங்க, எல்லா குழந்தைங்களும் வரணும் அப்படிங்கிறதுக்காக காத்துட்டு நின்னோம். அப்போ கூட நான் ப்ரொஃபசர் கிட்ட அதுதான் சொன்னேன், சார் என்ன பொறுத்த வரைக்கும் பிஃபோர் டைம் இஸ் பங்க்சுவல், ஆன் டைம் இஸ் லேட். ஏன்னா பேங்க் 10 மணிக்கு பேங்க் அப்படின்னா 10 மணிக்கு மேனேஜர் வந்து பேங்க் திறக்க கூடாது, அவர் பங்க்சுவல் இல்ல அவர் லேட்டுன்னு அர்த்தம். 10 மணிக்கு செக் கொடுத்தா டிரான்சாக்ஷன் தொடங்கி இருக்கணும். சோ பேங்கிங் ஷட் ஸ்டார்ட் அட் 10 o'clock. 9 மணிக்கு கல்லூரி அப்படின்னா 8:30 வந்திருக்கணும், வீட்டை விட்டு மனதை கல்லூரிக்கு கொண்டு வரணும், வகுப்புக்கு தயாராக உன நீ மாத்தணும், என்ன பாடம் இன்னைக்கு எடுக்க போறாரோ அதுக்கு முன்கூட்டியே பார்க்கணும், எல்லாம் கைவசம் வந்துருது. செமஸ்டர் சிலபஸ் கண்டிப்பா நெட்ல தேடினீங்கன்னா கிடைக்கும். நான் சொன்னேனே, யூ ஆர் கம்பீட்டிங் வித் தி வேர்ல்ட், பிஎஸ்என்ஏ ஆட்டோனமஸ் ஃபைன், எங்க கல்லூரியில் கொடுக்கக்கூடியது இதுவா, அப்ப அண்ணா யூனிவர்சிட்டியில நான் ஆட்டோனமஸ்க்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னு தேடிப்பாரு, ஐஐடியில என்னென்ன தேடிப்பாரு, ஒவ்வொன்றையும் தேடு, யார் என்னை விட மேலே போயிருக்காங்க, யார் எனக்கு பின்னால் இருக்காங்க, சிலபஸை ஏன் மாத்தினாங்க, மாத்தின சிலபஸ்ல எதெல்லாம் விட்டாங்க, எதெல்லாம் புதுசாக சேர்த்தாங்க, 4 வருஷத்துக்கு அப்புறம் வில் பி அவுடேட்டட் ஆர் அப்டேட்டட். அத்தனையும் பார்க்கறதுக்கு தான் கையில மொபைல், மொபைல் கையில வச்சுக்கிட்டு நீ பாக்குறதுக்கு பக்கத்துல அப்பா அம்மா வந்தோடனே அவசர அவசரமா ஆஃப் பண்றதுக்கோ, இல்ல ஒரு வாய் சிரிச்சுட்டு இல்ல நான் அப்புறம் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்றதுக்கோ, இல்ல சிஸ்டம் அப்படியே க்ளோஸ் பண்றதுக்கோ அல்ல. யார் வந்து நின்னாலும் என்ன பார்த்தாலும் நீ என்ன தேடுறேங்கிறது தான் நீ யாருன்னு உனக்கு ஒன்னு அடையாளம் காட்டும், மத்தவங்களுக்கு ஒன்னு அடையாளம் காட்டும். குப்பையை தான் தேடிட்டு இருக்க போறோம் அப்படின்னா நம்ம எந்த கல்லூரிக்கு போனாலும் பிரயோஜனம் கிடையாது. அப்போ டி கம்ஸ் ஃபார் டிசிப்ளின். அந்த 5 AM கிளப் பாருங்க, 5 மணிக்கு எழுந்துச்சேன்னா எவ்வளவு நேரம் கைவசம் கிடைக்குதுன்னு பாரு, எவ்வளவு சுலபமாக உன்னால நிதானமாக எல்லாவற்றையும் செய்ய முடியுதுன்னு பாரு, அவசரப்படாம இருக்க முடியுதுன்னு பாரு. நீ கல்லூரிக்கு வரணும் அப்படின்னு சொன்ன, இல்ல மேம் மதுரையில இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கேன் மேம், இல்ல மேம் இங்கிருந்து நான் இந்த கொஞ்சம் கூட பின்னால போனேன் மேம், தாராபுரத்துல இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கேன் மேம் காலேஜ் பஸ்ஸுக்குன்னு, அம்மாவோ அப்பாவோ அந்த நேரத்துக்கு உன்னை கிளப்பி அனுப்பணும் இல்ல, நீ தானே போற, அவங்க எதுக்காக எழுந்திருக்கணும். அப்ப 5 மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னா அம்மாவோ அப்பாவோ எழுப்பி அல்லது அலாம் டைம் எழுப்புற குழந்தைங்க இதுவரைக்கும் 5 மணிக்கு எழுந்திருச்சதே கிடையாது. எத்தனை வயசானாலும் உனால 5 மணிக்கு எழுந்திருக்க முடியாது, 4:30 உனக்கு முழிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, நேத்து படுக்கும் போது 5 மணிக்கு எழுந்திருக்கேன்னு சொன்ன நீயும் இன்னைக்கு காலையில 4:30 எழுந்திருக்கிற நீயும் ஒரே ஆளா இருக்கணும். இல்ல அப்படின்னா திரும்பி படுத்துட்டு அலாரம் ஓங்கி தட்டிட்டு அம்மா கிட்ட இல்லம்மா நாளையில இருந்து தொடங்குறேன் அப்படின்னு சொன்னா, யுவர் சப்கான்சியஸ் இஸ் த பாஸ் அப்படின்னு அர்த்தம், நாட் யுவர் கான்சியஸ். இங்க உட்கார்ந்துருக்கும் போது கான்சியஸ் லெவல், சப்கான்சியஸ் அப்படிங்கறது ஆட்டோ பைலட், அது எப்பவுமே ஹேபிட்ஸ் தான் முதல்ல கொண்டு வரும், பழக்கத்துக்கு ஒன்று அடிமையாக்கணும், அந்த பழக்கத்தை விட்டு உன்னால வெளியில வர முடியாது. அப்போ ஆல்வேஸ் ஆல்வேஸ் பி கான்சியஸ், ஸ்டே இன் தி பிரசன்ட் சொல்வாங்க இல்லையா, நிகழ்காலத்தில் நில் அப்படின்னு அர்த்தம். இந்த நேரம் அவங்க பேசிட்டு இருக்காங்களா, கவனிக்க முயற்சி பண்ணு, கவனின்னு கூட நான் சொல்லல, கவனிக்க முயற்சி பண்ணு, கவனம் அந்த பக்கமும் இந்த பக்கம் செதறும் போது ஒன்னு நீ தான் கூட்டிட்டு வரணும், உன்னை யாரும் இழுத்துட்டு உங்ககிட்ட கொண்டு வந்து நிறுத்த முடியாது, அந்த சக்தி கூட இல்ல, நீ சொல்றதுக்கு நீயே கீழ்படியில அப்படின்னா நாளைக்கு ஒரு கம்பெனிக்கு போய் நீ சொல்ற வார்த்தை யாருமே பொருட்படுத்த மாட்டாங்க. அப்போ D is for discipline, கண்டிப்பா வேணும். அதுக்கு அடுத்தது D is for divergence, ஒரே மாதிரி எல்லாரும் சிந்திக்கணும், அப்படிதான் நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம், ஸ்கூல் வரைக்கும் படிப்பு நமக்கு அப்படிதான் இருந்திருக்கு, கன்வர்ஜென்ட் திங்கிங். எல்லாமே சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தானே, உங்களுக்கு தெரியும் கன்வர்ஜென்ட் அப்படின்னா என்னன்னு தெரியும், டைவர்ஜென்ட் அப்படின்னா தெரியும், ஒரே புள்ளியை நோக்கி அத்தனையும் செல்லும் பொழுது அது கன்வர்ஜென்ட் திங்கிங். ஒன் வேர்ட் ஆன்சரா இதுதான் பதில் இல்லையா, 2 sentences எழுதணுமா, ஷார்ட் ஆன்சரா இதுதான் பதில், லாங் ஆன்சரா இதுதான் பதில், அதை விட்டு கொஞ்சம் மாத்தி எழுதுனா மதிப்பெண் போயிடும் இல்லையா, பசார் கைடு கையில இருக்கா, கைடு இருக்கா, கைட்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதுவே எழுதுனா அது கீயாக இருக்கும், உடனே அதுல மதிப்பெண் வந்துடும். 100க்கு 100 வரதுக்கு பல காரணங்கள், இது மிக முக்கியமான காரணம், என்ன எழுதணும் என்ன எழுதணும். அதனால தான் கேட்டேன் பிசிக்ஸ் உனக்கு தெரியுமா, 100 வாங்கிட்டேன் பிசிக்ஸ் தெரியுமா, நான் கேட்ட கேள்விக்கு இதுதான் அர்த்தம். பி அ டைவர்ஜென்ட் திங்கர், கன்வர்ஜென்ஸ் ஒரு மைய புள்ளியை நோக்கி போவது, டைவர்ஜென்ஸ் ஒரு புள்ளியிலிருந்து விலகி செல்வது. எப்படி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும், இது உங்களுக்கு கண்டிப்பா உங்களுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷும் இல்ல உங்களுடைய பிளேஸ்மெண்ட் ஆபீசரோ, வென் தே ப்ரிப்பேர் யூ ஃபார் தி கம்பெனிஸ் வரக்கூடிய கம்பெனிஸ்க்கு உங்களை ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது அவங்க என்ன சொல்வாங்க தெரியுமா, ஒரு குரூப் டிஸ்கஷனுக்கு உங்களை ட்ரெயின் பண்ணுவாங்க, பேனல் டிஸ்கஷனுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. ஆனா நீ கேட்கணும், எதுக்காக குரூப் டிஸ்கஷன், என் ஒருத்தருக்கு தானே வேலை, அதுக்கு எதுக்கு 10 பேர் நடுவில் நான் உட்காந்து பேசணும் அப்படின்னு கேட்கும் போது வரக்கூடிய பதில் அதுதான், குரூப் டிஸ்கஷன் எதற்காக அப்படின்னா, ஒரு பிரச்சனையை கொடுத்து இந்த பிரச்சனையை எத்தனை விதமாய் தீர்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு. அப்ப இன்னொருத்தர் பேசும்போது நான் அமைதியா கேட்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. அவங்க பேசி முடிக்கிற வரைக்கும் காத்துட்டு இருக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. அவங்க பேசி காத்துட்டு அப்புறம் நான் என்னுடைய பங்குக்கு நான் பேசணும். அப்ப இந்த பொறுத்துட்டு இருக்கிறது காத்துட்டு இருக்கிறது என்பதுல நான் தயார் பண்றது சரியாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்க வேண்டிய சான்ஸ் கிடைச்சிட்டே இருக்கணும். ஐ ஷுட் ஒர்க் இண்டிபெண்ட்லி அண்ட் ஐ ஷுட் ஒர்க் இன் அ டீம், ஐ ஷுட் ஒர்க் இன் அ குரூப். டீம்ல ரெண்டு பேர் இருக்கலாம், குரூப்ல பத்து பேர் இருக்கலாம். அப்போ எல்லோரோடும் சேர்ந்து என்னால ஒர்க் பண்ண முடியணும். ப்ராஜெக்டுக்கு ரெண்டு பேர்னு கொடுத்தா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண முடியணும். ரெண்டு மாடு அந்த வண்டியில கட்டியிருக்கு அப்படின்னு சொன்னா, மாட்டு வண்டியே இல்ல மேடம் அப்படின்னு நீ சொன்னா கூட, ரெண்டு மாடு கட்டியிருக்குன்னா முன்னுக்கு பின்னா ஓடிச்சுன்னா வண்டி அந்த இடத்த விட்டு நகராது. வேகமா ஒண்ணு போகும், நிதானமா ஒண்ணு போகும், கண்டிப்பாக யுவர் ப்ராஜெக்ட் வில் நாட் மூவ் அட் ஆல். இஃப் யுவர் ப்ராஜெக்ட் ஷுட் பி ஏ கான்ட்ரிபியூஷன் டு யுவர் காலேஜ். உன்னுடைய ப்ராஜெக்டை பார்த்துட்டு உங்க டிபார்ட்மெண்ட் ஹெட் இனி வரக்கூடிய குழந்தைங்களுக்கு தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஜெக்ட் எடுத்து பாருப்பா, எவ்வளவு பெரிய கான்ட்ரிபியூஷன் தெரியுமா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, டைவர்ஜென்ட் திங்கிங், ஒன்றிலிருந்து விலகி மாற்றி யோசி இந்த பிரச்சனைக்கு இப்படியும் தீர்வு காண முடியுமா, இப்படியும் தீர்வு காண முடியுமா. ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட் அதுல ஞாபகம் வருது. ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பண்ணிட்டு இங்கிருந்து கிளம்பி ஜப்பான் போன சில குழந்தைங்க, அப்போ அவங்க போய் ஒரு ஜாப்பனீஸ் ஆர் நோன் ஃபார் தியர் ஸ்மால் கார்ஸ், சின்ன கார் உற்பத்தி பண்ணதுல அவங்க தான் முன்னால வந்தது, லீடர்ஸா வந்தது. தோ ஆட்டோமொபைல்ஸ் இன்னும் நம்ம ஜெர்மனியை தான் கொண்டாடிட்டு இருக்கோம், அது வேற. இப்போ அங்க போன போது ஒரு கார் அதுல ஏதோ ஒரு மேல் ஃபங்க்ஷனிங் இருக்கு அப்படின்னு வாங்கினவங்க கிட்ட எல்லாம் திருப்பி வாங்கியாச்சு அந்த கம்பெனி. அந்த கதவை சாத்தும் பொழுது வந்த சத்தமோ ஏதோ தேர் வாஸ் சம் கைண்ட் ஆஃப் மேல் ஃபங்க்ஷனிங், பர்ஃபெக்டா இல்ல. திருப்பி கொடுத்து அந்த சிஇஓ அதை வச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு. He has complete plan. அந்த காரனுடைய ப்ளூ பிரிண்ட் அப்படி கையில வச்சிருக்காரு. நம்ம ஊர்ல இருந்து போன குழந்தைங்க கிட்ட அவர் சொல்றாரு, வாங்க வாங்க வாங்க, ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு, ஒரு பிரச்சனை வந்திருக்கு, வாங்க அப்படின்னு ரொம்ப சியர்ஃபுல்லா சந்தோஷமா சொல்றாரு. நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாம் ரொம்ப பெரிய ஆச்சரியம், பிரச்சனை வந்தா நம்ம அடுத்தவங்களுக்கு தானே தள்ளி விடுவோம். பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா அவங்க தான் அதை பண்ணிருக்கணும், அவங்க பண்ணல இல்லைங்க, அவங்க பண்ணிருக்கணும், அவங்க பண்ணல. பிரச்சனைன்னு வந்தா சந்தோஷமா சிரிச்சிட்டு வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்படின்னு பக்கத்துல போன போது அவர் அவங்களுடைய குழப்பத்தை பார்த்து அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா, புதிதே புதிதாக பிரச்சனை வரல அப்படின்னா பாடத்திட்டத்தை எதற்காக மாற்றணும். எம் வாழ்க்கையில நாம் காலேஜ் படிச்ச போது அந்த பிரச்சனை தான் இப்பவும் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு எதுக்குப்பா சிலபஸ் மாத்தணும், ஏன் மொபைல் மறுபடியும் அப்டேட் ஆயிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, ஒரு கொரோனா வர வரைக்கும் அந்த மருத்துவம் நமக்கு போதும், அந்த டாக்டர்ஸ் அந்த அது போதும் நமக்கு, அந்த ட்ரீட்மெண்ட் அதுக்கு போதும்னு நினைச்சோம். கொரோனா வந்தபோது உலகளாவ வந்துருச்சு, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கும் தப்பிச்சு போக முடியாது. அப்படி உலகளாவ வந்துருச்சு அப்படின்னபோது யூ ஹாவ் டு திங்க் ஆஃப் எ நியூ வே ஆஃப் சால்விங் தி ப்ராப்ளம். உங்களுக்கு புராண இதிகாசங்களுக்கு போனா கூட தெரியும், மகாபாரதத்துல குருக்ஷேத்திர யுத்தம் வந்தாச்சு, குருக்ஷேத்திர வார் அப்படின்ன போது பஞ்சபாண்டவர்கள் கையில இருக்கக்கூடிய எல்லா ஆயுதங்களும் அவங்களை மிஞ்சி யாருமே போர்ல வெல்ல முடியாது. ஆனாலும் அர்ஜுனா கோஸ் அகேன் இன் சர்ச் ஆஃப் புதிய ஆயுதங்களுக்காக போறாரு. அதான் திவ்யாஸ்திரம் அப்படிமா, டிவைன் வெப்பன்ஸுக்காக. ஏன்னா எப்ப நான் படிச்சேனோ அதுல இருந்து இத்தனை வருடம் கழித்து இந்த யுத்தம் வரப்போகுது அப்படின்னா ஐ ஹாவ் டு அப்டேட் மை செல்ஃப். இல்ல இந்தியா 1947-71 நம்ம போரிட்டு பங்களாதேஷ் உருவாக்கும் போது அப்ப பயன்படுத்தின எந்த படைக்கலமும் ஆபரேஷன் சிந்தூருக்கு உதவி இருக்காது. யூ ஹாவ் டு அப்டேட் யுவர் செல்ஃப். அப்ப டைவர்ஜென்ட் திங்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சோ ஃபர்ஸ்ட் திங் யுவர் டிசிப்ளின், செகண்ட் ஒன் இஸ் யுவர் டைவர்ஜென்ட் திங்கிங், மூன்றாவது அந்த கமிட்மெண்ட் ஒன்று சொன்னேன்ல, அதை விட இன்னும் அழுத்தமான வார்த்தை டெடிக்கேஷன். டெடிக்கேட் யுவர் செல்ஃப், பிகம் பேஷனட் அபவுட் இட். அதனாலதான் உங்ககிட்ட நான் சொன்னேன், கனவு காணும் நபராக வராதே, டோன்ட் பிகம் அ ட்ரீமா. நீ நடந்து வரும்போதே உன்னுடைய ப்ரொஃபசர்ஸுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வந்த உடனே சொல்லியாச்சுங்க, அந்த பையன் டிஃபென்ஸ் சேர போறான்னு சொல்லியாச்சு, அந்த பொண்ணு டிஃபென்ஸ்ல சேர போறேன்னு சொல்லியாச்சு, ஃபர்ஸ்ட் இயர் வரும்போதே சொல்லியாச்சு நான் சிவில் சர்வீஸ் எடுக்க போறேன், இல்ல மேடம் நான் ஃபியூச்சருக்கு மேல படிக்க போறேன், இதெல்லாம் சொல்லிட்டாங்க. அவங்க நடந்து வரும்போதே தெரியும், அப்படியே ஒரு கண்டிப்பா டிஃபென்ஸ்ல இருந்து ஒரு மேஜர் நடந்து வர மாதிரி இருக்கு, ஒரு லெப்டினன்ட் கர்னல் நடந்து வர மாதிரி இருக்கு, இல்ல ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் வர மாதிரி இருக்கு, இல்ல ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் நடந்து வர மாதிரி இருக்கு. உன்னுடைய படிப்பு எதோடு வேணாலும் சேர்ந்து போகும். நான் பொறாமையா இருக்குன்னு சொல்றதுக்கு அதான் காரணம், பிஏ முடிச்ச உடனே எம்ஏ தவிர எங்களுக்கு வேற வழி கிடையாது. ஆனா இப்போ ஒரு பிஇ நீ முடிக்கிறே அப்படின்னா உனக்கு எவ்வளவு ஆப்ஷன்ஸ் முன்னால விரிஞ்சு கிடக்குது, எது வேணாலும். யூ கேன் பி அ ஜாப் சீக்கர் ஆர் யூ கேன் பி அ ஜாப் ப்ரொவைடர். எவ்வளவு அழகான வாய்ப்பு, வேலை யாராவது கொடுப்பாங்களான்னு இந்தியா காத்துட்டு இருந்தது போக, வேலை 1000 பேருக்கு கொடுக்கக்கூடிய தன்மை ஒவ்வொருத்தருக்கும் வந்திருக்கு அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயத்துக்குள்ள நீ வந்திருக்க. அப்போ டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் தி ஃபர்ஸ்ட் ஒன், டிசிப்ளின் வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் ஒன், பி டிஃபரண்ட் இன் யுவர் திங்கிங், பி டைவர்ஜென்ட் இன் யுவர் திங்கிங். அண்ட் மூன்றாவது, டெடிகேட் யுவர் செல்ஃப். இதை தவிர எனக்கு வேற எதுவும் கிடையாது. ஒரு மரம், மரம் தாங்காம இலைகள் கொத்து கொத்தா அப்படி இருக்கு. அப்போ ஒரு ஆசிரியர் தன்னுடைய 5 மாணவர்களையும் 100 மாணவர்களையும் கூட்டிட்டு வந்து நிறுத்துறாரு. எல்லாரும் அவர்களுடைய இதுவரைக்கும் படிச்ச வில் பயிற்சி, அம்பு ஏறக்கூடிய பயிற்சி, அவங்க ஹேவ் தே மாஸ்டர்ட் இன் ஆர்ச்சரி அப்படின்னு ஆசிரியருக்கு தெரியணும். கூட்டிட்டு வந்து அந்த 100 பேரையும் கேட்கிறாரு. ஒத்தொத்தரும் சொல்லக்கூடியது, மரம் தெரியுதா தெரியுது, இலை தெரியுதா தெரியுது, அப்புறம் வேற எதுவும் தெரியல. அப்புறம் இந்த 5 பேர்ட்ட சொல்லும் போது அதுல 1-2 பேர் சொல்லுவாங்க, மரம் தெரியுதா தெரியுது, கிளை தெரியுதா, இலை தெரியுதா தெரியுது, வேற ஏதாவது தெரியல. கடைசியாக அவருக்கு நம்பிக்கை உள்ள ஒரு மாணவன், இந்த மாணவன் கண்டிப்பாக அம்பெய்தால் அது சென்று அடைய வேண்டிய இலக்கை தொடும் அப்படின்னு தெரியும் அவருக்கு, 100% தெரியும். ஆனால் அவங்கிட்ட கேட்கிறார், உனக்கு மரம் தெரியுதா தெரியல, கிளை தெரியுதா தெரியல, இலை தெரியுதா தெரியல, சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய கொப்புகள் தெரியுதா, ட்விக்ஸ் கொப்புகள் தெரியுதா தெரியல, காம்புகள் தெரியுதா தெரியல, என்ன தெரியுது உனக்கு, ஏதாவது பறவை தெரியுதா தெரியல, சிகப்பா ஒரு வட்டம் மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியுது, வேற எதுவும் என் கண்ணுக்கு தெரியல, சரி ஷூட் ஆரோ அடிக்கிறான். யாருடைய கதை அப்படின்னா, மகாபாரதத்தில் வரக்கூடிய பஞ்சபாண்டவர்களையும் கௌரவர்களையும் வைத்துக் கொண்டு துரோணாச்சாரியர் நடத்திய ஒரு பாடம் அப்படின்னு வரக்கூடிய கதை. கதையில என்ன நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, ஆனா அவர் கண்ணுக்கு மரம் தெரிய வேண்டாம், கிளை தெரிய வேண்டாம், கொப்புகள் தெரிய வேண்டாம், காம்புகள் தெரிய வேண்டாம், இலை தெரிய வேண்டாம், பூ காய் கனி எதுவும் தெரிய வேண்டாம், தெரிய வேண்டியது அந்த பறவை கூட இல்ல, பறவையினுடைய கழுத்து மட்டும் தான் தெரியணும் அப்படின்னா, அந்த பறவை மாதிரி ஒரு பதுமை அங்க வச்சிருக்கு, அதனுடைய கழுத்தை நோக்கி அடிக்கணும், அவ்வளவே தான். இஃப் யூ கேன் ஃபோக்கஸ் யுவர் செல்ஃப் தட் மச் வித் டெடிகேஷன், டிஸ்ட்ராக்ஷன் வரும். அம்மா கேள்வி கேட்கலாம், நான் சொல்லும் போது பாதி குழந்தைங்க எங்கிட்ட பெரும்பாலும் கேட்கக்கூடியது, டிஸ்ட்ராக்ஷன் வந்தா என்ன பண்றது, டிஸ்ட்ராக்ஷன் வந்தா என்ன பண்றது. 10 நிமிடம் உன் நண்பன் உன்னை கூப்பிடல, நீ படிச்சுட்டு இருக்க, 11வது நிமிடம் நீ கூப்பிட்டுருவேன்னு உனக்கு தெரியும், அவ்வளவுதான் உனக்கும் மேல கட்டுப்பாடு. அதனால இந்த ABCD-யோட வரக்க வேண்டிய மிக முக்கியமானது, அடுத்த 5 வருஷம் கழிச்சு யாரா இருப்ப, எங்க இருப்ப, எப்படி இருப்ப அப்படிங்கிறதுல நண்பர்களை தேர்ந்தெடுப்பதும் வாசிக்க நீ எடுக்கக்கூடிய புத்தகங்களும் மிகப்பெரிய ஒரு பணியாற்றும். Please take time to choose your friends. ஒரே இலக்கை நோக்கி பாயக்கூடிய அம்புகளாக இருக்கும் பட்சத்தில் ஒற்றை அம்பரா துணியில் அதை வைக்க முடியும். ஒரே இலக்கை நோக்கி, நீ இவ்வளவு தூரம் போகணும்னு நினைக்கிற, அவ்வளவு தூரமே போகணும்னு ஆசைப்படக்கூடிய குழந்தைகளாக இருக்கணும். 100 மதிப்பெண் அப்படின்னு, மதிப்பெண் பெரிய விஷயமா, வெறும் எண் அல்ல அது, அதற்கு ஒரு மதிப்பு இருப்பதனால்தான் அதுக்கு மதிப்பெண்ணே பேரு. நீங்க மார்க் அப்படின்னு சொல்லிடுறீங்கல்ல தமிழ், அது ரொம்ப அழகா வச்சிருக்கோம், இட்ஸ் ஜஸ்ட் நாட் மார்க்ஸ், பிகாஸ் யூ கேன் மார்க் எனி பிளேஸ், ஒரு ஆரோ இஸ் ஆல்சோ எ மார்க், எ ஃபுல் ஸ்டாப் இஸ் எ மார்க், எ காமா இஸ் எ மார்க், எல்லாம் பங்க்சுவேஷன் மார்க், எவ்ரிதிங் இஸ் எ மார்க். நீங்க வாங்கக்கூடிய அதுவும் மார்க்ல தான் போகும். பட் தமிழ்ல சொல்லும் போது என்ன சொல்றோம், எண் அல்ல அது, மதிப்பெண், அதுக்கு வேல்யூ நீ ஆட் பண்ணணும், யூ ஹாவ் டு ஆட் வேல்யூ டு த மார்க்ஸ் விச் யூ கெட். அப்ப அந்த மதிப்பெண்கள் பெரிய விஷயம் ஏன் சொல்றோம் அப்படின்னா, நீ என்ன மதிப்பெண் வட்டத்துக்குள்ள இருக்கியோ உன்னுடைய நட்பு வட்டம் அதுக்குள்ள வரும். நட்பு வட்டம் அதுக்குள்ள வரல அப்படின்னா உன்னுடைய இலக்கை விட்டு நீ போறதுக்கு வழி இருக்கு. இப்போ வி கம் பேக் டு டோன்ட் ஹூ மூட் மை சீஸ். இந்த குணங்கள் எல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா, ஹூ மூட் மை சீஸ் பை ஸ்பென்சர் ஜான்சன். ரொம்ப அழகான ஒரு புத்தகம், ரொம்ப குறைவான அளவு தான், அது அப்போ பயன்படுத்த விட இப்பதான் ரொம்ப பயன்படுறதா தெரியுது. நான் போற இடமெல்லாம் குழந்தைங்கிட்ட சொல்றேன், இன்னொன்று அந்த புத்தகம் வித்தா எனக்கு கமிஷன் கிடையாது. ஆனா எனக்கு பெரிய கமிஷன் என்ன தெரியுமா, 10 வருஷம் கழிச்சு ஃபுல்லி டெவலப்ட் கண்ட்ரியாக இந்தியா வந்து நிற்கும் அப்படிங்கும் பொழுது, இன்னைக்கு போட்ட இந்த வெதர், 21ஆம் தேதி என்னுடைய வாட்ச் இப்ப 10:29 அப்படின்னு சொல்லுது, இன்னைக்கு இதே 21ஆம் தேதி 8வது மாதம் 2025 இத்தனை குழந்தைங்க இந்த மனதுல போட்ட விதையில, எத்தனை குழந்தைங்க அந்த விதையை பாதுகாத்து அதுக்கு ஒரு வேலி போட்டு அதுக்கு நீர் ஊற்றி அதற்கு உரம் சேர்த்து ஆடு மாடு அண்டாம பாத்துக்கிட்டு பூச்சி போட்டு வராம பாத்துக்கிட்டீங்களோ, 10 வருஷம் கழிச்சு மிக உன்னதமான நிலையில போய் நீங்க நிற்பீங்க. அப்போ அதுதான் என்னுடைய பெரிய டிவிடெண்ட், அதுதான் எனக்கு கிடைக்க வேண்டிய கமிஷன் அஸ் எ டீச்சர். இப்போ இந்த புத்தகம் ஹூ மூட் மை சீஸ்ல 4 கதாபாத்திரங்கள் வராங்க. கதையை நான் பட்டும் படாம தான் சொல்லிட்டு போறேன், ஏன்னா திரைப்படத்துல எல்லாம் இந்த அப்படி ஒரு புத்தகம் உண்டு, பாடல் புத்தகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், அதுல பாதி கதையை சொல்லிட்டு மற்றவற்றை வெள்ளித்திரையில் காண்க அப்படின்னு போட்டுருவாங்க, அதுக்காவது சினிமாக்கு போவாங்க எல்லாரும் அப்படின்னு. அப்படி அல்ல, பட்டும் படாம நான் இந்த கதை சொல்றேன். உனக்கு 2 எலிகள், எலிகளை போல மிக குறைவாக உயரம் இருக்கக்கூடிய சிறிய மனிதர்கள் 2 பேர். அந்த எலிகளுக்கு ஸ்னிஃப் அண்ட் ஸ்கரி அப்படின்னு பேர். ஸ்னிஃப் பண்றதுன்னா உங்களுக்கு தெரியும், மோப்பம் பிடிக்கிறது. ஸ்கரி அப்படின்னா அவசரமா மேலும் கீழும் ஓடிட்டே இருக்கிறது. ஹரி ஹரிட் வாக் இஸ் கால் ஸ்கரி, SCURRY. ஸ்னிஃப் டாக்ஸ் உங்களுக்கு தெரியும், ஸ்னிஃபர் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், SNIFF. ஸ்னிஃப் அண்ட் ஸ்கரி இதுதான் அந்த எலிகளோட பேர். ஹம் அண்ட் ஹா அந்த எலிகளை போன்ற சிறியதாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு பேர். சீஸ் அப்படிங்கறது ஒரு மெட்டஃபர், கண்டிப்பா இங்கிலீஷ்ல நீங்க படிச்சிருக்கணும், நினைவு இருக்கணும், இல்லைன்னா விடு, நான் அதை சொல்றேன். மெட்டஃபர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு குறியீடு. அந்த மெட்டஃபர் அப்படின்னு சொல்றது ஒரு குறியீடு, அதுவும் வாழ்க்கையாக இருக்கலாம், நீ 4 வருடம் கழித்து எதை அடைய வேண்டும் நினைக்கிறியோ அதுவாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், நீ வாங்கணும்னு நினைக்கக்கூடிய சேலரியாக இருக்கலாம், வாழ்க்கையில இருக்கக்கூடிய தரமாக இருக்கலாம், தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய உதவியாக இருக்கலாம், நீ எதை உன் வாழ்க்கையின் லட்சியமாக நினைக்கிறையோ அதனுடைய குறியீடு தான் இந்த சீஸ். அந்த எலிகளுக்கும் அது ரொம்ப பிடிக்கும், இந்த ரம்பர்களுக்கும் இவங்க பிடிக்கும். இவங்களை they are put inside a maze, M-A-Z-E. உங்களுடைய பெரும்பாலான விளையாட்டுகள் எல்லாம் இந்த மேஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், எந்த பக்கம் போய் எந்த பக்கம் வெளியில வருதுன்னு தெரியாது, ஒரு வலைப்பின்னல் மாதிரி இருக்கும். உங்களுடைய மொழியில சொன்னா இடியாப்ப சிக்கல் அப்படின்னு சொல்வீங்க. சின்ன குழந்தைகளுக்கான புத்தகங்கள்ல பாத்தீங்க, அல்லது ஒரு ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய சிறுவல் மலர்ல பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஒரு ஓனாய் நின்றுட்டு இருக்கும், அந்த பக்கம் ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கும், நடுவில் வளைஞ்சு வளைஞ்சு போற மாதிரி ஒரு பாதை இருக்கும், எந்த வழியா போனா இந்த ஓனாய் அந்த ஆட்டுக்குட்டியை சேர முடியும், அல்லது ஒரு குழந்தை இருக்கும் தாய் தகவல் பண்ணிருப்பாங்க, எந்த வழியா குழந்தை போனா அப்பா அம்மா போய் அடைய முடியும். இப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் போவே ஒரு இடம் இடிக்கும், மறுபடியும் திரும்பி வருவேன், மறுபடியும் போவே இடிக்கும் திரும்பி வருவேன், கடைசியாக அந்த வழியை கண்டுபிடிப்ப கையில் ஒரு பென்சிலை வச்சுட்டு அந்த விளையாட்டு பெரியவர்களானாலும் விளையாடுறது ரொம்ப நல்ல விளையாட்டு தான். ஏன்னா யூ கீப் யுவர் மைண்ட் வெரி அலர்ட் அண்ட் எஜைல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இவங்களை கொண்டு போய் ஒரு மேஸ்ல விட்டுருக்காங்க. இந்த மேஸ்ல யூ காட் லாட்ஸ் ஆஃப் சீஸ் ஸ்டேஷன்ஸ். அந்த இடத்துல நிறைய சீஸ் இருக்கும், பெரிய பெரிய மவுண்டன்ஸ் ஆஃப் சீஸ். எந்த சீஸ் நம்ம பீட்சாலையும் பர்கர்லையும் கேட்குறோமோ அந்த சீஸ், இன்னும் வீட்டில் கூட வாங்கலாம் அமுல் சீஸ் ஷீட் அப்படின்னு சொல்லுவோம், அந்த சீஸ் அங்கே இருக்கு, நிறைய இடங்கள் இருக்கு. அதுல இவங்க ஒரு பர்டிகுலர் ஸ்டேஷன்ல இவங்களை விட்டுருக்காங்க, இந்த ரெண்டு எலிகளையும் ரெண்டு மனிதர்களையும். எலிகள் ஸ்னிஃப் அண்ட் ஸ்கரி, மனிதர்கள் ஹம் அண்ட் ஹா. போனாங்க, முதல் நாள் போய் பாக்குறாங்க, மலமலையா குமிஞ்சிருக்கு சீஸ். எலிகளுக்கும் ரொம்ப கொண்டாட்டம், மனிதர்களுக்கும் ரொம்ப கொண்டாட்டம். போறாங்க, காலையிலேயே சீக்கிரம் எழுந்திருச்சாச்சு. அந்த சீஸை வெட்டி எடுக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு சின்ன கோடாலி கையில இருக்கு, காலில் போட வேண்டிய ஷூ இருக்கு, அந்த கோடாலி பத்தலைன்னா வேற என்ன டூல் கிட் வேணுமோ அந்த டூல் கிட் இருக்கு, உங்ககிட்ட ஸ்கில் கிட் அப்படின்னு சொல்றோம்ல, எல்லாம் தயாராக இருக்கு. எடுத்துட்டு போறாங்க, முதல் நாள் போய் சாப்பிட்டாச்சு, திரும்பி வந்து ஆனந்தமா தூங்கியாச்சு, ரெண்டாவது நாள் போய் சாப்பிட்டாச்சு, வந்து தூங்கியாச்சு. ஒரு மாதம் போகுது, நாள் போக போக இந்த இரண்டு மனிதர்களும் என்ன நினைக்கிறாங்க, எப்ப போனாலும் அங்க சீஸ் இருக்கும் தானே, எப்ப போனாலும் அங்க இருக்கும் தானே, அதுக்கு எதுக்கு காலையிலேயே எழுந்திருக்கணும், எப்ப போனாலும் இருக்கும் தானே, அதுக்கு எதுக்கு அவ்வளவு அவசரமா ஓடணும், மெதுவா போனா போதும், காலேஜ் எங்க போகுது, 4 வருஷம் இருக்குல்ல, 8 செமஸ்டர் இருக்குல்ல, நிதானமா படிச்சா போதும் இல்ல, யாரு எங்க ஓட போறாங்க, எல்லாம் அங்கேயே தானே இருக்கு. நம்மளுடைய அதே ஆட்டிடியூட் தான், அம்மா அங்கதானே இருக்காங்க, அப்பா அங்கதானே இருக்காங்க, டீச்சர் அங்கதானே இருக்காங்க, ஒரு ஜடப்பொருள் எப்படி ஒரு சேர் அங்கேயே இருக்கும் நம்ம நினைக்கிற மாதிரி, அந்த பொருள் அங்கே இல்லாமல் போனால் என்ன ஆகும் நம்ம ஒரு நாள் கூட யோசிச்சு பார்த்ததுல, எல்லாரும் அங்கதான் இருக்க போறாங்க, எஜுகேஷன் அங்கதான், என்னப்பா 2025 21ஆம் தேதி 8வது மாசம் இப்படி படப்படிக்கிறீங்க மேடம், வந்து 24 மணி நேரம் தான் மேம் ஆச்சு, இன்னும் இருக்கு மேம், காலம் எவ்வளவு கிடக்கு மேம் எங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா, நமக்காக தான். ஆனா இந்த ரெண்டு எலியும் என்ன பண்ணும் தெரியுமா, தினமும் காலையில போகும், சீக்கிரமா கிளம்பி போகும், கையில அந்த டூல் கிட் ஷார்பன் பண்ண டூல் கிட் சொல்லுவாங்க தானே, ஒரு மரம் வெட்டி ஒரு மண்ணிடம் வந்து எனக்கு 1 மணி நேரம் கொடுங்க, நான் 10 மரத்தை வெட்டுறேன் அப்படின்னு சொன்னா, 1 மணி நேரம் கொடுத்தாரு, 10 மரத்தை பார்க்க பார்க்க வெட்டி சாச்சுட்டான், நீ தான் இனிமே என்னுடைய மரம் வெட்டியாக இருக்க போற அப்படின்னு. 1 மாசம் கழிச்சு மறுபடியும் மன்னன் வந்து பார்க்கும்போது 1 மணி நேரத்துல ஒரு 10 மரத்தை வெட்ட முடியல. உடனே அவர் கேட்டார், என்னுடைய பலம் குறைஞ்சிருச்சா அப்படின்னு, அந்த மரம் வெட்டக்கூடிய அந்த விறகு வெட்டி கேட்ட போது மன்னன் சொன்னா, உன்னுடைய பலம் குறையல, உன் கையில இருக்கக்கூடிய அந்த விறகு வெட்டக்கூடிய கோடாலியினுடைய கூர்மை மழுங்கி போச்சு அப்படின்னு. நம்ம எல்லாருக்கும் அப்படிதான் கூர்மை மழுங்கி போகும், போர்டம், போர், தினம் தினம் யாரு இப்ப 9 மணி கிளாஸுக்கு போவாங்க சார், நான் 9:05 வந்தா கூட விடுவார்ல, அப்புறம் என்ன ஆட்டிடியூட், இதைத்தான் நான் முதல்ல மாத்தன்னு சொன்னேன். இந்த ஸ்னிஃப் அண்ட் ஸ்கரி தினமும் அதே நேரத்துக்கு போகும், அங்க போய் எப்படி போகணுமோ அப்படியே போகும், முதல் நாள்ல இருந்து ஆரம்பிச்சு போகும், மனிதர்கள் மட்டும் மெதுவா போனா போதும், மெதுவா போனா போதும், மெதுவா போனா போதும். கடைசியில ஒரு நாளைக்கு மனிதர்கள் கிளம்பி போறாங்க, பார்த்தா அந்த சீஸ் ஸ்டேஷன்ல சீஸ் இல்ல, இல்ல சீஸ் இல்ல அங்க. அடுத்த நிமிஷம் ஹம் பிகம்ஸ் வெரி வைல்ட், அவ்வளவு கோவம், யார் இந்த சீஸ் நகர்த்தினது, எனக்கு உரிமையான பொருள், ஐ அம் என்டைட்டில் டு ஹேவ் தி சீஸ், சீஸ் எங்க போச்சு, யார் எடுத்திருந்தாலும் கொண்டு வந்து வைங்க, நம்ம கூறோம் தானே, வீட்டுல பேனாவை எங்க வச்சோம் தெரியாது, ஹெல்மெட் எங்க வச்சோம் தெரியாது, வண்டி சாவி எங்க வச்சோம் தெரியாது, இங்கதான் வச்சேன், யார் எடுத்தது, அதே மாதிரி ஹம் நம்மளே தான், இந்த 4 பேர் கதாபாத்திரமா நமக்குள்ள இருக்கு, கூவு கூவன் கூவியாச்சு, ஹா மட்டும் சொல்றான், இல்ல ஏதோ பிரச்சனை, எலிகள் வருமே, அந்த எலிகளை கொஞ்ச நாளா காணோம், நம்ம பார்க்கவே இல்லை, எலிகளை எப்ப பார்த்தோம், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, மாதமே ஆயிருக்கும் நினைக்கிறேன், அந்த எலிகள் வரல, சரி நான் போய் தேடிட்டு வரேன் அப்படின்னு ஹா தேட கிளம்பும் போது ஹம் சேஸ் நோ, நாம சொல்ல அப்படிமான்ல, அந்த மாதிரி ஒரு உருமல் மாதிரி மனகளோட நான் வரமாட்டேன், எனக்கு கொண்டு வந்து வைக்கணும் இங்க, நான் வரமாட்டேன், சீஸ் என்னோடது, யார் எடுத்துட்டு போனாங்களோ கொண்டு வந்து வைங்க, ஹா மட்டும் போய் தேடிட்டே போறான். முதல்ல அங்க இருக்கக்கூடிய சீஸ் தீந்து போச்சுன்னு கண்டுபிடிச்சது யார் தெரியுமா? அந்த ரெண்டு எலிகள்ல ஒன்னான ஸ்னிஃப். ஸ்னிஃப் யுவர் சேஞ்ச் அப்படின்னு அந்த புக் சொல்லுது. மாற்றம் வரப்போகிறது என்பதை மோப்பம் பிடி, இல்லைனா மேக் இன் இந்தியா நம்ம தொடங்கி இருக்க மாட்டோம். ஒரு நபரை நம்பி, ஒரே நபரை நம்பி கொண்டு காத்து கொண்டிருந்தால், அந்த நபர் கதவை அரைந்து சாத்தி விட்டால் அடுத்த வேளை நீ பட்டினியாக இருக்க வேண்டி வரும். அதனால ஸ்னிஃப் பண்ணிருக்கோம், அது சீஸ் தீந்து போகுது அப்படின்னு. ஸ்கரி தான் எப்பவுமே ஓடிட்டு இருக்கிறது தானே, இந்த ஸ்னிஃப் முன்னாள் அப்படி மோப்பம் பிடிச்சிட்டு போக, மோப்பம் பிடிச்சிட்டு போற நபர் மோப்பம் பிடிச்சா மட்டும் போதும், ஆனா அந்த இடத்த நோட்டி ஓகணும் இல்ல, வேகமா ஓடும், ஸ்கரி போய் கண்டுபிடிச்சிடும். புது சீ ஸ்டேஷன் இங்க வந்த போது எப்படி இருந்தோ அவ்வளோ சீஸ் அங்க இருக்கும், கொஞ்சம் டேஸ்ட் மட்டும் வேற. ஆமா, ஒரு 10 வருஷம் முன்னால அமெரிக்கா போனவங்களும் இப்ப அமெரிக்கா போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் கண்டிப்பா டேஸ்ட் வேறையா தான் இருக்கும். 85ல போய் செட்டில் ஆனவங்களுக்கும் 25ல போகணும், என்னப்பா இது விசா கிடைக்க மாட்டேங்குது நினைக்கிறவங்களுக்கும் வேற மாதிரி தான் இருக்கும். 85ல இருந்த இந்தியாவை பார்த்துட்டு போயிட்டு இப்ப வந்து பாக்குறவங்க, என்னப்பா இந்தியால ஒரு தேனி விற்கிறாங்க, ஒரு இளநீர் விற்கிறாங்க, இந்த இளநீர் விற்கிறவங்க கூட ஆன்லைன்ல பே பண்ணிடலாம் போல இருக்கு, என்ன இது இவ்வளவு ஆச்சரியம், என்ன இந்தியா எப்படி மாறிடுச்சு, அமெரிக்கால கூட இப்படி ஆன்லைன்ல எல்லாம் பே பண்ண முடியாது, அமெரிக்கால பேமெண்டே கிரெடிட் கார்டுல தான், கடனாகத்தான் கொடுத்துட்டே போயிட்டு இருப்பீங்க. இங்க இளநீர் விற்கிறாங்களா அவங்க முன்னால, காய்கறி விற்கிறாங்களா அவங்க முன்னால, ஐயோ டிஜிட்டைஸ் பண்ண முடியாது, ஹூ செட் டிஜிட்டைஸ் ஆயிடுச்சு கம்ப்ளீட்டா, அப்ப முன்னோக்கி நகரணும் அப்படின்னா ஹா தேடிட்டு வருவோம், எப்படியாவது கண்டுபிடிக்கணும் சீஸ் எத்தனை நாள் பட்னியாக இருக்க முடியும். ஹம் வில் சே, பட்னியாக இருந்தாலும் இருப்பேனே தவிர நான் வரமாட்டேன் வெளியில. போகும்போது புதிய பாதையாக இருக்கும், அந்த புதிய பாதையில பணந்து நடந்து நடந்து நடந்து ஒவ்வொரு இடத்துலையும் எழுதி வச்சிருக்கும், இட் இஸ் ரிட்டன் ஆன் தி வால். கண்ணை மூடிட்டு நடக்கிறவங்களுக்கு மட்டும்தான் மாற்றம் என்பது சுவரில் எழுதியது தெரியாது, கண்ணை திறந்துட்டு இருக்குது. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் யுவர் பிசிக்கல் ஐஸ், பிசிக்கல் ஐஸ் வந்திருக்கக்கூடிய வாட்ஸ்அப்ல சேர்றதுக்கு உங்களால முடியும், இன்ஸ்டாகிராம் காலையில பார்க்க முடியும், ஃபேஸ்புக்ல அப்டேட் போட முடியும், ஸ்டேட்டஸ் போட முடியும், நீங்க ஃபார்வர்ட் ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்புறீங்க, நீங்க ஃபார்வர்ட்ல போக மாட்டீங்க, மெசேஜ் மட்டும் தான் போகும், நீங்க ஃபார்வர்ட்ல போகணும் அப்படின்னா இந்த கண் இல்ல, சிச்சுவேஷனல் அவேர்னஸ், சுற்றுச்சூழல் எப்படி இருக்கிறதுன்னு பாரு, ஜியோ பாலிடிக்ஸ் எப்படி இருக்குன்னு பாரு, உன் உணவை யாரோ எடுத்துட்டாங்கன்னு பாரு, ஹா வில் கோ சர்ச் அண்ட் தேடி கண்டுபிடிச்சா அந்த ரெண்டு எலியும் அமைதியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும். போய் அந்த சீஸை டேஸ்ட் பண்ணுவாரு, டேஸ்ட் வேற மாதிரி இருக்கு, பரவாயில்ல 4 நாள் பழகினா தன்னை போல, பட்னி கிடக்கிறதுக்கு இதுவே தேவை, பழகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாரு. இன்னும் ஹா வந்து ஹா போயாச்சு, ஹம் இன்னும் வந்து சேரல, அப்ப யாரோ நடந்து வர சத்தம் கேட்கும், கதை அப்படியே முடிஞ்சிடும், நடந்து வர சத்தம் கேட்கும், ஆ நினைப்பாரு ஒருவேளை ஹம் இப்பவாவது, மாற்றம் என்பது ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அது வந்தே ஆகும், நான் போகக்கூடிய பாதையில மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளாமல் போனால் என்னை தள்ளி விட்டு ஓடக்கூடியவர்களும் இருப்பார்கள், பக்கத்துல இன்னொரு ட்ராக் போட்டுட்டு ஓடுறவங்களும் இருப்பாங்க, ஃபர்ஸ்டா ஓடுறவன் திரும்பி திரும்பி பின்னால யார் வராங்கன்னு பார்த்தாங்கன்னா அவனால ஓட முடியாது, அவங்கவுங்க ரேஸ் அவங்கவுங்க ஓடிட்டு இருக்காங்க, உன்னை கீழே தள்ளி மிதிச்சுட்டு ஒரு படை போக கூடாது அப்படின்னா பி அவேர். அந்த கால் சத்தம் கேட்கும், கதை எப்படி முடியும்னா ஹா வில் திங்க் இட் மே பி ஹம் ஆர் இட் மே பி சம்படி எல்ஸ், ஹம் மனம் திருந்தி வந்திருக்கலாம் அல்லது வேறு யாராவாக வந்திருக்கலாம். இப்ப மாற்றம் கண்டிப்பாக வந்து நிற்கும், இப்படி வரும் பொழுது ABCD, நான் சொன்ன அந்த ABCD இருக்கு, அத்தனை பண்புகளும் இந்த எலிகளுக்கு இருக்கு, அத்தனை பண்புகளும் இருக்கு, உணவு எப்பொழுதும் மோப்பம் பிடிச்சிட்டே இரு, எப்ப வேணாலும் மாறும், நீ நினைக்கக்கூடியது எப்ப வேணாலும் தடம் புரளும், கண்டிப்பாக வேர்ல்டு மார்க்கெட் அப்படியே மாறிடும், இங்க வந்துட்டு இருக்கக்கூடிய பொருள் இன்னொரு இடத்துக்கு போயிடும், இங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னொரு இடத்துல நடக்கி போகும். இப்ப தீர்க்க தரிசனத்தோட எட்டிப்பார், 4 வருடம் கழிச்சு நான் போகக்கூடிய இடம் எங்க இருக்கும், எப்படி இருக்கும், இப்ப என் செமஸ்டருக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறேன், எக்ஸ்ட்ரா பேப்பர்ஸ் ஏதாவது இருந்தால் ஒரு ஆட்டோனமஸ் காலேஜில் எடுக்க முடியும்னா தியரி பேப்பர்ஸ் என்னால் எடுக்க முடியுமா பாரு, மற்ற யூனிவர்சிட்டிஸில் என்ன பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, உலகளாவே என்னெல்லாம் பேப்பர்ஸ் இருக்கு, வெறும் AI மட்டும் நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா IIT மறுபடியும் ப்ரூவ் பண்ணியாச்சு, AI டிபெண்டாக இருக்கக்கூடியவங்களுடைய இமேஜினேஷன் இஸ் கமிங் டவுன், கற்பனை வளம் வற்றி போய் கொண்டிருக்கிறது, சுருங்கலை வற்றி போய் கொண்டிருக்கிறது. ரொம்ப பெரிய விஷயமாக பூமர்ஸை பற்றி கொண்டாடக்கூடிய அமெரிக்கன் சயின்டிஸ்ட் சொல்லக்கூடியது,
4: அந்த உறவுகள் இதுவரை ஏந்தாசுரி பாலகிருஷ்ணன் அவர்கள் ஆற்றிய உரையினை கேட்டீர்கள். நேரம் சரியாக 10:59 ஐக்கிய ராஜ்யத்தில் 9:00 59 நிமிடங்கள் தொடர்கின்றது மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் மணிக்கர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அனுராதபுரத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமன நடத்திய மாபெரும் மக்கள் பேரணியானது அரசாங்கத்துக்கு எதிரான மக்கள் போராட்டமாக அமையாமல் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு பயந்து சட்டம் மற்றும் நீதித்துறைக்கு எதிராக தொடுக்கப்பட்ட ஒரு கூச்சலாக இருந்தது என்று ஒன்றிணைந்த எதிர்கட்சியின் இணை அழைப்பாளர் நிருஷ குமார தெரிவித்திருக்கிறார். நாட்டில் இடம்பெற்ற ஊழல் மற்றும் மோசடிகளுக்கு தண்டனை வழங்கக்கூடாது என்று கூறி திருடர்களை பாதுகாப்பதற்கு முயற்சிக்கும் சிறியதொரு பிற்போக்குத்தனமான சிந்தனை கொண்ட குழுவே சமூகத்தில் எஞ்சியிருப்பதாக ஜனாதி அன்றுகுமார திசநாயக்கா குறிப்பிட்டிருக்கிறார். அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் பிற்போடுவதற்கு திட்டமிட்டு செயற்பட்டு வருகிறது. அதனாலே மாகாண சபை தேர்தலை நடத்துவது தொடர்பில் ஆராய்ந்து தீர்மானிக்க அமைக்கப்பட்ட பாராளுமன்ற செயற்குழுவை புறக்கணிக்க எதிர்கட்சிகள் தீர்மானித்தது. அத்துடன் அரசாங்கத்துக்கு 75% மக்கள் ஆதரவு இருப்பதாக இருந்தால் அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நடத்தி காட்டட்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா சவால் விடுத்திருக்கிறார். பழைய தேர்தல் முறைமை குறித்து 2017 குற்றச்சாட்டுகளை முன்வைத்த எதிர்கட்சியினர் இன்று அதே தேர்தல் முறைமையின் கீழ் மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். மாகாண சபை தேர்தல் முறைமையில் காணப்பட்ட சட்ட சிக்கலுக்கு தீர்வு காணப்பட்டவுடன் தேர்தல் தங்களால் நடத்தப்படும் என்று தொழில் பிரதி அமைச்சர் மகிந்த ஜெயசிங்க குறிப்பிட்டிருக்கிறார். சபாநாயகர் கலாநிதி ஜெகத் விக்ரமரெட்னாவுக்கு எதிராக பாராளுமன்ற உறுப்பினர் தியாசிரி ஜெயசிகர சர்வதேச மட்டத்தில் முறைப்பாடுகளை முன்வைத்திருக்கிறார். இலங்கையின் தேசிய மின்சார அமைப்பில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம் 3000 MW மின்சாரத்தை சேர்க்கின்ற நோக்கில் செயல்படுத்தப்படும் சூரிய மின்சக்தி திட்ட வரிசையில் முதலாவது திட்டம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் எரிபொருள் விநியோகத்தில் ஈடுபட்டுள்ள தனியார் நிறுவனங்கள் தாங்கள் எதிர்கொள்ளும் நிதி நெருக்கடிகளை கருத்தில் கொண்டு செலவுக்கேற்ப விலையை நிர்ணயிக்கும் சூத்திரத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்துமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றன. வடக்கு கிழக்கில் வறட்சி என்றாலும் மழை வெள்ளம் என்றாலும் மீனவர்களும் விவசாயிகளும் தான் பாதிக்கப்படுகிறார்கள். இதற்கு பிரதான காரணம் இங்குள்ள குளங்கள் புனரமைக்கப்படாதது. எனவே முதலில் வடக்கு கிழக்கில் உள்ள குளங்களை புனரமைக்குமாறு இபிடிபி கட்சி மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அந்தனிசில் ராஜ்குமார் ஜனாதிபதியிடம் விசேட வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருக்கிறார். கடந்த மாதம் அங்குலான கடற்பரப்பில் பத்துக்குள்ளான இலங்கை கடற்படைக்கு சொந்தமான P-447 என்ற அதிவேக தாக்குதல் படகு சிக்கலான நடவடிக்கைக்கு பின்னர் வெற்றிகரமாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் விசன்னாய் கடி நோயை கட்டுப்படுத்துவதற்கும் நாய்களின் தொகையை முறைப்படுத்துவதற்குமான விசன்னாய் கடி ஒழிப்பு மற்றும் நாய்கள் பதிவு சட்டம் மூலம் வர்த்தமானியில் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. மேற்காசிய பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழ்நிலை காரணமாக கொழும்பு மற்றும் துபாய் இடையிலான தமது விமான சேவைகளை தற்காலிகமாக இடநிறுத்துவதற்கு ஃபிட்ஸ் ஏர் விமான நிறுவனம் தீர்மானித்துள்ளது. இந்த இடநிறுத்த நடவடிக்கை கடந்த 6ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்துள்ளதாக அந்த நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. உடுதும்புர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கைகாவில பகுதியில் பாயும் ஜின்கங்கையில் குளிக்கச் சென்ற இளம் பிக்கு ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். யாழ்ப்பாணம் புத்தூர் மேற்கு சிவன் கோவிலுக்கு அண்மித்த பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றில் வசித்து வந்த வயோதிப பெண் ஒருவர் அவரது வீட்டிலே அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இன்று அதிகாலை வேளையில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்களை மீறிய கொழும்பைச் சேர்ந்த 3 தனியார் நிறுவனங்களுக்கு கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றம் மொத்தம் 3,00,000 ரூபாய் தண்டப்பணத்தை விதித்திருக்கிறது. இலங்கையின் வெவ்வேறு பகுதிகளில் நேற்று இடம்பெற்ற வீதிபத்துகளில் 5 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக சந்தேகப்படும் 42 வயதான தனியார் வகுப்பு ஆசிரியர் ஒருவரை கண்டி போலீசார் கைது செய்திருக்கிறார்கள்.
கட்டுநாயக்கா பண்டார் நாயக்கா சர்வதேச விமானம் ஊடாக 5 கோடி ரூபாவுக்கு அதிக பெறுமதியான கொக்கைன் போதைப் பொருளை கடத்த முயன்றதாக கூறப்படும் உகண்டா நாட்டைச் சேர்ந்த 43 வயதான நபர் ஒருவர் சுங்கத்தின் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இலங்கையின் மேல் மத்திய சப்ரகம தென் வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களின் சில பகுதிகளில் இன்று 100 மில்லிமீட்டருக்கு அதிகளவான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. அத்துடன் இலங்கையின் பல பகுதிகளில் இன்று பகல் வேளையில் மனித உடலால் உணரப்படும் வெப்பத்தின் அளவு அதிகரிக்கும் என்ற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நிலவிவரும் கடுமையான வறட்சியான வானிலையை கருத்தில் கொண்டு யால தேசிய பூங்காவின் 1வது மற்றும் 2வது பிரிவுகள் இன்று முதல் தற்காலிகமாக மூடப்படுவதாக வனஜீவராசிகள் பாதுகாப்பு மற்றும் வன பாதுகாப்பு திணைக்களம் அறிவித்திருக்கிறது. பாடப்புத்தகங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள பெறுமதி சேர் வரியை நீக்குவதற்கு அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அமெரிக்கா இலங்கை ஃபுல்ஃபிளைட் ஆணைக்குழு இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகத்துடன் இணைந்து நடாத்தும் 2026 எடியூகேஷன் யுஎஸ்ஏ பல்கலைக்கழக கண்காட்சி 2026 செப்டம்பர் 14 முதல் 18 வரை கொழும்பு, குருநாகல் மற்றும் கண்டி ஆகிய நகரங்களில் நடைபெற இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையின் மூத்த கலைஞரும் விரிந்து பாடகியும் நடன ஆசிரியுமான தயா நெல்லம்பிட்டிய தனது 91வது வயதில் காலமானார். இந்திய செய்திகளில் இந்திய தலைவர் புதுடில்லியில் பிரிக்ஸ் மாநாட்டில் உலக அரசியல் சூழல் வர்த்தகம் பற்றிய கலந்துரையாடல் ஒரு பக்கம், விருந்து பாடல் வழி அரசு தந்திரம் இன்னொரு பக்கம். நேற்று முன்தினம் நடந்த விருந்து நிகழ்ச்சியில் மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிம் பாடி அசத்தியிருக்கிறார். அவர் மலேசியாவில் பல நிகழ்ச்சிகளில் MGR பாடல்களை பாடி மக்களை மகிழ்வித்திருக்கிறார். அதேபோல் அந்த பாடல்களுடன் இந்தியாவில் அவர் பிரபல ஹிந்தி பாடல்களையும் பாடி அனைவரையும் கவர்ந்திருக்கிறார். இந்தியா சென்றுள்ள மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிம் நேற்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்து உரையாடியிருக்கிறார். பீரிஸ் மாநாட்டில் பிரதமர் மோடி அளித்த வரவேற்புக்கு உலக சுகாதார நிறுவனத்தின் தலைமை இயக்குநர் டெட்ரோஸ் அதனோம் கெப்ரியஸ் நன்றி தெரிவித்திருக்கிறார். தெற்குலகில் ஒருங்கிணைந்த பெரும் சந்தையை கட்டமைக்க பீரிக்ஸ் அமைப்பு பணியாற்ற வேண்டும் என்று சீன அதிபர் ஷி ஜின்பிங் வலியுறுத்தியிருக்கிறார். வருகிற 2025 பீரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்ற தலைவர்களுக்கு பிரதமர் மோடி டெல்லியில் நேற்று முன்தினம் இரவு விருந்தளித்தார். அந்த விருந்தில் சைவ உணவு வகைகள் மட்டும் பரிமாறப்பட்டது. இந்த விருந்தில் சீன அதிபர் ஜின்பிங் கலந்து கொள்ளாமல் தவித்தார். சைவ உணவு மட்டுமே பரிமாறியதால் அவர் புறக்கணித்ததான தகவல்கள் வந்துள்ளன. பிரிக்ஸ் மாநாட்டுக்கு தலைவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அளித்த விருந்தில் சைவ உணவு மட்டுமே இடம்பெற்றதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி 80% இந்தியர்கள் அசைவம் உண்பவர்கள் என்று கருத்து தெரிவித்திருக்கிறார். எல்லை பிரச்சனை உள்ள நிலையில் பீரிக்ஸ் மாநாட்டில் சீனாவிடம் மோடி அரசு சரணடைந்து விட்டதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. இந்தியாவில் தாக்குதல் நடத்துவதற்கு அல்கைதா தலைவர் ஒசமா பின் லாடன் திட்டமிட்டிருந்ததாக அமெரிக்க உளவுத்துறையின் ஆவணத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள தகவல் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. இடைத்தேர்தலில் மதுராந்தகத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் தாராபுரத்தில் இந்திய கம்யூனிஸ்டும் போட்டியிடும் என்று தமிழக வெற்றிக்கழக ஆட்சியின் குற்றங்களை சுட்டிக்காட்டி தாங்கள் பிரச்சாரம் செய்வோம் என்று கம்யூனிஸ்ட் கட்சிகளின் செயலாளர்கள் வீரபாண்டியன், சண்முகம் ஆகியோர் அறிவித்திருக்கிறார்கள். இரு தொகுதி இடைத்தேர்தலில்

மாவட்டத்தில் மாசடைந்த குடிநீர் மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டால் 30 மேற்பட்ட பழங்குடியின குழந்தைகள் அண்மையில் உயிரிழந்தார்கள். இந்த விவகாரத்தில் முதல்வர் மோகன் ஜாதவ் தலைமையிலான பாரதிய ஜனதா அரசை விமர்சிக்கும் வகையில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் நிறுவனர் அபிஜித் திப்வே தான் முதலமைச்சர் பதவியில் இருந்து விலகுவதாக எக்ஸ் தளத்தில் நையாண்டியாக ஒரு ராஜினாமா கடிதத்தை வெளியிட்டுள்ளார். வங்கி ஊழியர்களின் வாரத்தில் 5 வேலை உள்ளிட்ட கோரிக்கைகளை மத்திய அரசு நிறைவேற்றாவிட்டால் செப்டம்பர் 28 முதல் 3 வேலைநிறுத்தம் மேற்கொள்ளப்படும் என்றும், அதனைத் தொடர்ந்து அக்டோபர் 6 முதல் கால வரையறையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக அகில இந்திய வங்கி ஊழியர்கள் சங்க பொதுச் செயலாளர் தெரிவித்திருக்கிறார். மும்பையில் தனக்கு சொந்தமான நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டதாக பிரதமர் நரேந்திர மோடியிடம் அவரது பள்ளி தோழர் அஸ்கர் அலி வக்ரா புகார் அளித்துள்ளார். நீண்ட காலமாக புற்றுநோயுடன் போராடி வந்த அசாம் முன்னாள் அமைச்சர் சித்திகி அகமது நேற்று அவரது இல்லத்தில் உயிரிழந்தார். இறக்கின்ற போது அவருக்கு வயது 63. மணிப்பூரின் தமங்லாங் மற்றும் நோனியாகிய மாவட்டங்களில் நேற்று தீவிரவாதிகள் நடத்திய 20 தாக்குதல்களில் 2 பெண்கள் உட்பட 4 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார்கள். இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வாழும் பெண் வீட்டை விட்டு ஓடிவிட்டார். அவர் கணவரை விட்டு காதலருடன் தலைமறைவானார். காவல்துறை உதவியுடன் கணவர் ஓடிவிட்ட தனது மனைவியை தேடி அலைந்தார். மனைவி கிடைத்ததும் அவர் செய்தது செய்தியாகியிருக்கிறது. மனைவியை அவருடைய காதலுடன் சேர்த்து வைத்தார் அந்த கணவர். குருவாயூர் கிருஷ்ணன் கோவிலில் நேற்று ஒரே நாளில் 420 ஜோடிகளுக்கு திருமணம் நடந்திருக்கிறது. கேரளத்தின் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் ஒரு வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 6000 கிலோவுக்கு மேற்பட்ட ரேசன் அரிசி மற்றும் கோதுமை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. புனைபெற்ற கொலை குற்றவாளி வெற்றி ஊர்வலம் நடத்தியதற்காக அவரை மீண்டும் கைது செய்து ஆஜர்படுத்த உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தி மற்றும் தொடர் விடுமுறை முடிந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சென்னை திரும்ப 3565 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. வருகிற அக்டோபர் முதல் டிசம்பர் மாதத்துக்குள் வட இந்திய பெருங்கடல் பகுதியில் 3 புயல்கள் உருவாக வாய்ப்புகள் இருப்பதாக விண்வெளி ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. விநாயகர் சதுர்த்தியொட்டி சென்னை கோயம்பேடு சந்தையில் பூக்கள் விலை கிடுகிடு என்று உயர்ந்திருக்கிறது. பலவகை பூக்களின் விலை கிலோ 350 ரூபாய் வரை அதிகரித்திருக்கிறது. சென்னையில் ஆபணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 360 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,13,000 ரூபாவுக்கும் கிராமுக்கு 45 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,125 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில், உக்ரைன் போலந்து எல்லைக்கு அருகில் அமைந்துள்ள யகோடின் தொடருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த பயணிகள் தொடருந்து இயந்திரம் மீது ரஷ்யாவின் ஜெட் இயக்க ஆளில்லா வானூர்தி மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டது. பிரித்தானியாவின் முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜான்சன் மற்றும் ஐரோப்பிய நாட்டின் பாதுகாப்பு அதிகாரிகள் பயணம் செய்த தொடருந்தொன்று அந்த பகுதியை கடந்த சில நிமிடங்களில் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது. செப்டம்பர் 11 தாக்குதல்கள் தொடர்பான கூடுதல் ஆவணங்களை வெளியிடுவது குறித்து தான் பரிசீலிக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறுகிறார். தாக்குதல்களில் கொல்லப்பட்டவர்களின் உறவினர்கள் அந்த ஆவணங்களை வெளியிடுமாறு கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். பிலிப்பைன்ஸில் பான்சமுரா தன்னாட்சி பகுதியில் வாக்களிப்பு தொடங்குவதற்கு சில மணி நேரத்துக்கு முன் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. அதில் 3 கொல்லப்பட்டுள்ளார்கள். 15 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே கோர்முஸ் நீரிணையின் கட்டுப்பாடு தொடர்பாக மோதல் நிலவி வரும் வேளையில் அங்கு வணிக கப்பல் ஒன்றின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் 1 பலியானதாகவும் 3 பேர் காயமடைந்ததாகவும் ஈரான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். உக்ரைன் ரஷ்ய போர் 5 கடந்தும் முடிவின்றி நீடிக்கிறது. போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா எடுத்த முயற்சிகள் எதுவும் பலனளிக்காத நிலையில் இரு நாடுகளும் ஒருவர் மீது ஒருவர் தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்கின்றன. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொள்ளும் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அதிபர் டிரம்பை சந்தித்து பேச இருக்கிறார். கோர்முஸ் நீரிணை தொடர்பான முக்கியமான ஆலோசனை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக ஓமான் தெரிவித்துள்ளது. ஈரானோடும் வளைகுடா நாடுகளோடும் கலந்து பேச ஓமான் இன்று ஆலோசனை கூட்டம் நடத்த இருந்தது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் செயற்கை நுண்ணறிவு குறித்த அபாயங்களை பெரிதுபடுத்த தேவையில்லை என்று கூறியிருக்கிறார். எச்சரிக்கப்படும் பல்வேறு அபாயங்கள் ஒருபோதும் நிகழாமல் போகலாம் என்ற கருத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.

அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சிறு வயதில் வாழ்ந்த வீடு 1.93 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு விற்கப்பட்டிருக்கிறது. ஹோங்கங்கில் அதிர்ஷ்ட குழுக்களில் பரிசு கிடைத்தது 30 மில்லியன் ஹோங்கங் டாலர், 3.7 மில்லியன் அமெரிக்க டாலர். அதை பகிர மறுத்த சந்தேகத்தின் பேரில் 36 வயது நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சீனாவில் வெள்ள நிவாரணத்துக்கு நன்கொடை வழங்கியதாக பொய்யான தகவல்களை பதிவிட்டதாக சந்தேகப்படும் சீன சமூக ஊடக பிரபலம் ஒருவர் சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார். உங்கள் பற்களை அடிக்கடி நர நரவென்று நீங்கள் கடிப்பதுண்டா? பற்களை நர நரவென்று கடிப்பது புருட்டிசிசம் எனப்படுகிறது. அந்த பழக்கம் அதிகரித்து வருவதாக பிரிட்டனில் சில பல் மருத்துவர்கள் கூறுகிறார்கள். குறிப்பாக இளம் வயதினரிடையே அதனால் ஏற்படும் பல் பிரச்சனைகள் அதிகம் காணப்படுவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இரத்த சோகை இருக்கும் தாய்மார்களுக்கு பிறக்கும் குழந்தைகளின் மூளை அளவு சிறியதாக இருக்கும் என்று ஆய்வு தகவல் ஒன்று தெரிவிக்கிறது. உடல் அசைவு, கற்றல், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் முக்கிய மூளை பகுதிகள் அதிகம் பாதிக்கப்படுவதாக அந்த ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. மண், புல், மரங்கள், பாசி இவற்றை தொட்டால் நம் சருமத்துக்கு நன்மை ஏற்படுமா? அது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குமா? இந்த கேள்விகளுக்கு ஆமென்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இந்தோனேஷிய மீட்பு குழுவினர் படகு விபத்தில் காணாமல் போனோரை தீவிரமாக தேடி வருகிறார்கள். 6 உடல்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில், மகளிருக்கான 10வது ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட்டில் இந்தியா 72 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் நடப்பு சாம்பியன் இலங்கையை நேற்று வீழ்த்தி கோப்பையை கைப்பற்றியிருக்கிறது. ஹங்கேரி புடபெஸ்டில் நடைபெற்ற வேர்ல்ட் அத்லெட்டிக் அல்டிமேட் சாம்பியன்ஷிப் தொடரின் ஆண்களுக்கான ஈட்டியறிதல் இறுதிப் போட்டியில் இலங்கையின் ருமேஷ் பதிரகே 91.09 மீட்டர் தூரம் ஈட்டியறிந்து முதலிடத்தை பிடித்து அபார வெற்றி பெற்றிருக்கிறார். T20 கிரிக்கெட்டில் இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா புதிய சாதனை ஒன்றை படைத்திருக்கிறார். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான முதல் T20 போட்டியில் 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கிறது. சிம்பாவே சென்றுள்ள ஆஸ்திரேலிய ஆண்கள் கிரிக்கெட் அணி 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் விளையாடுகிறது. இந்தியாவின் புகழ்பெற்ற லடாக் மரத்தனின் 13வது ஆண்டு தொடர் இன்று காலை தொடங்கி வைக்கப்பட்டது. இதில் இந்தியா மற்றும் வெளிநாடுகளிலிருந்து 8000க்கும் மேற்பட்ட ஓட்டப்பந்தய வீரர்கள் பங்கேற்றுள்ளார்கள். சாம்பியனான இந்திய மகளிர் அணி ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தற்போதைய தலைவரும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவருமான மோசின் நக்வியின் கையால் வெற்றி கோப்பையை பெற மறுத்துவிட்டது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 380 ரூபாய் 11%, இந்திய பெறுமதியில் 110 ரூபாய் 72%, 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 328 ரூபாய் 61%, இந்திய பெறுமதியில் 95 ரூபாய் 73%, 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 401 ரூபாய் 62%, இந்திய பெறுமதியில் 116 ரூபாய் 98%, 1 கராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 443 ரூபாய் 81%, இந்திய பெறுமதியில் 129 ரூபாய் 28%, 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 236 ரூபாய் 87%, இந்திய பெறுமதியில் 68 ரூபாய் 99%. கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மினத்தினர். சாசல் கார்ஷலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மினமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகானம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி எல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சத்திலுக்கு வந்தான்.
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தோம். மரக்கறியா அகத்தியில புண்ணாங்காடி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோட இப்ப நான் போறோம், காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறது.
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அங்கும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர் தொடர்புலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள வீட்டி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அங்கும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம்.
5: அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம், சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம், குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாவனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 ரே கை பரிஸ் 10 லாஷ்பல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 09 51 15 82 03 அல்லது 06 69 58 61 61. மறந்து விடாதீர்கள், பரிஸ் லாட்சப்பலில் ஷெரிமஹால்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 11:22, ஐக்கிய ராஜ்யத்தில் 10:22. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானலையில் மலர்கின்றது.

0: பெரும்பாலும் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசிப்பதற்கும் காத்திருக்கும் அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். அப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தேனும்பாலும் நிகழ்ச்சிக்கு நிச்சயமும் அனுசரணை கொடுத்து வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள். பரிசலாட்சியில் அமைந்திருக்கும் அம்பாளி ஸ்டோஸ், ஆசி பூசரி இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டி மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் அமது இதயபூர்வமான நன்றிகள். அவர்கள் உங்களுடன் ஒரு சில நிமிடங்கள்.
1: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். ஏற்கனவே இருக்கின்றது லாச்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1 42 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
2: பொதுப்பண்டிகை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொதுப்பண்டிகை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பண்டிகை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பண்டிகை மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பண்டிகை மார்க்கெட், 1 Avenue Edwan Bayon 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 1 41 55 35 58 அல்லது 7 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொதுப்பண்டிகை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பண்டிகை மார்க்கெட்.
0: பொந்துபண்டிகை மார்க்கெட் நேரம் சரியாக 11:26, ஐக்கியராஜ்யத்தில் 10:26. இந்த நேரத்தில் பெருமளவு வாழ்த்து

0: ஆனந்தா, நான் என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல ஆனந்த கண்ணீரை தான் நான் எப்பவும் பார்க்கணும்.
1: அது என்னுடைய கடமை ராஜ், நீ கவலைப்படாத.
2: தாயகத்தில் கோப்பாயை சேர்ந்த லண்டனில் வசிக்கும் ரவிச்சந்திரன், சொரூபா தம்பதிகளின் செல்வ புதல்வன் ஹரிஸ் அவர்களுக்கும், தாயகத்தில் வல்வெட்டியை சேர்ந்த லண்டனில் வசிக்கும் சிவராஜா கலாதேவி தம்பதிகளின் செல்வ புதல்வி ஷமியா அவர்களுக்கும் நேற்று 13 செப்டம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை திருமண பந்தத்தில் இணைந்துள்ளார்கள். அவர்களின் வாழ்த்து நிகழ்ச்சியை இன்று 14 செப்டம்பர் மாதம் திங்கட்கிழமை வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் சர்க்குணம் பவானி தம்பதிகள். அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஹரி சௌமியா தம்பதிகளை வாழ்த்துவோர் அன்பு அப்பா ரவிச்சந்திரன், அன்பு அம்மா ஸ்வரூபா, அன்பு மாமா சிவராஜா, அன்பு மாமி கலாதேவி, அப்பம்மா மகேஸ்வரி, அண்ணா நிரோஷ் குடும்பம், தம்பி தினேஷ், அம்மம்மா திருமதி கந்தையா செல்லம்மா, மாமா சர்க்குணம் பவானி குடும்பம், உமைபாகன் மாமா குடும்பத்தினர், உமைமாகன் புஷ்பமலர் குடும்பத்தினர், பெரியம்மா வள்ளிநாயகி, பெரியம்மா கிருமநாயகி, ரவிக்குமார் குடும்பத்தினர், பெரியம்மா வனஜநாயகி, குணரட்டராஜா குடும்பம், மச்சாள்மார், மச்சான்மார், அண்ணாமார், அக்காமார் மற்றும் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் நல்லூர் முருகன் திருவருள் கொண்டு எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் தீர்க்க சுமங்கலியாக வாழ்க்கை வாழ்க்கையென வாழ்த்தியை மகிழ்கின்றார்கள். நேற்று திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட ஹரிஸ் சௌமியா தம்பதிகள் 16 செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கின டிஆர்டி தமிழொலி அறிவிப்பாளர்கள் வாழ்த்துகின்றார்கள். இன்றைய தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் பிரான்சில் வசிக்கும் சர்க்குணம் பவானி குடும்பத்தினர். அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். நேற்று திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட தம்பதிகளை வாழ்த்தி நாம் தரும் பாடல்கள்

0: அதுல ஆனந்த கண்ணீரை தான் நான் எப்பவும் பார்க்கணும்.
1: அது என்னுடைய கடமை ராஜா, நீ கவலைப்படாது.
0: நன்றி ஆனந்த.

0: நின்று போல தலைவன் பக்கம் நின்றிருக்கும் குலமகளே.
1: ஆனந்தா, நான் என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல ஆனந்த கண்ணீரமா நான் எப்பவும் பார்க்கணும்.
2: அது என்னுடைய கடமை ராஜ், நீ கவலைப்பட.
1: நன்றி ஆனந்தா, மிக்க நன்றி. அம்மா, மஞ்சள் குங்குமத்தோட நீடு ஊழி வாழணும் தாயே, நீடு ஊழி வாழ.

0: ஒலித்த பாடலை காண சரஸ்வதி பேசுசல் அவர்கள் பாடி மகிழ்ந்தார். பாடலை யாற்றவர் கவியரசர் கண்ணதாசன். கஸ்தூரி திலகம் திரையிலிருந்து பாடல் ஒலித்தது. பாடலுக்கு இசை அமைத்திருந்தார் வி குமார் அவர்கள். அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேனும் பாலும். தேரும்பால நிகழ்ச்சிக்கு நித்தமும் அதிசமை கொடுத்து வானொலி கடத்து வருகின்றார்கள். பரிசில் ஆட்சியப்பலில் அமைந்திருக்கும் அம்பாலிஸ்டோஸ் ஆசி பூசரி இவர்களோடு இணைந்து போட்டி பொண்டியில் அமைந்திருக்கும் போட்டி பொண்டி மார்க்கெட் அவர்கள் உங்களுடன் ஒரு சில நிமிடங்கள்.
1: இந்த மாதிரி ஊர்ல சாப்பிடுற ரஜி நான் ஜெர்மனில கூட சாப்பிடலையாப்பாப்பா.
2: இந்த ஜெர்மனில நாங்க வாங்குற ரஜி இரும்பு சாப்பிடமா இருக்கும். இந்த ஊர்லயும் ரஜி சாப்பிட்ட மாதிரி இருக்கு.
3: உங்களுக்கு விஷயம் தெரியாதா? உங்கள ஆசிபுசரி ரச்சிதான் வெளிநாட்டில இருந்து வாரது எல்லாம் ஆசிபுசரி ரச்சியத்தை நம்பி கொண்டு போயினோம்.
1: சரி சரி சாப்பிடுறது காணும். உடனே ஒழுங்கிடப்பா போவோம் ஆசிபுசரி.
4: ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாடி செல்வது ஆசி பூசரே. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கிச் செல்ல ஆசி பூசரே. மெலுதிய விவரங்களுக்கு ஆசி பூசரி இலக்கம் 95 பரிஸ் 10 தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஆசி 1 42 5 23 78.
0: நீங்கள் கண்டுகொண்டிருக்கும் தேனும்பால நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

ஒலித்த பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ கே ஜே ஜெயசாஸோடு இணைந்து ஜானகி அம்மா. பாடலை யாற்றவர் பஞ்சு அருணாசலம். பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜ். இளையராஜ் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எங்கு முதலாளி திரையிலிருந்து பாடல் ஒலித்தது. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது அதாவது நேற்று திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட ஹரிஸ் அம்யா தம்பதிகளை வாழ்த்து இந்த பாடலையும் நாங்கள் ஒலிபரப்பிக் கொண்டிருக்கிறோம். அந்த தம்பதிகளுக்காக இந்த பாடல் இன்றைய தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானொலிக்கு எடுத்து வந்தவர்கள் எமது அன்பு உறவு சர்க்குணம் பவானி குடும்பத்தினர். அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வரும் இந்த பாடல்.

அன்பு உறவுகள், அதாவது காதல் தினம் திரையிலிருந்து பாலி அவர்களுடைய கவிதை வரியில் ஒலித்த பாடல் பாடியிருந்தார்கள்.

லலித பாடலை பாடியவர் சின்ன குயில், சித்ரா பாடலை ஆற்றவர் பெண் கவிஞர் தாமரை அவர்கள், பாடல்கு இசையமைத்தவர் ஹரிஷ் ஜெயராஜ், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சாமி. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனும் பாலம். இன்றைய தேனும் பாலம் நிகழ்ச்சியானது நேற்று திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட ஹாரிஸ் ஷம்யா தம்பதிகளின் திருமணத்திற்கு ஏற்றமான பாடல்களை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அன்பு உறவுகளே, இன்று ஒரு மணியிலிருந்து 1:30 வரை வானொலியில் விளம்பரம் இருக்கின்றது சித்ரா பாபன் அவர்களுடைய இன்றைய நேர். கேட்க தவறாதீர்கள் அன்பு உறவுகளே. அருமையான 4 பாடல்களோடு சித்ரா பாபன் அவர்கள் எழுதிய இன்றைய நேர் நிகழ்ச்சி வானொலியில் மலரும் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானொலிக்கு அடுத்து வந்தவர்கள் சர்க்குணம் பவானி தம்பதிகள் அவர்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல்

ஒலிச்ச பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சியானது இன்று அதாவது திருமண பந்தத்தில் நேற்று இணைந்து கொண்ட ஹரி சௌமியா தம்பதிகளுக்காக வாழ்த்து பாடல்களாக அமைந்த பாடல்களை ஒலிபரப்பியிருந்தோம். இந்த நிகழ்வை வானொலிக்கு எடுத்து வந்திருந்தார் எங்களுடைய அன்பு சர்க்குணம் பவானி குடும்பத்தினர். அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நீங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்று ஒரு மணியிலிருந்து 1:30 வரை சித்ரா பவன் அவர்களுடைய இன்றைய நிகழ்ச்சி வானொலியில் மலரும் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு இன்று இரவு சுவிஸ் நேரத்தில் சாரதி அதாவது சபா கேது அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கும் பட்டிமன்றம் 173வது பட்டிமன்றம் வானொலியில் வளம் பெறுகின்றது. வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா அல்லது சொந்த புத்தியா என்ற தலைப்பில் உங்கள் கருத்துக்களை எடுத்து வாருங்கள் அன்பு உறவுகளே. வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா அல்லது சொந்த புத்தியா என்ற தலைப்பில் பட்டிமன்றம் இடம்பெற இருக்கின்றது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நீங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது தேனும் பாலும்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அனுராதபுரத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமன நடத்திய மாபெரும் மக்கள் பேரணியானது அரசாங்கத்துக்கு எதிரான மக்கள் போராட்டமாக அமையாமல் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு பயந்து சட்டம் மற்றும் நீதித்துறைக்கு எதிராக தொடுக்கப்பட்ட ஒரு கூச்சலாக இருந்தது என்று ஒன்றிணைந்த எதிர்கட்சியின் இணை அழைப்பாளர் நிருஷ குமார தெரிவித்திருக்கிறார். நாட்டில் இடம்பெற்ற ஊழல் மற்றும் மோசடிகளுக்கு தண்டனை வழங்கக்கூடாது என்று கூறி திருடர்களை பாதுகாப்பதற்கு முயற்சிக்கும் சிறியதொரு

மாகாண சபை தேர்தல் முறைமையில் காணப்பட்ட சட்ட சிக்கலுக்கு தீர்வு காணப்பட்டவுடன் தேர்தல் தங்களால் நடத்தப்படும் என்று தொழில் பிரதி அமைச்சர் மகிந்த ஜெயசிங்க குறிப்பிட்டிருக்கிறார். சபாநாயகர் கலாநிதி ஜெகத் விக்ரமரெட்னாவுக்கு எதிராக பாராளுமன்ற உறுப்பினர் தியாசிரி ஜெயசிங்கர சர்வதேச மட்டத்தில் முறைப்பாடுகளை முன்வைத்திருக்கிறார். இலங்கையின் தேசிய மின்சார அமைப்பில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம் 3000 மெகாவாட் மின்சாரத்தை சேர்க்கும் நோக்கில் செயல்படுத்தப்படும் சூரிய மின்சக்தி திட்ட வரிசையில் முதலாவது திட்டம் அதிகாரபூர்வமாக தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் எரிபொருள் விநியோகத்தில் ஈடுபட்டுள்ள தனியார் நிறுவனங்கள் தாங்கள் எதிர்கொள்ளும் நிதி நெருக்கடிகளை கருத்தில் கொண்டு செலவுக்கேற்ப விலையை நிர்ணயிக்கும் சூத்திரத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்துமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றன. வடக்கு கிழக்கில் வறட்சி என்றாலும் மழை வெள்ளம் என்றாலும் மீனவர்களும் விவசாயிகளும் தான் பாதிக்கப்படுகிறார்கள். இதற்கு பிரதான காரணம் இங்குள்ள குளங்கள் புனரமைக்கப்படாதது. எனவே முதலில் வடக்கு கிழக்கில் உள்ள குளங்களை புனரமைக்குமாறு இபிடிபி கட்சி மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அந்தனிசில் ராஜ்குமார் ஜனாதிபதியிடம் விசேட வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருக்கிறார். கடந்த மாதம் அங்குலான கடற்பரப்பில் பத்துக்குள்ளான இலங்கை கடற்படைக்கு சொந்தமான P-447 என்ற அதிவேக தாக்குதல் படகு சிக்கலான நடவடிக்கைக்கு பின்னர் வெற்றிகரமாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் விசன்னாய் கடி நோயை கட்டுப்படுத்துவதற்கும் நாய்களின் தொகையை முறைப்படுத்துவதற்குமான விசன்னாய் கடி ஒழிப்பு மற்றும் நாய்கள் பதிவு சட்டம் மூலம் வர்த்தமானியில் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. மேற்காசிய பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழ்நிலை காரணமாக கொழும்பு மற்றும் துபாய் இடையிலான தமது விமான சேவைகளை தற்காலிகமாக இடநிறுத்துவதற்கு ஃபிட்ஸ் ஏர் விமான நிறுவனம் தீர்மானித்துள்ளது. இந்த இடநிறுத்த நடவடிக்கை கடந்த 6ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்துள்ளதாக அந்த நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. உடுதும்புர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கைகாவில பகுதியில் பாயும் ஜின்கங்கையில் குளிக்கச் சென்ற இளம் பிக்கு ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். யாழ்ப்பாணம் புத்தூர் மேற்கு சிவன் கோவிலுக்கு அண்மித்த பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றில் வசித்து வந்த வயோதிப பெண் ஒருவர் அவரது வீட்டிலே அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இன்று அதிகாலை வேளையில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்களை மீறிய கொழும்பைச் சேர்ந்த 3 தனியார் நிறுவனங்களுக்கு கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றம் மொத்தம் 3 லட்சம் ரூபாய் தண்டப்பணத்தை விதித்திருக்கிறது. இலங்கையின் வெவ்வேறு பகுதிகளில் நேற்று இடம்பெற்ற வீதிபத்துகளில் 5 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக சந்தேகப்படும் 42 வயதான தனியார் வகுப்பு ஆசிரியர் ஒருவரை கண்டி போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கட்டுநாயக்கா பண்டாநாயக்கா சர்வதேச விமானம் ஊடாக 5 கோடி ரூபாவுக்கு அதிக பெறுமதியான கொக்கைன் போதைப் பொருளை கடத்த முயன்றதாக கூறப்படும் உகாண்டா நாட்டைச் சேர்ந்த 43 வயதான நபர் ஒருவர் சுங்கத்தின் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இலங்கையின் மேல் மத்திய சப்ரகம தென் வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களின் சில பகுதிகளில் இன்று 100 மில்லிமீட்டருக்கு அதிகளவான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. அத்துடன் இலங்கையின் பல பகுதிகளில் இன்று பகல் வேளையில் மனித உடலால் உணரப்படும் வெப்பத்தின் அளவு அதிகரிக்கும் என்ற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நிலவிவரும் கடுமையான வறட்சியான வானிலையை கருத்தில் கொண்டு யாழ தேசிய பூங்காவின் 1வது மற்றும் 2வது பிரிவுகள் இன்று முதல் தற்காலிகமாக மூடப்படுவதாக வனஜீவராசிகள் பாதுகாப்பு மற்றும் வன பாதுகாப்பு திணைக்களம் அறிவித்திருக்கிறது. பாடப்புத்தகங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள பெறுமதி சேர் வரியை நீக்குவதற்கு அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அமெரிக்கா இலங்கை ஃபுல் ஃபிரைட் ஆணைக்குழு இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகத்துடன் இணைந்து நடாத்தும் 2026 எடியூகேஷன் யுஎஸ்ஏ பல்கலைக்கழக கண்காட்சி 2026 செப்டம்பர் 14ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை கொழும்பு குருநாகல் மற்றும் கண்டி ஆகிய நகரங்களில் நடைபெற இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையின் மூத்த கலைஞரும் விரிந்து பாடகியும் நடன ஆசிரியுமான தயா நெல்லம்பிட்டிய தனது 91வது வயதில் காலமானார். இந்திய செய்திகளில் இந்திய தலைவர் புதுடில்லியில் பிரிக்ஸ் மாநாட்டில் உலக அரசியல் சூழல் வர்த்தகம் பற்றிய கலந்துரையாடல் ஒரு பக்கம், விருந்து பாடல் வழி அரசு தந்திரம் இன்னொரு பக்கம். நேற்று முன்தினம் நடந்த விருந்து நிகழ்ச்சியில் மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிம் பாடி அசத்திய

இருக்கிறார். அவர் மலேசியாவில் பல நிகழ்ச்சிகளில் எம்ஜிஆர் பாடல்களை பாடி மக்களை மகிழ்வித்திருக்கிறார். அதேபோல் அந்த பாடல்களுடன் இந்தியாவில் அவர் பிரபல ஹிந்தி பாடல்களையும் பாடி அனைவரையும் கவர்ந்திருக்கிறார். இந்தியா சென்றுள்ள மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிம் நேற்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்து உரையாடியிருக்கிறார். பீரிஸ் மாநாட்டில் பிரதமர் மோடி அளித்த வரவேற்புக்கு உலக சுகாதார நிறுவனத்தின் தலைமை இயக்குநர் டெட்ரோஸ் அதனோம் கெப்ரியஸ் நன்றி தெரிவித்திருக்கிறார். தெற்குலகில் ஒருங்கிணைந்த பெரும் சந்தையை கட்டமைக்க பீரிஸ் அமைப்பு பணியாற்ற வேண்டும் என்று சீன அதிபர் ஷி ஜின்பிங் வலியுறுத்தியிருக்கிறார். வருகிற 2025 பீரிஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்ற தலைவர்களுக்கு பிரதமர் மோடி டெல்லியில் நேற்று முன்தினம் இரவு விருந்தளித்தார். அந்த விருந்தில் சைவ உணவு வகைகள் மட்டும் பரிமாறப்பட்டது. இந்த விருந்தில் சீன அதிபர் ஜின்பிங் கலந்து கொள்ளாமல் தவித்தார். சைவ உணவு மட்டுமே பரிமாறியதால் அவர் புறக்கணித்ததான தகவல்கள் வந்துள்ளன. பீரிஸ் மாநாட்டுக்கு தலைவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அளித்த விருந்தில் சைவ உணவு மட்டுமே இடம்பெற்றதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி 80% இந்தியர்கள் அசைவம் உண்பவர்கள் என்று கருத்து தெரிவித்திருக்கிறார். எல்லை பிரச்சனை உள்ள நிலையில் பீரிஸ் மாநாட்டில் சீனாவிடம் மோடி அரசு சரணடைந்து விட்டதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. இந்தியாவில் தாக்குதல் நடத்துவதற்கு அல்கைதா தலைவர் ஒசமா பின் லாடன் திட்டமிட்டிருந்ததாக அமெரிக்க உளவுத்துறையின் ஆவணத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள தகவல் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. இடைத்தேர்தலில் மதுராந்தகத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் தாராபுரத்தில் இந்திய கம்யூனிஸ்டும் போட்டியிடும் என்று தமிழக வெற்றி கழக ஆட்சியின் குற்றங்களை சுட்டிக்காட்டி தாங்கள் பிரச்சாரம் செய்வோம் என்று கம்யூனிஸ்ட் கட்சிகளின் செயலாளர்கள் வீரபாண்டியன், சண்முகம் ஆகியோர் அறிவித்திருக்கிறார்.

பாரதிய ஜனதா ஆளும் மத்திய பிரதேச மாநிலம் பாலாகாட் மாவட்டத்தில் மாசடைந்த குடிநீர் மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டால் 30க்கும் மேற்பட்ட பழங்குடியின குழந்தைகள் அண்மையில் உயிரிழந்தார்கள். இந்த விவகாரத்தில் முதல்வர் மோகன் ஜாதவ் தலைமையிலான பாரதிய ஜனதா அரசை விமர்சிக்கும் வகையில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் நிறுவனர் அபிஜித் திப்வே தான் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுவதாக எக்ஸ் தளத்தில் நையாண்டியாக ஒரு ராஜினாமா கடிதத்தை வெளியிட்டுள்ளார். வங்கி ஊழியர்களின் வாரத்தில் 5 நாள் வேலை உள்ளிட்ட கோரிக்கைகளை மத்திய அரசு நிறைவேற்றாவிட்டால் செப்டம்பர் 28 முதல் 3 நாட்கள் வேலைநிறுத்தம் மேற்கொள்ளப்படும் என்றும் அதனைத் தொடர்ந்து அக்டோபர் 6 முதல் கால வரையறையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக அகில இந்திய வங்கி ஊழியர்கள் சங்க பொதுச் செயலாளர் தெரிவித்திருக்கிறார். மும்பையில் தனக்கு சொந்தமான நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டதாக பிரதமர் நரேந்திர மோடியிடம் அவரது பள்ளி தோழர் அஸ்கர் அலி வக்ரா புகார் அளித்துள்ளார். நீண்ட காலமாக புற்றுநோயுடன் போராடி வந்த அசாம் முன்னாள் அமைச்சர் சித்திகி அகமது நேற்று அவரது இல்லத்தில் உயிரிழந்தார். இறக்கின்ற போது அவருக்கு வயது 63. மணிப்பூரின் தமங்லாங் மற்றும் நோனியாகிய மாவட்டங்களில் நேற்று தீவிரவாதிகள் நடத்திய 20 தாக்குதல்களில் 2 பெண்கள் உட்பட 4 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார்கள். இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வாழும் பெண் வீட்டை விட்டு ஓடிவிட்டார். அவர் கணவரை விட்டு காதலருடன் தலைமறைவானார். காவல்துறை உதவியுடன் கணவர் ஓடிவிட்ட தனது மனைவியை தேடி அலைந்தார். மனைவி கிடைத்ததும் அவர் செய்தது செய்தியாகியிருக்கிறது. மனைவியை அவருடைய காதலுடன் சேர்த்து வைத்தார் அந்த கணவர். குருவாயூர் கிருஷ்ணன் கோவிலில் நேற்று ஒரே நாளில் 420 ஜோடிகளுக்கு திருமணம் நடந்திருக்கிறது. கேரளத்தின் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் ஒரு வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 6000 கிலோவுக்கு மேற்பட்ட ரேசன் அரிசி மற்றும் கோதுமை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. புனைபெற்ற கொலை குற்றவாளி வெற்றி ஊர்வலம் நடத்தியதற்காக அவரை மீண்டும் கைது செய்து ஆஜர்படுத்த உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தி மற்றும் தொடர் விடுமுறை முடிந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சென்னை திரும்ப 3565 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை தெரிவித்துள்ளது. வருகிற அக்டோபர் முதல் டிசம்பர் மாதத்துக்குள் வட இந்திய பெருங்கடல் பகுதியில் 3 புயல்கள் உருவாக வாய்ப்புகள் இருப்பதாக விண்வெளி ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. விநாயகர் சதுர்த்தியொட்டி சென்னை கோயம்பேடு சந்தையில் பூக்கள் விலை கிடுகிடு என்று உயர்ந்திருக்கிறது. பலவகை பூக்களின் விலை கிலோ 350 ரூபாய் வரை அதிகரித்திருக்கிறது. சென்னையில் ஆபண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 360 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,13,000 ரூபாவுக்கும் கிராமுக்கு 45 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,125 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில், உக்ரைன் போலந்து எல்லைக்கு அருகில் அமைந்துள்ள யகோடின் தொடருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த பயணிகள் தொடருந்து யந்திரம் மீது ரஷ்யாவின் ஜெட் இயக்க ஆளில்லா வானூர்தி மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டது. பிரித்தானியாவின் முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜான்சன் மற்றும் ஐரோப்பிய நாட்டின் பாதுகாப்பு அதிகாரிகள் பயணம் செய்த தொடருந்தொன்று அந்த பகுதியை கடந்த சில நிமிடங்களில் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது. செப்டம்பர் 11 தாக்குதல்கள் தொடர்பான கூடுதல் ஆவணங்களை வெளியிடுவது குறித்து தான் பரிசீலிக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறுகிறார். தாக்குதல்களில் கொல்லப்பட்டவர்களின் உறவினர்கள் அந்த ஆவணங்களை வெளியிடுமாறு கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். பிலிப்பைன்ஸில் பான்சமுரா தன்னாட்சி பகுதியில் வாக்களிப்பு தொடங்குவதற்கு சில மணி நேரத்துக்கு முன் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. அதில் 3 கொல்லப்பட்டுள்ளார்கள். 15 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே கோர்முஸ் நீரிணையின் கட்டுப்பாடு தொடர்பாக மோதல் நிலவி வரும் வேளையில் அங்கு வணிக கப்பல் ஒன்றின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் 1 பலியானதாகவும் 3 பேர் காயமடைந்ததாகவும் ஈரான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். உக்ரைன் ரஷ்ய போர் 5 ஆண்டுகளை கடந்தும் முடிவின்றி நீடிக்கிறது. போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா எடுத்த முயற்சிகள் எதுவும் பலனளிக்காத நிலையில் இரு நாடுகளும் ஒருவர் மீது ஒருவர் தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்கின்றன. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொள்ளும் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அதிபர் டிரம்பை சந்தித்து பேச இருக்கிறார். கோர்முஸ் நீரிணை தொடர்பான முக்கியமான ஆலோசனை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக ஓமான் தெரிவித்துள்ளது. ஈரானோடும் வளைகுடா நாடுகளோடும் கலந்து பேச ஓமான் இன்று ஆலோசனை கூட்டம் நடத்த இருந்தது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் செயற்கை நுண்ணறிவு குறித்த அபாயங்களை பெரிதுபடுத்த தேவையில்லை என்று கூறியிருக்கிறார். எச்சரிக்கப்படும் பல்வேறு

காயங்கள் ஒருபோதும் நிகழாமல் போகலாம் என்ற கருத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சிறுவயதில் வாழ்ந்த வீடு 1.93 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு விற்கப்பட்டிருக்கிறது. ஹோங்கங்கில் அதிர்ஷ்ட குழுக்களில் பரிசு கிடைத்தது 30 மில்லியன் ஹோங்கங் டாலர், 3.7 மில்லியன் அமெரிக்க டாலர். அதை பகிர மறுத்த சந்தேகத்தின் பேரில் 36 வயது நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சீனாவில் வெள்ள நிவாரணத்துக்கு நன்கொடை வழங்கியதாக பொய்யான தகவல்களை பதிவிட்டதாக சந்தேகப்படும் சீன சமூக ஊடக பிரபலம் ஒருவர் சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார். உங்கள் பற்களை அடிக்கடி நர நரவென்று நீங்கள் கடிப்பதுண்டா? பற்களை நர நரவென்று கடிப்பது புருட்டிசிசம் எனப்படுகிறது. அந்த பழக்கம் அதிகரித்து வருவதாக பிரிட்டனில் சில பல் மருத்துவர்கள் கூறுகிறார்கள். குறிப்பாக இளம் வயதினரிடையே அதனால் ஏற்படும் பல் பிரச்சனைகள் அதிகம் காணப்படுவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இரத்த சோகை இருக்கும் தாய்மார்களுக்கு பிறக்கும் குழந்தைகளின் மூளை அளவு சிறியதாக இருக்கும் என்று ஆய்வு தகவல் ஒன்று தெரிவிக்கிறது. உடல் அசைவு, கற்றல், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் முக்கிய மூளை பகுதிகள் அதிகம் பாதிக்கப்படுவதாக அந்த ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. மண், புல், மரங்கள், பாசி இவற்றை தொட்டால் நம் சருமத்துக்கு நன்மை ஏற்படுமா? அது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குமா? இந்த கேள்விகளுக்கு ஆமென்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இந்தோனேஷிய மீட்பு குழுவினர் படகு விபத்தில் காணாமல் போனோரை தீவிரமாக தேடி வருகிறார்கள். 6 உடல்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில், மகளிருக்கான 10வது ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட்டில் இந்தியா 72 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் நடப்பு சாம்பியன் இலங்கையை நேற்று வீழ்த்தி கோப்பையை கைப்பற்றியிருக்கிறது. ஹங்கேரி புடபெஸ்டில் நடைபெற்ற வேர்ல்ட் அத்லெட்டிக் அல்டிமேட் சாம்பியன்ஷிப் தொடரின் ஆண்களுக்கான ஈட்டியறிதல் இறுதிப் போட்டியில் இலங்கையின் ருமேஷ் பதிரகே 91.09 மீட்டர் தூரம் ஈட்டியறிந்து முதலிடத்தை பிடித்து அபார வெற்றி பெற்றிருக்கிறார். T20 கிரிக்கெட்டில் இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா புதிய சாதனை ஒன்றை படைத்திருக்கிறார். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான முதல் T20 போட்டியில் 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கிறது. சிம்பாவே சென்றுள்ள ஆஸ்திரேலிய ஆண்கள் கிரிக்கெட் அணி 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் விளையாடுகிறது. இந்தியாவின் புகழ்பெற்ற லடாக் மரத்தனின் 13வது ஆண்டு தொடர் இன்று காலை தொடங்கி வைக்கப்பட்டது. இதில் இந்தியா மற்றும் வெளிநாடுகளிலிருந்து 8000க்கும் மேற்பட்ட ஓட்டப்பந்தய வீரர்கள் பங்கேற்றுள்ளார்கள். சாம்பியனான இந்திய மகளிர் அணி ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தற்போதைய தலைவரும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவருமான மோசின் நக்வியின் கையால் வெற்றி கோப்பையை பெற மறுத்துவிட்டது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 380 ரூபாய் 11%, இந்திய பெறுமதியில் 110 ரூபாய் 72%, 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 328 ரூபாய் 61%, இந்திய பெறுமதியில் 95 ரூபாய் 73%, 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 401 ரூபாய் 62%, இந்திய பெறுமதியில் 116 ரூபாய் 98%, 1 அகராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 443 ரூபாய் 81%, இந்திய பெறுமதியில் 129 ரூபாய் 28%, 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 236 ரூபாய் 87%, இந்திய பெறுமதியில் 68 ரூபாய் 99%. கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மினத்தினர், சாசல் கார்ஷலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மினமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகானங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சத்திலுக்கு வந்து
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் போத்தனா. ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காடி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அங்கும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 12:22, ஐக்கிய ராஜ்யத்தில் 11:22 தமிழொலியில் தொடர்கின்றது.

0: பக்திமாலை. பக்திமாலை நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளின் நலமாக உற்சாக அளப்பா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு பிரதி திங்கட்கிழமை தோறும் 12-15 ஒரு மணி வரை இடம்பெறுகின்றது பக்திமாலை. இன்றைய பக்தி மாலை நிகழ்ச்சியை மட்டுமல்ல அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் எமது அன்புறவுகள் ஷர்குணம் பவானி குடும்பத்தினர். அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தாயகத்தில் கோப்பாயைச் சேர்ந்த லண்டனில் வசிக்கும் ரவிச்சந்திரன் சொரூபா தம்பதிகளின் செல்வ புதல்வன் ஹரிஸ் அவர்களுக்கும், தாயகத்தில் வல்வெட்டியை சேர்ந்த லண்டனில் வசிக்கும் சிவராஜா கலாதேவி தம்பதிகளின் செல்வ புதல்வி சம்யா அவர்களுக்கும் நேற்று 13 செப்டம்பர் மாதம் திருமண பந்தத்தில் இணைந்து கொண்டார்கள். அந்த தம்பதிகள் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்க சுமங்கலியாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கின டிஆர்டி தமிழொலி குடும்பமும் வாழ்த்தி மகிழ்கின்றது. இந்த வேளையில் இன்றைய பக்தி மாலை நிகழ்ச்சியை அலங்கரிக்க வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா, நான் பிரான்ஸ்ல இருந்து சித்ராஜியகுமார். நலமா இருக்க வந்து வண்டி கொண்டு அபிராபி அம்மாவை இன்று நேற்று திருமண வந்தத்தில் இணைந்த தம்பதிகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அதனை அனுசரணையாக கொண்டிருந்ததற்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்கள் குடும்பம் டிஆர்டி அறிவிப்பாளர்கள் குடும்பம் நேயர்கள் குடும்பம் அனைத்து உறவுகளுக்கும் அபிராமி அம்மாவின் அருள் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நான் மாணிக்க பிள்ளையாரி ஆவணி பிள்ளையாரி
0: அவனி பிள்ளையார் என்ற பாடலை
1: மாணிக்க பிள்ளையார் வந்துட்டு எங்கட பிள்ளையார்
0: வாயிலே வந்துட்டு விநாயகர் சதுர்த்தி தானே உலகம் எங்கும்
1: விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் அனைவருக்கும்.
0: நன்றி. உங்களுக்கும் அந்த விநாயகருடைய அருள் கலச்சம் கிடைத்து நீங்களும் நல்ல சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று அன்னையும் உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். நன்றி.
1: நன்றி.
0: சித்ரா ஜெயக்குமார் அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு. வணக்கம்.
2: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் திருமதி குணநாயகி. நலமா இருக்கீங்களா?
2: ஓம் நல்லா இருக்கிறோம்.
0: நன்றி.
2: இன்று நேற்றைய தினம் திருமண வந்தத்தில் இணைந்து கொண்ட ஹரி சௌமிகா தம்பதிகளுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் என்றென்றும் அவர்கள் சிறப்பாக வாழ வாழ்த்திக்கொண்டு இதனை அனுசரணையாக எடுத்து வந்த சக்குணம் பவாரி குடும்பத்திற்கு நன்றிகளை கூறிக்கொள்கிறேன்.
0: நன்றி. உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள் அவர்களை இம்பலம் பெற செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். மிக்க மகிழ்ச்சி அடைவார்கள். நாலா பக்கத்திலும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்.
2: தீர்த்திகா இந்த பிள்ளைகள் சகோதரங்கள் இருக்கிறவங்க எல்லாம் கேட்பேன்.
0: எல்லாரும் கேட்கிறார்கள்.
2: அபிராமி அம்மனுடைய அருக்கடாச்சம் எல்லோருக்கும் கிடைக்க வேணும். அறிவிப்பாளர் குடும்பம், நேயர்கள் குடும்பம், எங்க பிள்ளைகள் குடும்பம், சகோதரர்கள் குடும்பம் மற்றும் எல்லோருக்கும் அன்னை அருள் கிடைத்து சுவதியா வாழ வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு
0: சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
3: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சித்ரா, எப்படி இருக்கிறீங்கள்?
3: எல்லாரும் நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்களும் உங்க குடும்பமும் நல்லா இருக்கணும். அபிராமி அம்மா பிரார்த்திட்டு கொண்டு அவர்களுக்கு இனிய திருமண நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் சீரோடும் சிரஞ்சீவியாக சீரோடும் சிறப்போடும் சிரஞ்சீவியாக ஆரோக்கியத்துடனும் தீர்க்க சுமங்கலியாக வாழணும் என்று நான் வணங்கு சுரி ஜெயதுக்கி அம்மனை பிரார்த்திட்டு கொண்டு இதை வானொலிக்கு எடுத்து வந்த திருமதி சற்குணம் பவானி அவர்களுக்கு மிக நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அத்தோடு இன்று காட்டு குடும்பத்துக்கும் திருமதி வடிவேல் குடும்பத்துக்காகவும் அம்மாவை பிராட்டித்துக் கொண்டு டிஆர்டி அன்பினியர்கள் டிஆர்டி அன்பு அறிவிப்பாளர்கள் எல்லோருக்காகவும் அன்னையை பிராட்டித்துக் கொண்டு சித்ரா இயக்குமார் கேட்ட பாடல் ஆமணி பிள்ளையார் என்ற பாடல் ஒண்ணு நான் உணர்ந்து கொள்றேன்னா.
0: இன்னைக்கு விசேட சதுர்த்தி விருதம் இல்ல?
3: ஆமா.
0: அதாலும் சித்ரா கேட்டு இருக்கிற ஆவணி பிள்ளையார நீங்களும் இணைந்திருக்கிறது மறக்க முடியாது. நன்றி. அப்பாண்ட அருளும் கிடைக்கட்டும்.
3: நன்றி. என்ன
0: அவர் சகோதரி சித்ரா பவன் அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பூர்.
4: வணக்கம்.
0: வணக்கம் ராஜகோபால். நலமா இருக்கீங்களா?
4: ஓ நான் நல்லா இருக்கிறேன், சுகமா இருக்கிறேன் ராஜா, நல்லா இருக்கிறேன். அதே போல நீங்கள் நல்லா இருக்க வேணும் என்று சொல்லி நாங்கள் வணங்கி வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்கள் பிராமி அம்மன், எங்களுடைய அம்மனை வணங்கி பாதம் பணிந்து வேண்டிக் கொண்டு எல்லோரும் நல்லா இருக்கணும். நாங்கள் இருக்கும் மரகலகப்பாக இருக்கும் பொழுது போ இருக்குமா போல் எல்லோரும் நல்லா இருக்கணும் என்று சொல்லி அம்மாவை வேண்டிக் கொண்டு இன்று தங்களது நேற்று வந்த திருமண நாளை இன்று கொண்டாடி கொண்டிருக்கும் ஹரிஷ் தம்பதிகளுக்கு எனது மீண்டும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். அவர்கள் நன்றாக வாழ வேணும் என்று சொல்லி அந்த பிள்ளைகளை வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி கொண்டு அடுத்த இந்த வானிலைக்கு இந்த நிகழ்ச்சிகளை எடுத்துக்கொண்டு வந்த எங்கள் சத்குணம் அண்ணா பவானி குடும்பத்தினருக்கும் நன்றிகளையும் சொல்லிக்கொண்டு இன்று நீங்கள் சொன்ன மாதிரி பிள்ளையார் சதுர்த்தி, இந்த சதுர்த்தி திருநாளில் பிள்ளையார் எங்களுக்கு கல்வி செல்வங்களை அள்ளித்தரக்கூடிய தத்துவம் கொண்ட ஒரே ஒரு விநாயக பெருமான், அவருடைய கருணை எல்லோருக்கும், அவருடைய ஆசீர்வாதம் எல்லோருக்கும் கிடைக்க வேணும். பிள்ளையாரின் ஆசீர்வாதத்துடன் கேட்கும் பலங்கள் அத்தனையும் அள்ளித்தரக்கூடிய அந்த பிள்ளையாரின் அருளோடு எல்லோரும் அபிராமி அம்மனின் ஆசீர்வாதத்தோடையும் எல்லோரும் நல்லா இருக்க வேணும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன் ராஜா. நன்றி,
0: நன்றி ராஜகோபால். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் அன்னையினுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று அன்னையையும் பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி,
4: நன்றி.
0: அவர் ராஜ்கோபால் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து திருமதி சாந்தினி வடிவேல் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் சாந்தி.
5: இனிய மதியம். வணக்கம். நீங்க நலமா இருக்க தாயை, குடும்பத்தோட நலமா இருக்கணும் என்ற தாயை வேண்டிக் கொண்டு நேற்று இணைந்த திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட திருமதி ஹரி சௌமியா தம்பதிகள் இன்று போல் என்றும் சொல்ல சௌபாக்கியத்தோடும் சிரஞ்சீவியாம் தீக்க சுமங்கலியாம் மஞ்ச குங்குமத்தோட இனப்பிரியா தம்பதிகளா வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல அபிராமி அம்மா வேண்டிக் கொண்டு அத்தோடு பிள்ளையாரப்பனையும் வேண்டிக் கொண்டு இதை வானொலி வளர்ச்சிக்காக கொண்டு வந்த திருமதி சற்குணம் பவானி தம்பதிகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு அவர்களுக்கும் அம்மா நல்லும் ஆசையும் கிடைக்கணும் என்று வேண்டிக் கொண்டு அன்பு அறிவிப்பாளர்கள் குடும்பம், சித்ரா பவன் ஜோகேஸ்வரி அக்கா குடும்பம், அனுசரணையாளர்கள் குடும்பம், டிஆர்டி அறிவிப்பாளர்கள் குடும்பம், அம்மா நடிகர்கள் தொண்டர்கள் எல்லோருக்குமாக அம்மா நல்லும் ஆசையும் கிடைக்கணும் என்று அம்மா வேண்டிக் கொண்டு உங்களிடம் அன்பா விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி சகோதரி. உங்கள் குடும்பத்திற்கும் அன்னையினுடைய திருவுகள் கிடைக்க அன்னையை பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி,
5: நன்றி, வணக்கம்.
0: அவர் சகோதரி சாந்தினி வடிவேல் அவர்கள். சாந்தினி வடிவேலை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
6: வணக்கம் ராஜா. யோசரி குணராஜா கிடைக்கிறேன்.
0: யோசரி அம்மா நலமா இருக்கிறீங்களா?
6: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோம். நன்றி,
6: நன்றி. அம்மாவின் அருளோடு நீங்கள் நல்லா நன்றாக இருக்கணும் என்று அம்மாவிடம் வேண்டிக் கொண்டு நேற்று திருமண மண்டபத்தில் இணைந்த ஹரி சர்மியா குடும்ப மணமக்களை நாங்கள் நிறைவாக வாழ்க வாழ்க வேண்டவர்களை வாழ்த்திக் கொண்டு அதை வானொலிக்கு எடுத்து வந்த திருமதி சர்க்குணம் பவானி இவர்களுக்கு உங்களுக்கு எந்த மிக நிறைந்த மாதிரி வாழ்த்துக்களை கோரிக்கொண்டு சித்ரா வேண்டா அவரோட பாட்டோட நானும் நன்றி கொள்கிறேன்.
0: நன்றி. உங்கள் குடும்பத்திற்கும் அன்னையினுடைய திருவள் கிடைக்க
6: நன்றி, நன்றி, நன்றி.
0: ஆறு அன்பு உறவுகள் அன்னையினுடைய அடியார்கள் இணைந்து கொண்டார்கள். அந்த ஆறு அன்பு உறவுகளில் சித்ரா ஜெயக்குமார் அவர்கள் விரும்பி கேட்ட விநாயகருடைய பாடல் வானொலியில்

0: அன்பு உறவுகள், கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் நேரம் சரியாக 12:36, ஐக்கிய ராஜ்யத்தில் 11:36. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை, அன்பு வைபரூடாக இணைந்திருக்கும் பதனி மோகனை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் பதனி.
1: வணக்கம் அண்ணா.
0: நலமா இருக்கிறீங்களா?
1: நலமாகவே இருக்கிறோம். நீங்க?
0: நாங்களும் நலமாக இருக்கின்றோம், நன்றி.
1: ராணி எப்படி இருக்கிறா?
0: ராணி மகாராணியா இருக்கிறா?
1: ராணி எப்போ மகாராணியா? அப்படியே சத்தம் காட்டாம இருக்கிறா, அப்படியே அவன் நீண்ட ஆயுதோட சந்தோஷமாக சத்தத்தை காட்டாம இருக்க வேண்டு. ரயனை வேண்டிக் கொண்டு, அபிராமிய வேண்டிக் கொண்டு, இன்று அந்த ஹரி சௌமியா தம்பதிகளுக்கு எங்கள் குடும்பம் சார்ந்த திருமண நல் வாழ்த்துக்களை கூறுகிறேன். அவர்கள் நேற்று திருமண பந்தத்தில் இறைந்து கொண்டார்கள், இன்றைக்கு வாழ்த்துகிறார்கள். அந்த வாழ்த்துவோர்களை வாழ்த்தி நாங்களும் அவளுக்கு பெருமையை கொடுத்து, அந்த பெருமை போல ரெண்டு பேரும் கைப்பிடித்தது போல நீடூலி காலம் நீண்ட ஆயுளோடும் மன மகிழ்வோடு இணை பிரியாமல் சந்தோஷமாக தீக்க சுமங்கலியாக வாழ வேணும் என்று அபிராமி அம்மனையும் கேட்டுக்கொண்டு, நான் ஏறாத மலை இல்லை, போகாத ஊர் இல்லை, இந்த பாட்டை கேட்க விரும்புறேன் அண்ணா.
0: நன்றி சௌதரி. நீங்களும் தேக ஆரோக்கியத்தோடு சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும் என்று அன்னியை பிரார்த்தித்துக் கொண்டு, இசைவேந்தன் அவர்களுடைய பாடல், 21வது இசைப்பிழையில வருகிற பாடல் உங்களுக்காக உங்கள் இல்லம் தேடி வருகின்றது. நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கும் அபிராமி அன்னையினுடைய திருவருள் கிடைக்க பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.
1: சற்குணம் பவானி தம்பதிகள் வானிலைக்கு எடுத்துக் கொண்டு வந்த இந்த தம்பதிகளுக்கு நன்றி. அந்த வாழ்த்துக்களை கூறி விட வருகிறேன்னா, நன்றி, வணக்கம்.
0: நன்றி. அவர் பதனி மோகன். பதனி மோகனை தொடர்ந்து வானிலையில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சுபாசினி. நலமா இருக்கிறீங்களா?
2: ஓ, நாங்கள் நலமா இருக்கிறோம். அதே போல நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் சிஆர்டி அறிவிப்பாளர் குடும்பத்தினரும் அன்பு நேயர்களும் எல்லோரும் அபிராமி அம்மாண்ட அருளோடு நல்லா இருக்கணும் வேண்டிக் கொண்டு, இன்று நேற்றைய திருமணம் பந்தத்தில் நடந்து கொண்ட கரி சௌமியா தம்பதிகளுக்கும் இனிய திருமண வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, இதை வானிலைக்கு எடுத்து வந்த சக்குனமையா தம்பதிகளுக்கு நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நானும் மதனியக்கா கேட்ட பாடலும் நடந்து கொள்கிறேன்.
0: நன்றி. அவர்களை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவ, அவருடைய தொடர்பை இணைத்துக் கொள்ள முடியவில்லை. அவரை தொடர்ந்து வைபரூடாக இணைந்திருக்கும் தவமலர் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் தவமலர். நன்றி.
3: அபிராமி அம்மா கிடைச்சா உங்கள் குடும்பத்துக்கும் கிடைக்க வேண்டி நேற்றைய தினம் திருமண பந்தத்தில் இணைந்திருந்த ஹரி சௌமியா தம்பதிகளுக்கும் அபிராமி அம்மாவின் அருக்கடாச்சம் கிடைத்து தீர்க்க சுமங்கலியா மஞ்சள் குங்குமத்துடன் வாழ வேணும் என்று வேண்டி, அதை எடுத்து வந்த சர்க்குணம் ஐயா பவானி தம்பதிகளுக்கும் அபிராமி அம்மாவின் அருக்கடாச்சம் கிடைக்க அவர்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும்.
0: அவர் தவமலர் நவுலேஸ்வரன் அவர்கள் ஜென்மலிருந்து அவரை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்பு. வணக்கம்.
4: இனிய மதிய வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் திருமதி சிவசுந்தரியா. நலமா இருக்கீங்களா?
4: ஓ, நாங்கள் குடும்பத்துல அனைவருமே அந்த அன்னையின் அர்க்கடாச்சத்தினால் நலமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கின்றோம் அண்ணா. அதே போல நீங்களும் உங்கள் இனிய குடும்பம், அன்னையின் தொண்டர்கள், பக்தர்கள், அன்பு நேயர்கள் எல்லோருக்கும் அந்த அன்னையின் அர்க்கடாச்சம் கிடைக்க பெற்று எல்லோரும் தேக ஆரோக்கியத்துடனும் மன சந்தோஷத்துடனும் வாழ வேணும் என்று அந்த அன்னையின் பாதங்களை பணிந்து கொண்டு, அத்தோடு தேவேந்திரம் ஐயா அவருக்கும் உங்களுக்கும் சகோதரி ஜியா தர்ணசீலன் மூவருக்கும் அந்த அன்னையின் அர்க்கடாச்சம் கிடைக்க பெற்று மூவரும் தேக ஆரோக்கியத்துடனும் திடகாத்திரத்துடனும் மன சந்தோஷமா குடும்பத்தினருடன் இனிதாக மகிழ்வாக வாழ வேண்டும் என்று அந்த அன்னையின் பாதங்களை பணிந்து அன்னைக்கு இந்த வேண்டுகோளை விடுத்து கொண்டு, நேற்றைய தினம் திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட தம்பதிகளான திருமதி ஹரீஸ்
0: சௌமியா
4: சௌமிகா தம்பதிகளுக்கு எமது குடும்ப சார்பான மன நிறைந்த திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். அவர்களும் இன்று போல் எந்தெந்தும் சீரும் சிறப்புமாக எத்தல்லாண்டு காலம் பார் போற்றும் தம்பதிகளாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி கொண்டு அதை வானொலி வளர்ச்சி எழுதி எடுத்து வந்த சகோதரர் திரு திருமதி சற்குணமையா பவானி தம்பதிகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களையும் தெரிவித்து உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றேன் அண்ணா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி. உங்கள் குடும்பத்திற்கும் அன்னையினுடைய திருவருள் கிடைக்க பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி.
4: நன்றி அண்ணா, நன்றி.
0: அவர் திருமதி சிவசுந்தரி அவர்கள் ஜெர்மனியிலிருந்து இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
5: வணக்கம் ராஜானந்த், ஜெயந்திமாலா சதாசிவம்.
0: வணக்கம் ஜெயந்திமாலா, நலமா இருக்கீங்களா?
5: நாங்கள் நலமா இருக்கிறோம் ராஜானந்த், நீங்க நலந்தானே?
0: நாங்களும் நல்லா இருக்கிறோம், நன்றி.
5: நீங்களும் நலமே இருக்க நான் அபிராமியமா வேண்டிக் கொண்டு திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட கரிஸ் தம்பதியால் என்று போல் என்றும் சகலதும் பெற்று தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும் என்று எங்கள் குடும்பத்தின் சாரியில் வாத்திக் கொண்டு அதை வானொலிக்கு எடுத்துக்கொண்டு அந்த சற்குணம் பவானி தம்பதிகளுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ராஜானன்.
0: நன்றி அம்மா. உங்கள் குடும்பத்திற்கும் அன்னையுடைய திருவள்ள கிடைக்க பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி.
5: நானும் இந்த பாட்டோட இணைந்து கொள்றேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி. அவர் ஜெயந்திமாலா சதாசிவம். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு. வணக்கம்.
6: வணக்கம்
0: ராஜலிங்கம்.
6: ராஜலிங்கம், தாங்களும் நிலமா இருக்க எல்லாம் ஆசையும் அருளும் அருட்கடாச்சவும் வேண்டிக் கொண்டு மற்றும் எல்லோருக்கும் வேண்டிக் கொண்டு இன்று நேற்றைய தினமாகும் இணைஞ்சு கொண்டிருந்த திருமண தம்பதிகள் திரு திருமதி ஹரிஸ் சௌனியா தம்பதிகளுக்கு எங்கள் குடும்ப சார்பில் நீங்கள் பந்த நாள் நீங்கள் திருமண நாள் வாழ்த்து கூறி இவர்கள் இன்று போல் என்றும் சகல சுபாக்கியம் பெற்று தீர்க்க சுமங்கிலையாகவும் நூடுரு காலம் வாழ்த்திக் கொண்டதாயான நானும் அந்த பாடலுடன் நினைஞ்சு கொள்வோம்.
0: நன்றி சோதரம். உங்கள் குடும்பத்திற்கும் அன்னையினுடைய திருவருள் கிடைக்க அன்னையை பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி.
6: நன்றி, நன்றி.
0: அவர் ராஜலிங்கம் அவர்கள் இணைந்து கொண்டார் பிரான்சிலிருந்து. ராஜலிங்கத்தை தொடர்ந்து வைபருடாக இணைந்திருக்கின்றார் திருமதி பாக்கியராதன் அவர்கள். வணக்கம் சோதரி.
7: வணக்கம் ராய் அவர்களே, சோமா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோம், நன்றி. நீங்க?
7: நாங்களும் சோமா இருக்கிறோம் ராஜா.
0: நன்றி.
7: இன்று அன்னையின் நற்காட்சியத்தோடு சகல சௌபாக்கியங்களும் பெற்று திருமண தம்பதிகள் ஹரிஸ்
0: சௌமியா
7: சர்மியா அவர்கள் எல்லாரும் நடத்தி நல்ல சந்தோஷமாக வாழணும். அவர்கள் தீர்க்க சுமங்கலியாகவும் ஆலமரம் போல நல்ல நீடுகுளி காலம் வாழணும்னு வாழ்த்திக் கொண்டு அதை வானொலி எடுத்துக்கொண்டு வந்த சற்குணம் பவானி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நானும் பதனி கேட்ட பாட்டோடு இணைகிறேன் ராஜா.
0: ஏறாத மலையில்லை என்ற பாடலோடு உங்களை உங்களுக்கும் அந்த அன்னையுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி அம்மா. நிகழ்ச்சிகளையும் வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் எமது அன்பு உறவுகள் சற்குணம் பவானி குடும்பத்தினர். அவர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதாவது தாயகத்தில் கோப்பாயை பிறப்பிடமாகவும் லண்டனில் வசிக்கும் ரவிச்சந்திரன் சொரூபா தம்பதிகளின் செல்வ புதல்வன் ஹரிஸ் அவர்களுக்கும் தாயகத்தில் வல்வெட்டியை சேர்ந்து லண்டனில் வசிக்கும் சிவராஜா கலாதேவி தம்பதிகளின் செல்வ புதல்வி சௌமியா அவர்களுக்கும் நேற்று 13ஆம் தேதி செப்டம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை திருமண பந்தத்தில் இணைந்துள்ளார்கள். அந்த தம்பதிகள் இன்று போல் என்றும் எல்லா செல்வங்களும் பெற்று தீர்க்க சுமங்கலியாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க்கையின வாழ்த்தி மகிழ்வர்கள். அவருடைய அன்பு அப்பா ரவிச்சந்திரன், அன்பு அம்மா சுரூபா, அன்பு மாமா சிவராஜா, அன்பு மாமி கலாதேவி, தாயத்தில் வசிக்கும் அப்பம்மா மகேஸ்வரி, அண்ணா நிரோஷ் குடும்பம், தம்பி தினேஷ் குடும்பம், மன்னிக்கவும் தினேஷ் அவர் குடும்பம் அல்ல, அம்மம்மா திருமதி கந்தையா செல்லம்மா, மாமா சற்குணம் பவானி குடும்பம், உமைபாகன் புஷ்பமலர் மாமா குடும்பத்தினர், பெரியம்மா வள்ளிநாயகி குடும்பத்தினர், பெரியம்மா கிருபநாயகி ரவிக்குமார் குடும்பத்தினர் மற்றும் பெரியம்மா வனஷ நாயகி குணரத்னராஜா குடும்பம், மச்சாள்மார் மச்சான்மார் அண்ணாமார் அக்காமார் மற்றும் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் நல்லூர் முருகன் திருவருள் கொண்டு எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க்கையென வாழ்த்துகின்றார்கள். நித்திய திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட தம்பதிகளை, அதாவது ஹரிஸ் சௌமியா தம்பதிகளை டிஆர்டி தமிழ்லி குடும்பமும் 16 செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கின வாழ்த்தி மகிழ்கின்றோம். இப்பொழுது எங்களுடைய வதனி மோகன் அவர்கள் கேட்ட பாடல் வானலையில் மலர்கின்றது.

0: இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். மூன்றாவது பாடல் இல்லை, இந்த பாடலோடு தான் இணைத்துக் கொள்கின்றேன். வந்திருக்கும் அன்பு உறவு, வணக்கம். நலமாக இருக்கின்றோம் ராதா, நீங்கள்?
1: நாங்களும் அனைவருமே தாய் நிரலால நலமாக இருக்கின்றோம் அண்ணா. தாய் நிரல் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிக் கொண்டு நானும் வழிமுகம் கேட்ட பாடலோட நானும் இணைந்து கொள்கிறேன் அண்ணா.
0: நன்றி சௌதரி. உங்கள் குடும்பத்திற்கும் அண்ணியனுடைய திருவள்ளல் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விட வருவோம். நன்றி. அவர் ராதா கனகராஜா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். ஒலிக்கின்றது பாடல், இசைவேந்தன் ஞானலிங்கம் அவர்கள் பாடிய பாடல்.

0: ஒலித்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய பக்தி மாலை. பக்தி மாலை நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பித்த அன்னையனுடைய அடியார்கள் அனைவருக்கும் அன்னை அபிராமி வாசகி அவர்களுடைய அருட்கடாட்சம் அவர்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று அன்னையை வணங்கி கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது. பக்தி மாலை தொடர்ந்து ஒரு சில வர்த்தக விளம்பரங்களை தொடர்ந்து ஒரு மணியிலிருந்து 1:30 வரை சித்ரா பவன் அவர்களுடைய இன்றைய நிகழ்ச்சி வானொலியில் மலரும் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் உறவுகளே
1: அப்பா, இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கி விட்டு மாதம் கூட ஆகல, ஒழுங்கா வேலை செய்யல, என்ன செய்யறது?
2: அப்பா, இந்த தப்புல பணம் ஒண்ணும் வரதில்ல அப்பா. இந்த ஹெட்போன் உடைஞ்சு போச்சு.
3: சரி சரி, இந்த காரும் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய் தான். ஜோயின் போன் நம்பரை சொல்லுங்க அப்பா.
4: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0772-81-88-14. மறந்து விடாதீர்கள் ஜோய், 0772-81-88-14.

0: தஞ்சை நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்பிடிப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. செல் நகரில் எம்மவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொரிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனம் உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 அவனியோ டு மார்சல் 77500. செல் தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் 01 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 6 67 20 40 சைபர்.
1: ஒரு கவிதை சொல்வாயா?
2: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
3: எத்தனை பேருக்கு?
2: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
3: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வரணும்னாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
2: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
4: என்ன சமயலோ
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவனியோ பிரசிடன்ட் வில்சன் 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி 01 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. பரிசுலாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவு பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 ரூ கை பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 1:02, ஐக்கிய ராஜ்யத்தில் 12:02. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானலையில் மலர்கின்றது. இன்றைய நேர் நிகழ்ச்சியினை கேட்பதற்கு ஆவலோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக கலகலப்பா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு, திங்கள் புதன் ஆகிய 2 நாட்களில் நேயர்களின் ஆக்கத்தின் ஊடாக 1:30 to 1:30 வானொலியில் வலம் பெறுகின்றது இன்றைய நேயர். இன்றைய நேராக இன்று சித்ரா பவன் அவர்கள் நோர்வே ஓஸ்லோவில் இருந்து பிரதி ஊடாக கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றார். அவர்களுக்கும் இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, சித்ரா பவன் அவர்களுடைய இன்றைய நேர் நிகழ்ச்சியை மட்டுமல்ல அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானொலிக்கு எடுத்து வருகின்றார் எமது அன்புறவு பிரான்சில் வசிக்கும் சர்க்குடும்ப வாணி குடும்பத்தினர். அவர்களுடைய உறவுகள், அதாவது தாயகத்தில் கோப்பாயை பிறப்பிடமாக கொண்டவர் லண்டனில் வசிக்கும் ரவிச்சந்திரன் சொரூபா தம்பதிகளின் செல்வ புதல்வன் ஹரிசா அவர்களுக்கும், தாயகத்தில் வல்வெட்டியை சேர்ந்த லண்டனில் வசிக்கும் சிவராஜா கலாதேவி தம்பதிகளின் செல்வ புதல்வி ஷம்யா அவர்களும் நேற்று திருமண பந்தத்தில் இணைந்து கொண்டார்கள். அந்த தம்பதிகள் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக தீர்க்க சுமங்கலியாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கையென டிஆர்டி தமிழொலி குடும்பமும் வாழ்த்தி மகிழ்கின்றது. அவர்களின் குடும்பங்களும் வாழ்த்தி மகிழ்கின்றது. அந்த வகையில் சித்ரா பவன் அவர்கள் எழுதி அனுப்பிய இன்றைய நேர் நிகழ்ச்சியை பார்ப்போம். தாயகத்தில் வேலனை மேற்கை பிறப்பிடமாக கொண்ட நான் நாட்டு சூழ்நிலை காரணமாக நாட்டை விட்டு வெளியேறி எனது அன்பு கணவர் பிள்ளைகள் பேர பிள்ளைகளுடன் கடந்த 32 வருடங்களாக நோர்வே ஓஸ்லோவில் வாழ்ந்து வருகின்றேன். இயற்கை எழில் கொஞ்சும் மலை அழகும் கடல் அழகும் மலையிலிருந்து நீர்பாயும் அழகும் என்னை கொள்ளை கொண்ட நாட்டில் வாழ்ந்து வருகின்றேன். எனக்கு ஆசைக்கொரு ஆணும் மன்னிக்கவும் ஆசைக்கொரு பெண்ணும் ஆஸ்திக்கொரு ஆணும் என 2 பிள்ளை செல்வங்கள், 2 பேரக்குட்டிகளோடு வாழ்ந்து வருகின்றேன் மிகவும் சந்தோஷமாக. எனது பொழுதுபோக்கு வீட்டில் அமைந்துள்ள பல்கனியில் வீட்டு தோட்டம் அமைத்தல், பூக்கள் வளர்ப்பது, மாலை கட்டி இறைவனுக்கு அர்ப்பணிப்பது, டிஆர்டி தமிழொலி நிகழ்ச்சிகள் கேட்பது, நிகழ்ச்சிகளுக்கு ஆக்கங்களை எழுதி அனுப்புவது என்பன எனது பொழுதுபோக்காகும். எனக்கு பிடித்த நடிகர் கமல்ஹாசன், ஸ்ரீதேவியை ஜோடியை நன்றாக பிடிக்கும். பாடகர்கள் டி எம் சவுந்தரராஜன், எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசிலா, ஜானகி, வாணியம்மாவின் குரல்களில் வந்த பாடல்களை நான் நன்றாக விரும்பி மகிழ்ந்து கேட்பேன். இன்று 14 எனது அன்பு மகன் ஆசை கொண்டு சொல்லிவிட்டேன் அல்லவா, அந்த மகன் உதித்த நாளில் இப்பாடல்களை தெரிவு செய்திருக்கின்றேன் ஆசையாக கேட்டு மகிழ்வதற்கு. 10 மாதங்கள் கருவறையில் சுமந்து இரவு பகல் பாராமல் கண்விழித்து கடவுளை இருகரம் கூப்பி கேட்ட என் ஆண் பிள்ளை கடவுளருளால் என்றும் நல்லாக இருக்க வேண்டும் என்று ஸ்ரீ ஜெயதுர்க்கை அம்மனையும் பிரார்த்தித்து கொண்டு பாடல்களின் நிகழ்ச்சிக்குள் நுழைகின்றேன். இன்றைய நேரில் நான் விரும்பி கேட்கும் 1வது பாடல் அன்னையின் ஆசைகளில் ஒன்றல்ல 2 என்ற வாணியம்மாவினுடைய இனிமையான குரலில், கவிஞர் வாலி அவர்களின் கவி வரியும் இசைஞானி அவர்களின் இனிமையான இசையில் ஒலிக்கின்றது. பிள்ளையை பெற்ற ஒவ்வொரு தாய்மாரின் இயக்கத்தை பாடலாக இயற்றியுள்ளார் கவிஞானி வாலி. அதனால் இந்த பாடலையும் எனக்கு கேட்க ஆசையாக இருக்கின்றது. அதனால் இப்பாடலை எனது 1வது பாடலாக, என் பிள்ளைக்காக நான் எழுதிய பாடலை கேளுங்கள் அன்பு உறவுகளை எல்லோரும் சேர்ந்து கேட்போம்.

தாயினுடைய ஆசையே பாடலாக வாலியவர்கள் இயற்றியிருக்கிறார். ஒவ்வொரு தாயும் நினைக்கின்றதான பிள்ளைகளால் செய்து முடிப்பதில்லை, அது இறைவனுடைய விதியிலே அமைந்திருக்க வேண்டும் என்ற தலையில் என்ன நடக்கும் என்பதை கடவுள் எழுதியிருந்தால் தான் நிச்சயமாக அது நடக்கும் என்று நினைக்கின்றேன். சித்ரா, உங்கள் ஆசைகளுக்கும் நன்றிகள். அன்பான பாடல், நானும் இன்றுதான் இந்த பாடலை கேட்கின்றேன். சித்ரா வக்கத்தை விட்டு சொல்லுகின்றேன். சரி, சித்ராவுடைய பாடல் தெரிவில் இரண்டாவது. அன்புறவுகளை நீங்களும் இன்றைய நிகழ்ச்சியில் பிரதியூடாக இப்படி அழகழகாக எழுதி அனுப்புங்கள். அன்புறவுகளை நானும் வாசித்து அளிப்பதற்கு தயாராக இருக்கின்றேன். வைபரூடாகவோ அது மின்னஞ்சலூடாகவோ எழுதி அனுப்பிவிட்டால் நிச்சயமாக ராஜானை விழுத்து வாங்குவேர் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவிக்கின்றேன். இந்த பாடல்களை தெரிவு செய்யுங்கள். உங்களை பற்றிய அறிமுகத்தோடு, உங்களுடைய பொழுதுபோக்கு, உங்களுக்கு பிடித்த நடிகர் பாடகர், அதெல்லாத்தையும் எழுதி அனுப்புங்கள். அன்பு உறவுகளை ஒன்று விடாமல் எழுதுங்கள். வாசிப்பதற்கு நாங்கள் 25 நிமிடம் இருக்கின்றது. இன்று இடையிலாக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரி சித்ரா பவன் தெரிவு செய்யும் இரண்டாவது பாடல் வால்டர் வெற்றிவேல் திரையிலிருந்து பூங்காற்று இங்கே வந்து வாழ்த்தும் என்ற பாடல். பாடல் வரிகளை இயற்றியுள்ளார் கவிஞானி வாலி. பாடலை பாடியுள்ளார்கள் மனு சுனந்தா குழுவினர். இப்பாடலுக்கு இசையமைத்துள்ளார் இசைஞானி இளையராஜா. இதுவும் தாய் தந்தைமார்கள் ஒரு குடும்பமாக இருந்து பிள்ளையை வாழ்த்தி பாடும் பாடல். இப்பாடலை எனக்காக ஒரு முறை ஒலிபரப்புங்கள் என்று அன்போடு கேட்டு எழுதியிருக்கின்றார் அன்பு சகோதரி சித்ரா பவன் அவர்கள். இதோ சித்ரா பவன் உங்கள் இல்லம் தேடி வருகின்றது, கேட்டு மகிழுங்கள்.

நேரம் சரியாக 1:17 ஐக்கியராச்சியத்தில் 12:17 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நேயர். இன்றைய நேயராக இன்று பிரதியூடாக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் அன்பு சகோதரி சித்ரா பவன் அவர்கள். நோர்வேயிலிருந்து அவர்களுக்கும் உமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, சித்ரா பவன் போல் நீங்களும் 5 பாடல்களை தெரிவு செய்யுங்கள், அந்த பாடல்களை விரும்புவதற்கான காரணத்தையும் எழுதி எங்களுடைய வாட்ஸ்அப்புக்கோ அல்லது வைபருக்கோ அல்லது எங்களுடைய மின்னஞ்சலுக்கோ அனுப்பி வைத்தால் நிச்சயமாக நாங்கள் அசத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். திங்கள் புதன் ஆகிய 2 நாட்கள் 1:00 1:30 வரை இடம்பெறுகின்றது. சித்ரா பவன் தெரிவித்ததற்கு 3வது பாடல் அன்புறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் பிரதி திங்கள் புதன் கிழமைகளில் 1:30 வரை இன்றைய நேர் நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் 5 பாடல்களை தெரிவு செய்யுங்கள். உங்கள் அறிமுகத்தோடு எழுதி வைபரூடாகவோ அல்லது மின்னஞ்சலுக்கோ அல்லது வாட்ஸ்அப்புக்கோ எழுதி அனுப்பி வைத்தால் நிச்சயமாக நாங்கள் வந்த ஒழுங்கின் பிரகாரம் உங்கள் பாடல் தெரிவுகளை ஒலிபரப்புவோம். அன்பூர்வங்களே, சித்ரா பவன் அவர்கள் தெரிவு செய்யும் 3வது பாடல் குரு நம்ம ஆளு என்ற திரையிலிருந்து வானம் வந்து வாழ்த்தும் என்ற பாடலை ஹரிஸ் அவர்கள் பாடியிருக்கின்றார்கள். இப்பாடலை நண்பர்கள் வாழ்த்தும் பாடல் போல் நீண்ட பாடல் காட்சி அமைந்துள்ளது. இதனால் இப்பாடலையும் அவருடைய நண்பர்கள் எல்லோரும் அவரை வாழ்த்தி வணங்கியிருப்பார்கள். உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லோருமே வாழ்த்தியிருப்பார்கள். அந்த வாழ்த்தும் அவருக்கு கிடைக்க வேண்டும், கிடைத்து அவர் நல்லா இருக்க வேண்டும் என்று ஒரு தாயின் மனம் வாழ்த்துகின்ற வாழ்த்து தான் தனியனுக்கு பெரும் வாழ்த்து. அந்த தாயினுடைய வாழ்த்தை நீங்கள் கொடுத்தாலே போதும் சித்ரா. அந்த வகையில் நீங்கள் தெரிவு செய்த 3வது பாடல் உங்கள் இல்லம் தேடி வருகின்றது குருநம்மாளு திரையிலிருந்து.

0: ஃப்ரிட்ஜ் வாங்கி விட்டு மாதம் கூட ஆகல, ஒழுங்கா வேலை செய்யல. என்ன செய்யறது
1: அப்பா? இந்த தப்புல பணம் ஒன்றும் வரதில்ல அப்பா. இந்த ஹெட்போன் உடைஞ்சு போச்சு.
2: சரி சரி, இந்த காரும் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய்தான். ஜோயின் போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
3: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0782 81 88 14. மறந்து விடாதீர்கள் ஜோய், 0782 81 88 14.
4: இந்திய தமிழில் அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள். பிரான்சில் வசிக்கும் சர்க்குணம் பவானி குடும்பத்தினர் அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, லண்டனில் வசிக்கும் ரவிச்சந்திரன் சொரூபா தம்பதிகளினுடைய செல்வ புதல்வன் ஹாரிஸ் அவர்களுக்கும், தாயகத்தில் வல்வெட்டி லண்டனில் வசிக்கும் சிவராஜா கலாதேவி தம்பதிகளின் செல்வ புதல்வி ஷம்யா அவர்களும் நேற்று திருமண பந்தத்தில் இணைந்து கொண்டார்கள். அந்த தம்பதிகள் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக தீர்க்க சுமங்கிலியாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கையென அன்பு உறவுகளும் வாழ்த்தி மகிழ்கின்றார்கள். அதேபோல் டிஆர்டி தமிழொலியில் பணிபுரிகின்ற அன்பு உறவுகளும் வாழ்த்தி மகிழ்கின்றார்கள். இன்றைய நேராக இன்று பிரதி ஊடாக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் சித்ரா பவன் அவர்கள் நார்வேயிலிருந்து. அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, அவர் தெரிவு செய்திருக்கும் 4வது பாடல் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய ஆனந்தம் ஆனந்தமாக பாடலை பொங்கும் வீடு ஆனந்தமாக ஒரு பாடலை கேட்டிருக்கிறார். அந்த பாடல் அது ஆனந்தம் பொங்கும் வீடு, அந்த வீடு ஆனந்தமாக பொங்கற்றும் என்று கண்ணுக்கு கண்ணான படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் சுஜாதா இணைந்து பாடிய பாடல் இது. எனது பிள்ளைகளை பிள்ளையை தூக்கி வளர்த்த மாமாக்களுக்காக இப்பாடலை விரும்பி கேட்கின்றேன் என்று எழுதியிருக்கின்றார். அந்த பாக்கியம் எனக்கும் இல்லை. சரி, பாப்பம் சித்ரா தொட்டு தூக்கி பாலூட்டி வளர்த்த அன்பு மாமாக்கள் அந்த குடும்பங்களுக்கு எல்லோருக்குமே அந்த பாடல் இணைந்து எல்லாரும் கேட்பார்கள் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் அந்த பாடல் இப்பொழுது வானொலியில் மலர்கின்றது.

உங்களுக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய நேர் ஆனந்தம் ஆனந்தமாக உங்கள் அனைவரையும் மகிழ்வித்த சித்ரா பவனுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மதிய பிரதான செய்திக்கு வழிவிட்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம். புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்திருக்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலுலகம் இணையத்தின் ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலுலகம்
3: NWLULAGA நூலுலகம் நூலுலகம்.
4: ரெண்டு கையிலும் தூக்கியலாம தூக்கி கொண்டு வரீங்க, அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
5: ஐயோ ராஜான லாச்சப்பிலுக்கு வந்த நான் வீட்டு கறி இருக்கு, அங்க போய் போத்தனா. ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பாக்க மாட்டீங்க மரக்கறிய.
6: இதுதான்
5: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
4: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
5: விடாதீங்க, போங்க போங்க.
7: ஆம் அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
8: 11 à 13 rue Caille 75 000 du Paris
7: VT Superstore Gare La Gonesse Sasselil
8: 5 rue Marcel Cerdan 95 140 Gare Jolie Gonesse
7: Mélodie et Tordre Gélec VT Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibisi Lacam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் ஸ்ட்ராஸ் 3098 சுவிஸ்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் மத்திய பிரதான செய்திகள். மத்திய பிரதான செய்திகளில் இலங்கை செய்திகளுக்கு அனுப்பி தருகின்றார்கள் இணையத்தின் ஊடாக நூல்களை விட்டு வருகின்ற நூலுலகம் டாட் காம் இணையதளத்தினர். இந்திய செய்திகளுக்கு அர்ச்சனை வழங்குகிறார்கள் பாரிஸ் லாஷிப்பிலில் அமைந்திருக்கும் பி டி கேஷங்கரி, கிராஸ்லே போனிஸில் அமைந்திருக்கும் பி டி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டு செய்திகளுக்கு அர்ச்சனை தருகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி சுவாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பி டி எஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். அனுராதபுரத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுன நடத்திய மாபெரும் மக்கள் பேரணியானது அரசாங்கத்திற்கு எதிரான மக்கள் போராட்டமாக அமையாமல் ஊழல் குற்றச்சாட்டுக்கு பயந்து சட்டம் மற்றும் நீதித்துறைக்கு எதிராக தொடுக்கப்பட்ட ஒரு கூச்சலாகவே இருந்தது என்று ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் இணை அழைப்பாளர் நிருஷகுமார் தெரிவித்தார். பொதுவாக ஒரு எதிர்க்கட்சி அரசாங்க எதிர்ப்பு பேரணி என கூறி நடத்தப்பட்ட இந்த நிகழ்வில் விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள், நெல்லுக்கான நியாயமான விலை, மீனவர்கள் மற்றும் வர்த்தகர்களின் சிரமங்கள், எரிபொருள் மற்றும் மின்சார கட்டண குறைப்பு போன்ற எந்த ஒரு அடிப்படை மக்கள் நலன் குறித்தும் மேடையில் பேசிய பேச்சாளர்கள் எவருமே பேசவில்லை. மாறாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு, குற்றப்புலனாய்வு பிரிவு, போலீஸ் பிரிவு மற்றும் நீதிமன்றங்கள் தங்களுக்கு எதிராக முன்னெடுக்கும் சட்ட நடவடிக்கைகளில் இருந்து தப்பிப்பதையும் கைதுகளில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதையுமே முதன்மை நோக்கமாக கொண்டு உரையாற்றினர். மேலும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் 2011 பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் எல்டிடி அமைப்பானது தடை செய்யப்பட்ட அமைப்பாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. அந்த சட்டத்தின்படி தடை செய்யப்பட்ட அமைப்பின் சின்னங்களை பயன்படுத்துவது, அதன் உறுப்பினராக இருப்பது, அந்த அமைப்பை ஊக்குவிப்பது அல்லது அதற்கான கூட்டங்களை நடத்துவது என்பன முற்றிலும் சட்டவிரோதமானது ஆகும். ஆனால் அதே மஹிந்த ராஜபக்ஷ மேடையில் அமர்ந்திருக்கையில் அர்ஜுன என்பவர் மேடையில் ஏறி தடை செய்யப்பட்ட அமைப்பை பிரதிநிதிப்படுத்தி உரையாற்றியுள்ளார். அதனை பார்த்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆதரவாளர்களும் தலைவர்களும் ஆதரவாக கைதட்டி வரவேற்பு அளித்துள்ளது. நாட்டின் அரசியலமைப்பையும் பயங்கரவாத தடை சட்டத்தை மிக மோசமாக மீறும் செயலாகும். அதேவேளை இத்தனை காலம் தங்களை தேசியவாதத்தின் பாதுகாவலர்கள் என்றும் ராணுவத்தினரை பாதுகாத்தவர்கள் என்றும் கூறி அரசியல் செய்ய வந்த விமல் வீரவன்ஷ, உதய கமல் வில மற்றும் திஸ்ட குட்டியாராட்சி போன்றவர்கள் மேடையில் தடை செய்யப்பட்ட அமைப்பிற்கு ஆதரவாக உரையாற்றப்பட்ட போது அதை தடுத்து நிறுத்தாமல் மௌனம் சாதித்ததுடன் கீழிருந்த ஆதரவாளர்களும் அதற்கு கைதட்டி வரவேற்றுள்ளனர். இது அவர்களின் போலி தேசியவாதத்தையும் அரசியல் சுயநலத்தையும் அம்பலப்படுத்துகிறது. நாட்டின் இறையாண்மை மற்றும் தேசிய பாதுகாப்பை சீர்குலைக்கும் வகையிலும் தடை செய்யப்பட்ட அமைப்பை ஊக்குவிக்கும் வகையிலும் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தமைக்காக குற்றப்புலனாய்வு துறை மற்றும் போலீஸ் மா அதிபரிடம் உடனடியாக அவசர புகார் அளிக்கப்பட உள்ளது. இத்தகைய சட்டவிரோத செயல்களுக்கு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 20 ஆண்டுகளுக்கு மேலான சிறை தண்டனை விதிக்கப்பட முடியும். சுயநல அரசியல் லாபத்திற்காகவும் ஊழல் குற்றச்சாட்டில் இருந்து தப்பிக்கவுமே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினர் நாட்டின் பாதுகாப்பை பந்தய பொருளாக ஆக்கியுள்ளனர். நாட்டில் இடம்பெற்ற ஊழல் மற்றும் மோசடிகளுக்கு தண்டனை வழங்கக்கூடாது என கூறி திருடுகளை பாதுகாப்பதற்கு முயற்சிக்கும் சிறியதொரு பிற்போக்குத்தனமான சிந்தனை கொண்ட குழுவே சமூகத்தில் எஞ்சியுள்ளது என ஜனாதிபதி ஆண்ட்ரூ குமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் கட்டக திகிலிய பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இத்தகைய சிந்தனை கொண்ட சிறியதொரு குழுவையே அனுராதபுரத்தில் நாம் கண்டோம். திருநாளும் பரவாயில்லை, சிறைக்கு அனுப்ப வேண்டாம் என்றும் எங்கள் திருடன் எங்களுக்கு போதும் என்றும் கூறிக்கொண்டு கைதட்டி உள்வாதிகளுக்கு பின்னால் செல்லும் பிற்போக்குத்தனமான சிந்தனை கொண்ட குழுவினர் நாட்டிலேயே மிகவும் குறைந்த எண்ணிக்கையிலேயே உள்ளார்கள். ஊழல்வாதிகளுக்கும் மோசடி செய்பவர்களுக்கும் தண்டனை வழங்க வேண்டாம் என கூறுபவர்கள் எங்குமே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள். அரசாங்கம் என்ற ரீதியில் சட்டத்தை முறையாக நடைமுறைப்படுத்தி மோசடிக்காரர்கள், ஊழல்வாதிகள் மற்றும் குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனையை வழங்குவதற்கான வலுவான கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது என ஜனாதிபதி ஆண்ட்ரூ குமார திசநாயக்க மேலும் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் பிற்போடுவதற்கு திட்டமிட்டு செயற்பட்டு வருகிறது. அதனாலே மாகாண சபை தேர்தலை நடத்துவது தொடர்பில் ஆராய்ந்து தீர்மானிக்க அமைக்கப்பட்ட பாராளுமன்ற செயற்குழுவை புறக்கணிக்க எதிர்க்கட்சிகள் தீர்மானித்தது. அத்துடன் அரசாங்கத்திற்கு 75% மக்கள் ஆதரவு இருப்பதாக இருந்தால் அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நடத்தி காட்டட்டும் என ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்தார். மாகாண சபை தேர்தலை ஒரு வருட காலத்தில் நடத்துவதாக அரசாங்கம் மக்களுக்கு அளித்த பிரதான வாக்குறுதியாகும். இரண்டு வருடங்கள் கடந்தும் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கத்திற்கு எந்த யோசனையும் இல்லை. அதனால் இன்று மாகாண சபைகள் செயலிழந்துள்ளது. மாகாண சபைகள் ஆளுநரின் கீழ் நிர்வகிக்கப்பட்டு வருவது எந்த வகையிலும் அது பொருத்தமும் இல்லை, அது ஜனநாயகமும் இல்லை. அதே நேரம் அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை பிற்போடுவதற்கான தந்திரோபாயமாக பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை நியமித்தது. 9 மாதங்களாக தெரிவுக்குழு கூடியும் எந்த ஒரு இணக்கப்பாட்டுக்கும் வர முடியாமல் போயிருக்கிறது. நாளுக்கு நாள் பல்வேறு தந்திரோபாய திட்டங்களை மேற்கொண்டு அரசாங்கம் அந்த கூட்டங்களை குழப்புவதற்கு நடவடிக்கை எடுத்து வந்தது. அதனால் இதற்கு பிறகு குறித்த தெரிவுக்குழுவில் கலந்து கொள்வதில்லை. அதனை புறக்கணிப்பதாக இந்த தெரிவுக்குழுவில் பிரதிநிதிப்படுத்தும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் தீர்மானித்திருந்தது. அதே போன்று பாராளுமன்ற தெரிவுக்குழுவின் காலத்தை நீட்டிப்பதற்கு அரசாங்கம் கொண்டு வந்த பிரேரணைக்கும் எதிர்க்கட்சி எதிர்ப்பு தெரிவித்தது. ஏனென்றால் தொடர்ந்தும் மாகாண சபை தேர்தலை பிற்படுத்தி மக்களின் ஜனநாயக உரிமையை மீறி வருவதாலேயே இந்த தீர்மானத்தை மேற்கொண்டோம். அத்துடன் அரசாங்கத்துக்கு 75% மக்கள் ஆதரவு இருப்பதாக அரசாங்கம் பிரச்சாரம் செய்து வருகிறது. அப்படியானால் மாகாண சபை தேர்தலை பழைய முறைக்காவது நடத்தி காட்ட வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் தேர்தல் ஆணைக்குழு முன்வைத்துள்ள உத்தேச முறைமையில் தேர்தலை நடத்தலாம். ஆனால் இந்த எந்த முறையிலும் தேர்தலை நடத்தாமல் குறுகிய தந்திரோபாயங்களை கையாண்டு தேர்தலை பிற்போடுவதற்கே அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. மேலும் அரசாங்கம் நாடு பூராகவும் மக்கள் பேரணிகளை நடத்தி செல்கிறது. இதுவரை இடம்பெற்ற எந்த பேரணியிலும் மாகாண சபை தேர்தலை நடத்துவது தொடர்பில் ஜனாதிபதி ஒரு வார்த்தை கூட தெரிவிக்கவில்லை. அதே போன்று அரசாங்கம் மக்களுக்கு வாக்குறுதி அளித்த புதிய அரசியலமைப்பு தொடர்பிலும் ஜனாதிபதி வாய் திறக்காமல் இருக்கிறார். அதனை விடுத்து 21 தடவைகள் திருத்தப்பட்டு தெரியப்படுத்தப்பட்டுள்ள அரசியலமைப்பை 22வது தடவையாகவும் திருத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது என்றார். பழைய தேர்தல் முறைமை குறித்து 2017 குற்றச்சாட்டுகளை முன்வைத்த எதிர்க்கட்சியினர் இன்று அதே தேர்தல் முறைமையின் கீழ் மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். மாகாண சபை தேர்தல் முறைமையில் காணப்படும் சட்ட சிக்கலுக்கு தீர்வு காணப்பட்டவுடன் தேர்தல் நடத்தப்படும் என தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்கே தெரிவித்தார். அரசாங்கத்துக்கு எதிராக மக்களை ஒன்று திரட்டுவதாக குறிப்பிட்டுக் கொண்டு ஸ்ரீலங்கா பொஜன பெருமுன அனுராதபுரத்தில் கூட்டத்தை நடத்தினார்கள். அந்த மேடையில் சகல ஊழல்வாதிகளும் ஒன்றிணைந்தார்கள். கடந்த காலங்களில் ராஜபக்சேக்களுடன் முரண்பட்டுக் கொண்டிருந்த விமல் வீரவன்ச, உதய கம்மன்பில ஆகியோர் மீண்டும் மகிந்தவை தஞ்சமடைந்துள்ளார்கள். இவர்களின் அரசியல் கலாச்சாரமே இதுவே. சமத்துவவாத அரசியலில் ஈடுபடுவார்கள். கடந்த காலங்களில் இவர்கள் தமது சுயநல தேவைகளுக்காகவே அரசியல் செய்தார்கள். தற்போது மீண்டும் தமது சுயநல தேவைகளுக்காக மீண்டும் ஒன்றிணைந்துள்ளார்கள். மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சியினர் குறிப்பிடுகிறார்கள். 2017 எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அமைச்சு பதவி வகித்த நல்லாட்சி அரசாங்கம் தான் மாகாண சபை தேர்தலை நெருக்கடிக்குள்ளாக்கும் சட்டத்தை உருவாக்கியது. பழைய தேர்தல் முறைமை குறித்து 2017 குற்றச்சாட்டுகளை முன்வைத்த எதிர்க்கட்சியினர் இன்று அதே தேர்தல் முறைமையின் கீழ் மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். மாகாண சபை தேர்தல் முறைமையில் காணப்படும் சட்ட சிக்கலுக்கு தீர்வு காணப்பட்டவுடன் தேர்தல் நடத்தப்படும். முறையற்ற மற்றும் மோசடியான பழைய தேர்தல் முறைமையின் கீழ் மாகாண சபை தேர்தலை நடத்தினால் முறையற்ற அரசு நிர்வாகமே தோற்றம் பெறும். தேர்தல் முறைமைக்கு முரண்பாடற்ற வகையில் தீர்வு காணப்படும் என்றார். சபாநாயகர் கலாநிதி ஜகத் விக்ரமரத்னவுக்கு எதிராக பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர சர்வதேச மட்டத்தில் முறைப்பாடுகளை முன்வைத்துள்ளார். இதன்படி சர்வதேச பாராளுமன்ற ஒன்றியம், பொதுநலவாய பாராளுமன்ற சங்கம் மற்றும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் ஆகியோரிடம் அவர் எழுத்து மூலமான முறைப்பாடுகளை சமர்ப்பித்துள்ளார். கடந்த செப்டம்பர் 10 பாராளுமன்றத்தில் தாம் முன்வைக்க முயன்ற சிறப்புரிமை பிரச்சினையை எழுப்புவதற்கு சபாநாயகர் சந்தர்ப்பம் வழங்கவில்லை என்றும் அதற்கு இடையூறு ஏற்பட்டதாகவும் தெரிவித்து இந்த முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. இலங்கை தேசிய மின்சார அமைப்பில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம் 300 மெகாவாட் மின்சாரத்தை சேர்க்கும் நோக்கில் செயற்படுத்தப்படும் சூரிய மின்சக்தி திட்ட வரிசையில் 3வது திட்டம் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை தேசிய மின்சார அமைப்பில் இணைக்கும் தொடக்க விழா துறைமுகங்கள், சிவில் வானூர்தி போக்குவரத்து மற்றும் எரிசக்தி அமைச்சர் அருண்வ கர்ணாத்லக்க தலைமையில் நேற்று காலை வேங்கொடவில் நடைபெற்றது. இலங்கை முழுவதும் செயற்படுத்தப்பட உள்ள 300 மெகாவாட் கொள்வனவு கொண்ட தரைவழி சூரிய மின்சக்தி திட்டங்களில் முதல் முதலாக தேசிய மின்சார அமைப்பில் இணைக்கப்படும் திட்டம் இதுவாகும். இந்த திட்டத்தின் மூலம் 300 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய எதிர்பார்க்கப்படுவதுடன் இதனை ஹெலில் ஃபெனர்ஸ் லிமிடெட் நிறுவனம் செயற்படுத்துகிறது. எரிசக்தி அமைச்சகம் மற்றும் அதன் கீழ் இயங்கும் அமைப்புகளால் இந்த திட்டம் கண்காணிக்கப்படுவதுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதிகளில் தனியார் துறையில் பங்கேற்புடன் இதுபோன்ற புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் திட்டங்கள் செயற்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இந்த நிகழ்வில் உரையாற்றிய எரிசக்தி அமைச்சர் அனுரா கேமாத்திலுக்கு புதிய வடிவ எரிபொருட்களுக்காக ஆண்டுதோறும் அதிக அளவிலான அந்நிய செலாவணி நாட்டிலிருந்து வெளியேறுவதால் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் துறையை மேம்படுத்துவதன் மூலம் அந்த அந்நிய செலாவணியை நாட்டுக்குள் சேமிக்க முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். இத்தகைய திட்டங்கள் ஒரு முதலீடாகவும் அதேவேளையில் பொதுமக்களுக்கான சேவையாகவும் செயற்படுத்தப்பட வேண்டும் என அமைச்சர் சுட்டிக்காட்டியதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. இலங்கையில் எரிபொருள் விநியோகத்தில் ஈடுபட்டுள்ள தனியார் நிறுவனங்கள் தாங்கள் எதிர்கொள்ளும் நிதி நெருக்கடிகளை கருத்திற்கொண்டு செலவுக்கு ஏற்ப விலையை நிர்ணயிக்கும் சூத்திரத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்துமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பில் மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சருக்கு அமைச்சின் செயலாளருக்கும் ஒருங்கிணைந்த கோரிக்கை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தனியார் எரிபொருள் விநியோக நிறுவனம் ஒன்றின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் எரிபொருள் விலை உயர்வு மற்றும் கப்பல் போக்குவரத்து செலவுகள் அதிகரித்துள்ளதன் காரணமாக தனியார் விநியோகத்தர்கள் தற்போது 1 லிட்டர் டீசலுக்கு சுமார் 170 ரூபாய் நஷ்டத்தை சந்தித்து வருவதாக கூறப்படுகிறது. அத்துடன் அரசாங்கத்தினால் டீசல் லீட்டர் ஒன்றுக்கு வழங்கப்பட்ட 100 ரூபாய் மானியமும் பெட்ரோல் லீட்டர் ஒன்றுக்கு வழங்கப்பட்ட 20 ரூபாய் மானியமும் கடந்த ஜூலை மாதம் முதல் நிறுத்தப்பட்டதனால் எதிர்கால எரிபொருள் முன்பதிவுகளுக்கான நிதியை திரட்டுவதில் கடும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளதாக அந்த அதிகாரி மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக தடையற்ற எரிபொருள் விநியோகத்தை முன்னெடுத்துச் செல்வது சவாலாக மாறியுள்ளது. இதேவேளை எரிபொருள் நிரப்பும் நிலையங்களுக்கு குறைந்த அளவிலான எரிபொருள் தொகுதிகளே கிடைக்கப்படுவதாக ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் சில தனியார் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் டீசல் இல்லை என்று அறிவித்தல் பலகைகள் தொங்கவிடப்பட்டுள்ளதை அறிய முடிகிறது. இருப்பினும் இதுகுறித்து இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டிஜே ராஜகர்ணாவிடம் வினவிய போது எரிபொருள் கூட்டுத்தாபன எரிபொருள் நிரப்பும் நிலையங்களில் போதுமான அளவு எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாக அவர் உறுதியளித்துள்ளார். வடக்கு கிழக்கில் வறட்சி என்றாலும் மழை வெள்ளம் என்றாலும் மீனவர்களும் விவசாயிகளும் தான் பாதிக்கப்படுகிறார்கள். இதற்கு பிரதான காரணம் இங்குள்ள குளங்கள் புனரமைக்கப்படாதது. எனவே முதலில் வடக்கு கிழக்கில் உள்ள குளங்களை புனரமைக்குமாறு இபிடிபி கட்சி மற்றும் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அந்தநிலை ராஜ்குமார் ஜனாதிபதியிடம் விசேட வேண்டுகோள் விடுத்துள்ளார். வடக்கு கிழக்கில் நீண்ட காலமாக குளங்கள் புனரமைக்கப்படாதால் வறட்சி என்றாலும் மழை வெள்ளம் என்றாலும் மீனவர்களும் விவசாயிகளும் தான் பாதிக்கப்படுகின்றனர். எனவே இந்த குளங்களை தூர்வாரி அகலப்படுத்தி ஆழப்படுத்தி சரியான நீர் முகாமைத்துவம் செய்தால் வறட்சி என்றாலும் மழை வெள்ளம் என்றாலும் விவசாயிகள் பாதிக்கப்பட மாட்டார்கள். அவ்வாறே மீனவர்களின் வாழ்வாதாரம் பொதுமக்களுடைய சொத்துக்களுக்கும் பாதுகாக்கப்படும். எனவே நாட்டு ஜனாதிபதியிடம் விசேட வேண்டுகோள் விடுக்கிறோம். அத்தியாவசிய தேவைகள் உள்ள இடங்களில் மட்டும் அபிவிருத்தி பணிகளை மேற்கொண்டு 2 ஆண்டுகள் இந்த பணத்தை மீதப்படுத்தி வடக்கு கிழக்கில் உள்ள குளங்களை புனரமைக்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளுகிறோம். உதாரணமாக எங்களுக்கு ஒரு வாகனம் இருக்கிறது. அதன் முன் டயருக்கு காற்று போய்விட்டது. காற்று அடிப்பதற்கு ₹10, ஓட்டி ஓட்டுவதற்கு ₹100. எனவே ₹100 தேவைப்படுகிறது. அந்த வாகனத்துக்கு காற்று அடித்தால் ஒரு நாள் முழுக்க ஓட முடியும் என்பதற்காக அந்த வாகனத்தை ஓட்டி கொண்டிருக்கிறோம். அவ்வாறுதான் வடக்கு கிழக்கில் குளங்களை புனரமைக்காமல் விட்டால் மழை வெள்ள காலத்தில் வீதிகள் பாலங்கள் உடைக்கப்படும். அதன் பின்னர் நீங்கள் வீதிகள் பாலங்களை புனரமைப்பீர்கள். பின்னர் அடுத்த மாரிக்கால மழை வெள்ளத்தில் மீண்டும் பாலம் வீதிகள் உடைக்கப்படும். பொதுமக்களின் சொத்துக்கள் பாதிக்கப்படும். இதற்கு இழப்பீடு கொடுக்க வேண்டி வரும். எனவே ஜனாதிபதியின் ஆலோசகர்கள் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் அதன் உறுப்பினர்கள் இதை ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு சென்று இந்த குளங்களை புனரமைக்க வெகு விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதனை தவறும் பட்சத்தில் தொடர்ச்சியாக மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படும் என தெளிவாக சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அபிவிருத்தி என்று சொன்னால் மக்கள் நடமாடும் நடமாட்டம் பெற்ற பகுதிகளில் கட்டிடங்களை அமைப்பது, விளையாட்டு மைதானங்களை புனரமைப்பது, கோவில்களுக்கு நிதி ஒதுக்குவது, இதை தவிர வேறு ஒன்றும் தெரியாது. பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு ஒரு தொழிற்சாலைகளை அமைத்து ஒரு 10 அல்லது 20 இளைஞர் யுவதிகளுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கலாம். அதை விடுத்து அந்த பணங்களை வாங்குவர்களுக்காக மைதானங்களை ஆலயங்களுக்கு செலவு செய்வார்கள். இவ்வாறு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு காலகாலமாக மட்டக்களப்புக்கு ஒதுக்கப்பட்ட மக்களின் பெரும் தொகை வரிப்பணமானது வீண் விரயமாக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக கடந்த காலத்தில் இரா சாணக்கியனுக்கு ஒதுக்கப்பட்ட 400 மில்லியன் ரூபாவில் கோட்டை கல்லாட்டில் கூட்டுறவு கட்டிடம் புனரமைக்க என, சுனாமி காலத்தில் பாதிக்கப்பட்டு யாருடையது என இதுவரை தெரியாத ஒரு பழைய கட்டிடத்திற்கு 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டது. இந்த கட்டிடத்திற்கு வர்ணம் பூசி மெழுகி கதவும் இல்லை, ஜன்னலும் இல்லை. இது புனரமைப்பு பூர்த்தி செய்யப்பட்டதா, நிதியும் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் அறியும் சட்டத்தினூடாக காட்டப்பட்டு 2 வருடங்களாகியும் இதுவரை மக்களின் பயன்பாட்டிற்கு கையளிக்கப்படாமல் பாலடைந்துள்ளது. இவ்வாறு மக்களின் வேலைப்பணத்தில் 50 லட்சம் ரூபாய் செலவு செய்த இந்த கட்டிடம் கடந்த 6 மாதத்திற்கு முன்னர் வாடகைக்கு விடப்படும் என அங்கு ஒரு பதாதை தொங்க விடப்பட்டிருந்தது. இது உண்மையில் கூட்டுறவு சங்கத்திற்கு சொந்தமானதா, இந்த காணி உறுதி யாருடைய பெயரில் உள்ளது என இவைகள் விசாரிக்க விசேட குழு ஒன்றை நியமித்து விசாரணை செய்ய வேண்டும். இவ்வாறுதான் இரா சாணக்கியன் கடந்த கால ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் வழங்கப்பட்டிருந்த 400 மில்லியன் நிறைய வேலை திட்டங்கள் பூர்த்தி செய்யப்படாமல் பூர்த்தி செய்வதாக நிதி பெறப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அப்போது களுவாஞ்சிக்குடி பிரதேச செயலாளராக இருந்த பிரதேச செயலாளர் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக விசாரணை மேற்கொள்ள வேண்டும். அதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபுவிடம் கோரிக்கையை முன்வைக்கிறோம். இந்த கைவிடப்பட்டுள்ள கோட்டை கல்லாறு கூட்டுறவு கட்டிடத்தை கையகப்படுத்தி மக்கள் தேவை கருதி பயன்பாட்டிற்காக பயன்படுத்தப்பட வேண்டும். இந்த நிலையில் தரவ பேச்சு மழை தொடங்க உள்ளது. இலங்கைக்கு 3 பாரிய தாளமுக்கம் ஏற்படும் எனவும், இதனால் பாரிய மழை வெள்ள அனர்த்தம் ஏற்படும் என வானிலை ஆய்வாளர் நாகமுத்து பிரதீபன் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே எல்லா இடங்களில் இருந்தும் வழிந்து ஓடிவரும் வெள்ள நீர் இந்த பார மீன்மடு திராய்மடு பகுதிக்கு வந்து கடைசியாக முகத்துவாரம் ஊடாக கடலுக்குள் செல்லும். இவ்வாறான நிலையில் கடலுக்கு செல்லும் பிரதான வடிகான்களின் சாய்ப்பையும் புல்லும் முளைத்து நீர் வழிந்தூட முடியாதவாறு வடிகான்கள் அடைந்து கிடக்கிறது. எனவே இதில் மட்டு மாநகர சபை முதல்வர் கூடிய கவனம் செலுத்தி வடிகான்களை துப்புரவு செய்ய வேண்டும். அவ்வாறு துப்புரவு செய்யாவிடின் வெள்ள நீர் வழிந்து கடலுக்கு செல்ல முடியாது. மீனவர்கள் செறிந்து வாழும் பாலமீன் மடு திராய் மடு வெள்ளத்தில் மூழ்கும். இதனால் பாதிக்கப்பட்டால் மட்டு மாநகர சபை முதல்வரே முழு பொறுப்பும் கூற வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த மாதம் அங்குலான கடற்கரையில் விபத்துக்குள்ளான இலங்கை கடற்படைக்கு சொந்தமான P4447 என்ற அதிவிரக தாக்குதல் படகு சிக்கலான நடவடிக்கைக்கு பின்னர் வெற்றிகரமாக மீட்கப்பட்டுள்ளது. கடந்த August 15 வழக்கமான கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது இந்த படகு விபத்துக்குள்ளானது. சுமார் 80 அடி ஆழத்தில் மூழ்கியது. இதனைத் தொடர்ந்து கடற்படை, விமானப்படை, காவல்துறை மற்றும் உள்ளூர் கடல் தொழிலாளர்களின் உதவியுடன் முன்னெடுக்கப்பட்ட கூட்டு தேடுதல் நடவடிக்கையின் மூலம் படகில் இருந்த 11 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டிருந்தனர். தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் பலனாக விபத்தை அடுத்து காணாமல் போயிருந்த படகின் 2ஆம் நிலை அதிகாரி கடந்த 4ஆம் தேதி உடலமாக மீட்கப்பட்டிருந்தார். இதன் மூலம் மீட்பு பணியின் முதற்கட்டம் நிறைவடைந்திருந்தது. அதனைத் தொடர்ந்து கொந்தளிப்பான கடல் அலைகள் மற்றும் சவாலான கடல் அடி சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் கடற்படையின் விசேட பிரிவினர் படகை மீட்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். பொறியியல், மின்சார மற்றும் இலக்கணியல் துறை சார்ந்த நிபுணர்களின் ஒருங்கிணைப்பில் விசேட சாதனங்களை பயன்படுத்தி கடந்த 11ஆம் தேதி படகு கடலின் மேல் பகுதிக்கு கொண்டு வரப்பட்டது. பின்னர் அந்த படகு கொழும்பு துறைமுக கப்பல்துறை வளாகத்துக்கு பாதுகாப்பாக இழுத்து வரப்பட்டதாக கடற்படை தெரிவித்துள்ளது. இலங்கையில் விசமாய்க்கடி நோயை கட்டுப்படுத்துவதற்கும் நாய்களின் தொகையை முறைப்படுத்துவதற்குமான விசமாய்க்கடி ஒழிப்பு மற்றும் நாய்கள் பதிவு சட்டம் மூலம் வேக்கமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த புதிய சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அமலுக்கு வரும் பட்சத்தில் தற்போது நடைமுறையில் உள்ள விசமாய்க்கடி நோய் கட்டளை சட்டம் மற்றும் நாய்கள் பதிவு கட்டளை சட்டம் ஆகிய இரண்டும் ரத்து செய்யப்படும். இதன்படி 6 வாரங்களுக்கு மேற்பட்ட நாய்களின் உரிமையாளர்கள் ஆண்டுதோறும் தமது நாய்களுக்கு விசமாய் நோய் தடுப்பூசியை செலுத்துவதுடன் உரிய உள்ளூராட்சி மன்றங்களில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். பதிவின் பின்னர் உள்ளூராட்சி மன்றத்தினால் பதிவு எண் மற்றும் சான்றிதழ் வழங்கப்படும். பரிசோதனையின் போது அதிகாரிகளிடம் உரிய சான்றிதழ்களை சமர்ப்பிக்க தவறினால் முதற்கட்டமாக 14 நாட்கள் அவகாசம் வழங்கப்படும். நியாயமான காரணங்கள் இருப்பின் மேலும் 14 நாட்கள் அவகாசம் அளிக்கப்படும். இருப்பினும் குறிப்பிட்ட காலத்துக்குள் சான்றிதழ்களை சமர்ப்பிக்க தவறினால் பதிவு கட்டணத்துடன் 2000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். ஆதரவற்ற நாய்களை பொறுத்தவரையில் அவற்றுக்கு கருத்தடை செய்து அவை குணமடைந்த பின்னர் மீண்டும் பிடிபட்ட இடத்திலேயே கொண்டு சென்று விடுவிப்பதை உள்ளூராட்சி மன்றங்கள் உறுதி செய்ய வேண்டும். அதே போன்று வணிக ரீதியான நாய் வளர்ப்பு மையங்கள் உள்ளூராட்சி மன்றங்களிடம் உரிமம் பெற வேண்டும் என்பதுடன் விதியை மீறினால் 10,000 ரூபாய் அபராதம் அல்லது 2 மாத சிறை தண்டனை விதிக்கப்படும். பொது இடங்களில் நாய்களை கைவிடுவதும் விசநாய்க்கடி நோயால் பாதிக்கப்பட்ட நாய்களை பராமரிப்பதில் தவறிழைப்பதும் தண்டனைக்குரிய குற்றமாகும். இதற்கு 10,000 ரூபாய் வரை அபராதம் மற்றும் 3 மாத சிறை தண்டனை விதிக்கப்படலாம். அத்துடன் நாய்கள் மனிதர்களையோ அல்லது பிற விலங்குகளையோ தாக்கினால் ஏற்படும் சேதங்களுக்கு உரிமையாளரே சட்டபூர்வமாக பொறுப்பேற்க வேண்டும். மேலும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நாடு தழுவிய ரீதியில் நாய்களுக்கான கணக்கெடுப்பை நடத்தவும் இந்த சட்ட மூலத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மேற்காசிய பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள பதட்டமான சூழ்நிலை காரணமாக கொழும்பு மற்றும் துபாய் இடையிலான தமது விமான சேவைகளை தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கு பிசிஆர் விமான நிறுவனம் தீர்மானித்துள்ளது. இந்த இடைநிறுத்த நடவடிக்கை கடந்த 6ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்துள்ளதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. பிராந்தியத்தின் தற்போதைய நிலவரத்தை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் இந்த நிலைமை தமது விமான சேவைகளில் செயற்பாடுகளில் ஏற்படுத்தும் தாக்கங்களை மதிப்பிட்டு வருவதாகவும் பிசிஆர் சுட்டிக்காட்டியுள்ளது. தற்போதைய திட்டமிடலின்படி வரும் 19 முதல் கொழும்பு துபாய் இடையிலான விமான சேவைகள் மீண்டும் ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. எனினும் அந்த காலப்பகுதியில் நிலவும் சூழல் மற்றும் பிராந்திய அபிவிருத்திகளுக்கு அமைவாகவே இறுதி முடிவெடுக்கப்படும் என பிசிஆர் விமான நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது. உடுக்கம் பெற போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கை காவல பகுதியில் பாயும் தென்காங்கையில் குளிக்க சென்ற இளம் பிக்கு ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற இந்த சம்பவம் குறித்து உடுதும்புற போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மினவாங்குட போலீஸ் பிரிவில் அமைந்துள்ள விகாரை ஒன்றின் 11 வயதுடைய இளம் பிக்கு ஒருவரை உயிரிழந்துள்ளார். உடுதும்புற பகுதியில் நடைபெற்ற தான நிகழ்வு ஒன்றில் பங்கேற்பதற்காக வருகை தந்திருந்த இந்த பிக்கு ஏனைய சில பிக்குகளுடன் இணைந்து கீன்காங்கையில் குளிக்கச் சென்றிருந்த போதே நீரில் மூழ்கியுள்ளார் என்பது ஆரம்ப கட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக சந்தேகப்படும் 42 வயதான தனியார் வகுப்பு ஆசிரியர் ஒருவரை கண்டி போலீசார் கைது செய்துள்ளனர். மேலதிக வகுப்பு நடத்துவதற்காக சிறுமியின் வீட்டிற்கு சென்ற சந்தர்ப்பத்தில் சந்தேக நபர் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. சந்தேக நபர் திருமணமான 42 வயதுடையவர் எனவும் அவரது மனைவி சுகாதாரத்துறையில் பணியாற்றி வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் சிறுமியின் தாயார் கண்டி போலீஸ் தலைமையகத்தில் முறைப்பாடு செய்ததைத் தொடர்ந்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதனையடுத்து சந்தேக நபரின் கை தொலைபேசியை போலீசார் கைப்பற்றி பரிசோதித்துள்ளனர். அதில் ஆபாச காட்சிகள் காணப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஜாம்பாணம் புத்தூர் மேற்கு சிவன் கோவிலுக்கு அண்மித்த பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றில் வசித்து வந்த வயோதிக பெண் ஒருவர் அவரது வீட்டிலேயே அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். இன்று திங்கட்கிழமை அதிகாலை வேளையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. புத்தூர் மேற்கில் சிவன் கோவிலுக்கு அருகில் உள்ள வீடொன்றில் குறித்த பெண் தனியாக வசித்து வந்துள்ளதோடு இன்று அதிகாலை சுமார் 2:30 அளவில் குறித்த வீட்டிலிருந்து அலறல் சத்தம் கேட்டுள்ளது. இதனையடுத்து அரகமையில் உள்ள வீட்டைச் சேர்ந்த நபர் ஒருவர் அங்கு சென்று பார்த்தபோது அந்த பெண் கடுமையாக தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு கிடந்தது தெரிய வந்துள்ளது. இந்த கொலை சம்பவம் தொடர்பாக உடனடியாக அச்சுவேலி போலீஸ் நிலையத்தில் தகவல் வழங்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை அடையாளம் காணவும் கொலைக்கான காரணத்தை கண்டறியவும் அச்சுவேலி போலீசார் தீவிர விசாரணைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்களை மீறிய கொழும்பைச் சேர்ந்த 3 தனியார் நிறுவனங்களுக்கு கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றம் மொத்தம் 3,00,000 ரூபாய் தண்டப்பணம் விதித்துள்ளது. நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் தொடரப்பட்ட சட்ட நடவடிக்கையினை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விலைகளை காட்சிப்படுத்த தவறியமை மற்றும் இறக்குமதியாளர் விவரங்கள், அதிகபட்ச சில்லறை விலை போன்ற கட்டாய தகவல்கள் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை விற்பனை செய்தமை போன்ற குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டதை அடுத்து ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் தலா 1,00,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. கொள்ளப்பட்டி, பம்பலப்பட்டி மற்றும் கொழும்பு 3 ஆகிய பகுதிகளில் அமைந்துள்ள வணிக நிலையங்களே இவ்வாறான சட்ட நடவடிக்கைகளுக்கு உள்ளாகியுள்ளது. நுகர்வோர்கள் சரியான முடிவுகளை எடுப்பதற்கும் நியாயமற்ற விலை நிர்ணய நடைமுறைகளை தடுப்பதற்கும் விலை வெளிப்படைத்தன்மை அத்தியாவசியமானது என நுகர்வோர் விவகார அதிகார சபை வலியுறுத்தியுள்ளது. மேலும் இறக்குமதி செய்யப்பட்ட உணவுப் பொருட்களால் உணவு நச்சுத்தன்மை அல்லது ஒவ்வாமை போன்ற சுகாதார பிரச்சனைகள் ஏற்படும் பட்சத்தில் விநியோக சங்கிலியை கண்டறிந்து பொறுப்பு கூறுவதை உறுதி செய்வதற்கு இறக்குமதியாளர் விவரங்கள் மிகவும் முக்கியமானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விற்பனைக்கு வைக்கப்படும் அனைத்து பொருட்களிலும் விலைகள் தெளிவாக காட்சிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களில் இறக்குமதியாளர்களின் பெயர், முகவரி, தொடர்பு விவரங்கள் மற்றும் உரிய விதிமுறைகளின் கீழ் வர இருக்கும் ஏனைய விவரங்கள் அடங்கியிருக்க வேண்டும் என்றும் வணிகர்களுக்கு அதிகார சபை நினைவூட்டியுள்ளது. நுகர்வோர்கள் ஏதேனும் அநீதிகள் அல்லது சட்டமுறைகள் தொடர்பில் 1977 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்தினூடாக நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு தெரியப்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற வீதி விபத்துகளில் 5 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கிரிந்த, ஹபரண, அனுராதபுரம், மதவாச்சி மற்றும் ஹக்மன ஆகிய போலீஸ் பிரிவுகளிலேயே இவ்வாறு விபத்துகள் பதிவாகியுள்ளது. கட்டுநாயக்கா பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையம் ஊடாக ₹5 கோடிக்கும் அதிக பெறுமதியான கொக்கைன் போதைப் பொருளை கடத்த முயன்றதாக கூறப்படும் உகண்டா நாட்டைச் சேர்ந்த 43 வயதான நபர் ஒருவர் துங்கத்தின் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். உகண்டாவைச் சேர்ந்த விவசாயியான குறித்த நபர் சுமார் 90 கொக்கைன் போதைப் பொருள் அடங்கிய வில்லைகளை விழுங்கிய நிலையில் உகண்டாவின் என்டெப்பு நகரிலிருந்து கட்டார் நாட்டின் டோஹாவுக்கு பயணம் செய்துள்ளார். பின்னர் கட்டார் ஏர்வேஸ் நிறுவனத்தின் QR 664 விமானம் மூலம் ஞாயிற்றுக்கிழமை காலை கட்டுநாயக்கா விமான நிலையத்தை வந்தடைந்த அவர் நண்பகல் வரை விமான நிலையத்தில் முதல் மாடியில் தங்கியிருந்துள்ளார். சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். விமான நிலையத்துக்குள் இருந்தபோது அவர் விழுங்கியிருந்த ஹொக்கையின் வில்லைகளில் 13 வில்லைகள் வெளியே எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனையடுத்து மேலதிக விசாரணைகளுக்காக அவர் விழுங்கியதாக கூறப்படும் எஞ்சிய ஹொக்கையின் வில்லைகளை வெளியேற்றுவதற்காகவும் சந்தேக நபர் கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டு அதன் பின்னர் குறித்த நபர் நீர்கொழும்பு பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நாட்டின் மேல் மத்திய சப்ரஹமோ, தென் வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் சில பகுதிகளில் இன்று 100 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இலங்கையின் பல பகுதிகளில் இன்று பகல் வேளையில் மனித உடலால் உணரப்படும் வெப்பத்தின் அளவு அதிகரிக்கும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் அவதானத்துடன் இருக்குமாறு கோரி வளிமண்டலவியல் திணைக்களம் செம்மஞ்சள் நிற வெப்பமான வானிலை ஆலோசனையை வெளியிட்டுள்ளது. நாட்டில் நிலைவரும் கடுமையான வறட்சியான வானிலை கருத்தில் கொண்டு ஜால தேசிய பூங்காவின் 1 மற்றும் 2 பிரிவுகள் இன்று திங்கட்கிழமை முதல் தற்காலிகமாக மூடப்படுவதாக வன ஜீவராசிகள் பாதுகாப்பு மற்றும் வன பாதுகாப்பு திணைக்களம் அறிவித்துள்ளது. வன ஜீவராசிகள் பாதுகாப்பு மற்றும் வன பாதுகாப்பு திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ஜால தேசிய பூங்காவில் 1 மற்றும் 2 பிரிவுகளை தற்காலிகமாக மூடுவதற்கான நடவடிக்கை அக்டோபர் 15 வரை 1 மாத காலத்திற்கு அமுலில் இருக்கும். ஜால தேசிய பூங்காவானது 44 வகையான பாலூட்டிகள், 215 வகையான பறவைகள், 47 வகையான ஊர்வன மற்றும் 21 வகையான மீன் இனங்களின் இருப்பிடமாகும். வழக்கமாக ஆகஸ்ட் மாதம் முதல் மார்ச் மாதம் வரையான காலத்தில் அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் வருகை தருவார்கள். எனினும் தற்போதைய எல்நினோ தீவிர நிலையின் காரணமாக நிலவும் கடும் வெப்பத்தால் நீர்நிலைகள் வற்றி குடிநீர் மற்றும் உணவு பற்றாக்குறை கடுமையாக ஏற்பட்டுள்ளது. உணவையும் நீரையும் தேடி வனவிலங்குகள் இடம்பெறும்போது சுற்றுலா பயணிகளால் ஏற்படும் இடையூறுகளை குறைப்பதே இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கமாகும். மாணிக்க 6 4 வெவ்வேறு புள்ளிகளில் இருந்து சூரிய சக்தி பம்புகள் மூலம் பெறப்படும் நீர் நிலத்தடி குழாய்கள் வழியாக பூங்காவில் உள்ள குளங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. வனவிலங்கு அதிகாரிகளால் நாளாந்தம் சுமார் 200,000 லிட்டர் நீர் போசரிகள் மூலம் கொண்டு செல்லப்பட்டு இயற்கை மற்றும் செயற்கை குளங்கள் நிரப்பப்பட்டு வருகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாட புத்தகங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள பெருமதி சேர் வரியை நீக்குவதற்கு அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த நிலையில் இதற்கான விரிவான திட்டங்கள் வர இருக்கும் பாதீட்டு திட்டத்தில் முன்வைக்கப்படும் என ஜனாதிபதி ஆண்ட்ரூ குமார தேசநாயக்க தெரிவித்துள்ளார். நேற்று நொச்சியாகமா பகுதியில் நடைபெற்ற மக்கள் பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். மக்களின் பொருளாதார சுமைகளை குறைக்கும் நோக்கில் பாட புத்தகங்களுக்கான வெட் வரியை நீக்குவதற்கான திட்டங்கள் தயாராகி வருகிறது. அத்துடன் சுமார் 23,000 ஆசிரியர்கள் உட்பட 121,000 பேரை அரசு துறையில் புதிதாக இணைத்துக் கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது என்று ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஹஸ்திலிய பகுதியில் இடம்பெற்ற மற்றொரு பேரணியில் உரையாற்றிய ஜனாதிபதி அரசாங்கம் தனது ஸ்திரத்தன்மை குறித்த பயத்தினாலோ அல்லது அரசியல் அச்சுறுத்தல்கள் காரணமாகவோ இந்த பேரணிகளை நடத்தவில்லை என்றும் இந்த அரசாங்கத்திற்கு எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை என்றும் தெளிவுபடுத்தினார். அமெரிக்கா இலங்கை ஃபுல்பிரைட் ஆணைக்குழு இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகத்துடன் இணைந்து நடக்கும் 2026 எஜுகேஷன் யுஎஸ்ஏ பல்கலைக்கழக கண்காட்சி 2026 செப்டம்பர் 14 முதல் 18 வரை கொழும்பு, குருநாகல் மற்றும் கண்டி ஆகிய நகரங்களில் நடைபெறுகிறது. இலங்கை மாணவர்கள் அமெரிக்க பல்கலைக்கழக பிரதிநிதிகளை நேரடியாக சந்தித்து சேர்க்கை தேவைகள், கல்வி உதவித் தொகைகள் மற்றும் பாடவரிசைகள் குறித்து தகவல்களை பெற இந்த கண்காட்சி வாய்ப்பளிக்கிறது. செயற்கை நுண்ணறிவு, மிஷின் லேர்னிங், கணினி அறிவியல், சைபர் பாதுகாப்பு, பயோடெக்னாலஜி போன்ற நவீன தொழில்நுட்ப துறைகள் மற்றும் பிற உயர்கல்வி துறைகள் குறித்த வழிகாட்டுதல்கள் வழங்கப்படும். இளங்கலை, முதுகலை மற்றும் முனைவர் பட்ட படிப்புகளில் ஆர்வமுள்ள மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் கல்வியாளர்கள் இதில் பங்கேற்கலாம். பங்கேற்பு இலவசம் என்றாலும் நீங்கள் இதனுடைய இணையதளத்தில் முன்பதிவு செய்வது கட்டாயமாகும். இந்த கண்காட்சியில் 11 அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் பங்கேற்கின்றன. இலங்கையின் மூத்த கலைஞரும் விரிந்து பாடகியும் நடன ஆசிரியுமான தயா நெல்பிகிய தனது 91 வயதில் காலமானார். கழுகோவில அமைந்துள்ள அவரது இல்லத்தில் வைத்து அவர் காலமானதாக குடும்ப வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. தயா நெல்லம்பிட்டிய நாட்டின் பல முன்னணி பாடசாலைகளில் நீண்ட காலமாக நடன ஆசிரியாக பணியாற்றியவர். கண்டி நடன கலையை பாதுகாத்து ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு பயிற்றுவித்த சிறந்த ஆசிரியாக அவர் பரவலாக அறியப்படுகிறார். மூத்த விரிந்து கலைஞரான சேனா பொன்சுகாவின் மனைவியான இவர் தற்போது இலங்கை கலைத்துறையில் இங்கே வரும் பல மூத்த கலைஞர்களின் தொடக்க கால ஆசிரியராகவும் விளங்கியுள்ளார். இலங்கையின் பாரம்பரிய நாட்டுப்புற கலைகள், நாட்டுப்புற இசை மற்றும் நடனம் ஆகியவற்றை பாதுகாப்பதிலும் அவற்றை எதிர்கால சந்ததியினருக்கு கொண்டு சேர்ப்பதிலும் அவர் ஆற்றிய பங்களிப்பு அளப்பரியதாகும். அவரது இறுதி சடங்குகள் நாளை செவ்வாய்க்கிழமை நடைபெறும் என்று குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். நீங்கள் தமிழொலியில் பதிவு பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். செய்திகளில் தொடரும் இந்திய செய்திகளுக்கு அனுப்பி வழங்குகின்றார்கள்.
1: பொன்னாங்கானி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அட்ரிஃபி.
2: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க. போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
4: 11 à 13 rue Caille, 75 000 Paris.
3: VT Superstore, Gala Gone Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95140 Garges-lès-Gonesse.
3: மேலதிகே தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாட்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

நேரம் சரியாக 2:10 அக்கிராட்சத்தில் 1:10 தொடர்கின்றது இந்திய செய்திகள். இந்திய செய்தியில் ஹன்சன் வழங்குகின்றார்கள். பரிசில் ஆட்சேபலில் அமைந்திருக்கும் மீட்டி கேஷ் அண்ட் கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள மீட்டி சூப்பர் ஸ்டோர். இந்திய தலைநகர் புதுடெல்லியில் பிரிக்ஸ் மாநாட்டில் உலக அரசியல் சூழல் வர்த்தகம் பற்றிய கலந்துரையாடல் ஒரு பக்கம், விருந்து பாடல் வழி அரச தந்திரம் இன்னொரு பக்கம். நேற்று முன்தினம் நடந்த விருந்து நிகழ்ச்சியில் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் பாடி

பிரதமர் மோடி டெல்லியில் நேற்று முன்தினம் இரவு விருந்து அளித்தார். அந்த விருந்தில் சைவ உணவு வகைகள் மட்டும் பரிமாறப்பட்டது. இந்த விருந்தில் சீன அதிபர் ஜின்பிங் கலந்து கொள்ளாமல் தவிர்த்தார். சைவ உணவு மட்டும் பரிமாறியதனால் அவர் புறக்கணித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பிரிஸ் மாநாட்டு தலைவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அளித்த விருந்தில் சைவ உணவு மட்டும் இடம்பெற்றதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி 80% இந்தியர்கள் அசைவ உண்பார்கள் அந்த என்ற கருத்தை தெரிவித்துள்ளார். எல்லை பிரச்சினை உள்ள நிலையில் பிரிக்ஸ் மகாநாட்டில் சீனாவிடம் மோடி அரசு சரணடைந்து விட்டதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. இந்தியாவில் தாக்குதல் நடத்துவதற்கு அல்கைடா தலைவர் ஒசாமா பின் லேடன் திட்டமிட்டிருந்ததாக அமெரிக்கா உளவுத்துறையின் ஆவணத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடைத்தேர்தலில் மதுரங்கத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தாராபுரத்தில் இந்திய கம்யூனிஸ்டும் போட்டியிடும் என்று தமிழக வெற்றி கழக ஆட்சியின் குற்றங்களை சுட்டிக்காட்டி பிரச்சாரம் செய்வோம் என்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் செயலாளர்கள் வீரபாண்டியன் சண்முகம் ஆகியோர் அறிவித்துள்ளார்கள். இரு தொகுதி இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழக ஆட்சியாளருக்கு டம்மி முதல்வருக்கும் ஒரு சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என்று உதயநிதி தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றி கழகம் சொந்த காலில் நிற்கவில்லை, இரவல் காலில் நின்று கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கூட்டணி கட்சியில் இருக்கின்ற கட்சிகள் விளக்கை அணைத்துவிட்டால் அந்த கட்சியினுடைய சட்டசபை உறுப்பினர்கள் விலகிவிட்டால் அவர்களுடைய ஆட்சி கவிழ்ந்துவிடும், பின்னர் தள்ளாடும் ஆட்சிதான் என திருச்சியில் நேற்று எடப்பாடி பழனிசாமி கடுமையாக தாக்கியுள்ளார். பாரதிய ஜனதா ஆளும் மத்திய பிரதேச மாநிலம் பாலாகாட் மாவட்டத்தில் மாசடைந்த குடிநீர் மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டால் 30 மேற்பட்ட பழங்குடியினரின் குழந்தைகள் அண்மையில் உயிரிழந்துள்ளார்கள். இந்த விவகாரத்தில் முதல்வர் மோகன் யாதவ் தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி அரசை விமர்சிக்கும் வகையில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் நிறுவனர் அபிஜித் திப்கே தான் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுவதாக எக்ஸ் தளத்தில் நையாண்டியாக ஒரு ராஜினாமா கடிதத்தை அனுப்பி வைத்துள்ளார். வங்கி ஊழியர்களின் பாரத்தில் 5 வேலை உள்ளிட்ட கோரிக்கைகளை மத்திய அரசு நிறைவேற்றாவிட்டால் செப்டம்பர் 28 முதல் 3 வேலை நிறுத்தம் மேற்கொள்ளப்படும் என்று, அதனைத் தொடர்ந்து அக்டோபர் 6 முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக அகில இந்திய வங்கி ஊழியர்கள் சங்க பொதுச் செயலாளர் வெங்கடாசலம் தெரிவித்துள்ளார். மும்பையில் தனக்கு சொந்தமான நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டதாக பிரதமர் நரேந்திர மோடியிடம் அவரது பள்ளி தோழர் அஸ்கர் அலி ஊஹ்ரா புகார் அளித்துள்ளார். நீண்ட காலமாக புற்றுநோயுடன் போராடி வந்த அசாம் முதல்வர் அமைச்சர் சிட்டிகி அகமது 63 நேற்று அவரது இல்லத்தில் உயிரிழந்துள்ளார். மணிப்பூரின் டமங்கலாங் மற்றும் நோனி ஆகிய மாவட்டங்களில் நேற்று தீவிரவாதிகள் நடத்திய 2 தாக்குதலில் 2 பெண்கள் உட்பட 4 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார்கள். இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வாழும் பெண் வீட்டை விட்டு ஓடிவிட்டார். அவர் கணவரை விட்டு காதலருடன் தலைமறைவானார். காவல்துறையின் உதவியுடன் கணவர் ஓடிவிட்ட தனது மனைவியை தேடி அலைந்தார். மனைவி கிடைத்ததும் அவர் செய்ததுதான் செய்தியானது. மனைவியை அவருடைய காதலருடன் சேர்த்து வைத்தார் அந்த கணவர். சம்பவம் லக்னோ நகரில் இடம்பெற்றது. குருவாயூர் கிருஷ்ணன் கோயிலில் நேற்று ஒரே நாளில் 420 யோகிகளுக்கு திருமணம் நடத்தப்பட்டுள்ளது. கேரளத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற குருவாயூர் கிருஷ்ணன் கோயிலுக்கு தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா உட்பட பல்வேறு மாநிலங்களிலிருந்து பக்தர்கள் வருகின்றார்கள். முகூர்த்த நாட்களில் இங்கு ஏராளமான திருமணங்கள் நடைபெற்று வருவது வழக்கமாகும். கேரளத்தில் திருவனந்தபுரம் மாவட்டத்தின் ஒரு வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 6000 கிலோவுக்கு மேற்பட்ட ரேஷன் அரிசி மற்றும் கோதுமை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது.

0: புனைபெற்ற கொலை குற்றவாளி வெற்றி ஊர்வலம் நடத்தியதற்காக அவரை மீண்டும் கைது செய்து ஆஜர்படுத்த உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த சம்பவம் ஹரியானா மாநிலம் சர்கியை டாத்ரி மாவட்டத்தில் கடந்த 2022 நிலத்தகராறு தொடர்பாக ஏற்பட்ட மோதலில் ஒருவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் விஷால் என்பவர் கைது செய்யப்பட்டார். விஷாலின் ஜமீன் மனுவை உயர்நீதிமன்றம் 4 நிராகரித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தியை மற்றும் தொடர் விடுமுறை முடிந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சென்னை திரும்ப 3565 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. வருகிற அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதத்துக்குள் வட இந்திய பெருங்கடல் பகுதியில் 3 புயல்கள் உருவாக வாய்ப்புள்ளது இருப்பதாக விண்வெளி ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தியொட்டி சென்னை கோயம்பேடு சந்தையில் பூக்கள் விலை கிடுகிடு என உயர்வு. பல வகை பூக்களின் விலை கிலோவுக்கு 350 அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 குறைந்து 1 1,13,000 விற்பனை செய்யப்படுகின்றது. கிராமும் 45 குறைந்து 1 14,125 விற்பனை செய்யப்படுகின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் மதிய பிரதான செய்திகளில் தொடர்கின்றது உலக செய்திகள். உலக செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் ஃபினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் அவர்களுக்கும் எமது நன்றிகள். அவர்கள் உங்களுடன்.
1: சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5,000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
2: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் ஸ்ட்ராஸ் 3098 குயினிட்ஸ் சுவிஸ்
1: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
2: பெறபேசி இலக்கம் 031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம்
0: 2:20 ஐக்கியராட்சியத்தில் 1:20 தொடர்கின்றது உலக செய்திகள். உக்ரைன் போலந்து எல்லை அருகில் அமைந்துள்ள ஜகோடின் தொடருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த பயணிகள் தொடர்ந்து இயந்திரம் மீது ரஷ்யாவின் ஜெட்டியக்க ஆளில்லா வானூர்த்தி மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. பிரித்தானியாவின் முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜான்சன் ஐரோப்பிய நாட்டின் பாதுகாப்பு அதிகாரிகள் பயணம் செய்த தொடர்ந்து ஒன்று அந்த பகுதியை கடந்த சில நிமிடங்களிலே இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. செப்டம்பர் 11 தேதி தாக்குதலில் தொடர்பான கூடுதல் ஆவணங்களை வெளியிடுவது குறித்து பரிசீலிக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களின் உறவினர்கள் அந்த ஆவணங்களை வெளியிடுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிலிப்பைன்ஸின் பாசங் மோரோ தன்னாட்சி பகுதியில் வாக்களிப்பு தொடங்குவதற்கு சில மணி நேரத்திற்கு முன் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. அதில் 3 கொல்லப்பட்டனர், 15 பேர் காயமடைந்துள்ளார்கள். ஈரான் மற்றும் அமெரிக்க இடையே ஹோர்முஸ் நீரிணையின் கட்டுப்பாடு தொடர்பாக மோதல் நிலை வரும் வேளையில் அங்கு வணிக கப்பல் ஒன்றின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் ஒருவர் பலியானதாகவும் 3 பேர் காயமடைந்ததாகவும் ஈரான் அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள். உக்ரைன் ரஷ்யா போர் 5 ஆண்டுகளாக கடந்து முடிவின்றி நீடிக்கின்றது. போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்கா எடுத்த முயற்சிகள் எதுவும் பலனில் அளிக்காத நிலையில் இரு நாடுகளும் ஒருவர் மீது ஒருவர் தாக்குதலை தீவிரப்படுத்தி உள்ளன. இந்நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் அயர்லாந்தில் நடைபெற்ற ஐரிஷ் ஓபன் ஹோல் போட்டியின் போது செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய டிரம்ப் ரஷ்யாவின் டீசல் உள்கட்டமைப்புகள் மீது உக்ரைன் தொடர்ந்து தாக்குவதனால் உலகளவில் கடுமையான டீசல் பற்றாக்குறை ஏற்பட்டு உலக நாடுகளை அது பாதிக்கின்றது. எனவே உக்ரைன் அதிபர் எலன்ஸ்கியா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய்ய வேண்டும், அவர் ரஷ்யாவின் எரிபொருள் நிலையங்களை தகர்ப்பதை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொள்ளும் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷரீப் அதிபர் டிரம்பை சந்தித்து பேச உள்ளார். ஹோர்முஸ் நீரிணை தொடர்பான முக்கியமான ஆலோசனை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக ஓமான் தெரிவித்துள்ளது. ஈரானோடும் வளைகுடா நாடுகளோடும் கலந்து பேச ஓமான் இன்று ஆலோசனை கூட்டம் நடத்த இருக்கின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் செயற்கை நுண்ணறிவு குறித்த அபாயங்களை பெரிதுபடுத்த தேவையில்லை என்று கூறியிருக்கின்றார். எச்சரிக்கப்படும் பல்வேறு அபாயங்கள் ஒருபோதும் நிகழாமல் போகலாம் என அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சிறுவயதில் வாழ்ந்த வீடு 1.93 மில்லியன் ரூபாய் டாலருக்கு விற்கப்பட்டுள்ளது. ஹாங்காங்கில் அதிர்ஷ்ட குழுக்கள் பரிசு கிடைத்தது. 30 மில்லியன் ஹாங்காங் டாலர், 3.7 மில்லியன் அமெரிக்க டாலர்,

அதை பகிர மறுத்த சந்தேகத்தின் பேரில் 36 வயது ஆடவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சீனாவில் வெள்ள நிவாரணத்துக்கு நன்கொடை வழங்கியதாக பொய்யான தகவலை பதிவிட்டதாக சந்தேகப்படும் சீன சமூக ஊடக பிரபலம் ஒருவர் சர்ச்சையில் சிக்கியுள்ளார். உங்கள் பற்களை அடிக்கடி நர நரவென கடிப்பதுண்டா? பற்களை நரநரவென கடிப்பது புருஷிசம் எனப்படுகின்றது. அந்த பழக்கம் அதிகரித்து வருவதாக பிரிட்டனில் சில பல் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றார்கள். இரத்த சோகை இருக்கும் தாய்மார்களுக்கு பிறக்கும் குழந்தைகளின் மூளை அளவு சிறியதாக இருக்கும் என்று ஆய்வு ஒன்று தெரிவிக்கின்றது. உடல் அசைவு கற்றல் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் முக்கிய மூளை பகுதிகள் அதிகம் பாதிக்கப்படுவதாக ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மண் புல் மரங்கள் பாசி இவற்றை தொட்டால் நம் சர்மத்திற்கு நன்மை ஏற்படுமா? அது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குமா? ஆம் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இந்தோனேசியா மீட்புக் குழுவினர் படகு விபத்தில் காணாமல் போனோரை தீவிரமாக தேடி வருகின்றார்கள். 6 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. படகு கவிழ்ந்த இடத்துக்கு அருகில் சென்ற வெவ்வேறு படகுகள் 107 பேரை மீட்டுள்ளார்கள். இந்தோனேசியாவின் ஜாவா கடலில் சென்று கொண்டிருந்த படகு மோசமான வானிலையினால் நீரில் மூழ்கியுள்ளது. அப்போது அதில் 840 பேர் இருந்ததாக அவர்கள் 129 பேரை காணவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மதிய பிரதான செய்திகளில் தொடர்கின்றது விளையாட்டு செய்திகள். மகளிருக்கான 10வது ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட்டில் இந்தியா 72 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் நடப்பு சாம்பியன் இலங்கையை நேற்று வீழ்த்தி கோப்பையை கைப்பற்றியுள்ளது. கங்கரி புடாபெஸ்டில் நடைபெற்ற வேர்ல்ட் அட்லாண்டிக் யூனிக்மேட் சாம்பியன்ஷிப் தொடரின் ஆண்களுக்கான ஈட்டியறிதல் இறுதிப் போட்டியில் இலங்கையின் ருமேஷ் பத்ரிகே 91.09 மீட்டர் தூரம் ஈட்டியறிந்து முதலிடத்தை பிடித்து அபார வெற்றியை பெற்றுள்ளார். T20 கிரிக்கெட்டில் இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா புதிய சாதனை ஒன்றை படைத்துள்ளார். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான முதல் T20 போட்டியில் 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றுள்ளது. ஜிம்பாப்வே சென்றுள்ள ஆஸ்திரேலிய ஆண்கள் கிரிக்கெட் அணி 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் விளையாடுகின்றது. அந்த போட்டிகள் ஹாரே ஸ்போர்ட்ஸ் கிளப் மைதானத்தில் செப்டம்பர் 18, 20 ஆகிய 3 தினங்கள் இடம்பெறுகின்றது. இந்தியாவின் புகழ் பெற்ற லடாக் மரதனின் 13வது ஆண்டு தொடர் இன்று காலை தொடங்கி வைக்கப்பட்டது. இதில் இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் இருந்து 8000 மேற்பட்ட ஓட்டப்பந்தய வீரர்கள் பங்கேற்றுள்ளார்கள். சாம்பியனான இந்திய மகளிர் அணி ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தற்போதைய தலைவரும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவருமான மோஷின் நக்வியின் கையால் வெற்றி கோப்பையை பெற மறுத்துவிட்டார்கள். நிறைவாக இன்றைய நாணய மாற்றுவிடம் நாணய மாற்றிற்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் TRT Tamiloli.com இணையதளம். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளையும் இணையதளம் வானொலியையும் வானொலியை மறு ஒலிபரப்பை அத்தோடு எமது அனுசரணை நிகழ்ச்சியில் யாவும் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசரிக்கின்றோம். ஒரு யூரோ இலங்கையில் 380 ரூபா 11%, இந்தியாவில் 110 ரூபா 72 பைசா. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 328 ரூபா 61%, இந்தியாவில் 95 ரூபா 73 பைசா. ஒரு சுவிஸ் ஃப்ரங்க் இலங்கையில் 40 ரூபா
401.62% இந்தியாவில் 116.92 ரூபா. ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 443.81% இந்தியாவில் 129.28 ரூபா. ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 236.87% இந்தியாவில் 68.99 ரூபா. இதுவரை மதிய பிரதான செய்திகளை கேட்டீர்கள். மதிய பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள். இலங்கை செய்திகளுக்கு புத்தகங்களை விற்று வரும் நூலுலகம் .com, இந்திய செய்திகளுக்கு பரிசல் ஆட்சியப்பள்ளியில் அமைந்திருக்கும் வி டி கேசங்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனேஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். அதனைத் தொடர்ந்து உலக செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருக்கின்றார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் விடிஎஸ் ஃபினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். அவர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு செய்திகளை செவிமடுத்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள்.

0: அன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சூழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. செல் நகரில் எம்மவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனம் உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலை விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 அவனியோ டு மார்சல் 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் 01 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 6 67 20 40 00. நேரம் சரியாக 2:32 ஐக்கியராட்சியத்தில் ஒரு 1:33 தமிழொலியில் தொடர்கின்றது சங்கமம். நேற்றையே இடம்பெற்ற சங்கமம் நிகழ்ச்சியினை கேட்காத அன்பர்களுக்காக மறு ஒலிபரப்பாக இப்பொழுது தருகின்றோம். கேளுங்கள், சங்கமம் மறு ஒலிபரப்பாக வருகின்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி.

வணக்க நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையிலே தொடர்கின்றது சங்கமம். நிலைய கலைஞர்களின் ஆக்கத்திலும் ஊக்கத்திலும் வார வாரம் இந்த நேரத்தில் ஒலிக்கிறது சங்கமம். சங்கமத்துக்காக காத்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் அன்பு வணக்கங்கள்.

0: சங்கமத்தை ஆரம்பிக்க முதலில் வருவது குரலோவியம். முக்காலமும் உணர்ந்த வள்ளுவ பெருந்தகையின் குரலோவியத்தில் இன்று அதிகாரம் 45 பெரியாரை துணைக்கோடல் என்ற தலைப்பிலே வருகின்ற பாடல் 448. இடிப்பாறை இல்லாத யமரா மன்னன் கெடுப்பாரிலானுங் கெடும். இடிப்பாறை இல்லாத யமாரா மன்னன் கெடுப்பாரிலானுங் கெடும்.
1: இருவேறு நாடுகளைச் சேர்ந்த புலவர் பெருமக்கள் இருவர் தமிழ் விழா ஒன்றில் சந்தித்துக் கொண்டனர். அவர்களின் சந்திப்பு விழா மேடை சந்திப்பாக மட்டும் அமையவில்லை. அவ்வாறு இருந்திருக்குமே ஆனால் நலம் விசாரிப்பதோடு அவர் தம் உரையாடல் முற்று பெற்றிருக்க கூடும். விழாவில் இருவருமே விரிவுரையாற்றினர். வல்லினத்தில் உள்ள தா என்ற எழுத்தும் மெல்லினத்தில் உள்ள மா என்ற எழுத்தும் இடையினத்தில் உள்ள லா என்ற எழுத்தும் இணைந்தே தமிழ் எனும் மொழி பெயர் உருவாயிற்று என்பதை ஒரு புலவர் விளக்கினார். முக்கணியில் பலா வல்லினம் என்றும் வாழை மெல்லினம் என்றும் மா இடையினம் என்றும் மற்றொரு புலவர் எடுத்து கூறினார். மூன்று கனிகளின் தோலையும் உள்ளே இருக்கும் சுளை அல்லது பழத்தின் தன்மையை எடுத்துக்காட்டாக கொண்டு இன வகையை அவர் பிரித்து உரைத்தார். விழா முடிந்த பிறகு புலவர்களுக்கு விருந்து அளிக்கப்பட்டது. அப்போது அவர்களிடையே நடைபெற்ற கருத்துரையாடல் வருமாறு: தங்கள் நாட்டு வளப்பமெல்லாம் எப்படி? காலத்தில் மழை பொழிகிறது, வறுமைக்கு எங்கள் நாட்டில் வறுமை. மொழி ஆர்வம் கலை ஆர்வம் சிறந்து ஓங்கி நிற்கிறது. உழவும் வாணிபமும் உயர்ந்து விளங்குகிறது. தங்கள் நாட்டு நிலை யாதோ? தாங்கள் மொழிந்ததற்கு முற்றிலும் மாறுபட்ட நிலை. நாட்டு மக்கள் நடைப்பிணங்களாக திரிகிறார்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்றுதான் உங்கள் நாட்டை கண்ட மகிழ்ச்சியில் சற்று ஆறுதல் அடைகிறேன். மன்னர் எப்படி இருக்கிறார்? எங்கள் நாட்டு மன்னரா? அவரை யாரும் அசைத்திட இயலாது. மிக்க வலிமை கொண்டவர். அவர் போக்கில் குறுக்கிடும் துணிவு யாருக்குமே கிடையாது. அப்படியா? எங்கள் மன்னர் ஒரு சாதாரண குடிமகனின் கருத்தை கூட காது கொடுத்து கேட்பவராயிற்றே. உங்கள் மன்னர் முற்றிலும் மாறாக அல்லவா இருக்கிறார்? ஆமாம், அவரை இடித்து பேசவோ அறிவுரை கூறவோ எங்கள் நாட்டில் யாருமே முன்வரமாட்டார்கள். உங்கள் நாட்டில் மிக சிறியவருக்கு இருக்கிற உரிமை எங்கள் மண்ணில் மிக பெரியவருக்கு கூட கிடையாது. ஐயோ, அயல் நாடொன்றில் இப்படி ஒரு அரசு நடைபெறுவது கண்டு வருந்துகிறேன். ஆனால் ஒன்று புலவரே, உமது மன்னன் எவ்வளவு வலிமை உள்ளவனாக இருந்தாலும் அவனை அழித்திட யாரும் முன்வர தேவையில்லாமல் அவனே தன் அழிவை தேடிக் கொள்ளுவான். அதப்படி அவ்வளவு உறுதியாக கூறுகிறீர்கள்? வள்ளுவர் உரைத்திருப்பதை மறந்துவிட்டீரா? இடித்து சொல்லி திருத்துகிற பெரியவர்களின் காவலை பெற்றிருக்கிற மன்னவன் தன்னை கெடுப்பவர் யாருமின்றி தானே கெட்டழிந்து விடுவான் என்று அழுத்தம் திருத்தமாக எழுதியிருக்கிறாரே. புலவர்களின் உரையாடல் முடிந்தது. இருவர் உள்ளத்திலும் அந்த குரல் அழியாத ஓவியமாக ஒளிவிட்டு கொண்டிருந்தது. அந்த குரல் இடிப்பாறு இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். பெரியாரை துணை கோடல் என்ற தலைப்பில் அதிகாரம் 45 பாடல் 448.

0: அரசு லாட்சபலில் ரூயிக்கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூமாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 ரூபாய் பரிசு பெற்று தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0142417767 அல்லது 0650262115. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com. அழைக்கின்றதே வன்கூபரில் யாழ் களஞ்சியம். நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குடிஞ்சாய் இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சியம். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்பைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். நேரடிய தொடர்புகளுக்கு
1: 7265 Fraser Street, Vancouver, Canada.
0: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிவித்து தருகின்றோம். தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 0778-882-40-39 அல்லது 604-375-0055. மேலதிக தொடர்புகளுக்கு பறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.

உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு. தாழ்ந்து போயிருந்த தமிழர்களின் அடிமை மனநிலையை மாற்றிய, எந்த இடர் வந்த போதும் தலைகுனிய மறுத்த வீரநாயகன் பிரபாகரனின் வீரம் பிறந்த தொடர்.

இதில் தன்னை விமர்சிப்பவர்களையும் எதிரிகளையும் அவர்களில் உள்ளத்தில் வியந்து பாராட்ட வைத்த நெறி புகழாத வீரன் பிரபாகரன் தொடர். எழுதியவர் பல நெடுமா.

இந்த ஒப்பந்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் வரை உங்களை இங்கே தடுப்பு காவலில் நாங்கள் வைத்திருப்போம் என்று தீக்ஷித் தெரிவித்தார். நீங்கள் எங்களை வருடக்கணக்காக தடுப்பு காவலில் வைத்தாலும் நாங்கள் இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை, ஆயுதங்களை கையளிக்கப் போவதில்லை என்று சீறினார் பிரபாகரன். ஆவசமடைந்த தீக்ஷித் பிரபாகரனை விரித்து பார்த்தபடி குரலை உயர்த்தி காத்தினார். நீங்கள் ஆயுதங்களை கையளிக்க மறுத்தால் இந்திய ராணுவத்தின் உதவியுடன் நாம் பலவந்தமாக அவற்றை பறித்தெடுப்போம். சக்தி வாய்ந்த இந்திய ராணுவத்தின் முன்பாக உங்களது போராளிகள் வெறும் தூசு என்றார் தீக்ஷித். பின்பு தனது சுங்கானை எடுத்து பிரபாகரனுக்கு காண்பித்தவாறு, இந்த சுங்கானை நான் பற்ற வைத்து போய்த்து முடிப்பதற்குள் இந்திய ராணுவம் உங்களது போராளிகளை துரோகம் செய்துவிடும் என்று குமரினார். பிரபாகரன் ஆத்திரப்படவில்லை, ஒரு ஏளன சிரிப்பை உதித்தார். உங்களால் எதை செய்ய முடியுமோ அதை செய்து பாருங்கள், ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று உறுதியாக சொன்னார் பிரபாகரன். கொதிப்படைந்தார் தீக்ஷித். ஆத்திரத்தில் அவரது உதடுகள் நடுங்கின. மிஸ்டர் பிரபாகரன், இத்துடன் நான்காவது தடவையாக நீங்கள் இந்தியாவை ஏமாற்றியுள்ளார்கள் என்றார் அவர். அப்படியானால் நான்கு தடவைகள் இந்தியாவிடமிருந்து நான் எனது மக்களை காப்பாற்றி இருக்கிறேன், அதற்காக நான் பெருமைப்படுகிறேன் என்றார் பிரபாகரன். இயல்பாகவே உணர்ச்சி வசப்படும் தீக்ஷித் ஆத்திரத்தின் சிகரத்தை அடைந்தார். அந்த நிலையில் அவரால் பேச முடியவில்லை. திடீரென எழுந்து அங்கிருந்து வேகமாக வெளியேறினார். மிரட்டி அழுத்தம் கொடுக்கும் ராஜேந்திர அணுகுமுறை மூலம் பிரபாகரனின் உறுதியான நிலைப்பாட்டை தளர்த்த முடியாது என்று உணர்ந்து கொண்ட இந்திய அதிகாரிகள் மென்மையான முறையை கையாண்டு அவரை இணங்க வைக்க முயன்றார்கள். இந்திய உலக புலனாய்வுத்துறையின் அதிபர் எம் கே நாராயணன், வெளிவார அமைச்சின் கூட்டுச் செயலர் சகாதேவ், வெளிவார அமைச்சைச் சேர்ந்த நிகில் சேத், கொழும்பில் உள்ள இந்திய தூதரகத்தைச் சேர்ந்த கர்திபூரி ஆகியோர் மாறி மாறி ஒவ்வொருவராக எம்மை சந்தித்து இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் உள்ளடக்கம் பற்றியும் அதன் முக்கியத்துவம் பற்றியும் எடுத்து விளக்கினார்கள். ஒப்பந்தத்தில் உள்ள குறைபாடுகளை எடுத்து கூறி அவை மூலம் தமிழ் மக்களின் நலன்கள் வெகுவாக பாதிக்கப்படும் என நாம் அவர்களுக்கு எடுத்து கூறியும் அவர்கள் தமது முயற்சியை கைவிடுவதாக தெரியவில்லை. ஒப்பந்தத்தில் உள்ள குறைபாடுகள் பற்றி பின்னர் பேச்சுக்களை நடத்தி தீர்வு திட்டத்தை திருத்தி அமைத்து தமிழர்களது அபிலாசைகளை பூர்த்தி செய்யும் வகையில் முழுமைப்படுத்தலாம் என்று வாதாடிய அவர்கள், ராஜீவ்காந்தி ஒப்பந்தத்தில் கச்சாத்திடுவதற்கு முன்பாக விடுதலை புலிகளின் இணக்கப்பாடு அவசியம் என்பதை வலியுறுத்தினார்கள். மென்மையான ராஜேந்திர அழுத்தத்துக்கும் பிரபாகரன் அசைந்து கொடுக்கவில்லை. எப்படியாவது ஒப்பந்தத்தை எம் மீது திணித்து விட வேண்டும் என்ற முயற்சியையும் சளைக்காது தொடர்ந்தது. புதுடெல்லி அசோகா விடுதியில் இந்த திரைமறைவு ராஜேந்திர நாடகம் சில நாட்களாக தொடர்ந்தது. மணிக்கணக்கில் நாட்கணக்கில் தொடர்ந்து உரையாடி சரிப்படியை செய்து உறுதியை தளர்த்தும் ராஜேந்திர நுட்பம் பிரபாகரனிடம் பலிக்கவில்லை. இறுதியாக தமது முயற்சியை கைவிட்ட இந்திய அதிகாரிகள், விடுதலை புலிகள் தமது நிலைப்பாட்டில் பிடிவாதமாக இருக்கிறார்கள் என்று ராஜீவ்காந்தியிடம் தெரிவித்தார்கள். விடுதலை புலிகளை இணங்கச் செய்வதற்கு ஒரு வழிமுறையாக தமிழக முதல்வர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களை பயன்படுத்தலாம் என்று இந்திய பிரதமருக்கு ஆலோசனையாக வழங்கப்பட்டது. ராஜீவ்காந்திக்கு அது ஒரு நல்ல யோசனையாக தெரிந்தது. ஜூலை 26வது நாள் இந்திய பிரதமரின் விசேட விமானத்தில் எம்ஜிஆர் அவர்கள் புதுடெல்லிக்கு அழைத்து வரப்பட்டார். அன்றிரவே புதுடெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் முதலமைச்சரை சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. தலைவர் பிரபாகரனும் நானும் யோகரத்னம் யோகியும் எம்ஜிஆரிடம் அழைத்து செல்லப்பட்டோம். முதல்வருடன் தமிழக உணவு அமைச்சர் பன்ருட்டி ராமச்சந்திரனும் தீக்ஷித்தும் இருந்தார்கள். சிரித்த முகத்துடன் எம்ஜிஆர் எம்மை வரவேற்றார். நாங்கள் அங்கு சென்று அமர்ந்து கொண்டதை அலட்சியம் செய்தவாறு இந்திய தூதுவர் எம்ஜிஆருடன் உரையாடி கொண்டிருந்தார். இந்திய இலங்கை ஒப்பந்தம் பற்றியும் அதில் அடங்கியுள்ள மாகாண சபை திட்டம் பற்றியும் இந்த தீர்வு யோசனைகள் ஈழத்தமிழரின் நலன்களையும் அரசியல் அபிலாசைகளையும் முழுமையாக நிறைவு செய்துள்ளதாகவும் விளக்கி கொண்டிருந்தார். தீக்ஷித் உள்ளங்கையில் நாடியை ஊன்றியவாறு பொறுமையுடன் செவிமடுத்துக் கொண்டிருந்தார். எம்ஜிஆர் ஒன்றுபட்ட தாயமாக தமிழ் மொழியின் மாநிலங்களாக வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இணைக்கப்பட்டிருக்கும் இந்த தீர்வு திட்டத்தை சிங்கள தீவிரவாத அரசியல்வாதிகள் மீது அழுத்தம் போட்டு இணங்க வைத்து ஒரு ராஜேந்திர சாதனையை இந்தியா நிலைநாட்டியுள்ளதாக புகழ்பாடிக் கொண்டிருந்தவர் தீக்ஷித். இப்படியான பிரமாதமான தீர்வு திட்டத்தை பெற்றுக் கொள்வதற்காக ஈழத்தமிழர் மட்டுமன்றி உலகத்தமிழர் அனைவருமே இந்தியாவுக்கு என்றும் கடமைப்பட்டவராக இருக்க வேண்டும் என்றும் பெருமிதப்பட்டார் தீக்ஷித். தமிழர் விடுதலை கூட்டம்
கூட்டணியும் ஏனைய அரசியல் கட்சிகளும் போராளி அமைப்புகளும் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை முழுமையாக ஆதரிக்கின்றன என்று கூறிய தீட்சித், எம்மை சுட்டிக்காட்டி இந்த பிரமுகர்கள் மட்டும் இந்த உடன்பாட்டை எதிர்க்கிறார்கள், தமிழீழ தனியரசை தவிர இவர்கள் எதையும் ஏற்க மாட்டார்கள், ஆனால் இந்திய அரசு தனியரசு அமைக்கப்படுவதை ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை, இந்த ஒப்பந்தத்தை எதிர்த்து இந்தியாவை பகைத்துக் கொண்டால் பாரதூரமான விளைவுகளை இவர்கள் சந்திக்க நேரிடும் என்று மிரட்டினார் தீட்சித். ஜோகதத்னம் ஜோகிக்கு இனியும் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. இந்த மாகாண சபை திட்டத்தில் உருப்படியான அதிகார பகிர்வு எதுவுமே இல்லை. தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகள் எதையுமே இந்த தீர்வு திட்டம் நிறைவு செய்ய தவறிவிட்டது. வடக்கு கிழக்கு மாகாணங்களின் இணைப்பும் தற்காலிகமானது. கிழக்கு மாகாணத்தின் பொதுசன வாக்களிப்பு என்ற நிபந்தனைக்கு உட்படுத்தப்பட்டது. அப்படியானால் வாக்களிப்பு நடத்தப்பட்டு பெரும்பான்மையான சிங்களவர்களும் முஸ்லிம்களும் இணைப்புக்கு எதிராக வாக்களித்தால் தமிழ் தாயகம் நிரந்தரமாகவே பிளவுபட்டு போகும். இப்படியான குறைபாடுகளை கொண்ட இந்த ஒப்பந்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று யோகரத்னம் யோகி குரலை உயர்த்தி பேசினார். இதனை தொடர்ந்து யோகிக்கும் தீட்சித்துக்கும் மத்தியில் கடும் வாக்குவாதம் உண்டது. சென்ற வாரம் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்த பூரி இந்த ஒப்பந்தம் பற்றியும் அதில் உள்ள மாகாண சபை திட்டம் பற்றியும் உமக்கு விவரமாக விளக்கினாராம். அப்பொழுது ஒப்பந்தத்துக்கு ஆதரவு தெரிவித்த நீங்கள் இப்பொழுது எதிர்ப்பு தெரிவிக்கிறீர்கள், என்னால் உங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை என்ற ஒரு குண்டை போட்டார் தீட்சித். யோகியும் விட்டுக் கொடுக்கவில்லை. யாழ்ப்பாணத்தில் இந்த ஒப்பந்தம் பற்றி எதுவுமே பேசப்படவில்லை என்று யோகி மறுத்துரைத்தார். அப்பொழுது என்னை ஒரு பொய்யன் என்று சொல்லுகிறீர்களா என்று ஆத்திரத்துடன் சீறினார் தீட்சித். நீங்கள் உண்மையை பேசவில்லை என்றார் யோகி. பொறி பறந்து வாக்குவாதம் சூடுபிடித்தது. கோபாவேசத்தில் கண்கள் பிதுங்க முதலமைச்சரை பார்த்து, பாருங்க சார், என்ன பொய்யன் என்று சொல்லுகிறார் என்று கதறினார் தீட்சித். ஒரு ஈழன புன்னகையுடன் மௌனம் சாதித்தார் பிரபாகரன். இந்த சுவையான வாதத்தில் குறுக்கிட்டு குழப்ப நான் விரும்பவில்லை. எம்ஜிஆருக்கு நிலைமை சங்கடமாகியது. வாதம் காழ்ப்புணர்வை சீண்டி வருவதையும் இந்திய தூதுவர் நிதானமிழந்து உணர்ச்சி வசப்படுகிறார் என்பதையும் உணர்ந்து கொண்டார் முதல்வர். நான் அவர்களுடன் தனியே பேச விரும்புகிறேன், தயவு செய்து நீங்கள் சிறிது நேரம் வெளியே இருக்கிறீர்களா என பண்பாக தீட்சித்தை வேண்டிக் கொண்டார் எம்ஜிஆர். தயக்கத்துடன் அங்கிருந்து வெளியேறினார் இந்திய தூதுவர். இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை நாம் ஏற்றுக்கொள்ள மறுப்பதன் காரணத்தை வினவினார் எம்ஜிஆர். ஒப்பந்தத்தில் உள்ள அடிப்படையான குறைபாடுகளை அவரிடம் நாம் விரிவாக எடுத்து விளக்கினோம். மிகவும் மட்டுப்படுத்தப்பட்ட அதிகாரங்களை கொண்ட மாகாண சபை திட்டம் தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகள் எதனையும் நிறைவு செய்யவில்லை என்பதை அவருக்கு சுட்டிக்காட்டினோம். பொதுசன கருத்து வாக்கெடுப்பின் அடிப்படையில் தமிழ் மாநிலத்தை தற்காலிகமாக இணைப்பதில் உள்ள ஆபத்தையும் தெளிவுபடுத்தினோம். ஈழத்து அரசியல் கட்சிகளும் ஏனைய விடுதலை அமைப்புகளும் இந்திய அரசின் அழுத்தத்துக்கும் மிரட்டலுக்கும் பணிந்து ஒப்பந்தத்தை ஆதரிக்கிறார்கள் என்றும், எமது மக்களின் அரசியல் லட்சியத்தை விட்டுக் கொடுக்க நாங்கள் தயாராக இல்லை என்பதையும் உறுதிபட எம்ஜிஆரிடம் கூறினோம். தமிழ் மக்களின் தேசிய இன பிரச்சினைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணாத நிலையில், தமிழரின் தாயக மண்ணை சிங்கள ஆயுதப்படைகள் ஆக்கிரமித்து நிற்கும் சூழ்நிலையில் எமது ஆயுதங்கள் அனைத்தையும் கையளித்து எமது போராளிகளை சரணடையுமாறு கேட்பது நியாயமற்றது, அநீதியானது என்பதையும் எம்ஜிஆரிடம் எடுத்து கூறினோம். மிகவும் பொறுமையுடன் எமது விளக்கத்தை கேட்டறிந்து கொண்டார் முதலமைச்சர். எமது நிலைப்பாட்டில் உள்ள நியாயப்பாட்டை அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. இந்திய இலங்கை ஒப்பந்தமானது இந்தியாவின் கேந்திர புவியியல் நலனை பேணும் நோக்கத்துக்காக செய்து கொள்ளப்பட்டது என்பதை அவர் உடனடியாகவே உணர்ந்து கொண்டார். இனப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு கிட்டாத சூழ்நிலையில் ஆயுதங்கள் கையளிக்கப்படுவதையும் அவர் விரும்பவில்லை. அத்துடன் விடுதலை புலிகள் வசம் இருந்த ஆயுதங்களின் கணிசமான தொகை தனது அன்பளிப்பு நிதியினால் பெறப்பட்டது என்பதை அவருக்கு நன்றாக தெரியும். சிங்கள ராணுவ ஆக்கிரமிப்பு நீங்காத சூழ்நிலையில் தமிழரின் பாதுகாப்பு கவசமாக விளங்கும் ஆயுதங்களை கைவிடுவது ஆபத்தானது என்பதை அவர் ஏற்றுக்கொண்டார். பிரபாகரனின் உறுதி தளராத நிலைப்பாட்டை பாராட்டிய எம்ஜிஆர், ஒப்பந்த விவகாரத்தில் புலிகளின் தலைமை எத்தகைய முடிவை எடுக்கிறதோ அதற்கு தனது முழு ஆதரவும் இருக்கும் என்றார். முதலமைச்சருக்கு எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துவிட்டு அங்கிருந்து நாங்கள் வெளியேறினோம். முதலமைச்சரின் சந்திப்பு அறைக்கு வெளியே ஒரு இந்திய அதிகாரியுடன் கதைத்துக் கொண்டிருந்த தீட்சித் எம்மை வழிமறித்தார். ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளும்படி முதலமைச்சர் வற்புறுத்தினார் அல்லவா என்று கேட்டார். நாம் சொல்வதறியாது தடுமாறி மௌனமாக நின்றோம். முதலமைச்சர் சொன்னபடியே செய்யுங்கள் என்றார் தீட்சித். அப்படியே செய்கிறோம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டோம். நாம் உற்சாகத்துடன் அளித்த பதிலுக்கு பின்னணியில் உள்ள புதிரை அவரால் தீட்சித்தால் புரிந்து கொள்ள முடியவில்லை.

நேர்கள் இதுவரை கேட்டது உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு. தாழ்ந்து போயிருந்த தமிழர்களின் அடிமை மனநிலையை மாற்றிய, எந்த இடர் வந்த போதும் தலைவிரிய மறுத்த வீரநாயகன் பிரபாகரனின் வீரம் பிறந்த தொடர்.

சமூகத்தில் தன்னை விமர்சிப்பவர்களையும் எதிரிகளையும் அவர்களின் உள்ளத்தில் வியந்து பாராட்ட வைத்த நெறிப்பிரளாத வீரன் பிரபாகரன் தொடர். எழுதியவர்

0: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சையை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2, B1 பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2, C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜரா, பாரிஸ் 18. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம். வாழ்

0: ஆகி சியாச்சி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வெட்ட இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன்.
1: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
1: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தெரியும்னு சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்துட்டாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
0: ஓ அப்படி என்ன சியாச்சி கிட்ட சொன்னதுபடியே ஈஸியா முடிஞ்சது. வெரி நைஸ், தேங்க்யூ.
2: உங்கள் தேவையை நீ சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 846 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லாங் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. கனடா வன்குவரில் இதற்காகவே அழைத்து மகிழுங்கள்.

0: மாதிரியான விழாக்களுக்கு இனிமையான ஒலி ஒளி அமைத்திட அழைத்து மகிழுங்கள். ATNSA சவுண்ட் சர்வீஸ்.
1: உங்கள் மங்களகரமான எந்த விழாவானாலும், பிறந்த நாள் விழாவா, திருமண விழாவா, புனித நீராட்டு விழாவா, இவற்றோடு கலை கலாச்சார விழாக்களா, இவை அனைத்துக்கும் ஒலியொலி செய்திட நம்பி அலையுங்கள் ATNSA குவாலிட்டி சவுண்ட்.
0: கண்ணுக்கு குளிர்மையான வெளிச்ச நிறைகளும் காதுக்கு இனிமையான குவாலிட்டி சவுண்ட் அமைப்பதில் கை தேர்ந்தவர்கள் ATNSA குவாலிட்டி சவுண்ட்.
1: பல வருட காலமாக அனுபவம் உள்ளவர்கள், வன்கூவரில் மக்கள் ஆதரவை பெற்றவர்கள் ATNSA குவாலிட்டி சவுண்ட்.
0: அழைத்து மகிழுங்கள் ATNSA குவாலிட்டி சவுண்டை. ஆனந்தமாய் விழாவை கொண்டாடுங்கள்.
1: மேலதிக தொடர்புகளுக்கு ATNSA குவாலிட்டி சவுண்ட் தனா தொலைபேசி இலக்கம் 604-781-12-02. மீண்டும் தொலைபேசி இலக்கம் 604-781-12-02. மின்னஞ்சல் முகவரி tana21pon@gmail.com. மறந்து விடாதீர்கள், மங்களகரமான அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் ஒலி ஒளி அமைத்திட அழைத்து மகிழுங்கள் ATNSA சவுண்ட் சர்வீஸ்.

0: சங்கமத்திலே இனி தொடர்ந்து வரையிருப்பது நாடகம். கல்யாண பயணம் அங்கம் 4. பங்கெடுத்துக் கொள்ளும் கலைஞர்கள் ஜெகன், கேது, ராகவன், கமல், ஹேமா. ஆக்கம் இயக்கம் டிஆர்டி தமிழொலி.
1: குமார் அப்போ சொன்னான், கேட்டேன் நீ பாத்திரு உனது நடுவில் விட்டுட்டு இருக்கான் அங்கரன். பாத்திரு சொன்னான் அங்கரன் வரையில
2: நான் உம்ம நம்பி வந்து இப்ப நான் ரோட்ல நிக்கிறேன் பாரும்.
3: அதுக்கு என்ன சார் இப்ப உடம்பு போயெல்லாம் வந்துட்டு இப்ப
1: நல்லா சொல்லும் தம்பி, நல்லா சொல்லும்.
2: இங்க எனக்கு தெரியாது, எனக்கு இப்ப டாக்ஸி ஏதாவது அடிச்சு விடுங்க வந்துட்டு. என்னது இந்த நாடு ரோட்ல வரும் இந்த நேரத்துல?
3: இந்த நேரத்துலதான் நாங்களே பாருங்க
1: என்ன என்ன சேர்த்து டாக்ஸி அடிச்சு விட்டுருக்கோம். சரியோ
3: சாமா எடுக்கிறான் தெரியுமா காருக்க?
1: சாமா எடுக்கிறாரோ
3: போலீஸ்ல கொண்டு செக் பண்ணி தான் தருவானா?
1: சாமா இல்ல போய் அங்க என்ன நாங்க
2: என்ன
3: உங்களை காண இல்ல
2: இது இப்படி.

0: குடும்பியும் புட்டையும் பேட்டியும் பார்த்துட்டு அவன் பொம்பளை வேற என்ன
1: மாதிரி
2: சேர்ந்து நாங்க ஒரு உபேர் அடிச்சு போயிருவோம்.
1: நானும் போலீஸ் போனது இல்ல ஒரு நாள்
0: சாமான் ரெண்டு பேரும்.
1: தம்பி எங்க குளம் கோத்துறோம் தெரியுமா உங்களுக்கு? நாங்கள் எப்படியான ஆக்கலன்றது? நான் கோயில தவிர வேற இடங்களும் போனதே இல்லை. என்ன எங்களை பற்றி காய்ச்சல் நிற்கிறீர்கள் நீங்கள்?
0: அன்றைக்கு கூட வீட்டை வரைக்கே நல்ல பக்திய சுப்பிரபாதம் வெட்டைக்கு சொன்னால் அந்த இந்த பாட்டு சிக்ஸ் பாட்டு போட்டு விட்டு வரைக்கே பாத்தீங்க அப்படியே சுப்பிரபாதம் பாடிக்கொண்டு
1: விளங்குதானே
0: அதுனா தெரியும் தானே. நீங்கள் என்ன பாட்டு கேட்டீங்கன்னா எனக்கு இல்லை தெரியும். அந்த மாதிரி சுப்பிரபாதம் கோயிலுக்கு வீட்டை வரைக்கும் ஒரு இதா இருந்தது உங்களை விட்டேன்.
1: நீங்கள மதிப்பு என்ன இது என்ன நீங்கள் வந்து போய் இந்த பிள்ளை போய் சொல்ல போதும் இல்லாடா என்ன
2: இஞ்சி வாங்க ஐயா ஆறு பார்த்து சொல்றீங்க இப்படி
0: உங்களுக்கு
1: என்னோட
0: சரி சரி கட்டாயம் போகணுமோ?
2: இவர் ஐயர் வேற வந்துட்டு என்னோட வந்து வாய் வைக்கிறார். இனி சரி வராது. நான் வெளிக்கிட்ட என்னோட ஹாசல அடிச்சு போயிருவேன். இப்ப
3: Ah, monsieur, mais d'où elle sort cette femme? Elle t'est cachée où? Maintenant, il n'y a pas une seule femme. Il y a une deuxième femme avec elle. Bon, ça, tout ça, c'est pas bon, c'est pas très clair. On va aller au commissariat, vous allez tous finir en garde à vue, avec la dame aussi. Tout de suite, monsieur.
1: Comment? Il y a une bonne bonne bonne. Tout le monde est en train de venir.
0: Il y a une bonne bonne bonne bonne bonne bonne. Avant tout, on va bombarder le
3: monsieur. Vous êtes habillé en robe. Pour moi, vous êtes une dame.
1: Tremagne la naïa.
0: Monsieur, comme ça, on respecte, respecte comme ça. Il a dit, il faut respecter.
3: Monsieur habillé en femme.
0: Habillé comme ça, habillé femme comme ça. Il a, okay. Parce que
3: chez nous, c'est pas un homme, c'est l'habillé en femme.
0: Avant tout, on va le donner un bac en étant malade.
1: Hangaio.
0: Oh.
1: Que dame, on va blanc, on va blanc, on va blanc.
0: Oh.
1: சரி இவர் போலீஸ் அடிச்சு விட்டுவா.
0: சரி சரி என்ன செய்ய அவங்க கொண்டு போறான் சரியாக்கு
1: கொண்டு போறேன். இனி என்ன செய்யறது? காலத்துக்கு மேல வந்துட்டு என்ன செய்யறது?
0: கொண்டு போனா பரவாயில்ல ஐயா, எல்லாருக்கும் விலங்கு அடிக்க போறான் தெரியுமே.
1: ஐயோ, நாங்கள் பூங்குள் போட்டு கொடுக்குறவங்களுக்கு விலங்க போட போறானோ?
0: ஒன்னும் செய்யல ஐயா, கொஞ்சம் கொண்டாம விலங்கு கூடாம காலத்துல ஏத்த மாட்டான் தெரியுது உங்களுக்கு. அவங்களுக்கு தெரியாது நீங்க யாருண்டு
2: இது என்ன மானம் கட்ட வேலை சரியா பேர்லாம்.

0: மானமரியாதை
1: போட்டு விட்டாங்கடா பேஸ்புக்ல எல்லாம் இந்த தொழிலே பாய்ச்சினோம் ஐயோ
0: நீங்க வேற
1: இல்லாம ஆனா பேரே பேர பேரா இங்கிற செய்த வேலையே பேர்
2: நேர்கள் இதுவரை கேட்டது நாடகம் கல்யாண பயணம் அங்கம் 4. பங்கெடுத்துக் கொண்ட கலைஞர்கள் ஜகன், கேது, ராகவன், கமல், கேமா, ஆக்கம், இயக்கம் டிஆர்டி தமிழொலி.
3: பாரிஸ் மாநகரில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரும் சச்சி மாஸ்டரின் தமிழர் பாடசாலை
4: மீண்டும் பள்ளிக்கு போகலாம்.
3: இப்பாடசாலையில் கல்வி கற்ற மாணவர்கள் ஆசிரியராக பணி செய்கின்றார்கள், பாடசாலையை நடத்துகின்றார்கள், மொழிபெயர்ப்பாளராக பணி செய்கின்றார்கள். உங்கள் பிள்ளைகளும் இப்பாடசாலையில் கல்வி கற்று முன்னுக்கு வர வேண்டுமா? கவலை விடுங்கள், இப்பவே தொடர்பு கொள்ளுங்கள் சச்சி மாஸ்டரின் தமிழர் பாடசாலைக்கு. பாஸ்மொழியில் ஆரம்பத்தில் இருந்து பெக் புலிஸ் வரை மற்றும் சங்கீத வகுப்புகள், கணினி வகுப்புகள் வரை திறமையான ஆசிரியர்களால் பயிற்றுவிக்கப்படுகின்றீர்கள். அத்தோடு சென்னை அண்ணாமலை பல்கலைக்கழகம் சென்று பயிலும் அனைத்து துறை பட்டங்களையும் இங்கு பயின்று அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் அனுமதியுடன் அனைத்து துறைசார் பட்டங்களையும் வழங்குகின்றார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு சச்சி மாஸ்டரின் தமிழர் பாடசாலை 70 ரொய் பிலிப் ஜெரார்ட் பாரிஸ் 18. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 46 07 16 00 அல்லது 06 52 66 30 01. மின்னஞ்சல் முகவரி sachidanandam@gmail.com. செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பமறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்திய இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா? இல்லவே இல்லை. உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 Avenue de Marsal 4, 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01 60 20 29 47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 00.
5: நீ சொல்லிவிட்டு எல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
6: இருக்கோ. இந்த அழகித்தன மரக்கறிகளை நாரி போன மீனையும் வாங்கி வாருங்கள். நான் உங்களை எங்க போய் வாங்க சொல்லலாம்? இதுகளெல்லாம் உங்களை குப்பையில போடுங்க.
5: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
6: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பாஸ்டர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலாம்.
5: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பாஸ்டர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
3: தரமான பொருட்களை தேடி அழிய வேண்டாம். ஏற்கனவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை, சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி எண்ணக்கம் ஹாலோ விக்கினா, 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி.

வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் உலக வரலாற்றையே தன் விரல் அசைகள் மாற்றியமைத்த ஒரு குடும்பத்தை பற்றி பார்க்க போகின்றோம். அதனை த ஹவுஸ் ஆஃப் ராத்சைல்ட் ஓ ராத்சைல்ட் ஃபேமிலி என்று அழைத்துக் கொள்ளலாம். அதாவது ராத்சைல்ட் குடும்பம். ராத்சைல்ட் என்று பார்க்கும்போது அதன் ஸ்பெல்லிங் RothschildCHILD ராத்சைல்ட் ஃபேமிலி. இன்று பிரான்ஸ், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து என ஐரோப்பா அங்கும் பரவி வாழும் நமது தமிழ் மக்களுக்கு இந்த கதை இன்னும் மிக நெருக்கமானதாக இருக்கின்றது. ஏனென்றால் இன்று நாம் வாழும் இதே ஐரோப்பிய வீதிகளில்தான், பிராங்க்ஃபர்ட் மற்றும் பாரிஸ் நகரங்களில்தான் இந்த ராத்சைல்ட் சாம்ராஜ்யம் உருவானது. ஆனால் உலகத்தையே ஆட்டிப்படைத்துக் கொண்டிருக்கும் இவர்களுக்கும் நம் தாயகமான இலங்கைக்குமே ஒரு பிரிக்க முடியாத வரலாற்று தொடர்பும் இருக்கின்றது. நம் மண்ணிற்கும் இவர்களுக்கும் ஒரு ஆழமான வரலாற்று பதிவு இருக்கின்றது. நம்மிடம் பலர் மலைய பகுதியான கண்டி, நுவரெலியா அல்லது புசர்லாவை பகுதிகளுக்கு சென்றிருக்க வாய்ப்பில்லை. ஆனால் பிரிட்டிஷ் காலகட்டத்தில் இந்த ராத்சைல்ட் குடும்பத்தின் வாரிசுகள் இலங்கையில் ஒரு பிரபாண்டமான தேயிலை தோட்டத்தை தொடங்கினர். அதுதான் புசர்லாவையில் இருக்கும் புகழ்பெற்ற ராத்சைல்ட் டீ எஸ்டேட். இன்று கூட அந்த ஊர் பக்கமாக பயணித்தால் ராத்சைல்ட் என்று எழுதப்பட்ட வாகனங்களையோ அல்லது தேயிலை தொழிற்சாலைகளையோ பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த உலக பேரரசின் பிரமாண்டத்திற்கு பின்னால் நம் தாயகத்து மலையக தமிழ் மக்களின் கடின உழைப்பும் இரத்தமும் கலந்திருக்கின்றது. இந்த தேயிலை தோட்டம் எப்படி உருவானது, இவர்களின் சாம்ராஜ்யம் எப்படி அங்கு நீடித்தது என்பதை இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் நாம் மிக விரிவாக பார்க்க போகின்றோம். என்றால் வாருங்கள், முதலில் கால இயந்திரத்தில் ஒரு 250 ஆண்டுகள் பின்னோக்கி ஜெர்மனிக்கு பயணிப்போம். இந்த கதை தொடங்க போகும் இடமானது 18 நூற்றாண்டு ஜெர்மனியின் பிராங்க்ஃபர்ட் நகரமாகும். அந்த காலகட்டத்தில் அங்கே இருந்த யூத மக்கள் வாழும் பகுதி ஒரு கெட்டோ போன்றது. அதாவது அது ஒரு மிக குறுகிய, அசுத்தமான, நெருக்கடியான, ஒடுக்கப்பட்ட ஒரு குடியிருப்பு தெரு. நம் ஊர் பாசையில் சொன்னால் இதை ஒரு சேரி அல்லது குப்பம் போன்ற ஒரு பின்தங்கிய பகுதி என்று கூறிக்கொள்ளலாம். இந்த வம்சத்தின் தந்தையான மேயர் ஆப்ஷல் ராத்சைல்ட் இந்த தெருவில் தான் பிறந்தார். அப்போது அவர்களுக்கு பல கடுமையான சட்டங்கள் இருந்தன. சட்டப்படி அவர்கள் சொந்தமாக நிலம் வாங்க முடியாது, விவசாயம் செய்ய முடியாது, பழைய துணிகளை மட்டுமே விற்கும் மிக கடுமையான சூழ்நிலை. அந்த காலத்தில் வீட்டு முகவரிகளுக்கு எண்கள் கிடையாது. இவர்களின் முன்னோர்கள் வாழ்ந்த வீட்டின் வாசலில் ஒரு பெரிய ரெட் ஷீல்ட், சிவப்பு நிற கேடயம் அடையாளமாக தொங்கவிடப்பட்டிருந்தது. ஜெர்மன் மொழியில் ரோட்டன் ஷீல்ட் என்றால் சிவப்பு கேடயம் என்று அர்த்தம். அதுவே மருவி பிற்காலத்தில் ராத்சைல்ட் என்ற உலக புகழ்பெற்ற குடும்ப பெயராக மாறியது. நான் இந்த ராத்சைல்ட் குடும்பத்தை ஒரு உலக புகழ்பெற்ற குடும்பமாக கூறினாலும் உண்மையில் இவர்கள் மிகவும் மறைவிலிருந்தே பெரும்பாலும் இயங்கி வருபவர்கள் என்றபடியால் பெரும்பாலான மக்களுக்கு இவர்களை பற்றி தெரியாது. மேயர் ஆம்ஷல் ராத்சைல்டும் தன்னுடைய வாழ்க்கையை முதலில் ஒரு எளிய துணி வியாபாரியாகத்தான் தொடக்கினார். ஆனால் இந்த வறுமை அவரை முடக்கவில்லை. அதிக லாபம் தரும் பழங்கால தங்க நாணயங்கள் வர்த்தக தேடலில் இறங்கினார். மெதுவாக அங்கிருந்த பிரபுக்களின் நம்பிக்கையை பெற்றார். குறிப்பாக பிரின்ஸ் வில்லியம், இளவரசர் வில்லியம் என்பவருடன் அவருக்கு நெருக்கமான வணிக தொடர்பு ஏற்பட்டது. இந்த இளவரசர் வில்லியம் யார் என்று பார்க்கும்போது இவர் ஜெர்மனியின் ஹெஸ் கேசல் என்ற குறுநில பகுதியின் ஆட்சியாளரான இவர் அன்றைய காலகட்டத்தில் ஐரோப்பாவின் ஆகப்பெரிய கோடீஸ்வர பிரபுக்களில் ஒருவராக திகழ்ந்தார். தன் நாட்டுப்படை வீரர்களை பிரிட்டிஷ் பேரரசுக்கு வாடகைக்கு அனுப்பி அதன் மூலம் மாபெரும் செல்வத்தை குவித்தவர். பழங்கால தங்க நாணயங்களை சேகரிப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்ட இவருக்கு நாணயங்களை சேகரித்து கொடுக்கும் ஒரு எளிய அரசவை முகவராகத்தான் மேயர் ஆம்ஷல் ராத்சைல்ட் தன் வங்கியல் வாழ்க்கையை தொடங்கினார். இங்குதான் அவர் உலகையே உலுக்கக்கூடிய ஒரு புத்திசாலித்தனமான உத்தியை கண்டுபிடித்தார். நிதியுலகில் இன்று அதை ஃப்ரண்ட் ரன்னிங் என்று அழைக்கிறார்கள். இளவரசர்
வில்லியம் நாணயங்களை வாங்க விரும்பும் போதெல்லாம் ராத்சைல்ட் என்ன செய்வார் தெரியுமா? சந்தைக்கு சென்று பிரரிடம் கடன் வாங்கிய பணத்தை கொண்டு அந்த நாணயங்களை முதன் முதலில் தன் சொந்த பெயரில் வாங்கி விடுவார். அதன் பிறகு அதை அதிக விலைக்கு இளவரசருக்கு விற்பார். அதாவது அந்த வர்த்தகத்தில் மேயர் ராத்சைல்டே வாங்குபவராகவும் இருப்பார், விற்பவராகவும் இருப்பார். இதன் மூலம் கமிஷன் மட்டுமல்லாமல் லாபம் என இரண்டு வழிகளில் சம்பாதித்தார். இந்த அசாத்திய மூளையினால் 1782 மேயர் ராத்சைல்ட் மாபெரும் சொத்தை குவித்து அதிகாரபூர்வமாக ஒரு வங்கியாளராக மாறினார். 1700 இறுதியில் அவர் பிராங்க்ஃபர்ட் நகரின் ஆகப்பெரிய கோடீஸ்வரர் ஆனார். அரசாங்கங்களையும் சாம்ராஜ்யங்களையும் தாண்டி திரைமறைவில் இருந்து பொம்மலாட்ட கயிர்களை அசைத்து தலைமுறை தலைமுறையாக உலகை ஆளும் ஒரு அசைக்க முடியாத வம்சத்தை நிலைநிறுத்துவதுதான் அவரின் நீண்டகால குறிக்கோளாக இருந்தது. அதை செய்ய அவர் தனது 5 மகன்களில் 4 ஐரோப்பாவின் மிக முக்கிய தலைநகரங்களுக்கு அனுப்பினார். வியனா, நேபிள்ஸ், பாரிஸ் மற்றும் அன்றைய உலக பேரரசின் மையமாக திகழ்ந்த லண்டன் மாநகரத்திற்கு தன்னுடைய 5 மகன்களில் 4 அனுப்பி வைத்தார். லண்டனுக்கு அனுப்பப்பட்ட இவரின் 3வது மகனான நேத்தன் ராத்சைல்ட் தன்னுடைய தந்தை கொடுத்த முதலீட்டை கொண்டு லண்டனில் மிக குறுகிய காலத்திலேயே அதை 3 பெருக்கினார். நிலையான வருமானம் பெற வேண்டும் என்பதற்காக அவர் ஒரு ஆபத்தான இரகசியமான உலகிற்குள் நுழைந்தார். அதுதான் சர்வதேச கடத்தல் தொழில். துணிகள் மட்டுமன்றி மதிப்புமிக்க தங்கம் மற்றும் உலோகங்களையும் அவர் ஐரோப்பிய நாடுகளுக்கு கடத்த தொடங்கினார். இங்கு ஒரு முக்கியமான கேள்வியும் எழுகிறது. இங்கிலாந்தின் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அதாவது கிழக்கு இந்திய கம்பெனியைப் போல இவர்களும் பாப்பி, கசகசா மற்றும் ஓபியம், அபின் போன்ற போதைப் பொருட்களை கடத்தினார்களா என்று. நேதன் ராத்சைல்ட் தனிப்பட்ட முறையில் ஐரோப்பாவில் அபினை கடத்தவில்லை. அவருடைய கவனம் முழுவதும் தங்கம் மற்றும் துணிகளின் மீதுதான் இருந்தது. ஆனால் பிற்காலத்தில் இதே ராத்சைல் குடும்பத்தினர் ஆசியாவில் மாபெரும் அபின் கடத்தல் தொழிலை இரகசியமாக நடத்தி வந்த த சசூன் ஃபேமிலி, சசூன் குடும்பத்தோடு திருமண பந்தங்கள் மூலமும் கூட்டு வணிகங்கள் மூலமும் தங்களை இணைத்து கொண்டார்கள் என்பதுதான் வரலாறு காட்டும் இன்னொரு நிழல் உலக உண்மை. 1814 பிரான்சின் நெப்போலியனுக்கு எதிராக டியூக் ஆஃப் வெலிங்டன் போர் புரிந்து கொண்டிருந்த காலம். அந்த போர்க்களத்தில் வெலிங்டனின் படைகளுக்கு வீரர்களுக்கு சம்பளம் கொடுக்கவும் உணவு வாங்கவும் பெருமளவில் தங்க நாணயங்கள் தேவைப்பட்டன. இந்த இக்கட்டான சூழ்நிலையை நேத்தன் ராத்சைல் தன் வாழ்நாளில் ஆகப்பெரிய வாய்ப்பாக பார்த்தார். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிழக்கிந்திய கம்பெனியிடம் இருந்த ஒட்டுமொத்த தங்கத்தையும் அவரே ஏலத்தில் எடுத்தார். இங்கிலாந்து அரசாங்கத்திற்கு வேறு வழியே இல்லை. அந்த தங்கத்தை நேத்தனிடமிருந்து வாங்கிய அவர்கள் அதை எப்படி போர்க்களத்திற்கு கொண்டு சேர்ப்பது என்று தெரியாமல் தவித்தார்கள். அந்த தங்கத்தை நேத்தன் ராத்சைல்டிடம் இருந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் வாங்கியது ஏனென்றால் அன்றைய போர்க்களத்தில் தன் படை வீரர்களோடு நேரடியாக நின்று கொண்டு போரிட்ட டியூக் ஆஃப் வெலிங்டன் வீரர்களின் சம்பளத்திற்கும் உணவுப் பொருட்களுக்கும் உடனடியாக தங்கம் தேவைப்பட்டது. ஆனால் ஒட்டுமொத்த கடல் வழியையும் நெப்போலியனின் படைகள் கட்டுப்படுத்தின. இந்த இக்கட்டான சூழ்நிலையில்தான் நேத்தன் ராத்சைல்ட் தன் இரகசிய கடத்தல் நெட்வொர்க்கை பயன்படுத்தி நெப்போலியனின் கண்ணிலேயே மண்ணை தூவி அந்த தங்கத்தை வெலிங்டன் கைகளுக்குள் கொண்டு போய் சேர்த்தார். இந்த போர்கள் அவர்களுக்கு பெரும் லாபம் தரும் வணிகமாக மாறின. நிதியுலகில் இன்ஃபர்மேஷன் இஸ் எவ்ரிதிங், ஸ்பீட் இஸ் கிங், தகவலே எல்லாம், வேகமே ராஜா என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தனர். தங்களுக்கென்று சொந்தமாக இரகசிய குதிரை வீரர்களையும் மிகச் சிறப்பாக பழக்கப்பட்ட தூதுப்புறாக்களையும் பயன்படுத்தினர். இதன் மூலம் அரசாங்கத்திற்கே செய்தி போய் சேருவதற்கு முன்பாக போரில் யார் ஜெயித்தார்கள் என்ற இரகசிய தகவல் நேத்தன் ராத்சைல்டுக்கு தெரிந்துவிடும். இதனால் சந்தையை தன் விரல் அசைவில் ஆட்டிப்படைத்து
உலக நாகப்பெரிய கோடீஸ்வரனாக உயர்ந்தார் நேத்தன் ராத்சைல்டு. இவர்களின் இந்த அசாத்திய நிதியாதிக்கம் ஏதோ 19 நூற்றாண்டோடு முடிந்துவிடவில்லை. நவீன உலக அரசியலிலும் இவர்களின் தந்திரங்கள் நீண்டுள்ளன. அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பற்றிய ஒரு வரலாற்று உண்மையாகும். 1990 தொடக்கத்தில் டொனால்ட் ட்ரம்பின் ஹோட்டேலும் கசினோவுமான தாஜ்மஹால் தொழில்கள் கடும் நஷ்டமடைந்து திவலாகும் நிலைக்கு தள்ளப்பட்டது. கடன் கொடுத்தவர்கள் டொனால்ட் ட்ரம்பை வெளியேற்ற துடித்தனர். அப்போது களமிறங்கியவர்தான் வில்பர் ராஸ். இவர் அப்போது புகழ்பெற்ற ராத்சைல்ட் அண்ட் கோ திவால் துறை ஆலோசனை குழுவின் தலைவராக இருந்தார். ராத்சைல்ட் வங்கியின் சார்பில் பேச்சுவார்த்தையை நடத்திய அவர் டொனால்ட் ட்ரம்பை தனிப்பட்ட முறையில் திவாலாகாமல் காப்பாற்றி அவருடைய சாம்ராஜ்யம் தொடர்ந்து அவர் கைகளிலே இருக்க வழிவகுத்தார். பிற்காலத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவின் பிரசிடென்ட் ஆகிய போது இந்த வில்பர் ராஸ் டொனால்ட் ட்ரம்பின் அட்மினிஸ்ட்ரேஷனில் வர்த்தக அமைச்சராக பணியாற்றினார் என்பது நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாகும். இங்குதான் வரலாற்று ஆய்வாளர்கள் மத்தியில் ஒரு பெரிய கேள்வி எழுகிறது. எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல் ஒரு சாம்ராஜ்யத்தை காப்பாற்ற இவ்வளவு பெரிய நிதி நிறுவனம் ஏன் முன்வர வேண்டும்? உலகத் தலைவர்களை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் ஒரு ரகசிய வியூகத்தின் ஒரு பகுதி தானா இது? டொனால்ட் ட்ரம்பை இவர்கள் காப்பாற்றிய இந்த ரகசிய பின்னணி ஒரு புறம் இருக்க, இப்போதைய நவீன ஐரோப்பிய அரசியலின் உச்சத்தில் இருக்கும் பிரான்ஸ் நாட்டின் அதிபர் இமானுவேல் மேக்ரான் பின்னணியிலும் இதே ராத்சைல்டு வங்கியின் நிழல் படிந்திருக்கிறது. அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக 2008 to 2012 வரை இமானுவேல் மேக்ரான் பாரிஸில் உள்ள ராத்சைல்ட் அண்ட் கோ வங்கியில் ஒரு முதலீட்டு வங்கியாளராக பணியாற்றினார். வங்கியல் துறையில் எந்த ஒரு பெரிய முன் அனுபவமும் இல்லாத ஒரு இளைஞர் மிக குறுகிய காலத்திலேயே அந்த வங்கியின் மிக உயரிய பார்ட்னர் மற்றும் மேனேஜிங் டைரக்டர் பதவிகளுக்கு உயர்ந்தார். நெசோ மற்றும் ஃபைசர் நிறுவனங்களுக்கு இடையே நடந்த பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள மாபெரும் உலகளாவிய வர்த்தக ஒப்பந்தங்களை முன்னின்று நடத்தியவர் இதே மேக்ரான் தான். இதன் மூலம் வெறும் 4 கோடிக்கணக்கான யூரோக்களை அவர் சம்பாதித்தார். ஆனால் இதற்கடுத்த சில வருடங்களிலேயே அவர் வங்கியிலிருந்து விலகி பிரான்ஸ் நாட்டின் நிதியமைச்சராக மாறினார். பிறகு மிக இளம் வயதிலேயே அந்நாட்டின் பிரசிடண்டாக வந்துள்ளார். இங்கும் தான் அந்த பெரிய கேள்விக்குறி எழுகிறது. பிரான்ஸ் நாட்டின் எதிர்கட்சி தலைவர்கள் பலர் மேக்ரான் பொதுமடைகளில் பிரசிடென்ட் ராத்சைல்டு என்று அழைத்து விமர்சிப்பது எதற்காக? இது வரும் ஒரு திறமையான மனிதனின் தனிப்பட்ட வளர்ச்சியா, அல்லது 250 முன்பு மேயர் ராத்சைல்டு தங்கள் குடும்ப வாரிசுகளை ஐரோப்பாவின் தலை நகரங்களுக்கு அனுப்பி அதிகாரத்தை கைப்பற்றிய அதே பழைய உத்தியை போல நவீன காலத்தில் தங்களுக்கு சாதகமான தங்களின் வங்கியிலேயே வளர்ந்த ஒருவரை ஒரு வல்லரசின் அதிபர் நாட்காலியில் அமர வைக்கும் ஒரு மாபெரும் உலகளாவிய சதுரங்க ஆட்டமா இது? இப்படி உலக நாடுகளையும் தலைவர்களையும் தங்களுக்கு சாதகமாக மாற்றியமைத்த இந்த வம்சத்தின் தலைமை 1831 நேத்தன் ராத்சைல்டின் மறைவுக்கு பிறகு பாரிஸ் நகரில் இருந்த அவருடைய இளைய சகோதரரான ஜேம்ஸ் ராத்சைல்டின் கைகளுக்கு மாறியது. 1840 பாரிஸில் இருந்து காய் நகர்த்திய ஜேம்ஸ் ராத்சைல்டு வளர்ந்து வந்த தொழிற்புரட்சியை பயன்படுத்தி ரயில்ரோட், சுரங்க தொழில் மற்றும் உலோகவியல் துறைகளில் பிரமாண்டமாக முதலீடு செய்து தங்களின் அசைக்க முடியாத உலகளாவிய ஆதிக்கத்தை தொடர்வதற்கு வழிவகுத்தார். ஜேம்ஸ் ராத்சைல்டு பிரான்சின் முதலாவது பிரமாண்ட ரயில்வே நிறுவனமான செமின் டு ஃபர் டு நோர்ட் என்ற நிறுவனத்தை 1845 தொடக்கி அதற்கு முழு நிதி உதவி வழங்கினார். பாரிஸ் நகரையும் வடக்கு பிராந்தியங்களையும் இணைக்கும் தண்டவாளங்களை இவர்களின் வங்கிதான் அமைத்தது என்று பிரான்ஸ் பாரிஸில் வாழும் தமிழ் மக்கள் தினசரி கூடும் லா ஷப்பெல் மற்றும் கார்டனோட் ரயில் நிலைய பகுதிக்கு நீங்கள் சென்றிருந்தால் ஒரு கணக்கு போட்டு பாருங்கள். இங்கு
மினி ஜாழ்பாணம் என்று அழைக்கப்படும் அந்த புகழ்பெற்ற கார்டன் ரயில் நிலைய கட்டுமானத்தின் பின்னால் 180 ஆண்டுகளுக்கு முன்பே திரைமறைவில் இருந்து செயல்பட்ட இதே ராத்ஷைல்ட் வங்கியின் மூலதன பணம்தான் காலத்தின் விசித்திரமான ஒரு வரலாற்று சக்கரமாகும். கார்டனோட் ரயில்வே சாம்ராஜ்யத்தை ஜேம்ஸ் உருவாக்கிய போது அவர் முழுமையாக தன்னை மறைத்துக் கொள்ளவில்லை. ஒரு மாபெரும் தொழில் அதிபராக தன்னை உலகிற்கு வெளிப்படையாக காட்டிக்கொண்டார். ஆனால் பிரான்ஸ் அரசாங்கத்திடமிருந்து இந்த ரயில்வே பகுப்போ உரிமைகளை அவர் வாங்கிய விதம் முற்றிலும் ஒரு திரைமறைவு சதுரங்க ஆட்டம்தான். நாடாளுமன்ற எம்பிகளுக்கும் அரசாங்க அதிகாரிகளுக்கும் இரகசியமாக தன் வங்கியிலிருந்து கடன் கொடுத்து ஊடகங்களை விலைக்கு வாங்கி சட்டங்களை தனக்கு சாதகமாக மாற்றியமைத்த கயிறுகள் அனைத்தும் திரைமறைவில் இருந்துதான் அசைக்கப்பட்டன. நீங்கள் இதுவரை கேட்டது உலக வரலாற்றையே ஒரு விரலின் அசைவிலிருந்து மாற்றியமைத்த ஒரு குடும்பமான த ஹவுஸ் ஆஃப் ராத்ஷைல்ட் பகுதி ஒன்று. இதன் மற்றைய பகுதியை உங்கள் முன்வைக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.

0: சந்தோஷம் என்னதோ
1: உடைந்தது காற்றண்டாடி மாற்றி தருகின்றார்கள் ரபிட் பாப்ரிஸ். கண்ணாடிகள் மாற்றும் போது காப்புறுதியின் மனத்தால் உங்களிடம் அறவிடப்படும் பணத்தை உங்களுக்கே தருகிறது. அத்தோடு மாற்றும் கண்ணாடிக்கு எவரும் அளிக்காத ஒரு வருட காப்புறுதியையும் இலவசமாக அளிக்கிறது. அது மட்டுமல்லாது பரிசு மற்றும் புரணக பகுதிகளில் எந்தவித கட்டணமும் இன்றி உங்கள் வீடு தேடி வந்து உங்கள் வாகன கண்ணாடிகளை மாற்றி தருகின்றார்கள். நெருங்கிய தொடர்புகளுக்கு 0979 89 59 19 மறந்துவிடாதீர்கள். 0979 89 59 19
2: செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடி அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூ மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 01 72 99 51 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77 cell@hotmail.com. மறந்துவிடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரப்பிட வசதியும் உண்டு.

0: கடவுளே, அந்த மாதிரி தமிழோடு விளையாடி கொண்டிருந்த சாலமன் பாப்பையா வெள்ளிக்கிழமை மோசம் போயிட்டாரு சுருட்டு, உனக்கு தெரியுமா சுருட்டு?
1: கலைஞர் கலைஞர் வந்த உடனே நீங்கள் அந்த
0: மனிதர் நீதிபதி கூட தீர்ப்பு வழங்க மாட்டார்.
1: கலைஞர் தீர்ப்புகளை விட கலைஞர் ஒரு ஐயோ கலைஞர் தமிழும் தமிழ் இலக்கியங்களோடும் இருந்த வட்டி மன்றத கலைஞர் வட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போனது அந்த தானே கலைஞர். எல்லாரையும் சிரிக்க வச்சு கலைஞர்
2: பாத்தீங்களா?
1: ஐயோ அடக்கி வாசிக்கத்தானே வேணும் கலைஞர், அடக்கி வாசிக்கிற இடங்கள்ல கலைஞர் ஆவேசம் கொள்ற இடத்துல ஆவேசம்
0: கொள்ளும் எடுத்து போட்டு சும்மா அந்த மாதிரி தானே உடுகுறது இல்ல.
1: ஆனா மதுரையில இருந்து வந்து கலைஞர் எந்த ஆள் இல்ல, எல்லா பக்கத்திலும் கதைக்கும் கலைஞர், எல்லா பக்கத்திலும்
0: காஜி தொடங்கி 30 வரைக்கும் வருது. அதுக்கு முதலே
1: தன் டிவில கலைஞர் வட்டி மன்றம் சாலமன் பாப்பையாவில வந்து கலைஞர் இப்ப இந்து வட்டி மன்ற தலைவரா வந்தவையெல்லாம் கலைஞர் அவர்கிட்ட கத்துக்குட்டியா வந்தவையில் எல்லாம் யோனி திண்டுக்கல் அவர்கிட்ட போயில கலைஞர். அவர் வேற பக்கத்தால் உழுது கொண்டு போனவர் கலைஞர். ஆனா இவர் சாலமன் பாட்டு பாப்பையா கலைஞர் தமிழையும் தமிழ வளர்க்கிறதுக்காக கலைஞர் ஒவ்வொரு கதையிலும் இதை விட கலைஞர் பெரிய
0: பல நாடுகளுக்கும்
1: ஐயோ கலைஞர் பிரான்சில் தானே வந்த ஒரு கலைஞர் வந்து நடத்தின ஒரு கலைஞர் இதை விட கலைஞர் என்ன பிரச்சனை கலைஞர் ஆரவரில் கோவிச்சு என்ன செய்தாலும் கலைஞர் ஐயோ அவங்க சின்ன படிக்கிற சும்மா விடுங்க என்று சொல்லி போடும் மனுஷன் கலைஞர். ஒருவரோடும் கோவிக்காது கலைஞர் அப்படிப்பட்ட ஒரு
0: மனுஷன்.
1: சங்கர் படத்தில் நடிக்க விட்ட கலைஞர் ரஜினி குட்டியோட கதைக்க விட்ட வாங்க பழகுங்கோண்டு ஐயோ கலைஞர் உண்மையிலே அது கூடிய உழவு ஆழமாக போல இதா கதைச்ச கலைஞர் அந்த ஆள்
0: என்ன
1: அந்த படத்துல இங்க வந்து குழம்பு இல்லையா கலைஞர் இப்படித்தான் கலைஞர் என்றாலும் கலைஞர் எல்லாரையும் சிரிக்க வைச்ச கலைஞர் சிந்தனையோட சிரிக்க வச்ச மனிதன் கலைஞர் எல்லாரும் மாதிரி கலைஞர் சிந்தனையோடு சிரிக்க வச்ச ஆளுண்டா விவேக கவியல் மாதிரி கலைஞர் நகைச்சுவா இருந்தாலும் கலைஞர் எல்லாட்ட நகைச்சுவையும் பட்டி பொங்கல் விழாண்டாலும் சரி எதுண்டாலும் சரி
0: தினம் சரி தேசிய வட்டிமன்றம் இருக்கும்
1: பாலமன் சாப்பியாண்ட பாப்பையாண்ட வட்டிமன்றம் கலைஞர் அந்த மாதிரி தானே
0: அந்த மாதிரி நாங்கள் என்ன செய்ய
1: ஐயோ கலைஞர் நாங்கள் போய் அஞ்சலி செலுத்துவோம் பார்த்தா கலைஞர் மதுரையில இருந்து மட்டாதுக்கு கொண்டு வராங்க கதை இருந்து கலைஞர் இன்னும் வடிவாத்திய கலைஞர் எல்லாம் நல்லபடியா அந்த மனுஷன் ஆத்மா சாந்தி அடைய முதல்ல வேண்டிக் கண்டு கலைஞர் நாங்கள் இதுக்கு எல்லாரும் நாங்கள் சொன்னாலும் கலைஞர் உள்ளத்தால கண்ணீர் விடுற கனவே இருக்கிறாங்க கலைஞர் சும்மா எல்லாரும் கலைஞர் ஏன் பட்டிமன்ற ராஜால இருந்து கலைஞர்
0: உங்களோட பாரதி பாஸ்கர்ல
1: இருந்து கலைஞர் அந்த காலத்துல இருந்து அவையில எல்லாம் உலகம் தெரிய வஜ்ஜ கலைஞர் தலைவன் பாப்பையாட
0: பட்டிமன்ற ராஜாவும் இப்ப நடுவராக இருந்து
1: அவர் பேர்ந்து அவர் இவருக்கு வருத்தம் வந்துட்டு கலைஞர் இவருக்கு மனுஷனுக்கு வருத்தம் வந்து 90 வயது வரையும் இருந்தா கலைஞர் அதுக்குள்ளே ஒரு 75-80 வயதுலயே வருத்தம் வந்துட்டு கலைஞர் அதுக்கப்புறம் படப்பிடிப்புகள் இந்த லைட்டுகள் எல்லாம் ஒத்துக்கலாம் போயிட்டு கலைஞர் இதுதான் அவருக்கு பெரிய பிரச்சனையா இருந்த கலைஞர் இவ்வளவு இதை விட அவர் ஒரு பெரிய பேராசிரியர் கலைஞர் என்னதான் சொன்னாலும் கலைஞர் தமிழுக்காக பாடுபட்டு ஒரு மனுஷன்
0: அப்ப அவளோடு இசை பாடல் மறந்தறியா
1: நீங்கள் டக்குன்னு திருவாசகத்துல போயிட்டீங்களா
0: கலைஞர்
1: எதை தொட்டாலும் கலைஞர் எல்லாம் விரலுக்குலாம் வச்சுக்கொண்டு விளையாட்ட காட்ட வேண்டிய கலைஞர் கைலாயத்துல சுவாமி போட்டு இருந்த மாலையத்தானே நம்ம சாமி தந்த ஒரு கலைஞர் அதெல்லாம் இருக்கு கலைஞர் அது எல்லாம் இப்ப வரோடுமோ எப்படி வரோடுமோ அப்படி அந்த ஆண்டவன் வழி நடத்தி கொண்டே போவான் கலைஞர் இதெல்லாம் ஒரு பிரஜ்ஜனை கலைஞர்
0: இவள் உங்களோட திரிஷாவோட நல்லா காரோடுவேன்
1: விஜயோட நாய்க்குட்டியமில்ல கொண்டு போன வா கலைஞர். அப்படி துணி கீர்த்தி சுரேஷின் கல்யாணம் கூட கல்யாணம் அவள் அவள் இப்படிதான் கலைஞர் கல்யாணம் காட்டினா சில நீர் அடங்கி போறானே கலைஞர். ஆட்டம் காட்டையில் கலைஞர் வந்தவன்
2: பனையூர்ல இருக்கிறான்.
1: பனையூர்ல இல்ல கலைஞர், அவ அங்க மடிப்பாக்கத்துல இருக்கிறா கலைஞர். நயன்தாராவும் பெரிய கூட்டாளிகளா இருந்த காலம் இருக்கா கலைஞர். அந்த நேரத்தில் ரெண்டு பேரும் இணைவுழியாத தோழியல்
2: கலைஞர்.
1: 2000 ரூபாய் போய் பார்ல தண்ணி அடிக்கிறதும் அதுவும் இது வந்து தெரிஞ்ச காலம் இருக்கு கலைஞர். ஐயோ கலைஞர், அதெல்லாம் இந்த பக்கம் கலைஞர் நின்று போட்டு ஜலுட்டடிச்சாருங்க கலைஞர். வெறியில வந்த இடம் தெரிஞ்சு போட்டு ஐயோ மேடம் நீங்களா வந்த ஒரு போட்டோ எடுக்கலாமான்னு கேட்டவங்க கலைஞர். இப்படிப்பட்டவங்க இருந்தாங்க கலைஞர். என்ன செய்கிறது பிருந்தா மாசம் கொண்டு படத்துல நம்ம ஒரு படத்துல எல்லாம் நடிச்சிருக்கா கலைஞர். கமலஹாசனோட படத்துல அந்த கூட்டுற இதுல வந்து அவா தானே கலைஞர் நடிச்சவா கலைஞர். அருமையான புள்ள நாகேசுக்கு நல்ல பிடிப்பவாலே அவாத்தான் கொண்டே தந்து விட்டது. இப்ப அந்த கதையன் கலைஞர் தண்ணி அடிச்சா ஓட காரோட
2: நடிப்பு
1: தான்
2: நிறைவேறத்தில் 16 வயதுல திருமணம் செய்தான். ஒரு படிச்ச பொம்புளியோட
1: படிச்ச பொம்புளை மட்டும் இல்ல கலைஞர், வானொலி அறிவிப்பாளர்
2: 31 ஆண்டு 1931
1: இன்னொரு 5 வருஷத்துல 100 வருஷம் வர போகுது கலைஞர். பாருங்க கலைஞர் எப்படி எல்லாம்
2: இங்கிலீஷ்ல போட்டியில கேட்கல.
1: ஐயோ நான் எல்லாம்
2: கேட்டேன் வெள்ள மயிறு கடவன் ரைய மடிக்க மாட்டான் பொட்ட வெட்டி போட்டு ஆம்பளை மாதிரி தான்
1: கடைசி வரை மனசி துணிஞ்சு தனியத்தான் நடந்தது. கலைஞர் 4 பொம்பளை பிள்ளைகள் கலைஞர், ஆனா கடைசி வரையும்
2: நடிக்கிறதுக்கு
1: வானொலி அறிவிப்பண்டாலே விடையில கலைஞர். என்ன செய்யறேன் ஒரு போட்டு போன இடத்துல இவர் நடிக்க கேட்டோன்னா குடும்பத்துல இல்லையா எதிர்ப்பு எல்லாம் மீறி கலைஞர் இவர் லவ் ஒன்னு பண்ணிட்டான். அன்னைக்கு கல்யாணம் கட்டின அப்புறம் கலைஞர் கஷ்டம், பெரிய கஷ்டம். ஒரு புள்ள பிறந்து பொம்பளை புள்ள பிறந்த அப்புறம் கஷ்டத்துல அப்பா
2: கலைஞர்
1: எல்லாரோடும் தானே கலைஞர் கலைஞர் கிட்டத்தட்ட ஜெமினியோட கணக்க கலைஞர், ஜெமினியோட காதல் இதுகள் எல்லாம் கணக்க கலைஞர் கலைஞர்.
2: ஒரு நாள்
1: பாத்தீங்களா கலைஞர்,
2: மனுஷியும்
1: துறையில் ரெண்டோ செத்து பூஜை கலைஞர் கொஞ்சம், அதுவும் கொஞ்சம் கவலைதானா வாக்கு ஒரு வயது மூப்பில சாகுற கலைஞர் நாங்க ஒண்ணு செய்யல. கடைசி காலத்துல எழுந்து
2: நல்ல நடிகை
1: நடிகை 16 வயதுல துவங்கின வேண்டா கலைஞர்
2: குண்டு குழந்தையோட
1: குழந்தைய கொண்டு போய் குழந்தைய வச்சுட்டு கலைஞர் நடிச்சிட்டு வந்து திரும்பி இங்கே பால் அரைச்சி கொடுத்துட்டு பிரியாணி வாங்கி கொண்டு புரியாணி சாப்பிடாம அந்த ஆள் படுக்காதான் கலைஞர். இதோட புள்ளிகளுக்கும் வாங்கியாந்து நித்ரியா கிடந்தாலும் எழுப்புறா கலைஞர், வா எழும்பு சாப்பிடாண்டு. ஆனா இதுக்குள்ள ஐயப்பன் பாட்டு அந்த பாட்டு சைவ பாட்டு அது
2: இது பாட்ட பாடிய
1: புடிய கொள்ளன நெத்தியில அந்த தின்னூறு மாடிச்சு அந்த வாக்கிங் போகலயே பெரிய அதிசயமா இருக்குமா கலைஞர். ஆனா இரவு ரெக்கார்டிங் முடிஞ்சு வந்து இப்படி எல்லாம் செய்த மனுஷன் இப்படி தானே சில இதுகள் கட்டுப்பாடா இருந்தா கலைஞர் காலம் கடந்து பேசிக்கொண்டிருக்கலாம்
2: தானே.
1: இஸ்லாமிய
2: கண்டுபிடிக்க மனுஷன் எத்தனை ஹோட்டல் தவம் இருந்து என்றாலும் கட்சியில என்றாலும்
1: அனுப்பினவர் அவர்
2: மட்ராஸுக்கு வர்றதுக்கு அவர்
1: துணையா இருந்த கலைஞர். இப்படித்தானும் கலைஞர் அந்த காலத்துல கலைஞருக்கு கலைஞர் இவ்வளவு உதவி செய்திருந்தா மற்ற எல்லாரையும் முன்னு கொண்டுருவோம்னு இருக்கிறார் கலைஞர் அந்த காலத்துல. அதுதான் புயல் எல்லாம் இதுவரை கலைஞர் கவர்ச்சி அதெல்லாம் பாற கலைஞர் படம் வெளியிட்டு தான் கூட கவர்ச்சியா அதுல வந்து ஆய்வு காட்டு அதையும் டிவி கார எடுத்து போட்டு எல்லாம் போடுறானே கலைஞர் போக்கஸ் பண்ணி எடுக்கிற கலைஞர். அப்ப அப்படி இருக்கிறானே கலைஞர். அப்ப அதுலதான் வியலுக்கு இதா வர்றது. இப்ப நயன்தாரா இந்த படம் வெளியிட்டு எல்லாம் வெளி போறையில கலைஞர் தனியா விக்னேஸ்வரன் இருந்தாலும் கலைஞர் இப்படித்தான் ஒரு கவர்ச்சியா அனுப்போ கவர்ச்சியும் ஒரு வயதுக்கு தானே காட்டலாம் கலைஞர். இந்த கொஞ்சம் வயது கலைஞர் கொஞ்சம் அடக்க கொடுக்குமா வரணும் கலைஞர் வந்தா தானே கலைஞர் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். எல்லாத்திலும்
2: மற்ற படங்களுக்கு போக மாட்டோம் அது சரியான
1: அது தயாரிப்பாளர் அதுக்கு பிடிச்ச நட்டமா கலைஞர் பெரிய இதுண்டு. ஆனா படம் ஒப்பந்தம் பண்ணிக்க நான் படம் வெளியீட்டுக்கு வருகிறேன்
2: விஜயத்தில் இந்த விஜயத்தில் இது நியாயம் திருப்பூர் சுப்பிரமணியம்
1: சுப்பிரமணியம் சூப்பர் காய கலைஞர் இத்தனை படங்கள் தயாரிச்சது இன்று வரையும் பீல்ட நிக்கிற ஒரு மனிதன் கலைஞர் இன்று வரையும் பூனா வீட்டை ஊனா
2: ரோட்டில் வச்சு சபையில வச்சு சூலி கேக்க
1: அப்படித்தானே கலைஞர். இந்த காலத்துல கணக்கு நடக்கு கலைஞர் இதெல்லாம் காலம் நடந்து நடக்காது கலைஞர் வாய் திறக்கணும் கலைஞர். நான் தானே கலைஞர் நடிச்சவன் ஞானம் ரெடிதான் கலைஞர். சாத்திரம்டா நமக்கு அது அந்த அந்த நேரத்துல நியாயத்தை காய்ச்சி போடணும். அது இவ்வளவு ஹூமா இருந்தாலும் இவ்வளவு கூட்டாளியா இருந்தாலும் ஞாயங்களை காய்ச்சி போடணும் கலைஞர். அப்ப நேர்ந்தாராவணும் இவங்க கதைக்கு இல்லைன்னா இப்ப இந்த மற்ற படத்துக்கும் இல்லையான்னு சொல்லி போடுவா. அதுதான் ஆனா இப்ப திருப்பூர் மணி அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கு கலைஞர். அவ கொஞ்சம் மடங்கி
3: வருவான்
1: இடையில புள்ளியலும் தானே கலைஞர். அதுகளுக்கு அவங்க இப்ப வளர்ந்து அவங்க பள்ளிக்கூடம் எல்லாம் போறாங்க கலைஞர். ஐயோ கலைஞர் இப்படித்தான் கலைஞர், அது இப்படித்தான் பத்தைகள் நடந்த வேப்பம் கண்டு மாதிரி கலைஞர் ஜடஜடன்னு வளர்ந்து போயிரும்
3: கலைஞர்.
1: அப்படித்தான் கலைஞர் வந்து அவங்க நாளைக்கு வெளியில வரப்பி வரைக்காங்க கலைஞர். நயன்தாராட மகன் சொல்லுவாங்க, அதுவரை இப்ப பேசாம இருப்பாங்க கலைஞர். அந்த மாதிரி விக்னேஸ்வரன் இப்ப பேசாம இருக்கிறார் கலைஞர். அவனும் அடுத்த
3: ரஜினிகாந்தோட வாத்தியார போட்டு புலியை தள்ளி இருக்கிறான்.
1: ஐயோ என்ன பிரச்சனை கலைஞர், அந்த காலத்திலேயே வாத்தியாரிட்டே அடி வாங்கினேன்னு ரஜினிகாந்த தானே சொல்லி எல்லாம் பூமத்தாக்கினது. அப்ப ரஜினிகாந்த் வந்துட்டாவா போல நடிச்சு கலைஞர் எல்லாம் மூடு எல்லாம் பிசாகி போச்சு. புத்தி எடுத்துதான் எல்லாரோடும் சண்டை பிடிக்கிறதும் கவனம் அவனை கடிச்சா அப்படின்னு வாத்தியார் கூப்பிட்டு ஒரு அட்வைஸ் தான் சொன்னாங்க கலைஞர். இங்க வா, நீ ஒரு வளர்ந்து வாரு ஒரு நடிகன், இப்படி எல்லாம் ஏன் தண்ணி அடிக்கிற, ஏன் சிகரெட் பத்துற, அது சில இந்த தண்ணி அடிக்கிறவங்கள்ட்ட போய் கேளுங்க. ஐயோ தண்ணி அடிக்கிறவங்கள்ட்ட போய் கேளுங்களேன் கலைஞர், நீ ஏன் தண்ணி அடிக்கிறான்ட்டு உடனே சீறி பாஞ்சறிவாங்க. இந்த பிரச்சனை உனக்கு தெரியுமா, அதோ இதோட அவங்க தங்க நியாயம் காய்ப்பாங்க கலைஞர். நியாயத்தை சொல்லுவாங்க கலைஞர், அதுக்கு ஒரு நியாயம்
3: பெற்றே.
1: அந்த காலத்துல ஊர்ல சொல்ற கலைஞர் குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுண்டு.
4: நிலைய கலேக நேரம் 4 மணி. நேர்கள் இதுவரை கேட்டது சங்கமம் மறு ஒலிபரப்பு.

விடி கேசங்கரியன் விடி சூப்பர் ஸ்டோர் ஆதரவு விளம்பரம் மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். ஐக்கிய நாடுகள் சபையின் போதைப்பொருள் மற்றும் குற்றங்கள் தொடர்பான அலுவலகம் ஏற்பாடு செய்துள்ள மரிடைம் டுமான் அவாரன்ஸ் டிஜிட்டல் எவிடன்ஸ் என்னும் பிராந்திய பயிற்சி பட்டறைக்கு இணையாக அந்த அமைப்பின் பிராந்திய பிரதிநிதிகள் செப்டம்பர் 2026 பதிமூன்றாம் தேதி கொழும்பு கடற்படை தளத்தில் அமைந்துள்ள தகவல் ஒருங்கிணைப்பு நிலையத்துக்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றார்கள். தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகள் நிறைவடையும் முன்னரே இலங்கை வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் மக்களால் வெறுக்கப்பட்ட பலவீனமான மற்றும் அதிருப்திக்கு உள்ளான ஒரு அரசாங்கமாக மாறியுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனாவின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய சட்டத்தனி சாரிய கேரியோசன் தெரிவித்திருக்கின்றார். அனுராதபுரத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனா நடத்திய மாபெரும் மக்கள் பேரணியானது அரசாங்கத்துக்கு எதிரான மக்கள் போராட்டமாக அமையாமல் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு பயந்து சட்டம் மற்றும் நீதித்துறைக்கு எதிராக தொடுக்கப்பட்ட ஒரு கூச்சலாகவே இருந்தது என்று ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் இணை அமைப்பாளர் நுருசா குமார தெரிவித்திருக்கிறார். அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் பிற்போடுவதற்கு திட்டமிட்டு செயல்பட்டு வருகின்றது. அதனாலேயே மாகாண சபை தேர்தலை நடத்துவது தொடர்பில் ஆராய்ந்து தீர்மானிக்க அமைக்கப்பட்ட பாராளுமன்ற செயற்குழுவை புறக்கணிக்க எதிர்க்கட்சிகள் தீர்மானித்தது. அத்துடன் அரசாங்கத்துக்கு 75% மக்கள் ஆதரவு இருப்பதாக இருந்தால் அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நடத்தி காட்டுங்கள் என்று ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பிரேரா தெரிவித்திருக்கின்றார். மாதம் அங்குள்ளான கடற்பரப்பில் விபத்துக்குள்ளான இலங்கை கடற்படைக்கு சொந்தமான P-44-47 என்ற அதிவேக தாக்குதல் படகு சிக்கலான நடவடிக்கைகளுக்கு பின்னர் வெற்றிகரமாக மீட்கப்பட்டிருக்கின்றது. இலங்கையில் விசர்நாய்க்கடி நோயை கட்டுப்படுத்துவதற்கு நாய்களின் தொகையை முறைப்படுத்துவதற்கான விசர்நாய்க்கடி ஒழிப்பு மற்றும் நாய்கள் பதிவு சட்டம் மூலம் வர்த்தக மணியில் வெளியிடப்பட்டிருக்கின்றது. பதினைந்து வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக சந்தேகிக்கப்படும் 42 வயதான தனியார் வகுப்பு ஆசிரியர் ஒருவரை கண்டி போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள். யாழ்ப்பாணம் புத்தூர் மேற்கு சிவன் கோயிலுக்கு அண்மித்த பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றில் வசித்து வந்த வயோதிப பெண்ணொருவர் அவரது வீட்டிலேயே அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கட்னாக்க பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையம் ஊடாக 5 கோடிக்கும் அதிகமான புறமதியான கொக்கைன் போதைப் பொருளை கடத்த முயன்றதாக கூறப்படும் உகண்டா நாட்டைச் சேர்ந்த 43 வயதான நபர் ஒருவர் சுங்கத்தின் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பாட புத்தகங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள பொறுமதி சேர் வரியை நீக்குவதற்கு அரசு நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. இலங்கையின் மூத்த கலைஞரும் விருந்து பாடகியின் நடன ஆசிரியருமான தயா நெல்லம்பட்டியே தனது 91வது வயதில் காலமாயினார். தொடரும் இந்திய செய்தி தலைப்புகளில் இந்தியா வந்துள்ள மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிம் நேற்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். பிரிக்ஸ் மாநாட்டில் பிரதமர் மோடி அளித்த வரவேற்புக்கு உலக சுகாதார நிறுவனத்தின் தலைமை இயக்குநர் டெட்ரோஸ் அதானோம் கெப்ரியோசஸ் நன்றி தெரிவித்திருக்கிறார். எல்லை பிரச்சினை உள்ள நிலையில் பிரிக்ஸ் மாநாட்டில் சீனாவிடம் மோடி அரசு சரணடைந்து விட்டதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியிருக்கின்றது. நீண்ட காலமாக புற்றுநோயுடன் போராடி வந்த அஸ்லாம் முன்னாள் அமைச்சர் சித்திகி அகமது நேற்று அவரது இல்லத்தில் உயிரிழந்தார்.
இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வாழும் பெண் வீட்டை விட்டு ஓடிவிட்டார். அவர் கணவரை விட்டு காதலருடன் தலைமறைவானார். காவல்துறையின் உதவியுடன் கணவர் ஓடிவிட்ட தனது மனைவியை தேடி அலைந்தார். மனைவி கிடைத்ததும் அது அவர் செய்ததுதான் செய்தியானது. மனைவி அவருடன் அவருடைய காதலருடன் சேர்த்து வைத்தார் அந்த கணவர். குருவாயூர் கிருஷ்ணன் கோவிலில் நேற்று ஒரே நாளில் 420 ஜோடிகளுக்கு திருமணம் நடந்தது. விநாயகர் சதுர்த்தி மற்றும் தொடர் விடுமுறை முடித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து சென்னை திரும்ப 3565 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து துறை தெரிவித்திருக்கின்றது.

தொடரும் உலக செய்தி தலைப்புகளில் செப்டம்பர் 11 தாக்குதல்கள் தொடர்பான கூடுதல் ஆவணங்களை வெளியிடுவது குறித்து பரிசீலிக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான கேர்மோஸ் நீரிணையின் கட்டுப்பாடு தொடர்பாக மோதல் நிலை வரும் வேளையில் அங்கு வணிக கப்பல் ஒன்றின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. இந்த தாக்குதலில் ஒருவர் பலியானதாகவும் 3 பேர் காயமடைந்ததாகவும் ஈரான் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சிறு வயதில் வாழ்ந்த வீடு 1.93 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு விற்கப்பட்டிருக்கின்றது. சீனாவில் வெள்ள நிவாரணத்துக்கு நன்கொடை வழங்கியதாக பொய்யான தகவலை பதிவிட்டதாக சந்தேகப்படும் சீன சமூக ஊடக பிரபலம் ஒருவர் சர்ச்சையில் சிக்கியிருக்கின்றார். உங்கள் பற்களை அடிக்கடி நர நரவென கடிப்பதுண்டா? பற்களை நர நரவென கடிப்பது பூக்கிசம் எனப்படுகின்றது. அந்த பழக்கம் அதிகரித்து வருவதாக பிரிட்டனில் சில பல் மருத்துவர்கள் கூறுகின்றார்கள். ரத்தச்சோகை இருக்கும் தாய்மார்களுக்கு பிறக்கும் குழந்தைகளின் மூளை அளவு சிறிதாக இருக்கும் என்று ஆய்வு ஒன்று கூறுகின்றது. தொடரும் விளையாட்டுச் செய்தி தலைப்புகளில் மகளிருக்கான 10வது ஆசிய கோப்பை D20 கிரிக்கெட்டில் இந்தியா 72 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் நடப்பு சாம்பியன் இலங்கையை நேற்று வீழ்த்தி கோப்பையை கைப்பற்றியிருக்கின்றது. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான முதல் D20 போட்டியில் 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கின்றது. இன்று ஒரு ஹீரோ இலங்கை பெறுமதியில் 380 ரூபா 11% இந்திய பெறுமதியில் 110 ரூபா 72 காசுகளாகவும் ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 328 ரூபா 61% இந்திய பெறுமதியில் 95 ரூபா 73 காசுகளாகவும் ஒரு சுவிஸ் ஃப்ரான் இலங்கை பெறுமதியில் 401 ரூபா 62% இந்திய பெறுமதியில் 116 ரூபா 98 காசுகளாகவும் ஒரு ஐக்கிய ராஜ்ய பவுன் இலங்கை பெறுமதியில் 443 ரூபா 81% இந்திய பெறுமதியில் 129 ரூபா 28 காசுகளாகவும் ஒரு கனேடிய டாலர் இலங்கை பெறுமதியில் 236 ரூபா 87% இந்திய பெறுமதியில் 68 ரூபா 99 காசுகளாகவும் காணப்படுகின்றது. இத்துடன் விடி கேசன்கரியன், விடி சூப்பர் ஸ்டோர் ஆதரவிடம் பெற்ற மணிக்கூறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள் நிறைவு பெற்றன.

நிலைய கலிக நேரம் 4:10 நிமிடங்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டு கட்டியாட்டி தமிழ் தொடர்ந்து வானிலைக்கு வருவது.

0: நிகழ்ச்சி முன்னோட்டம். நிகழ்ச்சி முன்னோட்டத்தை தொடர்ந்து 5 மணி வரை உங்கள் விருப்பம்.
1: Let's go.
0: ஐந்து மணியிலிருந்து 6:15 வரை உறவுகளின் ஆக்கத்திலும் ஊக்கத்திலும் தாறு.

6:15 7 வரை நிரூபி ஆவண மாளிகை ஆதரவில் ஆறுதலும் புரிதலும், அதனைத் தொடர்ந்து 8 வரை தமிழோடு ஒரு தர்க்கம். 8 ஜெகன் அவர்கள் தொகுத்து வழங்கும் கேள்விக்கணை. மணிக்கு இரவு பிரதான செய்திகள். இரவு பிரதான செய்திகளை தொடர்ந்து சுவிஸ் நேரம். சுவிஸ் நேரத்தில் நிரூபி ஆவண மாளிகை ஆதரவில் பட்டிமன்றம். பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது.

ஆட்டத்தில் கோப்பாய் சேர்ந்த லண்டனில் வசிக்கும் ரவீந்திரன் சுரூபா தம்பதிகளின் செல்வ புதல்வன் ஹரிஸ் அவர்களுக்கும், தாயகத்தில் வல்வட்டியைச் சேர்ந்த லண்டனில் வசிக்கும் சிவராஜா கலாதேவி தம்பதிகளின் செல்வ புதல்வி சௌமியா அவர்களுக்கும் நேற்று 13ஆம் தேதி செப்டம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை திருமண பந்தத்தில் இணைந்துள்ளார்கள். அவர்களின் வாழ்த்து நிகழ்ச்சியை இன்று 14ஆம் தேதி செப்டம்பர் மாதம் திங்கட்கிழமை வாழ்க்கைக்கு எடுத்து வாழ்த்து நிகழ்ச்சியாக எடுத்து வருகின்றார்கள். ஹரி சௌமியா தம்பதிகளை வாழ்த்துவோர் அன்பு அப்பா ரவிச்சந்திரன், அன்பு அம்மா சுரூபா, அன்பு மாமா சிவராஜா, அன்பு மாமி கலாதேவி, அப்பம்மா மகேஸ்வரி அண்ணா, நிரேஷ் குடும்பம், தம்பி தினேஷ் தினேஷ், அப்பம்மா திருமதி கந்தையா செல்லம்மா, மாமா சற்குணம் பவானி குடும்பம், உமைபாகன் புஷ்பமலர் மாமா குடும்பம், பெரியம்மா வள்ளிநாயகி, பெரியம்மா கிருவநாயகி, ரவிக்குமார் குடும்பம், பெரியம்மா வனசா நாயக் வனஜா நாயகி, குணரத்னராஜா குடும்பம், மச்சான்மார் மச்சாள்மார், அண்ணமார் அக்காமார் மற்றும் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும், நல்லூர் முருகன் திருவரர் கொண்டு எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்துகின்றார்கள்.

நேற்று திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட கரிசொருமியா சௌமியா தம்பதிகள் 16 செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க்கவென டிஆர்டி அன்பு உறவுகள் அன்பு அறிவிப்பாளர் அனைவருமே வாழ்த்துகின்றோம். இந்திய டிஆர்டி தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் வாழ்க்கை எடுத்து வருகின்றார்கள் பிரான்சில் வசிக்கும் எங்கள் சற்குணம் பவானி குடும்பத்தினர், அவர்களுக்கும் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு

0: நிகழ்வினுடாக இணைந்திருக்கும் முதலாவது உறவை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். வணக்கம் வணக்கம். எங்கள் ஜோதிசரியம்மா. ஜோதிசரியம்மா நலமாக இருக்கின்றீர்களா? நலமாகவும் இருக்கின்றோம்மா. நலத்துடனே என்ன பாடலை கேட்க விரும்புகின்றீர்கள்? அருமையான பாடலை கேட்டுக்கிறீர்கள். என்ன திருமகள் தேடி வந்தால்? சரி, என்று நாங்கள் அந்த பாடலை ஒளிபரப்புங்கள். உங்களிடம் ஒரு கேள்வி என்று கேட்கின்றேன். நீங்கள் அந்த நேரத்திலும் கடைகளுக்கு சென்று பொருட்கள் வாங்கி இருப்பீர்கள்
1: என்ன?
0: ஆனா இப்பொழுதும் போய் பொருட்களை வாங்குகிறீர்கள் தானே?
1: பலவிதமான
0: சிந்தனைகள் வரும் என்று சொல்லுகிறீர்கள்.
1: அப்படி வரும்
0: வராது.

0: தான் இந்த கேள்வியை கேட்கின்றேன். இந்த ஒரு நாங்கள் ஒரு பொருட்களை வாங்க செல்லும் பொழுது எங்கள் மனநிலை எப்படி அங்கு மாறுகின்றது என்பதை கேட்பதற்காக தான்.
1: சர்மி அவர்கள் என்றும் நிரூலி காலம் வாழ்க வாழ்கின்றவர்களை நினைவாக வாழ்த்திக் கொண்டு அந்த வானொலி கேட்டு சற்குணம் பவானிகளையும் வானொலிக்கு அனுப்பி கேட்டு அவர்களுக்கும் எங்கள் நன்றிகளையும் வாழ்த்துகளையும் கூறிக்கொண்டு நான் கேட்ட பாட்டத்தாரங்களை கேட்போம்.
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். இது உங்களது பாடல் வானொலிகளில் வருகின்றது. நன்றி அம்மா.
1: நன்றி வணக்கம் கேதி.

0: ஒலித்த பாலை விரும்பி கேட்டிருந்தார். பிரான்சிலிருந்து திருமதி ஜோகேஸ்வரி குண்டராஜா அவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும். அடுத்த ஒரு வணக்கம். வணக்கம், எங்கள் குணநாயகமா நலமாக இருக்கின்றீர்களா? நலமாகவே இருக்கின்ற உண்மையா? நான்கு அழைப்புகளும் நேர்கள் வந்து இருக்கும் பொழுது எனக்கு அந்தரமாக இருக்கின்றது.
1: என்ன
0: அந்த அந்த உடன்படிதான் எடுப்பேன், ஒழுங்கின்படிதான் எடுப்பேன் என்றாலும் ஒரு அவர்கள் காத்திருக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு அந்தரமா இருக்கும். என்ன
1: என்ன
0: பாடலை கேட்க விரும்புகிறீர்கள் கூறிவிட்டு?
1: எனக்கு கல்யாண வீட்டுக்கு பாட்டல் வந்ததே குங்குமம் கிழக்கு வாசல். அந்த பாட்டு வந்தது நேற்றைய தினம் திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட ஹரிஷ் சௌமிகா தம்பதிகளுக்கு எங்க குடும்ப சார்பாக இனிய இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். அவர்கள் நோய் நொடி இல்லாமல் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சிறப்பாக வாழ வாழ்த்திக்கொண்டு
0: நல்ல புரிந்துணர்வோடு
1: புரிந்து கொள்ள வேணும், விட்டு கொடுத்து போக வேணும். நான் பெருது நீ பெருது என்று இல்லாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒரு அதையும் சொல்லுவார் என்றாலும்
0: சொல்லுவான்.
1: ஒரு விடயத்தை எடுக்கிறேன் என்றால் இப்போ சரி நான் சொல்றதான் சரி இல்ல நான் சொல்றதான் சரி என்ற வேலுக்கு அடிவாடு இல்லாம ரெண்டு பேரும் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுக்கலாம். அதுதான் உண்மையில ஒரு திருமண பந்தத்தில் இணைய போற பெண்ணுக்கும் ஆணுக்கும் சொல்லி கொடுக்கற புத்தி
0: ஒரு பாட்டியும் பாட்டு அவர் இருவரும் கேட்க அந்த பேரப்புள்ள வந்து கேக்குறாராம், என்னண்டு தாத்தா இவ்வளவு காலம் பாட்டியோட நீங்க எப்படி வாழ்றீங்கன்னு அண்டு கேட்டு கேட்க அவர் சொன்னாராம், அப்படி பாட்டிய பாருங்க அவ அப்பா குளிச்சிட்டு வந்ததாம், வந்த உடனே டக்கண்டு சொன்னாராம் இவர் அதை எடுத்துக்கொண்டு வாங்க உண்டு. அப்ப டக்கன்னு பாட்டி இவற்ற முக்கு கண்ணாடியை கொண்டாந்து கொடுத்தாவாம். கொண்டாந்து கொடுத்த உடனே டக்கன் இவர் தோல்லிந்த தொண்டு எடுத்து வாட்ட கொடுத்தாராம். அப்ப என்னண்டா இதுலதான் அந்த புரிந்துணர்வு இருக்கணும். அவர் என்னத்தான்
1: கேக்குறாருன்றதான்
0: அவா குளிச்சிட்டு வாராண்டாப்ல தலையை நல்லா துவட்டண்டி இவர் தோல் துண்டு எடுத்து கொடுத்தார்.
1: அன்பும்
0: பாசமும் இந்த புரிந்துணர்வுல மட்டும்தான் இருக்குது.
1: என்ன சாப்பிட்டுட்டு
0: கை துவைக்கிறது வாழ்க்கையில நகைச்சுவையும் இணைந்திருக்க தானே வரும்.
1: அப்பதான் நீ பாய் விட்டு சிரிக்கல நோய் விட்டு போ எல்லாம் இது கலந்து இருக்கணும்.
0: சரி சொல்லுங்கள் நீங்கள். கடைகளுக்கு சென்றால் நீங்கள் பொருட்களை வாங்கும் போது மனசில் இப்படி எப்படி எல்லாம் நீங்கள் நினைத்து கொண்டு கடைக்கு போவீர்கள்? கடைக்கில் வரும்பொழுது என்ன நினைப்பீர்கள்?
1: கடைக்கு போயிருக்கல இப்ப இங்கே எல்லாம் கிட்ட உள்ள கடைகளுக்கு நான் மட்டும் தனியா போய் வருவேன். அங்க லாஜபல் பக்கம் தவக்கடை ஒரு தானே என் மகன் மருமன் போயிருக்க வெளிக்கிடுங்க வர மாதிரில கார்லானே போறது போட்டு போனா இங்க இவங்க ஒரு மகள் இருக்கிறாள் அங்க லண்டன்ல எங்கேயும் பிரச்சனை வேறு வேண்டாம் வேலைக்கு சொல்லு அம்மா சாமான வேண்டி வைக்கும் கொண்டு வேண்டி வச்சதே அப்படியே கிடக்கு. நானுமா அங்க ஊர் சுட்டு வேவானே அங்க வேணிப்பேன் இங்க வேணிப்பேன் அப்ப இது இப்போ பண்டைக்கு போனா அங்க வாங்க இப்படி போகணும்னே நான் சொன்னேன் ஐயோ நான் வரையில வந்தனன்றான் இருக்கிற சாமான் எல்லாத்தையும் வேண்டி நீங்க வருவேன் நீங்க போய் வேண்டி வேண்டியதேன் மரக்கறிகளா பண்ணிடுவாங்க வேறு ஒரு சாமானும் வேண்டாம் எல்லாம் இருக்கின்றேன் என்னதான் நீங்களும் வாங்கணும் கபடியால போறதாது போனால் அது எனக்கு பார்த்தால் ஆசை பார்த்தால் ஆசை சரி அருமையும் கிடக்கட்டும் இது டேட்டு பிந்தி இருக்குதானே அதை முன்னுக்கு எடுப்பு வந்து வேண்டி அந்த உண்மையில வீடுல சாமான கிடக்குது தனியே ஒரு ஆள் தானே
0: உருளைக்கிழங்கு வாங்கினா கூட சில நேரம் கணக்க வாங்கி வந்து வீட்டுல முளை விடும்
1: என்ன
0: ஐயோ இப்படி போகுது. நன்றி, இதோ பாடல
1: நன்றி, வணக்கம்.

0: ஒழித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் பிரான்சிலிருந்து திருமதி குணநாயகி பசுதி. அவருக்கு முதல் நன்றிய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வாட்ஸ்அப்புடாக இணைந்திருக்கின்றார் எங்கள் புஷ்போதி அம்மா. உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். திங்கள் மாலை வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
1: சுகமாக இருக்கிறேன், நன்றி. என்ன நீங்க சொன்ன மாதிரி அது காத்து கொண்டிருக்க தெரியாது, நேரம் போறது.
0: நேரம் போற தெரியாதா? நான் எங்களுக்கு போய் அந்தரமா இருக்கேன். நீங்கள் அந்த சொல்லுங்கள் என்ன பாடல்.
1: நான் கேக்குற பாட்டு தேவியின் திருமுகம்
0: தரிசனம் தந்தார். ஓமோ மோ மோ மோ
1: அந்த பாடல் பட்டது. நீங்க இன்னைக்கு பிறந்த திருமண நாள் நாள் நேற்று வந்த திருமண நாள் இன்று வானரைக்கு எடுத்து வந்த சர்க்குண அவர்களும் அவரது மனைவி பவானிக்கும் தந்தி கூறி கொண்டு திருமண தம்பதிகள் ஹாரிஸ் சௌமியா தம்பதியினருக்கு மனமாற வாழ்த்துக்கள். அவர்கள் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வதோடு விட்டு கொடுத்து வாழ்க்கையை நலமாக வளமாக வாழ வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். நல்லூர் கந்தன் நைரோலாசி அவர்களுக்கு கிடைத்து சிறப்பாக வாழ வாழ்த்தி கொண்டு நீங்க கேட்டிருக்க ஒரு பொருளை வாங்க போனா என்ன நினைப்பீங்க?
0: மனசுல எப்படியான பதட்டங்கள், இப்படியான பிரச்சனைகள் இல்லாங்க, பலவித சிந்தனைகள் வரும். என்ன
1: வாங்க போயிருவோம், அங்க போய் அந்த பொருளை பார்த்தோன்ன நல்ல வடிவா இருக்கு, வாங்குறதா விடுகிறதா இல்லாட்டி கொஞ்சம் மாங்காலிங்கால பேரு என்னோடத்துல வெளியே விசாரிப்போமா, இந்த வீட சரியா இல்லாட்டி யார்ட்டையும் கேட்போமா, அதை வச்சுக்கொண்டு பணம் எல்லாம் சுத்த வர வேண்டாம் பெறும் என்ன டக்குன்னு வாங்கிட்டு போயிடுவோம் ஒன்றுதான் அது வாங்கி போட்டு அப்படி இல்ல உடனடியா வாங்கிட்டே வேண்டாம், இது சரியானதா நல்லதா அப்படின்னு அவசரப்பட்டுட்டனா வாங்கி போட்டுதான் யோசிப்போம். அந்த வாங்கினதை அனுபவிக்க மாட்டோம்.
0: இல்ல இல்ல சில நேரங்கள்ல என்ன சொல்லுங்க, சில அனுபவங்கள் இப்ப கமலி எல்லாம் சின்ன பிள்ளைல பிள்ளைய தூக்கிட்டு கடையை போயிட்டு ரெண்டு தண்ணியை வாங்கினு சாமானியம் வாங்கினு வந்தானா, நான் இப்படி தூக்கிட்டு வருவீங்க நீங்க என்னச்சு வாங்கினீங்க? அப்ப தண்ணிக்கு உண்டை கொண்டே கன்னடத்துல வைக்கிறது, திரும்பி வந்து மற்றதை கொண்டு போறது, அப்படி அப்படிதான் வந்தவா? அப்ப நான் வாங்கிக்க யோசிக்கலாம் தானே என்ன? அப்படி யோசனை வராது. என்ன அந்த தேவைகள் இருக்கும், இன்னதுக்கு ரெண்டாவது கடைக்கு வரணுமே அப்படி என்ன யோசிக்கிறது, அதனால அதிகமா வாங்கணும் தான் அதிக கஷ்டப்படுவோம் என்ன சில நேரம்.
1: அதுதான் கண்டவுடன் வாங்க போறது ரெண்டு சாமான தான் போறது, ஆனா நாங்க போனா 10-12 வந்துடும் அதை தூக்கி போச்சு. அப்படிதான் நான் அன்னைக்கு தங்கச்சியோட போய் நின்று போட்டு ஷாப்பிங் செய்ய போவேன்.
0: ஆனால் வாங்கி முக்காசியும் தேவையில்லாத
1: வாங்கி அதே அதான் நான் அதான் கட்டுப்பாடா வச்சிருக்கலாம் சொல்றது. அடுத்த நாள் போயிருக்கேன், அது திரும்ப வந்துடும். அது எங்கள்ட இருக்கிற பழக்கத்தை மாத்திடாது, அப்படியே பழகி பழக அப்படியே இயலாது. கவனம் சீலை எல்லாம் வாங்குறது நல்லா குறைஞ்சிடும், போறதே
0: இல்லை. அதிகமா பாருங்கள், இந்த எல்லா எல்லா வீட்டிலும் போய் பாருங்கள், அவர்கள் அதிகமா எறிகிற பொருட்கள்னா ஜோக்கெட் டேட் முடிஞ்ச ஜோக்கெட்டா இருக்கும் என்றால்
1: போயிடும்.
0: ஓ வாங்கி கொண்டு வருவார்கள், அது சாப்பிட மாட்டார்கள் பிள்ளைகள், ஒன்று எடுப்பார்கள் இந்த அப்படியே கிடக்கும். என்ன பிரச்சனை அண்டைக்கு அவர்கள் எரிந்து விடுவார்கள். என்ன நாங்கள் வைத்து சாப்பிடுவோம், வைத்து
1: சாப்பிடுவோம், கொண்டு வர்றது இல்ல, அதான்
0: நடக்கிற காரியம் இல்லை.
1: இல்லை இல்லை இல்லை, இது நடக்கிற காரியம் இல்ல, அறிகிறது அறிகிறதான் அறியக்க நான் எனக்கு பனிஷ்மெண்ட் எப்படி சொல்லுங்க. வாங்கி நான் எரிஞ்சனண்டா 1 மாசத்துக்கு நான் விரும்பினாள்னா நான் வாங்கவே மாட்டேன், என்ன இவ்வளவு எரிஞ்ச நீ அதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் எனக்கு நான்
0: வச்சிருப்பேன். உலகத்திலே சிறந்த வாழி என்ன?
1: நான் தண்டிப்பேன், எனக்கு நான் அன்றைக்கு ஜோக்கட் சின்ன ஜோக்கட் எரிஞ்சா இருந்தா நாளைக்கு அது 1 மாசத்துக்கு பிறகுதான் அந்த தெரிஞ்சாவலாம் இந்த டைம் போகும் வரைக்கும் விட்டுத்தான் பேசுவாங்க. அப்ப அடுத்த முறை கவனமா இருக்கலாம். நன்றி
0: நன்றி. இது உங்களுக்கான பாடல் நன்றி சிரவிதா. உங்களுக்கு நன்றிகள், நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி,
0: வணக்கம்.

0: அடுத்த பாடலை விரும்பிக்கிட்டு இருந்தார் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து திருமதி புஷ்பவதி சிவநாதன் அவருக்கும் வந்து நன்றியையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்து வைபருடாக இணைந்திருக்கின்றார் மேரி மெக்டலின் சில்வெஸ்டர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: நலமாக இருக்கின்றீர்களா?
1: நான் நலமாக இருக்கின்றேன். நீங்க?
0: நாங்களும் நலமாக இருக்கின்றோம். நீண்ட காலமாக உங்களது குரலை கேட்கவில்லையே.
1: நான் கனடாக்கு போனேன்.
0: அதுதானே.
1: நானும் மகன் மூன்று கிழமை எங்கட பெரியப்பா அந்த பிள்ளைகளங்க இருக்கிறாங்க, நாலு பேர். அங்க வர சொல்லி கரைச்சலாதான் போனா போயிட்டு அவற்ற ரெண்டா அவற்ற மகன் நியூயார்க்கிலே இருக்கிறார். அவருக்கு ரெண்டு ட்வீன்ஸ் தாம்பள பிள்ளைகள். அவர்கள் வந்து இந்த யூனிவர்சிட்டியில படிச்ச டாக்டருக்கு MBBS.
0: நீண்ட காலமாக உங்களை கேட்கவில்லை, அதுதான் கேட்டேன். சரி, என்ன பாடம் முதல் வாழ்த்தி விட்டு என்ன பாடல் சொல்லுங்க.
1: நேற்றைய தினம் திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட கரி சௌமியா தம்பதி அவர்களை இந்த அழகான வாழ்க்கையை அன்போடும் அறிவோடும் ஆண்டாண்டு வாழ்ந்திட இனிய திருமண நல்வாழ்த்துக்கள்.
0: நிச்சயமாக அவர்களை வாழ்த்திய உங்களுக்கும் உமது நன்றிகள். சரி சொல்லுங்க, என்ன பாடல்?
1: எனக்கு நீண்ட நாளா ஒரு பாடல் உண்டு, ஒரு மாசத்துக்கு மேலே. ஆனால் எனக்கு அது கேட்கிற சந்தர்ப்பம் கிடைக்கல. உங்களிடம் கேட்கலாம் நம்பிக்கை இருக்கு, நீங்க தருவீங்கண்டு.
0: எல்லா
1: நாளும் கணவன், புல்லா நாளும் புருஷன்
0: என்ற பாடலியா?
1: ஓ, உங்களுக்கு தெரியுமா அந்த பாடல்?
0: ஓ,
1: அந்த பாடல நான் கேட்க விரும்புகின்றேன்.
0: சரி, அந்த பாடலை தருகின்றேன். நீங்கள் இதை சொல்லுங்கள், என்ன இதுக்கு செல்லும் பொழுது எப்படி பொருட்களை வாங்கும் பொழுது என்ன செய்வீர்கள் என்று? மனநிலை எப்படி இருக்கும்?
1: மனநிலை விலை கூட கொடுத்தாலும் உணவு பொருள் வந்து பயோசா இதுதான் வாங்குறது.
0: ஆமாம்.
1: மற்றபடி நடுக கடைக்கு வேண்டி வீணா வீட்டில் கொண்டாந்து வச்சா அது டேட் போய் எறிய வேண்டி வரும்.
0: அதிகமான பொருட்கள் அப்படி எரிந்திருக்கின்றீர்களா?
1: மருந்து கூடுதலான மரக்கறி எல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்க கூடாது வேண்டி.
0: ஓ,
1: ரெண்டு நாளைக்கு மேல இருக்கக்கூடாது. அதோட
0: அதனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா?
1: என்ன?
0: நாங்கள் எந்த மரக்கறியை வாங்கி ஃப்ரிட்ஜில் வைத்தாலும் அவைகள் தங்களது உயிர் இது இழந்து விட்டால்
1: அதெல்லாம்
0: அது சைவ உணவு இல்லை, அசைவ உணவாகவே போய்விடும்.
1: அசைவ
0: உணவா?
1: சமைச்சு வைக்க கூடாது சாதம் ஃப்ரிட்ஜில்
0: வைக்க,
1: உயிரை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போயிடும். மற்றது வாழைப்பழம், உருளைக்கிழங்கு,
0: ஆமாம்,
1: அதுவும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடக்கூடாது.
0: சில பேர் வெங்காயத்தை கூட வைப்பார்கள் வட்டி போட்டு, அதெல்லாம்
1: வெங்காயம் வைக்க கூடாது. வெங்காயம் வட்டி பாதி விட வைக்க கூடாது, இதுதான் தெரியும் இன்ஃபெக்ஷன்.
0: இல்லை, அதிகமான அந்த மரக்கறிகள் வந்து நாங்கள் ஃப்ரிட்ஜில் குளிர்சாதன பெட்டியில் வைத்தோம் என்றால் அதோட உயிரணுக்கள் எல்லாம் இறந்து விட்டு என்றால் அதெல்லாம் சைவ உணவு இல்லை, அதெல்லாம் சைவ உணவாகவே போயிடும்.
1: உணவின்படி உணவு சமைத்தே வைக்க கூடாது ஃப்ரிட்ஜில், கோழி இறைச்சி எல்லாம்.
0: சரி, உங்களுக்கான பாடல் பன்னாரி அம்மன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் அதுதானே?
1: நன்றி வணக்கம்.

0: பொலித்த வாழை விரும்பிக்கிட்டு இருந்தார். ஜெர்மனியிலிருந்து திருமதி மேரி மெக்டலின் சில்வெஸ்டர், அவருக்கும் அது நிறைய வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்துக்கொண்டு இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் ரோசாலி. ரோசாலி நீண்ட நேரமாக காத்திருக்கின்றீர்கள். என்ன
1: என்று திருமண நேற்று வந்த திருமண பந்தத்தில் பேர் என்ன?
0: சற்குணம் பவானி
1: தம்பதி தம்பதிகளுக்கு வாழ்த்துக்களை நன்றிகளும் தெரிவித்துக் கொண்டு அந்த தம்பதிகள்
0: சொல்லுங்கள் பாப்போம். கரிசும் சௌமியாவும் என்ன?
1: சௌமியாவும்
0: கரிஷ்
1: அவர்களையும் என்றும் பொருள் என்றும் ஒற்றுமையாகவும் சமாதானமும் வாழ வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு.
0: என்ன பாடல்?
1: பாட்டு சொன்ன
0: சொல்ல இல்லையே பாட்டு உன்னோடு
1: வாழ்ந்திருந்தால்
0: உன்னோடு வாழ்ந்திருந்தாளா?
1: ஆமாம்,
0: உன்னோடு வாழ்ந்திருந்தாங்க பாடல் பாப்போமா? சரி நீங்கள் சொல்லுங்கள். உன்னோடு வாழ்ந்திருந்தால் பாடல் வருகின்றது. உன் மனசில் பாட்டு தான் இருக்கிறது. உன்னோடு வாழ்ந்திருந்தால் இந்த பாடல் உன் மனசில் பாட்டு தான் இருக்குது. அந்த பாடலா?
1: அந்த பாடல் கொடுங்க.
0: அந்த பாடல் இந்த சிறப்பித்தவங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம். அவர் ரோசாலி இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட பாடல்

0: இந்த நேரத்தில் அமெரிக்கா ராஜாண்ணை இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். வணக்கம் வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் கித்தாகவே இருக்கின்றோம். சரி, நீங்களும் இந்த நேரத்தில் இணைந்திருக்கின்றீர்கள். நிச்சயமாக கூறிவிடுங்கள், வார்த்தை கூறிவிட்டோம்.
1: மகிழ்ச்சியா இந்த பாடல ஆடுவ பாட்டு பாக ஆசியாக அவங்க கனவு இந்த பாடல அந்த பாடல பாருங்க. அதோட இன்று வேட்டி திருமண சந்தத்தில் இறந்த புது பல தம்பர்கள் என்றும் ஐம்பதுக்கு ஐம்பது ஆளுக்கான வாழ்க்கையை விட்டு கொடுத்து அந்த ராஜராஜ நம்ம ஆசிரியரிடம் நீண்ட காலம் வாழ முன்னின்று வாழ்த்துகிறோம். தாயின் வாழ்வி வளர்ச்சி கருதி இந்த நிகழ்வை அனுப்பியா கிடந்த இந்த தற்கும் அண்ணா பவானி அவர்களுக்கும் அவரிடம் நீண்ட காலம் வரவும் வாழ்த்து மகளுக்கு கல்யாணத்துக்கு பத்து மாதம் கண்டுபிடி பெற இது தந்தாங்கல்ல
0: அதை
1: தந்திருந்தீங்க. அது நீங்கள் நாட்டத்திலும் வாங்கலாம். ஆனால் இது வந்து 12 கேரட் கோல்ட் சொன்னார்கள். நீங்கள் 12 கேரட் கோல்ட் பிளே இது ஆர்டர் பண்ணி தான்
0: வாங்கினேன்.
1: நீங்கள்
0: நன்றியோ. உங்களது மனதை போலவே மிகவும் அழகாகவே இருந்தது. சிறப்பாகவே அவர்களது பூஜ்ய அறையில் வைத்திருக்கின்றார்கள்.
1: வாழ்க்கை
0: நன்றி வணக்கம். ராஜா அவர்களது பாடல் வருவதற்கு முதல் ரொசாரி அவர்களது பாடல்

ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் பிரான்சிலிருந்து ரொசாலி அவர்கள். அவருக்கு முதல் நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வரும் பாடல் அமெரிக்காவிலிருந்து எங்கள் ராஜா அண்ணன் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல்.

0: கல்யாண ஊர்வலமன்ற திரையில் இடம்பெற்ற அந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் அமெரிக்காவிலிருந்து எங்கள் ராஜா அண்ணன். மிக அருமையான வாழ்த்து பாடலாக அமைந்த அந்த பாடலுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் ராஜா அண்ணகி கூறிக்கொண்டு இன்றைய உங்கள் விருப்ப நிகழ்வோடு நடந்திருந்த ஜோயஸ்ரீ அம்மா, குணநாய் அம்மா, புஷ்பவதி அம்மா மற்றும் மேரி மெக்டலின் சில்வெஸ்டர் மற்றும் ரோசாலி மற்றும் ராஜாண்ண அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நடந்திருந்த அனைவருக்குமே எனது நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுச் செல்வது உங்கள் விருப்பம். ஓரிரு வர்த்தக விளம்பரங்களைத் தொடர்ந்து வானிலைக்கு வருகின்றது. உறவுகளின் ஆக்கத்திலும் ஊக்கத்திலும் தாறு மாறு.
1: மரக்கறியாணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
2: என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris Lachapelle
3: 11 13 rue Caille 75 000 Paris
2: Vicky Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Berger les Gonesse
2: Mélodie et Tordbrelke Vicky Cash and Curry Paris Lachapelle Tordbre Tolibisi Lakam Cyberondre Napade Cyberinde Cyberole Padanette சாசல் காலா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம் தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 93 700 ரம்சி தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
6: தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பொலிவுடன் பொண்டுபண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொட்டுப்பண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொன்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்டுபொண்டே மார்க்கெட் 1 Avenue Edwan Bayo 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொன்டுபொண்டி ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்டுபொண்டி மார்க்கெட்.
7: இந்த தாடியம்மா, நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா
8: இருக்கோ. இந்த அழகி போன மரக்கறிகளை மாறி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன். இதுகளெல்லாம் உங்களுக்கு குப்பையில போடுங்க.
7: அப்ப எங்க எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
8: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கூட கிராங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
7: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி பண்ணி கொண்டு வர.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடல் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 65 ////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////
9: வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.

உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டு பார்த்து பிரான்ஸிலிருந்து ஒலிபரப்பாகும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர வானொலியான டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியின் நிகழ்ச்சிகள் வரிசையில் தொடர்ந்து வானொலிக்கு வருவது.

உறவுகளின் ஆக்கத்திலும் ஊக்கத்திலும். இணைந்திருக்கும் அனைவருக்கும் இனிய திங்கள் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய டிஆர்டி தமிழ் ஒலியின் அனைத்து நிகழ்ச்சிகளும் வாழ்க்கை வருகின்றது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டு இந்தியா டி தமிழ் தொடர்வது தாறுமாறு. முதலில் வருவது நெடுந்தீவு முகிலனின்.
1: வெளிய சொல்லப்படாம நிறைய வலிகள் உன் மனசுக்குள்ள இன்னமும் தேங்கி இருக்குது அப்படின்னா, உன்னை சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபரை நீ இன்னும் சந்திக்கவே இல்லை. தோன்றுவதை எல்லாம் சிலர் பேசிவிட்டு கடந்து போய் விடுவார்கள். ஆனால் மென்மையான இதயம் கொண்டவர்களை அது இன்னும் ஆழமாக பாதிக்கும். அவர்கள் அதை அதிகமாக சிந்தித்து சிந்தித்து தூங்கக்கூட முடியாம போயிடுவாங்க. பொதுவாக எல்லோரும் அழுவாங்க கண்களில் இருந்து, ஆனால் சிலர் அழுவார்கள் இதயத்தில் இருந்து. கண்ணீரை மறைப்பதற்காக சிரிப்பது ஒரு மோசமான வழி. சில பேருக்கு தங்களுடைய பிரச்சனைய யாரிடம் சொல்லி பழக்கம் இருக்கவே இருக்காது. அவங்க காயப்படுறப்போ உள்ளுக்குள்ள இன்ன என்ன உடஞ்சி நொறுங்கி போயிடுவாங்க. உன் முழு துயரத்துக்கும் ஒருதர் ஆறுதலா இருப்பாரானா அது முழுசா தெரியாது. ஆனா உன் முழு வழியையும் புரியாத ஒருத்தரோடு உன்னால சேர்ந்து வாழ முடியாது. உன்னை பற்றி கவலைப்படாதவர்களிடத்தில் அவர்களை பற்றி நீ என்ன உணர்கிறாய் என்று நீ போய் பேச தேவையே இல்லை. உன் மீது எந்த உணர்வும் இல்லாத போது அந்த உறவை நீயாகவே வெறுத்துவிடு. ஏனென்றால் நீ அங்கு எதுவும் இல்லை, நீ ஒன்றுமே இல்லை. உன்னை சுற்றி நிறைய பேர் இருக்கலாம், ஆனால் உன்னை ஆழமாக நேசிக்கும் ஒருவரை இழந்து விடாதே. ஏனென்றால் நீ நட்சத்திரங்களை எண்ணிக்கொண்டிருக்கும் போது அந்த பட்டியலில் உன்னால் நிலாவை சேர்க்க முடியாது. சில பூக்கள் வாடி விழுந்த பிறகும் அதில் வாசனை இருக்கும். அந்த மாதிரி தான் சில இதயங்கள் உடைந்து போனதுக்கு அப்புறம் கூட அந்த பாசம் அதில் அப்படியே இருக்கும். அடுத்த அத்தியாயத்தில் யாராவது இருக்க மாட்டார்கள் என்று தெரிந்தால் பக்கத்தை திருப்புவது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள், கதை தொடர வேண்டும்.
0: வலிகள் வரிகள் நெடுந்தீவு முகலன் அவருக்கும் உமது நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு

கதைகள் என்று நாங்கள் ஒவ்வொரு கதைகளையும் சொல்லுகின்ற போது, ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையோடு சம்பந்தப்பட்ட ஒரு கதை வருகின்ற அந்த கதையினூடாகவும் மெல்லிய இலை போன்று காதல் உணர்வுகளோடும் ஒரு மெல்லிய இது எங்கள் அதனோடு பயணிக்கும் பொழுது உண்மையிலேயே எங்கள் அது என்னதான் வீரமான இருந்தாலும் சில உணர்வுகளை சில மெல்லிய உணர்வுகள் தட்டி எழுப்பி அப்படியே மடக்கி விடுகின்றது. உலகிலேயே பலர் எல்லோருக்கும் இதயம் இருக்கின்றது. சில பேர் தூக்கத்தில் கூட எழுந்து கனத்த இதயத்தோடு வெளியே சொல்ல முடியாத கவலைகளோடும் அன்புகளோடும் பாசங்களோடும் தனக்குள்ளே கண்ணீர் வடிப்பார்கள். அவர்களுக்கு கூட அவர்கள் இப்படித்தான் இருந்தாலும் அவர்களுக்கு கூட ஒரு மெல்லிய காதல் உணர்வு வந்து தாக்கும் பொழுது அவர்கள் இப்படியெல்லாம் உடைந்து போய்விடுகின்றார்கள். அப்படித்தான் ஒரு சிறிய கதை, ஆனால் கதையின் முடிவில் தான் தெரியும் இது எப்படியான கதை என்று.

வீட்டில் எல்லா இதுவும் சுகம், ஆனால் ஊரில் இந்த திருட்டு தொழில் இருக்கல, இந்த கள்ளற்ற தொழில் இருக்கல, உண்மையிலேயே அது பெரிய டெக்னிக் வேணும். என்ன எத்தனையோ இடங்கள்லாம் களவெடுத்து பிடிவெட்டு போகிறார்கள், ஆனால் சில சில பெரியவர்கள் எல்லாம் என்னிடம் எல்லாம் ஒரு கடையில் களவெடுத்த போது நான் பிடித்த போது அவர் ஒரு பிரெஞ்சுக்காரன், அவர் சொன்னார், நான் இன்னும் களவு தொழிலில் தேர்ச்சி விடவில்லை, அதுதான் நான் பிடிவட்டு விட்டேன் என்று பாருங்கள். அவர்களும் கூட அப்பொழுது அந்த தொழிலைத்தான் அவர்கள் மதிக்கின்றார்கள். உன்னிடம் பிடிவர்ற அளவுக்கு நான் இன்னும் தேர்ச்சி விடவில்லை என்று அவர் சொல்லுகின்றார்கள். அப்போ இந்த கள்ள தொழில் இவ்வளோ நுட்பங்கள் எல்லாம் இருக்கின்றது. இப்படித்தான் ஒரு கள்ளவு என்றால் அநேகமாக நீங்கள் பார்ப்பீர்கள், இந்த பிரான்ஸ் நாட்டிலேயே கள்ள தொழில் என்றால் தகவல் கொடுப்போர் ஒருவர் இருப்பார், களவு எடுக்கிற ஒருவர் இருப்பார், இப்படி பல பேர் இருப்பார், ஆனால் பல பேர் தனியாகவே களவிடும். ஆனால் இந்த கூட்டமாக சேர்ந்து களவெடுப்பவர்கள் மாட்டி கொண்டு விடுவார்கள், தனியாகவே சேர்ந்து களவெடுப்பவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். அப்படியெல்லாம் இந்த ரோமானிய நாட்டுக்காரர் சில அறிவியர்கள் இவர்கள் எல்லாம் அந்த அந்த என்னென்று சொல்கிற அந்த ஒரு நெஞ்சத்தை இதய இதுக்கே இதயத்தை அறுத்து கொண்டு போகிற மாதிரி களவெடுத்து கொண்டு போவார்கள். அவைகள் அந்த கதைகள் எல்லாம் கேட்கும் பொழுது கவலையாக இருக்கும். அப்படித்தான் ஒரு கள்ளனிடம் ஒரு திருடனிடம் போய் ஒருத்தர் கேட்கின்றார், உங்கள் வாழ்க்கை நடந்த மிக விசித்திரமான சம்பவம் இது என்று கேட்டார்கள். அப்பொழுது அவருக்கு சொன்னார், என்னடா இங்கே எல்லாம் விசித்திரம் தான், நான் சொல்கிற களவு எல்லாமே சுவாரஸ்யமான கதை தானே, ஆனால் என்னிடம் பல பல கதைகள் இருக்கின்றது, ஆனால் எல்லாவற்றையும் விட ஒரு விசித்திரமான கதை ஒன்று இருக்கின்றது, அதை சொல்லட்டுமா என்று கேட்டார். அப்போது சொல்லும் சொல்லும் என்று இவரும் கேட்டவரும் கேட்கின்றார். அவர் சொன்னார், என்னிடம் யாராலும் உந்த முடியாத ஒரு ஒட்டகமும் யாராலும் பிடிக்க முடியாத வேகமான குதிரையும் இருந்தது. நான் வீட்டைக்கெல்லாம் சென்றால் ஒருபோதும் வெறுங்கையோடு திரும்ப மாட்டேன், வெறுங்கையோடு வாழ்வது என்ற சரித்திரத்திலும் இல்லை என்றால் அவன் அந்த தண்டை இதை பற்றி பெரிய இது சொல்லுகின்றான். என்ன ஒரு நாள் இவர் வீட்டைக்கு போகுது, உண்மையாக வீட்டைக்கு போகின்றார், காட்டுக்கு போய் ஒரு உடும்பை பிடித்து உடும்பை பிடித்தார். என்ன செய்வார்கள், அந்த கால்களை பின்னால் கட்டி அந்த கிண்ணி என்று சொல்வார்கள், கிண்ணி என்று ஒரு கட்டு போடுவார்கள். என்ன முன்பக்கத்தில் இருக்கிற காலப்படியை திருப்பி பின்னாலதுக்கு அதில் தான் பிந்து நாரை கோத்து கட்டுவார்கள். அனிமா உடும்பு பிடித்து உடும்பை கொண்டு செல்லும் வீட்டைக்கு செல்வர்களுக்கு இந்த கதை அப்படி எப்படி அந்த உடும்பை கொண்டு போவது என்று தெரியும். அப்படி ஒரு உடம்பை பிடித்து நான் இந்த ஒட்டது மேலே கட்டி வைத்து போட்டு வர்ற வழியில் ஒரு கூடாரத்தை கண்டுட்டேன். இப்போ நாங்கள் அந்த கள்ளர் வந்து வரைக்க நோட்டம் விடுவார்கள், அவர் அந்த புலனாய்வில் பெரிய சிறந்தவர், ஒரு வேற ஒரு கூடாரத்தை கண்டுட்டார். கண்டுட்டு பார்த்தா அங்கே அதில் ஒரு வயதான மூதாட்டி மட்டும் இருந்தால், ஆனால் பக்கத்தில் எல்லாம் பச்சை பசையிலேருந்து கொஞ்சம் செழிப்பாக இருக்கின்றது. அப்போ கொஞ்சம் அந்த இடம் ஒரு இடம் வெளி செழிப்பாக இருக்குன்னு சொன்னால், அப்போ இந்த இடத்துல ஒரு மனிதன் வாழ்கிறேன்டா, அந்த இடத்துல என்ன சிங்கம்புலியாக வளர்ப்பான், ஆடு மாடுகள் எல்லாம் நிறைய வளர்ப்பார்கள் தானே, அப்போ இரவுக்கு நான் இந்த ஆடு மாடுகள் எல்லாம் களவெடுக்கலான்னு சொல்லி போட்டு இரவு வரையும் அவர் காத்திருந்திருக்கிறார். என்ன அப்போ இரவு வரைக்க ஒரு ஆள் வருது, பெட்டியோ வயிறு பெட்டியோ கரடு முட்டான கைகள் கொண்டு ஒரு பெட்டியோ வருவதர் ஒரு கூட்டமாக கொஞ்சம் விட்டங்களோ கூட்டி கொண்டு வாராரு, ஓட்டிக்கொண்டு வாராரு. வந்தவர் பதுங்கி இருந்த இவரை கண்டுட்டார். என்ன இது என்னடா பதுங்கிட்டான், அவர் வந்து ஒன்றும் சிக்கல, வந்தோன்னு ஐயோ இந்த இடத்துக்கு ஒரு விருந்தாளி வந்துட்டானே என்று சொல்லி போட்டு அவரை கண்டுட்டு வாங்க வாங்க உங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க என்று சொல்லி போட்டு கூப்பிட்றாரு. கூப்பிட்டுட்டு டக்குன்னு என்ன செய்கிறார், விட்டு அதில் இந்த பாலை எல்லாம் கறந்து வந்த விட்டதில் பாலை கறந்து டக்குண்டு இவர் குடிக்க கொடுக்குறாரு. இவர் நல்லா பாலை குடிக்கிறார், வேந்து வந்தார். இவர் ஓரளவு தானே பால் என்றாலும் ஒட்டாதில் இருந்தாலும் விருந்தாளி இருந்தாலும் மெத்தினே, அவர் ஒட்டாதத்தில் கறக்கிற பாலை இல்லை இவர் இல்லை, ஆனால் அவர் தொடர்ந்து கறந்தனே இருந்துட்டு இவர் குடித்த மிச்சத்தையெல்லாம் அவருக்கு மிச்ச பால் ஒட்டாதில் கறந்து அவர் கடற்கரை எல்லாம் குடிக்கிறார். என்ன எல்லாம் குடிச்சு போட்டு டக்குனு இங்கே வந்தாலும் வந்துடணும், டக்குன்னு ஒரு நல்ல கொளுத்து ஆட்டை ஆட்டுக்குட்டி ஆட்டுக்கிட உடனே டக்குனு வெட்டி டக்குன்னு சமைச்சு இவர்கிட்ட சாப்பாடை கொடுக்குறாரு. என்ன சாப்பிட கொடுத்தா இவருக்கும் பெரிய இது பாசியோ சரி என்ன பானோட தொட்டு சாப்பிடுங்கன்னா இவரும் ஆட்டு இதில் விருந்தண்டா தடல் புடல் வந்து அந்த கறி சோறோட எல்லாம் செய்கிற மாதிரி தான் இவருக்கு விருந்தண்டா இது ஒரு பாலைவனத்தில் நடக்கிற மாதிரி ஒரு கதை என்ன வச்சுக்கலங்களேன்.
இவர் சாப்பிட்டு முடிஞ்சோடனே மிச்சம் ஒரு ஆட்டை வெட்டி போட்டு மிச்சம் இதெல்லாம் இருக்குல்ல அவருடைய எலும்பு அது இதெல்லாம் இவ்வாறு ஆறு வந்தான். அந்த வீட்டில் இருக்கிற அந்த பெரிய ஒரு கட்டாரன் இருந்தான் ராக்கிரன். என் ராசாவின் மனதிலேயே சாப்பிடுவானே ரஜியெல்லாம் எலும்பு எலும்பெல்லாம் அடிய பல்லால கரார் உரான் அடி வந்த ஆட்டை ஃபுல்லாகவே சாப்பிட்டு அவர் முடிஞ்சிட்டார். என்ன சாப்பிட்டு முடிச்சுட்டு இவர் இஞ்சால பார்க்குற இந்த ஆட்டோ அவ்வளோ எலும்போ அப்படியே பச்சை பாசை அந்த பச்சை அந்த வெள்ளாக இருக்குது என்ன அப்படி அப்படி அவ்வளோ சதையும் உறிஞ்சி அப்படி எல்லாம் கொண்டு அப்படியே சூப்பி எடுத்து சாப்பிடும் அப்படி இருக்கிறார். எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சு அந்த குழம்பையும் குடிச்சு ரசத்தையும் குடிச்சு போட்டு இவர் எல்லாம் திருப்தியாக இருக்கிறார். ஓமன் சொன்னேன் இவர் அந்த பெரியவர் நித்திரியா போகிறார். என்ன பட்டுத்து நித்திரியா போனால் குரட்டை சத்தம் காதை பிளக்குது பார்க்குறா நல்ல நித்திரை அவர் அந்த மணல் உண்டா குமிச்சு போட்டால் அப்படியே படுத்துன்னு நித்திரியா போனார். இப்போ இவர் களவெடுக்க வந்தவர் இவ்வளோ அத்தையும் பார்த்துட்டு அவர் வந்த களவெடுக்க தானே இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு மனசில் நினச்சிக்கொண்டு மெதுவாக எழுந்து டக்குன்னு போய் என்ன செய்தார் இனி இந்த ஆடு மாடுகள்லாம் விட்டு இந்த ஒட்டகங்களையே கொண்டு வந்துட்டு இந்த ஒட்டகத்தை கொண்டு வர பெரிய சுகம் என்னென்னா முதலாவது ஒரு ஒட்டகத்தில் கட்டி போட்டு தொடர்ந்து ஒரு கயிற்றில் கட்டி விட்டால் மிச்சம் விட்டா வேணாம் தொடர்ந்து லைனில் வரும். அப்போ அந்த அந்த ஒட்டகத்தின் மூக்கணாங்கயிற்ற பிடிச்சி வந்து ஒரு இவற்றை ஒட்டத்தோட என்னென்ன இவர்கிட்ட சரியான ஓடக்கூடிய ஒட்டம் இருக்குது தானே அதோட இதோட கட்டி போட்டு அதை தொடர்ந்து மற்ற ஒட்டங்களை ஒரு சங்கிலி தொடர் போல கட்டி கொண்டு கூத்துரையில் இவரும் ஊர்றாரு. என்ன என்னென்னா அவர் முழிச்சு பார்க்குற கடையில் இவர் போயிடுவான். ஆனால் இவருக்கு தெரியும் ஒரு மலைத்தொடர் இருக்கும் மலைத்தொடருக்கு அங்கால் போயிட்டால் இவர் தப்பிடுவார். அதுக்கு முதல் இது அப்படிங்கிற கடையில் இஞ்சால் என்ன இவன் வந்து பிடிச்சி போடுவான்ன்ற பயத்தில் இவர் கொண்டு சரியாக போ ஃபாஸ்ட்டாக எல்லாம் கட்டுறாரு ஓடுறாரு. என்ன என்னென்னா சில பேருக்கு அந்த அந்த தங்க தங்க ஏரியாவில் போனால் ஒரு சண்டித்தனம் தானாக வந்துடும். என்ன அது மாதிரி இவர் அந்த மலைத்தொடருக்கு அங்கால் போயிடுவான் வா இல்லாதவங்க ஓட்டானே என்ன ரஜினி அந்த விட பெரிய ஃபாஸ்ட்டாக இவர் ஓட்டத்தை ஓட்டிக்கொண்டு அங்கால் அந்த மலைத்தொடருக்கு அங்கால் பிடிக்கிறதுல போகணும்னு போய் கொண்டு கேட்க சூரியன் மெல்ல மெல்லுமா உதிச்சு அந்த மலைக்கு மேலால வாரதை பார்க்கிறாரு. என்ன பார்த்துட்டு சூரியன் பிரதான மலை உச்சியில் இன்னும் ஒரு கழுகு மாதிரி இன்னும் இருக்குதுன்ற சின்ன தெரிஞ்சது இவர் இவர் பூனை வேகத்துக்கு எல்லாம் பார்த்தண்ட அங்கே போனா அந்த பெரியவர் அந்த வீட்டில் குரட்டை அடிச்சு நித்திரம் உண்டாரே அவர் அங்கே ஒரு அம்பு வில்லோட குந்தி கொண்டு இருக்கிறாரு. அவர் அம்பு வில்லோட பார்த்துட்டு அவர் ஒன்றும் இல்லை பேச இருந்துட்டு வீட்டு டக்கண்டு இவரை பார்த்துட்டு டக்கண்டு கூப்பிட்றாரு விருந்தாளியே என்று கூப்பிட்றாரு. இவர் என்ன ஓம் என்று சொல்கிறாரு. என்ன சொல்லி போட்டு சொல்லி போட்டு இவர் சொல்கிறார் இந்த ஒட்டங்கள்ற வச்சுக்கொள்கிற ஆசையெல்லாம் விட்டு விட்டுட்டு நீ அவற்ற எல்லாம் திருப்பி தந்துட்டு நீ உண்ட வழியில் போறியாண்டு இவர் தன்மையாக கேட்குறார். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இவ்வளோ சண்டையெல்லாம் இருந்தாலும் அன்பாக பாசமாக காய்ச்சா ஆறு கேட்க போகிறாங்க. உடனே இவர் சொன்னார் இல்லை தெரியலாண்டு அவர் இவ்வளோத்துக்கு இறங்கி வந்தால் அவர் இப்படி இதாக இருக்கலாம் நான் கையில் அம்பு விழும் வச்சுருக்கிறான் இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் போகிறீங்களான்ற ஒரு ஒரு அன்பா மரியாதையை கேட்டோன்னு இவர் சொன்னார் இல்லை தெரியலான்னு சொன்னார். அப்போ அவர் ஒன்றும் செய்யலை. அந்த பெரியவர் சொன்னார் சரி ஓகே இந்த ஒட்டத்தில் ஒரு உடும்பொண்ணை கட்டி வச்சுக்கிறேன்லான்டுவார் அதில் ரெண்டு காதும் இருக்கு இல்லை தெரியுது இல்லை அவனை கண்ணுக்கு ஓமன் இருக்கிறேன் அப்போ அதுக்கு த நடுவதானே அந்த மூளை இருக்குது என்று சொன்னார். வேறோ அதுக்கு என்னென்று கேட்குறேன் இல்லை இல்லை அது அந்த மூளை இருக்க பாருண்டு இவர் சொல்லேக்க ஒரு அம்பு வந்து அப்படியே கண்ணக்க அந்த மூளையில் பிச்சண்டு தலையை பிச்சண்டு அப்படியே நிற்குது என்ன வந்து ஏறி நிற்குது அட்டை இவருக்கு ஒரு ஒரு சொக்கு அடிக்குது என்னடா மூளையை பாருன்னு சொன்னேன் பானா அப்படி திரும்பி பார்க்குற கடையில் ஒரு அம்பு வந்து அங்கே ஏறி போய் நிற்குது என்று இப்போ திரும்பி இவர்கிட்ட கேட்குறான். இப்போ என்ன சொல்கிறேன் என்று சொன்ன உடனே இவர் சொன்னார் நான் என்ற முடிவில் உறுதியாக இருக்கிறேன் என்று சொன்னார். அப்போ சரி ஓகே பிரச்சனை இல்லை நோ ப்ராப்ளம் இப்போ ரெண்டாவது இந்த ரெண்டாவது அந்த மூளையிலேருந்து சரியாக ஒட்டு சா நடந்துவார் அந்த தலையில் அம்புலேருந்து சரியாக ஒட்டு சா நடந்துவார் அந்த அந்த வயிற்று பகுதியும் இதுவும் வந்த அந்த நெஞ்ச எலும்பதுகள் வார நடுமுது பகுதியை பாருன்னு சொன்னார்.
இவர் அப்படியே கையால் சும்மா அவ்வளோ தூரம் இருக்கும்னு அளந்து வாக்கேக்க இவர் அந்த வஜ்ஜ மாதிரி அளந்து அடித்த மாதிரி அடுத்து அம்பு வந்து அப்படியே நட்டு முதுகில் அப்படியே உடம்பு கறிச்சு. இப்போ என்ன கேட்குறார் இவர் அந்த கல்லனை பார்த்து, இப்போ உண்ட முடிவு என்னன்னு கேட்குறார். அப்போ இவர் சொல்கிறார், நான் இன்னும் கொஞ்சம் உறுதியாக தான் இருக்கிறேன், நான் தெரியலாது என்று சொல்கிறார். நான் இந்த விட்டங்களை தரையலாது நான் கொண்டு போகிறேன், எனக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு கலவரத்தான் இப்படி ஓடி வந்தேன்னா இனி தரையலான்னு இவர் சொல்கிறார். என்ன அப்போ டக்குன்னு என்ன செய்கிறார், இந்த மூன்றாவது அம்ப பாருன்னு சொன்னார். அந்த அந்த வாழை சுருண்டி கொண்டிருக்கல, இப்போ உடம்பு வாழை சுருண்டி கொண்டிருக்கல என்று சொல்லி போட்டு மூன்றாவது அம்பு இந்த வாலில் பாயும்னு சொல்லி போட்டு நாலாவது அம்பையும் எடுக்கிறார். என்ன எடுத்து சொல்கிறார், இந்த நாலாவது அம்பு உடம்புக்கு இல்லை உனக்குன்னு சொல்கிறார். கண்டு சொல்லி போட்டு உனக்குன்னு சொல்லி போட்டு பார்க்க மூன்றாவது அம்பு அங்கே போய் உடம்பு இந்த வாலில் பாஞ்சிட்டேன்ன, பாஞ்சோடனே இவருக்கு பயம் வந்துட்டேன்ன. டக்குனு வந்துட்டு, ஓகே ஓகே நான் சரண்டர், நான் இப்போ பாதுகாப்பாக உன்னிட்ட கொண்டு வந்து இந்த ஒட்டங்களெல்லாம் தரலாமான்னு சொல்லி போட்டு அப்படியே காயத்தை கொண்டு வந்து அப்படியே கொடுத்துட்டு, இங்கே வா இந்த ஒட்டத்தில் ஒட்டு முடி கூடி குறையில இந்த சட்டியாக அப்படியே இருக்குது இந்த புடி அப்படின்னு சொல்லி போட்டு, நீ எப்போ என்ன குறி வச்சு இவ்வா என்ற ஒரு பயம் இருக்குந்தானே, என்ன கொடுத்தா அப்புறம் என்னடா இவ்வளோ இறங்கி வந்தோன்னு இப்போ மூன்று அம்பு விட்டாச்சு, நாலாவது அம்பும் கையிலே லவச்சிக்கிறார். இந்த நேரத்திலும் இவ்வாறு உண்ட பயத்தில் இவர் அப்படியே மெல்ல மெல்லமாக அந்த இடத்த விட்டு நகர, அப்போத்தான் அவர் கூப்பிட்றாரு, ஏ இங்கே வா இங்கே வா இங்கே வான்னு கூப்பிட்றாரு. என்ன இப்போ இந்த ஒட்டத்தை இவர்கிட்ட கையிலெல்லாம் கொடுத்தாச்சு, இந்த மூன்று அம்பும் பாஞ்சிட்டு நாலாவது அம்போட நிற்கிறார். இவர் மெல்ல அந்த இடத்தோடு நைஸாக நழுவோண்டு பார்த்தா அந்த அவர் கூப்பிட்றாரு, இங்கே வாங்க வாங்க வாண்டு அப்படியே இவர் அப்படியே என்ன மெல்ல திரும்புகிறார். என்ன ஊன் உருகிறான்னு சொல்லுவீங்களா, இந்த நாமே துவக்கத்தை நீட்டினா அவருக்கு எங்களை ஒரு கையொத்தியன்ற அப்படியே திரும்பிக்க ஒரு உடல்லேருந்து அந்த எல்லாம் உட்டுக்கி போகிற மாதிரி ஒருக்கா இருக்குமில்ல, அது மாதிரி இவர் அப்படியே மெல்லமாக திரும்புகிறார். என்ன இது அவர் கூப்பிட்டாக்க அவற்றை நன்மை கருதி அவருக்கு மரியாதை கொடுக்கணும் இல்லை, அவற்றுக்கு எதிரே பயத்துக்கு அவற்றை கோபத்துக்கு ஆளாகி போயிடுவேன் தான் நடுங்கின மட்டும் தான் இவர் திரும்புகிறார். என்ன திரும்பி அவரை பார்த்து நன்னே அவர்கிட்ட போகணும்னு சொல்கிறார், இங்கேவா நீ இதை உங்களுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த களவெடுக்க வந்தேன்டா, உனக்கு ஏதோ ஒரு பெரிய தேவை இருக்கு. என்ன ஆ அப்போ உனக்கு என்ன பெரிய தேவை இருக்கிறான்னு சொல்லுன்னு சொல்லியிருக்க, இப்போ சொல்கிறா ஓ எனக்கு ஒரு பெரிய தேவை இருக்குன்னு சொல்கிறார். என்ன என்ன தேவையே தேவைன்றெல்லாம் கேட்கல, அந்த உனக்கு இந்த ஒரு உலகத்துக்கு நீ இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இப்படி ஒரு களவு எடுக்கிறானுன்னா உனக்கு ஒரு பெரிய தேவை இருக்குது. அப்போ என்ன தேவைன்னு இவர் கேட்டோன்னா வேறு ஓ மட்டும் சொன்னோன்னா, சரி இந்த ரெண்டு விட்டத்தை கொண்டு போன்னு சொல்லி விடுறாரு. என்ன இவர் சொல்கிறார், இப்போ சரி இவ்வளோ நேரம் சரி எல்லாம் சரி, இப்போ நான் இவ்வளோ எடுத்து ஒட்டத்தை தந்துட்டு போய்க்கல, நீங்கள் என்ன கூப்பிட்டு டெண்டு ஒட்டத்தை கொண்டு வரேன்னு சொல்கிறீங்களே, ஆனால் நான் உங்களோட ஒரு கேள்வி கேட்காமனா போக மாட்டேன், ஏனென்றால் எனக்கு அதுதான் பெரிய பிரச்சனையாக நீ மாறப்போகுது, ஏனென்றால் நீங்கள் இவ்வளோ பிரச்சனை நடந்தால் பிறகும் நீங்கள் இப்படி ஒரு வசனத்தை கேட்க என்னால் உங்கள்கிட்ட இதை கேட்காம இப்படி நான் போகிறேன் இவர் கேட்குறாரு. என்ன என்ன என்னென்று கேட்க அவர் சொல்கிறார், உன்னோட ஒரு கொடூரமான பசியான சாப்பிட்றதுன்னா உலகத்தில் பார்க்கவே இல்லை, என்னென்னா ஒரு ஆட்டை அப்படியே கடறேன், எனக்கு ஒரு கொஞ்சம் தான் ஞான் சாப்பிடலும் சாப்பிட உனி அப்படி சாப்பிடுற ஆள் இருக்கிறேன், இதை விட நான் இதுவரை ஆளாக என்ன விட்டு என்ன உதிராமல் பிரிச்ச வேகமாக ஓடுவேன் நினச்சினான், ஆனால் இதை விட அதிவேகமாக ஓடுற ஒரு குதிரை ஓட்டக்கூடிய ஒருத்தனை நான் உலகத்தில் பார்க்கவே இல்லை, இதை விட அடுத்த பிரச்சனைனா என்னோட லக்கு பார்த்து அந்த அம்பு எய்கிற ஒரு ஒரு தனி நான் இதுவரையும் கண்டதே இல்லை, இவர் சொல்கிறது எல்லாம் வியக்குது. என்ன இதுவரையும் நான் கண்டதே இல்லை, இதை விட அடுத்தது சொல்கிறார், என்ன உங்களை விட மன்னிக்கிற ஒரு தாராள மனப்பான்மை கொண்டு வர நான் காண இல்லை. என்ன அப்போ பாருங்க ஒவ்வொரு ஒரு விஷயத்தையும் சொல்கிறார், அப்போ கல்லனுக்கும் அந்த சில விஷயங்கள் இருக்குது தானே, ஒன்று ஒன்று யோசிக்க என்னத்துக்குடா என்ன மன்னிச்சோன்னு புலா கட்டிக்காரனாக இருக்கான், இது வந்து ஒவ்வொன்றும் வியக்க வைக்க இப்போ தாராளமாக அந்த மன்னிக்கிற மனப்பான்மை ஒன்றுன்னு நான் காண இல்லைன்னு சொல்லி போட்டு கடைசியாக தான் சொன்னான்.
உங்களோட இந்த கூட்ட உள்ளம் கொண்டு ஒருவனை நான் இந்த வாழ்நாளில் பார்த்ததே இல்லைன்னு சொன்னான். என்ன சொன்னோன்னா இவருக்கு அப்பா கூட இவ்வளோ தூரம் சொல்கிறானே, இவருக்கே தெரியா இவர் வேற இவ்வளோத்தையும் எதிர்பார்த்து செய்யலை தானே, ஆ ஒன்று ஒன்று செய்கிறானே, அப்போ செய்த ஒன்று விட்டானே. இந்த பெரியவருக்கு கொஞ்சம் வெக்கமாக போச்சு என்ன. ஆனால் இந்த பாருங்கள், சில பேர் அந்த செய்கிற செயலை புழு அந்த புகழ்ச்சியை கேட்டால் ஒரு வெக்கம் வரும், அந்த முகத்தை கணச்சி இப்போவும் கேண்ட மாதிரி சொல்லிவிடணும் என்ன. அவைகளுக்கு அந்த அந்த புகழ்ச்சியை கேட்க ஒரு அந்தரமாக இருக்கும் என்ன, ஒரு அவைகளுக்கு என்ன அடையும். ஆ சில பேர் புகழ்ச்சின்னு ஐயோ புகழட்டன்னு விட்டுட்டு இருக்கிறதானே. ஆனால் சில பேருக்கு அந்த புகழ்ச்சியை சொல்லியிருக்கா அவைகள் பெரிய அந்த அந்த புழு நெளியுமே அது மாதிரி தான் நெளியணும். ஒரு ஆளை புகழ்ந்தவன்டா அப்போ அண்டு சொன்ன உடனே இவர் என்ன செய்கிறார், இந்தா நீ இந்த முழு ஒட்டாதையும் கொண்டு வந்து சொல்கிறார். என்ன முதல் ரெண்டு ஒட்டாத கொடுத்தவர் இவ்வளோ இதை சொன்ன உடனே இந்த நீ முழு கொண்டு போ, கடவுள் என்ன பார்த்துக்கிடுவார், நீ கொண்டு போன்னு சொல்கிறார். என்ன அப்போ இந்த கதையில் நாங்கள் விளையாடுறது இவ்வளவுதான் பெரிய கள்ளனாக இருந்தாலும் தன்னோட ஒரு ஆற்றலும் அருமையும் மீந்த ஒருவரை கண்டது அந்த கள்ளன் வந்து தன் அகத்தை கைவிட்டுட்டு உண்மையை ஒப்புக்கண்டானே. தப்பு என்று தெரிகிற போது வீம்பு பிடிக்காம இறங்கி வருகிறானே புத்திசாலித்தனம். நாங்கள் தப்பு செய்துட்டு இப்போ இந்த வீம்பு பிடிச்சிருந்தா அது அது புத்திசாலித்தனமா? இப்போ பெரிய நினச்சிருந்தா அந்த கள்ளனை முதல் அம்பிலேயே கொண்டு இருக்கிறதான் தானே. ஆனால் அவர் தன் வலிமையை காட்டி பயமுறுத்தினானே தவிர அவனுக்கு தீங்கு விளைவிக்கிற நினைக்கே இல்லையே. இப்போ அதிகார பலமும் இல்லை அதிகாரம் பலமும் இருக்கும்போது ஒருவருக்கு மன்னிக்கிற பண்பு இருக்குல்ல அதுதானே ஒருவரை உயர்ந்ததாக்குது. என்ன எல்லாம் இருக்கே மன்னிக்கிற பண்பு இருக்குது. அப்போ அந்த இப்போ திருடனும் வந்து உயிர் தப்ப பொய்யா பேசாமல் அந்த பெரியோரின் உண்மையான திறமையும் அந்த ஒரு ஒரு உண்மையான திறமை என்னென்ன அவரை சாப்பாடை பற்றி சொல்லியிருக்கிறார், அவரை வேகத்தை பற்றி சொல்லியிருக்கிறார், குறிவாகிறத பற்றி சொல்லியிருக்கிறார், மன்னிப்பை பற்றி சொல்லியிருக்கிறார், கொடிய பற்றி சொல்லி அப்போ அந்த குணத்தை மனதான தானே இவரும் பாராட்டினார். என்ன இந்த கள்ளனும் அப்போ நேர்மையான பாராட்டு வந்து ஒரு எதிரியின் மனதை மாற்றும். என்ன எங்கள் ராக்கள் பாராட்டுறது ஐயோ முதுகு சொறியிறக்கா தானே பாராட்டுறது. ஆறாவது உண்மையான பாராட்டு வந்து அந்த ஒரு எதிரியாக இருந்தாலும் மனதை மாற்றும். என்ன இப்போ பெரியவர் வந்து இப்போ தன்ட ஒட்டங்களை மீட்டோரை நிப்பாட்டாமல் இப்போ திருடன் வறுமையை புரிந்து கொண்டு அவனுக்கு கீட்டங்கு மேலாக ஒட்டங்களையெல்லாம் திருப்பி கொடுத்துட்டாரே பாருங்கள் பரிசாக கொடுத்தாரே. அப்போ இவ்வளோ பெரிய வீரராக இருந்தாலும் திருடன் தானே மெச்சி பேசியதும் வந்தோடனே அந்த கள்ளன் மெச்சி பேசினோடனே அந்த பெரியோர் வெக்கப்பட்டு அந்த முகத்தை திருப்பி கொண்டார் இல்லை. அப்போ உண்மையான சாதனையாளர்களும் நல்லவர்களும் தங்களோட புகழ்ச்சியை கேட்டு பெருமைப்படாமல் என்ன செய்வினம், நாணப்படுவினம், வெக்கப்படுவினம். அப்போ அந்த புகழ்ச்சி உண்மையானதாக இருக்கணும், இவற்ற செயலும் உண்மையானதாக இருக்கணும். இப்பொழுது பாடலை கேட்போமா?

0: நீங்கள் கேட்டுக்கொண்டு பார்த்து தாறுமாறு நிகழ்ந்துடாக இணைந்திருக்கும் முதலாவது உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: அவர்களுக்கு எங்களுக்கு நிறைந்த திருமண நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வாரணி கட்டிருந்த கற்பணம் பவானி அவர்களுக்கு உங்களுக்கு நிறைந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நான் படித்ததில் சிலதை சொல்ல
0: போகிறேன்.
1: பெண் பிள்ளைகளை பற்றி பெண்களை பற்றி சொல்வேன். பெண் பிள்ளை பிறப்பு இல்லை, வீட்டுக்கு வந்த அதிர்ஷ்டம். அவள் சிரிப்பு வீட்டுக்கே ஒளி, அவள் அன்பு மனதிற்கு நிம்மதி, அவள் கல்வி குடும்பத்திற்கு பெருமை, அவள் கனவு சமுதாயத்தின் முன்னேற்றம், அவள் வளர்ப்பு தாய் தந்தையின் பொறுப்பு, அவளை மதிப்போம் பாதுகாப்போம் வைப்போம். பெண் பிள்ளைகள் சமுதாயத்தின் செல்வம், அவள் உயர்ந்தால் நாடே உயரும்.
0: அருமை அருமை உண்மைதானேம்மா. என்ன ஒரு உண்மையாக அந்த பெண் பிள்ளைகள் என்று சொல்லுவது அந்த அந்த கடவுளோட படைப்பிலேயே ஒரு மிக உயர்ந்த படைப்பாக இருக்கின்றது.
1: அதன்படி பெண்கள் நடக்க வேண்டும், அது விஷயம் இருக்குது.
0: பெண்கள் பெண்களாக இருக்க வேண்டும்
1: என்றால் எல்லாம் அதுக்கு நல்ல மதிப்பும் மரியாதை தானே. அந்த அந்த கருத்தின்படி அது ஒரு உண்மையான விஷயம் தானே.
0: உண்மை இல்லையம்மா என்றால் பாருங்கள், அந்த சில நேரம் அம்மா கடங்காத பெண்கள் பையன்களை கூட விரலுக்கு ஒரு கால் கட்டு போட்டு விட்டால் அடங்கி
1: விடுவார்கள்.
0: அப்ப அப்ப கால் கட்டும் போட்டும் அடங்காத ஆண்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தவுடன் வந்து அவர்கள் எப்படி அடங்கி
1: போகின்றார்கள்? அதுல இருக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது இருக்க வேண்டும் தானே.
0: ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக.
1: நல்லது கடினமான சூழ்நிலைகளை சகனமுடன் எதிர்கொண்டால் கவலையின்றி வாழலாம். சிந்தித்து செயலாற்றுங்கள்.
0: சிந்தித்து செயலாற்றினால் எல்லாத்தையும் நாங்கள் சுலபமாக்கி விடலாம். என்ன
1: விடலாம்?
0: அதுதான் வடிவேல் சொன்னார், எல்லாம் பிளான் பண்ணி
1: செய்யும். தவறை மறந்து விடலாம், ஏனெனில் அது தெரியாமல் செய்வது. சோகத்தை மன்னிக்கவே கூடாது, ஏனென்றால் அது திட்டம் போட்டு செய்வது.
0: கண்டிப்பாக
1: சோகம் என்பது அப்படி. அடுத்தது, விழுந்தாலும் எழுந்து நிற்க கற்றுக்கொள், வலித்தாலும் சீக்க கற்றுக்கொள், ஏனெனில் வாழ்க்கை ஒரு போராட்டம் அல்ல, அது ஒரு பயணம்.
0: அதொரு பயணம். என்ன
1: ஒரு பயணம்? அது அந்த பயணத்தை நாங்கள் கவனமா மேற்கொள்ள வேண்டும். ஒதுங்கி வாழ்வது சிறந்தது. ஒரே தாயின் வயிற்றில் பிறந்தாலும் எல்லோரோட மனசும் ஒரே மாதிரி இருப்பதில்லை.
0: அது அது உண்மையிலும் உண்மை. என்ன
1: சண்டையை
0: பாருங்கள், அந்த சௌரங்களுக்குள்ள உடன்பிறப்புகளுக்கெல்லாம் கூடுதலான பிரச்சனைகள்.
1: அங்க ஒண்ணுதானே வரையில் தாங்கள் தங்கள் அப்படி எப்படியாவது எல்லாம் நடக்குது. அதாவது மகிழ்ச்சியை விட மறதிதான் தேவைப்படுகிறது, ஏன்னா நிம்மதியாக வாழ்வதற்கு.
0: கண்டிப்பாக
1: மறந்தால் நிம்மதியா வாழலாம். பணத்திற்காக பாசத்தின் வேஷம் போடாதீர்கள். பாசத்துக்கு ஒரு நாள் நீ முகமாற்றப்படுவாய். பணம் நிரந்தரம் அல்ல, பாசம்தான் நிரந்தரமானது.
0: ஆனால் உண்மையிலேயே பல பேரை கவுட்டு விடுறது இந்த பாசம் தானே அம்மா? சில பேர் அந்த அப்பு ராசா அம்மான்னு சொன்ன உடனே டக்கண்டு அம்மா ராசாத்தின்னு சொன்ன உடனே அவர்களுக்கு பணிந்து விடுவார்கள்.
1: இல்ல
0: உண்மையிலேயே ஒரு ஒரு புலியை கூட அஞ்சறிவு படைத்ததை கூட நாங்கள் பாசமா பார்க்கும்போது பணிந்து விடுகின்றது.
1: என்ன
0: ஆனால் மனிதர்கள் மட்டும்தான் இந்த பணத்தை கொண்டு இப்படியே ஆடுகின்றார்கள்.
1: அதுதான் அதுதான் இப்ப எல்லாரையும் மாட்டு. எண்பதுகளுக்கு புகைப்படங்களை மாற்றுவதை விட எண்பதுகளுக்கு மனநிலையை மாற்றி பாருங்கள், வாழ்க்கை நிறைவாக இருக்குமாம். எண்பதுகளுக்கு புகைப்படங்களை மாற்றுவதை விட எண்பதுகளுக்கு மனநிலையை மாற்றி பாருங்கள். அந்த விளக்கத்தை நல்லா சொல்லுங்க.
0: விளங்கவில்லையம்மா, நீங்கள் திருப்பி சொல்லுங்கள்.
1: எண்பதுகளுக்கு புகைப்படங்களை மாற்றுவதை விட எண்பதுகளுக்கு மனநிலையை மாற்றி பாருங்கள், வாழ்க்கை நிறைவாக இருக்குமாம்.
0: எண்பதுகளுக்கா?
1: எண்பதுகளுக்கு புகைப்படங்களை மாற்றுவதை விட என்பது கழுக்கும் மனநிலையை மாற்றி பாருங்களேன், வாழ்க்கை நிறைவாக இருக்குமா? எனக்கு விளங்க இல்லை.
0: உண்மையில எனக்கு புரியவில்லையம்மா. என்பதற்கு புகைப்படங்களை மாட்டுவதை விட என்பதற்கு மனநிலையை மாற்றி பாருங்கள்,
1: வாழ்க்கை நிறைவாக இருக்குமா? மனநிலையை அதாவது நல்ல சந்தோஷம்.
0: புகைப்படங்களை என்ன மாட்டுவதை விட மரங்களை நாட்டி பாருங்கள் என்று சொல்லுகிறார்களா?
1: மனநிலையை மாற்றி பாருங்கள்.
0: மனநிலையை என்ன மாத்துறதம்மா?
1: வயதுகள்லாம் கூடிக்கா குறைஞ்சி
0: யாராவது ஒருவர் வந்து சொல்லுவார் தானே? இணைந்து சிரமித்த உங்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

0: சிறப்பித்திருந்தார் எங்கள் ஜோதிஸ்ரீ அம்மா. அவருக்கு நன்றியை வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். வணக்கம் எங்கள் குணநாயி அம்மா. குணநாயி அம்மா நீங்கள் சொல்லுங்கள்.
1: எங்களை இந்த தாரமாறு நிகழ்ச்சி தொடங்கி 5 வருடங்கள் ஆகிவிட்டதோ?
0: 6 வருடங்கள் ஆகுனது.
1: இந்த 26 வருடம் முடியும்.
0: ஓ 2250 இதுக்கு மேல போயிட்டாது என்ன
1: எபிசோட்
0: சிறப்பா கொண்டு சென்ற உங்களுக்கு தான் நன்றிகள்.
1: என்ன வரவேற்கு தக்கது அருமையான கதையை ஒன்று சொன்னீங்க ஒட்டகக்காரன். ஆனா உண்மையா கல்லனும் வந்து நல்லா படித்து அறிவுள்ளவனா தான்
0: இருந்தாடே சொல்லுங்க. தாலிக்கொடியா இருக்கிறவங்க தான் பாப்பாங்க, பேங்க் உள்ள அடிக்கிறவங்க. ஏன் லூவர் மியூசியத்துல உள்ள அடிச்சவனா இன்னும் பிடிக்கவே இல்லையே. பிடிக்கவே இல்லையே. என்ன அடிச்சதும் அப்படியே அடிச்சாரு, சொல்லித்தானே அடிச்சாரு. என்ன பராமரிக்கிற கஸ்டமர் சொல்லி போட்டோம், இந்த டபிள் ஏதா போட்டு ஏலத்துல விக்க போறோம்னு சொல்லி போட்டு இரும்பு வியாபாரிக்கு வித்து விட்டாங்களே.
1: ஐரோப்பியா
0: அவர்கள் தேர்ச்சி வரவில்லை
1: போல கொழும்பு பம்புலியா. சரி என்ன செய்வோமா? திருமண வந்தத்தில் இணைந்த ஹரிஷ் சௌமிகாக்கும் திருமண வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இதனை வானொலி கொண்டு வந்த சக்குணம் என்ற பவானிக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மதிப்பு கொடுக்க தெரியாதவர் ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி அவர் பக்கத்தில் கூட நிற்காதே. அது அவள மதிப்பு கொடுக்காதவர் பக்கத்தில் கிட்டவும்
0: போவான், கிட்டவும்
1: கிட்டவும் நிக்கக்கூடாது. எட்டி மிதிச்சங்களை போகணும். அடுத்தது வந்து மன அமைதி கொண்டு எதிர்பார்ப்புகளை குறைத்துக்கொள், ஏமாற்றங்கள் தானாக குறையும். உலகம் உன்னை மதிக்க வேண்டும் என ஓடாதே, உனக்குள்ளே நிம்மதியாய் நீ நிம்மதியாய் வாழ்வரே வாழ்க்கையின் ஆக சிறந்த வெற்றி. இன்னொன்று இந்த காகங்களை பற்றி கொஞ்சம் படிச்சத தர
0: உள்ளேன்.
1: காகங்களை பற்றி நமக்கு தெரியாத 10 சுவாரஸ்யமான உண்மைகள். காகத்தை நாம் தினமும் பார்க்கிறோம், ஆனால் இந்த சாதாரண பறவைக்கு இருக்கும் அறிவுத்திறன் நம்மை ஆச்சரியப்படுத்தும் அளவுக்கு அதிகம்.
0: கண்டிப்பாக
1: எங்களை விட அதுகளுக்கு அறிவுத்திறன் தன்மை கூட ஒன்று. காகங்கள் மனிதர்களின் முகத்தை நினைவில் வெட்டுக்கொள்ளும். ஒரு மனிதர் தங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தி இருந்தால் அந்த முகத்தை காகங்கள் நீண்ட காலம் நினைவில் வைத்துக் கொண்டு அவரை மீண்டும் பார்த்தால் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளும். அது ஒன்று. இரண்டாவது, காகங்கள் ஒன்றுக்கொன்று தகவல் சொல்லிக் கொள்ளும். ஒரு இடத்தில் உணவு அல்லது ஆபத்து அல்ல வேட்டையாடுபவர் இருப்பதை கண்டுபிடித்தால் அவை வெவ்வேறு ஒலிகளை பயன்படுத்தி மற்ற காகங்களுக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன. அடுத்து, கருவிகளை பயன்படுத்தும் திறம் கொண்டவை. சில காக இனங்கள் குச்சிகள் போன்ற பொருட்களை பயன்படுத்தி உணவை எடுக்கின்றன. சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் திறனும் அவற்றிடம் உள்ளது. அடுத்து, காகங்கள் பிரச்சனைகளை தீர்க்கும். ஒரு உணவை நேரடியாக எடுக்க முடியாத சூழ்நிலையில் சுற்றியுள்ள பொருட்களை பயன்படுத்தி அதை அடையும் வழியை கண்டுபிடிக்க முடியும். மற்ற காகங்களிடம் இருந்து கற்றுக் கொள்கின்றன. ஒரு காகம் புதிதாக ஏதாவது ஒரு வழியை கற்றுக்கொண்டால் அதை மற்ற காகங்களும் கவனித்து கற்றுக்கொள்ளலாம். அதாவது அவற்றிடம் சமூகமாக அறிவு பெறவும் தன்மை இருக்கிறது. ஆறாவது, காகங்கள் விளையாடவும் செய்கின்றன. காற்றில் சறுக்குவது, பொருட்களை வைத்து விளையாடுவது போன்ற நடத்தைகள் காகங்களிடம் காணப்படுகின்றன. அவை உணவு தேடுவதற்காக மட்டுமே செயற்படும் பறவைகள் அல்ல. அடுத்து, இறந்த காகத்தை சுற்றி காகங்கள் கூடுவது. இறந்த காகத்தை சுற்றி மற்ற காகங்கள் கூடுவதை நாம் அடிக்கடி பார்க்கலாம். இதை மனிதர்களைப் போல இறுதி சடங்கு என்று உறுதியாக கூற முடியாது. ஆனால் அந்த இடத்தில் ஏற்பட்ட ஆபத்தை புரிந்து கொள்ளவும் என்ன நடந்தது என்பதை ஆராயவும் அவை கூடுவதாக ஆய்வுகள் காட்டுகின்றன. அடுத்து, காகங்களுக்கு நல்ல நினைவாற்றல் உள்ளது. உணவு எங்கே கிடைத்தது, எந்த இடம் ஆபத்தானது போன்ற தகவல்களை அவை நினைவில் வைத்துக் கொண்டு எதிர்காலத்தில் அதற்கேற்ப நடந்து கொள்கின்றன. 9வது தரவு, காகங்கள் மனிதர்களுடன் சேர்ந்து வாழ கற்றுக் கொண்டுள்ளன. நகரங்கள், கிராமங்கள் என மனிதர்கள் வாழும் இடங்களிலும் காகங்கள் எளிதாக தங்களை மாற்றிக்கொள்கின்றன. கிடைக்கும் உணவு மற்றும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப அவற்றின் பழக்க வழக்கங்களையும் மாற்றிக்கொள்கின்றன. முக்கியமான விடயம் அடுத்தது, கடைசி, காகத்தை சாதாரண பறவை என்று நினைத்து விடாதீர்கள். அதன் புத்திசாலித்தனம், நினைவாற்றல், தகவல் பரிமாற்றம் மற்றும் பிரச்சனைகளை தீர்க்கும் திறன் ஆகியவை விஞ்ஞானிகளையே தொடர்ந்து ஆச்சரியப்படுத்தி வருகின்றன. நாம் தினமும் வீட்டின் மொட்டை மாடியில் பார்க்கும் அந்த காகம் நம்மை விட நம்மை பற்றி அதிகமாக கவனித்து கொண்டிருக்கிறதா என்று கூறிக்கொண்டு, படித்தது பிடித்தது, மற்றவர்களும் புரிந்து கொள்வார்கள் நினைச்சு கொண்டு
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. ஆனால் இவ்வளவு சொன்னீர்கள், காகம் தான் இங்க எங்களுக்கு அருகில் இல்லையே.
1: ஆனா சில இடத்துல இருக்கு,
0: எங்களுக்கு அருகில் இல்ல. காகங்கள் பற்றி அருமையாகவே சொல்லி அருமையான தத்துவங்களும் சொல்லி இருந்தார். அவருக்கும் அது நன்றிய வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருப்பவர் வணக்கம் புஷ்பதி அம்மா.
2: திருமண பந்தத்தில் இணைந்த ஹாரிஸ் சோமியா தம்பதியினருக்கு வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு வளமாக வாழ அவர்களை வாழ்த்திக்கொண்டு, அரு நீங்க காகம் இல்லையன்றீங்க, இங்க எனக்கு ஒரே காக சத்தம் கேக்குது.
0: அதான் பக்கத்துல இல்ல, இவ்வளவு செய்கிறாக்கும் அந்த எல்லாத்தையும் பாக்குறக்க அங்க ஊரில் இருந்த மாதிரி இங்க இல்ல தானே காகம். ஆனால் காகம் கத்துவது கத்துவது கேக்கும், கூட்டமாக இருந்தெல்லாம் இங்கு காணவில்லை, இருக்கும் தனியிடம். அவர்கள் சொன்னாங்க, ஆனால் இங்கு இங்கு உள்ள காகங்களும் இருக்கின்றது. என்ன
2: நோமல் கத்துறது எல்லாம்
0: இருந்தால் அந்த வில்லக்காகம் என்று சொல்லியிருக்க நாங்கள் காகத்தில் இல்லை என்றால் அண்மையில் நான் அதை பார்த்தேன். என்ன அந்த காகத்துடன் தனியாக அப்படியே முழு அமைப்பு, ஆனால் அது வெள்ளை காகமாக இருந்தது. ஆனால் அது கத்தும் பொழுதும் காக என்று கத்திச்சேன். அப்பொழுது நான் யோசித்தேன், என்ன
2: வெள்ளக்கார காகமாக
0: இல்லை இல்லை ஒரு பாடலும் இருக்கிற இல்ல, வெள்ளக்காக்கா மல்லாக்க பறக்குது பாடலும் இருந்த இல்ல
2: பாட்டுல இருக்குதோ.
0: சரி சொல்லுங்கள்.
2: நான் இன்று எடுத்து வந்தது கேது, எல்லோரும் சொல்லுவீங்க நாங்க உழைக்கிறோம் 60 ஆண்டினோட என்ன சொல்ல தொடங்கினோம். இப்ப பார்த்து கொண்டிருக்கிறேன், பென்ஷன் எடுத்த உடனே நான் வீட்டிலே இருக்க மாட்டேன், சுத்தி சுத்தி எல்லா இடம் திரிவோம் சொல்லி சொல்லி கடுமையா
0: உழைக்கிறது.
2: அந்த அந்த எப்படியோ வேலை செய்தா உங்களுக்கு ஒரு 4 கிழமையோ இது 1 கிழமை
0: வீடு ஒரு மாசத்துல 2.5 நாட்கள் லீவ் இருக்கின்றது. என்ன
2: அப்ப அப்படி நாங்கள் எடுத்து அந்த வருஷத்திலேயே போய் போய் வரணும். ஒரு நாளும் நான் பென்ஷன் எடுத்த அப்புறம் தான் போவேன்னு சொல்லி சொல்லி சொல்றவர்கள் கடைசியா போவே இல்லை.
0: ஆமா ஆமா, அப்படி இருப்பவர்கள் பென்ஷன் எடுத்த அப்புறம் உழைத்துக் கொண்டே இருப்பார்கள்
2: என்ன? அப்ப அந்த போறே இல்லை, அப்படி சொல்லி சொல்லி போட்டு பென்ஷன் எடுத்த வச்சுக்க அவளுக்கு ஏதாவது ஒரு வருத்தம் வந்துடும். நான் அந்த எத்தனை இடத்துல பார்த்துருக்கிறேன். அப்படியும் வருத்தம் வந்த உடனே நான் கண்டு ஒன்னும் செய்ய முடியாது. பேருந்து வேற நான் எனக்கு விடுமுறை காலத்துல போயிருக்கலாமே, நான் அப்படி விட்டுட்டேன்னு சொல்லி நாங்க யோசிப்போம். அதனால நாங்க ஒவ்வொருவரும் எங்களுக்கு தார இந்த விடுமுறை காலங்கள்லயே ஒரு நல்ல ஒரு வீட்டை கிட்டவாகவோ இல்லாட்டி ஒரு நல்ல இதுலயோ ஒரு ஓய்வு எடுத்து ஒரு வீட்டை விட்டு வழியிடத்துல போய் புது ஒரு நல்ல ஒரு பிரஷ் அப்படி திரும்பி வரைக்கும் உங்களுக்கு எல்லோருக்கும் ஒரு மகிழ்வாக இருக்கு. ஓய்வா ஒரு வேலை செய்யாமல் வீட்டு வேலை செய்யாமல் போய் ஒரு இடத்துல ஓய்வா இருந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரைக்கும் இந்த மைண்டுக்கு இதமாக வித்தியாசமாக இருக்கும். எனவே நாங்கள் எப்பவும் இந்த பென்ஷன் எதிர்காலத்தை தூர் அடுத்து இதுகளை பத்தி சொல்லி சொல்லி சொல்லி கொண்டே அதுலயே கற்பனை இலையில வாழ்ந்து கற்பனை இலையே எங்களை இது முடிகிறது. எனவே நாங்கள் எங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காக மற்றவைக்காக மனைவிக்காக கணவனுக்காக என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் வாழ்ந்து வாழ்ந்து கடைசியா எங்கட விருப்பமானதை ஒன்றை நிறைவு செய்யாமல் விடுகிறோம். அதனை
0: அவர்களுக்கு வேலை செய்வதுதான் விருப்பம் என்றால் என்ன செய்வது? அவர்களுக்கு வேலை செய்வதுதான் விருப்பம் என்றால்
2: சில ஆக்கள் அப்படித்தான் தொடர்ந்து ஓவர் டைம் கேட்டா கூட ஓம்
0: செய்வார்கள். வேலை செய்வர்கள் பின்னால் நீங்கள் பாருங்கள், பலருக்கு பல விதத்தில் உதவி செய்திருப்பார்கள்
2: என்ன, கடின உழைப்பில கடினமா உதவி செய்வார்கள்.
0: தன்னையும் பார்க்க வேண்டும், தனது ஓய்வு நேரத்தை அவர்கள் பிரயோஜனமாக தனக்காகவும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ன.
2: தங்களுக்காகவும் கொஞ்சம் உலக நாங்கள் வாழ்றோம், எமக்காக நாங்கள் செய்யறது மிகவும் குறைவாது. குறிப்பாக தமிழர்கள் இலங்கை தமிழர்களுக்கு அது ஒரு வழக்கம். எங்களையும் நாங்கள் கவனிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி வணக்கம்
2: நன்றி
0: நன்றி வணக்கம்.

0: இணைந்து சிறப்பித்திருந்தார் எங்கள் புஷ்போதியமா. அவரை தொடர்ந்து வைபருடாக இணைந்திருக்கின்றார் திருமதி ஜியாநடேசன். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: மாலை வணக்கம். கேது
0: மாலை வணக்கம். நலமாகவே இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நலத்துடன் சொல்லுங்கள்.
1: நேற்றைய தினம் திருமண பந்தத்தில் கைப்பிடித்த சம்மதியிலான சோனியா அவர்களுக்கு எனது இதயம் கறிந்த திருமண நல்வாழ்த்துக்கள் இறையாசியுடன் கூறிக்கொண்டு அவர்கள் என்றும் சுகவலத்துடன் இந்த ஆயுளோடு வாழ இறையாசி கொண்டு என் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அன்னை வானிலை கொடுத்து வந்த சத்குணம் பவானி அவர்களுக்கு நான் இளையும் வாழ்த்துக்களையும்
0: கூறிக்கொண்டு சத்தம் சரியா இப்போ சரியா பேசுங்கள். இப்பொழுது மிக தெளிவாக வருகின்றதோ.
1: வரிகளும்
0: வரிகளும்
1: சிறப்பான வசனங்களாக அமைந்திருந்தது. உட சிறுகதையும் சிறப்பா இருந்தது. படைப்பினக்குரியதாகவும் இருந்தது. உங்களையும் வாழ்த்திக் கொண்டு நான் இது நேற்று வெள்ளி சனி நேரெல்லாம் இது இந்த தமிழர் திருநாள் நடத்த
0: திருவிழா ஓ நடைபெறும் போது டோட்மேன்ல ஜேசுதாஸ் அவர்கள் போடுவார்கள் சில நிகழ்ச்சிகளை. நேரமா அவருடன் தொடர்பு உள்ளம் இல்லாம போய்விட்டது. மிக அருமையாகவே நடத்துவார்கள். என்ன
1: சரியான
0: தேவதாஸ் அவர்கள் இந்த
1: தமிழர் திருவிழா 2026 தமிழர் திருவிழா ஜெர்மனி டோட்மன் நகரிலே வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்களாக வெகு விமரிசையாக நடந்து எறியது. உறவுகள் கூடிடும் முன்னத திருநாளாய் நம் பாரம்பரியம் காத்திடும் பெருநாளாய் திருவெங்கும் பல மீள காலங்கள் முழங்கிடவே தரணியில் தமிழர் பெருமை துள்ளியது. பறைசை இளையோர் கலாச்சார உடையுடன் மங்கள ஒலிகள் வானத்தை தட்டிட மகிழ்ச்சியின் மனங்குலைந்து இனித்தது. சாதி மத இன பேதமின்றி அரங்கேறியது. சமத்துவ மக்களாக தெருவெல்லாம் நிறைந்தது. பல கலாச்சார நிகழ்வுகள் மேடையில் அரங்கேறினவை. பல கலைஞர்கள் உருள்மாக அழைத்து கௌரவிக்கப்பட்டனரே. வாய்க்கு ருசியான தமிழர் உணவு வகைகள், மலிவு விற்பனையில் உடைகள் பொருட்கள், மழையின்றும் பாராது சகல கலைகளும் சிறப்பாக அரங்கேறி முடிவடைந்தது. தமிழ் மக்களுக்கு இது ஒரு பெரிய சிறப்பான திருநாளாக முடிந்தது. நன்றி, வணக்கம்.
0: அருமை அருமை. உண்மையிலேயே டோட்பனில் வருடா வருடம் நடக்கின்ற திருவிழாவை பற்றி அருமையாகவே கூறியிருந்தீர்கள். உங்கள் ஆக்கத்துக்கு நன்றிகள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். உண்மையிலேயே திருவிழா என்று சொன்னால் அநேகமாக இந்த பொருட்களை விற்கின்ற ஒரு இதாகவும் இருக்கின்றது. ரொம்ப ஒரு கூடும் இதாகவும் இருக்கின்றது. என்ன ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாகவே எல்லாம் கழிகின்றது. இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி.
1: ஆட்டம் பாட்டமாக
0: அது இல்லை தானே. ஓம் ஓம் ஓம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.

0: விஷயம் கேளு.
1: என்ன என்ன என்ன?
0: நீ இன்னொரு விஷயம் கேளு. நான் விட்டதெல்லாம் ரீல்.
2: இணைந்து சிறப்பித்திருந்தார் ஜெர்மனியிலிருந்து திருமதி ஜியா நடேசன். அவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். ஜெர்மனியிலிருந்து புங்கையூர் ராஜாண்ணா. ராஜாண்ணா நலத்துடன் சொல்லுங்கள்.
3: திருமண பந்தத்தில் திருமதி கரி சுசாமியா தம்பிகளுக்கு இனிய திருமண வாழ்த்துக்கள். இதை வானொலிக்கு எடுத்து வந்த திருமதி சக்குணம் பவானி தம்பதிகளுக்கு நன்றியின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு கேது நான் வந்து இளமை கவிதை.
2: இளமை கவிதை விரைவாகவே கூறுங்கள்.
3: ஒரு பெரிதா இல்ல. இளமை பருவம் இனிய பருவம், இதயம் எங்கும் அன்பு உருவம், போனால் கிடைக்காத பொன்னான பருவம், போதனைகள் சொன்னால் பிடிக்காத பருவம், சிந்தனை சிறகடிக்கு சிட்டாக பறக்கும், சிகரம் தொட்டுட சிறகை விரிக்கும், வாழ்க்கை பாதைகளை பலவும் வரவேற்கும், வாழ்க்கை எதுவென இதயம் தடுமாறும், இப்படித்தான் இருக்கும் இளமை காலம், இன்பத்தை மட்டும் விரும்புகின்ற காலம், இளமை என்றும் இனிமை, இனிமை கூட்டும் திறமை, திறமை கூட்டும் புதுமை, புதுமையை எட்டும் அருமை, அருமை அருமை என்றேதான் அனைத்து துறைகளும் சாதிக்கலாம், இளமையில் வரும் இளமையும் வரும் முதுமையும் வரும் உடலும் ஒன்றுதான், தனிமையும் வரும் பிரிவும் வரும் துணையும் வரும் பயணம் ஒன்றுதான். நன்றி வணக்கம்.
2: சந்திப்போம். நன்றி வணக்கம்.

0: இணைந்து சிறப்பித்திருந்தார். ஜெர்மனியிலிருந்து திரு வளர்ப்பு கோயில் ராஜா அவருக்கும் அவரது நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம் திருமதி ரஜினி என்று இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வருக வருகின்ற வரவேற்றுக் கொள்கிறோம். நலமாக இருக்கின்றீர்களா? நலமாகவே இருக்கின்றோம். நலத்துடன் சொல்லுங்கள்.
1: திருமண பந்தமோ திருமண நாளோ பேரை சொல்லிருக்கலாம் நான் இப்படிதான் கேட்கிறேன்.
0: ஆமா ஆமா, இன்று கரி சௌமியா.
1: கரி
0: சௌமியா, அவங்க மணமகள் சௌமியா, மற்றது அவர் மணமகன் ஹரிஸ். ரவீந்திரன் சுரூபா வந்து லண்டன்ல இருக்கிறேன் எல்லாரும். மற்றது சிவராஜா கலாதேவி தம்பதி மகள் தான் சௌமியா. எடுத்து வருவவர்கள் எங்களது சற்குணம் பவானி குடும்பத்தினர்.
1: ஹரி சௌமியா தம்பதிகள், திருமண பந்தத்தில் இருந்துள்ள தம்பதிகளுக்கு எங்கள் குடும்பம் சார்பாக இனிய இனிய திருமண நாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சகல ஐஸ்வரியங்களும் பெற்று வல்லாண்டு காலம் பார்வையிட்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு இன்று எங்களை வழங்கிக் கொடுத்த சற்குணமண்ணா குடும்பத்தினருக்கு நன்றி சொல்லிக்
0: கொள்கிறேன். வணக்கம்.
1: நன்றி. இன்றைய தினம் விநாயக சதுர்த்தி.
0: ஆமா,
1: நான் ஒவ்வொரு மாதமும் பெற்ற சக்தியும் முடிக்கணும்னா இந்த விநாயக சக்தியும் எல்லாம் காலையில 4 மணிக்கு ஒளிம்பி எல்லாம் செய்து சாமிக்கு வச்சிட்டு என்ன காலையும் போய் வந்தேன். நன்றி. விநாயகர் சதுர்த்தி. சிந்தை நிறைந்த சிவன், சிந்தை நிறைந்த சிவன் மைந்தன் முண்டித்தொழும் முதல்வன் அவன். சிந்தை நிறைந்த சிவன் மைந்தன் முண்டித்தொழும் முதல்வன் அவன். கொழுக்கட்டை பிரியன் குதூகலம் பொங்கடை செய்வான். கொழுக்கட்டை பிரியன் குதூகலம் பொங்கடை செய்வான். பாதம் பணிந்தவர் துயர் நீக்கும் பக்தியின் நாயகன் விநாயகன். பாதம் பணிந்தவர் துயர் நீக்கும் பக்தியின் நாயகன் விநாயகன். துதிக்கை உடையான் துயரங்கள் தீர்ப்பான் நம்பிய வேருக்கு நிலங்கள் சேர்ப்பான். துதிக்கை உடையான் துயரங்கள் தீர்ப்பான் நம்பிய வேருக்கு நிலங்கள் சேர்ப்பான். முக்கன் முதல்வனின் மூத்தவன் திக்கெல்லாம் புகழும் தெய்வ சுடர் அவன். முக்கன் முதல்வனின் மூத்தவன் திக்கெல்லாம் புகழும் தெய்வ சுடரவன். சதுர்த்தி நாளில் உமை தொழுவோம் சங்கடஞ்சாவும் தீர்த்து விடப்பா. சதுர்த்தி நாளில் உமை தொழுவோம் சங்கடஞ்சாவும் தீர்த்து விடப்பா. அருகம்புல் சாத்தி அமுது படைத்தே நருள்மலையை பொழிந்து விடப்பா. அருகம்புல் சாத்தி அமுது படைத்தே நருள்மலையை பொழிந்து விடப்பா. ஞான பழத்தை பெற்றவன் நலம்பல நல்கும் நாயகன். ஞான பழத்தை பெற்றவன் நலம் பல நல்கும் நாயகன். கணபதி என்றே தினம் தொழுவோம் கணநாதனே அருள் தருவாய். கணபதி என்றே தினம் தொழுவோம் கணநாதனே அருள் தருவாய். கணநாதனே அருள் தருவாய். நன்றி, வணக்கம்.
0: அருமை அருமை. இந்திய பிள்ளையார் சதுர்த்தியிலே பிள்ளையாரை பற்றிய கவிதைகள் வேண்டாம் வேண்டாம் எடுத்து வரும். உங்களுக்கும் நமது நன்றிகளும் வாழ்த்துக்களும். இணைந்து சிறப்பித்தவங்களுக்கு நன்றிகள். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

0: சத்தியத்தை கவிதையுடன் இணைந்திருந்தார். ஜெர்மனியிலிருந்து திருமதி ரஜினி என்றன் அவருக்கும் வந்து நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் வட்சப்பூடாக ராணி சம்பந்தர். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம் கேது.
0: வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
1: ஆமா, நான் நலமா இருக்கிறேன் நன்றி. நீங்களும் நலமாக இருக்கிறேன். வண்டி கொண்டு நேரம் போறபடியா? நேற்றைய தினம் திருமண பந்தத்தில் ஈடுபட்ட ஹரி சௌமிகா சகல சௌபாக்கியங்களுடனும் இல்லறமன் நல்லறமதில் இனிதே வாழ்க வாழ்க என வாழ்த்தி கொண்டு அதனை வானொலி கெடுத்து வந்த சற்குணம் அந்த இதுக்கு வந்தவர் என்ன சற்குணம் ஐயா தானே?
0: சற்குணம் ஐயா எங்கள் அது பழைய அந்த காலத்திலிருந்து வேற இல்ல அவர் தான் அவரே தான்.
1: தம்பதியினருக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் கூறிக்கொண்டு மற்றது நீங்க அருமையான ஒட்டக கதை சொன்னீங்கள் உங்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு கவிதை தருகின்றேன். தொழிலாளியின் சோகம். விழுந்த சுமையில் உழைத்து களைத்தவர்க்கு கரங்கொடுத்து உதவ கற்பனை சுமந்தோர் கருவளத்த அன்னை கண்ணீர் விடைபெற்று உருக்கெடுத்த தந்தை உடன் பிறந்தோர் பிறந்த வீடு வளர்ந்த கிராமம் துறந்த திரவியம் தேட கடல் கடந்து வந்தோர் பட்ட கஷ்டம் படுகின்ற பாடும் சொல்லித்தான் தீருமா. விழுந்த சுமையில் உழைத்து களைத்தவர்க்கு கரங்கொடுத்து உதவ கற்பனை சுமந்தோர் கருவளர்த்த அன்னை கண்ணீர் விடைபெற்று உருக்கெடுத்த தந்தை உடன் பிறந்தோர் பிறந்த வீடு வளர்ந்த கிராமம் துறந்த திரவியம் தேட கடல் கடந்து வந்தோர் பட்ட கஷ்டம் படுகின்ற பாடும் சொல்லித்தான் தீருமா. அந்நிய நாட்டில் வேற்றுமொழி முதலாளிக்கு கீழ்ப்படிந்து படித்தவர் படிக்காதவர் தகுதியற்ற வேலை புகுந்து தரக்குறை சம்பளம் தட்டி கேட்டோரோ காலி போலி வேலை தொழிலாளி பொழுதுபோக்கு முதலாளி அடக்கி ஒடுக்கி உதிரம் பிழிந்து வீரமுழங்கிய நண்பன். அந்நிய நாட்டில் வேற்றுமொழி முதலாளிக்கு கீழ்படிந்து படித்தவர் படிக்காதவர் தகுதியற்ற வேலை புகுந்து தரக்குறை சம்பளம் தட்டி கேட்டோரோ காலி போலி வேலை தொழிலாளி பொழுதுபோக்கு முதலாளி அடக்கி ஒடுக்கி உதிரம் பொழிந்து வீரம் முழங்கிய நண்பன். உயிர் துடிப்பின்ற மூச்சு பேசா மடந்தை ஊமை தியாகம் சோதனைதான் எமக்கு மட்டுமா உலக தொழிலாளர்க்கே வேதனை தீரும் போலி முதலாளி பிழிந்திடும் பலத்தில் பிழைக்கும் தொழிலாளியின் சோகம்தான் தீருமா. உயிர் துடிப்பு நின்ற மூச்சு பேசாமடந்தையோ ஊமை தியாகம் சோதனை எமக்கு மட்டுமா உலக தொழிலாளர்க்கே வேதனை தீரும் போலி முதலாளியோ பிழிந்திடும் பலத்தில் பிழைக்கும் தொழிலாளியின் சோகம்தான் தீருமா. நன்றி. வணக்கம் கேது.
0: ஆர்வத்துடன் நினைந்து தொழிலாளிகளின் சோகங்களை கூறியிருந்தீர்கள். நினைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம். 2 3

0: தொழிலாளி கவியோடு இணைந்திருந்தார். ஜெர்மனியிலிருந்து திருமதி ராணி சம்பந்தர் அவருக்கும் நன்றிய வணக்கத்தையும் பாராட்டை தெரிவித்துக் கொண்டு அடுத்து பைபரோடாக இணைந்திருக்கின்றார் எங்கள் ராஜா. உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: அவர்கள் நேற்று திருமண பந்தத்தில் இணைந்து கொண்டார்கள். அவர்கள் அன்று அம்பலத்தம்பதா ஆளுக்காய் வாழ்க்கையில் விட்டுக் கொடுத்து அந்த ராஜராஜரி அம்மனின் ஆசையுடன் நீண்ட காலம் வாழ வாழ்த்திக்கொண்டு

0: மகளொரு சங்கிலிய கொண்டு வந்து விட்டா நான் வாங்கி வைத்தேன். நான் முழுக்க தேடினேன், காணவே இல்லை. இப்படித்தான் என்ன
1: இங்கேயும் அப்படித்தான் ரெண்டு கழிச்சங்களுக்கு கட்டிக்கொண்டு திரிஞ்சு போட்டு எங்க வச்சாவோ லச்சாவோ தெரியல. நானும் அதை தேடி தேடி களைச்சி இப்ப விட்டுட்டு
0: கிடைக்கும் போதெல்லாம் அந்த ஞாபகம் வரும் போதெல்லாம் தேடுவோம்.
1: அது வராது வராது தானே, நான் இந்த மரம் கேளாது என்ன செய்யறேன் இருக்கிறேன். இப்ப உங்களுக்கு எல்லா வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு முதல்ல இன்றைக்கு அந்த நேற்று திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட கரி சௌமியா தம்பதிகளுக்கு நாங்களும் எங்கள் குடும்பம் சார்பாக இனிய திருமண நல் வாழ்த்துக்களை கூறுகின்றோம். அந்த ரெண்டு தம்பதிகளும் சகல சௌபாக்கியத்தோடு கைகோத்த கையை பிற்கெடுக்காமல் இணை பிரியாத தம்பதிகளாக நூறாண்டு காலம் மகள்வோடு வாழ வேணும் என்று வாழ்த்துகிறேன். அதை வானொலிக்கு எடுத்துக்கொண்டு வந்த சற்குணம் பவானி தம்பதிகளுக்கும் நன்றி இழந்த வாழ்த்துக்களை கூறுகிறேன்.
0: உங்களுக்கும் அது நன்றியையும் வாழ்த்துக்களையும் நாங்களும் தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லோரும் நீங்கள் வாழ்த்தும் பொழுது உண்மை அவர்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும், எங்களுக்கும் மகிழ்ச்சியா இருக்கும்.
1: என்ன அதுதான் அதுதான் தான் வாழ்த்தினாலும் ஒரு சந்தோஷமாக இருக்கும், எங்களுக்கும் சந்தோஷம் தான். அதுதான்
0: சரி சொல்லுங்கள்.
1: அப்ப நான் என்னண்டா வந்திருக்கிறேன்டா, இந்த தடுமாற்றம் இருக்குல்ல, இந்த தடுமாற்றம் வந்து இப்ப நான் நேற்று உங்களோட கதை கேட்கல, நான் அந்த ராஜ அண்ணையோட கதைக்கு போட்டு அண்ணா அண்ணானுக்கு உங்களையும் அண்ணான்னு சொல்லி விட்டு அதே மாதிரிதான் நீங்களும் அந்த அந்த நிகழ்ச்சியில நீ அடுத்து வருவது என்ன அந்த என்ன
0: பட்டிமன்றம்
1: என்ன அடுத்து வருவது சங்கமத்துக்கு பதிலாக நான் பட்டிமன்றம் ஒன்று சொல்லி
0: உடனடியாகவே
1: உடனடியாகவே அது ஒரு தடுமாற்றம்
0: நிச்சயமாக அது உண்மையிலே இருக்கு. மிஞ்ச நாங்களும் அந்த என்ன மியூசிக் போடுறேன் தடுமாறி விடுவோம். என்ன
1: அதுதானே
0: நாலு லைனும் அடிக்கும் போலதான் தடுமாற்றம் வந்து அது உண்மையிலே அது அதே இல்லாமல் பதட்டப்பட வேண்டாம் என்று சொல்லுவார்கள். ஆனால் எங்களுக்கு அப்படியான அப்படி வர முடியாது சில நேரங்கள்ல.
1: ஓ அதுதான் இப்ப நான் பின்னாடி ஜோதி போட்டு போய் தேடி பார்த்தேன், இந்த தடுமாற்றம் என்னத்துக்காக வருகிற இந்த மேட பேச்சுகள் பேசுகள கூட தடுமாறுகிறார்கள். அப்ப அதை அந்த மேடை பேச்சுக்காரருக்கு வந்து அந்த அதே மேடையில பேசாம அந்த நூற்றுக்கணக்கான கண்ணுகள் அவர்களை பார்க்கல அவர்களுக்கு இயல்பாகவே அந்த பேசுறதே ஒரு ஒரு பதட்டம் வந்துடும்.
0: பதட்டம் வந்து விடுமோ
1: அது பாக்கினமே என்னவோ ஏதோ ஒன்று சொல்லி ஒரு பதட்டம்
0: வந்துடும்.
1: மக்கள் வந்து தப்பா வேட போட்டு விடுவார்கள், ஏதாவது தவறு நடந்து விடுமோன்னு கூட அதை கொன்னையும் தட்டுவார்கள். என்ன
0: பேச்சு வராது சில பேருக்கு, என்ன
1: பேச்சு வராது, கொன்னை கட்டிக்கொண்டே இருப்பார்கள்.
0: அந்த நீங்கள் அந்த சூப்பர் சிங்கர் நினைக்கிறேன் ஒருவர் அந்த இந்த பாட்டு பாடினார் உன்னி கிருஷ்ணன் இல்ல இல்ல அவர் வந்து ஒரு பாடகிட்ட பாட்டு பாடினார். அப்பொழுது அவர் அந்த நல்லா பாடக்கூடியவர் அந்த மேடையில் இருந்தோடனே அவருக்கு நாக்கு வரவே இல்லை. என்ன பின்னர் தான் அவருக்கு கணக்க ஊக்கம் கொடுத்த பின்னர் தான் அவர் அந்த பாடிப்பை அந்த வெற்றியும் பெற்று வந்தார். அப்படி அந்த தடுமாற்றம்
1: பயிற்சியும் தேவையான
0: பயிற்சி தேவை
1: பயிற்சி இல்லாமல் சட்டந்து போய் மேடையில் ஏறி அதை பாடவும் முடியாது. அப்ப இப்ப நான் என்னன்னு சொன்னா அந்த தடுமாற்றங்கள் பல விதமான தடுமாற்றங்கள் இருக்குது. இப்ப நீங்களும் நானும் இப்ப நேற்று தடுமாறினது காரணம் அது நாங்கள் ஒன்றுல நீங்க பட்டிமன்றத்துல ஊறிட்டீங்க.
0: இல்ல ஊரே இல்ல அதை சொல்லணும் எழுதி நான் எழுதி போட்டு அதை நேரத்தை பார்த்து நேரம் உங்க போய்விட்டது அப்பொழுது அது மனதில் வைத்துக் கொண்டு ஆனால் பேசியது இன்னொன்று வருவது பட்டிமன்றம் என்று சொல்லிவிட்டு இல்ல சங்கம் என்று உடனடியாக அப்படி தடுமாற்றங்கள் இப்படித்தான் மனதில் நிற்பதே எல்லாம் நாங்கள் கூற வலிக்கிடும் பொழுது பல தடுமாற்றங்கள் வரும் தானே.
1: தடுமாற்றம் வருமா? நான் இப்ப உங்களை கேட்கிறேன், இந்த பாட்டு பாட்டு படிக்கேன் தடுமாறுகிறார்கள். இப்ப பாட்டு நீங்க எழுதி கொடுத்தத பாட்டு வாசிக்கிறீங்க தானே, அந்த நேரம் எதற்காக அந்த பதட்டமும் தடுமாற்றமும்?
0: என்னென்றால் இசையை கவனிக்கிறபடியால இங்க விட்டுடுவார்கள். என்ன அந்த இசை சரியாக அந்த நேரத்தில் எடுக்கிறோமா என்று நினைத்து அதை கவனிக்கிறது மனசை இங்க விட்டுடுவார்கள்.
1: இல்ல நான் இப்ப சொல்றேன்டா, இப்ப இந்த பாராளுமன்றங்கள்ல பாருங்க, பாராளுமன்றத்திலயோ ஒரு கூட்டங்கள்லயோ எங்கேயும் பேசிக்க பார்த்து பார்த்து பேசினம் அது சரியா கொன்னிய தட்டி தடுமாறி கொண்டு நிக்கிறார்கள். இந்த உலகத்து மக்கள் பாக்கல அது அதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க?
0: அதிலே அதிலே ஒன்றாமல் அவர்கள் நினைத்ததில்லாமல் மற்றவர்கள்

0: இணைந்து சிறப்பித்திருந்தார். ஜெர்மனியிலிருந்து திருமதி மதனிமோகன், அவருக்கும் உமது நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய தார்மார் நிகழ்வை நிறைவு செய்ய வந்திருப்பவர். வணக்கம். வணக்கம். எங்கள் கமல வேணி, ஹவ் ஆர் யூ? நாளைக்கு பயணமாக உண்டைக்கு கலந்துட்டு போயிருவோமே. என்ன பாத்தீங்களா? என்ன தெரியும் தானே,
1: நேரம்
0: சரி சொல்லுங்கள்.
1: நேற்று வந்த திருமண நாளை இன்று கொண்டாடி கொண்டிருக்கும் திருமதி கரேஸ் சம்யா அவர்களுக்கு எங்கள் குடும்பம் சார்பாக அவண்டு காலம் தீர்க்க சுமங்கலியாக வாழ வேணும் என்று சொல்லி அவைகளை வாழ்த்தி கொண்டு அதனை வானிலைக்கு எடுத்து வந்த சக்குனமையா பவானி தம்பதிகளுக்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொடுங்க.
0: உங்களுக்கும் அது நன்றிகள். இந்த நேரத்திலும் நீங்கள் இவ்வளவு இல்லாம இல்லாத அடுக்கி வைக்கணும், இவ்வளவு பிரச்சனை இருக்கு. இந்த நேரத்திலும் நீங்கள்
1: அடுக்கி வைக்கிறதுன்னு பார்க்க சாப்பாட்டுக்கார பெரிய பிரச்சனை.
0: அதுதான் பெரிய பிரச்சனை. என்ன
1: மத்தியானம் இன்றைக்கு அதோட சதுர்த்தி.
0: சதுர்த்தி
1: இன்றைக்கு எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டேன். திருப்பி இடியப்பத்துக்கு போவேணும், இதை சொல்லிட்டு ஓடுவோம். நான் தம்புரா பற்றி இன்றைக்கு சொல்ல
0: போறேன்.
1: தம்புரா இசையின் இதய துடிப்பு, தம்புரா இசையின் இதய துடிப்பு. சுருதி சேரும் நேரம் இசை பிறக்கும் நேரம், சுருதி சேரும் நேரம் இசை பிறக்கும் நேரம். நாதம் ஒலிக்கும் இடத்தில் தம்புரா துணையாகும், நாதம் ஒலிக்கும் இடத்தில் தம்புரா துணையாகும். இந்திய பாரம்பரிய இசையில் தனக்கென ஒரு சிறப்பான இடத்தை பெற்றிருக்கும் இசைக்கருவிதான் தம்புரா. தம்புராவின் சுரங்கள் மீட்டும் போது எழும் நீண்ட நாதம் பாடகரின் குரலுக்கு சுருதி ஆதாரமாக அமைகிறது. பாடகர் பாடும்போது பின்னணியில் தொடர்ந்து ஒலிக்கும் அந்த இனிய நாதம் பாடலுக்கு ஒரு தனி அழகையும் ஆழத்தையும் சேர்க்கிறது. தம்புரா முன்னணியில் வந்து இசைப்பதில்லை, ஆனால் இசையின் பின்னணியில் இருந்து ஒவ்வொரு குரலையும் தாங்கி நிற்கிறது. அதனால்தான் சொல்லலாம், பாடகரின் குரலுக்கு சுருதி துணை, இசைக்கு இனிய நாதம் துணை. அந்த துணையின் பெயர் தான் தம்புரா என்று சொல்லிக்கொண்டு.
0: இல்லை இல்லை, உண்மையிலேயே அந்த தம்புரான்றது மிக மிக அந்த ஒரு ஒரு பாரம்பரிய நரம்பிசை கருவி. அந்த வீணைகளை விட இந்த தம்புராவுக்கு ஒரு பெரிய சிறப்பு இருக்கின்றது. என்ன
1: தம்புராவின் நாதம் ஒலிக்கட்டும், இசையின் இனிமை பெருகட்டும், உள்ளங்கள் நாதத்தில் நனைந்து மகிழட்டும். தம்புரா வந்து அந்த நாங்க நினைக்கிறோம் சும்மாதான்
0: இல்ல இல்ல, அது வந்து அந்த ராத வாசிப்பு இல்ல தானே, ஒரு ஒரு ஒரு பாடகர் அந்த பின்னணியை தொடர்ந்து ஒலிக்கும் ஒரு சுருதி தானே தம்புரா.
1: ஓ, அது அந்த சுருதி சேர்ந்த பாட்டு முன்னுக்கு வரும், அது இந்த சுருதிதான்
0: பின்னுக்கு
1: வரும். அது பார்க்கவே என்ன சும்மா தட்டி கொண்டுதான் இருக்கிற மண்டமே தான் விளங்கும்.
0: இல்ல இல்ல, அதுதான் அதுதான் அந்த தம்புரான சிறப்பு என்ன, அந்த ஒரு தாளத்தையோ ஒரு மெட்டியோ தானே அது உருவாக்குற இல்ல, அந்த ஓம் அந்த அப்படியே அந்த ஒரு சுருதி அப்படியே வந்துருக்கிறேன்.
1: என்ன
0: உண்மை இல்லை, அருமை அருமை அருமை இல்லையே. அந்த பல பேர் அந்த என்னென்னு சொல்லுவாது, அந்த ஆற்ற கையில் இருக்கிறது நாரதர் கையில் இருப்பதா, அப்படித்தானே இருக்கின்றது. தெரியல, ஒரு ஏதோ ஒரு முடிவேற்ற கையில் இருக்கிறத பார்த்துருக்குறேன் அது. அவர்கள் பேசும் பொழுது சுருதி சேர்த்து கொண்டே வரும். உண்மையிலேயே அருமையான தகவலை தந்திருக்கின்றீர்கள்.
1: இப்ப கொஞ்சம் கலமா சொல்லி கொண்டு வாரன்
0: கண்டிப்பா கண்டிப்பா ரசிப்பார்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.

தம்பராவின் சிறப்புகளோடு இணைந்து சிறப்பித்திருந்தார் எங்கள் கமலவேணி. அவருக்கும் நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நிறைவுக்கு வருவது இன்றைய தாறுமாறு. இணைந்து சிறப்பித்த அனைவரது கரங்களையும் பற்றி கொண்டு தொடரும் நிகழ்ச்சியாக வர இருப்பது.

டிஆர்டி தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளும் வாழ்க்கை வருகின்றது. கரிச சௌமியா அவர்களது திருமண நாளையொட்டி வாழ்த்து நிகழ்வாக அனைத்து நிகழ்ச்சிகளும் வாழ்க்கை வருகின்றது. அடுத்து வருகின்றார்கள் எங்கள் சற்குணமையா பவானி தம்பதிகள். இவர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு முதலாவதாக வரும் கேள்வி இதுதான்.

உலகில் பிறந்த நாங்கள் அனைவருமே ஒவ்வொரு நாங்கள் ஏதாவது ஒரு வீர செயல்கள் ஏதாவது சாகச செயல்கள் செய்து விட்டால் அதை மணிக்கணக்காகவே கூறுவோம். எல்லோருக்கும் கூறுவதில் அதில் ஒரு தனி கலாதி அலாதி பிரியம் என்று கூறிவிடலாம். ஆனால் உலகில் முதலாவது சாகச கதை எதை பற்றியதாக இருந்தது? இதுதான் கேள்வி. முதலாவது சாகச கதை உலகில் முதலாவது சாகச கதை எதை பற்றியதாக இருந்தது?

0: பலவிதமான சாகசங்களை படிப்பில் எல்லாம் கட்டிக்காரது இல்லை சண்டை பிடித்தோம் எல்லாம் பலவிதமான சாகச கதைகளை நாங்கள் அப்படி செய்தோம் இப்படி எல்லாம் செய்தோம் இவ்வளவு சாகசங்கள் எல்லாம் செய்த மட்டும் மற்றவர்களும் சொல்லுகணும் தானே. இன்று கேள்வி இதுதான், உலகில் முதலாவது சாகச கதை எதை பற்றியதாக இருந்தது? கேள்வி விளங்கியிருக்கும் என்று நினைக்கின்றேன். அந்த ஒவ்வொரு நாங்கள் செய்த சாகசங்களை பற்றியெல்லாம் சொல்லுவோம். அப்படியே உலகின் முதலாவது சாகச கதை, மனிதனுக்குரிய முதலாவது சாகச கதை எதை பற்றியதாக இருந்தது? எல்லாம் நடித்து காட்டியிருப்பார்கள். எல்லாம் சில பேர் சில கேள்விகளுக்கு எல்லாம் பார்த்து சொல்லி உடனடியாகவே அதுகளை பற்றி இப்படி இந்த கேள்விக்கு நான் இவ்வளோ அறிவு சொல்லிவிட்டேன் அப்படி எல்லாம் சொல்லுவார்கள் தானே ஒவ்வொரு சாகசங்கள். ஆனால் உலகில் முதலாவது சாகச கதை எதை பற்றியதாக இருந்தது? சரி, இணைந்திருக்கும் முதலாவது உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் திருமதி ராணி சம்பந்தர். ராணி சம்பந்தர் இப்பொழுது நான் ராணி சம்பந்தர் விட்டேன் பாத்தீங்களா, இதுதான் தடுமாற்றம் என்பது
1: என்ன? ஓம்
0: நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
2: வணக்கம் கேது.
0: வணக்கம். முதலாவது சாகச கதை இதை பற்றி
2: கூறினான்.
0: திரும்பி வந்து சொல்லுங்கள். இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். வணக்கம். சரி, அவர் சாகசம் காட்டிவிட்டு ஓடி விட்டார். சரி, இணைந்திருக்கின்றார் வாட்ஸ்அப்புடாக இணைந்திருப்பவர். வணக்கம்.
3: வணக்கம் அண்ணா, லண்டன்ல இருந்து ஜெனி அண்டன்.
0: ஜெனி அண்டன், ஜெனி அண்டன் நலமாக இருக்கின்றீர்களா?
3: தம்பதிகளுக்கு இனிய திருமண வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டேன். மொசப்பத்தேமிய மன்னன் கீழ்கமேசின் கதையா இருக்கும், சாகச கதையா இருக்கும் சொல்லி பார்க்கிறேன்.
0: நீங்கள் பதிவு செய்யப்பட்ட கதையை சொல்லுகிறீர்கள், பார்ப்போமே. இணைந்து சிறப்பித்தவர்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் திருமதி ராணி சம்பந்தர். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
4: வணக்கம் கேது.
0: வணக்கம். நலமாக இருக்கின்றீர்கள் தானே?
4: ஆமா, நான் நிலைமை இருக்கிறேன். நன்றி. நீங்களும் அப்படி இருக்கிற வேண்டிக் கொண்டு அந்த என்னண்டா கில்காமேஷின் காவியம், அதாவது கில்காமேஷ்ன்றது மொசபடோமியா அந்த ஈராண்ட பழைய சுமேரியட்ட பகுதி தானே அது. அந்த மாவீரண்ட வீர செயல் நட்பு, அந்த உருக் நகரத்துல வாழ்ந்த அரசு
0: நட்பை பற்றிய கதை என்று சொல்லுகிறீர்களா? முதலாவது சாகச கதை, நட்பு என்ன சாகசம் இருக்கின்றது?
4: நட்பு மற்றது வீர
0: செயல்னா என்ன நட்பு? அதான் என்ன வீர செயல் சொல்லுங்களேன். என்ன அந்த வீர செயல்?
4: அது வந்து என்ன சொல்லி சொன்னா, அந்த கொடுமைப்படுத்துற அரசன் தானே அவர். அகந்திய அகந்திய அடக்க கடவுளான என்கிடு அந்த காட்டு மனிதனை உருவாக்கினான்.
0: பாப்போமே.
4: அதனை அதோட சண்டை இட்டு ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்டு நண்பர்களாக மாறுகிறார்கள்.
0: நீங்கள் இந்த அறுதலும் புரிதலும் நிகழ்வு இருக்கெல்லாம் நீங்கள் இப்படி எல்லாம் கூகுள் எல்லாம் போய் தேடி எல்லாம் கண்டுபிடிக்கலாம். சாதாரணமா ஜோசித்தாத்தான் கண்டுபிடிக்கலாம். நீங்கள் சாதாரணமா ஜோசிக்கணும். அந்த கூகுள தேடியோ அங்க போக அதெல்லாம் சரி வராது. நான் எல்லாம் தேடி பார்த்து அதுல வராமாரி தான் எடுப்பேன். இணைந்து சிரமித்தவங்களுக்கு நன்றி. நன்றி நன்றி. இணைந்து சிரமித்தவங்களுக்கு நன்றி. இணைந்திருக்கும் அடுத்த உறவு வணக்கம். அவரது சாகச செயலுக்கு நன்றி. இணைந்திருக்கும் அடுத்த உறவு வணக்கம்.
5: வணக்கம்.
0: திருமதி தேவிதன் ராஜ். தேவிதன் ராஜ் இப்பொழுது நலத்துடன் சொல்ல போறீர்கள், சொல்லுங்கள்.
5: நலமா இருக்கிறீங்களா?
0: ஆமா, நாங்கள் நலமாகவே
5: இருக்கிறோம். நீங்க நலமா இருக்கிறது கொண்டிருந்தா எனக்கு வர முடியாத போயிட்டு அலசுவல் எடுத்து கலைச்சு
0: போனேன்.
5: விநாயகர் சதுர்த்தி, விநாயகர் அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேணும்னு வேண்டிக்கொண்டு இன்று திருமணம், நேற்று திருமண சங்கத்தில் இணைந்து கொண்ட சௌமியா செல்லவங்களுக்கு எங்கள் குடும்பம் சார்பான இனிய திருமண நல்வாழ்த்துக்கள். அவர்கள் 16 பேரும் 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ வேணும் என்று வாழ்த்திக்கொண்டு இதை வானொலிக்கிறது வந்த சற்குணமண்ணா பவானி அக்கா தம்பதிகளுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களை என்று கொண்டு கேட்டேன். நான் வாழ்வாதார போராட்டத்தை குறிக்கும் என்று சொல்றேன்.
0: வாழ்வாதார போராட்டம் என்றால் வாழ்வாதார போராட்டம் என்றால்
6: முதலாவது சாகசம் வந்து நான் வீரம் என்று சொல்றேன் இப்ப ஒரு உலக அழிவுகள் அவைகளை காப்பாற்றுமா போல
0: அப்படியான இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் திருமதி விஜயா நடேசன், உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். வணக்கம். மரணத்தை பற்றிய சாகசத்தை சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு வணக்கம்.
7: வணக்கம் கேது.
0: வணக்கம். புஷ்போகியம்மா, இப்பொழுது சரியா சொல்ல போறீர்கள் என்ன?
7: அந்த சாகசம் வந்து அவர் வந்து வீரம், கடும் வீரம் தாய்
0: சென்றார். அது என்ன வீரம்? அந்த கடும் வீரம் தான் அந்த என்ன வீரம்? அந்த சாகச கதையால் சொல்லியிருக்க சில பேர் இந்த சாகசம் விடாது என்று எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா? நாங்கள் பேசிட்டு
7: கடுமையான பிரச்சனை, அந்த வீரத்தை கொண்டவர் தான் வீரம் சொல்லுவோம்.
0: நான் கேட்டது மனிதனின் முதலாவது சாகச கதை எதை பற்றியது?
7: எதை பற்றியது என்றால்
0: நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். சொல்லுங்கள். தொடர்ந்து இணைந்திருக்கின்ற
8: நாங்களும் நலமா இருக்கிறோம். நன்றி.
0: சரி,
8: நேற்று திருமண பந்தத்தில் இணைந்த ஹரி சௌமியா தம்பதிகள் 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேணும் என்று வாழ்த்தி கொண்டு அதனை வானிலை கொண்டிருந்த சற்குணமண்ணா பவானி தம்பதிகளுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நானும் அதே கீழ் காமே சென்றவர் மரணமில்லா வாழ்வை தேடி சாகசம் செய்தவர் என்று சொல்றேன்.
0: நீங்கள் எல்லாம் பெரிய இடத்துல சொல்றீங்கள். இந்த சிம்பிளான உடைய முதலாவது சாகச கதை எதை பற்றியது?
8: போட்டிருக்கு முதலாவது
0: சாகச கதை என்று நீங்க என்ன கதை வச்சிருக்கிறீங்க? நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்தவரா வணக்கம். நேரம் போய்விட்டது, தடுமாற்றம் வந்து விட்டது. நான் இந்த தாறுமாறு கணக்க பேசிக்கொண்டு நேரத்தை கவனிக்க
6: விட்டுவிட்டேன்.
0: சில நேரங்கள்ல சிலதுல சுவாரஸ்யமா போய் கொண்டு போது எங்களை மறந்து விடுவோம் என்ன? சரி, நீங்கள் இப்பொழுது முதலாவது சாகசக்கா அந்த முதல் வார்த்தை சொல்லிவிட்டோம்.
6: ஹரி சௌமியா தம்பதிகள் நேற்றைய தினம் திருமண பந்தத்தில் இணைந்தார்கள். அவர்களை வாழ்த்திக் கொண்டு இந்நிகழ்வை வானொலி கடத்து வந்த தம்பதிகளுக்கு நம்பிய கோவி புதியலை தேடி என்று சொல்லி அந்த காலத்தில் கதையில்
0: புதியலை தேடி சொல்லி பார்ப்போம்.
9: நன்றி வணக்கம்.
0: ரஜினி என்ன சொல்லியிருக்க? என்னடா இந்த சாகச கதையில மொழி தோன்றதுக்கு முதலே சாகச கதைகள் தோன்றி இருக்கும் என்ன? அப்ப முதலா சாகச கதை இதை பெற்றியதா இருந்திருக்கும்?
9: ஆபத்தான
0: பயணத்தை பற்றி பாத்துறேன். உங்களுக்கு நன்றி, நன்றி, வணக்கம்.
9: நன்றி,
0: நன்றி, வணக்கம். தொடர்ந்து வாட்ஸ்அப்புடாக இணைந்திருக்கின்றார் திருமதி ராஜினி அல்போன்ஸ், உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
10: வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
10: ஆமாம், நன்றி. நேற்றைய தினம் திருமண பந்தத்தில் இணைந்த கரி சௌமியா தம்பதிகளுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் பன்னாண்டு காலம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி கொண்டு அதை கொண்டு வந்த சற்குணம் அவர்கள் பவானி தம்பதிகளுக்கு வாழ்த்து நன்றியை கூறுகின்றேன்.
0: நன்றி, உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு. சரி, சொல்லுங்கள்.
10: சொல்றேன்னு தெரியாது.
0: இல்ல இல்ல,
10: அந்த காப்பி என்ன
0: தொடர்ந்து
11: வணக்கம். இது
0: வணக்கம். எங்கள் வேவியக்கா. அண்டே வேவியக்கா தான் இதுக்கு சரியா
11: போறேன்.
0: பல விதமா யோசிக்கணும். என்ன சாகச கதை சொல்றேன்னா இப்படி சாகசத்தை பத்தி சொல்லி இருப்பாரு? முதல்ல
11: நிறைய இருக்குது அம்மா. இது இன்று வரைக்குமே சாகசம் தானே, எல்லாமே சாகசம்
0: தானே.
11: முதலில் இன்று நேற்றைய திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட ஹரிஷ் சௌமியா தம்பதிகளுக்கு திருமண வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நிகழ்வுகளை வானிலைக்கு எடுத்து வந்த குணம் ஐயா அவைகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான்
0: நாங்கள் ஆதிகாலத்தில்
11: பாப்போம்.
0: நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த வணக்கம். வணக்கம். சரி, அவரது தொடர்பை துண்டித்து முதலாவது உலகின் முதலாவது சாகச கதை எதை பற்றியதாக இருந்தது? இணைந்திருக்கும் அடுத்த வணக்கம்.
12: வணக்கம்.
0: எங்கள் சரவ பரமேஸ்வரன். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
12: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்கள் நலமா இருக்க வேண்டிக்கொண்டு முதலில் திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட கரி சௌமியா தம்பதிகளுக்கு இனிய இனிய திருமண நல்வாழ்த்துக்கள். அவர்கள் 16 செல்வங்களும் பெற்று வாழ்க வாழ்க என வாழ்த்திக்கொண்டு இதை வானொலிக்கு எடுத்து வந்த சக்குணமையா பவானி அம்மாவுக்கும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு இதுக்கு வந்து தெரியல, நீங்க சொல்லத்தான் கேட்க போறேன். நானும் சும்மா வீர மண்டதை சொல்றேன். போருக்காக வேண்டி,
0: போருக்காக என்று
12: சொல்றேன். தெரியல, சும்மா
0: உண்மையிலேயே தான். பல பல சாகசங்களுக்கு தானே எத்தனையோ பேர் எத்தனை சாகசங்கள் இந்த கடல்ல விழுந்து காப்பாடுனா அப்படி இப்படி என்ன சாகசங்கள் எல்லாம் சொல்லுவாங்க,
12: கேள்விப்பட்டிருக்கிறோம்.
0: ஆனால் முதலாவது சாகசம் எதை பற்றியதுன்றதான் இப்பொழுது கேள்வி. மனிதனது முதலாவது சாகசம் இதை பற்றியது. இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி, நன்றி, வணக்கம்.
12: நன்றி,
0: வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் வைபருடாக எங்கள் சரோஜினியமாக இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
13: நலம். நீங்கள் கலையத்தில்
0: அனைவரும் அனைவருமே நலமாகவும் சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் இருக்கின்றோம்.
13: நேற்றைய தினம் திருமண பந்தத்தில் விடுபட்ட ஹரிஷ் சௌமியா தம்பதிகளுக்கு அவர்கள் பல்லாண்டு காலம் டூலி காலம் வாழ வேண்டும் என்று சுவலத்துடன் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு அதனை எடுத்து வந்த ஐயா சற்குணம் ஐயா
0: வாழ்த்து
13: வாழ்த்துக்களை
0: கூறிக்கொண்டு இதுக்கு என்ன சில தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்புவார்கள். முதலாவது சாகசத்தை பற்றி தான் அவர்கள் முதலாவதாக சாகசத்தை முதலாவதாக அவர்கள் கூறியிருந்தார்கள். அந்த சாகசம் அதுதான் என்னென்று கேட்கின்றேன்.
13: தெரியல, நீங்க தான் எங்களுக்கு சொல்ல வேணும்.
0: பாப்பமே இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்தவரா வணக்கம் வணக்கம். எங்கள் பக்கம் தான் தவறும், இரண்டு முறை இந்த இடத்தில் வரும்பொழுது வரவில்லை. பாப்பம் மீண்டும் இருக்காங்க, இணைந்து கொள்ளுங்கள். எங்கள் இடத்தில் தான் தவறு போல இருக்கின்றது. இணைந்திருக்கும் அடுத்தவரா வணக்கம் வணக்கம்
14: வணக்கம்
0: வணக்கம். திருமதி தேவி அண்டன், நலமாக இருக்கிறீர்களா?
14: ஓ நலமாயிருக்கோம்
0: சொல்லுங்க.
14: வாழ்த்துகள் செல்வம் உலாம் தம்பதியின் இருக்கு.
0: கண்டிப்பாக
14: நேற்றைய தினம் திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட ஹரிஸ் சௌமியா தம்பதியினருக்கு எனது இனிய திருமண நாள் வாழ்த்துகள் கூறி அவர்கள் என்றும் சிறப்புடனும் ஒருவரை ஒருவர் நன்றாக அறிந்து புரிந்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ எல்லோருக்கும் பொதுவான இறைவனின் ஆசி கிடைக்க வேண்டி அவர்கள் இருவரையும் வாழ்த்துகிறேன். நீங்க என்ன மனிதனின் முதல் சாகசம்
0: எதை பற்றி அவன் முதலாவது அந்த ஒரு
14: பயணங்களா இருக்க வேண்டாம் அப்படி திரிஞ்சு இருந்த மனுஷன் அலைஞ்சு விரிஞ்சுதான் நெருப்பிய கண்டுபிடிச்சவர்.
0: பாத்தீங்களா, அரவாசி வந்துட்டீங்க. நெருப்ப கண்டுபிடித்த அப்புறம்தான் அந்த இருட்ட கொஞ்சம் விலக்கி அவன் பயத்தை இல்லாம பண்ணான் என்ன. அப்ப அப்ப அப்ப கடவேர் கூடி இருப்பார்கள் பாருங்கள். இப்பொழுது
14: பயணங்கள் அதுல இருந்தே அவன் எந்த இதில் தொடங்கி இருக்கும் தக்க மாதிரி தங்களை மாத்தி இருப்பினம் உடைகள் உறவுகள் மாறி இருக்கும். நன்றி
0: நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம் வணக்கம். சரி, எங்கள் பக்கம்தான் இதெல்லாம் தவறு இருக்கின்றது. ஒரு நிமிடம். ஓகே, இணைந்திருக்கும் அடுத்த ஒரு திருமதி தவமலர் நவலேஸ்வரன் இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்
15: வணக்கம். நலமாக இருக்கிறீங்களா?
0: நலமாகவே இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
15: நாங்களும் இருக்கிறோம். அதே போல திருமண பந்தத்தில் இணைந்திருக்கும் ஹாரிஸ் சௌமியா தம்பதிகள் அபிராமி அம்மாச்சத்தோட தீர்க்க சுமங்கலியா மஞ்சள் குங்குமத்துடன் வாழ வேண்டி அதை எடுத்து வந்த சர்க்குணம் ஐயாவுக்கும் பவானி தம்பதிகளுக்கும் அபிராமி அம்மாவின் அடுக்கலட்சம் கிடைக்க வேண்டி அவர்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். இதுக்கு நன்றியுடன் பயணங்கள் வந்து வெற்றி பெறும் மன உறுதி வந்து வெற்றி பெறுமா பெறமாட்டமான ஒரு இது இருக்கும்.
0: அந்த சாகசத்தை பற்றி சொல்லுகிறீர்களா? பாப்பமே இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். சரி, அவரை தொடர்பு துண்டிக்கப்படுகின்றது. தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் மீடி மெக்டலின் சில்வெஸ்டர். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம் மீடி மெக்டலின்.
16: ஹலோ.
0: வணக்கம், நீங்கள் தான்
16: நன்றி
0: வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்
17: வணக்கம்
0: வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
17: நன்றி வணக்கம்.
0: மிக மிக இலகுவாகவே அந்த கேள்வியை கேட்டிருந்தோம். பாப்போம் இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம் வணக்கம் வணக்கம். எங்கள் கலாராணி, ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் யூ. ஹவ் ஆர் யூ?
18: ஐ ஆம் ஃபைன்.
0: எங்கள் வரதராஜா என்ன, எப்படி
18: இருக்கீங்க? அவரும் நல்லா இருக்கிறாரு. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்கள் நலம் தானே. நல்லதுக்கு என்ன குறை? என்ன
18: நேற்று நடந்த திருமண நாளை இன்று கொண்டாடும் ஹரி சௌமியா தம்பதிகள் சகல செல்வங்களும் பெற்று நெடுகுழி காலம் அஞ்சல் குங்குமத்தோடு இணைபிரியாத தம்பதிகளாக வாழ வேண்டும் என்று எனது குடும்பம் சார்பாக அவர்களை வாழ்த்தி கொண்டு இதே வானொலிக்கு கொண்டு வந்த எங்கட சற்புணமையா பவானி அம்மாவுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு போது நான் வந்து இந்த நெருப்ப எடுத்தோம் அந்த ஒரு அதுமுறை கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு சாகம்
0: தானே நெருப்பு இடத்துல மூட்டினாதான் குளிர் ஆயலாம் குளிர் ரெண்டு பேர் சேர்ந்தா சாகச கதை சாகச கதையெல்லாம் கேட்டு நீங்கள் பாத்தீங்களா
18: அதை வச்சுதான் ஒரு சாகசம் சொல்லி இருப்பினோமோ கண்டுபிடிச்சிருந்தோமோன்னு நினைக்கிறேன்
0: சொல்லுங்கள் பாப்போம்
18: அது வந்து இப்ப நாங்க அதை வச்சு நாங்க உணவு எடுக்க வேணுமில்லோ குளிர்காயத்தை விட உணவு சமைச்சு சாப்பிட வேணுமில்லோ அப்படி கண்டுபிடிச்சு அந்த
0: பாப்பமா நெருங்கி இருக்கிறீர்கள் இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம் தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்
19: வணக்கம்
0: வணக்கம் எங்கள் பாடகி மீனா மகேஸ்வரன் வந்தாலும் வந்தீங்கள் நல்ல பதிலோடு முதல் வார்த்தை சொல்லி விட்டேன்
19: திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட ஹரீஷ் சாமியா தம்பதிகள் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க்க வாழ்த்தி கொண்டு பாண்டை கருத்து வந்த சக்குமரன் குடும்பத்துக்கும் சற்குணமண்ணா குடும்பத்தினருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு ஆபத்தான பயணம் நிறைய அதுக்குள்ள நிறைய அடங்குதானே நம்ம ஆபத்த ஒரு கூட்டு கட்சியில ஒரு சேர்ந்துதான் ஒரு இதை செய்ய விரும்பிவிடும் ஆக்கள் சேர்ந்து இப்ப நெருப்பு கண்டடா முந்தியெல்லாம் இந்த கல்லும் கல்லும் முறைஞ்சி அப்படி எல்லாம் இருக்கு தானே பழைய கதைகள் அப்ப அது அதுக்கு ஒரு ஆபத்த ஒரு பயணம் ஒரு எல்லாரும் கூட்டு இதை செய்தாலும் அதை தொடங்கி இருப்பிடம் என்று நினைக்கிறேன்
0: பாப்போமே நன்றி உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம் தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம் சரி அவரை தொடர்பை துண்டித்து சரி விரைவாகவே அடுத்த கேள்விக்கு செல்ல வேண்டும் இணைந்திருக்கும் ஐயோ இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம் முதல் சாகச கதை எப்படி வந்தேன்டா முதல் முதல் நெருப்பு எல்லாம் மூட்டி போட்டு நெருப்புல இந்த விலங்குகளை போட்டு
20: வாட்டினேன்
0: இந்த விலங்குகளை எப்படி வேட்டி ஆனதான் அந்த நெளிஞ்சி பதுங்கி போய் இந்த சாகசத்தை தான் முதல் செய்து காட்டினாரு அப்ப முதலாவது சாகச கதை வேட்டே வெட்டியது பாத்தீங்களா எவ்வளவு சிம்பிளா கேள்விய
20: கேட்க
0: இல்ல இப்ப அந்த இது எல்லாம் பாருங்க ஆப்பிரிக்கா காடுகள்ல அவங்களை எப்படி நெளிஞ்சு அப்படி வேட்டை ஆடுற
21: நான்
0: சொல்லிட்டேன்
20: அடிப்படை எழுத்துக்கள் எத்தனை
0: திருமதி ராஜினி அல்போன்ஸ் இணைந்திருக்கின்றீர்கள் தமிழில் அடிப்படை எழுத்துக்கள் எத்தனை வணக்கம் ராஜினி அல்போன்ஸ்.
1: வணக்கம்.
0: வணக்கம். நீங்கள் தான் சொல்கிறா? அவன்
1: தமிழ்
0: 30 எழுத்துக்கள் என்று சொல்கிறீர்கள். இணைந்து சிரவித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
21: வணக்கம்.
0: வணக்கம் வேவியக்கா. வேவியக்கா சொல்லுங்களா.
21: நானும் 30 என்று சொல்றேன். எல்லாமா சேர்த்து 246, இந்த ஆயுத எழுத்தோட சேர்த்து
0: 147
21: எழுத்துக்கள். உயிர்மை எழுத்துக்களும்
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
21: நன்றி.
0: நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்ற சியாமலா, உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். வணக்கம் சியா. ஐயோ, சியாமலா என்ற தொடர்பு துண்டிக்க அடுத்த வணக்கம்.
22: வணக்கம். நான் பத்மினி கமலாந்தான்.
0: பத்மினி, நீங்கள் சொல்லுங்கள் பாப்போம்.
22: 12-18 தான் அது அசேனம் வந்து அதை சேர்க்கிறேன் தான் கேள்வி. எனக்கு தெரியாது, அது 30 எழுத்து.
0: நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
23: வணக்கம் கேதுசனா.
0: வணக்கம். எங்கள்
23: தெரிவித்த
0: இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். வணக்கம்.
22: வணக்கம் கேது. நானும் 30
0: சொல்லுவேன். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி அம்மா. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் திருமதி ஜியா நடேசன், உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
22: வணக்கம் கேது. நான் 31 சொல்லி பாக்குறேன். முதல் கேள்விக்கு என்ன விட வந்தேன்?
0: வேட்டை வேட்டை வேட்டையை பற்றித்தான் முதலா சாகச கதை சொன்னார்கள். இப்படி எப்படி எல்லாம் வேட்டையாடுன்ற வேட்டை தான் சரியான ஏதாவது மொழி தோன்றுவதற்கு முதலே அந்த சாகச கதைகள் தோன்றி விட்டது. முதலாவது வந்து இப்ப சரியான முடிவோடு வந்திருக்கிறீர்கள். தமிழ் பாத்தீங்களா, சிம்பிளா நகர்லி கேட்டுக்கிறேன். என்ன
23: சிம்பிளா நகர்லி? தமிழ்ல 247 மொத்த எழுத்துக்கள்.
0: நான் தமிழில் அடிப்படை எழுத்துக்கள் எத்தனை கேட்டேன்.
23: நீங்க அடிப்படை எழுத்து கேக்குங்க. நீங்க அந்த உயிர் எழுத்து மெய் எழுத்து உயிர் மெய் எழுத்து அதுகளை கேக்குறீங்களே போல. அப்ப நான் அதை 30 சொல்லுங்க.
0: 30 சொல்லுறீர்கள். இணைந்து சிரவித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
24: வணக்கம் கேது.
0: வணக்கம் கலாராணி. பாத்தீங்களா கலாராணி, சொல்லுங்கள். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் வைபருடாக தவமல் இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
23: 30
0: சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக கமலவேணி இணைந்திருக்கின்றீர்களா? கமலவேணி, கமலவேணி வாரவாண்ட தொடர்பு புஷ்போதியம் அடிக்கிறதால கட் பண்ணப்படுவது போல இருக்கு. இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். வணக்கம்.
25: வணக்கம்.
0: எங்கள் சுபாசினி. நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
25: நாங்கள் நலமா இருக்கிறோம். 30 சொல்றேன்.
0: 30 சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
25: நன்றி,
0: வணக்கம். வாட்ஸ்அப்பில் இருவர் ஜெனியும் இன்னொருவரும் அடிக்கிறது வழியால் அந்த இணைக்க முடியாமல் இருக்கின்றது. பாப்போமா இணைந்திருக்கும். ஒருவர் கட் பண்ணா தான் இருக்கலாம் நினைக்கிறேன். பாப்போம் இணைந்திருக்கும். அடுத்த ஒரு வணக்கம். நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் ராணி சம்பந்தர், உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
2: வணக்கங்க. இது முப்பதும் முப்பத்தொண்டு சொல்லி ஆயுத எழுத்து கூட்டி
0: முப்பத்தொண்டு சொல்லுகிறீர்கள்.
2: ஓ, அதோட சாகச வேட்டி என்று சொல்றதான் நீங்க அதை கேக்குறீங்க. யாரு தெரியும்
0: பாத்தீங்களா?
2: பதில் அப்படித்தான் வரு.
0: பாத்தீங்களா? இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
2: உங்களுக்கு வேட்டதான்
0: எனக்கு அது அந்த கேள்வி கேட்டதால வேட்டேன். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். தொடர்ந்து வாரன் பைபிளில் நடந்தது துளி வீசிய போட்டுட்டு வாரன் வாட்ஸ்அப்பில் நடந்தது இனி வாரன் இனி திரும்பித்தான் அது வர வேணும்னு நினைக்கிறேன். அடுத்து மேரி மெக்டலின் நினைந்திருக்கின்றீர்கள், உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். நன்றி வணக்கம். தமிழில் அடிப்படை எழுத்துக்கள் இத்தனை. இணைந்திருக்கும் அடுத்த உறவு வாரன். நான் வாட்ஸ்அப்பில் ஒரு மீண்டும் யாராவது தொடர்பு கொண்டால் கமலவேணி தொடர்பு கொண்டிருந்தார், ஜெனி என்ன தொடர்பு கொண்டிருந்தார் பார்ப்போமா.

தமிழில் அடிப்படை எழுத்துக்கள் எத்தனை என்று கேட்டிருந்தோம். உண்மையிலேயே முதலாதா சரியாக சொன்னது. பார்ப்போம், குணநாயம்மா தான் முதலாவது. உண்மையிலேயே 31 எழுத்துக்கள் தான், 12, 18, 1 31 எழுத்துக்கள் தான் அடிப்படை எழுத்துக்கள். செயற்கையால் தான் 216 வந்தது. அப்போ மொத்தமாக 247 செயற்கையால் வந்தது தான் மைதிகள். அடிப்படை எழுத்துக்கள் 31 தான். அதில் தமிழில் எத்தனை எழுத்துக்கள் என்று சொன்னால், உண்மையிலேயே நாங்கள் எல்லாம் 247 என்று சொல்லுகின்றோம். அதில் 31 தான் சரியான இது. 31 தான் அடிப்படை எழுத்துக்கள். சரியான பதிலுக்குரிய அனைவருக்கு நன்றியும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு, நிகழ்நூடாக இணைந்திருந்த அனைவரது கரங்களை இறுகப்பற்றி கொண்டு நிறைவுக்கு வருவது இன்றைய அறிதலும் புரிதலும் நிகழ்வை எடுத்து வந்த சற்குணம் ஐயா தம்பதிகளுக்கும் அது நன்றிகளும் வாழ்த்துக்களும்.

கிளிகனி இரவு 7 மணி 6 நிமிடங்கள். விடி கேசன் கரிகன், விடி சூப்பர் ஸ்டோர் ஆதரவிடம் வரும் மணிக்கூடம் வரும் செய்தி தலைப்புகள். தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகள் நடைபெறும் முன்னரே இலங்கை வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் மக்களால் வெறுக்கப்பட்ட பலவீனமான மற்றும் அதிருப்திக்குள்ளான ஒரு அரசாங்கமாக மாறியுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவினாவின் பொதுச் செயலரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய சட்டத்தண்ணி சகார காரியவசம் தெரிவித்திருக்கின்றார். அனுராதபுரத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவினர் நடத்திய மாபெரும் மக்கள் பேரணியானது அரசாங்கத்துக்கு எதிரான மக்கள் போராட்டமாக அமையாமல் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு பயந்து சட்டம் மற்றும் நீதித்துறைக்கு எதிராக தொடுக்கப்பட்ட ஒரு கூச்சலாகவே இருந்தது என்று ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் இணை அமைப்பாளர் நிருஷ குமாரா தெரிவித்திருக்கின்றார். நாட்டில் இடம்பெற்ற ஊழல் மற்றும் மோசடிகளுக்கு தண்டனை வழங்கக்கூடாது என கூறி திருடர்களை பாதுகாப்பதற்கு முயற்சிக்கும் சிறியதொரு பிற்போக்குத்தனமான சிந்தனை கொண்ட குழுவே சமூகத்தில் எஞ்சியுள்ளது என ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா தெரிவித்திருக்கின்றார். அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் பிற்படுவதற்கு திட்டமிட்டு செயல்பட்டு வருகின்றது. அதனாலேயே மாகாண சபை தேர்தலை நடத்துவது தொடர்பில் ஆராய்ந்து தீர்மானிக்க அமைக்கப்பட்ட பாராளுமன்ற செயற்குழுவை புறக்கணிக்க எதிர்க்கட்சிகள் தீர்மானித்தது. அத்துடன் அரசாங்கத்துக்கு 75% மக்கள் ஆதரவு இருப்பதாக இருந்தால் அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நடத்தி காட்டட்டும் என ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பிரேரா தெரிவித்திருக்கின்றார். பழைய தேர்தல் முறைமை குறித்து 2017 குற்றச்சாட்டுகளை முன்வைத்த எதிர்க்கட்சியினர் இன்று அதே தேர்தல் முறைமையின் கீழ் மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார்கள். மாகாண சபை தேர்தல் முறைமையில் காணப்படும் சட்ட சிக்கல்களுக்கு தீர்வு காணப்பட்டவுடன் தேர்தல்கள் நடத்தப்படும் என்று தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்திருக்கிறார். இலங்கையின் தேசிய மின்சார அமைப்பில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம் 300 மெகாவாட் மின்சாரத்தை சேர்க்கும் நோக்கில் செயல்படுத்தப்படும் சூரிய மின்சக்தி திட்ட வரிசையில் முதலாவது திட்டம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. வடக்கு கிழக்கில் வறட்சி என்றாலும் மழை வெள்ளம் என்றாலும் மீனவர்களும் விவசாயிகளும் தான் பாதிக்கப்படுகின்றார்கள். இதற்கு பிரதான காரணம் இங்குள்ள குளங்கள் புனரமைக்கப்படாதது. எனவே முதலில் வடக்கு கிழக்கில் உள்ள குளங்களை புனரமைக்குமாறு இபிடிபி கட்சி மட்டும் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அந்தனிசில் ராஜ்குமார் ஜனாதிபதியிடம் விசேட வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். இலங்கையில் விசநாய் கடி நோயை கட்டுப்படுத்துவதற்கு நாய்களின் தொகையை முறைப்படுத்துவதற்குமான விசநாய் கடி ஒழிப்பு மற்றும் நாய்கள் பதிவு சட்டம் மூலம் வர்த்தக மாநிலில் வெளியிடப்பட்டிருக்கின்றது.

நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்களை முறிய கொழும்பை சேர்ந்த மூன்று தனியார் நிறுவனங்களுக்கு கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றம் மொத்தம் 3,00,000 ரூபாய் தண்டப் பணம் விதித்திருக்கின்றது. நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற வீதி விபத்துகளில் 5 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். தொடரும் இந்திய செய்தி தலைப்புகளில் இந்திய தலைநகர் புதுடெல்லியில் பிரிக்ஸ் மாநாட்டில் உலக அரசியல் சூழல் வர்த்தகம் பற்றிய கலந்துரையாடல் ஒரு பக்கம், விருந்து பாடல் வழி அரசு தந்திரம் இன்னொரு பக்கம். நேற்று முன்தினம் நடந்த விருந்து நிகழ்ச்சியில் மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிம் பாடி அசத்தியிருக்கின்றார். பிரிக்ஸ் மாநாட்டில் பிரதமர் மோடி அளித்த வரவேற்புக்கு உலக சுகாதார நிறுவனத்தின் தலைமை இயக்குநர் டெட்ரோஸ் அதேனோம் கெய்ரோஸ் நன்றி தெரிவித்திருக்கின்றார். காலமாக புற்றுநோயுடன் போராடி வந்த அஸ்லாம் முன்னாள் அமைச்சர் சித்தகி அகமது நேற்று அவரது இல்லத்தில் உயிரிழந்திருக்கின்றார். குருவாயூர் கிருஷ்ணன் கோவிலில் நேற்று ஒரே நாளில் 420 ஜோடிகளுக்கு திருமணம் நடந்திருக்கின்றது. விநாயகர் சதுர்த்தி மற்றும் தொடர் விடுமுறை முடித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து சென்னை திரும்ப 3,565 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்துறை தெரிவித்திருந்தது. விநாயகர் சதுர்த்தியொட்டி சென்னை கோயம்பேடு சந்தையில் பூக்கள் விலை கிடுகிடு என உயர்வு, பல வகை பூக்களின் விலை கிலோ 380 வரை அதிகரித்திருந்தது. தொடரும் உலக செய்தி தலைப்புகளில் செப்டம்பர் 11 தாக்குதல் குறித்த தொடர்பான கூடுதல் ஆவணங்களை வெளியிடுவது குறித்து பரிசீலிக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். உக்ரைன் ரஷ்யா போர் 5 ஆண்டுகளை கடந்து முடிவின்றி நீடிக்கின்றது. போரை முடிவு கொண்டு வர அமெரிக்கா எடுத்த முயற்சிகள் எதுவும் பயனளிக்காத நிலையில் இரு நாடுகளுக்கும் ஒருவர் மீது ஒருவர் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளன. இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அயர்லாந்தில் நடைபெற்ற ஐரிஷ் ஓபன் கோல்ஃப் போட்டியின் போது செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய ட்ரம்ப், ரஷ்யாவில் டீசல் உள்கட்டமைப்புகள் மீது உக்ரைன் தொடர்ந்து தாக்குவதால் உலகளாவில் கடுமையான டீசல் பற்றாக்குறை ஏற்பட்டு உலக நாடுகளை அது பாதிக்கின்றது. எனவே உக்ரைன் அதிபர் லெலன்ஸ்கியை ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய்ய வேண்டும், அவர் ரஷ்யாவின் எரிபொருள் நிலையங்களை தவிர்ப்பதை தவிர்க்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொள்ளும் பாகிஸ்தான் பிரதமர் ஷிவாஸ் ஷெரீப் அதிபர் ரம்மை சந்தித்து பேச இருக்கின்றார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சிறுவயதில் வாழ்ந்த வீடு 1.93 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு விற்கப்பட்டிருக்கின்றது.

விளையாட்டுச் செய்தி தலைப்புகளில் மகளிருக்கான 10வது ஆசிய கோப்பை D20 கிரிக்கெட்டில் இந்தியா 72 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் நடப்பு சாம்பியன் இலங்கையை வீழ்த்தி நேற்று கோப்பையை கைப்பற்றியிருக்கின்றது. D20 கிரிக்கெட்டில் இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா புதிய சாதனை ஒன்றை படைத்திருக்கின்றார். சாம்பியனான இந்தியன் மகளிர் அணி ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலில் தற்போதைய தலைவரும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவருமான மோசின் நக்வியின் கையால் வெற்றி கோப்பையை பெற மறுத்துவிட்டது. இறுதியாக இன்றைய நாணயமாற்று விதத்துக்கான அனுசரணை உடனுக்குடன் தற்போது இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினுடன் தந்து கொண்டிருக்கும் உத்தியோக இணையதளமான www.trttamilali.com. இன்று ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 380 ரூபாய் 11% இந்திய பெறுமதியில் 110 ரூபாய் 72 காசுகளாகவும் ஒரு US டாலர் இலங்கை பெறுமதியில் 328 ரூபாய் 61% இந்திய பெறுமதியில் 95 ரூபாய் 73 காசுகளாகவும் ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 401 ரூபாய் 62% இந்திய பெறுமதியில் 116 ரூபாய் 98 காசுகளாகவும் ஒரு ஐக்கிய ராஜ்ய பவுன் இலங்கை பெறுமதியில் 443 ரூபாய் 81% இந்திய பெறுமதியில் 129 ரூபாய் 28 காசுகளாகவும் ஒரு கனேடிய டாலர் இலங்கை பெறுமதியில் 236 ரூபாய் 87% இந்திய பெறுமதியில் 68 ரூபாய் 99 காசுகளாகவும் காணப்படுகின்றது. இத்துடன் வீடி கேசன்கரையன் வீடி சூப்பர் ஸ்டோர் ஆதரவு இடம்பெற்ற மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள் நிறைவு பெற்றன.

0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்த நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க போங்க போங்க.
2: ஆம் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 de Paris
2: Vicky Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses
2: Mélodie Tordobrelke Vicky Cash and Curry Paris La Chapelle Tordobre Tolibisi Lakam Cyberondre Napade Cyberinde Cyberle Padanette சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள் மரக்கறி வகைகள் உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள் பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம் தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை நாணயம் உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
6: பொன்னிப்பண்டிகை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொன்னிப்பண்டிகை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் என்றும் பொன்னிப்பண்டிகை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள் மரக்கறி வகைகள் பொன்னாங்கானி வல்லாரை முருங்கை இலை அகத்தி இலை குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள் அத்தோடு ரால் நண்டு கணவாய் மீன் வகைகள் இவற்றோடு பல வகைகள் பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள். பொன்னிப்பண்டிகை மார்க்கெட் நிறுவனம் ஒருமுறை விஜயம் செய்யுங்கள் மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்னிப்பண்டிகை மார்க்கெட் 1 அவென்யூ எடுவான் பயோ 93000 கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள் பொன்னிப்பண்டிகை ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்னிப்பண்டிகை மார்க்கெட்.
7: நிலைய கிளிகை நிறம் 7:18 நீங்கள் கேட்டுக்கொண்டி தமிழில் தொடர்ந்து வானிலைக்கு வருவது.
8: தமிழே தமிழே வணக்கம்
7: தமிழோடு ஒரு தர்க்கம்
8: தொடக்கம். தமிழே தமிழே வணக்கம்
7: நிகழ்வோடு இணைந்திருக்கும் அனைவருக்கும் முதலில் நமது கனிவான திங்கள் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு
8: தமிழே வணக்கம்
7: டிஆர்டி தமிழில் அனைத்து நிகழ்ச்சியிலும் வானிலைக்கு வருகின்றது. ரவீந்திரன் சுரூபா தம்பதிகளின் செல்வ புதல்வன் கரிச அவர்களுக்கும் சிவராஜா கலாதேவி தம்பதிகளின் செல்வ புதல்வி சௌமியா அவர்களுக்கும் நேற்று நடந்த திருமணத்தையொட்டி இன்று வாழ்த்து நிகழ்வாக அனைத்து நிகழ்ச்சியிலையும் வாழ்க்கை எடுத்து வருகின்றார்கள். சற்குணம் பவானி குடும்பத்தினர் அவர்களுக்கும் அது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு கரி சௌமியா அவர்களுக்கும் அது திருமண நாள் வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு

இன்றைய நாளில் உலக வாழ் இந்துக்கள் அனைவரும் மட்டுமல்ல பலரும் இன்று விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த விநாயகர் பிறப்பு முதல் முழு வரலாறு நாங்கள் பலரும் அறிந்திராத ஒன்று. இன்றைய தமிழர் ஒரு தர்க்க நிலநூடாக அதை பற்றி இப்பொழுது முதல் நாங்கள் கேட்கலாம்.

வணக்கம் நண்பர்களே. எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் தடைகள் வராமல் இருக்க நாம் முதலில் வணங்கும் முழுமுதற் கடவுள் விநாயகர் தான். அப்படிப்பட்ட விக்னேஸ்வரர் எப்படி உருவானார், அவரின் வாழ்வில் நடந்த முக்கிய சம்பவங்கள் போன்ற விநாயக பெருமானின் முழுமையான மற்றும் சுவாரஸ்யமான வரலாற்றை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வீடியோவுக்குள் செல்வதற்கு முன் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வாங்க வீடியோவுக்குள் போகலாம். பிரபஞ்சத்தின் மையமாகவும் அளப்பரிய அமைதியின் உறைவிடமாகவும் விளங்குவது பனிபடர்ந்த கைலாய மலை. அந்த புனிதமான மலையில்தான் முழுமுதற் கடவுளான எம்பெருமான் சிவபெருமானும் அகிலாண்டேஸ்வரியான அன்னை பார்வதி தேவியும் வீற்றிருக்கின்றனர். சிவபெருமானுக்கு சேவை செய்யவும் கைலாயத்தை காக்கவும் எண்ணற்ற சிவகணங்கள் அங்கே இருந்தனர். அவர்களுக்கு தலைவராக நந்தி தேவர் விளங்கினார். நந்தி தேவர் சிவபெருமானின் ஒவ்வொரு கட்டளையையும் சிரமேற்கொண்டு நிறைவேற்றுவதில் அதீத பக்தியும் விசுவாசமும் கொண்டவர். கைலாயத்தில் உள்ள சிவகணங்கள், முனிவர்கள், தேவர்கள் என அனைவரும் சிவபெருமானின் மீதே முழுமையான ஆளுமையும் விசுவாசமும் கொண்டிருந்தனர். ஒரு நாள் பார்வதி தேவி தனது அந்தப்புற மாளிகையில் நீராடுவதற்காக செல்ல ஆயத்தமானார். தான் நீராடும் போது எவரும் உள்ளே நுழையக்கூடாது என்பதற்காக நந்தி தேவரை அழைத்து மாளிகையின் வாயிலில் காவலுக்கு நிறுத்தினார். நந்தி, நான் நீராடி முடித்து திரும்பும் வரை எக்காரணம் கொண்டும் எவரையும் உள்ளே அனுமதிக்க கூடாது என்று அன்னை கண்டிப்பாக கட்டளையிட்டார். அன்னையின் கட்டளையை தலைமையில் ஏற்ற நந்தி தேவர் கைகளில் ஆயுதம் ஏந்தி மாளிகையின் வாயிலில் காவல் காக்க தொடங்கினார். அந்த நேரத்தில் தனது ஆழ்ந்த தியானம் முடிந்து சிவபெருமான் தனது மாளிகையை நோக்கி திரும்பிக் கொண்டிருந்தார். வாயிலில் நின்றிருந்த நந்தி தேவர் சிவபெருமானை பார்த்ததும் பெருமகிழ்ச்சி அடைந்து மிகுந்த மரியாதையுடன் அவரை வணங்கினார். தான் நீராடும் அறைக்குள் சிவபெருமான் அந்த நேரத்தில் நுழைவார் என்று பார்வதி தேவி சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. சிவபெருமானை தடுத்து நிறுத்த நந்தி தேவருக்கு தைரியமில்லை. ஏனெனில் சிவனே அவரது முழுமையான எஜமான். நந்தி தேவர் பவ்யமாக விலகிக் கொள்ள சிவபெருமான் எந்த தடையும் இன்றி மாளிகைக்குள் நுழைந்தார். திடீரென சிவபெருமான் உள்ளே வந்ததை கண்டு பார்வதி தேவி பெரும் அதிர்ச்சியும் எதிர்பாராத சங்கடமும் அடைந்தார். தானிட்ட தெளிவான கட்டளையை மீறி நந்தி தேவர் சிவபெருமானை உள்ளே அனுமதித்தது அன்னைக்கு கடுமையான கோபத்தை ஏற்படுத்தியது. கைலாயத்தில் உள்ள அனைவரும் சிவபெருமானுக்கு மட்டுமே விசுவாசமாக இருக்கிறார்கள். தன்னுடைய சொல்லுக்கு முழுமையான மதிப்பு இல்லை என்பதை அவர் உணர்ந்தார். தனக்கென்று முழுமையான விசுவாசத்துடன் எதற்காகவும் தனது கட்டளையை மீறாத ஒரு தனிப்பட்ட காவலர் தனக்கு தேவை என்று தீவிரமாக எண்ணினார். என் வார்த்தைக்கு மட்டுமே செவிசாய்க்கும், எனக்கு மட்டுமே கட்டுப்பட்ட ஒருவனை நானே என் சொந்த சக்தியால் உருவாக்க வேண்டும் என்று பார்வதி தேவி முடிவு செய்தார். அன்னை பார்வதியின் இந்த திடமான முடிவே பிரபஞ்சத்தில் ஒரு மாபெரும் புதிய அவதாரத்திற்கு வித்திட்டது. பார்வதி தேவி தனது உடலுக்கு பூச வைக்கப்பட்டிருந்த நலுங்கு மாவு எனப்படும் தூய்மையான மஞ்சள் மற்றும் சந்தன கலவையை கையில் எடுத்தார். அந்த சந்தன கலவையை தன் திருக்கரங்களால் திரட்டி ஒரு அழகான ஆண் குழந்தையின் உருவத்தை மிக நேர்த்தியாக உருவாக்க தொடங்கினார். தனது எல்லையில்லா தாய்மையின் அன்பையும் ஆதிசக்தியின் தெய்வீக ஆற்றலையும் அந்த சிலைக்குள் முழுமையாக செலுத்தினார். அன்னையின் திருக்கரங்களால் உருவான அந்த சிலை காண்போரை கவரும் வகையில் ஈடு இணையற்ற பேரழகோடு விளங்கியது. அந்த அழகிய சிறுவனின் உருவத்தை பார்த்ததும் பார்வதி தேவியின் உள்ளத்தில் இதுவரை இல்லாத தாய்மை பெருக்கு கரைபுரண்டோடியது. அன்னை தனது ஈடு இணையற்ற தவ வலிமையாலும் மூவுலகையும் ஆளும் தன் சக்தியாலும் அந்த சிலைக்கு உயிர் கொடுக்க சங்கல்பம் செய்தார். பிரபஞ்சத்தின் முழு ஆற்றலும் தெய்வீக ஒளியும் அந்த சந்தன சிலையின் மீது ஒருமுகப்பட்டு இறங்கியது. அடுத்த கணம் அந்த உயிரற்ற சந்தன சிலை மெல்ல துடிதுடித்து உண்மையான ஒரு அழகிய சிறுவனாக உருமாறியது. சிவந்த நிறமும் தேஜஸ் பொருந்திய முகமும் கூர்மையான கண்களும் கொண்ட அந்த சிறுவன் மெல்ல தன் கண்களை திறந்து அன்னையை பார்த்தான். அம்மா என்று அன்பொழுகு அழைத்தவாறு அந்த சிறுவன் ஓடி வந்து பார்வதி தேவியின் பாதங்களில் விழுந்து வணங்கினான். தன் உதிரத்திலிருந்து உருவாகாவிட்டாலும் தன் சொந்த பிராண சக்தியால் உருவான அந்த சிறுவனை அன்னை மார்போடு சேர்த்து ஆரத்தழுவிக் கொண்டார். மகனே, நீ என் சொந்த பிள்ளை, வேறு எவருக்கும் கட்டுப்படாதவன், எனக்கு மட்டுமே முழு உரிமையானவன் என்று அவனது உச்சி முகர்ந்தார். அந்த சிறுவனின் பிறப்பு கைலாயத்தில் உள்ள தேவர்களுக்கோ சிவகணங்களுக்கோ ஏன் சிவபெருமானுக்கோ கூட அந்த தருணத்தில் தெரியாது. பார்வதி தேவி அந்த சிறுவனுக்கு விலைமதிப்பற்ற பட்டு ஆடைகளையும் பலவிதமான தெய்வீக ஆபரணங்களையும் தன் கையாலேயே அணிவித்தார். அச்சிறுவனின் நெற்றியில் மங்களத் திலகமிட்டு அவன் முகத்தில் தவழ்ந்த தெய்வீக புன்னகையை கண்டு அன்னை தன் கோபமெல்லாம் மறந்து அகம் மகிழ்ந்தார். அந்த சிறுவனும் தாய் சொல்லே வேத மந்திரம் என்று கருதும் அளவுக்கு தன் அன்னையின் மீது எல்லையெல்லா பக்தி கொண்டிருந்தான்.
பார்வதி தேவி அந்த சிறுவனின் கையில் உறுதியான சக்தி வாய்ந்த ஒரு தண்டத்தை கொடுத்தார். என் அருமை மகனே, நான் இப்போது நீராடச் செல்கிறேன், நீ இந்த மாளிகையின் வாயிலில் எனக்காக காவல் காக்க வேண்டும் என்றார். நான் உள்ளே இருக்கும் வரை என் அனுமதி இல்லாமல் மூவுலகிலும் உள்ள எவரையும் நீ உள்ளே விடக்கூடாது என்று கடுமையாக கட்டளையிட்டார். வருவது சிவபெருமானாகவே இருந்தாலும் சரி, தேவாதி தேவர்களாக இருந்தாலும் சரி, என் கட்டளைக்கு மதிப்பளித்து நீ அவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தெளிவாக அறிவுறுத்தினார். தாயின் கட்டளையை வேதவாக்காக ஏற்ற சிறுவன், அப்படியே ஆகட்டும் தாயே, உங்கள் ஆணைக்கு மறுபேச்சில்லை என்று உறுதியளித்தான். என் உயிரே போனாலும் தங்களின் அனுமதியின்றி ஒரு சிறு எறும்பை கூட இந்த வாயிலை தாண்டவிட மாட்டேன் என்று வீரத்துடனும் விசுவாசத்துடனும் கூறினான். சிறுவனின் தீர்க்கமான துணிச்சலான பதிலை கேட்டு முழு திருப்தியடைந்த பார்வதி தேவி நிம்மதியாகவும் கவலையின்றியும் நீராடச் சென்றார். சிறுவன் தனது கையில் அந்த தெய்வீக தண்டத்தை ஏந்தியபடி மாளிகையின் பிரதான வாயிலில் ஒரு மாவீரனைப் போலச் சென்று கம்பீரமாக நின்றான். அவன் முகத்தில் கொஞ்சமும் பயமில்லை. தாயின் கட்டளையை காக்க வேண்டும், தாயின் மானத்தை காக்க வேண்டும் என்ற ஒற்றை இலக்கு மட்டுமே அவன் விழிகளில் சுடர்விட்டது. அவனது தெய்வீக பிறப்பினால் உலகத்தின் எந்த சக்திக்கும் அஞ்சாத அளப்பரிய வீரமும் ஆற்றலும் அவனுள் இயற்கையாகவே குடிகொண்டிருந்தன. கையில் தண்டத்தோடு நின்ற அந்த சிறுவன் யாராலும் அசைக்க முடியாத ஒரு பெரும் மலையைப் போல மாளிகை வாயிலை முழுமையாக மறித்து நின்றான். ஒரு பறவை கூட அவனது கூர்மையான கண்களை மீறி அந்த மாளிகைக்குள் நுழைய முடியாதபடி அவனது காவல் மிக கடுமையாக அமைந்தது. கையில் தடியுடன் காவல் காக்கும் இந்த சிறுவனே பின்னாளில் மூவுலகம் வணங்கும் முழுமுதற் கடவுளான விநாயகராகப் போகிறான் என்பது அப்போது பிரபஞ்சத்தில் யாருக்கும் தெரிந்திருக்கவில்லை. பார்வதி தேவியின் பாதுகாப்பிற்காக அந்த சிறுவன் கண்ணும் கருத்துமாக விழிப்புடன் காவல் காத்து கொண்டிருக்கும் வேளையில் கைலாயத்தில் நினைத்து பார்க்க முடியாத ஒரு பெரும் புயல் வீச தயாராகிக் கொண்டிருந்தது. சிறுவன் மாளிகையின் வாயிலில் காவல் காத்து கொண்டிருந்த சிறிது நேரத்தில் சிவபெருமானின் சிவகணங்கள் சிலர் அங்கு வந்தனர். அவர்கள் பார்வதி தேவியின் மாளிகைக்குள் செல்வதற்காக வழக்கம் போல எந்தவித தயக்கமும் இன்றி உள்ளே நுழைய முயன்றனர். அதை கவனித்த சிறுவன் உடனடியாக தன் கையில் இருந்த தண்டத்தை நீட்டி, நில்லுங்கள், உள்ளே செல்ல யாருக்கும் அனுமதி இல்லை என்று கம்பீரமாக தடுத்தான். ஒரு சின்னஞ்சிறு பாலகன் தங்களை தடுப்பதை பார்த்து சிவகணங்கள் ஆச்சரியமும் சற்று எரிச்சலும் அடைந்தனர். சிறுவனே, நாங்கள் கைலாயநாதரான எம்பெருமான் சிவபெருமானின் சேவகர்கள், எங்களை தடுக்கும் துணிச்சல் உனக்கு எப்படி வந்தது என்று அவர்கள் மிரட்டும் தொனியில் கேட்டனர். அதற்கு சிறுவன் சிறிதும் அஞ்சாமல், நீங்கள் யாராக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, என் அன்னையின் கட்டளையை மீறி எவரும் உள்ளே நுழைய முடியாது என்று உறுதியாக கூறினான். சிவகணங்கள் அந்த சிறுவனை ஒரு பொருட்டாக எண்ணாமல் அவனை தள்ளிவிட்டு மாளிகைக்குள் நுழைய முற்பட்டனர். தன் அன்னையின் கட்டளை மீறப்படுவதை சகிக்க முடியாத சிறுவன் தன் கையில் இருந்த தண்டத்தால் அவர்களை பலமாக தாக்க தொடங்கினான். அந்த சிறுவனின் வலிமை சாதாரணமானதல்ல என்பதை சிவகணங்கள் அடுத்த சில வினாடிகளிலேயே உணர்ந்து கொண்டனர். ஆதி சக்தியான பார்வதியின் ஆற்றலில் உதித்தவன் என்பதால் அவனது ஒவ்வொரு அடியும் இடிமின்னல் போல் சிவகணங்களை தாக்கியது. சிறுவனின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் சிவகணங்கள் நிலை குலைந்து சிதறி ஓடினர். வலிமையிலும் வீரத்திலும் சிறந்த சிவகணங்கள் ஒரு சிறுவனிடம் தோற்று ஓடி வந்ததைக் கண்டு நந்திதேவர் பெருமளவிலான படைகளுடன் அங்கு வந்தார். நந்திதேவர் சிறுவனை பார்த்து, குழந்தாய், உனக்கு தெரியவில்லை, இது சிவபெருமானின் இருப்பிடம், அவரை தவிர இங்கு எவருக்கும் முழு அதிகாரம் இல்லை, விலகி நில் என்று அறிவுறுத்தினார். ஆனால் சிறுவன், எனக்கு என் தாயின் கட்டளை மட்டுமே சட்டம், உயிர் போனாலும் ஒருவரை கூட உள்ளே அனுமதிக்க மாட்டேன் என்று மீண்டும் சூளுரைத்தான். பொறுமை இழந்த நந்தி தேவரும் சிவ கணங்களும் அந்த சிறுவனை வலுக்கட்டாயமாக பிடித்து அப்புறப்படுத்த முயன்றனர். ஆனால் அந்த ஒற்றை சிறுவன் ஒரு மாபெரும் படையையே தன் தண்டத்தால் அடித்து துவம்சம் செய்தான். கைலாய படைகள் அனைத்தும் அவனிடம் தோற்று பின்வாங்கின. அவமானமும் வலியும் அடைந்த சிவ கணங்கள் நேராக சிவபெருமானிடம் சென்று இந்த விசித்திரமான சிறுவனை பற்றியும் தங்களின் தோல்வியை பற்றியும் முறையிட்டனர். கைலாயத்தில் தனது கணங்களை ஒரு சிறுவன் தோற்கடித்தான் என்ற செய்தியை கேட்டு சிவபெருமான் பெரும்பியப்படைந்தார். அவர் தேவர்களின் தலைவனான இந்திரனையும் பிரம்மா மற்றும் பிற தேவர்களையும் அனுப்பி அந்த சிறுவனை பணிய வைக்க கட்டளையிட்டார். இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் மாபெரும் தேர்ப்படையுடனும் ஆயுதங்களுடனும் பார்வதி தேவியின் மாளிகை வாயிலை வந்தடைந்தனர். சிறுவனை கண்ட தேவர்கள், சிறுவனே, மூவுலகையும் காக்கும் தேவர்களாகிய எங்களையே எதிர்க்க துணியாதே, உன் பிடிவாதத்தை விட்டுவிடு என்று எச்சரித்தனர். ஆனால் சிறுவன், நீங்கள் அகிலத்தையே ஆண்டாலும் என் அன்னையின் மாளிகைக்குள் நுழைய உங்களுக்கு உரிமை இல்லை என்று இடிமுழக்கம் போல் கூறினான்.
கோபமுற்ற தேவர்கள் தங்கள் ஆயுதங்களை கொண்டு சிறுவன் மீது கடுமையான தாக்குதலை தொடுத்தனர். பார்வதி தேவியின் தவ புதல்வனான அந்த சிறுவன் தன் சிறு வயதிலேயே போர்க்கலையின் உச்சத்தை காட்டி தேவர்களின் படைகளை தவிடுபொடியாக்கினான். தேவர்களின் அஸ்திரங்கள் அனைத்தையும் தன் ஒற்றை தண்டத்தால் தடுத்து நிறுத்தி பதிலடி கொடுத்து அவர்களை புறமுதுகிட்டு ஓடச் செய்தான். எந்த சிறுவனாலும் தேவர்களை தோற்கடிக்க முடியாது. இவன் சாதாரண சிறுவன் அல்ல, ஏதோ ஒரு பெரும் சக்தி இவனுள் உள்ளது என்பதை பிரம்மதேவர் உணர்ந்தார். தோல்வியடைந்த தேவர்கள் சிவபெருமானிடம் ஓடி சென்று, பெருமானே, அவன் சாதாரண சிறுவன் அல்ல, மாபெரும் தவ வலிமை கொண்ட ஒரு அசுரனோ என சந்தேகிக்கிறோம் என்றனர். தனது படைகளும் தேவர்களும் ஒரு சிறுவனிடம் தோற்று வந்ததை கண்ட சிவபெருமானுக்கு இப்போது கடுமையான கோபம் உண்டானது. தனது அதிகாரமும் கைலாயத்தின் கௌரவமும் ஒரு சிறுவனால் கேள்விக்குறியாக்கப்படுவதை எம்பெருமானால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. தனது திரிசூலத்தை கையில் ஏந்திய சிவபெருமான் அந்த சிறுவன் யார் என்பதை நேரில் பார்க்க பார்வதி தேவியின் மாளிகையை நோக்கி புறப்பட்டார். சிவபெருமான் வருவதை கண்ட கைலாயமே அமைதியானது. தேவர்களும் முனிவர்களும் அச்சத்துடன் என்ன நடக்கப் போகிறது என்று பார்த்து கொண்டிருந்தனர். எம்பெருமான் சிவபெருமான் மாளிகையின் வாயிலுக்கு வந்தார். அங்கே ஒரு சிறுவன் வீராவேசத்துடன் நிற்பதை கண்டார். அந்த சிறுவனின் முகத்தில் தெரிந்த தேஜஸும் பார்வதி தேவியின் சாயலும் சிவபெருமானின் கவனத்தை ஈர்த்தன. சிவபெருமான் தன் கோபத்தை சற்றே அடக்கிக் கொண்டு, சிறுவனே, நீ யார்? யார் வீட்டு பிள்ளை? என் சொந்த இடத்திலேயே என்னை வரவிடாமல் தடுக்கும் நோக்கம் என்ன என்று கேட்டார். சிறுவனுக்கு வந்திருப்பது அகிலத்தின் நாயகனான சிவபெருமான் என்பது தெரியாது. அவனுக்கு தெரிந்ததெல்லாம் தன் தாயின் கட்டளை மட்டுமே. நான் அன்னை பார்வதி தேவியின் புதல்வன். அவரே என்னை படைத்தார். என் அன்னையின் உத்தரவின்றி ஒருவரையும் உள்ளே அனுமதிக்க மாட்டேன் என்று கம்பீரமாக பதிலளித்தான். பார்வதி தேவி தனக்கு தெரியாமல் ஒரு சிறுவனை படைத்து அவனை காவல் வைத்திருப்பது சிவபெருமானுக்கு வியப்பையும் அதே சமயம் சீற்றத்தையும் ஏற்படுத்தியது. நானே இந்த பிரபஞ்சத்தின் நாயகன், பார்வதியின் கணவன். என் இருப்பிடத்திற்குள் செல்ல எனக்கே அனுமதி மறுக்கிறாயா? அறிவீனனே, விலகி நில் என்று சிவபெருமான் முழங்கினார். அதற்கு சிறுவன், நீங்கள் பிரபஞ்சத்தின் நாயகனாகவே இருக்கலாம், ஆனால் நான் என் தாய்க்கு மட்டுமே கட்டுப்பட்டவன். என்னை தாண்டித்தான் நீங்கள் உள்ளே செல்ல முடியும் என்றான். சிவபெருமானின் பொறுமை எல்லை மீறியது. ஒரு சிறுவன் தனது அதிகாரத்தை அனைவர் முன்னிலையிலும் அவமதிப்பதை அவரால் ஏற்க முடியவில்லை. உன் தாயின் கட்டளைக்காக பிரபஞ்சத்தின் மூலாதாரத்தையே எதிர்க்க துணிந்த உனக்கு அதன் விளைவு தெரியவில்லை. இது உனக்கான இறுதி எச்சரிக்கை என்று ஈசன் எச்சரித்தார். அந்த இறுதி எச்சரிக்கையையும் பொருட்படுத்தாத சிறுவன் தன் தண்டத்தை உயர்த்தி பிடித்து சிவபெருமானை எதிர்க்க தயாரானான். சிறுவனின் வீரம் கண்டு வியந்தாலும் சிவபெருமானின் நெற்றிக் கண் லேசாக திறக்க தொடங்கியது. கைலாயமே அந்த வெப்பத்தில் நடுங்கியது. சிவபெருமான் தன் கையில் இருந்த சூளாயுதத்தை சுழற்றியபடி சிறுவனை நெருங்கினார். சிறுவனும் சளைக்காமல் தன் தண்டத்தால் அவரை எதிர்கொண்டான். அண்ட சராசரங்களும் இந்த தந்தை மகன் போரை கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றன. சிறுவனின் தாக்குதல்களை சிவபெருமான் மிக எளிதாக தடுத்தாலும் அந்த சிறுவனின் அசாத்தியமான தைரியமும் போர்த்திறனும் அவரை வியக்க வைத்தது. ஆனால் விதி தன் விளையாட்டை விளையாடத் தொடங்கியது. இருவருக்கும் தாங்கள் யார் என்ற உண்மை தெரியாமலேயே போர் உக்கிரமடைந்தது. சிவபெருமானின் கண்களில் கோபம் கனலாக மாறியது. அவர் தனது திரிசூலத்தை முழு வேகத்துடன் பிரயோகிக்க தயாரானார். உலகமே திகைத்து நிற்க அகிலத்தையே ஆளும் ஈசனின் கையால் அந்த சிறுவனின் தலை துண்டிக்கப்படப் போகும் அந்த பயங்கரமான தருணம் நெருங்கியது. அகில உலகையும் நடுங்கச் செய்யும் பேரொளியுடன் சிவபெருமான் தனது கையில் இருந்த சக்தி வாய்ந்த திரிசூலத்தை சிறுவனை நோக்கி வீசினார். அந்த திரிசூலம் இடிமின்னல் வேகத்தில் பாய்ந்து சென்று அன்னையின் கட்டளையை காக்க நின்ற அந்த சிறுவனின் கழுத்தை துண்டித்தது. இரத்தம் பீரிட்டு வழிய உயிரற்ற அந்த சிறுவனின் உடல் கைலாயத்தின் பனிபடர்ந்த தரையில் சாய்ந்து விழுந்தது. மாபெரும் வீரத்துடன் போராடிய ஒரு பாலகனின் மரணத்தை கண்டு போர்க்களத்தில் நின்ற தேவர்களும் முனிவர்களும் ஒரு கணம் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். வெளியே நடந்த இந்த மாபெரும் போரின் சத்தமும் தன் பிள்ளை அலறியபடியே கீழே விழுந்த ஓசையும் மாளிகைக்குள் நீராடிக் கொண்டிருந்த பார்வதி தேவியின் செவிகளை எட்டியது. ஏதோ பெரும் விபரீதம் நடந்துவிட்டது என்பதை தன் தாய்மையின் உள்ளுணர்வால் உணர்ந்த பார்வதி தேவி பதற்றத்துடன் மாளிகையை விட்டு வெளியே ஓடி வந்தார். வெளியே வந்து பார்த்த அன்னைக்கு காத்திருந்தது. உலகிலேயே எந்த ஒரு தாயும் காண சகிக்காத ஒரு கோரமான காட்சி. தான் ஆசை ஆசையாக தன் சொந்த பிராண சக்தியை கொடுத்து உருவாக்கிய தனது அருமை மகன் தலையில்லாமல் இரத்த வெள்ளத்தில் கிடப்பதை கண்டு அவர் துடிதுடித்து போனார். என் மகனே, உனக்கு இந்த நிலைமையா என்று கதறியவாறு ஓடிச் சென்று இரத்தத்தில் குளித்திருந்த அவனது உடலை கட்டிப்பிடித்து கண்ணீர் வடித்தார். அங்கே சிவபெருமான் கையில் சூளாயுதத்துடன் நிற்பதையும்
தேவர்கள் சூழ்ந்து நிற்பதையும் பார்த்த பார்வதி தேவிக்கு நடந்த அனைத்தும் புரிந்தது. தனது கற்புக்கும் மானத்துக்கும் காவலாகத்தான் நிறுத்தி வைத்திருந்த தன் ஒரே மகனை தன் கணவரான சிவபெருமானே கொன்றுவிட்டார் என்ற உண்மை அவரை உள்ளுக்கியது. பார்வதி தேவியின் அளப்பரிய துக்கம் அடுத்த வினாடியே பிரபஞ்சத்தையே எரித்து சாம்பலாக்கும் மகா கோபமாக மாறத் தொடங்கியது. கருணை வடிவான அன்னை உலகங்களையெல்லாம் அழிக்கும் ஆக்ரோஷமான ஆதி பராசக்தி உருவத்தை மெல்ல எடுக்க தொடங்கினார். அவளது கண்களிலிருந்து நெருப்புப் பொறிகள் பறந்தன. அவளது கோபக் கனலால் கைலாய மலையின் பனிப்பாறைகள் எல்லாம் உருகத் தொடங்கின. என் கட்டளையை நிறைவேற்றியதை தவிர என் மகன் செய்த குற்றம் என்ன? அவனை கொல்வதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் தந்தது என்று தேவர்களை பார்த்து ஆக்ரோஷமாக கேட்டார். ஒரு பாலகன் என்றும் பாராமல் இத்தனை பேரும் சேர்ந்து அவனை கொடூரமாக கொன்று விட்டீர்களே, நீங்கள் எல்லாம் தேவர்களா என்று சாடினார். அன்னையின் கோபம் எல்லை மீறியது. அவர் தனது சக்தியால் பல நூறு கொடிய பெண் தெய்வங்களை உருவாக்கினார். இந்த தேவர்கள் அனைவரும் என் மகனின் மரணத்திற்கு பொறுப்பானவர்கள். இவர்கள் யாரையும் விட்டு வைக்கக் கூடாது. ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் அழித்து விடுங்கள் என்று அந்த சக்திகளுக்கு கட்டளையிட்டார். அன்னையின் கட்டளையை ஏற்ற அந்த தெய்வங்கள் தேவர்களையும் முனிவர்களையும் மூவுலகங்களையும் தாக்கி கொன்றழிக்க தொடங்கின. பிரபஞ்சம் முழுவதும் இருள் சூழ்ந்தது. சூரியன் ஒளியிழந்தான். நட்சத்திரங்கள் உதிர்ந்தன. அண்ட சராசரங்களும் அழிவின் விளிம்பிற்கு சென்றன. ஆதிசக்தியான பார்வதியின் கோபத்தை தணிக்க முடியாமல் தேவர்கள் அனைவரும் பயந்து நடுங்கி தங்களை காத்து கொள்ள நாலாபுரமும் தப்பியோடினர். பிரபஞ்சமே அழிந்துவிடும் என்பதை உணர்ந்த பிரம்மதேவரும் மகாவிஷ்ணுவும் உடனடியாக கைலாயத்திற்கு விரைந்து வந்தனர். அவர்கள் பார்வதி தேவியின் கால்களில் விழுந்து, தாயே, அகிலத்தை காக்கும் அன்னையான நீங்களே இப்படி அழிக்க முற்பட்டால் இந்த உலகம் என்னவாகும்? சாந்தமடையுங்கள் என்று கெஞ்சினர். என் மகன் இல்லாமல் இந்த உலகம் இயங்க வேண்டிய அவசியமில்லை. என் மகனை கொன்ற இந்த அகிலம் அழியட்டும் என்று பார்வதி தேவி பிடிவாதமாக கூறினார். மகாவிஷ்ணு அன்னைக்கு ஆறுதல் கூறி, தாயே, அறியாமல் நடந்த இந்த தவறுக்காக உலகங்களை எல்லாம் அழிப்பது தர்மமாகாது. உங்கள் கோபத்தை கைவிடுங்கள் என்று வேண்டினார். முனிவர்களும் தேவர்களும் ஒன்று திரண்டு அன்னையை பலவாறாக துதித்து அவளது ஆக்ரோஷத்தை தணிக்க பாடல்களை பாடினர். தேவர்களின் தொடர் வேண்டுதலாலும் விஷ்ணுவின் ஆறுதல் வார்த்தைகளாலும் பார்வதி தேவியின் கோபம் சற்றே தணியத் தொடங்கியது. ஆனால் அவர் தனது மகனை இழந்த சோகத்திலிருந்து விடுபடவில்லை. நீங்கள் சொல்வதற்காக நான் என் கோபத்தை கைவிடுகிறேன், ஆனால் எனக்கு இரண்டு நிபந்தனைகள் உள்ளன என்றார். முதல் நிபந்தனை, என் அருமை மகன் உடனடியாக உயிர் பிழைத்து மீண்டும் எழ வேண்டும். அவனுக்கு மீண்டும் உயிர் கிடைக்க வேண்டும் என்று தீர்க்கமாக கூறினார். இரண்டாவது நிபந்தனை, இனி வரும் காலங்களில் இந்த மூவுலகிலும் எந்த ஒரு கடவுளை வணங்குவதற்கு முன்பும் என் மகனையே முதலில் வணங்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். என் மகனுக்கு முழுமுதற் கடவுள் என்ற அந்தஸ்து தரப்பட வேண்டும். அவனை வணங்கிய பிறகே எந்த ஒரு சுபகாரியமும் தொடங்கப்பட வேண்டும் என்று நிபந்தனை விதித்தார். இந்த இரண்டு நிபந்தனைகளும் நிறைவேற்றப்பட்டால் மட்டுமே நான் அமைதி அடைவேன், இல்லையே இந்த உலகத்தை அழிப்பதை தவிர வேறு வழியில்லை என்று அன்னை இறுதியாக கூறிவிட்டார். அன்னையின் நியாயமான நிபந்தனைகளை கேட்ட பிரம்மா, விஷ்ணு மற்றும் தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை திரும்பி பார்த்தனர். கோபம் தணிந்திருந்த சிவபெருமான், அந்த சிறுவன் சாதாரணமானவன் அல்ல, தன் மனைவி பார்வதியின் சக்தியால் உருவானவன் என்ற உண்மையை அப்போது முழுமையாக உணர்ந்தார். தன் மனைவியின் விருப்பத்தையும் அவளது நிபந்தனைகளையும் முழுமையாக ஏற்றுக்கொள்வதாக சிவபெருமான் உறுதியளித்தார். உன் மகனுக்கு நான் மீண்டும் உயிர் தருகிறேன் பார்வதி, அவன் இனி தேவாதி தேவர்களுக்கெல்லாம் மேலான தலைவனாக இருப்பான் என்று ஈசன் வாக்களித்தார். ஆனால் அந்த சிறுவனின் தலை சிவபெருமானின் திரிசூலத்தால் வெட்டப்பட்டதால் அது பிரபஞ்சத்தின் எல்லைக்கு அப்பால் சென்று சாம்பலாகிவிட்டிருந்தது. பழைய தலையை மீண்டும் பொருத்த முடியாது என்பதை உணர்ந்த சிவபெருமான் சிறுவனுக்கு புதிய உயிர் கொடுக்க ஒரு வழியை சிந்தித்தார். சிவபெருமான் தனது சிவகணங்களையும் பிரம்மாவையும் விஷ்ணுவையும் அழைத்து கட்டளைகளை பிறப்பித்தார். நீங்கள் அனைவரும் உடனடியாக வட திசையை நோக்கி பயணம் செய்யுங்கள் என்று ஈசன் உத்தரவிட்டார். அங்கே செல்லும் போது எந்த ஒரு உயிரினம் வடக்கு திசையை நோக்கி தலை வைத்து உறங்கிக் கொண்டிருக்கிறதோ அதை கண்டுபிடியுங்கள் என்றார். அது எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி, தாயின் அருகில் இல்லாமல் தனியாக உறங்கும் முதல் உயிரினத்தின் தலையை கொய்து வாருங்கள் என்று கட்டளையிட்டார். அந்த தலையை பொருத்தி நாம் இந்த சிறுவனுக்கு மீண்டும் உயிர் கொடுப்போம் என்று சிவபெருமான் தெளிவுபடுத்தினார். சிவபெருமானின் கட்டளையை ஏற்ற விஷ்ணுவும் பிரம்மாவும் சிவகணங்களும் புதிய தலையை தேடி வட திசையை நோக்கி விரைந்தனர். அவர்கள் காடுகள், மலைகள் என பல இடங்களிலும் வடக்கு நோக்கி தலை வைத்து உறங்கும் உயிரினத்தை தேடி அலைந்தனர்.
நீண்ட தேடலுக்கு பிறகு அடர்ந்த காடு ஒன்றில் ஒரு விலங்கு அமைதியாக வடக்கு நோக்கி தலை வைத்து உறங்குவதை அவர்கள் கண்டனர். அது ஒரு மாபெரும் யானை கன்று. அது தன் தாயை பிரிந்து தனியாக வடக்கு திசையை நோக்கி உறங்கிக் கொண்டிருந்தது. யானை என்பது வலிமை, வீரம், அறிவு மற்றும் மங்களத்தின் அடையாளம் என்பதை மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் உணர்ந்தனர். சிவபெருமானின் கட்டளைப்படி உறங்கிக் கொண்டிருந்த அந்த யானைக்கன்றின் தலையை சக்கர ஆயுதத்தால் கொய்து மிகுந்த மரியாதையுடன் கைலாயத்திற்கு எடுத்துச் செல்ல புறப்பட்டனர். தேவர்கள் மற்றும் சிவகணங்கள் அந்த யானைக்கன்றின் தலையை மிகுந்த பக்தி சிரத்தையுடன் கைலாயத்திற்கு கொண்டு வந்தனர். அவர்கள் அந்த யானை தலையை சிவபெருமானின் பாதங்களில் சமர்ப்பித்து தாங்கள் கண்டதை விளக்கி கூறினர். யானை என்பது பேரறிவு, அசாத்திய வலிமை, அளவற்ற பொறுமை மற்றும் மங்களத்தின் முழுமையான குறியீடாகும் என்பதை அனைவரும் அறிவர். எனவே உலகை காக்க பிறந்த அந்த சிறுவனுக்கு யானையின் முகமே மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் என்று தேவர்கள் அனைவரும் ஒருமனதாக நம்பினர். சிவபெருமான் அந்த தெய்வீகமான யானை தலையை கைகளில் ஏந்தி பார்வதி தேவியின் தவ புதல்வனின் உடலுக்கு அருகில் சென்றார். தன் கைகளில் இருந்த திரிசூலத்தால் ஏற்பட்ட காயங்களை ஆற்றி அந்த சிறுவனின் கழுத்து பகுதியில் யானை தலையை சரியாக பொருத்தினார். பின்னர் சிவபெருமான் பிரம்மதேவர் மற்றும் விஷ்ணுவின் உதவியுடன் அண்ட சராசரங்களின் பிராணசக்தியையும் ஒன்று திரட்டினார். அந்த சிறுவனின் உடலுக்குள் தன் தெய்வீகமான மூச்சுக்காற்றை செலுத்தி மீண்டும் அவனுக்கு உயிர்ப்பிச்சை அளித்தார். எம்பெருமானின் அருளாலும் மும்மூர்த்திகளின் ஆசியாலும் அந்த சிறுவனின் உடலில் மீண்டும் ரத்தம் ஓடத் தொடங்கியது. நாடிகள் துடித்தன. மூவுலகும் வியக்கும் வண்ணம் யானை முகமும் மனித உடலும் கொண்ட அந்த அற்புதமான தெய்வீக குழந்தை மெல்லத்தன் கண்களை திறந்தது. புதிய தோற்றத்துடன் எழுந்த சிறுவன் முதலில் தன் தாயான பார்வதி தேவியை பார்த்து தன் தும்பிக்கையை உயர்த்தி அன்பாக வணங்கினான். பின்னர் தனக்கு மீண்டும் உயிர் கொடுத்த தந்தையான சிவபெருமானின் பாதங்களில் விழுந்து பணிவாக ஆசி பெற்றான். யானை முகத்துடன் தன் மகன் மீண்டும் உயிர் பெற்று வந்ததை கண்ட பார்வதி தேவி தன் கோபமெல்லாம் மறந்து எல்லையில்லா ஆனந்தம் அடைந்தார். ஓடிச் சென்று அந்த சிறுவனை தன் மார்போடு அணைத்து அவனது பெரிய காதுகளையும் தும்பிக்கையையும் அன்போடு தடவி மகிழ்ந்தார். என் அருமை மகனே, நீ மீண்டும் என்னிடம் வந்துவிட்டாய். உன் இந்த புதிய தோற்றம் அகிலத்துக்கே மங்களத்தை அளிக்கப் போகிறது என்று வாழ்த்தினார். அங்கு கூடியிருந்த பிரம்மா, விஷ்ணு, இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் அனைவரும் மலர்மாறி பொழிந்து அந்த புதிய அவதாரத்தை கொண்டாடினர். முனிவர்கள் வேத மந்திரங்களை முழங்கினர். கந்தர்வர்களும் அப்சரஸ்களும் கைலாயத்தில் ஆனந்த நடனமாடினர். அப்போது பார்வதி தேவி சிவபெருமானை நோக்கித்தான் முன்பு விதித்த இரண்டாவது நிபந்தனையை நினைவூட்டினார். சுவாமி, என் மகனுக்கு மூவுலகிலும் முழுமுதற் கடவுள் என்ற அந்தஸ்தை வழங்குவதாக நீங்கள் அளித்த வாக்கை நிறைவேற்றும் நேரம் இது என்றார். சிவபெருமான் புன்னகையுடன் அதை ஏற்றுக்கொண்டு தேவர்கள் மற்றும் முனிவர்கள் அனைவரையும் தன் அருகே அழைத்தார். இன்று முதல் இந்த சிறுவன் எனது சிவகணங்கள் அனைத்திற்கும் தலைவனாக இருப்பான். எனவே இவன் கணபதி என்று அழைக்கப்படுவான் என்று சிவபெருமான் அறிவித்தார். தனக்கு மேல் வேறு ஒரு நாயகன் இல்லாதவன் என்பதால் இவன் விநாயகன் என்ற உன்னத பெயரையும் பெறுவான் என்று ஆசீர்வதித்தார். எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்கும் முன்பும் தேவர்களாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, முதலில் கணபதியையே வணங்க வேண்டும் என்று ஈசன் கட்டளையிட்டார். அப்படி விநாயகனை முதலில் வணங்காமல் தொடங்கப்படும் எந்த ஒரு யாகமும் பூஜையும் நற்காரியமும் முழுமை பெறாது என்று சிவபெருமான் உறுதியாக கூறினார். இவன் தடைகளை தகர்த்தெறிபவனாக இருப்பான். எனவே இவன் விக்னேஸ்வரன் என்று அகிலம் முழுவதும் போற்றப்படுவான் என்று அருளினார். சிவபெருமானின் இந்த அறிவிப்பை கேட்டு மூவுலகிலும் உள்ள தேவர்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்ந்து ஓம் கணபதயே நம என்று முழங்கினர். பிரம்மதேவர் முன் வந்து விநாயகருக்கு தேவையான சகல வேத அறிவையும் சாஸ்திர ஞானத்தையும் பரிசாக அளித்து ஆசீர்வதித்தார். காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு விநாயகரின் அறிவையும் வலிமையையும் பாராட்டி பலவிதமான தெய்வீக ஆபரணங்களை அணிவித்து மகிழ்ந்தார். செல்வத்தின் அதிபதியான குபேரன் விநாயகருக்கு அளவற்ற நவரத்தின மாலைகளையும் பொற்காசுகளையும் காணிக்கையாக செலுத்தினார். அன்னை பார்வதி தேவி தன் மகனுக்கு மிகவும் பிடித்தமான மோதகம், லட்டு மற்றும் பலகாரங்களை தன் கையாலேயே ஊட்டி மகிழ்ந்தார். தேவர்களின் தலைவனான இந்திரன் தன் பங்கிற்கு ஒரு தெய்வீகமான அங்குசத்தை விநாயகருக்கு பரிசளித்தான். மற்ற தேவர்கள் பாசக்கயிறு, சூலம், தாமரை மலர் என பல தெய்வீக ஆயுதங்களை விநாயகரின் கரங்களில் கொடுத்து வணங்கினர். தனது பெரிய யானை தலையோடு ஒரு கையில் அங்குசம், மறுகையில் பாசக்கயிறு, மற்றொரு கையில் மோதகம் ஏந்தி விநாயகர் மங்களகரமாக காட்சியளித்தார். உலகத்தின் ஆதி ஓசையான ஓம் என்ற வடிவிலேயே விநாயகரின் முகத்தோற்றம் அமைந்திருப்பது அவரது தனிச்சிறப்பாகும். கணபதியின் பெரிய காதுகள் அனைவரின் குறைகளையும் பொறுமையாக கேட்கும் திறனையும்
சிறிய கண்கள் கூர்மையான கவனத்தையும் குறிக்கின்றன. அவரது நீண்ட தும்பிக்கை எந்த பாகுபாடுமின்றி அனைத்தையும் சமமாக பாவிக்கும் தன்மையையும் பெரிய வயிறு பிரபஞ்சத்தையே தன்னுள் அடக்கியுள்ளதையும் உணர்த்துகிறது. இப்படி சகல லட்சணங்களும் பொருந்திய விநாயகர் கைலாயத்தில் தனது தாய் தந்தையரான சிவன் பார்வதியுடன் செல்லமாக வளர்ந்து வந்தார். முழுமுதற் கடவுளான விநாயகர் தன் பெற்றோரான சிவன் மற்றும் பார்வதியின் மீது அளப்பரிய பக்தியும் மரியாதையும் கொண்டிருந்தார். கணபதியின் இளைய சகோதரனாக முருகப்பெருமான் அவதரித்தார். இரு சகோதரர்களும் கைலாயத்தில் அன்புடன் விளையாடி மகிழ்ந்தனர். முருகப்பெருமான் அழகும் வீரமும் துடிப்பும் நிறைந்தவராக இருந்தார். அவருக்கு வாகனமாக அழகிய மயில் ஒன்று கிடைத்தது. ஆனால் சற்று பெருத்த உடலை கொண்ட விநாயகருக்கு ஏற்ற வாகனம் எதுவாக இருக்கும் என்று அனைவரும் யோசித்தனர். ஒரு மாபெரும் யானை முக கடவுளுக்கு அவரது வடிவத்திற்கு சற்றும் தொடர்பில்லாத ஒரு சிறிய உயிரினம் வாகனமாக அமைந்தது ஒரு ஆச்சரியமான நிகழ்வாகும். முனிவர் ஒருவரின் சாபத்தால் அசுரன் ஒருவன் ஒரு பெரிய அசுர பலம் கொண்ட மூஞ்சூராக மாறி தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் பெருந்தொல்லை கொடுத்து வந்தான். அந்த மூஞ்சூறு மலைகளை குடைந்து நிலங்களை அழித்து யாகங்களை நாசம் செய்து மூ உலகையும் நடுங்கச் செய்தது. அந்த அசுர மூஞ்சூரை கட்டுப்படுத்த தேவர்கள் அனைவரும் விநாயக பெருமானிடம் தஞ்சமடைந்து வேண்டி நின்றனர். அனைவரின் துயரத்தையும் துடைக்க எண்ணிய விநாயகர் தன் கையில் இருந்த பாசக்கயிற்றை வீசி அந்த அசுர மூஞ்சூற்றை பிணித்தார். தன் தெய்வீக சக்தியால் அதன் அகங்காரத்தை அழித்து அதை ஒரு சிறிய சுண்டெலியாக மாற்றி தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தார். கர்வம் அடங்கிய அந்த மூஞ்சூறு விநாயகரின் பாதங்களில் விழுந்து மன்னிப்பு வேண்டி, சுவாமி, இனி நான் உங்கள் சேவகனாக இருப்பேன் என்று மன்றாடியது. பெருங்கருணை கொண்ட விநாயகர் அந்த மூஞ்சூற்றை தனக்கு வாகனமாக ஏற்றுக்கொண்டு அதற்கு சாப விமோசனம் அளித்தார். ஒரு சிறிய மூஞ்சூற்றின் மீது பிரபஞ்சத்தையே சுமக்கும் பெருத்த உடம்பு கொண்ட கணபதி அமர்ந்து பவனி வருவது எப்பேற்பட்ட ஆணவத்தையும் அடக்கி அருளுவதை குறிக்கிறது. கைலாயத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் தங்கள் இரு மகன்களான விநாயகர் மற்றும் முருகப்பெருமானுடன் மகிழ்வுடன் வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் மூ உலகங்களையும் சுற்றி வரும் கலகலப்பான முனிவரான நாரதர் கைலாயத்திற்கு வந்தார். நாரதர் வரும்போது தன் கையில் மிகவும் பிரகாசமான தெய்வீக மனம் வீசும் சுவை மிகுந்த ஒரு அபூர்வமான மாங்கனியை கொண்டு வந்தார். சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் வணங்கிய நாரதர் அந்த ஞான பழத்தை ஈசனின் பாதங்களில் பயபக்தியுடன் சமர்ப்பித்தார். சுவாமி, இது சாதாரண மாங்கனி அல்ல, அகிலத்தின் ஒட்டுமொத்த ஞானமும் அடங்கிய அபூர்வமான ஞானப்பழம் இது என்று விளக்கினார். இதை உண்பவர்கள் ஈடு இணையற்ற அறிவையும் பிரபஞ்சத்தின் முழுமையான தத்துவ ஞானத்தையும் ஒருங்கே பெறுவார்கள் என்று நாரதர் கூறினார். சிவபெருமான் அந்த பழத்தை தன் அருமை மனைவி பார்வதி தேவியிடம் கொடுத்து உண்ணச் சொன்னார். ஆனால் பார்வதியோ, தாய்க்கு பிள்ளைகளே உலகம், எனவே இந்த பழத்தை நமது இரு மகன்களுக்கும் சமமாக பகிர்ந்தளிப்போம் என்றார். அதை கேட்ட நாரதர் தடுத்து, தாயே, இந்த பழத்தை அறுக்கவோ துண்டாக்கவோ கூடாது, அப்படி செய்தால் இதன் ஞான சக்தி முற்றிலுமாக குறைந்துவிடும் என்றார். எனவே இந்த பழத்தை யாராவது ஒருவர் மட்டுமே முழுமையாக உண்ண வேண்டும் என்று நாரதர் ஒரு கடினமான நிபந்தனையை விதித்தார். இப்போது கைலாயத்தில் ஒரு சிக்கல் எழுந்தது. பழம் ஒன்றுதான் இருக்கிறது, ஆனால் அன்பான மகன்கள் இருவர். யாருக்கு பழத்தை கொடுப்பது? அங்கே விளையாடி கொண்டிருந்த விநாயகரும் முருகனும் அந்த ஞான பழத்தை கண்டு ஆசைப்பட்டு தங்களுக்கே வேண்டும் என்று செல்லமாக அடம்பிடித்தனர். இருவரில் யாருக்கு இந்த பழத்தை கொடுப்பது என்று சிவபெருமானும் பார்வதியும் சிறிது நேரம் யோசித்தனர். இருவருக்கும் இடையே ஒரு போட்டியை அறிவித்து அதில் வெற்றி பெறுபவருக்கு இந்த பழத்தை வழங்குவது என்று ஈசன் முடிவெடுத்தார். என் அருமை மகன்களே, உங்கள் இருவருக்கும் ஒரு போட்டி வைக்கிறேன். அதில் வெல்பவருக்கே இந்த ஞானப்பழம் சொந்தம் என்று சிவபெருமான் அறிவித்தார். இந்த பிரபஞ்சம் முழுவதையும் மூ உலகங்களையும் யார் முதலில் வலம் வந்து என்னை அடைகிறீர்களோ அவருக்கே இந்த பழம் என்றார் ஈசன். போட்டியை கேட்டதும் இளையவரான முருகப்பெருமான் மிகுந்த உற்சாகமும் தன்னம்பிக்கையும் அடைந்தார். அவர் சற்றும் தாமதிக்காமல் தனது வாகனமான மயிலின் மீது ஏறி பிரபஞ்சத்தை வலம் வர மின்னல் வேகத்தில் வானில் பறந்து சென்றார். தன் தம்பி மயில் வாகனத்தில் ஏறி செல்வதை பார்த்த விநாயகர் எந்த பதற்றமும் இன்றி அமைதியாக புன்னகைத்தபடி நின்றார். தனது பருத்த உடலுடனும் மெதுவாக செல்லும் மூஞ்சூறு வாகனத்துடனும் எப்படி தம்பியை முந்த முடியும் என்று அவர் சிந்தித்தார். முருகனைப் போல தன்னால் அதிவேகமாக பறக்க முடியாது என்பதை விநாயகர் நன்றாக அறிவார். எனவே தன் அறிவையும் விவேகத்தையும் பயன்படுத்த முடிவு செய்தார். பிரபஞ்சத்தின் ஆதி அந்தம் சிவனுள் அடக்கம், அகிலமே ஆதிசக்தி பார்வதியின் வடிவம் என்ற மாபெரும் தத்துவத்தை விநாயகர் உணர்ந்தார். தாய் தந்தையரை தவிர தனக்கு வேறு பெரிய உலகம் இல்லை என்று கணபதி முடிவெடுத்தார்.
மெல்ல நடந்து சென்று கைலாயத்தில் வீற்றிருந்த சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி ஆகிய இருவரையும் பக்தியுடன் வணங்கினார். அவர்களை ஒரு சேர வலம் வரத் தொடங்கினார். மூ உலகையும் சுற்றுவதற்கு பதிலாக தன் பெற்றோரையே மும்முறை பயபக்தியோடு வலம் வந்தார். வலம் வந்த பிறகு கைகூப்பி தொழுது சிவபெருமானின் முன்பாக வந்து அமைதியாக நின்றார். தந்தையே, நான் உலகத்தை வலம் வந்துவிட்டேன், ஞான பழத்தை எனக்கு தாருங்கள் என்று உரிமையோடு கேட்டார். சிவபெருமான் புன்னகைத்து, மகனே, நீ இங்கிருந்து எங்கும் நகரவில்லையே, எப்படி உலகை சுற்றினாய் என்று ஆச்சரியத்துடன் கேட்டார். அதற்கு விநாயகர், அகில உலகங்களும் தங்களுக்குள் தான் அடங்கியுள்ளன, நீங்கள் இருவரும் தான் இந்த உலகத்தின் ஆணிவேர் என்றார். அப்படிப்பட்ட தாய் தந்தையரை வலம் வருவது இந்த பிரபஞ்சம் முழுவதையும் வலம் வருவதற்கு சமமானது அல்லவா என்று ஆழமான தத்துவத்தை கூறினார். பெற்றோரை வணங்குபவன் மூவுலகையும் வணங்கிய புண்ணியத்தை பெறுகிறான் என்பது சாஸ்திர விதி என்று விநாயகர் விளக்கினார். விநாயகரின் இந்த அளப்பரிய ஞானத்தையும் விவேகத்தையும் கண்டு சிவபெருமானும் பார்வதியும் பெருமகிழ்ச்சி அடைந்தனர். உடலால் உழைப்பதை விட அறிவால் சிந்திப்பதே மேலானது என்பதை விநாயகர் நிரூபித்து விட்டார் என்று தேவர்கள் அனைவரும் வியந்து பாராட்டினர். ஈசனும் பார்வதியும் மனமுவந்து அந்த அரிய ஞான பழத்தை மூத்த மகனான விநாயகருக்கே வழங்கி ஆசீர்வதித்தனர். விநாயகரும் அந்த மாங்கனியை மிக்க மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அதன் சுவையை அனுபவித்து உண்டார். இதற்கிடையில் மூ உலகங்களையும் மின்னல் வேகத்தில் சுற்றி முடித்த முருகப்பெருமான் பழத்தை பெறும் அதீத ஆவலில் கைலாயத்திற்கு வந்து சேர்ந்தார். ஆனால் அங்கே தான் வருவதற்கு முன்பே தன் அண்ணன் விநாயகர் ஞானப்பழத்தை உண்டு முடித்திருப்பதைக் கண்டு அவர் அதிர்ச்சி அடைந்தார். நடந்த உண்மையை நாரதர் மூலமாக அறிந்த முருகப்பெருமான் கடும் கோபமும் பெரும் ஏமாற்றமும் அடைந்தார். இது அநீதி, நான் உலகமெல்லாம் சுற்றி வந்தேன், அண்ணன் இங்கேயே இருந்து ஏமாற்றி பழத்தை வாங்கிவிட்டார் என்று கோபப்பட்டார். தாய் தந்தையர் சமாதானம் சொல்லியும் அதை கேட்க மறுத்த முருகன் தன் ஆபரணங்களை துறந்து கோபத்துடன் கைலாயத்தை விட்டு வெளியேறினார். தென் திசை நோக்கி வந்த முருகப்பெருமான் பழனி மலையில் எந்த ஆடம்பரமும் இல்லாத ஒரு ஆண்டி கோலத்தில் ஏறி அமர்ந்து கொண்டார். முருகனை சமாதானப்படுத்த சிவபெருமானும் பார்வதியும் பழனிக்கு வந்து, பழம் நீ அப்பா என்று கூறி அரவணைத்தனர். இந்த சம்பவம் மூலமாக விநாயகரின் மதிநுட்பமும் பெற்றோர் மீதான எல்லையில்லா பக்தியும் அகிலம் முழுவதும் பரவி போற்றப்பட்டது. விநாயகரின் அறிவுத்திறன் கைலாயத்தை மட்டுமின்றி பூமியில் உள்ள முனிவர்கள் மற்றும் ரிஷிகள் மத்தியிலும் பெரும் புகழை பெற்றது. ஒரு காலகட்டத்தில் மகா முனிவரான வேதவியாசர் மாபெரும் இதிகாசமான மகாபாரதத்தை இயற்ற முடிவு செய்தார். மகாபாரதத்தின் பிரம்மாண்டமான கதையை தன் மனதில் வரிசைப்படுத்திய வியாசர் அதை எழுத்து வடிவில் கொண்டு வர ஒரு சிறந்த எழுத்தாளரை தேடினார். உலகத்திலேயே மாபெரும் அறிவு சுரங்கமாக விளங்கும் விநாயகரே இந்த காவியத்தை எழுத தகுதியானவர் என்று வியாசருக்கு பிரம்மதேவர் அறிவுறுத்தினார். வியாசர் விநாயகரை அணுகி, பெருமானே, நான் என் மனதால் நினைத்து சொல்ல சொல்ல நீங்கள் மகாபாரதத்தை எழுத்து வடிவில் கொண்டு வர வேண்டும் என்று வேண்டினார். விநாயகர் ஒரு நிபந்தனையுடன் சம்மதித்தார். நான் எழுதத் தொடங்கினால் என் எழுதுகோல் நிற்கக்கூடாது, நீங்கள் இடைவிடாமல் வேகமாக சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்றார். நீங்கள் ஒரு கணம் நிறுத்தினால் கூட நான் எழுதுவதை உடனே நிறுத்திவிட்டு சென்று விடுவேன் என்று விநாயகர் தனது கடுமையான நிபந்தனையை வியாசருக்கு முன்வைத்தார். விநாயகரின் இந்த கடுமையான நிபந்தனையை கேட்ட வியாச முனிவர் சற்றே திகைத்து நின்றார். ஆனாலும் சமாளித்துக் கொண்டு வியாசர் தனது பங்கிற்கு ஒரு நிபந்தனையை விநாயகரிடம் முன்வைத்தார். பெருமானே, நீங்கள் தடையின்றி எழுதலாம், ஆனால் நான் சொல்லும் ஸ்லோகங்களின் முழு அர்த்தத்தையும் நீங்கள் புரிந்து கொண்ட பிறகே அதை எழுத வேண்டும் என்றார் வியாசர். அதாவது எந்த ஒரு வரியையும் புரியாமல் கண்மூடித்தனமாக எழுதக்கூடாது என்பதே வியாசரின் நுட்பமான நிபந்தனையாகும். விநாயகர் மெல்லிய புன்னகையுடன் வியாசரின் நிபந்தனையை முழுமையாக ஏற்றுக்கொண்டு மகாபாரதத்தை எழுத தயாரானார். வியாசர் மகாபாரத ஸ்லோகங்களை அதிவேகமாக சொல்லத் தொடங்க விநாயகரும் தனது கூர்மையான எழுத்தாணியை கொண்டு தடையின்றி எழுதத் தொடங்கினார். நாவிற்கும் எழுத்தாணிக்கும் இடையே நடந்த இந்த மாபெரும் அறிவு போட்டியில் இருவரும் சளைக்காமல் செயல்பட்டனர். வியாசருக்கு மூச்சு வாங்கவோ ஓய்வெடுக்கவோ நேரம் தேவைப்படும் போது மிக கடினமான பொருள் கொண்ட ஸ்லோகங்களை அவர் கூறுவார். அந்த கடினமான ஸ்லோகங்களின் ஆழமான அர்த்தத்தை விநாயகர் தனது பேரறிவால் சிந்தித்து புரிந்து கொள்ளும் நேரத்தை வியாசர் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார். இப்படி இருவரின் இணையற்ற அறிவாற்றலாலும் மகாபாரதம் மிகச் சிறப்பாகவும் பிழையின்றியும் எழுத்துரு பெறத் தொடங்கியது. தொடர்ந்து பல நாட்களாக ஓய்வின்றி அதிவேகமாக எழுதி வந்ததால் திடீரென விநாயகரின் கையில் இருந்த எழுத்தாணி தேய்ந்து உடைந்து விட்டது. எழுத்தாணி உடைந்தால் எழுதுவது தடைபடும், அது தானிட்ட நிபந்தனைக்கு முரணாகிவிடும் என்பதை விநாயகர் உணர்ந்தார். உலக மக்களுக்கு மாபெரும் ஞானத்தை அளிக்கும் இந்த காவியம்
எக்காரணம் கொண்டும் தடைபடக்கூடாது என்று கணபதி தீர்க்கமாக முடிவெடுத்தார். சிறிதும் தாமதிக்காமல் தன் முகத்தில் இருந்த அழகிய வலது தந்தத்தை தன் கையாலேயே உடைத்து எடுத்தார். உடைந்த அந்த தந்தத்தையே புதிய எழுத்தாணியாக கொண்டு மகாபாரதத்தை தொடர்ந்து தடையின்றி எழுதத் தொடங்கினார். ஒரு மாபெரும் அறிவு பொக்கிஷம் உலகிற்கு கிடைப்பதற்காக தன் உடலின் ஒரு பகுதியையே தயங்காமல் தியாகம் செய்த விநாயகரின் செயலீடு இணையற்றது. இப்படி தன் தந்தங்களில் ஒன்றை இழந்ததால் விநாயக பெருமானுக்கு ஏகதந்தன் என்ற சிறப்பு பெயர் உருவானது. ஒரு தந்தம் உடைந்திருந்தாலும் அது அவரது அழகை குறைக்காமல் அவரின் தியாகத்தையும் ஞானத்தையும் உலகுக்கு பறைசாற்றும் மாபெரும் சின்னமாக மாறியது. பல ஆண்டுகள் தொடர்ந்து எழுதப்பட்ட மாபெரும் இதிகாசமான மகாபாரதம் விநாயகரின் அயராத எழுத்து திறமையால் வெற்றிகரமாக எழுதி முடிக்கப்பட்டது. மகாபாரதம் எனும் காவியம் இன்று நம்மிடம் பாதுகாப்பாக உள்ளதென்றால் அதற்கு வியாசரின் அறிவும் விநாயகரின் உன்னத தியாகமுமே முழு முதற் காரணமாகும். விநாயகரின் பெருமை இதோடு நிற்கவில்லை. மூவுலகங்களிலும் அவரை போற்றும் எண்ணற்ற திருவிளையாடல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தன. அவர் பிரம்மச்சாரியாக இருப்பதா அல்லது திருமணம் செய்து கொள்வதா என்ற கேள்வி தேவர்கள் மத்தியில் எழுந்தபோது அவர் சித்தி மற்றும் புத்தி ஆகிய இரு தேவியரை மணந்தார். சித்தி என்பது வெற்றி மற்றும் ஆன்மீக ஆற்றலையும், புத்தி என்பது அறிவு மற்றும் விவேகத்தையும் குறிக்கின்றன. அதாவது விநாயகரை வழிபடுபவர்களுக்கு அறிவும் வெற்றியும் வாழ்வில் ஒருங்கே கிடைக்கும் என்பதையே இந்த திருமணம் உலகுக்கு உணர்த்துகிறது. அவர்களுக்கு க்ஷேமா மற்றும் லாபா என்ற இரு மகன்கள் பிறந்தனர். இது விநாயகரின் அருளால் வாழ்வில் வளமும் லாபமும் பெருகும் என்பதை காட்டுகிறது. எந்த செயலையும் தொடங்கும் முன் விநாயகரை துதிக்க வேண்டும் என்ற சிவனின் வரம் காலம் காலமாக இன்று வரை எவ்வித மாற்றமும் இன்றி நிலைத்திருக்கிறது. வீடு கட்ட அடிக்கல் நாட்டுவது முதல் திருமணம், புதிய தொழில், கல்வி தொடங்குதல் என அனைத்திலும் முதல் பூஜை விக்னேஸ்வரனுக்கே செய்யப்படுகிறது. தேவர்கள் அசுரர்களுடன் போருக்கு செல்லும் முன்பும் தடைகளை தகர்க்கும் கணபதியையே முதலில் வணங்கிச் செல்வார்கள். ஒருமுறை செல்வத்தின் அதிபதியான குபேரன் தனது செல்வ செருக்கை காட்ட விநாயகரை விருந்துக்கு அழைத்த போது விநாயகர் அவனது அகங்காரத்தை அழித்த கதையும் பிரசித்தம். குபேரன் அளித்த அனைத்து உணவுகளையும் உண்ட பின்னும் விநாயகரின் பசி தீரவில்லை. குபேரனின் செல்வமெல்லாம் காலியாகி அவனது செருக்கு அடியோடு அடங்கியது. இறுதியில் சிவபெருமான் அளித்த ஒரு பிடி வறுத்த நெற்பொறியை உண்ட பிறகே விநாயகரின் பசி முழுமையாக அடங்கியது. ஆடம்பரமான பூஜைகளை விட உண்மையான பக்தியுடன் படைக்கப்படும் ஒரு சிறு பொருளே தனக்கு போதுமானது என்பதை அவர் அகிலத்துக்கு உணர்த்தினார். விநாயகருக்கு மிகவும் உகந்தது அருகம்புல். அது எளிமையின் அடையாளமாக அவருக்கு தொன்று தொட்டு சாற்றப்படுகிறது. ஆவணி மாதத்தில் வரும் சுக்லபட்ச சதுர்த்தி திதியையே நாம் விநாயகர் சதுர்த்தி என்ற மாபெரும் திருவிழாவாக ஆண்டுதோறும் கொண்டாடுகிறோம். அன்னை பார்வதியின் திருக்கரங்களால் சந்தனத்தில் உருவான அந்த புண்ணிய தினமே விநாயகர் சதுர்த்தியாக போற்றப்படுகிறது. அன்று களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை வைத்து வழிபடுவது அவர் பூமியிலிருந்து தோன்றி மீண்டும் இயற்கையிலேயே கலக்கிறார் என்ற தத்துவத்தை குறிக்கிறது. விநாயகர் நீரிலும் நிலத்திலும் ஆகாயத்திலும் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் பரவிய முழு முதற் கடவுளாவார். எளியோருக்கு மிக எளியவனாகவும் அறிஞர்களுக்கு மகா ஞானியாகவும் விளங்கும் அற்புத தத்துவ வடிவம் கணபதியுடையது. மனித வாழ்வில் ஏற்படும் வினைகள் அனைத்தையும் வேரறுப்பவர் என்பதால் அவர் விநாயகர் என பெயர் பெற்றார். ஆகம விதிகளின்படி அவருக்கு 32 வகையான வெவ்வேறு பிரத்யேக வடிவங்கள் உள்ளன. அரச மரத்தடியிலும் குளக்கரையிலும் எந்த ஒரு ஆடம்பர கோவிலும் இன்றி திறந்த வெளியில் அமர்ந்து அருள்பாலிக்கும் மிக எளிமையான கடவுள் அவர். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் என தொடங்கும் மந்திரம் விநாயகரின் சாந்தமான ஒளி பொருந்திய தோற்றத்தை விளக்குகிறது. தன்னை வழிபடும் பக்தர்களின் வாழ்வில் உள்ள இருளை அகற்றி நல்வழியில் அவர்களை என்றென்றும் கைப்பிடித்து வழிநடத்தும் பொறுப்பை அவர் ஏற்றுக்கொள்கிறார். பார்வதி தேவியின் அன்பான தவ புதல்வனாகவும் சிவபெருமானின் நம்பிக்கைக்குரிய கணநாதனாகவும் பிரபஞ்சத்தின் மங்கள மூர்த்தியாகவும் அவர் அருளாட்சி செய்கிறார். ஒரு சிறிய எலி வாகனத்தில் ஏறி அண்ட சராசரங்களையும் ஆளும் அவரது ஆற்றல் வெளி தோற்றத்தை வைத்து எதையும் எடை போடக்கூடாது என்ற பாடத்தை கற்பிக்கிறது. தும்பிக்கை மூலம் வளைந்தும் கொடுத்தும் செல்வதும் தந்தத்தின் மூலம் உறுதியாக இருப்பதும் வாழ்க்கையின் சமநிலையை நமக்கு உணர்த்துகிறது. இப்படி பார்வதியின் நலுங்கு மாவில் ஒரு சிறுவனாக தொடங்கி யானை முகனாக அவதரித்து பிரபஞ்ச நாயகனாக உயர்ந்தது விநாயகரின் மாபெரும் சரித்திரம். எந்த காலத்திலும் எந்த சூழலிலும் தூய்மையான பக்தியோடு கணபதியை நினைத்தால் அவர் ஓடி வந்து நம் குறைகளை தீர்ப்பார் என்பது நிதர்சனமான உண்மை. புராணங்களில் உதித்த இந்த மாபெரும் வரலாறு இன்றும் கோடிக்கணக்கான மக்களின் நெஞ்சங்களில் நீங்காத பக்தியாகவும்
அசைக்க முடியாத நம்பிக்கையாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஓங்கம் கணபதையே நமஹா என்று அவரை முழுமனதோடு சரணடைவோருக்கு இந்த உலகத்திலும் ஆன்மீகத்திலும் என்றும் குறைவற்ற நல்வாழ்வும் முழுமையான வெற்றியும் கிடைக்கும் என்பது திண்ணம். விநாயகரின் அவதாரமும் அவரது மாபெரும் புராண வரலாறும் இத்துடன் நிறைவு பெறுகிறது. வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்து இருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.

0: இத்துடன் நிறைவுக்கு வருவது இன்றைய தமிழோடு ஒரு தர்க்கம். இன்றைய தமிழோடு ஒரு தர்க்கம் விநாயக சதுர்த்தி சிறப்பு நிகழ்வாக ஒலிபரப்பாகியது.
1: கைபேசி உரையாடலும் கூட தமிழமா
0: தொடரின் நிகழ்ச்சிகளோடு ஜெகன் அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு. வணக்கம் ஜெகன்.
2: வணக்கம் கேது. வணக்கம் நேர்களே.
0: நிறைவுக்கு வருவது தமிழோடு ஒரு தர்க்கம். இன்றிரவு பட்டிமன்றம், பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக இருப்பது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா அல்லது சொந்த புத்தியா?

அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரி மஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாவனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மூட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரி மஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரி மஹால் 14 பாரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட்சப்பலில் ஷரி மஹால். கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள் கடன் உணவுப் பொருட்கள் பலவைகள் பசுமையான இலவைகள் இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள் வாழை மரம் தென்னம் குறித்து பலாப்பழம் மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ் 38 05 நைட் ஸ்ட்ரீட் வான்கூவர் கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ் 604 707 சைபர் 1 57 அல்லது 604 902 சைபர் 3 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.

0: வந்த தடைகள் அனைத்து முடைத்து தினமும் 24 மணி நேரமாக டிஆர்டி இணையதளத்தில் www.trttamilnadu.com செயற்கைக்கோள் ஒளிபரப்பில் 9 பாகையில் 11727 வேதிகளில் மற்றும் பிரான்சிலே ஃப்ரீ பாக்ஸ் ஒரிஜ் பாக்ஸ் வீக் பாக்ஸ் ஊடாகவும் டிஆர்டி தமிழும். உங்கள் உணர்வுகளின் ஒளியாக என்றும் டிஆர்டி தமிழ்.
1: நேரம் 8:06 நிமிடம் காட்சியில் 7:06 நிமிடம் நீங்கள் கேட்டுக்கொண்டு பிரான்சிலிருந்து 24 மணி நேரம் ஒழித்துக் கொண்டிருக்கும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி தமிழொலியின் இந்திய நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்ந்து வானொலிகளில் கேள்வி கணை. இன்றைய கேள்வி கணிச்சு மட்டுமல்லாது டிஆர்டி தமிழரின் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கு மனசென வழங்கி வாழ்க்கை எடுத்து வருவார்கள். தாயகத்தில் கோப்பாயைச் சேர்ந்த லண்டனில் வசிக்கும் ரவிச்சந்திரன் சுரூபா தம்பதிகளின் செல்வ புதல்வன் ஹரிஷ் அவர்களுக்கும், தாயத்தில் வல்வட்டி சேர்ந்த லண்டனில் வசிக்கின்ற சிவராஜா கமலாதேவி தம்பதிகளின் செல்ல புதல்வி சௌமியா அவர்கள் நேற்று 13 தேதி ஞாயிற்றுக்கிழமை திருமண பந்தத்தில் இணைந்திருக்கின்றார்கள். திருமணத்தில் இணைந்து கொண்ட ஹரிஸ் சௌமியா தம்பதிகள் பல்லாண்டு கால நோயினுடைய இன்றி 16 பெற்று பெரு வாழ்வு வாழ வேண்டும் என்று டிஆர்டி தமிழொலி குடும்பத்தின் சார்பாக வாழ்த்திக் கொள்கின்றோம். நேற்று திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட ஹரிஸ் சௌமியா தம்பதிகளுக்காக டிஆர்டி தமிழின் வளர்ச்சி எழுதி அனைத்து நச்சிலும அரசன் வழங்கி வாழ்க்கை எடுத்து வந்திருக்கிறார் நமது அன்பு நேயர். பிரான்சில் வசிக்கின்ற சற்குணம் பவானி தம்பதிகள் அவர்களுக்கு நன்றிகளை தூறிக்கொண்டு அவர்கள் அனுசரணையோடு டிஆர்டி தமிழொலியில் கேள்வி கணை. பொதுவில் சம்பந்தமாக உங்களால் கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு நேர்கள் தொலைபேசியாக வந்து பதிலளிக்கின்ற நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. வணக்க நேர்களை மீண்டும் ஒரு இனிமையான இரவு பொழுதிலே கேளிக்கண்ணியை சூடாக ஐரோப்பிய வான்வெளிகளை தாண்டி உங்கள் வாசல் தேடி வந்து உங்களை சந்திப்பதை இட்டு மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று கேளிக்கண்ணியின் 38வது பிரசிட்டத்தின் 9வது வாரம் மழை போல் பழமையான நிபந்தனோடு இன்று நிகழ்ச்சியும் மாலை குறைந்து இன்று நிகழ்ச்சியிலும் ஒரு நீர் அதிகபட்சமாக 2 தடவைகளை சிறப்பித்துக் கொள்ளலாம். அதில் இருந்து கடந்த வாரத்தில் நேரடி கேள்வி இணைந்து உள்ளார்கள் நேரடி கேள்விக்காக ஒரு தடவையாக மொத்தம் 3 தடவைகள் இணைந்து கொள்ளலாம். நேரடி கிளி ஒரு நேர் இணைந்து கேள்வி கேட்கின்ற 2 கேள்வியும் 2 தடவை விடையும் கூறப்படும். அதன் கேள்வி கேட்பதை விடை கேட்பதை தவிர்த்துக் கொள்ளுமாறு உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். நல்லவர்களை நீ இன்றைய நிகழ்ச்சி குழந்துள்ளதற்கு நான் ரெடி, நீங்க ரெடியா? அப்படின்னு நாளை திங்கள் தொலைபேசி இலக்கங்களை உங்களை தெரிந்த இலக்கங்கள் ஆன்சர் 31 அல்லது இன்னொரு தொலைபேசி இலக்கம் 33 9 41 47 71. தொலைபேசி இலக்கங்கள் இவை அல்லது வைபர் இலக்கம் இருக்கிறது. வைபர் இலக்கத்தில் கூட நீங்கள் இணைந்தாலும் வைபர் இலக்கமான 33 6 57 74 27. வைபர் இலக்கம் மட்டுமல்ல நேர்களே, வாட்ஸ்அப் இலக்கம் கூட இருக்கிறது. வாட்ஸ்அப் இலக்கத்தில் நீங்கள் இணைந்துள்ளலாம். வாட்ஸ்அப் இலக்கமானது 33 6 89 86 55 29. அதுவரை நிகழ்ச்சியை கலந்து சிறப்பிக்க ஆர்வத்தோடு இணைந்திருக்கிற முதலாவது நீர் இணைத்துக் கொள்வதற்கு முன்னதாக கடந்த நிகழ்ச்சியில் நேரடிக்கள் இணைந்து கொண்டு நிகழ்ச்சியில் நேரடிக்கள் இணைந்து கொள்ள முடியாதவர்கள் யார் என்பதை பார்த்துக் கொள்ளும். திருமதி ரோசாலி, திருமதி ராஜினி அல்போன்ஸ், திரு ராஜரண்ணன், திருமதி ஞானடேசன், திருமதி பேபி கணேஷ், திருமதி குடிநாயகி பசுபதி, திருமதி ரஜினி ஏண்டன், திரு சுதாகரன் ஆகியோர் நிகழ்ச்சியில் நேரடிக்கல்விக்காக இணைந்து கொள்ள முடியாது என்பதை தெரிவித்துக் கொண்டு
2: என்ன
1: செய்த முதல் முதலாக குளோனிங் மூலம் குளோனிங் மூலம் உருவாக்கப்பட்ட பன்றியின் பெயர் என்ன? முதல் முதலாக குளோனிங்கில் உருவாக்கப்பட்ட பன்றியின் பெயர் என்ன? நோயல், ஈடி, மோலி, குமுலினா, டாலி. முதன் முதலாக குளோனிங் மூலம் உருவாக்கப்பட்ட பன்றியின் பெயர் என்ன? விடைத்தருகள் நோயல், ஈடி, மோலி, குமுலினா, டாலி. விளங்கவில்லை.
2: மோலி.
1: மோலி என்று சொல்றீர்கள்.
2: ஆமாம்,
1: மோலி என்பது சரியான பதில். எல்லா ஆர்வத்தோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றிகள் சதீஷ். மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அவர் திரு சதீஷ் இணைந்து கொண்டார். நேர்ச்சி ஆரம்பித்து வைக்க நேரடி கேள்விக்காக அவரிடம் கேட்கப்பட்ட கேள்வி தானீர்களே. முதன் முதலில் குளோனிங்கில் உருவாக்கப்பட்ட பன்றியின் பெயர் என்று கேட்டதே விடைத்திருக்கலாக நோயல், ஈடி, மோலி, குமுலினா, டாலி. இதற்கான பதிலோடு சதீஷ் சொல்ல மாட்டார் என்ற துணிவில் சதீஷரன் கேள்வி கேட்டவுடனே இணைந்து கொண்ட திருமதி பேபி கணேஷ் அவர்களை வாழ் இணைத்துக் கொள்கின்ற. வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம். நிலமா இருக்கீங்களா? வந்தா போ சொன்னா போ வந்துருவியாண்டு. நிலமா இருக்கணும். நீங்கள் நிலம் தானே?
3: திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட ஹரி சௌமியா திருமண தம்பதிகளுக்கு திருமண வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு எங்களுடைய வானொலி கடத்து வந்த சகுனம் ஐயாக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் நோயல் என்று சொல்லுங்கள். முதலாவது
1: நோயல் என்று சொல்லுங்கள். நோயல் சரியாண்டு. உங்களுடைய ஆர்வத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம். தொடர்ந்து வாழ் இணைந்திருக்கு. அடுத்த வணக்கம்.
4: வணக்கம். நான் ரஜினி.
1: நிலமா?
4: நாங்கள் எல்லாம். நீங்கள் தானே?
1: நாங்கள் நிலமாக இருக்கிறோம். நன்றி.
4: திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட ஹரி சௌமியா தம்பதிகளுக்கு எங்கள் குடும்பம் சார்பாக இனிய இனிய திருமண நாளில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்று எண்களை வாழ்ந்து கெடுத்து வந்த சர்க்குணம் ஐயா குடும்பத்தினருக்கும் நன்றி சொல்லிக்கொள்கிறேன்.
1: நன்றி. உங்கள் சார்பாக நாங்கள் வாழ்த்து.
4: என்ற ஊரில் திரும்பி வந்து இருக்கு. நன்றி. ஆச்சு. நானும் அந்த விடத்தை சொல்லுங்க. அச்சோ மறந்து.
1: நோயல், ஈடி, மோலி, குமுலினா, டாலி. மூன்று நேர்களோடு இந்த கேள்வி இணைந்திருக்கின்ற அடுத்த நேர். வணக்கம். வணக்கம். இணைந்த நேர் பேச வேண்டும். வணக்கம். அவருடைய உணர்ப்பை துண்டித்துக் கொண்டு தொடர்ந்து வைபரோடு இணைந்திருக்கிற சரோஜினி அவர்களை சரோஜினி. நிலமா?
5: நீங்கள்
1: எல்லோரும் நலமாக இருக்கிறார்கள். நன்றி. சொல்லுங்கள்.
5: வணக்கம்.
1: நலமாக இருக்கிறோம். நீங்க நலம் தானே?
6: நாங்களும் நலம். முதலாவது
1: நன்றி. உங்கள் வாழ்த்துக்களுக்கு நோயல் என்று பார்க்கிறேன். சரி, உங்களுடைய ஆர்வத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நல்லவர்களை தொடர்ந்து கல்வி நிலவுக்கு கொண்டு வருகின்றேன். அவர்கள் யாரும் முனைப்பு ஏற்படுத்தாதீர்கள். உலகின் முதல் குளோனிங் பன்றியின் பெயர் என்ன என்று கேட்டிருந்தேன். விடுத்திருவலாக நோயல், ஈடி, மோலி, குமுலினா, டாலி. இதிலே நோயல் என்பது சரியான சரியான பதிலோடு முதலில் பேபி கணேசன் இருந்து கொண்டார். அதைத் தொடர்ந்து ரஜினி ஏண்டன், சரோஜினி சோதிராஜா, கமலவேணி, திக்கன்னடா ஆகியோரும் சரியான பதிலோடு இணைந்து கொண்டார்கள். அவர்களை அனைவரையும் இணைத்துக் கொண்டு இந்த கேள்வியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றனர். இன்றைய நேர்ச்சியில் அடுத்த நேரடி கேள்விக்காக திருமதி கமலவேணி அவர்கள் காத்திருக்கிறார்கள். அவர்கள்

0: நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே பிடிஎஸ் சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: 031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம் 07-928-9020-58.
0: சுவிசிலே பிடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச்.

0: நேரம் 8:14 கேட்ச் தலைவர்கள் 14 டிஆர்டி தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கேள்விக்கலை. கேள்வி நிகழ்ச்சி நேரில் கேளிக்காக காத்துக் கொண்டிருந்த திருமதி கமலமணி அவர்களை வாழ நினைத்துக் கொள்கிறேன். வணக்கம் கமலமணி.
1: வணக்கம் ஜெகன், நலமா இருக்கிறீங்களா? அனிதா நலம் கேட்க போறோம்.
0: நலமா இருக்கோம், நீங்கள் நலமா இருப்பீர்கள் நம்புறோம்.
1: இன்று திருமண நேற்று வந்த திருமண நாளை இன்று கொண்டாடி கொண்டிருக்கும் கரிஸ்காமி சாம்பாரிகளுக்கு எங்கள் குடும்பம் சாராக அவர்களை பல்லாண்டு காலம் அவர்கள் வாழ வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு அதனை வானொலிக்கு எடுத்து வந்த சக்குனம் ஐயா பவானி தம்பதிகளுக்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்றோம்.
0: சரி, நன்றி. உங்கள் சர்வா மீண்டும் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுக்கான கேள்வி
1: சுலமான கேள்வியா கேளுங்க. நான் வாரம்புற வரமாட்டேன்னு தெரியல.
0: சரி, நல்லது. வந்தாலும் சரி, வேறாண்டி நல்லது. வந்தாலும் அதை விட நல்லது. வந்தா அதை விட நல்லதுன்னு சொன்ன. சரி, உங்களுக்கு கணக்கெடுத்து போறோம்.
1: பாயில வர்றது வர்றது உங்களுக்கு என்ன
0: என்னத்தை
1: பாயில வருகிறது? வந்தாலும் சரி விட்டாலும் சரி,
0: வந்தால் நல்லது, வராட்டி வராட்டி நல்லது, வந்தால் அதை விட நல்லதுன்னு சொன்ன. சதீசன் நினைப்பு ஏற்படுத்துறாரு வைபர்ல. நீங்க கேள்வி கூட நீங்க கேள்வி கேட்டா சொல்ல மாட்டீங்க, நான் சொல்றேன் அந்த மாதிரி நினைப்பு ஏற்படுத்துறேன். சரி, உங்களுக்கான கேள்வி போன்றோம். பிரிக்ஸ் கூட்டமைப்பின் மாநாடு இப்பொழுது இந்தியாவில் நடந்த கேள்விப்பட்டிருப்பீர்கள், செய்திகளெல்லாம் வந்தது. பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இணைந்திருக்கின்ற ஒரே ஒரு தென் அமெரிக்க நாடு எது? பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இணைந்திருக்கின்ற ஒரே ஒரு தென் அமெரிக்க நாடு எது? அர்ஜென்டினா, மெக்சிகோ, பிரேசில், வெனிசுலா, ஈக்வடோர். பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இணைந்திருக்கின்ற ஒரே ஒரு தென் அமெரிக்க நாடு எது? விடைத்தெரிவுகள்: அர்ஜென்டினா, மெக்சிகோ, பிரேசில், வெனிசுலா, ஈக்வடோர்.
1: என்பது
0: சரியான பதில் அல்ல. ஆர்வத்தோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றிகள். மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: அவர் திருமதி கமலமணி இணைந்துள்ளார். அவரிடம் கேட்கப்பட்ட கேள்விதானிகளை, பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இணைந்திருக்கின்ற ஒரே ஒரு தென் அமெரிக்க நாடு எது என்று கேட்டிருக்கின்றேன். விடைத்தெரிவுகளாக: அர்ஜென்டினா, மெக்சிகோ, பிரேசில், வெனிசுலா, ஈக்வடோர். இதற்கான பதிலோடு நீண்ட நேரமாக முயற்சி சதீஷ் அவர்களை வாழ எடுத்துக் கொள்கின்றேன். வணக்கம் சதீஷ். வணக்கம் சதீஷ். அவர் நினைப்பை துண்டித்துக் கொண்டு தொடர்ந்து இணைந்திருக்கின்ற நேரம் இணைத்துக்
2: கொள்கிறேன்.
0: வணக்கம், வணக்கம். சொல்லுங்க, வெனிசுலா சரியான அப்போ கூட ஆர்வத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்ற ராஜினி அல்போன்ஸ் அவர்களை வாழ இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம் ராஜினி.
3: வணக்கம், நலமோ? நீங்க?
0: நாங்கள் நலமா இருக்கிறோம், நீங்கள் நலமா இருப்பீர்கள் நம்புகிறோம்.
3: இன்று நேற்றைய தினம் திருமணம் வந்த திரு இணைந்த தம்பதி

0: கணக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அதை கொண்டு வந்த ஹரி சௌமியா அவர்களுக்கும் மற்றது அதை வானொலிக்கு கொண்டு வந்த சற்குணம் அவர்களுக்கும் பவானி அவர்களுக்கும் நன்றியை
1: கூறுவோம். நன்றி.
0: உங்கள் மறந்துட்டேன், பிரேசில்
1: சொல்லுங்க. பிரேசில் சரியான அப்ப உங்களுடைய ஆர்வத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம். தொடர்ந்து வாழ் இணைந்திருக்க அடுத்த வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் ரோசாலி.
2: நலமா இருக்கிறீங்களா?
1: நலமாக இருக்கோம். நீங்க நலந்தானே?
2: நலம். நான் இந்த திருமண நாளை கொண்டாடும் நேற்று வந்த திருமண நாளை கொண்டாடும்
1: திருமணம் வந்து இணைந்தவர்கள்
2: இணைந்தவர்களை
1: ஹரிஸ் சௌமியா
2: தம்பதிகளுக்கு இனிமையான திருமண வாழ்த்துக்களை வேண்டி சொல்லிக்கொண்டு இதை எடுத்து வந்த பவானி
1: சற்குணம்
2: சற்குணம் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு என்ன கேள்விப்பட்டீங்க?
1: பிரிக்ஸ் மாநாடு கடந்த வாரம் இந்தியாவில் நடைபெற்றது. அதில் இணைந்திருக்கின்ற ஒரே ஒரு தென் அமெரிக்க நாடு எது என்று கேட்டிருந்தேன். முடைத்தெரிவுகளாக அர்ஜென்டினா, மெக்சிகோ, பிரேசில், வெனிசுலா, ஈக்குவடோர் கொடுக்கப்பட்டிருந்தது. அர்ஜென்டினா தவறு என்று சொல்லியிருக்கின்றோம். தென் அமெரிக்க வரை இல்லையா? தென் அமெரிக்க நாடு தான் கேட்டிருந்தேன். தென் அமெரிக்க நாடு தான் இது என்று கேட்டிருந்தேன். அர்ஜென்டினா, மெக்சிகோ, பிரேசில், வெனிசுலா, ஈக்குவடோர். ஈக்குவடோர் சரியா? உங்களுடைய அர்வத்துக்கு நன்றி.
2: வணக்கம்.
1: தொடர்ந்து இணைந்திருக்கின்ற ஜெனி அவர்களை வாழ் இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் ஜெனி.
3: வணக்கம். நலமா இருக்கிறீங்களோ?
1: நலமாக இருக்கிறோம். நீங்க நலந்தானே?
3: ஆமா, நாங்களும் நலமா இருக்கிறோம். நன்றியா. நீங்க தொடர்ந்து நலமா இருக்க உங்களை வாழ்த்தி கொண்டேன்னா நேற்றைய தினம் திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட ஹரிஸ் சௌமிகா தம்பதிகளுக்கு இனிய திருமண வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டேன்னா நானும் பிரேசில் என்று கூறி பார்க்கின்றேன்.
1: சரியான உங்களுடைய ஆர்வத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கிற இரண்டு நேர்களோடு இந்த கேள்வி இரவுக்கு கொண்டு வருகின்றேன். அந்த வகையில் இணைந்திருக்கின்ற தேவி அவர்களை வாழ் இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் தேவி. நலமா? நாங்கள் நலமாகவே இருக்கிறோம். நன்றி, சொல்லுங்கள். அப்படி அழைப்பில் காத்திருங்கள். தொடர்ந்து இன்னொரு நேரம் இணைந்திருக்கான அவரை அழைத்துக் கொண்டு கிளியரை கொண்டிருக்கிறேன். வணக்கம். அவிந்தோட இந்த கிளியரை கொண்டிருக்கின்றேன். பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இணைந்திருக்கின்ற ஒரே ஒரு தென் அமெரிக்க நாடு இது என்று கேட்டிருந்தேன். இப்படி திருவிழாக அர்ஜென்டினா, மெக்சிகோ, பிரேசில், வெனிசுலா, ஈக்குவடோரிலே பிரேசில் என்பது சரியான பதில். இந்த பிரிக்ஸ் என்று தொடங்குகிற பி என்ற எழுத்து அந்த பிரேசிலுக்கு தான் பொருத்தமாக சொந்தமாக இருக்கின்றது. ஆகவே பிரிக்ஸ் என்றதிலே பிரேசில் என்பது சரியான பதில். இதுக்கான சரியான பதிலோடு முதலில் இணைந்து கொண்டார் திருமதி ராஜினி அல்போன்ஸ் அவர்கள். துளசினி அவர்கள் வாழ்ந்துள்ள அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த நேரடி கேளிக்காக காத்துக் கொண்டிருக்க தேவி அவர்களை வாழ்நிலை இணைத்துக் கொண்டிருக்கும் என்பதாக ஒரு சின்ன விளம்பர இடவேளை.
4: புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தமிழ்ந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்துடா நிறுவனம்.
1: நேரம் எட்டு மணி 25 விட கிராட்சியில் 7 மணி 25 விட நீங்கள் இந்த பிரான்ஸ்பாவும் டிஆர்டி தமிழில் தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கேள்விக்கிட்ட கேள்விக்கணி சிறந்த பிரதி திங்கள் தோறும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை உங்களை மான டிஆர்டி தமிழில் கேளுக்கு நிச்சயம் அடுத்து நேரடி கேளிக்காக காத்துக் கொடுக்கிறது தேவிதாதன் ஆட்சியவர்களை வாழ்க்கை மீண்டும் முனைத்துக் கொடுக்கின்ற வணக்கம் வணக்கம் தேவி இணைந்திருக்கிற இரண்டாவது தடவையாக உங்களுக்கான கேள்விக்கு போகின்றோம். உலகின் முதல் குளோனிங் குரங்கின் பெயர் என்ன? முதலில் பன்றியின் பெயர் கேட்டிருந்தேன், இப்பொழுது உலகின் முதல் குளோனிங் குரங்கின் பெயர் என்ன? என்டி 20, குமுலினா, மோலி, ஈடி, டெட்ரா. உலகின் முதல் குளோனிங் குரங்கின் பெயர் என்ன? விடைத்தீர்கள் என்டி 20, குமுலினா, மோலி, ஈடி, டெட்ரா. இல்லை, விரைவாக சொல்லிக் கொள்ளுங்கள். குமுலினான்னு சொல்கிறீங்களா? குமுலினா என்பது சரியான பதில் அல்ல. ஆர்வத்தோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றிகள். முன்னும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். முதல் முதலாக உருவாக்கப்பட்ட குளோனிங் குரங்கின் பெயர் என்ன என்று கேட்டிருக்கின்றேன். விடை திருவிழாக என்டி 20, குமுலினா, மோலி, ஈடி, டெட்ரா. இதற்கான பதிலோடு வாழ் இணைந்திருக்க அடுத்தேன். வணக்கம். வணக்கம். அப்படியே திறந்து நினைந்திருக்க திக்கனடா அவர்களை வாழ் எழுதி கொள்ள. வணக்கம் திக்கனடா. வணக்கம் சொல்லுங்கள். டெட்ரான்னு சொல்லுங்கள். டெட்ரா சரியான அப்போ கூட ஆர்வத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம். தொடர்ந்து நினைந்த ராஜினி அல்போன்ஸ் அவர்களை வாழ் எழுதி கொள்கின்றேன். வணக்கம் ராஜினி. வணக்கம் ராஜினி. ராஜினியோட இணைப்பு துண்டிக்கப்பட்டது நிற்கின்றேன். தொடர்ந்து வாழ் இணைந்திருக்கின்ற அடுத்தினே. வணக்கம்.
5: வணக்கம் ஜெகன்.
1: வணக்கம்.
6: நன்றி
1: சொல்லுங்கள்.
7: தொடர்ந்து
1: நன்றி, வணக்கம். அவர் பத்மினி இணைந்துள்ள அவரோடு கேள்வி நிறைவு கொண்டிருக்கலாம் என்று போது ஜியானடேசன் நினைத்து ஏற்றது அவரையும் இணைத்துக் கொண்டு இந்த கேள்வி நிறைவு கொண்டிருக்கின்ற. வணக்கம் திருமதி ஜியானடேசன். வணக்கம் திருமதி ஜியானடேசன்.
8: வணக்கம்.
1: வணக்கம்.
8: நேற்று எதுனால் திருமண நாளைக்கு திருமண நாள் செய்த கரிசாமி அவர்களுக்கு எனது திருமண நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அதனை வாழனை கெடுத்து வந்த பவானி சண்முகராஜா சண்முகானந்தன் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறேன். நான் டெட்ராண்டு சொல்கிறேன்.
1: டெட்ரா சரியாண்டு அப்போ கூட ஆர்வத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நல்ல நிகழ்ச்சி திறந்து கேள்வி கொண்டிருக்கிறேன். சியாமலா அவர்கள் நினைப்பேன். அவர்கள் நினைப்பேன் அடுத்த கேள்விக்கு எடுத்துக் கொள்கிறேன். ஆகவே இப்பொழுது கேட்கப்பட்ட கேள்வி தண்ணிகளை உலகின் முதல் குளோனிங் குரங்கின் பேர் என்று கேட்டது இன்று 20, குமுலினா, மோலி, ஈடி, டெட்ராவிலே டெட்ரா என்பது சரியான பதில். இதுக்கான சரியான பதிலோடு இணைந்து கொண்டார் திக்கனடா அவர்களை. தொடர்ந்து சரி அவர்களை நினைவிற்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுங்க. அடுத்த நேரடி கேள்விக்காக காத்துக் கொண்டிருக்க திருமதி பாமா அவர்களை வாழ்க்கை இணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சின்ன விளம்பர இடவுகளை
9: பரிசிலிருந்து
7: கடவுள் மாதிரி வந்திருக்கிறீங்க.

0: அவன்களில் வந்து ஜாழ்ப்பாண புலன்களை இறக்கி விடுவாங்க.
1: மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடுமச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் தொலைபேசி இலக்கங்கள் 0777 36 74 18 அல்லது 0776 24 0440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள்.

0: நேரம் 8:32 கிராட்சத்தில், 7:32 தேடி தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கேள்விக்கணை. கேள்வி தேடி கேள்விக்கான திருமதி பாமா அவர்களை வாழ்க்கை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் பாமா.
0: பாமா அணிந்திருக்கிற இரண்டாவது வகை நேரடி கேள்விக்காக உங்களுக்கான கேள்வி போன்றோம். முதலில் கேட்கப்பட்ட கேள்வி இந்த இன்னொரு கேள்வியாக இந்த கேள்வி வருகின்றது. பிரிக்ஸ் நாடுகளில், அந்த பிரிக்ஸ் முதன்மை நாடுகளாக முதல் 5 நாடுகளில் 5வதாக இணைந்து கொண்ட நாடு எது? பிரிக்ஸ் நாடுகளில் முதன்மை நாடுகள் 5 நாடுகள், அந்த 5 நாடுகளில் இறுதியாக இணைந்து கொண்ட நாடு எது என்பது உங்களுக்கான கேள்வி. விடைத்திருவல் ஈரான், தென்னாப்பிரிக்கா, சவுதி அரேபியா, இந்தோனேஷியா, எத்தியோப்பியா. பிரிக்ஸ் நாடுகளில் 5வதாக, முதன்மை நாடுகள் 5 நாடுகள், அதில் 5வதாக இணைந்து கொண்ட நாடு எது? விடைத்திருவல் ஈரான், தென்னாப்பிரிக்கா, சவுதி அரேபியா, இந்தோனேஷியா, எத்தியோப்பியா.
1: தென்னாப்பிரிக்கான்னு சொன்னீர்கள்.
0: தென்னாப்பிரிக்கா என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: 4 புள்ளியில் பெற்றிருக்கிறீர்கள். தென்னாப்பிரிக்கா சேர்த்த பின்புதான் அது பிரிக்ஸ் என்று வந்த மாதிரி பிரிக் என்றிருந்தது. பின்பு தென்னாப்பிரிக்கா சேர்த்த பின்புதான் பிரிக்ஸ் சவுத் ஆப்ரிக்கா வந்தது, பிரிக்ஸ் என்று அந்த பேர் வந்தது. ஆகவே இணைந்துள்ளமைக்கு நன்றிகள். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, சவுத் ஆப்ரிக்கா என்பதான் அந்த பிரிக்ஸ் என்ற நாடுகள். அதுக்கு இப்பொழுது வேறு பேரும் ஒன்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே தொடர்ந்து நேரடி கேள்விக்காக இணைந்திருக்கிறேன் நினைக்கிறேன் ஷியாமலா. ஷியாமலாவை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் ஷியாமலா.
2: வணக்கம்.
0: வணக்கம் ஷியாமலா. நலமா?
2: நாங்கள்
0: நலமா இருக்கிறோம், நன்றி. கேக்கு இப்ப வரும் நினைக்கிறேன், கொஞ்சம் தெரியுது, கொஞ்சம் அந்த இது கொஞ்சம்
2: குறைஞ்சிட்டதா
0: இப்பொழுது? சரிங்க, இந்த பயர்ல தான் பிரச்சனை. சரி, உங்களுக்கு சரி நல்லது.
2: சரி,
0: உங்களுக்கான கேள்வி போன்றோம். சங்கீவா என்பது எந்த நாட்டினுடைய பழைய பெயர்? சங்கீவா என்பது எந்த நாட்டினுடைய பழைய பெயர்? சீனா, தாய்லாந்து, கென்யா, வெனிசுலா, ஈக்வடோர். சங்கீவா என்பது எந்த நாட்டினுடைய பழைய பெயர்? சீனா, தாய்லாந்து, கென்யா, வெனிசுலா, ஈக்வடோர்.
2: சீனான்னு
0: சொன்னீர்கள். சீனா என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். ஆர்வத்தோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றிகள். நன்றி, வணக்கம்.
2: நன்றி, வணக்கம்.
0: அவர் திருமதி ஷியாமலா இணைந்து கொண்டார். கேட்டுகளுக்கு சரியான பதிலளித்துள்ளார். அடுத்த நேரடி கேள்விக்காக இன்னொரு நேர் விளைவாக வானிலை இணைந்து கொள்ளலாம். சங்கீவா என்பது எந்த நாட்டுடைய பழைய பேர் என்று கேட்டிருந்தேன். சீனா, தாய்லாந்து, கென்யா, வெனிசுலா, ஈக்வடோர். அடுத்த நேரடி கேள்விக்காக ஒரு நேர் இணைந்துள்ளார். அந்த நேர் இணைத்துக் கொள்வதற்கு முன்பதாக ஒரு பாடல். ராஜாதி ராஜாத்திரிக்காக

0: நேரம் 8:41 கிளச்சத்தில் 7:41 டிஆர்டி தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கேள்விக்கணை. கேள்விக்கணிச்சு அடுத்த நேரடி கேள்விக்காக இணைந்திருக்கின்ற திரு நேரே இப்பொழுது அன்பாக வாழ் நினைத்துக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்
0: ஜெகன்னாத். பத்மினி கமலா அந்த உங்களுக்கான கேள்வி போன்றோம்.
1: இந்த
0: வருடம் நடைபெற்ற கதிர்காம யாத்திரையின் போது சர்ச்சைக்குரியதாக அமைந்த அந்த நாயின் பெயர் என்ன? இந்த முறை நடைபெற்ற கதிர்காம யாத்திரையின் போது சர்ச்சையை ஏற்படுத்திய அந்த நாயின் பெயர் என்பதே உங்களுக்கான கேள்வி. விடைத்திரிகள் வேலா, லக்கி, சுந்தரன், சிவா, சுப்பிரமணி.
1: இந்த
0: சுப்பிரமணி சொல்றீர்கள். சுப்பிரமணி என்பது சரியான பதில்.
1: வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம்.
0: நன்றி
1: வணக்கம்.
0: நன்றி வணக்கம். தொடர்ந்து அடுத்த நேரடி கேள்விக்கான நேரே என்பதாக நினைத்துக் கொள்கிறேன். வணக்கம். அவர் நினைப்பை துண்டித்திருக்கின்றார். இன்னொரு நேரடி கேள்விக்காக இணைந்துள்ள அந்த இணைந்திருக்கின்ற சரோஜினி அவர்களை நினைத்துக் கொள்கிறேன். வணக்கம் சரோஜினி. நேரடி கேள்விக்காக சரோஜினி அவர்கள் இருந்திருக்கிறீர்கள். உங்களுக்கான கேள்விக்கு போயிருக்கின்றோம். வாத்துக்களில் எத்தனை வகை உண்டு? வாத்துக்களில் எத்தனை வகை உண்டு என்பது உங்களுக்கான கேள்வி. 2, 3, 5, 6, 9 வாத்துக்களில் எத்தனை வகை உண்டு? விடை தெரிவுகள் 2, 3, 5, 6, 9 ரெண்டு என்று சொன்னீர்கள். 2 என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். ஆர்வத்தோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றிகள். நன்றி வணக்கம். அவர் திருமதி சரோஜினி இணைந்திருக்கின்றார். அடுத்த நேரடி கேள்விக்காக ஒரு நீர் வாழ்நிலை இணைந்துள்ள வந்த நீர் இணைத்துக் கொள்வதற்கு முன்னதாக ஒரு சின்ன விளம்பர இடவேளை.
2: அனைத்தும் பல வகைகள் வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலை நிலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால் நண்டு, கணவாய், இறால் அனைத்தும் மலை நிலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு சென்னை சில் வேர்ல்ட் மார்க்கெட் 62 Avenue Paul Vaiyum குற்றூரிய 93180 தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் சென்னை சில் 07-83-20-49-85 அல்லது 07-87-34-16-55 நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணர் பொருட்கள் பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு பொருளோ பொன் சென்னை சிற்கள்.
0: நேரம் 8:44 இந்த நேரத்தில் நேரடி கேள்விக்காக இருந்திருக்கு நேரம் இப்பொழுது அன்பாக வாழ் நினைத்துக் கொள்கிறேன். வணக்கம். அவருடைய இணைப்பு துண்டிக்கப்படுகிறது. அதற்கு அடுத்த நேரடி கேள்வியானது நேரடியாகவே வாழ்நிலைக்கு வருகின்றது. அடுத்த நேரடி கேள்வியானது நேரடியாக வாழ்நிலைக்கு வருகின்றது. பக்கிங்காம் அரண்மனையில் எத்தனை அறைகள் உள்ளன? பக்கிங்காம் அரண்மனையில் மொத்தம் எத்தனை அறைகள் உள்ளன? விடத்துக்குள் 482, 502, 542, 572, 602. பக்கிங்காம் அரண்மனையில் மொத்தம் எத்தனை அறைகள் உள்ளன என்பது உங்களுக்கான கேள்வி. விடைத்திருக்கள் 452, 502, 542, 572, 602. இதற்கான பதிலோடு வாழ்நிலை இணைந்திருக்க அடுத்த வணக்கம்.
1: வணக்கம்.
0: பக்கிங்காம் அரண்மனையில் மொத்தம் எத்தனை அறைகள் உள்ளன? விடத்திருக்கள் 452, 502, 542, 572, 602.
1: வணக்கம்
0: சொல்லுங்கள். 452 502 542 572 672 சரியான பதில் கிடைத்துள்ளது. கேட்டகளிதான் கேட்டிருந்தேன். விளக்கம் சரியான பதில் ஒரு மேல் இணைந்து கொண்டா திருமதி தேவி கணேசன் அவர்கள் அவருடன் நினைவிற்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு அடுத்த நேரடி கேள்விக்காக ஒரு நேர் வாழ் இணைந்துள்ளாம் அந்த நேரடி இணைத்துக் கொள்வதற்கு முன்பதாக ஒரு சின்ன விளம்பர இடவேளை.
3: பதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பரீட்சை எழுதுமே பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சையை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2 B1 B2 C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
4: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு.
3: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2 B1 பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2 C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
5: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய
3: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06 52 66 30 01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.

0: நேரம் 8:50 கழிச்சு 7:50 அடுத்து டிஆர்டி தமிழ் இடம்பெற்றுக் கொண்டு கேள்வி அடுத்த கேள்வியானது நேரடியாக வாழ்க்கை அந்த கல்வி நேரடியாக வாழ்க்கப்படுது. ரிக்ஷா யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? உங்களுக்கான கேள்வி விடைத்தேர்வுகள் இந்தியா, சீனா, ஜப்பான், இங்கிலாந்து, கிரேக்கம். ரிக்ஷா யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? விடைத்தேர்வுகள் இந்தியா, சீனா, ஜப்பான், இங்கிலாந்து, கிரேக்கம். இப்போ கேட்கப்பட்ட கேள்வி தானே, ரிக்ஷா யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது என்பதே உங்களுக்கான கேள்வி. விடைத்தெரிவுகள் இந்தியா, சீனா, ஜப்பான், இங்கிலாந்து, கிரேக்கம். இதற்கான பதிலோடு இணைந்திருக்க சரோஜினி அவர்களை வாழ எடுத்துக் கொள்கிறேன். வணக்கம் சரோஜினி. வணக்கம் சரோஜினி. ஜப்பான் சொல்ல, ஜப்பான் செய்ய அப்போ கூட ஆர்வத்துக்கு நன்றி நன்றி. வணக்கம் சரோஜினி. சரோஜினி திறந்து வாழ இணைந்திருக்காங்க தெரியும். வணக்கம்.
1: வணக்கம் ராஜினி.
0: ராஜினி சொல்லுங்க.
1: அப்போதான் என்ன பெரியெல்லாம் கூப்பிட்டீங்க. நானும் ஜப்பான் சொல்றேன்.
0: உடைய ஆர்வத்துக்கு நன்றி நன்றி. வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: அவர் ராஜினி இணைந்து கொண்டார். அவரை திறந்து வாழ இணைந்திருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம் பாமா.
0: பாமா சொல்லுங்க.
2: நானும் ஜப்பான் சொல்றேன்.
0: நீங்களும் ஜப்பான் சொல்லுங்க. ஜப்பான் செய்ய அப்போ கூட ஆர்வத்துக்கு நன்றி நன்றி. வணக்கம்.
2: நன்றி வணக்கம்.
0: அவர் பாமராஜனிடம் அவர் தொடர்ந்து இணைந்திருக்க ஷியாமலா அவர்களை வாழ எடுத்துக்கோங்க. வணக்கம் ஷியாமலா. ஜப்பான் சொல்கிறது ஜப்பான் செய்ய வேண்டும் அப்போ கூட ஆர்வத்துக்கு நன்றி நன்றி. வணக்கம். அவர் ஷியாமலா. ஷியாமலா தொடர்ந்து இணைந்திருக்க கமலமணி அவர்களை வாழ எடுத்துக்கோங்க. வணக்கம் கமலமணி. எனக்கு மூணு தரம் வந்துட்டீங்க நீங்க. என்ன கடைசி கல்வி தான் வரலாம். கடைசி கல்வி இல்லை இது. மன்னிச்சு கொள்ளவனும் தொடர்ந்து வாழ இணைந்து கடத்தினே. வணக்கம்.
3: வணக்கம் ஜெகன்.
0: வணக்கம் குணநாயகி சொல்லுங்க.
3: நானும் ஜப்பான் என்று சொல்லிருந்து.
0: நன்றி வணக்கம். தொடர்ந்து வாழ இணைந்து கடத்தினே. வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் ஜெகன்.
0: வணக்கம் ரோசாலி சொல்லுங்க.
4: நானும் ஜப்பான் என்று சொல்கிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்க சதீஷ் அவர்களை வாழ எடுத்துக் கொள்கிறேன். வணக்கம் சதீஷ். உடைய ஆர்வத்துக்கு நன்றி நன்றி. வணக்கம். தொடர்ந்து வாழ இணைந்திருக்க இன்னொரு நிறுவனத்துக் கொள்கிறேன். வணக்கம்.
5: வணக்கம் ஜெகன்.
0: வணக்கம் சொல்லுங்கள் தேவி.
5: நானும் ஜப்பான் என்று சொல்றேன்.
0: நீங்கள் ஜப்பான் சொல்ல சரி. என்ன நன்றி வணக்கம். நல்லவர்களை தொடர்ந்து கல்வி என்று கொண்டிருக்கின்றேன். இன்னொரு நேர் இணைந்திருக்க அவரை விடுத்துக் கொள்கின்றேன். வணக்கம்.
6: வணக்கம் ஜெகன்.
0: வணக்கம் மதனா. என்னமா
6: நலம் நலம். இப்போ உள்ளிட்ட இருக்க போட்டு பார்த்தேன் கோயிலு போயிட்டோம். நீங்கள் நலம் தானே?
0: நல்ல நலம். நீங்கள் நலம் தானே? இந்தியா, சீனா, ஜப்பான், இங்கிலாந்து, கிரேக்கத்திலே ஜப்பான் என்பது சரியான சரியான பதிலோடு இணைந்து கொண்டார். கேள்விக்கான பதிலோடு

0: சரோஜினி அவர்கள் இணைந்துள்ளார், துணை செய்யாமல் இணைந்துள்ள அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்கின்றகளுக்காக ஒரு நேர்வாழ் இணைந்துள்ள வந்து நினைத்துக் கொள்ளும் ஒரு சின்ன விளம்பரட வேலை.
1: செல் நகரை எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாகனம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொரிஞ்சா இலை, அகத்து இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இது மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓடு கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கே ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோர்ஷ், 77500 செல், தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், சைபர் 1 60 20 29 47, அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40 சைபர் சைபர்.
0: நேரம் 8:55 நேரடியாக வாழ்க்கை வருகிறது. ஒழித்த அந்த பாடலில் ஒழித்த பெண் குரல் யாருடையது? எடுத்த அந்த பாடலில் ஒழித்த பெண் குரல் யாருடையது என்பதை உங்களுக்கான கேள்வி. பிடித்தவர்கள் சித்ரா, எஸ்பி சைலஜா, ஜான்சி, ஆஷா போஸ்லே, ஜானகி. ஒழித்த அந்த பாடலிலே அந்த பெண் குரல் யாருடையது என்பது உங்களுக்கான கேள்வி. விடை தெரிவுகள் சித்ரா, எஸ்பி சைலஜா, ஜான்சி, ஆஷா போஸ்லே, ஜானகி. இதற்கான பதிலோடு இணைந்திருக்கின்ற திருமதி ஜெனி என்ற அவர்களை வாழ் இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம் ஜெனி.
2: சொல்லுது
0: வணக்கம். தொடர்ந்து வணக்கம்
3: வணக்கம்
0: வணக்கம் சொல்லுங்க.
4: நன்றி
0: வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கிற கமலமணி அவர்களை வாழ எடுத்துக் கொள்கின்றேன்.
4: வணக்கம்
5: வணக்கம் பத்மினி கமலாந்தன்
0: சொல்லுங்க.
5: நானும் எஸ்பி சைலஜா என்று கூறிவிட வருகிறேன். நன்றி
0: வணக்கம். நன்றி வணக்கம்.
5: நன்றி.
0: தொடர்ந்து வாழ இணைந்திருக்கிறேன். வணக்கம் வணக்கம்
6: வணக்கம் ராஜினி.
0: ராஜினி சொல்லுங்க.
6: அந்த பகிமா
0: பகிமா அந்த அரண்மனையில நினைக்கிறேன்
6: இளம் நோக்கு மேல வேற மன்னகன்னு தெரியல. வேற அடிச்சுக்கோ முந்தைய இருக்குது. நீங்க அதை கொடுக்க இல்ல பிரச்சனை
0: இல்ல. நன்றி வணக்கம்.
6: நன்றி வணக்கம். நன்றி
0: வணக்கம். தொடர்ந்து நினைந்திருக்கின்ற குணநாயகி அவர்களை வாழ எடுத்துக் கொடுக்கிறேன். வணக்கம் குணநாயகி சொல்லுங்க. ஆமாம் 602 சொன்னீங்க. நீங்கள் போய் பார்க்கீங்க அல்லது இதில் இதில் பார்க்கீங்க? அந்த கம்பிக்கு பின்னால் நண்டு பார்த்தேன், கம்பிக்குள்ளே நண்டு. சரி பார்த்துக்கொள்றேன், நன்றி எழுந்து உண்மைக்கு. அவர் குடநாயி குடநாயகியை தொடர்ந்து வாழ்நிலை நினைந்திருக்கின்ற ஜியாநடேசன் அவர்கள் வாழ்நிலை எடுத்துக்கொள்கிறேன். வணக்கம் திருமதி ஜியாநடேசன்.
2: வணக்கம், நானும் சைலசாண்டு சொல்லி சொல்கிறேன்.
0: நன்றி எழுந்து உண்மைக்கு, நன்றி. வணக்கம், தொடர்ந்து வாழ்நிலை எழுந்து காலத்தினே. வணக்கம், இணைப்பு துண்டிக்கப்பட்ட தொடர்ந்து வாழ்நிலை எழுந்து காலத்தினே. வணக்கம்,
3: வணக்கம் ஜெகன்.
0: வணக்கம் ரோசாலி, சொல்லுங்கள்.
3: நன்றி,
0: வணக்கம். தொடர்ந்து சரோஜினி அவர்களை வாழ்நிலை எடுத்துக்கொள்கிறேன். வணக்கம் சரோஜினி, நீங்களும் சைலஜாண்டு சொல்ல சைலஜா சைலஜாண்டு அப்போ கூட ஆரம்பிச்சு. நன்றி, நன்றி, வணக்கம். அவர் சரோஜினி இணைந்து கொண்டார். சரோஜினி தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கு, நேரே அன்பாக வாழ்நிலை எடுத்துக் கொள்கின்றேன். வணக்கம்,
4: வணக்கம் ஜெயர், நண்பாக நான் வைக்கிறேன். நானும் சைலஜாண்டு சொல்கிறேன். சியாமலா அவன் இது பெண் நிறைய கிடைச்சதும்
0: வரையில் சில அந்த வைபரோட வரது
4: கிடைக்கல, அவன் கேட்டது வந்தது குறை வரை
0: அது வைபரோட வருகிற போது சில இந்த ஒரு பிரச்சனை இருக்குது பார்க்க.
4: ஆமாம், இருக்குது தான். ஆமாம், நன்றி, நன்றி, வணக்கம். மாறணும்
0: தந்தை தொடர்ந்து வாழ் எழுந்து கடத்தினி. வணக்கம்,
7: வணக்கம் ஜெகன்.
0: வணக்கம் தேவி, சொல்லுங்கள். விடைத்திருவளாக சித்ரா, எஸ் பி சைலஜா, ஜான்சி, ஆஷா போஸ்லே, ஜானை கொடுக்கப்பட்டது. அதில் எஸ் பி சைலஜா என்பது சரியான பதில். இதுக்கான சரியான பதில் உடம்பில் ஜெனி என்ற அவர்கள் இணைந்துண்டாக தொடர்ந்து செய்ய அவர்கள் இணைந்து அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நிகழ்ச்சிக்கள் சிறப்பித்த நிகழ்ச்சியை செயல்படுத்திக் கொண்டிருந்த தமிழுடைய நினைத்தன்பர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி இன்றைய நிகழ்ச்சியில் ஜாற்று மரசல் வங்கி வாழ்க்கை எடுத்து வந்த இன்றைய திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட லண்டனில் வசிக்கும் ரவீந்திரன் சுரூபா தம்பதிகளின் செல்லப்புதலன் ஹரிஷ் அவர்களுக்கும், வல்வெட்டியைச் சேர்ந்து லண்டனில் வசிக்கும் சிவராஜா கமல தம்பதிகளின் செல்வப்புதலி சௌமி அவர்களும் நேற்று திருமண பந்தத்தில் இணைந்து கொண்டார்கள். அந்த திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட தம்பதிகள் பல்லாண்டுகால நோயினோடு சீரும் சிறப்பாக 16 பெற்று பெருவாழ் வாழ வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு நிகழ்ச்சியில் ஜாவட்டியம் அரசர் வழங்கி வாழ்க்கை எடுத்த சற்குணம் பவானி தம்பதிகளுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் சேட்டு தமிழில் மற்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வேண்டும் என்ற ஆவலோடு இரவு பிரதான செய்திகளுக்கு வழிவிட்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நேர்களே, தொடர்ந்து உமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.
8: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
9: நூலுலகம். புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்ததென்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் இணையத்தினிய ஊடாக.
10: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
11: NWLULAGA நூலகம் நூலகம்.
12: அகத்தில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
13: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், கேமா மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
12: விடாதீங்க, போங்க போங்க.
14: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
15: 11 à 13 rue Caille, 75 000 de Paris.
14: Vicky Superstore, Gala Gone Sassanil.
15: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
14: Mélodie Tordrelke, VT Cash and Curry, Paris, Lachapalil, Tordre, Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ் 3098 அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தினூடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஜுலா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர். செம்மணி மனித புதகுழி விவகாரம் தொடர்பில் சர்வதேச தரத்துக்கு அமைவான, நம்பகமான மற்றும் வெளிப்படைத்தன்மையான விசாரணைகளை முன்னெடுக்குமாறு பிரித்தானிய அரசாங்கம் இலங்கையை வலியுறுத்தி இருப்பதோடு பொறுப்புக்கூறல் மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் விவகாரம் குறித்து இலங்கை அரசாங்கத்துடன் தொடர்ந்து பேசி வருவதாக தெரிவித்திருக்கிறது. பிரித்தானிய வெளிவுகார பொதுநலவாய மற்றும் அபிவிருத்தி அலுவலகத்தின் நாடாளுமன்ற இணையமைச்சர் கிறிஸ் எல்மோர் நாடாளுமன்றத்தில் எழுத்துப்பூர்வமாக வழங்கிய பதிலே இதனை வெளிக்கொணர்ந்திருக்கிறார். செம்மணி மனித புதகுழி அகழாய்வு தொடர்பான முன்னேற்றங்களை பிரித்தானியா உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக குறிப்பிட்ட அவர், இதில் சர்வதேச உதவியை பெற்றுக் கொள்வது குறித்து பரிசீலிக்குமாறு ஊக்கமளிப்பதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த விசாரணைகளில் அறிவியல் ரீதியான தடம்சார் தடயவியல் பாதுகாப்புகளும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் குடும்பத்தினரின் அர்த்தமுள்ள பங்கேற்பும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். பொறுப்பு கூறல், நல்லிணக்கம் மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் விவகாரங்கள் குறித்து பிரித்தானிய உயர் அதிகாரிகள் இலங்கை தலைவர்களை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். கடந்த மே மாதம் இலங்கை பிரதமர் பிரித்தானியாவுக்கு விஜயம் செய்த போதும், கடந்த பிப்ரவரி மாதம் பிரித்தானிய முன்னாள் பிரதி பிரதமர் இலங்கைக்கு விஜயம் செய்த போதும் இந்த விவகாரங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார். அண்மையிலும் கொழும்பில் உள்ள பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் இலங்கை வெளிவிகார அமைச்சருடனும் யாழ்ப்பாணத்தில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் குடும்பத்தினருடனும் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார்கள். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் இலங்கை தொடர்பான முக்கிய நாடுகளின் கூட்டமைப்புக்கு தலைமை தாங்குவதன் மூலமும், ஐக்கிய நாடுகளின் பொறுப்புக்கூறல் வழிமுறைகளுக்கு ஆதரவளிப்பதன் மூலமும் இலங்கையில் உண்மை, நீதி மற்றும் பொறுப்புக்கூறலை உறுதி செய்ய பிரித்தானியா தொடர்ந்தும் அர்ப்பணிப்புடன் செயற்படும் என்று கிறிஸ் எல்மோர் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார். மட்டக்களப்பு குருக்கள் மடம் புதகுழி தொடர்பிலான வழக்கில் அடையாளம் காணப்பட்ட பகுதியை அகழ்வதற்கு களுவாஞ்சிக்குடி நீதிமன்றம் உத்தரவினை பிறப்பித்துள்ளது.
1: மட்டக்களப்பு குருக்கள் மடம் மனித புதைகுழி தொடர்பான வழக்கு களுவாஞ்சிக்கோடி நீதவான் நீதிமன்றத்தில் நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்நிலையில் குருக்கள் மடம் மனித புதைகுழி தொடர்பில் அடையாளம் காணப்பட்டுள்ள பகுதியில் அகழ்வதற்கு களுவாஞ்சிக்கோடி நீதவான் அனுமதி வழங்கியுள்ளார். வழக்கு எதிர்வரும் 6ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ள நிலையில் அன்றைய தினமே அகழ்வு நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார்.
2: இன்றைய தினம் மண் படிம மாதிரி பரிசோதனைகள் நிகழ்த்தப்படுவதற்காக திகதியிடப்பட்டிருந்த நிலையிலே குறித்த அந்த மண்மடிம பாதன பரிசோதனைகளை மேற்கொள்ள கௌரவமண்டினால் கட்டளையாக்கப்பட்டிருந்த பேராசிரியர் ராஜ் சோமதேவ அவர்கள் தவிர்க்க முடியாத சில சூழ்நிலைகளின் காரணமாக நிர்ணயிக்கப்பட்டிருந்த அந்த திகதிகளிலே வருகை தர முடியாது என்பதை கௌரவமன்றக்கு அறிவித்திருக்கின்றார். அந்த அடிப்படையிலே இவ்வழக்கானது மீண்டும் மண் படிம மாதிரி பரிசோதனைகளுக்காக எதிர்வரும் அக்டோபர் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து 10 நாட்களுக்கு கௌரவமண்டினால் திகதியிடப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் இவ்வழக்கானது மீண்டும் எதிர்வரும் 10ஆம் மாதம் 6ஆம் தேதி அழைக்கப்பட இருக்கின்றது.
0: தொடர்ந்து இலங்கைக்கான சுவிட்சர்லாந்து உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் அரசியல் விவகாரங்களுக்கான பிரதிநிதிகள் மட்டக்களப்பு காத்தான்குடிக்கு இன்று விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருக்கிறார்கள்.
3: கடந்த யுத்த கால பகுதியில் காத்தான்குடி பகுதியில் இடம்பெற்ற சம்பவங்களுடன் தொடர்புடைய முக்கிய வரலாற்று மற்றும் சமய ஸ்தலங்களையும் குறித்த குழுவினர் பார்வையிட்டனர். இலங்கைக்கான சுவிட்சர்லாந்து உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் அரசியல் விவகாரங்களுக்கான முதன்மை செயலாளர் ஜஸ்டின் பாலிட் உள்ளிட்ட 4 தூதரக பிரதிநிதிகள் இதன்போது பிரசன்னமாக இருந்தனர்.
4: இந்த பள்ளிவாயிலே நாங்கள் என்னென்ன வயதுகளிலே மரணித்திருக்கின்றார்கள் என்ற அந்த அடையாளத்தையும் வைத்திருக்கின்றோம். அதையும் அவர்கள் பார்த்து கேட்டறிந்து கொண்டும் எங்களுக்கு என்னென்ன பயங்கரவாத செயல்கள் நடைபெற்றிருக்கின்றதோ அதையும் கேட்டார்கள். நாங்கள் எல்லாவற்றையும் சொல்லி இதற்கான ஒவ்வொரு வருடமும் இந்த பள்ளிவாயிலே பயங்கரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்காக நிகழ்வுகளை அக்டோபர் மாதம் நாங்கள் நினைவு கூர்ந்து வருகின்ற போதும் ஒவ்வொரு நினைவு கூர்தலையும் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு மகஜர்களை கையளித்து வருகின்றோம். இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான தீர்வுகளும் எட்டப்படவில்லை என்பதையும் நாங்கள் அவர்களுக்கு சொல்லியிருக்கின்றோம்.
0: தொடர்ந்து ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினரான எம் எஸ் அப்துல் வாசி தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகியுள்ளதை தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் ஆசன வெற்றிடம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தின் பதில் செயலாளர் நாயகம் கன்ச அபேரண்ண தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவருக்கு கடிதம் மூலம் இதனை அறிவித்துள்ளதாக நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் தெரிவிக்கிறது.
1: அவரது பதவி விலகல் கடிதத்தை பாராளுமன்ற பதில் செயலாளர் நாயகம் ஹங்ஸ் அபேரத்ன பெற்றுக் கொண்டதாக பாராளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு வெற்றிடம் ஏற்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் பாராளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது.
0: தொடர்ந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு ஏபஸ் விமானங்களை கொள்வனவு செய்ததில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பண செலவை விசாரணைக்கு அமைவாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவை சந்தேக நபராக பெயரிடுவதற்கு சட்டமா அதிபர் திணைக்களம் நடவடிக்கையை எடுத்திருக்கிறது.
1: அதிபர் சார்பில் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் தீப் பீரிஸ் ஆஜராகினார். அதிபரின் ஆலோசனைகள் மற்றும் ஒருங்கிணைந்த விசாரணையின் அடிப்படையில் ஏபஸ் கொடுக்கல் வாங்கலின் போது லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டின் கீழ் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச எதிர்வரும் 18ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இதற்கமைய நாமல் ராஜபக்சவை நாளை மறுதினம் நிதி தூய்தாக்கல் குற்றச்சாட்டின் கீழ் தொடரப்பட்டுள்ள வழக்குக்காக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு கோட்டை நீதவான் பசன் அமரசேன இன்று உத்தரவிட்டார்.
3: ஏபாஸ் கொள்வனவு ஒப்பந்தத்தில் இடம்பெற்ற லஞ்ச ஊழல் தொடர்பில் நாமல் ராஜபக்ச மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசத்திடம் ஊடகவியலாளர்கள் இன்று கேள்வி எழுப்பியிருந்தனர்.
5: உண்மையில் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ள இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக இளைஞ குற்றச்சாட்டுகள் தொடர்பில் நிமல் பேராவும் அவரது சாரதியும் ஒரு பாதுகாப்பு அதிகாரியும் சாட்சிகளாக இருப்பதாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. இளைஞ பணம் பெறப்பட்டுள்ளது எனவும் அது மாத்திரமன்றி பிரான்சின் ஏபஸ் நிறுவனத்துக்கு இடையிலான உள்நாட்டு மின்னஞ்சல் பரிமாற்றங்களிலும் தெளிவாக ஜனாதிபதி ஒருவரின் புதல்வர் 2013ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 26ஆம் தேதி நடைபெற்ற மின்னஞ்சல் பரிமாற்றத்தில் ஜனாதிபதியின் புதல்வர் ஒருவர் அமைச்சரவைக்கு சமர்ப்பித்ததன் பின்னால் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது.
3: நீங்கள் கூறும் எந்த ஒரு விபரமும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை. அந்த விபரங்களை நீங்கள் எப்படி அறிந்து கொண்டீர்கள் என்பது எனக்கு தெரியாது. எவ்வாறாயினும் இந்த நாட்டில் திருடர்களை பிடிப்பதற்கு நாம் எதிரானவர்கள் அல்ல. எவரேனும் இந்த நாட்டிற்கு அரசுக்கு எதிராக மோசடி செய்திருந்தால் அது தொடர்பாக சட்ட ரீதியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற உறுதியான நிலைப்பாட்டில் தான் நாம் இருக்கிறோம்.
5: நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட விடயங்களை அடிப்படையாக கொண்டே நான் வினவினேன்.
3: இல்லை, அத்தகைய விடயங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை. நீங்கள் கூறுவது முற்றிலும் பொய். இல்லை, பி அறிக்கையால்

0: வாக்குமூலத்தின் பிரகாரம் விளக்கமறியலில் வைப்பது எந்த வகையிலும் நியாயமானது அல்ல என்றே நாம் காண்கிறோம்.
1: அப்படியானால் நிமல் பெரேராவே இந்த திருட்டை செய்துள்ளார் என்றா நீங்கள் கூறுகின்றீர்கள்?
0: இல்லை, தான் பணம் பெற்றுக் கொண்டதாக அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். சம்பந்தப்பட்ட வங்கிக் கணக்குகளின் மூலம் அவருக்கு பணம் சென்றுள்ளது. அப்படியானால் அவர் கூறும் விதத்தில் அந்த பணத்தை பெற்றுள்ளார். எனவே அவருக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள்.
1: ஏபாஸ் நிறுவனத்தின் மின்னஞ்சல் பரிமாற்றங்கள் தொடர்பில் நீங்கள் அறிந்திருக்கவில்லையா? எதுவும் தெரியாதா?
0: பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் இடம்பெற்ற மின்னஞ்சல் தகவலை அடிப்படையாக கொண்டு வழக்கு விசாரணை எதுவுமின்றி ஒருவரை விளக்கமறியலில் வைப்பது நியாயமானதா என்று சிந்தித்து பாருங்கள். மின்னஞ்சல் அனுப்பப்பட்டுள்ளது என்றால், சாட்சிகள் உள்ளன என்றால், குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து நீதிமன்றத்தில் சாட்சிகளை விசாரித்து குற்றவாளி என்பது நிரூபிக்கப்பட்டால் தேவையான அத்தனை தண்டனைகளையும் வழங்குங்கள். நாட்டின் பொது சொத்தினை கொள்ளையடித்த எந்த ஒரு நபருக்காகவும் கட்சியாக நாம் வக்காலத்து வாங்கப் போவதில்லை. ஆனால் எமது தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச இந்த வகையிலும் இதனுடன் தொடர்புடையவர் அல்ல என்ற உண்மையை நாம் உறுதியாக நம்புகிறோம்.
2: தொடர்ந்து கொழும்பு சீமாட்டி ரயில்வே சிறுவர் மருத்துவமனைக்கு சிடி ஸ்கேனர் பரிசோதனை கருவியை கொள்முதல் செய்வதாக கூறி தேசிய சேமிப்பு வங்கியிலிருந்து சிறிலிய சபைய அமைப்பின் கணக்குக்கு 10 மில்லியன் நிதி மாற்றப்பட்டமை தொடர்பில் மைந்த ராஜபக்சாவின் பாரியார் சிராந்தி ராஜபக்சாவிடம் விசாரணை நடத்துவதற்கு குற்றப்புணர்வு திணைக்களகத்தின் நிதி குற்றப்புணர்வு பிரிவு தீர்மானித்துள்ளது. சிராந்தி ராஜபக்ச தலைவராக செயற்பட்ட சிறிலிய சவிய அமைப்பின் மருதானை மற்றும் சுதுவெல்ல கிளை கணக்குகளுக்கு எழுத்துப்பூர்வ கோரிக்கையின் அடிப்படையில் இந்த நிதி மாற்றப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. ஆனாலும் அந்த சிடி ஸ்கேனர் கருவி சீன அரசாங்கத்தினால் இலவசமாக நன்கொடையாக வழங்கப்பட்டிருந்தமை பின்னரே தெரிய வந்துள்ளதான தகவல்கள் தற்போது வந்திருக்கிறது. அரச வங்கியிலிருந்து பெறப்பட்ட 10 மில்லியன் ரூபாய் நிதி அந்த நோக்கத்துக்காக பயன்படுத்தப்படாமல் வேறு வழிகளில் பயன்படுத்தப்பட்டுள்ளதா என்பது குறித்தும் அந்த நிதியின் தற்போதைய நிலை குறித்தும் தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த விவகாரம் தொடர்பாக தேசிய சேமிப்பு வங்கியின் அதிகாரிகள் மற்றும் அந்த காலத்தில் பணியாற்றிய பணிப்பாளர் சபையின் உறுப்பினர்களிடம் நிதி குற்றப்புணர்வு பிரிவு ஏற்கனவே வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளது. முன்னதாக இந்த முறைகேடு தொடர்பில் கடந்த பிப்ரவரி 3 சிராந்தி ராஜபக்சாவிடம் 4 மணி நேரத்துக்கு மேலாக விசாரணைகள் நடத்தப்பட்டிருந்தது. முன்னாள் பிரதம நீதியரசர் சிராணி பண்டார்நாயக்கா பதவி நீக்கம் செய்யப்பட்ட வேளையில் அதற்கு எதிராக தாம் வலுவாக குரல் எழுப்பியதாக சுட்டிக்காட்டியுள்ள இலங்கை தமிழர் கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன், அரசின் எந்தொரு அங்கத்தின் ஊடாகவும் நிதித்துறையின் சுதந்திரத்துக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் போது அதற்கு எதிராக போராடும் கடப்பாட்டில் தாங்கள் உறுதியாக இருப்பதாக தெரிவிக்கின்றார். நீதிபதிகளின் ஓய்வெறும் வயதெல்லியை அதிகரிக்கும் வகையில் அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள அரசியல் அமைப்புக்கான 22 திருத்தம் பல்வேறு வாத பிரதிவாதங்களை தோற்றுவித்திருக்கும் பின்னணியில் இதுகுறித்து சிரேஷ்ட ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் விளக்கம் அளித்துள்ளார். எமது நாட்டில் நீதித்துறையின் சுதந்திரம் பற்றிய கரசனை மீண்டும் ஒரு தடவை எழுந்திருக்கிறது. ஆட்சிப்பிடத்தில் உள்ள அரசாங்கங்கள் அரசின் ஏனைய இரு அங்கங்களான நிர்வாகத்துறை மற்றும் சட்டவாக்கத்துறை என்பவற்றின் நடவடிக்கைகள் ஊடாக நீதித்துறையின் சுதந்திரத்தில் தலையீடு செய்வதற்கு அடிக்கடி முயற்சித்து வந்திருக்கின்றன. முன்னாள் பிரதம நீதியரசர் சிராணி பண்டார் நாயக்காவுக்கு எதிரான பதவி நீக்க நடவடிக்கையும் அவ்வாறானதொரு நிகழ்வுதான். தற்போது நீதிபதிகளின் ஓய்வெறும் வயதெல்லியை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்பில் நாம் தீவிர கரிசனையை வெளிப்படுத்தும் போது சிராணி பண்டார் நாயக்காவை பதவி நீக்கம் செய்ய முற்பட்ட வேளையில் நாம் என்ன செய்தோம் என்று சிலர் கேட்கிறார்கள். நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்காக அந்த காலத்திலேயே நீதிமன்றத்தின் ஊடாகவும் பாராளுமன்றத்திலும் நாம் எவ்வளவு போராடினோம் என்பதை ஒருவேளை அவர்கள் மறந்திருக்க கூடும். இன்று இந்த விடயத்தில் முதலை கண்ணீர் வடிப்பவர்களில் சிலர் அன்றைய காலகட்டத்தில் அந்த பாதிப்பை ஏற்படுத்தியவர்கள். இவை அனைத்துக்கும் அப்பால் நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதுகாப்பதில் நாம் கொண்டிருக்கும் கடப்பாடு தொடரும். ஏனென்றால் அதுவே இந்த நாட்டின் அரசியல் அமைப்பில் நிலை பெற்றிருக்கும் அடிப்படை தத்துவமாகும். இவ்வாறானதொரு பின்னணியில் அரசின் எந்த அங்கத்திலிருந்தும் நீதித்துறையின் சுதந்திரத்துக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் சகல சந்தர்ப்பங்களிலும் அதற்கு எதிராக நாம் தொடர்ந்து போராடுவோம் என்று சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அந்தாதிபுரத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுன நடத்திய மாபெரும் மக்கள் பேரணியானது அரசாங்கத்துக்கு எதிரான மக்கள் போராட்டமாக அமையாமல் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு பயந்து சட்டம் மற்றும் நீதித்துறைக்கு

0: எதிராக தொடுக்கப்பட்ட ஒரு கூச்சலாகவே இருந்ததாக ஒன்றிணைந்த எதிர்கட்சியின் இணை அழைப்பாளர் நிருசகுமார தெரிவிக்கிறார். பொதுவாக ஒரு எதிர்கட்சி அரசாங்க எதிர்ப்பு பேரணி என்று கூறி நடத்தப்பட்ட இந்த நிகழ்வில் விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், நெல்லுக்கான நியாயமான விலை, மீனவர்கள் மற்றும் வர்த்தகர்களின் சிரமங்கள், எரிபொருள் மற்றும் மின்சார கட்டண குறைப்பு போன்ற எந்தொரு அடிப்படை மக்கள் நலன் குறித்து மேடையில் பேசிய பேச்சாளர்கள் எவருமே பேசவில்லை. இது தொடர்பாக யாரும் அங்கு பேசவும் முன்வரவில்லை. மாறாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு, குற்றப்பிணவு பிரிவு, போலீஸ் பிரிவு மற்றும் நீதிமன்றங்கள் தங்களுக்கு எதிராக முன்னெடுக்கும் சட்ட நடவடிக்கைகளிலிருந்து தப்பிப்பதையும் கைதுகளிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதையும் முதன்மை நோக்கமாக கொண்டுதான் அங்கு மேடையில் அவர்கள் உரையாற்றினார்கள். மேலும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவினால் 2011 பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் விடுதலை புலிகள் அமைப்பானது தடை செய்யப்பட்ட அமைப்பாக அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டது. அந்த சட்டத்தின்படி தடை செய்யப்பட்ட அமைப்பின் சின்னங்களை பயன்படுத்துவது, அதன் உறுப்பினராக இருப்பது, அந்த அமைப்பை ஊக்குவிப்பது அல்லது அதற்கான கூட்டங்களை நடத்துவது என்பன முற்றிலும் சட்டவிரோதமானதாகும். ஆனால் அதே மஹிந்த ராஜபக்ச மேடையில் அமர்ந்திருக்கையில் அர்ஜுனா என்பவர் மேடையில் ஏறி தடை செய்யப்பட்ட அமைப்பை பிரதித்துவப்படுத்தி உரையாற்றினார். அதனை பார்த்து ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுன ஆதரவாளர்களும் தலைவர்களும் அதற்கு ஆதரவாக கைதட்டி வரவேற்பு அளித்துள்ளது நாட்டின் அரசியல் அமைப்பையும் பயங்கரவாத தடை சட்டத்தையும் மிக மோசமாக மீறும் செயலாகும். அதேவேளையில் இத்தனை காலம் தங்களை தேசியவாதத்தின் பாதுகாவலர்கள் என்றும் ராணுவத்தினரை பாதுகாத்தவர்கள் என்றும் கூறி அரசியல் செய்து வந்த விமல் வீரவன்ச, உதய கம்பன்பில மற்றும் திச குட்டியாராய்ச்சி போன்றவர்கள் மேடையில் தடை செய்யப்பட்ட அமைப்புக்கு ஆதரவாக உரையாற்றப்பட்ட போது அதை தடுத்து நிறுத்தாமல் மௌனம் சாதித்ததோடு கீழிருந்த ஆதரவாளர்களும் அதற்கு கைதட்டி வரவேற்பு அளித்துள்ளார்கள். இது அவர்களின் போலி தேசியவாதத்தையும் அரசியல் சுயநலத்தையும் அம்பலப்படுத்தியிருக்கிறது. நாட்டின் இறையாண்மை மற்றும் தேசிய பாதுகாப்பை சீர்குலைக்கும் வகையிலும் தடை செய்யப்பட்ட அமைப்பை ஊக்குவிக்கும் வகையிலும் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தமைக்காக குற்றப்புணர்வுத்துறை மற்றும் போலீஸ் மா அதிபரிடம் உடனடியாக அவசர புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இத்தகைய சட்டவிரோத செயல்களுக்கு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 20 ஆண்டுகளுக்கு மேலான சிறைத்தன்மை விதிக்கப்பட முடியும். சுயநல அரசியல் லாபத்துக்காகவும் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்து தப்பிக்கவுமே ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுன கட்சியினர் நாட்டின் பாதுகாப்பை பந்தய பொருளாக மாற்றியிருக்கிறார்கள். யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிராக ஒன்றிணைந்த எதிர்கட்சியினரால் இன்று காவல்துறை தலைமையகத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது.
1: இந்த மக்கள் சந்திப்பில் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரான அர்ச்சுனா ராமநாதன் மேடை ஏறி தன்னை புலியன் அடையாளப்படுத்தினார். இதற்கு முன்னரும் அவர் தனது தலைவர் பிரபாகரன் எனவும் கடவுள் பிரபாகரன் எனவும் கூறி பாராளுமன்ற சிறப்புரிமைக்குள் ஒளிந்து இவ்வாறான கருத்துக்களை தெரிவித்தார். பாராளுமன்ற சிறப்புரிமைகளால் அவர் அந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்த கருத்துக்களுக்கு எதிராக வெளியிலிருந்து இம்மால் எதுவும் செய்ய முடியவில்லை. எனினும் 12ஆம் தேதி அனுராதபுரம் மக்கள் சந்திப்பில் மேடை ஏறி புலிகள் அமைப்பிற்காகவே தான் முன்னிற்பதாகவும் தான் ஒரு புலி எனவும் அந்த அமைப்பை ஊக்குவிக்கும் ஒருவராக அவர் கருத்து தெரிவித்தார். எல்டிடிஇ அமைப்பு முழுமையாக தோற்கடிக்கப்பட்டு நாடு அமைதியான பாதையில் பயணிக்கும் போது அந்த அமைப்பு வர்த்தமானி ஊடாக தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் மேடை ஏறி பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்த கருத்தை ஒன்றிணைந்த எதிர்கட்சி என்ற வகையில் நாம் வெண்மையாக கண்டிக்கின்றோம். இது எமது நாட்டின் அரசியல் அமைப்பை முழுமையாக மீறும் செயலாகும். எனவே அவருக்கு எதிராக உடனடியாக சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு போலீஸ் மா அதிபருக்கு எழுத்து மூலம் அறிவித்தோம். அதே போன்று மக்கள் சந்திப்பை ஏற்பாடு செய்த பொதுஜன பெருமுனவின் அதிகாரிகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதன் உறுப்பினர்களுக்கு எதிராகவும் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். எல்டிடிஇ அமைப்பை ஊக்குவிப்பதற்காகவும் அந்த அமைப்பின் உறுப்பினர்களை மேடையேற்றுவதற்காகவுமே அவர்கள் இந்த மக்கள் சந்திப்பை ஏற்பாடு செய்தனர். எனவே இது முழுமையாக சட்ட
2: விரோதமானது.
3: பாதாள உளவு குழுவின் உறுப்பினர் ஒருவர் தான் ஒரு பாதாள குழுவின் உறுப்பினர் உறுப்பினர் என வெளிப்படையாக கூறினால் உடனடியாக அவரை கைது செய்வீர்கள் அல்லவா என போலீஸ் மாதிபர் உள்ளிட்ட சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் நிறுவனங்களிடம் வினவுகின்றோம். நான் கசிப்பு உற்பத்தி செய்கின்றேன் என கூறினால் அவரையும் கைது செய்வீர்கள் அல்லவா? சட்டவிரோத செயற்பாடுகளை செய்வதை போன்று அதற்கு உதவி நல்குவதும் அவ்வாறான கருத்துக்களை தெரிவிப்பதும் சட்டத்துக்கு விரோதமானது. எனவே அவ்வாறான கருத்தை தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா கைது செய்யப்பட வேண்டும். தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்துவதற்கு இடமளிக்க வேண்டாம்.
0: தொடர்ந்து இலங்கையில் இடம்பெற்ற ஊழல் மற்றும் மோசடிகளுக்கு தண்டனை வழங்கக்கூடாது என்று கூறி திருடர்களை பாதுகாப்பதற்கு முயற்சிக்கும் சிறியதொரு பிற்போக்குத்தனமான சிந்தனை கொண்ட குழுவே சமூகத்தில் எஞ்சியுள்ளதாக ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார். அன்றாதபுரத்தின் ககட் கஸ்திலிய பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் அவர் இதனை தெரிவித்தார். இத்தகைய சிந்தனை கொண்ட சிறியதொரு குழுவியை அன்றாதபுரத்தில் நாம் கண்டோம். திருடினாலும் பரவாயில்லை, சிறைக்கு அனுப்ப வேண்டாம் என்றும் எங்கள் திருடன் எங்களுக்கு போதும் என்று கூறிக்கொண்டு கைதட்டி ஊழல்வாதிகளுக்கு பின்னால் செல்லும் பிற்போக்குத்தனமான சிந்தனை கொண்ட குழுவினர் நாட்டிலே மிகவும் குறைந்த எண்ணிக்கையிலே இருக்கிறார்கள். ஊழல்வாதிகளுக்கும் மோசடி செய்பவர்களுக்கும் தண்டனை வழங்க வேண்டாம் என்று கூறுபவர்கள் எங்குமே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள். அரசாங்கம் என்ற ரீதியில் சட்டத்தை முறையாக நடைமுறைப்படுத்தி மோசடிக்காரர்கள், ஊழல்வாதிகள் மற்றும் குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனையை வழங்குவதற்கான வலுவான கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்கா மேலும் குறிப்பிட்டார். அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் பிற்போடுவதற்கு திட்டமிட்டு செயற்பட்டு வருகிறது. அதனாலே மாகாண சபை தேர்தலை நடத்துவது தொடர்பில் ஆராய்ந்து தீர்மானிக்க அமைக்கப்பட்ட பாராளுமன்ற செயற்குழுவை புறக்கணிக்க எதிர்கட்சிகள் தீர்மானித்தது. அத்துடன் அரசாங்கத்துக்கு 75% மக்கள் ஆதரவு இருப்பதாக இருந்தால் அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நடத்தி காட்டட்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் அஜிதி பெரேரா சவால் விடுத்திருக்கிறார். மாகாண சபை தேர்தலை ஒரு வருட காலத்தில் நடத்துவதாக அரசாங்கம் மக்களுக்கு அளித்த பிரதான வாக்குறுதி 2 வருடங்கள் கடந்தும் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கத்துக்கு எந்த யோசனையும் இல்லை. அதனால் இன்று மாகாண சபைகள் செயலிழந்து விட்டன. மாகாண சபைகள் ஆளுநரின் கீழ் நிர்வகிக்கப்பட்டு வருவது எந்த வகையிலும் அது பொருத்தமும் இல்லை, அது ஜனநாயகமும் இல்லை. அதே நேரம் அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை பிற்போடுவதற்கான தந்திரோபாயமாக பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை நியமித்தது. 9 மாதங்களாக தெரிவுக்குழு கூடியும் எந்தொரு இணக்கப்பாட்டுக்கும் வர முடியாமல் போய்விட்டது. நாளுக்கு நாள் பல்வேறு தந்திரோபாய திட்டங்களை மேற்கொண்டு அரசாங்கம் அந்த கூட்டங்களை குழப்புவதற்கு நடவடிக்கை எடுத்து வந்தது. அதனால் இதன் பிறகு அந்த தெரிவுக்குழுவில் கலந்து கொள்வதில்லை, அதனை புறக்கணிப்பதாக இந்த தெரிவுக்குழுவில் பிரதித்துவப்படுத்தும் எதிர்கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் தீர்மானித்திருக்கிறார்கள். அதேபோன்று பாராளுமன்ற தெரிவுக்குழுவின் காலத்தை நீடிப்பதற்கு அரசாங்கம் கொண்டு வந்த பிரேரணைக்கும் எதிர்கட்சி எதிர்ப்பு தெரிவித்தது. ஏனென்றால் தொடர்ந்தும் மாகாண சபை தேர்தலை பிற்படுத்தி மக்களின் ஜனநாயக உரிமையை மீறி வருவதாலே இந்த தீர்மானத்தை நாங்கள் எடுத்திருந்தோம். அத்துடன் அரசாங்கத்துக்கு 100% மக்கள் ஆதரவு இருப்பதாக அரசாங்கம் பிரச்சாரம் செய்து வருகிறது. அப்படியானால் மாகாண சபை தேர்தலை பழைய முறைக்காவது நடத்தி காட்ட வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் தேர்தல் ஆணைக்குழு முன்வைத்துள்ள உத்தேச முறைமையில் தேர்தலை நடத்தலாம். ஆனால் இந்த எந்த முறையிலும் தேர்தலை நடத்தாமல் குறுகிய தந்திரோபாயங்களை கையாண்டு தேர்தலை பிற்போடுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் அரசாங்கம் நாடுபூராவும் மக்கள் பேரணிகளை நடத்தி செல்கிறது. இதுவரை இடம்பெற்ற எந்த பேரணியிலும் மாகாண சபை தேர்தலை நடத்துவது தொடர்பில் ஜனாதிபதி ஒரு வார்த்தை கூட தெரிவிக்கவில்லை. அதேபோன்று அரசாங்கம் மக்களுக்கு வாக்குறுதி அளித்த புதிய அரசியலமைப்பு தொடர்பிலும் ஜனாதிபதி வாய் திறக்காமல் இருக்கிறார். அதனை விடுத்து 21 தடவைகள் திருத்தப்பட்டு திரியப்படுத்தப்பட்டுள்ள அரசியலமைப்பை 22வது தடவையாகவும் திருத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். பழைய தேர்தல் முறைமை குறித்து 2017 குற்றச்சாட்டுகளை முன்வைத்த எதிர்கட்சியினர் இன்று அதே தேர்தல் முறைமையின் கீழ் மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். மாகாண சபை தேர்தல் முறைமையில் காணப்படும் சட்ட சிக்கலுக்கு தீர்வு காணப்பட்டவுடன் தேர்தல் தங்களால் நடத்தப்படும் என்று தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெய்சிங்கே தெரிவிக்கிறார். அரசாங்கத்துக்கு எதிராக மக்களை ஒன்று திரட்டுவதாக குறிப்பிட்டுக் கொண்டு ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுன அனுராதபுரத்தில் கூட்டத்தை நடத்தினார்கள். அந்த மேடையில் சகல ஊழல்வாதிகளும் ஒன்றிணைந்ததை காணக்கூடியதாக இருந்தது. கடந்த காலங்களில் ராஜபக்சாக்குடன் முரண்பட்டுக் கொண்டிருந்த விமல் வீரவன்ச, உதய கம்பன்பில ஆகியோர் மீண்டும் மகிந்தாவை தஞ்சமடைந்திருக்கிறார்கள். இவர்களின் அரசியல் கலாச்சாரம் இதுவே. சந்தர்ப்பவாத அரசியலில் ஈடுபடுவார்கள். கடந்த காலங்களில் இவர்கள் தமது சுயநல தேவைகளுக்காகவே அரசியல் செய்தார்கள். தற்போது மீண்டும் தமது சுயநல தேவைகளுக்காக மீண்டும் ஒன்றிணைந்திருக்கிறார்கள். மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்று எதிர்கட்சியினர் குறிப்பிடுகிறார்கள். 2017 எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா அமைச்சு பதவி வைத்த நல்லாட்சி அரசாங்கம் தான் மாகாண சபை தேர்தலை நெருக்கடிக்குள்ளாக்கும் சட்டத்தை உருவாக்கியிருந்தது. பழைய தேர்தல் முறைமை குறித்து 2017 குற்றச்சாட்டுகளை முன்வைத்த எதிர்கட்சியினர் இன்று அதே தேர்தல் முறைமையின் கீழ் மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். மாகாண சபை தேர்தல் முறைமையில் காணப்படும் சட்ட சிக்கலுக்கு தீர்வு காணப்பட்டவுடன் நிச்சயமாக தேர்தல் நடத்தப்படும். முறையற்ற மற்றும் மோசடியான பழைய தேர்தல் முறைமையின் கீழ் மாகாண சபை தேர்தலை நடத்தினால் முறையற்ற அரச நிர்வாகமே தோற்றம் பெறும். தேர்தல் முறைமைக்கு முரண்பாடற்ற வகையில் தீர்வு காணப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். சபாநாயகர் கலாநிதி ஜெகத் விக்ரமரெட்னாவுக்கு எதிராக பாராளுமன்ற உறுப்பினர் தியாசிரி ஜெயசேகர சர்வதேச மட்டத்தில் முறைப்பாடுகளை முன்வைத்திருக்கிறார். இதன்படி சர்வதேச பாராளுமன்ற ஒன்றியம், பொதுநலவாய பாராளுமன்ற சங்கம் மற்றும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் ஆகியோரிடம் அவர் எழுத்து மூலமான முறைப்பாடுகளை சமர்ப்பித்திருக்கிறார். கடந்த செப்டம்பர் 10 பாராளுமன்றத்தில் தாம் முன்வைக்க முயன்ற சிறப்புரிமை பிரச்சினையை எழுப்புவதற்கு சபாநாயகர் சந்தர்ப்பம் வழங்கவில்லை என்றும் அதற்கு இடையூறு ஏற்படுத்தப்பட்டதாகவும் தெரிவித்து இந்த முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. ஜனாதிபதி ஆந்திரகுமார திசநாயக்கா வருகின்ற புதன்கிழமை மன்னார் மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கு விஜயம் செய்கின்றார். அனுராதபுரம், திருவண்ணாமலை, முல்லைத்தீவு, மன்னார் ஆகிய மாவட்டங்களின் வைத்தியசாலைகளில் 7,148 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ள புதிய கட்டிடங்களுக்கு ஜனாதிபதி அடிக்கல் நாட்ட இருக்கிறார். ஜனாதிபதியின் இந்த பயணத்தின் போது மன்னார் மற்றும் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனைகளில் இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் நிர்மாணிக்கப்பட உள்ள கட்டிட தொகுதிகளுக்கான அடிக்கல் நடும் நிகழ்வில் ஜனாதிபதி கலந்து கொள்கிறார். இந்த நிகழ்வில் இலங்கைக்கான இந்திய தூதுவரும் கலந்து கொள்வார். இதன்படி மன்னார் மாவட்டத்தில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுக்கான கட்டிடமும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் மருத்துவ விடுதிக்கான கட்டிடமும் நிர்மாணிக்கப்பட இருக்கும் நிலையில் இந்த கட்டிடங்களுக்கான அடிக்கல் நடும் நிகழ்வுகளில் வரும் புதன்கிழமை ஜனாதிபதி கலந்து கொள்ள இருக்கிறார். மயிலத்தமடு மாதவனை பகுதியில் நிலைமை மிகவும் மோசமான கட்டத்தை எட்டியிருக்கிறது. பாரம்பரிய மேய்ச்சல்லங்களை பாதுகாக்க வேண்டும் என்று கோரி கால்நடை பண்ணையாளர்கள் தற்போது 1,500 மேலாக அமைதியான போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பல ஆண்டுகளாக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டும் தொடர்ச்சியாக வந்த அரசாங்கங்களிடம் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டும் நாடாளுமன்றத்தில் பிரச்சினை எழுப்பப்பட்டும் மீண்டும் மீண்டும் உறுதிமொழிகள் வழங்கப்பட்டும் இந்த பிரச்சினைக்கு இன்னமும் தீர்வு வழங்கப்படவில்லை என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்திருக்கிறார். பாரம்பரியமாக கால்நடைகளின் மேய்ச்சலுக்கு பயன்படுத்தப்பட்டு வந்த மேய்ச்சல்லங்கள் பெருமளவில் சேதமடைந்தும் ஆக்கிரமிக்கப்பட்டும் வருகின்ற நிலையில் பரந்த நிலப்பரப்புகளில் தற்போது கால்நடைகளுக்கு தேவையான புற்கள் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து நிலவும் மழையின்மை மற்றும் வறட்சியான காலநிலை இந்த நிலைமையை மேலும் மோசமாக்கிவிட்டது. கால்நடை பண்ணையாளர்கள் தமது கால்நடைகளுக்கு போதுமான மேய்ச்சல் நிலங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் பெரும் சிரமங்களை எதிர்கொள்கிறார்கள். இதனால் அவர்களின் வாழ்வாதாரமும் அவர்களின் வாழ்வாதாரத்தை தாங்கி நிற்கும் கால்நடைகளும் கடுமையான ஆபத்தை எதிர்கொண்டுள்ளன. பாரம்பரிய மேய்ச்சல்லங்களை பாதுகாக்க வேண்டும் என்று கோரி கால்நடை பண்ணையாளர்கள் தற்போது 1,500 மேலாக அமைதியான போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பல ஆண்டுகளாக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டும் தொடர்ச்சியாக வந்த அரசாங்கங்களிடம் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டும் நாடாளுமன்றத்தில் பிரச்சினை எழுப்பப்பட்டும் மீண்டும் மீண்டும் உறுதிமொழிகள் வழங்கப்பட்டும் இந்த பிரச்சினைக்கு இன்னமும் தீர்வு வழங்கப்படவில்லை. இந்த நிலங்கள் கால்நடைகளின் மேய்ச்சலுக்கு பயன்படுத்தப்படுவது 1972 ஆரம்பமானதல்ல. பல தலைமுறைகளாக சமூகத்தின் வரலாற்று புரிதலின்படி பல நூற்றாண்டுகளாகவே விவசாயிகள் இந்த நிலங்களை பாரம்பரியமாக பயன்படுத்தி வருகிறார்கள். முக்கியமாக 1972 முதல் இந்த நிலங்கள் கால்நடை மேய்ச்சலுக்கு பயன்படுத்தப்பட்டமைக்கான உத்தியோர்வ ஆவண பதிவுகள் காணப்படுகின்றன. நாடாளுமன்ற பதிவுகளிலும் 1972 முதல் மட்டக்களப்பு மாவட்ட பால் உற்பத்தியாளர்களுக்கு மயிலத்தமடு கால்நடை மேய்ச்சல்லமாக ஒதுக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. எனவே 1972 என்பது ஏற்கனவே நடைமுறையில் இருந்த பாரம்பரிய பயன்பாட்டுக்கான உத்தியோர்வ ஆவணம் விவசாயிகள் குறித்த நிலங்களை பயன்படுத்த தொடங்கிய ஆண்டை குறிக்கவில்லை. இந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ள சமூகத்தின் அளவும் சில உத்தியோர்வ பதிவுகளில் காணப்படும் எண்ணிக்கையை விட அதிகமாக இருக்கிறது. சென்டர் ஃபார் பாலிசி அல்டர்னேட்டிவ் நிறுவனம் 2023 மேற்கொண்ட ஆய்வில் மாதவனை மயிலத்தமடு பகுதியில் பதிவு செய்யப்பட்ட மற்றும் பதிவு செய்யப்படாத வகையில் கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டுள்ள 1072 குடும்பங்கள் இருப்பதாக பதிவு செய்திருக்கிறது. ஆனாலும் உண்மையான எண்ணிக்கை இதைவிட கணிசமாக அதிகமாக இருப்பதாக கால்நடை பண்ணையாளர்கள் தெரிவிக்கிறார்கள். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பல உறவினர்களுக்கு சொந்தமான கால்நடைகளை ஒரு குடும்ப உறுப்பினர் பராமரிப்பது வழக்கமாக உள்ளது. மேலும் தங்களது கால்நடைகளை பதிவு செய்தால் சமுட்டி மற்றும் அஸ்வசிம போன்ற நலன்புரி திட்டங்களுக்கான தகுதி பாதிக்கப்படலாம் என்ற அச்சத்தின் காரணமாக சில குடும்பங்கள் கால்நடைகளை பதிவு செய்வதற்கு தயக்கம் காட்டுவதாகவும் விவசாயிகள் தெரிவித்தார்கள். இதன் காரணமாக கால்நடை பதிவுகளின் எண்ணிக்கையை மட்டுமே அடிப்படையாக கொண்டு இந்த மேய்ச்சல்லங்களை சார்ந்து வாழும் குடும்பங்களின் உண்மையான எண்ணிக்கையை தீர்மானிப்பது சரியானதாக இருக்காது. பாரம்பரியமாக கால்நடை மேய்ச்சலுக்கு பயன்படுத்தப்பட்ட நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு விவசாய நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படுவதால் இந்த பிரச்சனை மேலும் தீவிரமடைந்துள்ளது. வெளிப்பகுதிகளைச் சேர்ந்த சிலர் இந்த நிலங்களை ஆக்கிரமித்துள்ளதாகவும் அதன் காரணமாக மேய்ச்சல் நிலங்கள் இழக்கப்படுவதாகவும் விவசாயிகள் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார்கள். கால்நடைகள் கொல்லப்பட்டும் காயப்படுத்தப்பட்டும் உள்ள சம்பவங்களும் இடம்பெறுவதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். தொடர்ச்சியான நில ஆக்கிரமிப்பு மற்றும் பயிற்சியைக்கு பின்னால் உள்ள சக்திகள் தொடர்பாகவும் கால்நடை பண்ணையாளர்கள் பாரதூரமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார்கள். குறிப்பிட்ட சில பௌத்த பிக்குகள் மற்றும் முன்னாள் கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா ஜம்பாந்த் இவர்கள் இந்த நிலங்களின் ஆக்கிரமிப்பு மற்றும் பயிற்சிக்கு ஆதரவளித்ததாக அல்லது அதனை தூண்டியதாக அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். சர்ச்சைக்குரிய நிலங்களில் பயிற்சியில் ஈடுபட்டுள்ள சில சிங்கள விவசாயிகளுக்கு ஒரு அரசியல் சக்தியினால் ஆதரவு வழங்கப்படுவதாகவும் அவர்கள் அங்கு தொடர்ந்து தங்கி பயிற்சியில் ஈடுபடுவதற்காக மாதாந்தம் பணம் அல்லது வேறு வகையான நிதி ஊக்கத்தொகை வழங்கப்படுவதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகிறார்கள். இவை பாதிக்கப்பட்ட விவசாயிகளால் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளாகும். எனவே இவை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளால் சுயாதீனமாக விசாரிக்கப்பட வேண்டும். இந்த குற்றச்சாட்டுகள் உண்மை என்று நிரூபிக்கப்பட்டால் மேய்ச்சல்லங்களின் அழிப்பும் ஆக்கிரமிப்பும் சாதாரண விவசாய சமூகங்களுக்கு இடையிலான பிரச்சனை அல்ல, மாறாக திட்டமிட்டு அரசியல் ஆதரவுடன் முன்னெடுக்கப்படும் நடவடிக்கையாக என்ற தீவிரமான கேள்விகளை அது எழுப்புகிறது. இந்த நிலங்களை யார் ஆக்கிரமித்துள்ளார்கள், பயிற்சிக்கு யார் நிதியுதவி அல்லது ஆதரவு வழங்குகின்றார்கள், அரசியல் தரப்பினர் அல்லது அரசு அதிகாரிகள் இத்தகைய நடவடிக்கைகளுக்கு ஆதரவு அளித்துள்ளார்களா அல்லது அவற்றை பாதுகாத்துள்ளார்களா என்பவற்றை அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும். நான் இந்த பிரச்சனையை நாடாளுமன்றத்திலும் தொடர்ச்சியாக வந்த அரசாங்கங்களிடம் பலமுறை எழுப்பியுள்ளேன் என்று சாணக்கியன் குறிப்பிட்டிருக்கிறார். 2024 மயிலத்தமடு, கெவிலியமடு மற்றும் உன்னிச்சை உள்ளிட்ட பகுதிகள் ஏன் கால்நடை மேய்ச்சல் நிலங்களாக முறையாக பாதுகாக்கப்பட்டு வர்த்தமானியில் பிரகடனப்படுத்தப்படவில்லை என்று நான் குறிப்பாக கேள்வி எழுப்பியிருந்தேன். தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் இந்த பிரச்சினைக்கு இறுதியாக தீர்வு கிடைக்கும் என்ற புதிய நம்பிக்கை ஏற்பட்டிருந்தது. மட்டக்களப்பில் நடைபெற்ற விசேட மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஜனாதிபதி ஆண்டகுமார் ரத்தீசநாயக்கா இந்த நீண்டகால பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்று உறுதியளித்திருந்தார். ஆனாலும் அந்த உறுதிமொழி வழங்கப்பட்ட போதிலும் கடல்நிலைமை தொடர்ந்து மோசமடைந்து வருகிறது. ஜனாதிபதி இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண்பதாக உறுதியளித்திருக்கின்ற நிலையில் ஒரு அமைச்சரவை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் இந்த மேய்ச்சல் நிலங்கள் உண்மையில் இருந்தனவா என்று கேள்வி எழுப்பியிருப்பது மிகவும் கவலைக்குரிய விடயமாகும். நிறைவேற்று அதிகாரத்தின் உயர்ந்த மட்டத்தில் ஜனாதிபதி வழங்கிய உறுதிமொழியை நடைமுறைப்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதோடு பொறுப்பான அமைச்சர் இந்த நிலங்களின் இருப்பு அல்லது நிலை குறித்தே கேள்வி எழுப்புகின்ற நிலையில் இனி தங்களுக்கு எஞ்சியிருக்கும் வழி என்ன என்று விவசாயிகள் கேட்கும் உரிமையை கொண்டுள்ளார்கள். தொடர்ச்சியாக நடைபெறும் இந்த நில ஆக்கிரமிப்பு மற்றும் குடியேற்ற நடவடிக்கைகளில் மக்கள் தொகை சார்ந்த விளைவுகள் தொடர்பிலும் தரந்த கவலை எழுந்திருக்கிறது. தமிழ் கால்நடை பண்ணையாளர்கள் பல தலைமுறைகளாக தமது சமூகங்களின் வாழ்வாதாரத்துக்கு ஆதாரமாக இருந்த நிலங்களுக்கான அணுகலை படிப்படியாக இழந்து வரும் நிலையில் வெளிப்பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் அந்த நிலங்களில் குடியேற்றப்படுகிறார்கள் என்றால், வரலாற்று ரீதியாக தமிழ் மக்கள் வாழ்ந்து வந்த வடக்கு கிழக்கு பகுதிகளின் மக்கள் தொகை அமைப்பில் இது பரந்த மாற்றத்தை ஏற்படுத்துகிறதா என்பதையும் அரசாங்கம் ஆராய வேண்டும். ஆட்சி சமத்துவம் மற்றும் பொறுப்பு கூறல் தொடர்பில் மாறுபட்ட அணுகுமுறையை பின்பற்றுவதாக உறுதியளித்து ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழும் இத்தகைய கவலைகள் தொடர்வது மக்களுக்கு மிகவும் ஏமாற்றம் அளிக்கிறது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு கோரி கால்நடை பண்ணையாளர்கள் தற்போது 1500 நாட்களுக்கு மேலாக அமைதியான போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் அரசாங்கங்களை அணுகியுள்ளார்கள், அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளிடம் முறையிட்டுள்ளார்கள், நாடாளுமன்றத்தில் பிரச்சனையை எழுப்பியுள்ளார்கள், மேலும் அரசாங்கத்தின் உயர்மட்டத்தில் இருந்தும் உறுதிமொழிகளை பெற்றிருக்கிறார்கள். இந்த நிலைமையை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். கொத்தபாய ராஜபக்ச ஆட்சி காலத்திலும் நிறைவேற்ற அதிகாரத்தினால் பயனுள்ள தீர்வு வழங்கப்படாத நிலையில் இறுதியில் விவசாயிகள் நீதித்துறையின் பாதுகாப்பை நாட வேண்டிய நிலை ஏற்பட்டது. துரதிருஷ்டவசமாக நாம் மீண்டும் அதே நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். எனவே பாதிக்கப்பட்ட கால்நடை பண்ணையாளர்களின் சார்பில் சட்ட நடவடிக்கைகளை மீண்டும் எடுப்பது குறித்து நான் பரிசீலித்து வருகிறேன். அவர்களை பிரத்துவப்படுத்துவதற்காக ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் அவர்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முன்மொழியப்படும் சட்ட நடவடிக்கையின் மூலம் மேய்ச்சல்லங்களின் தற்போதைய நிலைமை, அவற்றின் வரலாறு மற்றும் உத்தியோர்வ நிலை, தொடர்ச்சியான ஆக்கிரமிப்பு மற்றும் பயிற்சியை கால்நடை பண்ணையாளர்கள் மற்றும் அவர்களது கால்நடைகள் மீது ஏற்படுத்தியுள்ள தாக்கம், முன்னே அரசாங்க தீர்மானங்கள் மற்றும் உறுதிமொழிகள், அத்துடன் பயனுள்ளதும் நிரந்தரமான தீர்வினை வழங்குவதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தோல்வியடைந்தமை ஆகிய விடயங்கள் நீதிமன்றின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட இருக்கிறது. இது இனியும் மற்றொரு கூட்டத்தின் மூலமோ அல்லது மற்றொரு உறுதிமொழியின் மூலமோ தீர்க்கப்படக்கூடிய பிரச்சனை அல்ல. விவசாயிகள் நீண்ட காலமாக காத்திருக்கிறார்கள். அவர்களது கால்நடைகள் உறுதிமொழிகளை உண்டு உயிர் வாழ முடியாது. நிறைவேற்ற அதிகாரத்தினால் இந்த மேய்ச்சல் நிலங்களையும் இந்த விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்க முடியாத நிலையில் மீண்டும் நீதித்துறையின் பாதுகாப்பை நாடுவதற்கான நடவடிக்கையை நாங்கள் நிச்சயமாக முன்னெடுப்போம் என்று சாணக்கியன் குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கையின் தேசிய மின்சார அமைப்பில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம் 300 மெகாவாட் மின்சாரத்தை சேர்க்கும் நோக்கில் செயல்படுத்தப்படும் சூரிய மின்சக்தி திட்ட வரிசையில் முதலாவது திட்டம் அதிகாரபூர்வமாக தொடக்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை தேசிய மின்சார அமைப்பில் இணைக்கும் தொடக்க விழா துறைமுகங்கள், சிவில் வானூர்தி போக்குவரத்து மற்றும் எரிசக்தி அமைச்சர் அனுர கர்ணதிலக தலைமையில் நேற்று காலை வியாங்குடையில் நடைபெற்றது. இலங்கை முழுவதும் செயல்படுத்தப்பட உள்ள 300 மெகாவாட் கொள்ளளவு கொண்ட தரவழி சூரிய மின்சக்தி திட்டங்களில் முதன் முதலாக தேசிய மின்சார அமைப்பில் இணைக்கப்படும் திட்டம் இதுவென்று குறிப்பிடப்படுகிறது. இலங்கையில் எரிபொருள் விநியோகத்தில் ஈடுபட்டுள்ள தனியார் நிறுவனங்கள் தாங்கள் எதிர்கொள்ளும் நிதி நெருக்கடிகளை கருத்தில் கொண்டு செலவுக்கேற்ப விலையை நிர்ணயிக்கும் சூத்திரத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்துமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இத்தொடர்பில் மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சருக்கும் அமைச்சின் செயலாளருக்கும் ஒருங்கிணைந்த கோரிக்கை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தனியார் எரிபொருள் விநியோக நிறுவனம் ஒன்றின் உயர் அதிகாரியொருவர் தெரிவித்திருக்கிறார்.
4: மின்சக்தி அமைச்சுக்கு நிறுவனங்கள் அறிவித்துள்ளவாறு IOC நிறுவனம் 1 லிட்டர் டீசலில் 141 ரூபாவையும், RM Park நிறுவனம் 1 லிட்டர் டீசலில் 160 ரூபாவையும், சினோபெக் நிறுவனம் 1 லிட்டரில் 163 ரூபாவையும் நட்டமாக எதிர்நோக்குகின்றன. 1 லிட்டர் டீசலுக்காக அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட 100 ரூபாய் மானியத்தை ஜூலை மாதம் முதல் நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. எனினும் தற்போது மீண்டும் மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையுடன் எண்ணெய் விலையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் 1 லிட்டர் டீசலில் ஏற்படும் நட்டம் அதிகரித்துள்ளதாக குறித்த நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. தற்போதுள்ள தனியார் நிறுவனங்கள் மூன்றும் டீசல் விநியோகத்தை கட்டுப்படுத்தியுள்ளதாக பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது.
1: நாட்டில் எந்த ஒரு எரிபொருள் தட்டுப்பாடும் இல்லை. ஒரே விடயம் என்னவென்றால், வெளியிலிருந்து வந்த நிறுவனங்கள் விநியோகஸ்தர்களுக்கு தேவையான அளவு எரிபொருளை வழங்காமல் உள்ளன. எனவே நாம் நேற்று முன்தினம் அந்த மூன்று நிறுவனங்களுடனும் கலந்துரையாடினோம். பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினால் தங்களது விநியோகஸ்தர்களுக்கு எரிபொருளை விநியோகிக்க முடியும் என்றால் ஏன் இந்த மூன்று நிறுவனங்களுக்கு மட்டும் இந்த விசேட நிலைமை என கேட்டோம். நிறுவனங்களுடன் பணியாற்றும் எமது விநியோகஸ்தர்களுக்கு தேவையான அளவு எரிபொருளை தயவு செய்து விழிவைங்கள். இல்லை என்றால் அவர்களின் வர்த்தகங்கள் மூடப்படும் நிலைமை ஏற்படும். அவர்களுக்கு செலவுகள் உள்ளன. எனவே 100% இல்லாவிட்டாலும் குறைந்தது 50% எரிபொருளையே விடுவியுங்கள். அப்போதே நாளாந்தம் வரும் தங்களது வாடிக்கையாளர்களுக்கு இந்த சேவையை அவர்களால் வழங்க முடியும்.
4: எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவரும் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டார்.
1: அவர்கள் இலங்கைக்கு வரும் போது ஒப்பந்தம் செய்யும் போது தங்களுக்கு ஒரு உத்தரவாதம் அளிக்கப்பட்டதாக கூறுகின்றார்கள். எரிபொருள் விலையை அவர்களின் எரிபொருள் விலையை விட குறைவாக நிர்ணயித்தால் அந்த வித்தியாசத்தை அரசாங்கம் செலுத்தும் என்று கூறப்பட்டதாம். ஆனால் தற்போது அவ்வாறு கொடுப்பனவு ஏதும் வழங்கப்படாததால் தங்களால் நட்டத்திற்கு எரிபொருளை விற்க முடியாது என்கிறார்கள். எனவே இந்த பிரச்சனையை இயலுமான விரைவில் தீர்த்து வைத்தால் நல்லது என்பதே எமது நிலைப்பாடாகும்.
4: எரிப்பு நிலையத்தில் டீசல் உற்பத்தி செய்யப்படுவதால் தங்களால் நட்டத்தை குறைத்துக் கொள்ள முடிந்துள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது.
1: உண்மையிலேயே பெட்ரோலினால் எந்த ஒரு நிறுவனத்திற்கும் நட்டமில்லை, எமக்கும் நட்டமில்லை. டீசல் விலை தொடர்பில் பிரச்சனை இருந்தது. கடந்த காலத்தில் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து எமக்கு லாபம் கிடைத்தது. எனவே சுத்திகரிப்பு நிலையம் மூலம் அதனை சமப்படுத்திக் கொள்ளும் சாத்திய கூற எமக்கு உள்ளது. அது தெளிவாக உள்ளது. நிறுவனங்கள் பெட்ரோல் மற்றும் டீசலை மட்டுமே விற்கின்றன. அவர்களிடம் சுத்திகரிப்பு நிலையங்கள் இல்லை. எனவே அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு நட்டம் ஏற்படலாம். ஆனால் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் என்ற வகையில் டீசலினால் ஏற்படும் நட்டத்தை சுத்திகரிப்பு நிலையத்தில் கிடைத்த லாபத்தை கொண்டு முகாமைத்துவம் செய்யும் இயலமை எமக்குள்ளது.
4: நாட்டில் எவ்விதத்திலும் டீசல் தட்டுப்பாடு இல்லை என மின்சக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளது. விலை தொடர்பான பிரச்சனைகள் குறித்து அமைச்சர் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடன் கலந்துரையாடியுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு சொந்தமான எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் இல்லாத 52 பிரதேசங்களுக்கு தொடர்ச்சியாக டீசலை விநியோகிக்க இதன்போது நிறுவனங்கள் சம்மதித்துள்ளதாக மின்சக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக்க தெரிவித்தார்.
1: பல வழிகளில் இதனை செய்ய முடியும். கடந்த ஏப்ரல் மே மாதங்களில் பெருமளவில் விலை அதிகரித்த போது அரசாங்கம் தலையிட்டு டீசலுக்கு 100 ரூபாவும் பெட்ரோலுக்கு 20 ரூபாவும் என்ற அடிப்படையில் எரிபொருள் மானியத்தை வழங்க நடவடிக்கை எடுத்தது. எனவே அந்த முறையிலும் செயல்பட முடியும். அதே போல் சில நேரங்களில் நாம் விலை தொடர்பான ஒரு தீர்மானத்திற்கு வரவும் முடியும். மேலும் குறிப்பாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஒப்பீட்டளவில் குறைந்த விலையில் எரிபொருளை விற்பனை செய்கிறது. எனவே சில சந்தர்ப்பங்களில் ஏனைய நிறுவனங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட மேல்நிலையையும் கீழ் எல்லையையும் நிர்ணயித்து அந்த விலைக்குள் எரிபொருளை விற்குமாறு யோசனை முன்வைக்க முடியும். அதனால் இந்த நெருக்கடிக்கு தீர்வாக பல தெரிவுகள் உள்ளன. நாம் அவை அனைத்தையும் பரிசீலித்து எதிர்காலத்தில் தேவையான தீர்மானத்தை எடுப்போம். எமது பெட்ரோலிய சந்தையை குறிப்பாக இது போன்ற ஏனைய நிறுவனங்களுக்கு திறந்து விடுவதன் மூலம் போட்டி தன்மையுடைய விலையினூடாக இறுதியாக பெட்ரோலிய பாவனையாளர்களுக்கு நியாயமான விலையில் எரிபொருளை வழங்குவதையே எதிர்பார்க்கின்றோம். எனவே அதுவே எமது பிரதான நோக்கமாகவும் உள்ளது. ஆனால் மறுபுறம் அந்தந்த தனியார் நிறுவனங்களின் பிரச்சனைகளையும் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு புரிந்து கொள்ள முடிகிறது. பிரதானமாக பெட்ரோல் பாவனையாளர்களை பற்றியும் சிந்தித்து அதேவேளை தனியார் நிறுவனங்களின் குறைகளையும் கவனத்திற்கொண்டு அரசாங்கம் என்ற ரீதியில் எதிர்காலத்தில் கலந்துரையாடி ஒரு தீர்மானத்தை எடுப்போம்.
0: தொடர்ந்து கடந்த மாதம் அங்குலான கடற்பரப்பில் விபத்துக்குள்ளான இலங்கை கடற்படைக்கு சொந்தமான P-4447 என்ற அதிவேக தாக்குதல் படகு சிக்கலான நடவடிக்கைக்கு பின்னர் வெற்றிகரமாக தற்போது மீட்கப்பட்டிருக்கிறது. கடந்த August 15 வழக்கமான கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது இந்த படகு விபத்துக்குள்ளாகி சுமார் 80 அடி ஆழத்தில் மூழ்கியது. இதனைத் தொடர்ந்து கடற்படை, விமானப்படை, காவல்துறை மற்றும் உள்ளூர் கடற்தொழிலாளர்கள் உதவியுடன் முன்னெடுக்கப்பட்ட கூட்டு தேடுதல் நடவடிக்கையின் மூலம் படகிலிருந்த 11 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டார்கள். தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் பலனாக விபத்தை அடுத்து காணாமல் போயிருந்த படகின் 2ஆம் நிலை அதிகாரி கடந்த 4ஆம் தேதி சடலமாக மீட்கப்பட்டார். இதன் மூலம் மீட்பு பணியின் முதற்கட்டம் நிறைவடைந்தது. அதனைத் தொடர்ந்து கொந்தளிப்பான கடல் அலைகள் மற்றும் சவாலான கடல் அடி சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் கடற்படையின் விசேட பிரிவினர் படகை மீட்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டார்கள். பொறியியல், மின்சாரம் மற்றும் லத்தினியல் துறை சார்ந்த நிபுணர்களின் ஒருங்கிணைப்பில் விசேட சாதனங்களை பயன்படுத்தி கடந்த 11ஆம் தேதி படகு கடலின் மேற்பகுதிக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. பின்னர் அந்த படகு கொழும்பு துறைமுக கப்பல் துறை வளாகத்துக்கு பாதுகாப்பாக இழுத்து செல்லப்பட்டிருப்பதாக கடற்படை தெரிவித்துள்ளது. இலங்கையில் விசர்நாய் கடிநோயை கட்டுப்படுத்துவதற்கும் நாய்களின் தொகையை முறைப்படுத்துவதற்குமான விசர்நாய் கடி ஒழிப்பு மற்றும் நாய்கள் பதிவு சட்டம் மூலம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த புதிய சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அமலுக்கு வரும் பட்சத்தில் தற்போது நடைமுறையில் உள்ள விசர்நாய் கடிநோய் கட்டளை சட்டம் மற்றும் நாய்கள் பதிவு கட்டளை சட்டம் ஆகிய இரண்டும் ரத்து செய்யப்படும். இதன்படி 6 வாரங்களுக்கு மேற்பட்ட நாய்களின் உரிமையாளர்கள் ஆண்டுதோறும் தமது நாய்களுக்கு விசர்நாய் தடுப்பூசியை செலுத்துவதோடு உரிய உள்ளூராட்சி மன்றங்களில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். பதிவின் பின்னர் உள்ளூராட்சி மன்றத்தினால் பதிவு எண் மற்றும் சான்றிதழ் வழங்கப்படும். பரிசோதனையின் போது அதிகாரிகளிடம் உரிய சான்றிதழ்களை சமர்ப்பிக்க தவறினால் முதற்கட்டமாக 14 நாட்கள் அவகாசம் வழங்கப்படும். நியாயமான காரணங்கள் இருப்பின் மேலும் 14 நாட்கள் அவகாசம் அளிக்கப்படும். இருந்தாலும் குறிப்பிட்ட காலத்துக்குள் சான்றிதழ்களை சமர்ப்பிக்க தவறினால் பதிவு கட்டணத்துடன் 2000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். ஆதரவற்ற நாய்களை பொறுத்தவரையில் அவற்றுக்கு கருத்தடை செய்து அவை குணமடைந்த பின்னர் மீண்டும் பிடிபட்ட இடத்திலே கொண்டு சென்று விடுவிப்பதை உள்ளூராட்சி மன்றங்கள் உறுதி செய்ய வேண்டும். அதேபோன்று வணிக ரீதியான நாய் வளர்ப்பு மையங்கள் உள்ளூராட்சி மன்றங்களிடம் உரிமம் பெற வேண்டும் என்பதோடு விதியை மீறினால் 10,000 ரூபாய் வரை அபராதம் அல்லது 2 மாத சிறைத்தண்டனை விதிக்கப்படும். பொது இடங்களில் நாய்களை கைவிடுவதும் விசர்நாய் கடிநோயால் பாதிக்கப்பட்ட நாய்களை பராமரிப்பதில் தவறிழைப்பதும் தண்டனைக்குரிய குற்றமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு 10,000 ரூபாய் வரை அபராதம் மற்றும் 3 மாத சிறைத்தண்டனை விதிக்கப்படலாம். அத்துடன் நாய்கள் மனிதர்களையோ அல்லது பிற விலங்குகளையோ தாக்கினால் ஏற்படும் சேதங்களுக்கு உரிமையாளரே சட்டபூர்வமாக பொறுப்பேற்க வேண்டும். மேலும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நாடு தழுவிய ரீதியில் நாய்களுக்கான கணக்கெடுப்பை நடத்தவும் இந்த சட்டமூலத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மேற்காசிய பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழ்நிலை காரணமாக கொழும்பு மற்றும் துபாய் இடையிலான தமது விமான சேவைகளை தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கு ஃபிட்ஸ்ஏர் விமான நிறுவனம் தீர்மானித்துள்ளது. இந்த இடைநிறுத்த நடவடிக்கை கடந்த 6ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்திருப்பதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. உடுதும்புர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கைக்காவில பகுதியில் பாயும் ஜின்கங்கையில் குளிக்கச் சென்ற இளம் பிக்கு ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவித்தார்கள். நேற்றைய தினம் இடம்பெற்ற இந்த சம்பவம் குறித்து உடுதும்புர போலீஸ் நிலையத்துக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. மினுவாங்குடை போலீஸ் பிரிவில் அமைந்துள்ள விகாரி ஒன்றின் 11 வயதுடைய இளம் பிக்கு ஒருவரை உயிரிழந்திருக்கிறார். உடுதும்புர பகுதியில் நடைபெற்ற தான நிகழ்வொன்றில் பங்கேற்பதற்காக சென்றிருந்த இந்த பிக்கு ஏனைய சில பிக்குடன் இணைந்து ஜின்கங்கையில் குளித்துக் கொண்டிருந்த போதே நீரில் மூழ்கிவிட்டதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக சந்தேகப்படும் 42 வயதான தனியார் வகுப்பு ஆசிரியர் ஒருவரை கண்டி போலீசார் கைது செய்துள்ளார்கள். மேலதிக வகுப்பு நடத்துவதற்காக சிறுமியின் வீட்டுக்கு சென்ற சந்தர்ப்பத்தில் சந்தேகநபர் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. சந்தேகநபர் திருமணமான 42 வயதுடையவர் என்றும் அவரது மனைவி சுகாதாரத்துறையில் பணியாற்றி வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளார்கள். சம்பவம் தொடர்பில் சிறுமியின் தாயார் கண்டி போலீஸ் தலைமையகத்தில் முறைப்பாடு செய்ததை தொடர்ந்து சந்தேகநபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். யாழ்ப்பாணம் புத்தூர் மேற்கு சிவன் கோவிலுக்கு அண்மித்த பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றில் வசித்து வந்த வயோதிப பெண் ஒருவர் அவரது வீட்டிலே அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் இன்று அதிகாலை வேளையில் இடம்பெற்றிருக்கிறது. புத்தூர் மேற்கில் சிவன் கோவிலுக்கு அருகிலுள்ள வீடொன்றில் அந்த பெண் தனியாக வசித்து வந்ததோடு இன்று அதிகாலை சுமார் 2:30 அளவில் அந்த வீட்டில் இருந்து அலறல் சத்தம் கேட்டிருக்கிறது. இதனை அடுத்து அருகாமையில் உள்ள வீட்டைச் சேர்ந்த நபர் ஒருவர் அங்கு சென்று பார்த்த போதே அந்த பெண் கடுமையாக தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு கிடந்தது தெரிய வந்தது. இந்த கொலை சம்பவம் தொடர்பாக உடனடியாக அச்சுவேலி போலீஸ் நிலையத்துக்கு தகவல் வழங்கப்பட்டது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகநபர்களை அடையாளம் காணவும் கொலைக்கான காரணத்தை கண்டறியவும் அச்சுவேலி போலீசார் தற்போது தீவிர விசாரணைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்களை மீறிய கொழும்பை சேர்ந்த மூன்று தனியார் வனங்களுக்கு கொழும்பு தலைமை நீதிவான் நீதிமன்றம் மொத்தம் 3,00,000 ரூபாய் தண்டப்பணம் விதித்துள்ளது. நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் தொடரப்பட்ட சட்ட நடவடிக்கையினை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. விலைகளை காட்சிப்படுத்த தவறியமை மற்றும் இறக்குமதியாளர் விவரங்கள், அதிகபட்ச சில்லறை விலை போன்ற கட்டாய தவறுகளின்றி இறக்குமதி செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை விற்பனை செய்தமை போன்ற குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டதை அடுத்து ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் தலா 1,00,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்திருக்கிறது. இலங்கையின் வெவ்வேறு பகுதிகளில் நேற்று இடம்பெற்ற வீதி பத்துக்களில் 5 பேர் உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவித்தார்கள். கிரிந்த, கபரனே, அன்ராதபுரம், மதவாச்சி மற்றும் கக்மனி ஆகிய போலீஸ் பிரிவுகளிலே இந்த பத்துக்கள் பதிவாகியிருக்கிறது. கட்நாயக்கா பண்டார் நாயக்கா சர்வதேச விமான நிலையம் ஊடாக 5 கோடி ரூபாவுக்கு அதிக பெறுமதியான கொக்கைன் போதைப் பொருளை கடத்த முயன்றதாக கூறப்படும் உகண்டா நாட்டைச் சேர்ந்த 43 வயதான நபர் ஒருவர் சுங்கத்தின் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். உகண்டாவைச் சேர்ந்த விவசாயியான இந்த நபர் சுமார் 90 கொக்கைன் போதைப்பொருள் அடங்கிய பில்லைகளை வயிற்றுக்குள் விழுங்கிய நிலையில் உகண்டாவின் எண்டபே நகரிலிருந்து கத்தார் நாட்டின் தோகாவுக்கு பயணம் செய்திருக்கிறார். பின்னர் கட்டார் ஏர்வேஸ் நிறுவனத்தின் விமானம் மூலம் நேற்று காலை கட்நாயக்கா விமானத்தை சென்றடைந்த அவர் நண்பகல் வரை விமானத்தில் முதல் மாடியில் தங்கியிருந்துள்ளார். சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சந்தேகநபர் கைது செய்யப்பட்டுள்ளார். விமானத்துக்குள் இருந்த போது அவர் விழுங்கியிருந்த கொக்கைன் வில்லைகளில் 13 வில்லைகளை வெளியே எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து மேலதிக விசாரணைகளுக்காகவும் அவர் விழுங்கியதாக கூறப்படும் எஞ்சிய கொக்கைன் வில்லைகளை வெளியேற்றுவதற்காகவும் சந்தேகநபர் கட்நாயக்கா விமானிய போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டு அதன் பின்னர் அந்த நபர் நீர்கொழும்பு பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இலங்கையின் மேல் மத்திய, சப்ரகம, தென் வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களின் சில பகுதிகளில் இன்று 100 மில்லிமீட்டருக்கு அதிகளவான பலத்த மழைவீழ்ச்சி பதிவாகியிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் இலங்கையின் பல பகுதிகளில் இன்று பகல் வேளையில் மனித உடலால் உணரப்படும் வெப்பத்தின் அளவு அதிகரித்திருந்ததாகவும் குறிப்பிடப்படுகிறது. இதே நேரத்தில் மழையாலும் கடும் வெயிலினாலும் கடும் வறட்சியினால் மொன்றாகலை மாவட்ட மக்களே பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளார்கள்.
5: வீரசிங்க சாந்தி மினிக்கே தம்பதியினர் முனராகலை கழுகம் உள்ள பகுதியில் வாழ்கின்றனர். இந்த வீட்டில் தங்களது ஒரே மகளுடன் இவர்கள் வசிக்கின்றனர்.
6: 25-30 வருடங்களாக விவசாயம் மாத்திரமே செய்கின்றோம். இந்த நாட்களில் எதுவும் இல்லை, எல்லாமே அழிந்து போய்விட்டது. மழையை அடுத்து சிறுபோக விவசாயம் செய்ய வேண்டியுள்ளது, ஆனால் மழையே இல்லை.
5: எல்நினோ நிலைமையினால் 8 மாவட்டங்களை சேர்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் முனராகலையில் பாதிப்புக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை 42,000க்கும் அதிகமாகும்.
7: வேறு வருடங்களில் இந்த காலத்தில் மழை பெய்திருக்கும், முன்னரும் வறட்சி இருந்தது, ஆனால் இந்த அளவுக்கு கடுமையான வறட்சி இல்லை. 30 வருடத்துக்கு பின்னரே இவ்வாறானதொரு வறட்சி வந்துள்ளது. குளித்துவிட்டு வந்தாலும் வீட்டிற்குள் இருக்கும் போது வேர்க்கின்றது. இன்னும் இப்படி வறட்சியாக இருந்தால் குடிப்பதற்கு தண்ணீர்,
5: குடிப்பதற்காக கொஞ்சம் தண்ணீரை கண்டுபிடிப்பதும் வீரசிங்கவுக்கு இப்போது சவாலாக மாறியுள்ளது. வீட்டுக்கு அருகில் உள்ள குளமும் இப்போது வற்றிவிட்டது. முனராகலை மாவட்டத்தில் உள்ள சுமார் 800 குளங்களில் 487 குளங்கள் இப்போது இவ்வாறான நிலையிலேயே காட்சியளிக்கின்றன. பிரதான குளங்கள் சிலவற்றின் நீர்மட்டம் 30% குறைவாகவே காணப்படுகின்றது.
8: இப்போது நின்று கொண்டிருப்பது வெறுமனே ஒரு காட்டு பகுதி அல்ல, இது ஒரு பயிர் நிலம். உங்களால் நம்பக்கூடியதாக இருக்காது, ஆனால் இதுதான் நிலத்தினுடைய உண்மை. இந்த பயிர் நிலத்திலே கடந்த சில மாதங்களுக்கு முன்னாக வீரசிங்க என்பவர் தன்னுடைய கௌப்பிகளை இங்கே பயிரிட்டிருந்தார். ஆனால் தற்போது இங்கே மிஞ்சி இருப்பது வெறுமனே ஒரு அழிவடைந்த ஒரு வனப்பகுதியாகவே இது காணப்படுகின்றது. இந்த எல்நிலோ நிலைமையினால் இலங்கை பூராம் இருக்கின்ற பல்வேறுபட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். நான் தற்போது முனராகலை மாவட்டத்தினுடைய இந்த பயிர் நிலத்தில் நின்று கொண்டிருக்கின்றேன். வீரசிங்க என்பவருடைய நிலையானது தற்போது மோசமாகவே காணப்படுகிறது.
5: பிரதேசத்துக்கு நீரை வழங்கும் ஜீலோம், கும்புக்க நோயா உள்ளிட்ட பிரதான நீர்நிலைகளின் நீர்மட்டம் குறைவடைந்துள்ளதால் நீர் விநியோகமும் சிக்கனமாகவே இடம்பெறுகின்றது. நீரை தேடி பல கிலோமீட்டர்கள் பயணிப்பது இவர்களின் நாளாந்த வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே தற்போது மாறிவிட்டது.
0: அங்கு அந்த பக்கம் சைக்கிளை எடுத்து போய் கேன்களை கொண்டு குடிக்க தண்ணி எடுத்து வரோம். தினமும் மாலையில் போய் தண்ணி எடுத்து வாருகிறோம். அங்கேதான் குளிச்சு வாரம். வாளியில் அள்ளி குடிக்கிற அளவுக்கு கிணற்றில் தண்ணி இல்லை. அதை எல்லாமே வற்றி போய்விட்டது.
5: இந்த வறட்சி விலங்குகளாலும் தாங்கிக் கொள்ள முடியாத ஒன்றாக தற்போது மாறியுள்ளது. உணவை தேடி காட்டு யானைகள் கிராமங்களுக்குள் நுழைவது இந்நாட்களில் சாதாரண நிகழ்வாக மாறியுள்ளது. வீரசிங்க வாழும் கழுகம் உள்ள கிராமத்தில் உள்ள சில வீடுகளை கடந்த சில நாட்களில் காட்டு யானைகள் சேதப்படுத்தியிருந்தன. இவ்வாறான சூழ்நிலையில் இந்த மரத்தின் மீதே தனது குடும்பத்தவர்களுடன் வீரசிங்க இரவை கழிக்க நேரிட்டுள்ளது.
0: நேற்றிரவு யானை வந்தது. சுமார் 5 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு சிறு பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு இந்த மரத்தில் தான் தற்போது கொட்டில் போட்டு இருக்கிறோம். இவ்வளவு உயரத்தில் தான் நாங்கள் வாழுகிறோம். காலை 4 மணிக்கு தான் கீழே இறங்குவோம். பிள்ளைகளை பாடசாலைக்கு செல்லும் நாடென்றால் சமைக்க வேண்டும் அல்லவா? மர கிளைகளை உடைக்கிற சத்தம் கேட்டால் உடனே இறங்கி விடுவோம். ஒன்றும் செய்ய முடியாது. கணவர் வெளியே நிற்கும் வரைக்கும் நான் சமைப்பேன்.
5: எவ்வாறாயினும் வெயிலும் மழையும் இவர்களுக்கு ஒரு சவால் அல்ல. மண்ணை செழிப்பாக்கும் நம்பிக்கை வீரசிங்கவிடம் இருக்கின்றது. வீரசிங்க மழை பெய்யும் வரை தற்போது காத்திருக்கின்றார்.
0: மழை வரும் வரைக்கும் காத்திருந்து உழுது மீண்டும் விவசாயம் செய்ய வேண்டும். சோளம், நிலக்கடலை, ராசவள்ளி கிழங்கு நட்டால் எங்களால் வாழ முடியும். தொடர்ந்து இலங்கையின் மூத்த கலைஞரும் விரிந்து பாடகியும் நடன ஆசிரியருமான தயா நெல்லம்பிட்டிய தனது 91வது வயதில் காலமானார். கழுபோவிலவில் அமைந்துள்ள அவரது இல்லத்தில் வைத்து அவர் காலமானதாக குடும்ப வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தயா நெல்லம்பிட்டிய நாட்டின் பல முன்னணி பாடசாலைகளில் நீண்ட காலமாக நடன ஆசிரியராகவும் அவர் பணியாற்றியிருக்கிறார். கண்டி நடன கலையை பாதுகாத்து ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு பயிற்றுவித்த சிறந்த ஆசிரியையாக அவர் பரவலாக அறியப்படுகிறார். மூத்த விருந்து கலைஞரான சேனா பொன்சேகாவின் மனைவியான இவர் தற்போது இலங்கை கலைத்துறையில் இயங்கி வரும் பல மூத்த கலைஞர்களின் தொடக்க கால ஆசிரியராகவும் விளங்கியுள்ளார். இலங்கையின் பாரம்பரிய நாட்டுப்புற கலைகள், நாட்டுப்புற இசை மற்றும் நடனம் ஆகியவற்றை பாதுகாப்பதிலும் அவற்றை எதிர்கால சந்ததியினருக்கு கொண்டு சேர்ப்பதிலும் அவர் ஆற்றிய பங்களிப்பு அளப்பெரியதாகவும் அவரது இறுதி சடங்குகள் நாளை நடைபெற இருப்பதாக குடும்ப வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை.
9: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை இசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
0: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் விடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனைத் தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் அருகே வங்கக்கடலில் 5 எண்ணெய் எரிவாயு உற்பத்தி கிணறுகளுக்கு அனுமதி கோரி காதி எக்ஸ்பிளோரேஷன் அண்ட் புரொடக்ஷன் இந்தியா நிறுவனம் சுற்றுச்சூழல் அனுமதி கோரி விண்ணப்பித்துள்ளதற்கு எதிர்ப்பு கிளம்பிய சூழலில் புதிய விண்ணப்பமும் வழங்கப்பட்டிருக்கிறது.
10: கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை கடற்பகுதியில் 4 புதிய ஹைட்ரோ கார்பன் கிணறுகளை அமைக்க அனுமதி கோரி இந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்பிளோரேஷன் நிறுவனம் விண்ணப்பித்திருந்தது. 425 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 புதிய கிணறுகளை அமைக்க அந்த நிறுவனம் தமிழ்நாடு அரசிடம் அனுமதி கோரியிருந்தது. இதற்கு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், மீனவர்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் சட்டப்பேரவையிலும் இந்த பிரச்சினை எழுப்பப்பட்டது. இந்த விவகாரம் ஓய்வதற்குள் மயிலாடுதுறை மாவட்டத்தை ஒட்டிய கடற்பரப்பில் 5 புதிய ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்க சுற்றுச்சூழல் அனுமதி கோரி ஹார்டி எக்ஸ்பிளோரேஷன் அண்ட் புரொடக்ஷன் நிறுவனம் விண்ணப்பித்துள்ளது. ஏற்கனவே அங்கு செயல்படும் கச்சா எண்ணெய் கிணறுகள் அருகிலேயே 5 கிணறுகள் அமைத்து கச்சா எண்ணெய் மற்றும் ஹைட்ரோ கார்பன் வாயு உற்பத்தி செய்ய அந்த நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. இந்த எண்ணெய் கிணறுகளில் இருந்து நாள் ஒன்றுக்கு தலா 3000 பேரல் கச்சா எண்ணெய் மற்றும் 30 லட்சம் கனஅடி எரிவாயுவை எடுக்க உள்ளதாகவும் ஹார்டி நிறுவனம் விண்ணப்பத்தில் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் காவிரி படுகையில் கூடுதலாக நாள் ஒன்றுக்கு 15,000 பேரல் கச்சா எண்ணெய் எடுக்க திட்டமிடப்பட்டிருப்பது விவசாயிகள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
11: தற்போது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மயிலாடுதுறை பகுதியில் இருக்கக்கூடிய இடங்களில் கூடுதலாக இவர்கள் எண்ணெய் உற்பத்திக்காக மரபுசார முறைகளான ஷேல் உள்ளிட்ட முறைகளை அங்கே மையப்படுத்தினா அப்ப ஏராளமான ரசாயனங்கள் அதில் வெளியிட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி அந்த ரசாயனங்களுடைய வெளியேற்றம் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய கடல் வளங்கள் பாதிக்கப்படும். அந்த பகுதியில் ஒரு குறிப்பிட்ட நாடுகள் மயிலுக்கு வந்து மீனவர்கள் உள்ள செல்வதற்கும் அனுமதி மறுக்கப்படும். அப்போ உள்நாட்டு மீனவர்களுக்கான வாய்ப்புகளை அரசு உத்தரவாதப்படுத்தணும்.
10: காவிரி டெல்டாவை பாலைவனமாக்க மத்திய அரசு முயற்சிப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஹைட்ரோ கார்பன் மற்றும் எண்ணெய் கிணறுகள் அமைக்கும் முயற்சிகளை தாவேக அரசு உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.
0: தொடர்ந்து டெல்லியில் நடைபெற்ற 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் வெளியிடப்பட்ட கூட்டு பிரகடனத்தில் மத்திய கிழக்கு விவகாரம் தொடர்பாக எடுக்கப்பட்ட நிலைப்பாடு தற்போது பேசுபொருளாகியுள்ளது. பலஸ்தீனம் மற்றும் லெபனான் குறித்து பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றமான சூழலுக்கு அமைதியான தீர்வு காண வேண்டும் என்று அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இது இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு எதிரான தீர்மானமா என்ற கேள்விகளும் எழுகின்றது.
12: சுவாரஸ்யமாக அமெரிக்காவுடனான போரில் எதிரெதிர் தரப்புகளில் உள்ள ஈரான் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் மத்திய கிழக்கில் நிலவும் சூழலுக்கு அமைதியான தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்திய நாடுகளில் இடம்பெற்றுள்ளன. எந்தவொரு நாட்டையும் நேரடியாக குற்றம் சாட்டுவதை தவிர்த்துள்ள பிரகடனம் பொது உள்கட்டமைப்புகள் மற்றும் பாதுகாக்கப்பட்ட அணுசக்தி நிலையங்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை கண்டித்துள்ளது. காசா மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலத்தீன பகுதிகளில் நிலவும் மனிதாபிமான சூழல் குறித்தும் பிரகடனம் தீவிர கவலை தெரிவித்துள்ளது. இருநாடுகள் தீர்வுக்கான தனது ஆதரவையும் பிரகடனம் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. லெபனானில் போர் நிறுத்தத்தை பின்பற்ற வேண்டும் என்றும் லெபனானின் எஞ்சிய பகுதிகளில் இருந்து தனது படைகளை இஸ்ரேல் திரும்பப் பெற வேண்டும் என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பிரகடனத்தில் மத்திய கிழக்கு பற்றி குறிப்பிடப்பட்டிருப்பது குறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள தெற்காசிய விவகார ஆய்வாளர் மைக்கேல் குகல்மென், பாலத்தீனர்களின் கோரிக்கையை ஆதரிக்கும் வலுவான வாசகங்களை கொண்ட 4 பத்திகளை டெல்லி பிரகடனம் கொண்டுள்ளது. இஸ்ரேல் இந்தியாவின் முக்கிய கூட்டாளிகளில் ஒன்று. ஆனால் புதிய பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் கருத்துக்களையும் குளோபல் சவுத் முழுவதும் இந்த கோரிக்கை எந்த அளவுக்கு எதிரொலிக்கிறது என்பதையும் கருத்தில் கொண்டால் பிரிக்ஸ் அமைப்பின் ஒருமித்த கருத்தை உறுதி செய்ய இது ஒரு விவேகமான நடவடிக்கை என குறிப்பிட்டுள்ளார். மற்றொரு பதிவில் பல்வேறு தரப்பு நாடுகளுடன் நெருங்கிய உறவுகளை கொண்ட இந்தியாவின் வியூக சுயாட்சி கொள்கை மாறுபட்ட கருத்துக்களை கொண்ட குழுவினரிடையே ஒருமித்த கருத்தை உருவாக்க அதனை சிறந்த நிலையில் நிலைநிறுத்தியது. பெரும்பாலான பிரிக்ஸ் நாடுகள் இந்தியாவின் நெருங்கிய கூட்டாளிகளாக உள்ளன. மேலும் பிரிக்ஸில் அதன் ஒரே போட்டியாளரான சீனாவுடனான பதற்றங்கள் தணிந்துள்ளன என்று குகல்மென் குறிப்பிட்டுள்ளார். எனினும் பிரிக்ஸ் நாடுகள் வெளியிட்ட பிரகடனத்தில் யுக்ரைன் குறித்து ஒரு வார்த்தை கூட இடம்பெறாதது ஏமாற்றம் அளிப்பதாக தக்ஷசிலா நிறுவனத்தின் ஆய்வாளரான மனோஜ் கேவல்ரமணி தெரிவித்துள்ளார். ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதல் குறித்தும் ஈரான் பிராந்தியத்தில் நடத்திய தாக்குதல் குறித்தும் பிரிக்ஸ் நாடுகள் மென்மையான நிலைப்பாட்டை எடுத்திருப்பதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். முழு விவகாரமும் மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் பதற்றம் என்று மட்டுமே பொதுவாக விவரிக்கப்பட்டுள்ளது என அவர் விமர்சித்துள்ளார். தி இந்து நாளிதழின் ராஜ்ய விவகார ஆசிரியர் சுஹாசினி ஹைதர் ஈரான் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் ஒப்புதலுடன் இடம்பெற்றுள்ள மேற்கு ஆசியா குறித்த பத்தியில் அமெரிக்கா ஈரான் போர் அல்லது பிராந்தியத்தில் ஈரான் நடத்திய தாக்குதல்கள் குறித்து எந்த குறிப்பும் இல்லை. அதே நேரத்தில் லெபனான் மற்றும் காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்கள் வலுவாக விமர்சிக்கப்பட்டுள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் ஹட்சன் இன்ஸ்டிடியூட்டை சேர்ந்த மூத்த ஆய்வாளரான கென் மொரியாசு இந்தியா இஸ்ரேல் உறவு எந்த அளவுக்கு வலுவாக உள்ளது என கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்தியாவின் தலைமையில் வெளியிடப்பட்டுள்ள பிரிக்ஸ் கூட்டு பிரகடனம் பாலத்தீனர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்புவதற்கான உரிமையை ஆதரிக்கிறது. இஸ்ரேல் பாலத்தீன மோதலுக்கு நியாயமான மற்றும் நீடித்த தீர்வு ஏற்பட வேண்டுமெனில் பாலத்தீன மக்களின் சுய நிர்ணய உரிமை மற்றும் தாயகத்துக்கு திரும்பும் உரிமை உள்ளிட்ட அவர்களின் சட்டப்பூர்வமான உரிமைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என பிரகடனம் கூறுகிறது. இது 2025 ஆண்டு வெளியிடப்பட்ட ரியோ பிரகடனத்திலும் இடம் பெற்றிருந்தது. ஆனால் 2024 ஆண்டு கசான் பிரகடனத்திலோ அதற்கு முந்தைய பிரிக்ஸ் உச்சிமாநாடுகளின் பிரகடனங்களிலோ இடம்பெறவில்லை. 6 மாதங்களுக்கு முன்புதான் இந்தியா இஸ்ரேலுடனான தனது உறவை சிறப்பு வியூக ரீதியான கூட்டணி என்ற நிலைக்கு உயர்த்தியது. இருந்தபோதிலும் இந்த பிரிக்ஸ் வாசகத்தை இடம்பெற செய்ய இந்தியா முடிவு செய்துள்ளது. இந்த பன்முக வெளியுறவு கொள்கை எனக்கு பிடித்திருக்கிறது, ஆனால் இஸ்ரேலுக்கு பிடிக்காது என குறிப்பிட்டுள்ளார். பிரிக்ஸ் பிரகடனத்தில் அமெரிக்காவின் பெயர் நேரடியாக இடம்பெறவில்லை, ஆனால் அதன் ஒருதலைபட்சமான பொருளாதார தடைகள் விமர்சிக்கப்பட்டுள்ளன. பிரகடனத்தில் அமெரிக்கா என குறிப்பிடவில்லை என்றாலும் ஐநாவின் அனுமதியின்றி அதிக அளவில் பொருளாதார தடைகளை விதிக்கும் நாடுகளில் அமெரிக்காவும் ஒன்று. பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளான ரஷ்யா மற்றும் ஈரான் ஆகிய 2 நாடுகள் மீதும் அமெரிக்கா கடுமையான பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. இந்த வார்த்தைகள் அமெரிக்காவின் பொருளாதார தடைகள் தொடர்பாக ரஷ்யாவும் ஈரானும் நீண்ட காலமாக முன்வைத்து வரும் விமர்சனங்களை தெளிவாக பிரதிபலிக்கின்றன. ட்ரம்ப் விதித்துள்ள வரிகள் குறித்து பிரகடனம் நேரடியாக குறிப்பிடவில்லை, ஆனால் உலக வர்த்தக அமைப்பின் விதிகளை மீறும் ஒருதலைபட்சமான வரி மற்றும் வரியல்லாத நடவடிக்கைகளை அது கண்டித்துள்ளது. இது அமெரிக்காவின் வரி விதிப்பு மற்றும் பொருளாதார அழுத்த கொள்கைக்கு எதிரான செய்தியாக பார்க்கப்படுகிறது. பிரிக்ஸ் அமைப்பை பலமுறை அமெரிக்காவுக்கு எதிரானது என்று வர்ணித்துள்ளதுடன் பிரிக்ஸ் அமைப்பில் சேரும் நாடுகள் மீது கூடுதல் வரிகளை விதிக்கப் போவதாகவும் ட்ரம்ப் எச்சரித்திருந்தார்.
0: இதநேரத்தில் இந்திய தலைநகர் புதுடில்லியில் பிரிக்ஸ் மாநாட்டில் உலக அரசியல் சூழல் வர்த்தகம் பற்றிய கலந்துரையாடல் ஒரு பக்கம், விருந்து பாடல் வழி அரசு தந்திரம் இன்னொரு பக்கம். நேற்று முன்தினம் நடந்த விருந்து நிகழ்ச்சியில் மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிம் பாடி அசத்தியுள்ளார். அவர் மலேசியாவில் பல நிகழ்ச்சிகளில் MGR பாடல்களை பாடி மக்களை மகிழ்வித்திருக்கிறார். பியானோ இசை பின்னணியுடன் அன்வார் குவாப் குட்டுகாம் கூகோஸ்னா ரோகா என்ற பாடலையும் பாடினார். அவர் பேஸ்புக் பக்கத்தில் பதிவேற்றிய அந்த காணொளி 12 மணி நேரத்துக்குள் 760,000 அதிகமான முறை பார்வையிடப்பட்டிருக்கிறது. காணொளியை கண்ட பலர் அவரை பாராட்டினார்கள். உங்களின் பாடல் இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் இடையிலான பாலம் என்று சிலர் பதிவிட்டுள்ளார்கள். இந்தியா சென்றுள்ள மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிம் நேற்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்து பேசியிருக்கிறார். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இந்தியா சென்ற மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிம் பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இதைத் தொடர்ந்து நேற்று காலை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி ஆகியோரை மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிம் சந்தித்து பேசியிருக்கிறார். பிரிக்ஸ் மாநாட்டில் பிரதமர் மோடி அளித்த வரவேற்புக்கு உலக சுகாதார நிறுவனத்தின் தலைமை இயக்குநர் டெட்ரோஸ் அதானம் கெப்ரஸ் நன்றி தெரிவித்திருக்கிறார். தெற்குலகில் ஒருங்கிணைந்த பெரும் சந்தையை கட்டமைக்க பிரிக்ஸ் அமைப்பு பணியாற்ற வேண்டும் என்று சீன அதிபர் ஷி ஜின்பிங்கும் வலியுறுத்தியிருக்கிறார். பிரிக்ஸ் கூட்டமைப்பில் வர்த்தகம், உற்பத்தி, முதலீடு, தொழில்நுட்ப ஒத்துழைப்புக்கான 5 அம்ச செயல் திட்டத்தை முன்வைத்த அவர் அதன் கீழ் அனைவரும் அணுகக்கூடிய AI தொழில்நுட்ப கட்டமைப்பை உருவாக்குவதில் சீனா தலைமை தாங்கும் என்று அறிவித்திருக்கிறார். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்ற தலைவர்களுக்கு பிரதமர் மோடி டெல்லியில் நேற்று முன்தினம் இரவு விருந்து அளித்தார். அந்த விருந்தில் சைவ உணவு வகைகள் மட்டும் பரிமாறப்பட்டது. இந்த விருந்தில் சீன அதிபர் ஷி ஜின்பிங் கலந்து கொள்ளாமல் தவித்தார். சைவ உணவு மட்டுமே பரிமாறியதால் அவர் புறக்கணித்ததான தகவல்கள் வந்துள்ளன. பிரிஸ் மாநாட்டு தலைவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அளித்த விருந்தில் சைவ உணவு மட்டும் இடம்பெற்றதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி 80% இந்தியர்கள் அசைவம் உண்பவர்கள் என்றும் கருத்தை தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையில் எல்லை பிரச்சனை உள்ள பிரிக்ஸ் மாநாட்டில் சீனாவிடம் மோடி அரசு சரணடைந்து விட்டதா என்று காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது.
10: டெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் நடைபெற்ற 2 பிரிக்ஸ் உச்சி மாநாடு நேற்று நிறைவடைந்தது. ரஷ்ய அதிபர் புதின், சீன அதிபர் ஜி ஜின்பிங், ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் மற்றும் பிரேசில், தென்னாப்பிரிக்கா, எகிப்த், எத்தியோப்பியா, இந்தோனேஷியா, ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட பிரிக்ஸ் கூட்டமைப்பைச் சேர்ந்த நாடுகளின் தலைவர்கள் இதில் பங்கேற்றனர். நிறைவு நாளில் உரையாற்றிய திரு மோடி, தொழில்நுட்பம் மற்றும் கனிம வளங்களை உலக நாடுகள் தவறாக பயன்படுத்தக்கூடாது என வேண்டுகோள் விடுத்தார். இந்நிலையில் பிரிக்ஸ் மாநாட்டு சிறப்பு இரவு விருந்துக்கான உணவு பட்டியலில் சைவ உணவுகள் மட்டுமே இடம்பெற்றதை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி விமர்சித்துள்ளார். 80% இந்தியர்கள் அசைவம் உண்பவர்கள் என குறிப்பிட்டுள்ள அவர், இந்திய அசைவ உணவுகள் சுவையானதாக இருக்கும் என்றும் எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். இதையடுத்து பிரிக்ஸ் மாநாட்டில் விருந்தினர்களுக்கு வழங்கப்பட்ட உணவில் கூட காங்கிரஸ் அரசியல் செய்வதை நம்ப முடியவில்லை என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கண்டனம் தெரிவித்துள்ளார். இதனிடையே 2020 கல்வான் பள்ளத்தாக்கு மோதல் விவகாரத்தில் சீனாவை குற்றச்சாட்டில் இருந்து விடுவித்து விட்டீர்களா என வினவியுள்ள காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு ஜெயராம் ரமேஷ், லடாக் மற்றும் அருணாச்சல பிரதேசத்தில் ஆக்கிரமிப்பை அனுமதித்தது ஏன் என்றும் தமது வலைதள பதிவில் கேட்டுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலின் போது பாகிஸ்தானை சீனா ஆதரித்த விவகாரத்தில் மென்மையான போக்கு கடைபிடிக்கப்பட்டது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ள திரு ஜெயராம் ரமேஷ், சீனாவுடன் வரலாறு காணாத வர்த்தக பற்றாக்குறை நிலவுவது குறித்து ஜி ஜின்பிங்கிடம் எடுத்துரைக்கப்பட்டதா என்றும் வினவியுள்ளார். கிழக்கு லடாக்கில் ரோந்து மற்றும் மேய்ச்சல் உரிமைகளை சீனாவுக்கு பாஜக அரசு விட்டுக் கொடுத்து விட்டதாகவும், சீனா அத்துமீறல் பற்றிய விவரங்களை ஊடகங்களுக்கு வழங்காமல் மறைத்துவிட்டதாகவும் திரு ஜெயராம் ரமேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். இதனிடையே திரு மோடி ஜின்பிங் இடையிலான பேச்சுவார்த்தை விவரங்களை வெளிப்படைத்தன்மை

0: தேர்தலில் தமிழக வெற்றிக்கழக ஆட்சியாளர்களுக்கும் டம்மி முதல்வருக்கும் ஒரு சரியான பாடத்தை போட்ட வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலினும் தெரிவிக்கிறார்.
1: அதிமுகவில் இருந்து எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திருமதி மரகதம் குமரவேல், திருமதி சத்யபாமா ஆகியோர் தாவேக்காவில் இணைந்ததை அடுத்து மதுராந்தகம், தாராபுரம் ஆகிய தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் திமுக, அதிமுக, தாவேக, இடதுசாரிகள் மற்றும் நாதாக போட்டியிடுவதால் 5 முனை போட்டி உருவாகியுள்ளது. இந்நிலையில் சென்னையில் திமுக நிர்வாகியின் இல்ல திருமண விழாவில் பேசிய திரு உதயநிதி, தாவேக ஆட்சியில் மாநிலம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் மின்வெட்டு பிரச்சினை நிலவுவதாகவும், அரிசி, பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாக கூறினார்.
2: ரெண்டு தொகுதியில சட்டமன்ற இடைத்தேர்தல் வர இருக்கு. இந்த ஆட்சியாளுடைய வீழ்ச்சிக்கு இந்த இடைத்தேர்தல் வெற்றி ஒரு தொடக்கமாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் அந்த உறுதிமொழியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இடைத்தேர்தல்ல இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு, இந்த டம்மி முதலமைச்சருக்கு நாம் அத்தனை பேர் சேர்ந்து ஒரு சரியான பாடத்தை புகட்ட வேண்டும்.
1: பல்வேறு வாக்குறுதிகளை அளித்து ஆட்சிக்கு வந்த தாவேக்கா கடந்த 4 மாதங்களில் எந்த ஒரு புதிய திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை என்றும் திரு உதயநிதி குற்றம் சாட்டினார்.
0: தொடர்ந்து, தமிழக வெற்றி கழகம் சொந்த காலில் நிற்கவில்லை, இரவல் காலில் நின்று கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கூட்டணி கட்சியில் இருக்கின்ற கட்சிகள் விளக்கை அணைத்துவிட்டால் அந்த கட்சியினுடைய சட்டசபை உறுப்பினர்கள் விலகிவிட்டால் அவர்களுடைய ஆட்சி கவிழ்ந்துவிடும், பின்னர் தள்ளாடும் ஆட்சிதான் என்று திருச்சியில் நேற்று எடப்பாடி பழனிசாமி கடுமையாக தாக்கி உரையாற்றியிருந்தார். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மின்வெட்டு தொடர்வதால் பொதுமக்கள் கடும் சிரமங்களை எதிர்கொள்ளுகிறார்கள்.
1: தாவேக அரசு அமைந்த பிறகு மின்தடை ஏற்படுவது தொடர்கதையாகிவிட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. கடும் வெயில் கொளுத்தி வரும் நிலையில் எந்தவித முன் அறிவிப்பும் இல்லாமல் மின்தடை ஏற்படுவதால் மக்கள் நிம்மதி இழந்து வருகின்றனர். நள்ளிரவிலும் மின்வெட்டு தொடர்வதால் கர்ப்பிணிகளும் முதியோர்களும் தூக்கத்தை தொலைத்துள்ளனர். அறிவிக்கப்படாத மின்வெட்டை கண்டித்து தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மக்கள் போராட்டங்களில் குதித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பகுதியில் ஒரு வாரமாக அடிக்கடி மின்சாரம் தடைபடுவதாக குற்றம் சாட்டியுள்ள அப்பகுதி மக்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண வலியுறுத்தினர்.
3: முன்னறிவிப்பு இல்லாம கரண்ட் அமுத்துறாங்க, நைட்டு தூங்க முடியல, 4 சென்டிகிரேடு 3 சென்டிகிரேடு வெப்பம் கூடுங்கிறாங்க. இங்க கரண்டை பாத்தீங்கன்னா எப்ப அமுத்துறாங்க, எப்ப போடுறாங்கன்னே தெரியல. டிவியில போய் கேட்டோம்னா ஏஐ என்ன சொல்றாரு, கரண்ட் கொடுத்தா தான் இப்ப நாங்க தர முடியும், இப்ப எங்க கிட்ட போய் சண்டை விட்டா நான் என்ன சொல்றது அப்படின்னு அவரு கேட்கிறாரு. நாங்க வீட்டுல இருக்கிறதா, தண்ணிக்கே அலையிறதா, அல்லது கரண்டுக்கே அலையிறதா, வீட்டுல தூங்குறதா, பிள்ளை குட்டியில கரெக்டான நேரத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியல.
1: கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே சேங்கல் பகுதியில் தொடர் மின்வெட்டை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட கிராம மக்கள் அந்த வழியே வந்த கிருஷ்ணராயபுரம் தொகுதி தாவேக்கா சட்டப்பேரவை உறுப்பினர் திருமதி சத்யாவை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. இதனிடையே திருச்சியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ், தமிழ்நாட்டில் மின்வெட்டே இல்லை என்றதுடன் இந்த விவகாரத்தை சிலர் அரசியலாக்குவதாக கூறினார்.
4: டிஎன்இபி அமைச்சர் அவர்கள் வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க, இந்த பிரச்சனைலாம் சரி பண்ணியாச்சு, சரி பண்ணி அது எல்லாமே வந்து இன்றைக்கு மக்கள் தங்குதல் இல்லாமல் மின்சாரத்தை வழங்குறது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்ந்து கொடுத்து ஆய்வு செஞ்சுருக்காங்கன்னு திரு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆயிடுச்சு, எந்த இடத்துல மின்வெட்டு கிடையாது.
1: தமிழ்நாட்டில் மின்வெட்டே இல்லை என அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்த நிலையில் வேலூரில் வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையனின் செய்தியாளர் சந்திப்பின் போதே மின்தடை ஏற்பட்டதால் அந்த இடமே இருளில் மூழ்கியது. செல்போன் வெளிச்சத்தில் செய்தியாளர் சந்திப்பு தொடர்ந்தது. திருச்செந்தூர் அருகே வீர மகேந்திர கோட்டையில் விசிக தலைவர் திரு திருமாவளவன் பங்கேற்ற நிகழ்ச்சியிலும் இரவில் மின்தடை காரணமாக சலசலப்பு ஏற்பட்டது. இதனிடையே மின்வெட்டு பிரச்சினைக்கு அரசின் அலட்சியமே காரணம் என பாமக தலைவர் திரு அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். இருளில் நடந்த அமைச்சர் திரு செங்கோட்டையனின் செய்தியாளர் சந்திப்பை எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்துடன் ஒப்பிடும்போது இந்த ஆண்டு 4000 மெகாவாட் அதிக தேவை ஏற்பட்டிருப்பதாகவும், இந்த கூடுதல் தேவையை சமாளிக்க அரசு ஏற்பாடு செய்யாததுதான் மின்வெட்டுக்கு காரணம் என்றும் கூறியுள்ளார்.
0: தொடர்ந்து, பாரதிய ஜனதா ஆளும் மத்திய பிரதேச மாநிலம் பாலகாட் மாவட்டத்தில் மாசடைந்த குடிநீர் மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டால் 30க்கும் மேற்பட்ட பழங்குடியின குழந்தைகள் அண்மையில் உயிரிழந்தார்கள். இந்த விவகாரத்தில் முதல்வர் மோகன் யாதவ் தலைமையிலான பாரதிய ஜனதா அரசை விமர்சிக்கும் வகையில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் நிறுவனர் அபிஜித் தீபியே தான் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுவதாக எக்ஸ் தளத்தில் நையாண்டியாக ஒரு ராஜினாமா கடிதத்தை வெளியிட்டிருக்கிறார்.
5: பாஜக ஆளும் அம்மாநிலத்தின் பாலாகட் மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களில் 30 குழந்தைகள் உயிரிழந்தனர். மேலும் பலர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். இதற்கு பழங்குடியினர் வாழும் பகுதிகளில் தூய்மையான குடிநீர் கிடைக்காததும் சுகாதார வசதிகள் இல்லாததுமே காரணம் என கண்டனங்கள் எழுந்துள்ளன. பாதிக்கப்பட்ட கிராமத்திற்கு திரு அபிஜித் சென்று நீர் ஆதாரங்கள் மற்றும் பழங்குடியினரின் வீடுகளை பார்வையிட்டார். பின்னர் முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் தலைமையிலான அரசை விமர்சிக்கும் வகையில் தம்மையே முதலமைச்சர் என குறிப்பிட்டு ஆளுநர் திரு மங்குபாய் படேலுக்கு எழுதியதாக அவர் பதவி விலகல் கடிதத்தை வெளியிட்டுள்ளார். ஆகஸ்ட் 13 தேதியிட்ட அந்த கடிதத்தில் 30 மேற்பட்ட குழந்தைகள் உயிரிழந்த பிறகு இந்த

0: நாற்காலியில் அமர தமது மனசாட்சி இடம் தரவில்லை என கூறியுள்ள திரு அபிஜித், இந்த இறப்புகள் குறித்த தமது உணர்வின்மையை விட அவமானகரமானது வேறு எதுவும் உள்ளதா என வினவியுள்ளார். முதலில் 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு அறிவித்து பழங்குடியினர் போராடிய பிறகு 4 லட்சம் ரூபாய் என அதிகரித்ததை சுட்டிக்காட்டியுள்ள அவர், இது அமைச்சர் அல்லது சட்டமன்ற உறுப்பினரின் குழந்தைகள் இறந்தால் உரிய இழப்பீடாகுமா என்று கேட்டுள்ளார். விஸ்வகுரு எனப்படும் பிரதமர் திரு மோடி ஜல் ஜீவன் திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு வீட்டிற்கும் குடிநீர் குழாய் அமைக்கப்பட்டு விட்டதாக பிரகடனம் செய்துள்ள நிலையில், பாலாகாட் பழங்குடியினர் ஆற்று நீரை குடித்து உடல்நலனை பணயம் வைப்பதாக கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. 55,795 பழங்குடியினர் வீடுகளில் மின் இணைப்பு இல்லாதது நாட்டில் பழங்குடியினருக்கு எதிரான குற்றங்களில் 32% மத்திய பிரதேசத்தில் நடப்பது, 5,41,000 குழந்தைகள் எடை குறைவாக இருப்பது, 1,36,000 மேற்பட்ட குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளிட்டவை தமது அரசின் தோல்விகள் என திரு அபிஜித் பட்டியலிட்டுள்ளார். மாநிலம் முழுவதும் பல அப்பாவி குழந்தைகளின் இழப்பிற்கு பின் பதவியில் தொடர உரிமை இல்லாததால் உடனடியாக விலகுவதாக அவர் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மக்களுக்கு சேவையாற்ற வாய்ப்பளித்த விஸ்வகுரு மோடிக்கு நன்றி கூறுவதாகவும் திரு அபிஜித் குறிப்பிட்டுள்ளார்.
1: தொடர்ந்து, மும்பையில் தனக்கு சொந்தமான நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டதாக பிரதமர் நரேந்திர மோடியிடம் அவரது பள்ளி தோழர் அஸ்கர் அலி ஓக்ரா, அவருக்கு தற்போது வயது 81, புகார் அளித்துள்ளார். குஜராத் மாநிலம் வட்நகரில் உள்ள PN உயர்நிலை பள்ளியில் பிரதமர் மோடியுடன் பள்ளியில் படித்தவர் அல்கர் அலி ஓக்ரா இருவருக்கும் சொந்தமாக மும்பையில் சுமார் 2,810 சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட நிலத்தை 1989 சட்டபூர்வமாக பதிவு செய்து வாங்கினார். இந்நிலையில் கடந்த 2011 போலியான ஆவணங்கள் மூலம் இவரது நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். அவருக்கு தெரியாமலே அவரது நிலத்தை இரு கட்டுமான நிறுவனங்களின் பெயருக்கு மாற்றப்பட்டதாக அவர் புகார் அளித்தார். இந்த நில ஆக்கிரமிப்பில் பாரதிய ஜனதா கட்சியின் சட்டசபை உறுப்பினர் நரேந்திர மேத்தாவுக்கு தொடர்பு இருப்பதாக அஸ்கர் அலி கூறியிருக்கிறார். இந்த ஆக்கிரமிப்பு விவகாரம் தொடர்பாக 2015 FIR பதிவு செய்யப்பட்டு வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இருந்தாலும் காவல்துறை, வருவாய்த்துறை, உள்ளூராட்சி அமைப்புகளிடம் பலமுறை அஸ்கர் அலி புகார் மனு அளித்தும் தீர்வு கிடைக்காத நிலையில் கடந்த செப்டம்பர் 8 தேதியில் பிரதமரும் பள்ளி தோழருமான மோடியை நேரில் சந்தித்து முறையிட்டிருக்கிறார். மேலும் இந்த சம்பவம் குறித்து CBI விசாரணை உத்தரவிடுமாறு பிரதமரிடம் அஸ்கர் அலி கோரிக்கை விடுத்தார். இதனையடுத்து இந்த விவகாரத்தில் உள்ளூர் நிர்வாகம் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அது மட்டுமன்றி புகாரில் சம்பந்தப்பட்ட 2 நிறுவனங்களும் செப்டம்பர் 16 நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்குமாறும் உள்ளூர் நிர்வாகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. நீண்டகாலமாக புற்றுநோயுடன் போராடி வந்த அசாம் முன்னாள் அமைச்சர் சித்திகி அகமத் நேற்று அவரது இல்லத்தில் உயிரிழந்தார். இறக்கின்ற போது அவருக்கு வயது 63. மணிப்பூரின் தமங்லாங் மற்றும் நோனி ஆகிய மாவட்டங்களில் நேற்று தீவிரவாதிகள் நடத்திய 20 தாக்குதல்களில் 2 பெண்கள் உட்பட 4 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார்கள். இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வாழும் பெண் வீட்டை விட்டு ஓடிவிட்டார். அவர் கணவரை விட்டு காதலருடன் தலைமறைவானார். காவல்துறையின் உதவியுடன் கணவர் ஓடிவிட்ட தனது மனைவியை தேடி அலைந்தார். மனைவி கிடைத்ததும் அவர் செய்ததுதான் செய்தியானது. மனைவியை அவருடைய காதலருடன் சேர்த்து வைத்தார் அந்த கணவர். சம்பவம் லக்னோ நகரில் நடந்தது. பெண் படிக்கும் காலத்திலிருந்து அந்த காதலருடன் தொடர்பில் இருந்ததாக தெரிய வருகிறது. குடும்பம் வற்புறுத்தியதால் அவர் விருப்பமில்லாமல் வேறு ஒருவரை திருமணம் புரிந்தார். ஒரு வருடம் கடந்தது. பெண் காதலருடன் தொடர்ந்து தொடர்பில் இருந்தார். அவர் ஒரு நாள் வீட்டிலிருந்து காணாமல் போன போது கணவர் காவல்துறையில் புகார் கொடுத்தார். 4 நாட்களில் பெண் கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் பெண்ணின் குடும்பத்தாரும் கணவரின் குடும்பத்தாரும் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். கணவர் தமது மனைவியின் உண்மையான விருப்பத்தை மதிக்க முடிவெடுத்திருந்தார். பெண்ணுக்கும் அவருடைய காதலருக்கும் கல்யாணம் செய்து வைக்க ஏற்பாட்டை கணவரே செய்தார். திருமணம் செய்து கொண்ட இருவரையும் கணவர் வாழ்த்தினார். கணவரின் செயல் பலரின் கவனத்தை ஈர்த்து வருகிறது. குருவாயூர் கிருஷ்ணன் கோவிலில் நேற்று ஒரே நாளில் 420 யோகிகளுக்கு திருமணம் நடந்தது. கேரளத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற குருவாயூர் கிருஷ்ணன் கோவிலுக்கு தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா உட்பட பல்வேறு மாநிலங்களிலிருந்து பக்தர்கள் செல்கிறார்கள். முகூர்த்த நாட்களில் இங்கு ஏராளமான திருமணங்கள் நடைபெறுவது வழக்கமாகும். கடந்த மாதம் August 23 குருவாயூர் கோவிலில் 416 யோகிகளுக்கு திருமணம் நடைபெற்றது. இதுதான் இந்த கோவிலில் இதுவரை நடந்ததில் அதிக திருமண எண்ணிக்கையாக இருந்தது. ஆனால் இந்த சாதனை நேற்று முறியடிக்கப்பட்டது. நேற்று ஆவணி மாதத்தில் மலையாளத்தில் சிங்கம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை மூத்த நாள் என்பதால் பல மாதங்களுக்கு முன்பிருந்தே இந்த நாளில் திருமணம் நடத்த முன்பதிவு தொடங்கியிருந்தது. நேற்று முன்தினம் வரை 440 ஜோடிகளுக்கு திருமணம் நடத்த முன்பதிவு செய்யப்பட்டிருந்தது. இதனால் கோயிலுக்கு வருபவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்பதால் திருமணத்துக்கு வருபவர்கள் மற்றும் கோவிலில் தரிசனம் செய்ய வருபவர்களுக்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. நேற்று அதிகாலை 4 மணி முதல் திருமண சடங்குகள் தொடங்கின. முதல் 2.5 மணி நேரத்தில் 180 ஜோடிகளுக்கு திருமணம் நடந்து முடிந்தது. கேரளத்தின் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் ஒரு வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 6000 கிலோவுக்கு மேற்பட்ட ரேசன் அரிசி மற்றும் கோதுமை பறிமுதல் செய்யப்பட்டது. தமிழகம் கேரள ரேசன் கடைகளில் இலவசமாக விநியோகிக்கப்பட்ட இந்த அரிசி மற்றும் கோதுமையை கடத்தி வந்து கள்ளச்சந்தையில் அதிக விலையில் விற்பதற்காக இது பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள். பிடைபெற்ற கொலை குற்றவாளி வெற்றி ஊர்வலம் நடத்தியதற்காக அவரை மீண்டும் கைது செய்து ஆஜர்படுத்த உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருந்தது. விநாயகர் சதுர்த்தி மற்றும் தொடர் விடுமுறை முடிந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சென்னை திரும்ப 3565 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை தெரிவித்திருக்கிறது. சென்னையிலிருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு கடந்த 11ஆம் மற்றும் 12ஆம் தேதி சென்னையிலிருந்து அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளின் மூலமாக சுமார் 231450 பேர் பயணம் மேற்கொண்டுள்ளார்கள். வருகிற அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதத்துக்குள் வட இந்திய பெருங்கடல் பகுதியில் 3 புயல்கள் உருவாக வாய்ப்புகள் இருப்பதாக விண்வெளி ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. விநாயகர் சதுர்த்தியொட்டி சென்னை கோயம்பேடு சந்தையில் பூக்கள் விலை கிடுகிடு என்று உயர்ந்திருந்தது. பல வகை பூக்களின் விலை கிலோ 350 ரூபாய் வரை அதிகரித்திருந்தது. மல்லிகை பூ கிலோ 2000 ரூபாவாகவும், கனகாம்பரம் 1000 ரூபாவாகவும், சம்பங்கி 900 ரூபாவாகவும், முல்லைப்பூ 800 ரூபாவுக்கும் விற்பனையாகியிருந்தது. மேற்கு வங்கத்தில் நூற்றுக்கணக்கான மதராஸ்களை மூட பாரதிய ஜனதா உத்தரவிட்டுள்ளது. அங்கு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது.
2: வங்காளத்தில் முதல் முதலாக கொல்கத்தாவில் இஸ்லாமியர்களின் கல்விச்சாலையான மதரசா 1780ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி காலத்தில் அமைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதன்பின் ஏராளமான மதரசாக்கள் அமைக்கப்பட்டு மத கல்வி மற்றும் நவீன கல்வியை வழங்கி வருகின்றன. இந்நிலையில் அரசின் நிதியுதவி பெறாத மற்றும் அங்கீகரிக்கப்படாத 252 மதரசாக்களை மூட மேற்கு வங்க பாஜக அரசு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மேலும் 100 மதரசாக்களின் நிர்வாகங்களிடம் சில ஒழுங்கின்மைகள் குறித்து விளக்கம் கேட்கப்பட்டுள்ளது. உரிய விளக்கம் அளிக்காவிட்டால் அவையும் மூடப்பட நேரிடும் என்று அரசு தெரிவித்துள்ளது. கொல்கத்தா மற்றும் 22 மாவட்டங்களில் மதரசாக்களின் ஆசிரியர்கள், மாணவர்கள், உள்கட்டமைப்பு வசதிகள், நிதி ஆதாரம் ஆகியவை குறித்து சிறப்பு குழுவினர் ஆய்வு செய்ததை அடுத்து முதல்கட்டமாக 252 மதரசாக்கள் மூடப்பட உள்ளதாக சிறுபான்மையினர் விவகாரம் மற்றும் மதரசா கல்வித்துறை அமைச்சர் திரு சுதிராம் டூடு தெரிவித்துள்ளார். அரசு நிதியுதவி மற்றும் அங்கீகாரத்துடன் பல மதரசாக்கள் செயல்படும் நிலையில் நிதியுதவியும் அங்கீகாரமும் பெறாத மதரசாக்கள் காரிஜி மதரசாக்கள் என அழைக்கப்படுகின்றன. தேர்தலில் பாஜக வென்று திரு சுவேந்து அதிகாரி முதலமைச்சரானதும் அத்தகைய மதரசாக்கள் குறித்து கணக்கெடுக்க உத்தரவிடப்பட்டது. இம்மாத தொடக்கத்தில் அவர் மேற்கு வங்கத்தில் ஒரு மாநிலம் ஒரே கல்வி என்ற கொள்கை பின்பற்றப்படும் என்று தெரிவித்திருந்தார். அரசின் நடவடிக்கையை வரவேற்றுள்ள மாநில பாஜக தலைவர் திரு சமிக் பட்டாச்சாரியா மதரசாக்களில் தீவிரவாதிகளுக்கு ஆதரவு அளிக்கப்படுவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டைச் சேர்ந்த மறைந்த முன்னாள் முதலமைச்சர் புத்ததேவ் பட்டாச்சாரியா கூறியிருந்ததாக தெரிவித்தார். இந்த கருத்துக்கு திரிணாமுல் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திரு குணால் கோஷ் கண்டனம் தெரிவித்துள்ளார். மதரசாக்களில் தீவிரவாதிகள் இருப்பதாக கூறி கல்வி முறை மீது தாக்குதல் நடத்துவது முறையல்ல என்று குறிப்பிட்டுள்ள அவர், ஆசிரமங்களில் சமஸ்கிருத கல்வி கற்பிக்கும் பாரம்பரியமும் நாட்டில் உள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார்.
1: தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இன்று விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அதிகாலை முதலே பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தார்கள்.
2: பிரசித்தி பெற்ற பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலில் தங்க மூஷிக வாகனத்தில் கற்பக விநாயகர் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். உச்சிக்கால பூஜையின் போது மூலவருக்கு முக்குருணி கொழுக்கட்டை படைக்கப்பட்டது. திருச்சி மலைக்கோட்டையில் உச்சிப்பிள்ளையாரை அதிகாலை முதலே ஏராளமானோர் தரிசனம் செய்தனர்.

0: திருவண்ணாமலையில் 500 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இரட்டை பிள்ளையாரை சந்தனக்காப்பு அலங்காரத்தில் பக்தர்கள் மனமுருகி வழிபட்டனர். குடியாத்தம் அருகே புவனேஸ்வரி பேட்டையில் உலர் பழங்கள் மற்றும் தானியங்களால் 601 கிலோ விநாயகர் உருவாக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் 108 விநாயகர் கோயிலில் ஆசியாவிலேயே உயரமான ஒரே கல்லாலான மகா சங்கடஹர சதுர்த்தி விநாயகருக்கு 80,000 மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் ஏலேல சிங்க விநாயகர் கோயிலில் 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள புதிய ரூபாய் நோட்டுகளால் கருவறை அலங்கரிக்கப்பட்டுள்ளது. கடலூரில் இனிப்பகம் ஒன்றில் விநாயகர் சதுர்த்தியையொட்டி 74 கிலோ எடையில் உருவாக்கப்பட்ட லட்டு பிள்ளையார் காண்போரை கவர்வதாக உள்ளது. கோவை புலியகுளத்தில் ஒரே கல்லாலான 19 அடி உயர முந்தி விநாயகருக்கு 2 டன் மலர் மாலைகளால் சந்தனக்காப்புடன் ராஜ அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோயிலில் மூலவருக்கு தங்கம் மற்றும் வைரம் பதித்த கவசங்கள் சாத்தப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. சதுர்த்தியையொட்டி சென்னை சிட்லப்பாக்கத்தில் 23,000 மேற்பட்ட விநாயகர் சிலைகளுடன் தொடங்கியுள்ள கண்காட்சி வரும் 24ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மும்பை கிங்ஸ் சர்க்கிள் பகுதியில் 72வது ஆண்டாக பிரம்மாண்ட விநாயகர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. 66 கிலோ தங்கம் 355 கிலோ வெள்ளியுடன் அலங்கரிக்கப்பட்டுள்ள விநாயகரை பக்தர்கள் தரிசித்தனர்.
1: இனி இன்று சென்னையில் ஆமணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 113,000 ரூபாவுக்கும் ஒரு கிராம் 45 ரூபாய் குறைந்து 14,125 ரூபாவுக்கும் விற்பனையாகியது. வெள்ளி விலை மாற்றமின்றி கிராம் 250 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலக செய்திகள். உக்ரைன் போலந்து எல்லைக்கருகில் அமைந்துள்ள ஜகோடின் தொடருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த பயணிகள் தொடருந்து இயந்திரம் மீது ரஷ்யாவின் ஜெட் இயக்க ஆளில்லா வானூர்தி மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டது. பிரித்தானியாவின் முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜான்சன் மற்றும் ஐரோப்பிய நாட்டின் பாதுகாப்பு அதிகாரிகள் பயணம் செய்த தொடர்ந்தோன்று அந்த பகுதியை கடந்த சில நிமிடங்களிலே இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது. பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் காரணமாக போரிஸ் ஜான்சன், ஸ்வீடனின் முன்னாள் பிரதமர் கார்ல் பில்ட் உள்ளிட்ட தூதரக பிரதிகள் பயணித்த தொடர்ந்து அட்டவணைக்கு முன்னதாகவே நிலையத்தை விட்டு புறப்பட்டு சென்றுவிட்டது. இந்த நிலையில் அந்த ஆளில்லா வானூர்தி தாக்குதலின் உண்மையான இலக்கு இந்த தூதரக தொடர்ந்தாகவே இருந்திருக்க கூடும் என்று உக்ரைனின் தொடர்ந்து நிறுவனம் சந்தேகம் வெளியிட்டுள்ளது. தாக்குதலுக்கு 15 நிமிடங்களுக்கு முன்பே பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதால் அசம்பாவிதம் எதுவும் ஏற்படவில்லை என்று அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். செப்டம்பர் 11 தாக்குதல்கள் தொடர்பான கூடுதல் ஆவணங்களை வெளியிடுவது குறித்து தான் பரிசீலிக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் கூறுகிறார். தாக்குதல்களில் கொல்லப்பட்டவர்களின் உறவினர்கள் அந்த ஆவணங்களை வெளியிடுமாறு கோரிக்கை விடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தாக்குதல்களை நடத்தியவர்களுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் தொடர்பு இருந்ததா என்பது குறித்தும் அவர்கள் தகவல் கோருகிறார்கள். டிரம்ப் இப்போது அயர்லாந்தில் இருக்கிறார். அமெரிக்காவுக்கு திரும்பியதும் அந்த கோரிக்கையை தான் பரிசீலிக்கப் போவதாக செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்தார். செப்டம்பர் 11 தாக்குதல்கள் தொடர்பான மேலும் சில ரகசிய ஆவணங்களை பொதுமக்களின் பார்வைக்கு வெளியிட வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். நியூயோர்க் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிட்ட தொலைபேசி பதிவுகளையும் வெளியிடுமாறு டிரம்ப் நிர்வாகத்தை கேட்டிருக்கிறார்கள். பிலிப்பைன்ஸின் பாங் சமோரா தன்னாட்சி பகுதியில் வாக்களிப்பு தொடங்குவதற்கு சில மணி நேரத்துக்கு முன் அங்கு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. அதில் 3 கொல்லப்பட்டார்கள், 15 பேர் காயமடைந்தார்கள். கொட்டோபாட்டா என்ற வட்டாரத்தில் வாக்குச்சாவடிக்கு வெளியே யார் முதலில் வாக்களிப்பது என்பதில் இரு அரசியல் தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக காவல்துறை தெரிவித்தது. வாக்குவாதம் பெரிதாகி கைகலப்பாக மாறியது. இறுதியில் அது துப்பாக்கிச்சூட்டில் முடிந்ததாக காவல்துறை தெரிவித்தது. பாங் சமோரா தன்னாட்சி பகுதியில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. முதல் முறையாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றம் அங்கு அமைய இருக்கிறது. மோதலில் ஈடுபட்டவர்கள் பல ஆண்டுகளாக தன்னாட்சிக்காக போராடிய அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்கள் என்று காவல்துறை தெரிவித்தது. தேடல் வன்முறையை தடுக்க பாங் சமோரா பகுதி முழுவதும் 20,000 அதிகமான பாதுகாப்பு படையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தார்கள். வேறொரு சம்பவத்தில் வாக்குச்சாவடி அருகே வெடிப்பு ஏற்பட்டதைத் தொடர்ந்து ஒருவர் உயிரிழந்து போனார். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே கோர்முஸ் நீரிணையின் கட்டுப்பாடு தொடர்பாக மோதல் நிலவி வரும் வேளையில் அங்கு வணிக கப்பல் ஒன்றின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் ஒருவர் பலியானதாகவும் 3 பேர் காயமடைந்ததாகவும் ஈரான் அதிகாரிகள் தெரிவித்தார்கள். கோர்முஸ் நீரிணையில் உள்ள கொங்கொங் மற்றும் கெஷ்ம் தீவுகளின் கடற்கரை அருகே நேற்று அதிகாலை 5 மணியளவில் வணிக கப்பல் ஒன்றின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதில் ஒருவர் பலியானார், 3 காயமடைந்தார்கள். தாக்குதல் யாரால் நடத்தப்பட்டது போன்ற விவரங்களை அவர்கள் குறிப்பிடவில்லை. அங்கு இடம்பெறுகின்ற இந்த தாக்குதல்கள் தொடர்வதனால் எரிபொருளின் விலை தொடர்ந்து அதிகரித்து செல்கிறது.
2: ஈரானுக்கும் ஒமானுக்கும் இடையிலான ஹோமுஸ் நீரிணையின் கப்பல் போக்குவரத்து தற்போது மீண்டும் தடை ஏற்பட்டுள்ளது. நிபந்தனைகளின் பிரகாரம் செயல்பட்டால் மாத்திரமே ஹோமுஸ் வழியாக பயணிக்க அனுமதிப்பதாக ஈரான் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹோமுஸ் முழுமையாக தமது கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளமையினால் கப்பல் போக்குவரத்தில் எவ்வித சிக்கலும் இல்லை என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. கட்டுப்பாடுகளை பொருட்படுத்தாமல் பயணம் செய்யும் எரிபொருள் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல்களை நடத்தி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானிய எரிபொருள் கப்பல்கள் மீது அமெரிக்காவும் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. கடந்த நாட்களில் 4-10 முதல் 14 வரையிலான எரிபொருள் கப்பல்கள் ஹோமுஸ் வழியாக பயணம் செய்த போதிலும் தற்போது அது 4-7 குறைந்துள்ளது. ஈரான் அமெரிக்க யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்னர் ஹோமுஸ் வழியாக 4-120 அதிகமான எரிபொருள் கப்பல்கள் பயணித்தமை குறிப்பிடத்தக்கதாகும். இதுவரை ஹோமுஸை தவிர்த்து எரிபொருள் விநியோக போக்குவரத்து பாதையாக காணப்பட்ட சவுதி அரேபியாவின் பிரபல ஈஸ்ட் வெஸ்ட் குழாய் கட்டமைப்பு தற்போது முழுமையாக மூடப்பட்டுள்ளது. கடந்த வாரம் யமனின் ஹூதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதல்களை தொடர்ந்தே சவுதி அரேபியா குழாய் கட்டமைப்பினை மூடியுள்ளது. இந்த குழாய் கட்டமைப்பு வழியாக 4 சுமார் 5 மில்லியன் மசக எண்ணெய் விநியோகிக்கப்படுகிறது. சவுதி அரேபியாவுக்கும் யமனுக்கும் இடையிலான பாப் அல் மாந்தாப் நீரிணை தற்போது உத்தியோகபூர்வமற்ற முறையில் ஹூதி கிளர்ச்சியாளர்களை கட்டுப்படுத்தி வருகின்றனர். சவுதி அரேபியாவின் எரிபொருள் கப்பல்கள் குறித்த வழியாக செல்ல அனுமதிக்கப்பட மாட்டாது என ஹூதி கிளர்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். குறித்த நீரிணையின் அமைவிடமான பிரின் தீவு முழுமையாக ஹூதி கிளர்ச்சியாளர்களின் வசமானால் பாப்பால் மந்தாப்பூடாக இடம்பெற்று வரும் அனைத்து கப்பல் போக்குவரத்துகளும் முடங்கிவிடும் என பொருளாதார ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். பிரதான எரிபொருள் விநியோக பாதைகள் இவ்வாறு நெருக்கடிக்குள்ளாகியுள்ள நிலையில் உலக சந்தையில் எரிபொருள் விலை மீண்டும் சடுதியாக அதிகரித்து வருகிறது. இலங்கை நேரப்படி பிரெண்ட் ஒரு பீப்பாய் மசக எண்ணெய் விலை $108 இன்று பிற்பகல் தாண்டியிருந்தது. அமெரிக்காவின் WTI மசக எண்ணெய் பீப்பாயும் $103 தாண்டியிருந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஹோமுஸ் பாப் அல் மந்தாப் நீரிணையில் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையினால் எரிபொருள் கப்பல்களுக்கான கப்பல் காப்பீட்டு கட்டணங்களும் பெருமளவில் அதிகரித்துள்ளன. தெற்கு கிழக்கு ஆசிய பிராந்தியத்திற்கு கடுமையான தாக்கம் ஏற்படவில்லை என்றாலும் தென்னாப்பிரிக்கா வழியாக கப்பல் போக்குவரத்து மேற்கொள்ளும் நாடுகளுக்கு அதிக செலவு எதிர்கொள்ள நேரிடும் என சர்வதேச ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதுவரை ஹோமுஸ் வழியாக பயணம் செய்வது தொடர்பாக தற்காலிக தீர்வு ஒன்றை காண்பதற்காக வளைகுடா நாடுகளுக்கு இடையிலான தீர்க்கமான பேச்சுவார்த்தை இன்று இடம்பெறவிருந்த போதிலும் அது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஹூதி கிளர்ச்சியாளர்களின் நிச்சயம் மற்ற செயற்பாடுகளே இவற்றுக்கான காரணமாகும்.
3: இதேவேளை அமெரிக்காவில் டீசலின் விலை முதன்முறையாக 1 கேலனுக்கு $6.23 வரை அதிகரித்துள்ளது. இதற்கமைய 1 லிட்டர் டீசலின் விலை சுமார் $1.65 அமைந்துள்ளது. அமெரிக்க வாகன சங்கத்தின் தரவுகளுக்கமைய உலகளாவிய எண்ணெய் விலையேற்றம் காரணமாக கடந்த வாரம் டீசலின் விலை $6 எல்லையை கடந்திருந்தது. ஈரானின் அணு ஆயுதங்களை கையகப்படுத்துவதற்காக அமெரிக்கா எரிபொருளுக்காக அதிக விலையை செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்.
1: தொடர்ந்து உக்ரைன் ரஷ்யா போர் 5 ஆண்டுகளை கடந்தும் முடிவின்றி நீடிக்கிறது. போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா எடுத்த முயற்சிகள் எதுவும் பலனளிக்காத நிலையில் இரு நாடுகளும் ஒருவர் மீது ஒருவர் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளன. இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் அயர்லாந்தில் நடைபெற்ற ஐரிஷ் ஓபன் கோல்ஃப் போட்டியின் போது செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய ரம் ரஷ்யாவின் டீசல் உள்கட்டமைப்புகள் மீது உக்ரைன் தொடர்ந்து தாக்குவதால் உலகளவில் கடுமையான டீசல் பற்றாக்குறை ஏற்பட்டு உலக நாடுகளை அது பாதிக்கிறது. எனவே உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஒரே ஒரு விடயத்தை மட்டும் செய்ய வேண்டும். அவர் ரஷ்யாவில் எரிபொருள் நிலையங்கள் தவிர்ப்பதை தவிர்க்க வேண்டும். அவர் தாக்குதல் நடத்துவதற்கு வேறு பல இலக்குகள் உள்ளன, அதை தாக்கட்டும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய டிரம்ப் தற்போதைய எரிபொருள் சந்தை பாதிப்புகளுக்கு மத்திய கிழக்கின் போர் பதட்டங்கள் மட்டும் காரணமல்ல, ரஷ்யாவின் எரிபொருள் நிலையங்களை உக்ரைன் குறிவைப்பதே முக்கிய காரணம் என்று உக்ரைனை குற்றம் சாட்டினார். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொள்ளும் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அதிபர் டிரம்பை சந்தித்து பேச இருக்கிறார். ஐக்கிய நாடுகள் சபையின் 81வது பொதுச்சபை கூட்டத்தொடர் நியூயோர்க்கில் உள்ள அதன் தலைமையகத்தில் வரும் 22ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரையிலும் பின்னர் 28ஆம் தேதியும் நடைபெற உள்ளது. இதில் செப்டம்பர் 25ஆம் தேதி நடைபெற உள்ள கூட்டத்தொடரில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் உரையாற்ற இருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் செயற்கை நுண்ணறிவு குறித்த அபாயங்களை பெரிதுபடுத்த தேவையில்லை என்று கூறியிருக்கிறார். எச்சரிக்கப்படும் பல்வேறு அபாயங்கள் ஒருபோதும் நிகழாமல் போகலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார். உலகில் வெகு வேகமாக முன்னேறும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பல்வேறு துறைகளில் அபாயங்களை ஏற்படுத்தலாம் என்று நிபுணர்கள் எச்சரித்து வருகிறார்கள். அதன் தாக்கத்தை தணிக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் முன்னேறும் வேகத்தை மட்டுப்படுத்த வேண்டும் என்று ஓபன் ஏ அந்த்ரோபிக் போன்ற முன்னணி செயற்கை நுண்ணறிவு நிறுவனங்களின் தலைவர்கள் வலியுறுத்துகின்றார்கள். ஆனால் செயற்கை நுண்ணறிவு துறையில் சீனாவை விட அமெரிக்கா முன்னிலை வகிக்க வேண்டியது முக்கியம் என்று டிரம்ப் குறிப்பிடுகிறார். செயற்கை நுண்ணறிவு துறையில் வெற்றி பெறும் நாடு முதன்மை பெறும் என்று டிரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சிறுவயதில் வாழ்ந்த வீடு 1.93 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு விற்கப்பட்டுள்ளது. நியூயோர்க்கின் குயின்ஸ் பகுதியில் இருந்த அந்த வீட்டில் டிரம்ப் 4 வயது வரை வாழ்ந்தார். 1940ஆம் ஆண்டு டிரம்பின் தந்தை பிரெட் டிரம்ப் அந்த வீட்டை கட்டினார். 5 படுக்கை அறைகளையும் 3 குளியலறையும் கொண்டது அந்த வீடு. கடந்த ஆண்டு டாமினின் என்பவர் அந்த வீட்டை $835,000 வாங்கினார். ஆனால் குடியேறவில்லை. பல ஆண்டுகளாக பராமரிப்பின்றி இருந்த வீட்டில் தண்ணீர் இல்லை, உடைந்த குழாய், பூஞ்சை போன்ற பல பிரச்சனைகள் இருந்தன. அங்கு காட்டுப்பூனைகளும் இருந்ததாக கூறப்படுகிறது. லின் சுமார் $500,000 செலவு செய்து 8 மாதங்களில் வீட்டை புதுப்பித்தார். நவீன சமையலறை, புதிய மரத்தளம், ஆடம்பர குளியலறைகள் உள்ளிட்ட வசதிகள் சேர்ப்பிக்கப்பட்டன. புதுப்பிக்கப்பட்ட அந்த வீடு தற்போது $1.93 மில்லியன் விற்கப்பட்டுள்ளது. ஹாங்காங்கில் அதிர்ஷ்ட குலுக்கலில் பரிசு கிடைத்தது. 30 மில்லியன் ஹாங்காங் டாலர், 3.7 மில்லியன் அமெரிக்க டாலர். அதை பகிர மறுத்த சந்தேகத்தின் பேரில் 36 வயது நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரும் சக ஊழியர்கள் 14 பேரும் சேர்ந்து மார்க்சிஸ்ட் அதிர்ஷ்ட குலுக்கல் சீட்டை வாங்கியிருந்தார்கள். சீட்டுக்கு பரிசு பணம் கிடைத்தது. சந்தேக நபரின் வங்கி கணக்குக்கு தொகை மாற்றப்பட்டது. ஆனால் அவர் தொகையை அனைவருக்கும் சமமாக பிரித்து தர மறுத்துவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இது ஊழியர்களிடையே வாக்குவாதத்தை ஏற்படுத்தியது. சந்தேக நபர் 5 நாள் வேலைக்கு செல்லவில்லை. அவர் பணத்துடன் தப்பி ஓடிவிடுவார் என்ற பயத்தில் சக ஊழியர் ஒருவர் காவல்துறையிடம் புகார் அளித்தார். நேற்று முன்தினம் அவர் கைது செய்யப்பட்டார். அவரிடம் விசாரணை நடத்தப்படுவதாக காவல்துறையினர் தெரிவித்தார்கள். சீனாவில் வெள்ள நிவாரணத்துக்கு நன்கொடை வழங்கியதாக பொய்யான தகவலை பதிவிட்டதாக சந்தேகப்படும் சீன சமூக ஊடக பிரபலம் ஒருவர் சர்ச்சையில் சிக்கியுள்ளார். அந்தான் என்று அழைக்கப்படும் அவர் 1 மில்லியன் யுவான், சுமார் 1,48,000 அமெரிக்க டாலர் நன்கொடை வழங்கியதாக அவரது ரீட் நோட் பக்கத்தில் வெளியிட்டிருந்தார். மறுசீரமைப்பு பணிகளுக்காக குவாங்சி செஞ்சிலுவை சங்கத்துக்கு நன்கொடை வழங்கியதாக குறிப்பிட்டிருந்தார். அந்த பதிவு வேகமாக பரவியது. அன்லானுக்கு பாராட்டு மழை பொழிந்தது. சில நாட்களிலே அவர் பக்கத்தை 31,000 அதிகமானோர் பின்தொடர்ந்தார்கள். ஆனால் 1 மில்லியன் நன்கொடை எதுவும் பெறவில்லை என்று குவாஞ்சி செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்ததாக குறிப்பிடப்படுகிறது. சர்ச்சையை தொடர்ந்து அன்லானின் சமூக ஊடக கணக்கு முடக்கப்பட்டது. இதுவரை அன்லான் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கவில்லை. அவர் ஆணா பெண்ணா என்ற தகவலும் வெளிவரவில்லை. நன்கொடை வழங்குவது போல் ஆவணங்களை போலியாக உருவாக்குவது அல்லது நன்கொடை வழங்கியதாக பொய்யாக கூறுவது சட்டவிரோதமானது என்று சட்ட நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். உங்கள் பற்களை அடிக்கடி நர நரவென்று நீங்கள் கடிப்பதுண்டா? பற்களை நர நரவென்று கடிப்பது புருக்சிசம் எனப்படுகிறது. அந்த பழக்கம் அதிகரித்து வருவதாக பிரிட்டனில் சில பல் மருத்துவர்கள் கூறுகிறார்கள். குறிப்பாக இளம் வயதினரிடையே அதனால் ஏற்படும் பல் பிரச்சனைகள் அதிகம் காண்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். 1/4 புருக்சிசம் இருக்கக்கூடும் என்று ஆய்வு தகவல்கள் தற்போது தெரிவிக்கின்றன. ஆனால் பலர் தூக்கத்தில் பற்களை கடிப்பது அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். மன அழுத்தமும் பதற்றமும் அதற்கு காரணம் என்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். மன அழுத்தம் ஏற்படும் போது தசைகள் இறுக்கமடைவதால் தாடையை இறுக்கி பிடிப்பதும் பற்களை நர நரவென்று கடிப்பதும் ஏற்படலாம். அதன் அறிகுறிகள் என்ன? தேய்ந்த அல்லது உடைந்த பற்கள், காலையில் தலைவலி, முகவலி, தாடை இறுக்கம், இவை புருக்ஸித்தின் அறிகுறிகளாக இருக்கலாம். தொடர்ந்து தீவிரமாக பற்களை அரைப்பதால் பற்கள் தேய்ந்து விரிசல் ஏற்பட்டு அல்லது உடைந்து போகலாம். நீண்டகால தாடை முகவலியும் இதனால் ஏற்படலாம். இதற்கான தீர்வென்ன? வாய்க்கவசம், உடல் இயக்க சிகிச்சை, மன அழுத்தத்தை குறைக்கும் சிகிச்சைகள், நிறைய தூக்கம், வாழ்க்கை முறை மாற்றங்கள் போன்றவை உதவக்கூடும். தீவிரமான சில சந்தர்ப்பங்களில் தாடை தசைகளை தளர்த்த போடோக்ஸ் ஊசிகளும் பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் அதன் விளைவு தற்காலிகமானது. அதற்கான அடிப்படை காரணத்தை கண்டறிவதும் முக்கியம் என்று அந்த நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இரத்த சோகை இருக்கும் தாய்மார்களுக்கு பிறக்கும் குழந்தைகளின் மூளை அளவு சிறியதாக இருக்கும் என்று ஆய்வொன்று தெரிவிக்கிறது. உடல் அசைவு, கற்றல், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் முக்கிய மூளை பகுதிகள் அதிகம் இதனால் பாதிக்கப்படுவதாக அந்த ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகள் ஒரு வயதை எட்டும் போதே அந்த வேறுபாடுகள் கண்டறியப்பட்டதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல தொடங்கும் வயதில் இந்த வேறுபாடுகள் அவர்களின் சிந்தனை திறனில் சிக்கலை ஏற்படுத்தக்கூடும் என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள். உலகளவில் கற்பிணி பெண்களில் மூவரில் ஒருவருக்கு இரத்த சோகை இருப்பதாக கூறப்படுகிறது. இரத்த சோகை எதனால் ஏற்படுகிறது? பொதுவாக இரும்பு சத்து குறைபாட்டால் ஏற்படும். உடலில் உள்ள சிவப்பு இரத்த அணுக்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கும். அதற்கான அறிகுறிகள் சோர்வு, மூச்சு திணறல், தலைசுற்றல். இங்கிலாந்தில் உள்ள கிங்ஸ் கல்லூரி, லண்டன், தென்னாப்பிரிக்காவில் உள்ள கேப்டவுன் பல்கலைக்கழகம் இணைந்து இந்த ஆய்வை நடத்தியுள்ளன. கேப்டவுனில் 300க்கும் மேற்பட்ட தாய்மார்களும் அவர்களது குழந்தைகளும் ஆய்வில் பங்கெடுத்தார்கள். 3 மாத குழந்தைகள் 2 வயதை எட்டும் வரை அவர்களின் மூளை பலமுறை சோதனை செய்யப்பட்டது. அதன் கண்டுபிடிப்பு சராசரியாக இரத்த சோகை உள்ள தாய்மார்களுக்கு பிறந்த குழந்தைகளின் மொத்த மூளை அளவு இரத்த சோகை இல்லாத தாய்மார்களுக்கு பிறந்த குழந்தைகளின் மூளை அளவை விட 4% குறைவாக இருந்தது. இரத்த சோகை உள்ள தாய்மார்களுக்கு பிறந்த குழந்தைகள் தேர்வுகளில் குறைவான மதிப்பெண்களை பெற்றதாக முந்தைய ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன. மண், புல், மரங்கள் பாசி இவற்றை தொட்டால் நம் சருமத்துக்கு நன்மை ஏற்படுமா? அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குமா? ஆம் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. பின்லாந்தில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் பங்கேற்பாளர்கள் 20 வினாடிகளுக்கு மண் பாசி ஆகியவற்றை தொட்டார்கள். சருமத்தில் பலவகை நுண்ணுயிர்கள் இருக்கும் போது நோயை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்கள் அதிகமாக பெருகுவதை அவை தடுக்க உதவுகின்றன. பின்லாந்தில் இயற்கை சூழலில் விளையாடிய குழந்தைகளின் சருமத்தில் பலவகை நுண்ணுயிர்கள் இருந்தன. அதனால் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரித்ததாக சொல்லப்படுகிறது. அதன் பிறகு அவர்களின் சருமத்தில் உள்ள நுண்ணுயிர்களின் எண்ணிக்கையும் அவற்றின் வகைகளும் அதிகரித்தன. கைகளை கழுவிய பிறகும் அது அப்படியே இருந்ததாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்தோனேஷிய மீட்பு குழுவினர் படகு விபத்தில் காணாமல் போனோரை தீவிரமாக தேடி வருகிறார்கள். 6 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. படகு கவிழ்ந்த இடத்துக்கு அருகில் சென்ற வேறு படகுகள் மூலம் 107 பேர் மீட்கப்பட்டுள்ளார்கள். இந்தோனேஷியாவின் ஜாவா கடலில் சென்று கொண்டிருந்த படகு மோசமான வானிலையால் கவிழ்ந்தது. அப்போது படகில் 240 பேர் இருந்தார்கள். அவர்களில் 129 பேரை காணவில்லை. இனி விளையாட்டுச் செய்திகளில், மகளிருக்கான 10வது ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட்டில் இந்தியா 72 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் நடப்பு சாம்பியன் இலங்கையை நேற்று வீழ்த்தி கோப்பையை கைப்பற்றியிருந்தது.
4: இந்த போட்டியை பார்வையிடுவதற்காக பாகிஸ்தான் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை மற்றும் ஆசிய கிரிக்கெட் பேரவை ஆகியவற்றின் தலைவர் மொக்சின் நக்வி, இலங்கை கிரிக்கெட் மறுசீரமைப்பு குழுவின் தலைவர் இரான் விக்ரமரத்ன உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இந்திய மகளிர் அணி முதலில் துடுப்படுத்தாடியது. இந்திய இன்னிங்ஸை ஸ்மிருதி மந்தனாவுடன் ஷெஃபாலி வர்மா ஆரம்பித்தனர். 129 ஓட்டங்களில் இந்திய மகளிர் அணி முதல் விக்கெட்டை இழந்தது. ஷெஃபாலி வர்மா 68 ஓட்டங்களுடன் ஆட்டம் இழந்தார். இந்திய மகளிர் அணி 20 ஓவர்கள் நிறைவில் 5 விக்கெட்டுகள் இழப்புக்கு 183 ஓட்டங்களை குவித்தது. 184 ஓட்டங்கள் என்ற இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய இலங்கை மகளிர் அணியால் 20 ஓவர்கள் நிறைவில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 111 ஓட்டங்களை மாத்திரமே பெற முடிந்தது. இதற்கமைய 8வது முறையாக இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி மகளிர் ஆசிய கிண்ணத்தை தன்வசப்படுத்தியது. வெற்றியீட்டிய இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையின் தலைவரும் ஆசிய கிரிக்கெட் பேரவையின் தலைவருமான மொக்சின் நக்வியின் கரங்களால் சாம்பியன் கிண்ணத்தை பெற்றுக் கொள்வதை நிராகரித்தது. இலங்கை மகளிர் கிரிக்கெட் கிரிக்கெட் அணியின் தலைவி சமரி அத்தபாத்து இரண்டாம் இடத்தை பிடித்த இலங்கை அணிக்குரிய காசோலையினை பெற்றுக் கொண்டார்.
1: தொடர்ந்து ஹங்கேரி புடபெஸ்டில் நடைபெற்ற வேர்ல்ட் அத்லெட்டிக் உல்டிமேட் சாம்பியன்ஷிப் தொடரின் ஆண்களுக்கான ஈட்டியறிதல் இறுதிப் போட்டியில் இலங்கையின் ருமேஷ் பத்ரகே 91.09 மீட்டர் தூரம் ஈட்டியறிந்து முதலிடத்தை பிடித்து அபார வெற்றி பெற்றுள்ளார்.
4: சர்வதேச அல்டிமேட் சாம்பியன்ஷிப் மெய்வல்னர் தொடர் ஹங்கேரியின் பூடபெஸ்டில் நேற்றிரவு நிறைவுக்கு வந்தது. உலகின் முன்னணி வீரர்கள் பலரும் இந்த தொடரில் பங்கேற்றதுடன் மொத்தமாக 28 போட்டிகள் நடைபெற்றன. நேற்றிரவு நடைபெற்ற ஆடவருக்கான ஈட்டியறிதல் இறுதிப் போட்டியில் ஒலிம்பிக் சாம்பியனான பாகிஸ்தானின் அர்ஷாத் நதீம், ஒலிம்பிக்கில் வெண்கலப்பதக்கம் வென்ற கனடாவின் எண்டர்சன் பீட்டர்ஸ், சர்வதேச தரப்படுத்தலில் மூன்றாம் நிலை வீரரான ஜெர்மனியின் ஜூலியன் வெபர் ஆகியோர் பங்கேற்றனர். இந்த போட்டியில் இலங்கையின் ருமேஷ் தரங்க முதலிடம் பிடித்தார். போட்டியில் அவர் 91.09 மீட்டர் தூரத்துக்கு திறமையை வெளிப்படுத்தினார். 2007 நடைபெற்ற மெய்வல்லுனர் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் சுசந்திகா ஜெயசிங்க மகளிருக்கான 200 மீட்டர் ஓட்ட போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்றதன் பின்னர் சர்வதேச மெய்வல்லுனர் சம்மேளனம் ஏற்பாடு செய்த போட்டியொன்றில் இலங்கை பதக்கம் ஒன்றை வென்ற முதல் சந்தர்ப்பம் இதுவாகும். இந்த வருடம் நடைபெற்ற பொதுநலவாய விளையாட்டு விழாவில் ஆடவருக்கான ஈட்டியறிதல் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற ருமேஷ் தரங்க கோல்டன் ஸ்பைக், டயமண்ட் லீக் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளிலும் அபார திறமையை வெளிப்படுத்தி சாதித்திருந்தார்.
5: 2028 ஒலிம்பிக் விழாவுக்கு தகுதி பெற 90 மீட்டர்களுக்கு திறமையை வெளிப்படுத்த எதிர்பார்த்தேன். நான் நினைத்தும் பார்க்க முடியாத அளவுக்கு 90 மீட்டர்களுக்கு அப்பால் திறமையை வெளிப்படுத்த முடிந்தது. சொல்வதற்கும் வார்த்தைகள் இல்லை. மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு தொகை என நினைக்கின்றேன். 23 வருடங்களில் உலகின் அதிக தூரத்துக்கு ஈட்டியை வீசி இருக்கின்றேன். உலக சாதனையே எனது இறுதி எதிர்பார்ப்பு. 2028 ஒலிம்பிக் விழாவில் இலங்கை சார்பில் தங்கப்பதக்கத்தை வெல்வது எனது எதிர்பார்ப்பு. இலங்கைக்கு இல்லாத ஒரு பதக்கத்தை கட்டாயமாக வெல்ல வேண்டும்.
4: பெற்றோரும் அவரது கிராம மக்களும் அவரது வெற்றியை கொண்டாடி மகிழ்ந்தனர்.
5: மகனின் வெற்றிக்காக முழு கிராமமும் ஒன்றிணைந்தது. அவர் வெற்றி ஈட்டுவார் என்ற நம்பிக்கை 100% எமக்கு இருந்தது. இந்த போட்டியில் மகனுக்கு வழங்கும் கௌரவத்தை போன்று பயிற்றுனருக்கும்
6: வழங்குகின்றேன்.
1: தொடர்ந்து T20 கிரிக்கெட்டில் இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஐஸ்பிரீத் பும்ரா புதிய சாதனை ஒன்றை படைத்திருக்கிறார். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான முதல் T20 போட்டியில் 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கிறது. சிம்பாவே சென்றுள்ள ஆஸ்திரேலிய ஆண்கள் கிரிக்கெட் அணி 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் விளையாடுகிறது. இந்தியாவின் புகழ் பெற்ற லடாக் மரத்தானின் 13வது தொடர் இன்று காலை தொடங்கி வைக்கப்பட்டது. இதில் இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் இருந்து 8000 மேற்பட்ட ஓட்டப்பந்தய வீரர்கள் பங்கேற்றிருந்தார்கள். சாம்பியனான இந்திய மகளிர் அணி ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தற்போதைய தலைவரும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவருமான மோசின் நக்வியின் கையால் வெற்றி கோப்பையை பெற மறுப்பை தெரிவித்திருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 380 ரூபாய் 11 சதம், இந்திய பெறுமதியில் 110 ரூபாய் 72 சதம், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 328 ரூபாய் 61 சதம், இந்திய பெறுமதியில் 95 ரூபாய் 73 சதம், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 401 ரூபாய் 62 சதம், இந்திய பெறுமதியில் 116 ரூபாய் 98 சதம், ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 443 ரூபாய் 81 சதம், இந்திய பெறுமதியில் 129 ரூபாய் 28 சதம், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 236 ரூபாய் 87 சதம், இந்திய பெறுமதியில் 68 ரூபாய் 99 சதம். கேட்டது டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

நிலைய கழிக நேரம் 10:56. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற டி தமிழியில் தொடர இருப்பது சுயிஸ் நேரம். சுயிஸ் நேரத்தில் நியூரூபி ஆபண மாளிகை ஆதரவில் பட்டிமன்றம் பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல்புத்தியா அல்லது சொந்த புத்தியா? வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல்புத்தியா? அதாவது சொல்புத்தி என்றால் மனதா அல்லது மூளையா? சொல்புத்தியா அல்லது சொந்த புத்தியா? வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல்புத்தியா அல்லது சொந்த புத்தியா? பட்டிமன்றம் ஆரம்பமாவதற்கிடையில்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற தமிழில் தொடர்வது சுவிஸ் நேரம். சுவிஸ் நேரத்தில் நியூ ரூபி ஆவண மாளிகை ஆதரவில்

பட்டிமன்றம். பட்டிமன்றத்தை கேட்க கலந்து சிறப்பிக்க காத்திருக்கும் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா அல்லது சொந்த புத்தியா? வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா அல்லது சொந்த புத்தியா? 173வது பட்டிமன்றம் இன்று 2வது வாரமாக. இன்றைய டிஆர்டி தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளும் வாழ்க்கைக்கு வருகின்றது.

திருமண வாழ்த்தாகவே இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வானிலைக்கு வருகின்றது. லண்டனில் வசிக்கும் ரவிச்சந்திரன், சுரூபா தம்பதிகளின் செல்வ புதல்வன் கரிஸ் அவர்களுக்கும், தாயகத்தில் வல்லொட்டியைச் சேர்ந்த லண்டனில் வசிக்கும் சிவராஜா, கலாதேவி தம்பதிகளின் செல்வ புதல்வி சௌமியா அவர்களுக்கு நேற்று 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இவர்களுக்கு திருமணம் நடைபெற்றது. திருமண மந்தத்தில் இணைந்திருக்கின்றார்கள். அவர்களை வாழ்த்தி அனைத்து நிகழ்ச்சிகளும் இன்று வானிலைக்கு வருகின்றது. பெற்றோர் உற்றோர் உறவுகள் அனைவரும் இவர்களை நெடுகாலம் எல்லா 16 செல்வங்களும் பெற்று வாழ்க வாழ்க என்று வாழ்த்திக் கொள்கின்றார்கள். அதே போல் டிஆர்டி தமிழொலி குடும்பமும் இவர்களை வாழ்த்துகின்றது. அனைத்து நிகழ்ச்சிகளையும் வாழ்க்கை எடுத்து வருகின்றார்கள் சற்குடம்பவானி குடும்பத்தினர். அவர்களுக்கும் உதவி பொருளாதார நன்றியை தெரிவித்துக் கொண்டு

சென்ற வாரத்தில் சொல்புத்தியர் அணிக்காக திருமதி புஷ்பவதி சிவநாதன், திருமதி ராதா, திருவாளர் சந்திரசேகரம் அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார்கள். சொந்தபுத்தி என்ற அணிக்காக திருமதி குணநாயகி பசுவதி, திருமதி ஜோயஸ்வரி குணராஜா, திருமதி ராஜினி அல்போன், திருவாளர் ஜேசுதாசன் ஆகியோர் தங்களது வாதங்களை வைத்திருந்தார்கள். இவர்களது கரங்களையும் இறுகப்பட்டிக் கொண்டு இன்றைய பட்டிமன்றம் ஆரம்பமாகின்றது. வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல்புத்தியா. அல்லது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தியா.

ஐ ரூபி ஆபரணமலை ஆதரவில் வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா. அல்லது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தியா? வாழ்க்கையில் சரியான முடிவுகளும் மனதா, அல்லது சரியான முடிவுகளை தருவது மூளையா?

0: இணைந்திருக்கும் முதலாவது பட்டிமன்ற பேச்சாளர் ஜியா நடேசன் அவர்கள் இணைந்திருக்கின்றீர்கள். உங்களை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: நலமாக இருக்கின்றீர்களா?
1: நான் நலமா இருக்கிறேன். உங்களோட பட்டிமன்ற நிகழ்வுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு ஜியா நடேசன், வாழ்க்கையை சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா அல்லது சொந்த புத்தியா என்ற தலைப்பை தந்துள்ளீர்கள். நான் சொல் புத்தி என்றுதான் வாதாட வந்த
0: சொல் புத்தி என்ற அணிக்காக வந்திருக்கின்றீர்கள். சரி, உங்களது வாதங்களை தாருங்கள். ஓ,
1: நடுவர் அவர்களையும் நான் படிக்காதவன் என்ன ஒரு விடயத்தை அல்லது ஒரு சொன்னால்தான் என்னால் அதை செய்ய முடியும். தனிப்பட்ட முறையில் என்னால் எந்த வித முடிவும் எடுக்கின்ற மனம் அப்படி எனக்கு விடாது, எனக்கு தெரியாது, மனம் எடுக்க முடியாது. இப்போ ஒரு பாடத்தில் ஆசையை சொல்லி தர்றாரு, வச்சுருங்க வைத்து நான் படிக்கிறேன், நான் படிக்கிறேன், எனக்கு அது விளங்கவில்லை. திரும்பி திரும்பி திரும்பி திரும்பி சொல்லி தருகிறார். நான் திரும்பி திரும்பி சொல்லுவதனால அந்த எனது மனத்தால நான் அதை பரீட்சையில் பாஸ் பண்ணி புத்தி உயிரை வைக்கு என்ன. அடுத்து நடுவர்களை நான் ஒரு முக்கியமான செயலை செய்ய நினைக்கிறேன். அதனால என்னால் அது தனியே செய்யவே முடியாது. இப்ப நாங்கள் ஒரு வயதானவர்கள அனுபவம், அவரும் படிக்காத அனுபவத்தில் அவர்களை சொல்லித்தாரார், அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க. அவர்கிட்ட இருந்து அவர் ஒரு படிக்காதவர், அவர் தன் அனுபவத்தால எங்களுக்கு சொல்லித்தாரா, நாங்க அதை கேட்டு பாக்குறோம், வழிமுறைகளை செய்தார். நான் அவருடைய சொல் புத்தியால நாங்களும் அதை. அடுத்ததாக நடுவர்களே, விஞ்ஞானத்தில் பாருங்கள். உதாரணமாக தோமஸ் அல்வா, விஞ்ஞானியான தோமஸ் அல்வா எடிசன் பள்ளி பருவத்தில் படிக்க தெரியாமல் புத்தி இல்லை என்று ஆஸ்திரேலியால துரத்தப்பட்டது. அப்ப அவரது தாயார் அந்த மனசு மனசையும் அவாவும் படித்தாவோ படிக்கலோ தெரியாது, முயற்சி முயற்சி அவர் மனது இறங்கிச்சது சொல்லி தந்த புத்தியாலையாவது இந்த பிள்ளைய நான் படித்து ஒரு ஆளாக்க வேணுமென்று சொல்லி உலகம் போட்டு ஒரு புகழ்பெற்ற விஞ்ஞானியானார் அந்த தோமஸ் அல்வா எடிசன். எனவே அந்த தாய் சொல் புத்தி தான் சரியான முடிவுகளை, அவர் விஞ்ஞானியா வந்தது தாயின் மனது மாற்றத்திலும் அந்த சொல் புத்தினாலும் தான் அந்த அவர் மூளை இல்லை. அப்ப நாங்களும் ஒரு விடயத்தை இப்ப நாங்க செய்யணும்னு சொன்னா நாங்க திரும்ப திரும்ப கேட்கிறோம், அதை செய்தாங்க சொல்லி தாங்கும், அதை சொல்லி தாங்கணும். இப்ப எங்களுக்கு அது புத்தி இல்லாட்டாலும் அது சொல்லி தருவதால நாங்கள் திரும்ப திரும்ப செய்கிறபடியால அது எங்களுக்கு நல்ல வெற்றியா தானே கிடைக்கும். எனவே நான் முடிவுகளை தருவது சொல் புத்தி என்று கூறி நான் விடைபெறுகிறேன்.
0: இணைந்து சிறப்பித்தமைக்கும் பட்டிமன்றத்தை ஆரம்பித்து வைத்ததற்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தி என்ற அணிக்காக ஜெர்மனியிலிருந்து திருமதி ஜியா நடேசன் அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் இறுகப்பற்றி கொண்டு 173வது பட்டிமன்றம் இன்று 2வது வாரமாக வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா அல்லது சொந்த புத்தியா தொடர்ந்து இணைந்திருக்கின்றார். டென்மார்க்கிலிருந்து திருமதி ராதா இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா. சோமா இருக்கிறீங்களோ?
0: நலமாகவே இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
2: நானும் நலமா இருக்கிறேன். சோமா இருங்க. நான் சென்ற வாரம் சொல்புத்திக்கு தான் வந்தேன்.
0: ஓம் ஓம் ஓம் ஓம் ஓம்.
2: இந்த வாரம்
0: ஆரம்பிக்கிறீர்கள். ஓம், அது அந்த அணியிலேயே வலுப்படுத்த இந்த வாரம் இணைந்திருக்கின்றீர்கள். உங்களது வாதங்களை தாருங்கள்.
2: ஓம், எமக்கு சொல் புத்தி தான், எமக்கென்றிலே எல்லோருக்கும் சொல் புத்தி தான் அதை நிலைநாட்ட வைக்குது. காரணம் என்னென்றால், எம்மை ஒரு கட்டுக்கோப்புக்குள் வைக்க நிறுத்துகிறது சொல் புத்தி. எங்களை அதை கட்டமைச்சு இது சரியோ சரியில்லையோன்று உணர வச்சு நிலைநாட்டி அந்த செயல இறங்க வைக்கிறது சொல் புத்தி. காரணம் நம்ம ஆரம்பம் என்னென்றால், ஆரம்பத்தில் எங்களுக்கு அம்மா அப்பா எங்களுக்கு சொல்லி தெரியாத வயசு, ஆறு அம்மா மட்டும் தெரியும், மற்றவைய பார்த்தா சிலோட அழுவோம். சின்ன குழந்தையில நாங்கள் எங்களுக்கே சும்மா நிமித்தி இருத்தக்கூடிய அளவுக்கு இருந்து கொண்டு சும்மா உள்ள கையாடுது காலாடுது, கடைக்கு போவோம் கையாடுது கை வீசம்மா காலாடுது காலாடுது என்றெல்லாம் சொல்லி அந்த கையம்மா காலம் தான் இப்போ மாட்டிக்கொண்டிருக்கிறோம். புஷ்பதியா சொல்றேன்னா உண்மை, இதுதான் உண்மை.
0: உண்மைதான்.
2: கையாடுது சும்மா உள்ள கை இருத்தி போட்டு இந்த கால ஆடுது கால ஆடுதுன்னு சும்மா ஆட்டி ஆட்டி தான் எங்களை காலை ஆட்ட
0: வச்சவன்.
2: கையாடு இந்த பொண்ணு கையாடுது கையாடுது அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லி நிலவை காட்டி பூனியை காட்டி எந்த ஒரு வாஷ்பல வண்டி வருது அதை காட்டி எல்லாம் காட்டினது செய்ய வச்சது எல்லாம் அம்மா அப்பா.
0: அம்மா அப்பா
2: மற்றது ஆணை எழுத வச்சது அரசியல் எழுத வச்சு இப்படித்தான் எழுத வைக்க வேணும் இதுதான் கொப்பி இதுதான் கொப்பி அண்டா இப்படித்தான் சில்லேட்டண்டா இப்படித்தான் தலைப்பக்கம் இது பின்பக்கம் தான் கீழ்பக்கம் இது இந்த பக்கம் தான் எழுதணும் இப்படி எழுதக்கூடாது என்றெல்லாம் ஒழுங்கு அமைச்சு எங்களை சீரமைச்சு கட்டுக்கோப்புகளில் வச்சது அம்மா அப்பா. அம்மா அப்பா இந்த ஆசிரியர் டீச்சர்கிட்ட கொண்டு போய் எதுவும் பட்டம் போட்டாலும் அது புளியோ சரியோண்டு அம்மா அப்பா கிட்ட கூப்பிட்டு காட்டி இப்படி செய்யணும் என்று சொல்லி எங்களுக்கு அங்கே ஒரு டீச்சர் இங்கே ஒரு டீச்சரா ஒழுங்கு அமைச்சது எங்களை பெற்றோர். அந்த நாங்கள் இப்ப அதெல்லாம் நாங்கள் கற்றுக்கொண்டு வந்து அந்த கற்றுக்கொண்ட விளக்கம் தான் எங்களை சரியோ நாங்கள் இவன் எங்களுக்கு வழிகாட்டுறது எங்களுக்கு இந்த வழி தெரியும் இவன் எங்களை சொல்றது எங்களுக்கு தெரியும் என்று சொல்லி சில நேரங்கள் போய் நாங்கள் மோகப்படுறோம்.

0: உயிரோட வாழ வைச்சது அதுகள் தான். இப்ப ஒரு பாச தந்து இதுல நில்லுங்கன்னு சொன்னாலும் நாங்கள் அதுல நிக்க கூடாதான், சாமான வேண்டவும் கூடாதுன்னு சொல்லி வச்சதெல்லாம் எங்களுக்கு அம்மா அப்பா தான்.
1: கண்டிப்பா
0: இது டீச்சர் மாஸ்டர்கிட்ட படிக்கிறது அது வேற விஷயமா இருந்தாலும் இப்படி ஒழுங்கு அமைச்சு தந்ததுலான் நாங்கள் இதா இருக்கிறோம். சரி, எங்களுடைய அம்மா அப்பா அந்த கதையை விடுவோம். இந்த சிகரத்தை தொட்டவை இருக்கிறோம்ல நடிகர் மார் அதை எடுத்துக்கொள்வோம். அதைக்கெல்லாம் டைரக்டரோட கதை எழுதி இப்படி நிக்கணும், இதே ஆக்ஷன் அதுல இப்படி பாய்கிற மாதிரி நிக்கணும், கொஞ்சம் விழுகிற மாதிரி நீ இப்படி நிக்கணும், எல்லாம் ஆக்ஷன் முழு எல்லாம் சொல்லி கொடுக்கறதெல்லாம் தானே. சிகரத்தை தொட்டவையெல்லாம் வேற, அது சொல்லி சொல்ல வளர்ந்தாக்கள் தான் இதுல நீங்க மேடையில நிக்கணும். சொல்ல இல்லாம நாங்கள் செய்யலாம் செய்யலாம்ன்றதெல்லாம் அது இப்ப நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து அதிப்பறாங்க. சரி, எனக்கு எந்த கடை எந்த கிச்சன்ல நடக்குதுன்னா தெரியல தெரியும், எனக்கு காபி தெரியும், இதுல கொஞ்சம் பாலை விட்டா இப்படி குடிக்கலாம், அடுத்து நாங்கள் இதுக்கு வீட்டுக்கு கிடக்கிறதுலாம் அந்த வேலை செய்யலாம். ஒரு தரையும் கேட்காம செய்கிறது இது செய்யறதுக்கும் நடைமுறைக்கும் இப்படி செய்யணும். மற்ற ஒரு உதாரணம்னா நாங்கள் எவ்வளவு லட்சத்துக்கும் ஒரு கார் வேண்டலாம், கார் வேண்டலாம், அது எங்கட வீட்டுக்கு தான் நாங்கட வீட்டுலாம் கொண்டு விடுறோம், கராச்சி இருக்கு கொண்டு விடுறோம், எல்லாம் செய்கிறோம், திருப்பி அதை எடுத்துக்கொண்டு போறோமல்லோ. இன்னும் ஒரு ஆளுட சொல்ல சொல்றேன், சொல்ல சொல்லுதான் சொல் புத்தி தான் எங்களுக்கு செய்தன்றது
1: சொல்றேன்னா,
0: அதுல போயிக்க லைட் விழுகுதல்லோ, பச்சை லைட் சிவப்பு லைட் விழுகுதல்லோ, அது காரணம் சொல்லுது நில் கவனி செல்லுதான் சொல்லுது. அப்ப என்ன நாங்கள் லட்சத்து வாழ்ந்து என்ன லட்சத்துல நாங்கள் புரண்டு என்ன எல்லா விஷயத்துக்கும் நாங்கள் இப்படித்தான். என்ன ஒரு டிக்கெட் எடுத்து நாங்கள் எங்க நாட்டை கடக்குறேன்னு சொன்னாலும் இந்த டைமுக்குள்ள எடுக்கணும், இந்த பாதையால போகணும், அந்த ஏப்பிளத்துல போங்க இதுல போங்க சொல்லி சொல்லி அந்த சொல்லின்படி தான் நாங்கள் போய் எங்க நாட்டுல போயிட்டு வரோம். இதுக்கு மிஞ்சி சொந்த புத்தி சொந்த புத்தின்னு சொல்லி எந்த சுவர் அடிக்கிற போறோம் நாங்கள். கிளஞ்செடுத்து நல்லா செய்தி பிறகுதான் எங்களுக்கு தெரியும். இப்ப ஒரு ஸ்வீட்டர் ஒரு பின்ன ஒரு புள்ள ஒரு சட்ட ஸ்வீட்டர் சொன்னா தெரியும் தானே, சின்ன அந்த நூல பின்றது
1: அண்ணா,
0: அது ஒரு தொப்பி பின்றதுன்னு சொன்னாலும் நூலை பாத்துருக்கிறோம், காசை கொடுத்தோம், அது செய்யற முறையாக கற்றுக்கொள்றோம் சொல்லித்தான் எங்களுக்கு தராங்க. இது தவிர பேந்து சொல்லாம சொல் புத்தி இல்லாம சொந்த புத்தி சொந்த புத்தி என்று சொன்னா அதை எடுத்து ஒரு சோறு கூட தின்ன முடியாது. ஊருகாய் கிடக்கோ அப்பளம் கிடக்கோ பொறிப்போம், இல்லாடி நீங்கள் பொறிக்கிறீங்களோ நான் பொறிக்கிறோன்னு கேட்டு சண்டை பிடிச்சி அப்பளம் பொறிச்சு சாப்பிட வேண்டியா கிடாங்க. இன்னைக்கு விநாயகர் செய்து நல்ல பாட்டு போட்டீங்களா, அதுல கொஞ்சம் அறவாசி எல்லாம் கேட்டேன், நல்ல பாட்டுண்ணா அந்த பாட்டு கணேசன் ரெண்டைக்கு பிள்ளையாட்ட இதுக்கு நல்லா இருந்தது. நீங்களும் சோமா இருங்கன்னா நான் சொல்றேன், இந்த சொல்புத்தி தான் எங்களை வழி அமைக்குது நல்லபடி வாழ வைக்குது.
1: இல்லைன்னா
0: சோமா இருங்கன்னா நான் இதோட நிறுத்துறேன் கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.
1: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்த நன்றி நன்றி வணக்கம் நன்றி அண்ணா
0: நன்றி
1: வணக்கம். வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல்புத்தியே மனதி என்ற அணிக்காக டென்மார்க்கிலிருந்து திருமதி ராதா அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் இறுகப்பட்டி கொண்டு வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல்புத்தியா அல்லது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தியா? 173வது பட்டிமன்றம் இன்று 2வது வாரமாக இணைந்திருக்கும் அடுத்த பட்டிமன்ற பேச்சாளரை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
2: வணக்கம் கதீஷ்.
1: வணக்கம் வணக்கம். எங்கள் குணநாயி அம்மா.
2: ஓ, மாருடைய போன்
1: இப்ப சரியா இருக்கின்றது.
2: எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்கள் இங்கு கொஞ்சம் கூட்டி வைத்தவுடன் அது கூடு
2: சத்தம் போடுது.
1: நலமாகவே இருக்கின்றோம். சொல்லுங்கள்.
2: சொந்த புத்தியில நாங்க வேண்டாம். இப்ப தோமஸ் எடிசன் வந்து உண்மையில படிக்காதவன் தான். ஆனா தாய் ஊக்கம் கொடுத்தாலும் அவன் தன்னை சொந்த புத்தியாலதான் முயற்சி செய்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு பெரிய விஞ்ஞானியா மாறினவன். அதுக்காண்டி சொந்த

0: புத்தி இல்லாம சொல் புத்தி கேட்டு அதுக்கு பெருமை பேசக்கூடாது. எல்லாருக்கும் இப்ப எங்க அம்மா அப்பாவோ பாத்தியாரோ எல்லாரும் எங்களுக்கு அறிவுரை சொல்லித்தான் தெரியல. இப்பதான் வளர்ந்து படிக்கிறது மேலாம் என்ன இரவல் புத்தியா
1: சொந்த புத்தியில அவரது பிசிக்ஸ கண்டுபிடிச்சா நாங்கள் வர்ற வார்டு இயக்கவியல் சாகிரமே.
0: ஐயோ பல பல புதுமையெல்லாம் அந்த நாளையெல்லாம் கண்டுபிடிச்சவங்க. இப்போ அன்றைக்கு எங்கட யாழ்ப்பாணத்துல ஆறு கிளாஸுக்கு தண்ணிய வச்சுட்டு ஒரு மியூசிக்க கண்டுபிடிக்கிறானே அதுகளும் ஒரு விஞ்ஞானம் தானே. அறிவு கேட்ட மாதிரி செய்யணும். அதெல்லாம் தங்கட சொந்தம் கேச்சுட்ட வீட்டை எங்க தாயிரப்பாணத்துல இருந்து அது கட்டி கொடுக்குறது அவன்ட இந்த கட்டித்தனத்துல இப்படி செய்ய இப்படி வேணும் செய்து பார்த்து எல்லாம் எல்லா முன்னேற்றத்துக்கும் காரணம் சொந்த புத்தி
1: தான்.
0: இப்ப வந்து எதிரணியினர் வந்து முதல் பட்டிமன்ற தலைவர்களுக்கு ஒன்றுமே சொல்லல. நான் வணக்கம் கணக்கம் ஒன்றுமே சொல்லல. இத கரைச்சிட்டு வாழ்த்த சொல்லுவோம். இப்ப எதிரணியில வந்து சொல் புத்தி சொல் புத்தி என்று பேசினோம். அடுத்த வீட்டுல சமைத்த உணவு உண்டு தன்பத்தியை தீட்டு கொள்றதா சொந்த புத்தி என்ன சொல் புத்தி அதெல்லாம் அப்படி இல்ல. நாங்க சொந்த புத்தி என்பது நாமே சமைத்து உண்ற உணவு தான் சொந்த புத்தி. ஓ நாங்க சமைத்து ஆரோக்கியமான சாப்பாட நாங்க சாப்பிடுவோம். அடுத்தது புரியாங்கறியினு வேண்டிட்டு நாங்க அதை வேண்டி சாப்பிடக்கூடாது. அழைய சோறுண்டாலும் எங்கட கையால சமைச்சது அதைத்தான் நாங்க சாப்பிட்டாதான் அது சொந்த புத்தி. மற்ற இந்த காரை ஓடிக்கொண்டு போறோம் ஐபிஎஸ் போட்டு பூட்டி கொண்டு போறோம் அது காட்டுற பக்கத்தான இடது போ வலது போன்னு சொல்லுது. வலது போய்க்க பெரிய ஒரு குழி இருக்குன்னு இருக்கு தெரியாது. நாங்க போய் குளிக்க விழுகிறதா சொந்த புத்திய பாவிக்கத்தானே அதை பெட்டி மற்ற பக்கம் நாங்க எடுத்துட்டு போறோம். அப்ப இதுக்கு என்னத்துக்கு என்ன காரணம் சொந்த புத்திய பயன்படுத்தினாதான் எந்த ஒரு வழிகாட்டுதலும் நாங்க முன்னேற்றத்துக்கு காரணம் எங்கட சொந்த புத்தி தான். இப்ப அஜித் எல்லாம் கார் ஓட்ட போட்டியில போட்டாரு. தன் சொந்த புத்தி இல்லாமல் கார் ரேஸுக்கு போய் பங்கு பெற்ற முடியும். அப்ப எந்த காரணத்துக்கும் சிறு வயசுல வந்து பிறருடைய புத்தி கேட்கிறதா அது அவை இந்த கடமை. இப்ப நாங்கள் இங்க அவங்க அம்மா எங்களுக்கு சொல்லி தந்த மாதிரி நாங்கள் எங்கட பிள்ளைகளையும் சொல்லி கொடுத்துதானே வளர்க்கிறோம். அப்புறம் அவ தங்கட பிள்ளைகள் அது பரம்பரை வாழையடி வாழையாக வருகிறது. அது வரும் படியுங்கோ படியுங்கோ நம்ம தான் சொல்லிடணும். படிச்சு முன்னேறது எங்களை பொறுத்து எங்களுக்கு அணியாக படிக்கல. அது அவ சொல்ல மட்டும்தான் முடியும். நாங்கள் தான் எங்கட மூலைய கதைக்கு பிள்ளைங்க நாங்க தான் படிச்சு என்ன துறையில இப்படி போவோம் என்ன துறை போனா நல்லதண்டு முடிவு செய்யறது எல்லாம் எங்கட சொந்த புத்தி தான். இதுக்கு மேல வேற என்னத்த நான் சொல்ல.
1: இதை விட வேற யாரும் இனி கதைக்க வர போயிடும் அடுத்த பக்கத்துக்கு
0: பல பல காரணங்களை எடுத்து விட்டேன் நான் சொந்த புத்திக்கு. இப்பவும் நான் சில உதாரணங்களை எடுத்து காட்டியிருக்கிறேன். எப்பவும் ஒரு மனிதனுக்கு இரவல் புத்தி கேட்டாலும் அவன் சொந்த புத்தி பாவிச்சுதான் எந்த ஒரு நிலையிலும் முன்னேறுவான் செய்து முடிவு எடுக்கிறதெல்லாம் தன்ற சொந்த புத்தி தான். ஒற்ற காலெல்லாம் நீ தண்ட காலெல்லாம் நிக்கணும். ஒரு நாளும் அந்த சொன்ன மாதிரி ஊன்றுகோள் ஊண்டி நின்ற ஒரு முடிவும் செய்யலாது. சொந்த காலில் நின்றுதான் ஒரு முடிவு நாங்கள் எடுக்கணும். ஆகையால் எங்கட வாழ்க்கைக்கு சரியான முடிவை தருவது சொந்த புத்தியே சொந்த புத்தியே சொந்த புத்தியே. நல்ல ஒரு தீர்வு கொண்டு தீர்ப்பீர்கள் என்று எதிர்பார்த்து கொண்டு நேற்று திருமணம் பந்தத்தில் இணைந்து கொண்ட ஹரி சௌமிகா தம்பதியினருக்கு இனிய திருமண வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இதனை எடுத்து வந்த சக்குடன்னை பவானிய குடும்பத்துக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு நடுவர்களே உங்களிடம் இந்த அன்பாக விட வைத்துக் கொள்கிறேன்.
1: இணைந்து உங்கள் வாதங்களை ஆக்ரோஷமாக வைத்தமைக்கு நன்றிகள். நன்றி வணக்கம்.
0: நன்றி
1: நன்றி வணக்கம். வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தியின் அணிக்காக பிரான்சிலிருந்து திருமதி குணநாய பசதி அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் பற்றி கொண்டு 173வது பட்டிமன்றம் வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா அல்லது சொந்த புத்தியா இணைந்திருக்கும் அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். இணைந்திருந்தவர் வணக்கம். சரி, அவரது தொடர்பை துண்டித்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு வணக்கம்.
2: வணக்கம். நடுவர் பாலேந்திரா.
1: வணக்கம் வணக்கம் பாலேந்திரா. பாலேந்திரா நலமாக இருக்கின்றீர்களா?
2: நாங்கள் நலமா இருக்கிறோம்.
1: என்னுடைய
2: அணி சந்திரசுரம் ஐயா மற்றது என்னவே இப்ப வந்துட்டு போன குமுதாவா
1: ராதா
2: ராதா மற்றது
1: சிவநாதன்
2: என்னுடைய அணிகளுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு என்னுடைய எதிரணிகளுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இல்ல இப்ப என்னுடைய எதிரணி சாப்பாட்டை பத்தி சொல்லிட்டு போறா அது என்னண்டு சாப்பாடு அவன் சாப்பாடு அவதான் சாப்பிடலாம்
1: என்ன
2: நாங்களும் சொல்லணும் சாப்பிட்டு நல்லதா இப்படி கூடாதான் இப்ப யூடியூப்ல மட்டும் சமைக்கிறாங்க என்னென்ன சாப்பாடு உப்பு போடலாம் புளி போடலாம் அதுக்கு என்ன தூடுகள் போறதா என்ன டேஸ்டான சாப்பாடு போட்டு அவன் அதை பார்த்துதான் சமைக்கிறாங்க இப்ப அவன் இப்ப அவன் சொன்னா சொந்த புத்தில சமைச்சு சாப்பிடுறான் சொந்த புத்தில அவன் சாப்பிடுவா உப்பு இல்லாமலும் சாப்பிடுவா உப்பு உப்போடையும் சாப்பிடுவா நாங்களும் மற்றவர்கள் சாப்பிடுவோம் அப்ப அது சொல் புத்தி எல்லாம் நாங்க சாப்பிடுவோம் அவன் சொந்த புத்தி சாப்பாடு எல்லாருக்கும் சரி வராது என்ன ஒருத்தன் காட்டத்துக்கு வந்த காரணம் இருப்பான் ஒருத்தன் டயபெட்டிக் காரணம் இருப்பான் ஒவ்வொருவருக்கு ஏற்ற மாதிரி அவன் சொந்த புத்தியில சமைச்சா மற்றவர்கள் சாப்பிடுறது அப்ப அவ சொந்த புத்திய நம்பி நாங்க அதுல இருக்கல அது இப்ப நல்ல ஒரு காலம் இப்ப எதிரானி பசுபதி வந்து ஒரு ஒரு சாரதியா ஒரு ஒரு பஸ் டிரைவரா வந்திருந்தாண்டா 40-50 பேரை கூட ஒடியா ஜாதி விட்டுருவாங்க என்னென்னு சொந்த புத்தியில என்னண்டு சொந்த புத்தியில வாகனம் ஓடுறது எங்க மனசு மனசுதான் அங்கால திருப்பிங்க அப்ப ராவா சொன்ன மாதிரி திருப்பு சிக்னல் இருக்கு திருப்பு நிப்பாட்டு அடந்து சொல்றது வந்து எங்கட மனசு எங்கட சொல் புத்தி என்ன சொந்த புத்தியில நாங்கள் வாகனம் ஓடினா என்ன அப்ப என்னதுக்காக ஒரு ஒரு லாங் ட்ரிப் தூரங்களுக்கு வாகனங்கள் உடைக்க என்னதுக்காக டிரைவர் பக்கத்துல ஒரு கிளீனர் இருக்கிறார் கிளீனர் இருக்கிறார் தனியா ஓடலாமே அப்படி சொல் புத்தியில வாகனம் ஓடுறதா எல்லாரும் எல்லாரும் சரி ஒருத்தரும் உயிரோட உயிரோட இருக்கிறார் சொந்த புத்தி என்ன அதாவது சொல் புத்தியில தான் வாகனம் முடிய ஓடலாம் இப்ப பாருங்க இப்ப அப்படி என்ன நீங்க என்ன ஸ்ரீலங்காவில இருந்து பாருங்க நடந்து வரலாமே அங்க காட்டுக்கலால தேயில தோட்டத்துக்கலால வெளிநாட்டுக்கு என்னதுக்கு சொந்த பண்டத்தோட வந்து பிளைட் ஏற்றி ஆளுதுகளாரி விமானத்தோட இறங்குறீங்க கூட சொந்த புத்தியில தனியா நடந்து வரலாம் அங்க இருந்து இல்ல உண்மையிலே நடுவர்களே எனக்கு திருப்பியா இருக்கும் மேல சொந்த புத்தி என்ன நீங்கள் அங்க இருந்து விமானத்துல வாருங்க நாடுகள் கடந்து நின்று இத்தாலி சுவிசர்லாந்துல வாருங்க என்னத்துக்காக வாருங்க என்ன சொந்த புத்தியில நடந்து வாங்கறது அங்க இருந்து முதுகுல பேக்கே மறைச்சு கொண்டு என்ன இல்ல இப்ப நாங்கள் இப்ப சொந்த புத்தியில நாங்கள் என்னத்த நாங்கள் இப்ப சொல்றார்கள் இப்ப பிள்ளைகள் எல்லாம் வீடு பண்றார்கள் சொந்த பிள்ளைகள் சொந்த புத்தியில வீடு பண்றாங்க இத்தனை பிள்ளைகள் வீட்டோட நீந்து தெரியுமா இது சாரி மன்னிக்க நடுவர் வீடு வேண்டாக்க ஒரு 4 பேரை கேட்டு 4 இடத்தை விசாரிச்சு சொல் புத்தி எல்லாம் வாங்கணும் எப்படியான இடம் உயரமான இடமா பள்ளமான இடமா எப்படியான காணி எப்படியான இடம் கேட்டுத்தான் வீடு வாங்கணும் இடம் உங்களுக்கு தெரியும் நேற்று போடுறோம்
1: என்ன
2: அதுக்கு மங்காலே ஒவ்வொரு மாறி காலத்திலையும் வீட்டுக்குள்ள தண்ணி பூந்து டிவி அது மாதிரி எல்லாம் பூந்துருக்கோம் வெள்ளம் போயிருக்கும் அந்த ஆறுகள் பெருக்கிறது என்ன அப்ப வீடுகள் வேண்டிய நாங்கள் சொல் புத்தியில 4 பேரை கேட்டு விசாரிச்சு தான் வீடு கொண்டோம் இப்ப வீடு வாங்க நீங்க தனியா போய் வீடு வந்துவீங்களா அட்வொகேட் லோயர் பிடிக்கணும் மருத்து கூலி அது இது ரெண்டு சாட்சி கையெழுத்து வைக்கணும் தனியா போய் வீடு வந்தேன்மா நான் காசை கொண்டு கொடுத்தா என்னென்ன கொண்ட தனியா வீடு பேங்க்ல கிரெடிட் நான் வீட்டு என்ன கிரெடிட் செய்யறது எந்த வீட்டு இங்க அப்பா அம்மா கிரெடிட் வரேன் எனக்கு அப்ப என்னவா இருந்தாலும் நாங்க சொல் புத்தியில தான் நாங்க செய்ய வேணும் என்ன அதை விட்டுட்டு இப்ப நாங்கள் சொந்த புத்தி அண்டுட்டு நாங்கள் ஒன்றும் அப்படி செய்ய ஒரு விமானத்தை பாருங்க ஒரு விமானம் வந்து சொந்த புத்திடா போகுது பறவை கண்டா விமானம் பழக்கத்தான் ஓகே ஒரு தான் கண்டுபிடிச்சவன் ஆனா இத்தனை பேர் அதை சேர்ந்து அதை பழக்க பண்ணினாவே ஆக்களை கொண்டு மேல மேல எழுப்ப பண்ணினது என்ன அப்ப சொந்த புத்தியில அவர் செய்யறாரு அது நான் எல்லாரும் சேர்ந்துதான் நாங்கள் அவர்கள் எத்தனையோ பேர் இப்போ நானையுடைய மகனோட கலைக்கும் போது மாத்தினா அப்பா ஒரு ஆள் தான் கண்டுபிடிச்சது அது சொல் புத்தி அது எத்தனையோ பேர் சேர்ந்துதான் அதை நாங்கள் அதை பழக்க பண்ணிருந்தார் ஒரு ஆள் ஆளு அது என்ன
1: டிக்ளே பண்றது ஒருவர் தான் ஆனால் அதுக்கு உதவிகள் பல பேர்
2: ஓ இப்ப பாருங்க இப்ப உதவிகள் பல பேர் இப்ப உதவி இல்லாம செய்யல அது இப்ப நீர் ஒரு தனியா ஒரு கார தனியா காட்டி பிடிச்சிருக்கலாது. உங்க ஒரு வழியால் பக்கத்துல வாழ் போகணும் என்ன,
1: தனியா இருந்து பட்டி மன்றமே நடத்தியலாது.
2: இப்ப நீங்க கார் நிக்கானிக்கா இருந்தாலும் நீங்க கார் சொல் புத்தியில போகணும் கட்டாயம் அப்படி இப்ப பொதுவா பார்த்தா இப்ப நான் நேர் நீங்க அறிவிப்பாளர் நடைமுறை அவர்களே நீங்க இந்த டிஆர்டி வானொலியில வந்து சொல் புத்தியில இருக்கீங்களா சொந்த புத்தியில இருக்கீங்களா? நீங்க சொல் புத்தியில வந்து இருக்கீங்களா வானொலியில வந்த கதிரையில வந்து எல்லா தேக்கி சொந்த புத்தியில வந்து இருக்கீங்களா இவ்வளவு தூரத்துல இருந்து வானொலி நீங்க தனியா வரால் நடத்துறீங்க இல்லையா இத்தனை அறிவிப்பாளர் மாறேன் இதுக்கு முதலாளி இருக்கு இதுக்கு தொழிலாளி இருக்கு இதுக்கு மீட்டிங் இருக்குது சொந்த புத்தி தனியா அறிவிப்பாளர் இருக்கணும் இல்லத்தானே என்ன அப்படி இப்ப நாங்க வெளிநாடு வந்து விசாரிக்கிறோம் சொந்த புத்தி வெளிநாடு வந்து விசாரிக்கிறீங்க வீட்டுக்கு போகுது சொந்த புத்தியில விசாரணை சும்மா நாங்க மத்திய சொன்னார்கள் இப்ப அன்றைக்கு ஆறு ஒரு ஆள் வந்து வயசு பையன் சொன்ன காலில் நிக்கணும் சொன்ன காலம் எந்த நாளைக்கு நிக்கிறது இப்ப ஐம்பது வயசு சொந்த புத்தி சொந்த புத்தி ஒன்றுமே நாங்க செய்யல இப்ப பள்ளிக்கூடமா இருந்தாலும் இப்ப பசுவா பள்ளிக்கூடம் வந்து சொந்த புத்தியில படிச்சாலும் சொந்த புத்தியில போவான் வீட்டுக்கு இருந்து படிக்கலாமே சொந்த புத்தியில நாங்க பாடசாலை போவான் மாஸ்டர் டீச்சர் சொல்லி தெரியுது எக்ஸாம் எடுக்கிறோம் வீட்டுல இருந்து இன்ஜினியர் டொங்கறா வரலாமே பள்ளிக்கூடம் தேவையில்ல உங்களுக்கு நீங்க சொந்த புத்தி என்ன போறீங்க பள்ளிக்கூடத்துக்கு வீட்டுக்குள்ள இருக்கலாம் தானே என்னென்னு நீங்க சொந்த புத்தின்னு சொல்லுவீங்க இப்ப பாருங்க இப்ப ஒரு ஆஸ்பத்திரிக்கு போறாலும் எங்களுக்கு வருத்தம் வந்தாலும் நாங்கள் சொந்த புத்தி ரெண்டு வீட்டை நாங்கள் கண்டதை அவிச்சு குடிச்சு போட்டு இருக்கலுமா இருக்கலுமா இல்ல கடைசியில இருக்கலாம் நாங்கள் சொல் புத்தி இப்ப நாங்கள் போய் நாங்கள் ஆஸ்பத்திரியில போய் எங்களுக்கு என்னென்ன வருத்தம் சொல்லி அவர்கள் சொல்றத சொல் புத்திய கேட்டு நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கட்டுப்பாடா இருந்து நாங்கள் அதுக்கேற்ற மருந்துகளை குடிச்சாத்தான் எங்களுக்கு சொல் புத்தி எல்லாம் நாங்கள் முன்னேறலாம் எங்களை வருத்தங்களை மாத்தலாம் சொந்த புத்தி வந்துட்டு நீங்கள் வந்திருக்கிறாருப்பேன் அவர் சொந்த புத்தி இல்ல இவ்வளவு ஊழலையும் புடிச்சு வச்சுட்டா சொந்த புத்தி இல்லையா சொல் புத்தி அவற்றை மனசுதான் இன்றைக்கு மாட்டி படைக்கிறது புடிச்சு வச்சிருக்காரு உள்ள இன்றைக்கு மைந்தால இருந்து மைந்தால இருந்து புள்ளிகள் பேர புள்ளிகள் எல்லாம் இன்றைக்கு எல்லாம் கள்ள ஊழல்கள் இந்த விமானங்கள்ல காசாக்கள் எல்லாம் இன்றைக்கு அனுரா வந்து தன்னை சொந்த புத்தி இல்ல அவற்றை மனசு அவர் மனசு அந்த சொல் புத்தி தான் இன்றைக்கு அவர் செய்கிறார் ஒழிய தந்த மூளையும் பணி செய்ய இல்ல நடுவர் அவர்களே என்ன அப்படி நாங்கள் என்னவா இருந்தாலும் எங்களோட சொல் புத்தியில்தான் நாங்கள் இன்றைக்கு வாழலாம் முன்னேறலாமே ஒழிய சொந்த புத்தியில ஒன்றுமே செய்யல சொந்த புத்தியில வீட்டுக்கு இருந்து அடுப்பு அடிக்கல சமைச்சு சாப்பிட்டு வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு இருக்க வேண்டிய இருக்கலாமே ஒழிய சொந்த புத்தியால ஒரு பிரியோசனம் இல்ல நடுவர் அவர்களே மீண்டும் அடுத்த வாரம் அன்பாக உடையவர்களுடன் சந்திப்போம்
1: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்து வைக்கிறேன் நன்றி வணக்கம்
2: நன்றி
1: வணக்கம் வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தி என்ற அணிக்காக பிரான்சிலிருந்து திருவாளர் பாலேந்திரா அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார் அவரது கரங்களை பற்றி கொண்டு 173வது பட்டிமன்றம் வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா அல்லது சொந்த புத்தியா 173வது பட்டிமன்றம் இன்று 2வது வாரமாக

0: 173வது பட்டிமன்றம் இன்று 2வது வாரமாக இணைந்திருக்கும். அடுத்த பட்டிமன்ற பேச்சாளரை வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். ஜேசுதாசன் இணைந்திருக்கின்றீர்கள், வணக்கம்.
1: வணக்கம் கேதுவண்ணா, இனிய இரவு வணக்கம்.
0: இனிய இரவு வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா? தெளிவாகவே வருகின்றது. முதலில் முதலில் வந்த ராதா அவர்களது பேச்சு தெளிவாக வந்தது தானே?
1: நீங்கள் விழிப்பா இருந்து 173வது பட்டிமன்றத்தை நடத்தி கொண்டிருக்க நாங்கள் விழிப்பா, நாங்கள் தூங்க கூடாதுதானே இல்லையா? முதலில் உங்களுக்கும் இரவு ஓடையில் இந்த நிகழ்ச்சிக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, முதலில் இன்று திருமண வந்தத்தில் நேற்றைய திருமண வந்தத்தில் இணைந்து கொண்ட ஹரிஷ் சௌமியா அவர்களுக்கு அந்த திருமண தம்பதிகளுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அந்த திருமண வந்தத்தில் அந்த தம்பதிகளினுடைய நிகழ்வை இன்றைக்கு அனுசரணையாக இந்த வானொலி கருத்து வந்து எங்களுடைய சற்குணமையா பவானி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்களையும் வாழ்த்திக் கொண்டு, கடந்த வாரம் நான் சொந்த புத்தி என்ற அணிக்காகத்தான் வந்திருந்தேன். ஆனால் அது தவிர்க்க முடியாத காரணத்தினால் மறு ஒளிபரப்பில் அந்த நிகழ்வுகள் வரவில்லை. நீங்கள் அந்த தரவில்லை, ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது தெரிகின்றது. அப்ப அவைகளையும் எடுத்துக்கொண்டு டிஆர்டி வானொலிக்கு நன்றியை தெரிவித்து, நீரூபி ஆபரண மாளிகைக்கும் இந்த பட்டி மன்றத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு முதலில் ஒரு வணக்கம் ஒன்று செலுத்துகிறேன். இந்த பட்டிமன்றம் என்று நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோமே, இந்த பட்டிமன்றத்தினுடைய ஒரு பிதாமகன் சாலமன் பாப்பையா அவர்கள், மூதறிஞர் கவிஞர், அவரை நான் இந்த வேளையில நினைவு கொண்டுகிறேன். என்றால் அந்த பட்டிமன்றம் என்றதை அவர்கள் பாணியிலே சென்று அவர்களுடைய பட்டிமன்றங்கள் யோனி இந்த பட்டிமன்றங்களை பார்த்ததன் பின்னர் தான் நாங்கள் பட்டிமன்றத்தை இப்படி பேசலாம் என்று கற்றுக்கொண்டோம். சரியா? அப்ப அவருக்கும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டவர்கள் யாத்திரையிலே அவருக்கும் ஒரு அஞ்சலியை செலுத்திக் கொண்டு இன்று இந்த இதுக்குள்ளே நான் உழைகின்றேன். இந்த 173வது பட்டிமன்றத்தின் 2வது நாளிலே மிக கடந்த வாரம் சொல்புத்தி சொந்த புத்திக்காக வந்தார்கள். நான் சொந்த புத்திக்காக வந்திருந்தேன். சொல்புத்திக்கு வந்திருந்த அம்மா அக்கள் எல்லாம் அழகாக பேசியிருந்தார்கள். இன்றும் எங்களுடைய ஜேர்மனிலிருந்து ஜே ஆர் நடேசன் அம்மா மற்றும் எங்களுடைய ராதா அவர்களுடைய இன்னாட்களிலிருந்து இப்பொழுது எங்களுடைய மதிப்புக்குரிய அன்புக்குரிய பாலேந்திரன் அவர்களும் வந்திருந்தார். அவர்கள் சொல்புத்தி அணிக்காக வந்தார்கள். அம்மா குணநாயகி அம்மா மீண்டும் வந்திருந்தார். நல்ல வாதங்கள் மிக சூடாக சென்று கொண்டிருக்கின்றது. எதுவுனா சொல்புத்தியா சொந்த புத்தியா ஒன்றை ஒன்றிலே கவனிக்க வேண்டும். எதுவுனா வாழ்க்கையில் சரியான முடிவை எடுப்பதற்கு சொல்புத்தியா சொந்த புத்தி, வாழ்க்கை என்ற பகுதி எப்போது அவன் சொந்த புத்தி எடுப்பது எப்போது? பிறந்த பிள்ளையிலிருந்து சாகும் வரைக்கும் அப்படியே புத்தி எடுத்துக் கொண்டிருக்கின்ற நீங்கள் இந்த தலைப்பை கொண்டு வர வேண்டிய அவசரம் இல்லை. நீங்கள் கேட்டது இந்த மனித வாழ்க்கையிலே அவனுடைய வாழ்க்கையிலே அவன் சொந்த தன்னுடைய நிதானமாக நின்று ஒரு விஷயத்தை நிலைப்படுத்தி நெறிப்படுத்துவதற்கு என்ன தேவை என்று அப்போ அருமையாக வந்து வாதாடி இருந்தார்கள். நல்ல கருத்து. இது வந்து பட்டிமன்றம் தானே, தங்களுடைய கருத்துக்களை வைக்கின்ற பொழுது ஆணித்தரமாக உண்மையிலே பட்டிமன்றம் என்றால் அப்படித்தான் இருக்கணும். கருத்து கருத்தால் அடிக்கணும், கருத்தை ஆளா ஆளால் அடிக்கிறது இல்லை. அப்போ அந்த கருத்துக்குள்ளே அண்ணா நான் உங்களிடம் நடுவர்களை கேட்கின்றேன். ஒருவருக்கு திருமணம் பேசுகின்ற பொழுது பல விஷயங்களை புரோக்கர் கதைத்து சொந்தக்காரர் கதைத்து மற்றவர்கள் எல்லாம் கதைத்த பிறகுதானே என்ன திருமணத்தை நடத்தி வைக்கின்றார்கள் சொல்புத்தியில். ஆனால் அவள் மனைவி ஆயினவுடன் என்ன சொல்றான், என்னுடைய சொந்த மனைவி இல்லையா, இரவல் மனைவி இல்ல, அவள் என்னுடைய சொந்த மனைவி, ஏன் சொல்லலாம் தானே, இது சொற்புத்தி கட்டியவள் என்று. பிள்ளை பிறந்தவுடன் என்று சொந்த பிள்ளை, இது என்னுடைய சொந்த பிள்ளை. இது கார் ஒன்றை வாங்கி விடுகிறோம், ஏவல் புத்தி கேட்டு காரை கேட்டு கொம்பனிக்கு போய் எழுதி காரை வாங்கியாச்சு சொல்புத்தி. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள், சொந்த காரனாப்பா, ஏன் சொல்கிறீர்கள், ஏன் சொல்கிறீர்கள், சொல்லிக்கலாம் தானே, கொம்பனி காரண்டு சொல்ல மாட்டீங்க. அப்பொழுது உங்களுக்கு சொந்தம் என்று ஒன்று வருகிறது, சொந்த புத்தி என்று ஒன்று வருகின்றது. இது என்னுடைய மனைவி, சொந்த என்னுடைய மனைவி, இது இரவல் அல்ல, தப்பானவள் அல்ல, என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளை, என்னுடையது, என்னுடையது, இரவல் அல்ல, ஏன் சொல்லவில்லை. சொற்புத்தி என்று சொல்வது அன்றும் கூறியிருந்தேன், இன்றும் கூறுகின்றேன். நாங்கள் பிறந்ததிலிருந்து அடியெடுத்து வைத்ததிலிருந்து வளர்ந்ததிலிருந்து பிள்ளை பெற்றதிலிருந்து இங்கு வாழ்கின்ற வரைக்கும் நாங்கள் அறிவுரைகளை கேட்கிறோம், சொல்புத்திகளை கேட்கிறோம். இப்பவும் சொல்கிறேன், சொல்புத்திகளை கேட்டு நாங்கள் வளர்ந்தோம். ஆனால் வாழ்க்கை என்ற அந்த இடத்திலே வந்த பொழுது நாம் ஒரு நிதானமாக ஒரு விடயங்களை முடிவெடுப்பதற்கு சொந்த புத்தியில் நிற்க வேண்டும். நாம் முடிவெடுப்பதற்கு சரியா? இப்ப இப்ப சொல்லி இருந்தார், ஒரு வாகனத்துல போகிற பொழுது 50 பேர் போன, நீங்கள் பாருங்கள், 4-5 சாரதிகள் ஒரு காருக்குள்ளே பயணம் போகிறார், ஒரு சாரதி ஓடிக்கொண்டிருக்கின்றார், இன்னொரு சாரதி சொல்லுவார் அங்கே சிரிப்படா இங்கே சிரிப்படான்னு சொல்லுகிறாரோ, சொன்னால் ஓட முடியாது சாரதியால், கஷ்டம். அங்கே பக்கத்தில் இருப்பவர் வழி சொன்னால் என்றால் அவரால் வாகனத்தை செலுத்த முடியாது. இது சாரதிகளுக்கு தெரியும், சொந்த காரை வச்சிருக்கிறவனுக்கும் சாரதி என்ற ஸ்தானத்தில் இருந்த கதிரையில் உட்கார்ந்து இருப்பவனும் முடிவு எடுப்பது அங்கு செலுத்தி கொண்டிருப்பவன் தான் முடிவெடுப்பான். இரவல் புத்தியா பக்கத்தில் இருந்து நீ விளக்கு திருப்பு, இடதுல திருப்பு, குறுக்க விடாது என்று இங்கு ஒருதன் சாரதிக்கு இன்னொரு சாரதி பக்கத்தில் இருந்தா கூட சொல்லக்கூடாது, சொல்ல மாட்டான். அதுதான் சொந்த புத்தியில அவன் செலுத்தி கொண்டிருக்கிறான். இல்லையானால் 5 சாரதிகள் இந்த காரக்களை இருந்தால் 5 பேரும் சொல்லலாம் தான், வடக்க சிறப்பு, கிழக்க சிறப்பு, மேற்க சிறப்புன்னு சொல்லி ஒருதனுடைய எண்ணங்கள், அந்த எண்ண அலைகள், அந்த சிந்தனைகள் ஒவ்வொரு நான் அன்றைக்கும் கூறினேன், நாங்கள் சொந்த சொல் புத்தியில வளர்கிறோம் என்பது உண்மை. அது எந்த புத்தி? சொல் புத்தி என்பது இந்த ஏவல் புத்தி அல்ல, அறிவுரைக்கான புத்தி. இந்த சொல் புத்தி நாம் வடிவங்களை மாற்ற வேண்டும். இந்த சொல் புத்தி என்பது நினைக்கிறார்கள் சில பேர், சொல்லால சொல்ல கேட்டு கேட்டு தானே வாங்குகிறோம், அதை வாங்குறதுக்கு சொல்ல கேட்கிறோம், காணி வாங்குறதுக்கு சொல்ல கேட்கிறோம். காணி வாங்குறது என்று முடிவெடுப்பவன் தான், 4 பேர் எடுப்பதான். திருமணம் என்று சொல்லுகிற பொழுது ஏன் 4 பேரை வைத்து பேசுகிறோம், ஏன் 4 உங்களை தகராயர் மாதிரி வைக்கிறோம், ஏன் அதை கேட்கிறோம், இதை கேட்கிறோம், ஆனால் பின்பு சொந்தம் என்கிறோம். வாழ்க்கை என்ற வழியை நடத்துகின்ற பொழுது, எனக்கென்று ஒரு நிலத்தை வாங்குகின்ற பொழுது பல பேரை கேட்டு நோட்டு எழுதி கையெழுத்து வைத்து காணியை வேண்டி விட்டு என்ன எழுதுவேன், இந்த காணி என்னுடைய காணி, என்னுடைய பிள்ளைக்கு பங்கான காணி, எனது சொந்த காணி என்று சொல்லுவோம். எவன் சொல்லுவான்? இது இரவல் காணி, சொற்புத்தியில் வேண்டிய காணி, சொற்புத்தியில் வேண்டிய நகை, சொற்புத்தியில் என்று சொல்ல முடியாது. அறிவுரைகள் ஒவ்வொருவரிடமும் நாங்கள் இருந்து பெற்றுக்கொள்ள அறிவுரைகள். இன்று கூட நீங்கள் இந்த வானொலியின் நடுவராக வந்திருந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்ற பொழுது உங்களுடைய சகோதரன் பாலேந்திரன் அகட்டர், நீ சொற்புத்தியில் வந்தீரா சொந்த புத்தியில் வந்தீராண்டு, அதை தீர்மானித்துக் கொண்டிருப்பவர் உங்களுக்கு தான் தெரியும் என்ன புத்தியில் வந்தார் என்று. இன்று இந்த நிகழ்ச்சியை நடத்துறது நீங்கள், எந்த தலைவராக இருக்கலாம், பொறுப்பாளராக இருக்கலாம், இன்னொரு அறிவிப்பாளராக இருக்கலாம், அல்ல அந்த நிகழ்ச்சியினுடைய பெரிய பெரிய தூண்களாக இருக்கலாம், நிகழ்ச்சியை நடத்துவேன், இப்படித்தான் நடத்துவேன் என்று சொந்த புத்தியில் சொந்த காலில் நின்று இந்த நிகழ்ச்சியை, இந்த 11-12 மணி நேரத்தை நடத்துகிறீர்கள் என்றால் அது உங்களுடைய சொந்த புத்தி. இதை எப்படி செலுத்துவது, நேயர்களுடன் எப்படி கதைப்பது, வருகின்றவர்களை எப்படி வரவேற்பது, எப்படி நிகழ்ச்சிகளை தயாரித்து என்பது செய்வது சொந்த புத்தி. நீங்கள் வானொலியை எப்படி நடத்துவது என்று படித்தது சொல் புத்தியாக இருக்கலாம், அவர் அந்த அறிவுரையாக இருக்கலாம், அவர்கள் சொன்னவற்றை கேட்டுக்கொண்டு நீங்கள் இது ஒரு அறிவிப்பாளராக வந்து குந்தி இருக்கலாம், கதைக்கலாம், பட்டிமன்றம் நடத்தலாம். ஆனால் இந்த இடத்தில் நீங்கள் இருக்கிற பொழுது நான் நேயர், நீங்கள் தொகுப்பாளர், இதை முடிவெடுப்பதும் நீங்கள் தான் சொந்த காலில் நின்று. எனவே நான் அந்த இடத்துல கொஞ்சம் வேதனைப்படுகிறேன். நீங்கள் அமைதியாக இருந்தீர்கள், நீங்களும் சொல் புத்தியை கேட்டுக்கொண்டா வானொலியில் வந்திருக்கிறீர்கள் என்று சற்று இருந்து விட்டேன். எனவே நடுவர் அவர்களே, நாம் எல்லாம் சொல்லலாம், எல்லோரும் வந்து கதைக்கலாம், ஆனால் வானங்கள் இவைகள், இவைகள் யாரை தாக்கவுமோ அல்லது பேசவுமோ அல்லது இப்படித்தான் சுட்டி காட்ட முடியவில்ல. கருத்துக்கள் வருகின்ற பொழுதுதான் அந்த கருத்துக்கள்ல இருந்து இன்னும் பல கருத்துக்கள் வரைக்கும் நாங்கள் எப்படியான கதைகளை பெற்றுக்கொள்ளலாம், எப்படியான தத்துவங்களை. இன்றைக்கு இந்த அறிஞர்கள், கலைஞர்கள், தத்துவ ஞானிகள், விஞ்ஞானிகள், அப்துல் கலாம்ல இருந்து எல்லாம் சொல்லி கொண்டு வந்தோம், அவர்கள் ஒரு பாடங்களை, படிப்பனவுகளை, வாழ்க்கை தத்துவங்களை, வாழ்க்கை நிறைகளை இந்த மக்களிடையே, மனிதர்களிடத்தையே பூத்தி எழுதி புத்தகமாக்கி வரலாறாக்கி வாழ்ந்து கற்பனை எங்களுக்கு வாழ்க்கை தத்துவங்களை தந்துவிட்டு மறைந்து சென்றவர்கள் தத்துவ ஞானிகள், பேராசிரியர்கள், எழுத்தாளர்கள், அவர்களுடைய பெயர்களை சொல்லி இன்று அந்த உலகம் அவர்களை வாழ்த்தி கொண்டிருக்கிறது. அவர்கள் தந்த பாடங்களினூடாக எங்கள் வாழ்க்கைகளை நாங்கள் மாற்றி அந்த தத்துவத்தை உள்வாங்கி எப்படி வாழ வேண்டும் என்று முடிவை நாம் எடுப்பது எங்களுடைய சொந்த பிரச்சனை. நான் இப்படித்தான் வாழ வேண்டும், என்னுடைய குடும்பம் இப்படித்தான் இருக்க வேண்டும், நான் அடுத்தவனுக்கு கடமைப்படக்கூடாது என்று நினைப்பது என்னுடைய சொந்த புத்தி. அவன் சொல்கிறான் இனி அவன் காலில உள்ளடா, அவன்கிட்ட பிச்சிடான்றவன் சொல்லுவானா இருந்தால் நான் அதை ஏற்பதற்கு ஒத்த கொள்வானா இருக்கின்றேனா? இல்லையே, அவன் சொல்லுவான், அதனை சொல்வார் புத்தி சொல் கேட்பவனுக்கு என்ன மதி என்று சொன்னார்கள். ஏவல் புத்தி கூறிய புடுங்கு வந்தார்கள். அவர்கள் சொல்லுகிற சொற்கள் இருக்கின்ற எத்தனையோ பேர் கட்டுமையான சொற்களை இந்த உலகத்தில் பாவிக்கிறார்கள், எத்தனை நல்ல மனிதர்களை தங்கள் சொற்களால கெடுத்திருக்கிறார்கள், எத்தனை பெண்களை திசை திருப்பி இருக்கின்றார்கள், எத்தனையோ பேருடைய வாழ்க்கைகளை சீரழித்தவர்கள், தப்பான வார்த்தைகளையும் விஷம் மிகுந்த வசனங்களையும் வார்த்தைகளையும் அள்ளி குட்டி சமுதாயத்தையும் உலகத்தையும் கெடுத்தவர்கள், தொல்புத்தியிலே மயங்கியவர்கள், கூடாத சொற்களை பாவித்தவர்கள். ஆகவே நீங்கள் கூறியது போல வாழ்க்கையில் சரியான முடிவை நான் அன்றும் சொன்னேன். வாழ்க்கை ஒரு கத்தி முனை. இந்த கத்தி முனையில் எப்படி நடக்க வேண்டும் என்று தான் முடிவு செய்ய வேண்டும். இல்லையே நான் சறுக்கி விடுவேனையானால் என்னுடைய கையும் கழுத்தும் போகும். ஆகவே எல்லோருடைய அறிவுரைகளையும் கேட்க வேண்டும். அதுதான் சொல்புத்தி. ஆனால் முடிவை எடுப்பவன் நானாக இருக்க வேண்டும். என்னை ஒருத நாட்கொண்டு நீ இப்படி நட வேண்டும் சுத்தி, என்னையும் சுத்தி என் குடும்பத்தையும் கெடுத்து எல்லோரையும் கொண்டே தெருவில் விடுகிறவன் அறிவுரைகளும் புத்திமதிகளும் சொந்தக்காரன் என்று என்னுடைய சிந்தனைகளை சிதைத்தே போய்விடும். எனவே எதிரணியில் வந்து கூடியவர்களுடைய கருத்துக்கள் அவர்கள் எடுத்துக்கொண்டு வந்ததற்காக நான் மனவெற்றப்படுது. அவர்கள் சொல் புத்தி என்று நீங்கள் ஒரு தலையங்கத்தை கொண்டு வந்தவுடன் அங்கு ஆசிரியர் சொல்வதை படிப்பது, புத்தகங்கள் சொல்வதை படிப்பது, ஒன்றை வாங்கிய கிழவர்கள் சொல்லேக்களை கேட்டு வாங்கிற அதில் நாங்களும் கேட்கணும் என்றால் வாழ்க்கை தத்துவங்கள் புத்தக வடிவங்களாக சொல் வடிவங்களாக நல்ல கருத்துக்களாக சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அப்போ நாங்கள் நல்லவற்றை கேட்கிறோம், தீயவற்றை விடுகிறோம், எல்லாத்தையும் உள்ளே வாங்குகிறோம். ஆனால் இதை எடுக்கவும் என்று யார் முடிவெடுக்கிறது? சில இடங்களிலே தப்பான வார்த்தைகளை பிரயோகிக்கின்ற பொழுது நாம் முடிவெடுக்கிறோம். ஐயோ இந்த வசனத்தை நாலு சபையில ஒருவன் நிற்கின்ற பொழுது நான் பேசக்கூடாது, நாலு கூட்டங்களிலே இதை பேசக்கூடாது, நாலு நல்ல நல்ல இடங்களில் இந்த வார்த்தைகளை பாவிக்க வேண்டும் என்று முடிவை எடுப்பவன் நானாக இருக்க வேண்டும். அதுதான் சொந்த புத்தி. அவன் கூறுகிறான் என்றதுக்காக தப்பான வார்த்தைகளை பாவிப்பது சொல் புத்தி, ஏவல் புத்தி. எனவே இந்த சொல் புத்திக்கும் சொந்த புத்திக்கும் நாம் முதல் கருத்தரிப்பின் ஊடாக வித்தியாசத்தை கண்டுகொண்டவையானால் நாம் திருந்த வாய்ப்பு இருக்கின்றது, எங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கின்றது. என்னுடைய மனைவி, என்னுடைய ஒருவனுடைய மனைவி, குடும்பம், பிள்ளைகளுடைய வாழ்க்கை, வேற பிள்ளைகள், நாங்கள் வயது வரலாம், முதியோகராலாம், இறந்து போகலாம். வாழ்ந்த காலங்களும் அந்த வாழ்க்கையை நாம் ஈடுபட்டு கொண்டிருந்த காலங்களில் எப்படி வாழ்ந்தோம்? இவன் இப்படித்தான் இருந்தான், யேசுதாசன் இப்படித்தான் இருந்தான், இப்படி வாழ்ந்து காட்டினான் என்றால் இந்த உலகம் சொல்ல வேண்டும். அல்லது இன்னொருவன் வாழ்ந்தான் என்று சொன்னால் அவன் எப்படி வாழ்ந்து காட்டி விட்டு சென்றிருக்கிறான்டா, அவனோட பாடமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உலகத்துக்கு பிரயோசனப்பட்டதாக இந்த வாழ்க்கைகள் அமையும் என்று கூறி வாழ்க்கையில் சரியான முடிவு எடுப்பதற்கு நாங்கள் நீங்கள் சாதாரணமாக கொண்டு வரவில்லை. ஒரு வாழ்க்கையை நடத்துகிறார்கள் சொல் புத்தி சொந்த புத்தியா இல்ல. சரியான முடிவு எங்கு எடுக்க போறோம்? சரியான முடிவு பத்து வயதில் எடுப்போம் இல்லை. இளம் வயதில் வந்து வேலை வந்து திருமணம் செய்து வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிற பொழுதுதான் ஒவ்வொரு விடயங்களிலும் உங்களுடைய நடைமுறைகளை எப்படி எடுக்க வேண்டும் என்று நாம் படித்த பாடங்களும் வாங்கிய அடிகளும் அந்த உதப்பினூடாக எங்கள் உள்ளத்தில் எழுந்த எண்ணங்களும் சிந்தனைகளும் வேதனைகளும் வலிகளும் எம்மை சரியான புத்தியில் சொந்த புத்தியில் நிற்க வைக்கின்ற அந்த காலம் வருகின்ற பொழுதுதான் அவற்றை நினைப்போம். எனவே நடுவர்களே, சொந்த புத்தியில் நின்று நான் இந்த சொந்த அணிக்காக வாதாடி இருக்கிறேன். எனவே இவைகள் இந்த உலகத்திலே சொற்புத்தியில் நான் படித்த பாடத்தில் இருந்தான் இதை இப்போ கூறியிருக்கின்றேன். இது நான் கற்ற கல்வியினூடாக, எனக்கு புகட்டிய கல்வியினூடாக, அறிவினூடாகத்தான் சொல்புத்தியில் சொந்த புத்தியில் நின்றிருக்கிறேன். அது சொல்புத்தி வந்து அறிவுரைக்காக, சொந்த புத்தியனுடைய வாழ்க்கையை நான் தீர்மானிப்பதற்காக என்று கூறி இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே இரண்டு அணிகளிலும் வந்து பேசிய என்னுடைய அம்மாக்கள், சகோதரிகள், அன்பு உறவுகள், இவர்கள் அனைவரின் கைப்பற கையின் கரங்களை கைப்பற்றி கொண்டு இப்படியான பட்டிமன்றங்களிலே வர வேண்டும், வார்த்தைகளை நன்றாக பயந்து கொள்ள வேண்டும், போட்டி இருக்க வேண்டும். எனவே அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை இந்த வேளையிலே கூறி இன்றைய விநாயகர் சதுர்த்தியிலே சிறப்பான வாழ்த்துக்களை எங்கள் மக்களுக்கும் கூறினார். உங்களிடமிருந்து நடுவர்களே, நீ வியாபார மாளிகைக்கும் டிஆர்டி வானொலிக்கும் உங்களுக்கும் கேட்டுக்கொண்டிருந்த அனைவர்களுக்கும் வாழ்க்கையும் வாழ்த்துக்களையும் கூறி தற்பொழுது விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
0: இணைந்து ஆக்ரோஷமாகவே உங்கள் வாதங்களை வைத்தமைக்கு நன்றிகள். நன்றி, வணக்கம்.
1: நன்றி,
0: நன்றி, வணக்கம். சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தி என்ற அணிக்காக இத்தாலியிலிருந்து திருவாளர் ஜேசுதாசன் அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் இறுகப்பட்டி கொண்டு வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா அல்லது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா அல்லது சொந்த புத்தியா? வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா அல்லது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தியா? 173வது பட்டிமன்றம் இன்று 2வது

ஒட்டி 73வது பட்டிமன்றம் இன்று 2வது வாரமாக வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா அல்லது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தியா?

உயர்நீதிமன்றத்தில் வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல்புத்தி என்ற அணிக்காக திருமதி ஜியா நடேசன், திருமதி ராதா, திருவாளர் பாலேந்திரா ஆகியோர் தங்களது வாதங்களை வைத்திருந்தார்கள். சொந்தபுத்தி என்ற அணிக்காக திருமதி குணநாய பசுபதி, திருவாளர் ஜேசுதாசன் ஆகியோர் தங்களது வாதங்களை வைத்திருந்தார்கள். இவர்களது கரங்களையும் மிருகப்பட்டிக் கொண்டு இன்றைய பட்டிமன்றம் அடுத்த வாரமும் தொடரும் என்பதை மிகவும் மகிழ்வுடனும் உற்சாகத்துடனும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய பட்டிமன்றத்தோடு இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றியும் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து இன்றைய இரவு எல்லோருக்கும் நல்ல தூக்கம் தரும் இரவாக அமைந்து நாளை விடிய போகும் நாள் எல்லோருக்கும் நலமான வளமான இதமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இயற்கை அன்னை வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்வது என்றும் உங்களில் ஒருவன் சபாகீதீஸ்வரன். நன்றி, வணக்கம்.

0: வணக்கம் சிங்கே,
1: உங்களுக்காக பல நாள்கள் கழித்து மீண்டும் ஒன்றாக நிகழ்ச்சிகளை வழங்க வந்துட்டோம். ரவி ஜி,
2: சஜினி.
1: ரவி, உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்.
2: சஜினி, கடைசியா எப்ப பார்த்தோம்? செப்டம்பர் 3rd.
1: ஆமா, வியாழக்கிழமை செப்டம்பர் 3rd பார்த்தோம்.
2: கிட்டத்தட்ட 2 வாரங்களா?
1: கிட்டத்தட்ட, ஆமா.
2: 2 வாரங்கள்ல என் வாழ்க்கையில பயங்கரமான மாற்றங்களா வந்து நான் பெரிய பணக்காரனா மாறிட்டேன் அப்படின்னு சொல்லணும்னு ஆசையாதான் இருக்கு.
1: அப்புறம் என்ன ஆச்சு?
2: அப்படி எதுவுமே நடக்கல.
1: ஒண்ணுமே நடக்கலையா?
2: 3rd எப்படி வேலைக்கு வந்தேனோ அதே மாதிரிதான் இன்னைக்கு வேலைக்கு வந்திருக்கேன்.
1: வந்தாக்கா நீங்க கதகதையா சொல்லுவீங்கன்னு நினைச்சேனே.
2: இப்ப கதை சொல்ல வேண்டியது நீங்க தான். எப்படி போயிட்டது? நீங்க தான்.
1: ஆமா, நான் கேரளாவுக்கு போனேன். அதுக்கப்புறம் பல ஆலயங்களுக்கு போக வேண்டிய வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் நல்ல உணவை சுவைத்து மகிழ்ந்தேன்.
2: மகிழ்ந்தீங்க.
1: அதுக்கப்புறம் என்னன்னா, ஓய்வு கிடைக்கும்னு நினைச்சேன். ஆனா இது ஓய்வு கிடைக்கிற ஒரு பயணமே கிடையாது. ஒவ்வொரு நாளும் நம்ம பயணம் செஞ்சுக்கிட்டே இருந்தோம். வெவ்வேறு இடங்களுக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டதுனால நாங்க வந்து தொடர்ந்து பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். பாதி நேரம் ரோட்லயே போன மாதிரியே இருந்துச்சு.
2: இப்ப என்ன மாதிரி சில பேர் கேரளா பக்கம் இன்னும் போகாம இருந்திருக்கலாம். அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க போயிட்டு வந்ததுனால ஒரு 3 முக்கியமான குறிப்புகள் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா என்னென்ன
1: கொடுப்பீங்க? கண்டிப்பா வந்து ஒரு நல்ல தரமான நம்பிக்கையான ஒரு ஓட்டுநர் கைவசம் இருந்தா சிறப்பாக இருக்கும்.
2: ஒரு குறிப்பு,
1: ஏன்னா அவங்களுக்குதான் வந்து எந்தெந்த சாலைகள்ல போகணும் தெரியும். அது மட்டும் இல்ல, இப்ப நீங்க வெவ்வேறு நகரங்களுக்கு போறதா இருந்தா அவங்களுக்கு தெரியும் நீங்க எப்படி பிளான் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு.
2: சரியா உங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துவாங்க. சரி, இரண்டாவது குறிப்பு,
1: ஒவ்வொரு நாளும் நீங்க சாயா குடிக்கணும்.
2: வாவ்,
1: டீ குடிக்கிறோம். விதவிதமான கடைகள்ல விதவிதமான டீ இருக்கும். ஆனா கண்டிப்பா நீங்க ஒவ்வொரு நாளும் டீ குடிச்சே ஆகணும். அது டீ குடிக்கலன்னா உங்களுக்கு அப்படியே கையும் ஓடாத மாதிரியும் காலும் ஓடாத மாதிரியும் அப்படியே ஸ்டக் ஆன மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும்.
2: அது ஒரு தனி அனுபவம். மூணாவது குறிப்பு,
1: கேரளத்துல நிறைய இயற்கை வளங்கள் இருக்கின்றன. இந்த இயற்கை வளங்களை ரசிக்க நீங்க கண்டிப்பா ஒரு நல்ல விடுப்பு எடுத்து நீங்க போகணும். அது வந்து ஒரு நாள் நீங்க வந்து பாத்துட்டு போகிற மாதிரி இருக்க கூடாது. ஒரு இடத்துல வந்து
2: அனுபவிக்கணும்.
1: ஆமா, குமரக்கோம் அப்படிங்கிற இடம் இருக்கு, முன்னாறு இருக்கு, ஆத்திரப்பள்ளி நீர்வீழ்ச்சிக்கு போக எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அங்கதான் வந்து பாகுபலி படப்பிடிப்பு எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதை பாக்குறப்ப ரவி எனக்கு அப்படியே நம்மளாம் எம்மாத்திரம் அப்படின்னு தோணுச்சு.
2: ரவி,
1: இயற்கையின் சக்திக்கு முன்னால மனிதர்களுடைய சக்தி ஒண்ணுமே இல்லை அப்படின்னு எனக்கு அந்த புரிந்துணர்வு அங்கதான் கிடைச்சது. ரவி,
2: இந்த இங்கிலீஷ் படத்துல பாத்தீங்கன்னா ஒரு நடிகை இருப்பாங்க, அவங்க வாழ்க்கை ரொம்ப அழகா போயிட்டு இருக்கும். ஆனா அதெல்லாம் பத்துல வாழ்க்கையை மாத்தி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்து ஒரு பயணத்துக்கு போயிட்டு வருவாங்க. அந்த பயணத்துல இருந்து வந்த உடனே வேற ஒரு ஆளா மாறிடுவாங்க. அந்த மாதிரி நீங்க சொல்ற கதையெல்லாம் எனக்கு கேட்கும் போது
1: இல்லையே, நான் மாறலையே, மறுபடியும் வந்து
2: வீராங்கடைங்க.
1: இந்த பாடல வித்யா விரும்பி கேட்டிருந்தாங்க.
2: எங்களோட இது 968
1: பரவசம்.

0: சாம்சங் கேலக்ஸி ஜி கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்பவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.
2: சொல்லுங்கள் ராஜமாதா.
3: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
2: ஓ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
3: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
2: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
3: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
2: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
3: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம், கொஞ்சம் சிந்தனை,
2: நிறைந்த புன்னகை.
3: வணக்கம் சிங்கே.

0: இன்ட்ரோ கேட்ட ஞாபகம் ஆதரவு
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும் உள்ளம் மகிழ சமைக்க உதவும் ஒவ்வொரு நாளும் சுவைத்திடுங்கள் இந்திய கேட் பாஸ்மதி அரிசி மொத்த விநியோகஸ்தர்கள்.

0: ஹாய் அம்பிகாஸ் காலை 6:23 ஆகிவிட்டது. டிஎம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடியிருந்த இரு பாடல்கள் உங்களுக்காக ஒலித்தன. தாய் சொல்லை தட்டாதே திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல நந்தினி விரும்பி கேட்டு இருந்தாங்க.
1: அதுக்கு முன்னால ஓடும் நதி படத்தின் பாட்டு வந்துச்சு, அந்த பாடல மோகன பிரியா விரும்பி கேட்டு இருந்தாங்க.
0: இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக 70களில் வெளியான இந்த இரு பாடல்கள் ஒளியேறவிருக்கின்றன. தெரியாத காட்டில் திரைப்படத்தில
2: இருந்தும்
1: வணக்கம் சிங்கே நிகழ்ச்சியில
0: மாணவர்களுக்கான கேள்வியும் காதுகிட்டே இருக்கு. எங்க போயிடாதீங்க.
3: போக்குவரத்து நிலவரம்.
1: நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக இருக்கின்றது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
7: தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
8: ஏன் அவசியம்னா,
7: குழந்தைங்க முதியோர் நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
8: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறதும் அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம். பிலிப்பைன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 Strangon Road, Take a Place, B1-25.
7: இப்போதே அழைங்க. 6334-1055, 6334-1055.
9: என்ன உன் கணவர் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு? எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
10: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்.
9: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகளிலும் கிடைக்கும்.
10: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
11: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
1: கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ஆட்டம் இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கார்பந்த ஆட்டம் அந்த ஆட்டத்தின் இறுதி நிலவரம் லீட்ஸ் யுனைடெட் 4 நியூகாசல் 1.
0: இந்த அபார வெற்றியை கண்ட லீட்ஸ் யுனைடெட் இப்ப பட்டியல்ல மூன்றாவது நிலைக்கு உயர்ந்திருக்காங்க.
1: சரி மாணவர்களே, உங்களுக்கான கேள்வி இதுதான். லீட்ஸ் யுனைடெட் நியூ காசல் போறிய ஆட்டம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் முடிந்தது. இந்த ஆட்டத்தின் இறுதி நிலவரம் என்ன?
0: உங்களுடைய பதில்களை 9678889 என்ற எண்ணுக்கு குரல் பதிவாக அனுப்பி வச்சிருங்க. குறிப்பா உங்களுடைய பெயர், எந்த பள்ளியில படிக்கிறீங்க, எந்த நிலையில படிக்கிறீங்க அப்படிங்கறதையும் பதிவு செஞ்சு அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசு கொடுக்க நாங்க ரெடியா இருக்கோங்க.
1: வணக்கம் சிங்கே.

0: பத்தி நிலவரம்.
1: நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
7: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
6: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
7: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
6: வாவ், அருமை. இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
7: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
8: சிங்கப்பூர் வந்ததும் கிடைக்குமான்னு எங்கிட்டு இப்போ இங்கேயும் கிடைக்கும்.
9: மில்கி மிஸ்ட் தயிர், நெய், பட்டர், சீஸ், பனீர், இப்படி தரமான மில்கி மிஸ்ட் பொருட்கள் எல்லாமே எல்லா கடைகளிலும் கிடைக்கும்.
8: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
1: காலை 6:35 ஆகிவிட்டது. வணக்கம் சிங்கை, நிகழ்ச்சியில நீங்க இணைஞ்சிருக்கீங்க.
2: இன்றைய கூற்ற நமக்காக பார்த்து பார்த்து அனுப்பிச்சிருக்காங்க தமிழ் செல்வி. அவங்க அனுப்பி வைத்த கூற்று இதோ உங்க செவிகளுக்கு.
1: வாழ்க்கை என்பது நாளை என்ன கொடுக்கும் என்று யோசிப்பது இல்லை, இன்று கிடைத்ததை மகிழ்ச்சியுடன் வாழ்வதே.
2: வாழ்க்கை என்பது நாளை என்ன கொடுக்கும் என்று யோசிப்பதில்லை, இன்று கிடைப்பதை மகிழ்ச்சியுடன் வாழ்வதே.

0: இமானின் இசையில் டிக் டிக் டிக் திரைப்படத்தில் இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. ஜி இமான் சித் ஸ்ரீராம் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. அதற்கு முன்பு குக்கு திரைப்படத்தில் இருந்து பிரதீப் குமார் கல்யாணி நாயர் பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது சந்தோஷ் நாராயணனின் இசையில்.
1: சஜினி, கடந்த சில நாட்களா சிங்கப்பூர்ல ஜோரா மழை, ஆனா நீங்க வந்த உடனே
0: கேரளத்துல இருக்கிற வெப்பத்தை நான் கொண்டு வந்துட்டேனா?
1: அப்படி நான் சொல்லல, வானிலை சொல்லுது மேகமூட்டமா இருக்கும் மழை வராதுன்னு.
0: ஆமா,
1: என்ன செஞ்சீங்க நீங்க?
0: நேத்து என்ன சொன்னாங்க? நேத்து மழை வரும்னு சொன்னாங்க.
1: வரலையே வரலையே, அதான் சொல்றேன். இவ்வளவு நாளா மழை பெஞ்சிருந்துச்சு, நீங்க இங்க இல்ல. நீங்க வந்தோடனே மழை இல்ல. ஏன் தெரியுமா? மழை நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது, ஆனா நீங்க வந்த பிறகு அந்த மகிழ்ச்சி உங்க வாயில எங்களுக்கு கிடைக்குது. இப்படி நான் ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாளிச்சாதான் உண்டு, இல்லைன்னா வந்துருவாங்க உடனே. சஜினி அந்த மாதிரி எப்படி பேச முடியும் அப்படின்னு உங்க ஃபேன் கிளப் வந்துருவாங்க. உங்க ஆமி வந்துரும்.
0: சஜினி ஆமி எங்க? குமரி எழுங்கள்.
1: எது எப்படியோ, நீங்க குமரி எழுந்தாலும் எழாம போனாலும் இன்னைக்கு மழை வரதுக்கான வாய்ப்பு குறைவு அப்படின்றாங்க வானிலை ஆய்வகத்தார். வானிலை நிலவரம் ஆதரவு
2: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னி அரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி ரைஸ்.
3: இது இன்னொரு செழிப்பான செவ்வாய்க்கிழமை.
4: சூரிய வெப்பத்துல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் இந்த SPF 50, SPF 20 இது போன்ற அந்த கிரீம்களை அவங்க விக்கிறாங்க. எவ்வளவு நேரம் சூரிய வெப்பத்துல இருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும். ஒரு முறை நீங்க அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அதாவது முகத்துல பூசிட்டீங்கன்னா, மறுபடியும் அதை நீங்க பூச கூடாது அப்படின்னு இல்ல, ஒவ்வொரு 2 அல்லது 3 மணி நேரத்துக்கும் நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது வெப்பத்தின் அளவை பொறுத்து இருக்கு. அதிகமா நீங்க சூரிய வெப்பத்துல வேலை செய்யற ஒருத்தரா இருந்தீங்கன்னா இத கருத்துல கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, சன்ஸ்கிரீனை மட்டுமே நீங்க பயன்படுத்தும் ஒருத்தரா, சன்ஸ்கிரீனை மட்டுமே பயன்படுத்தாம முகத்துல மொத மாய்ஸ்சரைசரை போட்டுட்டு அதுக்கு மேல உங்க சன்ஸ்கிரீனை போடுங்கன்னு சொல்றாங்க.
5: கட்டி பியூரிஃபையர். இனி எல்லா நாளும் நல்ல நாளே.
6: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
7: ஆரோக்கிய குறிப்பு.
0: ஆரோக்கிய சாமி, உங்க ஆரோக்கிய குறிப்பா கேக்க ஓடோடி வந்திருக்கேன்.
1: வயது ஆக ஆக,
0: ஐயோ என்ன
1: கேளுங்க, வயது ஆக ஆக நம்ம தோல் சரமும் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும், கண் பார்வை சிறப்பா தெரியணும் அப்படிங்கிற ஆசை நமக்கும் வந்துருச்சு. ஏன்னா 30 தாண்டி 40 தொட போறோம், நம்ம ஒத்துக்கணும் உண்மையை.
0: சரியா சொன்னீங்க
1: தானே. ஆக இப்ப நம்ம ஆரம்பிச்சாதான் 60 வயசுல நம்ம நிம்மதியா இருக்க முடியும், சரிதானே?
0: அதுக்கு நாம என்ன செய்யலாம்?
1: நல்ல கேள்வி. அதுக்கான பதில், ஒவ்வொரு நாளும் நீங்க கொஞ்சமாவது இந்த சக்கரை வள்ளி கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல,
0: ஆமா,
1: அந்த சாப்பிடற பழக்கத்தை உண்டாக்குங்க. ஏன் தெரியுமா? அதுல இருக்கிற அந்த வைட்டமின்லாம் உங்க தோலுக்கும் கண்ணுக்கும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதே நேரத்துல உங்களுக்கு அதிக அளவு பசி வராம இருக்கிறதுக்கும் இது உதவியா அமையலாம் அப்படின்னு சொல்லப்படுது.
0: சக்கரை வள்ளி கிழங்க நீங்க அவித்து சாப்பிடலாம், பேக் செய்து சாப்பிடலாம், அல்லது கிரில் செய்தும் சாப்பிடலாம். ஆனா அதுக்கெல்லாம் முன்னால சக்கரை வள்ளி கிழங்க உங்களால சாப்பிட முடியுமா இல்லையா அப்படிங்கறத மருத்துவரை நாடி ஆலோசனை பெற்று பிறகு உட்கொண்டால் சிறப்பாக இருக்கும்.

0: இசைஞானி இளையராஜா இசையமைத்து ஸ்வேதா மோகன் மற்றும் குழுவினரோடு பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது டாரதி திரைப்படத்தில இருந்து.
1: ஒலி 96 போக்குவரத்து நிலவரம்.
2: நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக இருக்கின்றது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
7: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
6: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
7: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
6: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
7: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
5: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 வரை மட்டும்தான்.
8: கொஞ்சம் சிந்தனை
9: நிறைந்த புண்டகை
0: உயர்நிலைப்பள்ளியில
9: படிக்கிறாரு, குறிப்பா முதலாம் வகுப்புல அவர் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இவரு எங்களுக்கு குரல் பதிவு அனுப்பல, சரி பரவாயில்ல பதிலாக சொல்லிருக்காரு அப்படின்னு போய் பார்த்தா
0: பதில திருப்பி போட்டு சொல்லிட்டாரு.
9: தம்பி, லீச் நைட் 4 நியூகாசல் 1 அப்படிங்கறதா இறுதி நிலவரம். ஆனா நீங்க நியூகாசல் 4 லீச் நைட் 1 அப்படின்னு சொல்லிட்டீங்களே.
0: பரிசு கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம், இருந்தாலும் பரவாயில்ல, நாளை மீண்டும் நீங்கள் முயற்சி செய்யலாம். முயற்சி செய்த மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி.
9: ஜோதி ஸ்டாபுஷ்மகடை வழங்கும் லவிஸ்டா காஃபி உங்களுக்கு பரிசா காத்துட்டே இருக்குது. 7 மணிக்கு மேல 2 பேருக்கு பரிசு கொடுக்க போறோம். வானொலி பக்கமா இருங்க. இது உங்க அபிமான
0: வணக்கம் சிங்கே.

0: வணக்கம். காலை மணி 7. மீடியோகாப்போலி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. புதிய எம்ஆர்டி நிலையங்கள் அறிவிக்கப்படுவதற்கு முன்பே அவற்றுக்கு அருகே அரசாங்க ஊழியர்கள் அதிக அளவில் வீடுகளை வாங்கியதாக கூறும் ஆய்வை அரசாங்கம் ஆராய்கிறது. அமெரிக்காவின் நேஷனல் பியூரோ ஆஃப் எக்கனாமிக் ரிசர்ச் வெளியிட்ட ஆய்வின் தரவுகளையும் ஆய்வு முறைகளையும் ஆராய்வதாக சிங்கப்பூரின் பொதுச்சேவை பிரிவு தெரிவித்தது. தேவைப்பட்டால் அந்த விவகாரம் ஊழல் புலனாய்வு பிரிவிடம் ஒப்படைக்கப்படும் என்று அது கூறியது. திட்டமிடப்பட்ட எம்ஆர்டி நிலையங்களுக்கு அருகே வீடுகள் வாங்கப்பட்ட விகிதத்தை ஒப்பிடும் கல்விசார் ஆய்வறிக்கை குறித்து அறிந்திருப்பதாக ஊடகங்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த பொதுச்சேவை பிரிவு தெரிவித்தது. பொருத்தமான இடங்கள் கிடைக்காவிட்டால் பசுமை நிறைந்த அல்லது நீண்ட வரலாற்றை கொண்ட பகுதிகளில் வீடுகள் கட்டுவது குறித்து சிங்கப்பூர் பரிசீலிக்க வேண்டியிருக்கும் என்று இரண்டாம் தேசிய வளர்ச்சி அமைச்சர் இந்திராணி ராஜா தெரிவித்துள்ளார். பொது வீடமைப்பு குறித்து இளையர்களுடன் நடந்த கலந்துரையாடலில் அவர் அவ்வாறு சொன்னார். குறைவான நிலப்பரப்பை வீடமைப்பு, பசுமை, மரபுடைமை உள்ளிட்ட தேவைகளுக்கு இடையே எவ்வாறு பகிர்ந்து கொள்வது என்பது சவாலாக இருப்பதாய் அவர் கூறினார். மாஜு ஃபாரஸ்ட், கில்மன் பேரக்ஸ் வீடமைப்பு திட்டங்கள் தொடர்பாக அண்மையில் எழுந்த விவாதங்களுக்கு மத்தியில் அமைச்சர் இந்திராணி அவ்வாறு கூறினார். இயற்கை மரபுடைமை நிபுணர்களின் கருத்துக்களையும் பொதுமக்களின் கருத்துக்களையும் அரசாங்கம் கேட்டறியும் என்றார் அவர். சுற்றுச்சூழல் அல்லது மரபுடைமை மீது ஏற்படக்கூடிய தாக்கத்தை குறைக்க அல்லது தவிர்க்க அரசாங்கம் ஆன அனைத்தையும் செய்யும் என்றும் அமைச்சர் இந்திராணி கூறினார். சிங்கப்பூரின் காற்றின் தரம் கடந்த 24 மணி நேர நிலவரப்படி ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளது. காலை 6 மணி நிலவரப்படி காற்று தூய்மை கேட்டு குறியீடு 104 இருந்தது. மத்திய வட்டாரத்தில் ஆக அதிகமாக 154 பதிவானது. மேற்கு கிழக்கு வட்டாரங்களில் காற்று தூய்மை கேட்டு குறியீட்டில் 128 இருந்தது. சிங்கப்பூர் அணுசக்தியை பயன்படுத்தும் சாத்தியத்தை திறந்த மனப்போக்குடன் ஆராய்வதாக நீடித்த நிலைத்தன்மை சுற்றுப்புற அமைச்சர் கிரீஸ் ஃபு கூறியிருக்கிறார். மக்கள் அதிகமுள்ள சிறிய நாடு என்பதால் அதில் உள்ள சவால்களையும் கருத்தில் கொள்ள வேண்டியிருப்பதாக அவர் கூறினார். நீண்டகால எரிசக்தி பருவநிலை இலக்குகளை எட்ட சிறிய அணு உலைகள் உள்ளிட்ட புதிய அணுசக்தி தொழில்நுட்பங்களை சிங்கப்பூர் ஆராய்கிறது. எந்த முடிவும் பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை, பொருளாதாரம், மக்களின் நம்பிக்கை உள்ளிட்ட அம்சங்களை முழுமையாக ஆராய்ந்த பிறகே எடுக்கப்படும் என்று அமைச்சர் ஃபு கூறினார். கிராப் நிறுவனம் அதன் ஓட்டுநரில்லா வாகனங்களின் எண்ணிக்கையை அடுத்த 6 மாதங்களில் 10-50 அதிகரிக்கவிருக்கிறது. பொங்கோல் வட்டாரத்துக்கு அப்பால் மற்ற பகுதிகளுக்கும் சேவையை விரிவுபடுத்த அது திட்டமிட்டுள்ளது. அதற்கு அதிகாரிகளின் ஒப்புதல் தேவைப்படும். ஓட்டுநரில்லா வாகனத்துறையில் உள்ளூர் ஊழியர்களுக்காக 100 புதிய வேலைகளும் உருவாக்கப்படும் என்று கிராப் தெரிவித்தது. தற்போதுள்ள கிராப் ஓட்டுநரில்லா வாகனங்கள் சாலைகளில் 110,000 கிலோமீட்டருக்கும் அதிகமாக பயணம் செய்திருக்கின்றன. 12,000 அதிகமானோர் அந்த சேவையை பயன்படுத்தியிருக்கின்றனர். புதிய சேவையை பயன்படுத்த 1,000 அதிகமானோர் காத்திருப்பதாக கிராப் நிறுவனம் கூறியது. இந்திய பெருங்கடலின் ஆழ்கடல் பகுதி ஒன்று முதல் முறையாக விரிவாக ஆராயப்படுகிறது. சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகம் பெருங்கடல் ஆய்வு முயற்சிகளை மேற்கொள்ளும் லாப நோக்கமற்ற அமைப்பான ஓஷன் எக்ஸ் ஆகியவை இணைந்து ஆய்வை நடத்துகின்றன. 6,000 சதுர கிலோமீட்டருக்கும் அதிகமான ஆழ்கடல் பகுதியை அவை ஆவணப்படுத்தியிருக்கின்றன. முதற்கட்ட ஆய்வில் அறிவியலுக்கு இதுவரை அறிமுகமில்லாத குறைந்தது 20 புதிய உயிரினங்கள் இருக்கலாம் என்று தெரியவந்துள்ளது. மேலும் பல புதிய உயிரினங்கள் கண்டுபிடிக்கப்படலாம் என்றும் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். செயற்கை நுண்ணறிவால் இதுவரை இல்லாத அளவுக்கு அபாயங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் நாடுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஐக்கிய நாட்டு நிறுவனம் எச்சரித்துள்ளது. மேலும் சக்தி வாய்ந்த AI தொழில்நுட்பத்தை உருவாக்கும் போட்டி மனித வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களுக்கும் அபாயத்தை அதிகரிப்பதாக அது குறிப்பிட்டது. ஐக்கிய நாட்டு நிறுவன மனித உரிமை அமைப்பின் தலைவர் வோல்கர் டாக் அதனை தெரிவித்தார். ஏஐ மனிதர்களின் கட்டுப்பாட்டை மீறி செயல்படக்கூடும் என்ற கவலையும் அதிகரித்திருக்கிறது. விளையாட்டு, இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கார்பந்து. நியூ காசல் அணியை சந்தித்த ஆட்டத்தில் 4-1 எனும் கோல் கணக்கில் வென்றுள்ளது லீட்ஸ். அந்த வெற்றியோடு பட்டியலில் 3 இடத்துக்கு லீட்ஸ் முன்னேறியிருக்கிறது. 2 நிலையில் மான்செஸ்டர் சிட்டி, முதலிடத்தில் ஆர்சனல் அணி.
1: சொல்லும் பொருளும்
0: இன்குயரி, விசாரணை. குற்றங்கள் நடக்கும்போது என்ன நடந்தது, அதன் பின்னணி என்ன என்பதை கண்டறிய காவல்துறை தீர விசாரணை நடத்தும். இன்குயரி, விசாரணை. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: ஆதரவு BYD. டென்சர் வாகனத்தில் பயணம் செய்து ஆடம்பரத்தை அனுபவியுங்கள். இலவச ஒகாவா பயோவிஸ் மசாஜ் நாற்காலி உட்பட 20,000 வெள்ளி வரையிலான உரிமையாளருக்கான பலன்களை பெறுங்கள். இன்றே டென்சர் காட்சியகத்திற்கு செல்லுங்கள். விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: செப்டம்பர் 15 மாலை மணி 6:20 சிங்கப்பூர் குடிமை தற்காப்பு படை தீவு முழுவதற்குமான பொது எச்சரிக்கை முறை மற்றும் SG செக்யூர் செயலி ஆகியவை வழி முக்கிய தகவல் சமிக்ஞையை ஒலிக்க செய்யும். பதற்றம் அடையாதீர்கள். அந்த ஒலியை நீங்கள் கேட்டவுடன் பொது எச்சரிக்கை முறை ஒலியை பற்றி தெரிந்து கொள்ள உள்ளூர் வானொலி நிலையம் அல்லது கட்டணம் இல்லாத தொலைக்காட்சி ஒளிவழி ஒன்றை நாடுங்கள். இந்த தகவலை வழங்குகிறது SCD.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்
1: ஆதரவு வழங்குவோர்
2: லெவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
1: ஜோதி ஸ்டோர் புஷ்ப கடை.

0: வணக்கம் சிங்கே. காலை 7 மணி செய்திகளுக்கு பிறகு நாம் மீண்டும் இணைகிறோம். ரவிஜி
1: சஜினி.
0: சரி, இன்று இருவருக்கு ஜோதிஸ்தா புஷ்பகடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி பரிசு காத்துக்கிட்டு இருக்கு.
1: அந்த இருவர்ல ஒரு ரூபா நீங்க இருக்கணும்னு சொன்னா நாங்க கேட்க போற கேள்வியை நல்லா காது கொடுத்து கேட்கணும். கேள்வி இதுதான், இதோ.
0: அதாவது சமீபத்துல நானும் ரவிஜியும் ஒரு காணொலியா வெளியிட்டு இருந்தோம். இந்த காணொலியில நான் எங்க இருக்கேன், ரவிஜி எங்க இருக்காரு அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சு வந்து சொல்லணும்.
1: அவ்வளவுதாங்க. எங்க போய் பாக்குறது, எப்படி பாக்குறதுன்னு தெரியலையா? வாட்ஸ்அப் அனுப்புங்க, லிங்க் நாங்க கொடுக்கறோம். 9678899688 எங்களுடைய வாட்ஸ்அப் எண்.
0: கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சாய் அபிஅங்கர் இசையமைத்து பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலி ஏறியது. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இரண்டு பாடல்களை நீங்க கேட்க இருக்கீங்க.

0: நாட்டு மக்கள் இன்னும் தொடர்ந்து வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க.
1: போக்குவரத்து நிலவரம்
2: செல்லும் அந்த வழியில் ஆங்கோக்கி அவென்யூ 1 அங்கே வாகனம் பழுதாகியுள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: மஞ்சள் தங்கத்துடன் யாராவது மஞ்சள் தங்கத்தை தான் அணியணும்னு யார் சொன்னது? இப்ப மஞ்சள் தங்கம், ரோஸ் கோல், வெள்ளை தங்கம்னு நிறைய தெரிவுகள் வந்திருக்குங்க. இதை நீங்க சேர்த்து அணிவதிலும் ஒரு அழகு இருக்குது. மஞ்சள் தங்கம் கொஞ்சம் பாரம்பரியமான தோற்றம் தரும், ரோஸ் கோல் மென்மையான தோற்றம் உங்களுக்கு தரும், வெள்ளை தங்கம் நீங்க அணிச்சீங்கன்னா நவீனமான அழகையும் அது சேர்க்கும். ஆனா மூன்றையும் அதிகமா நீங்க கலக்காம இரண்டு நிறங்களை மட்டும் முதல்ல நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க. அது உங்களுக்கு நிறங்கள் மாறினாலும் தங்கத்தின் அழகு குறையாது. சரியா நீங்க இணைத்தீங்கன்னா இன்னும் தனித்துவமாக தெரியும். ஆஹா, பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்குதேன்னு தோன்றும். முக்கியமான குறிப்பு, எல்லா தங்க நகைகளும் ஒரே நீளத்துல இருக்க கூடாது. ஒவ்வொன்றுக்கும் கொஞ்சம் இடைவெளி இருந்தா ஒவ்வொரு வடிவமும் தனியாக தெரியும், பார்க்கறதுக்கும் அழகா இருக்குங்க. இந்த தகவல் உங்களுக்கு வழங்கினது ஜுவல்லர்ஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
7: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடணும் போல இருக்கு.
8: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட் டீ காஃபியோட 3 வள்ளி மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 வள்ளி தான்.
7: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
8: பதப்படுத்தும் பொருட்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க.
9: பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங். கர்வா ரோட், வீராசாமி ரோட், சென்னர் ரோட், துவாஸ், ரேஸ் கோர்ஸ் லேன், தேவான் கார்டன்ஸ்ல செயல்படுறாங்க. தொடர்புக்கு 8196-4806.
10: புதிய சாம்சங் கேலக்சி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
11: ஸ்டார்ஹப், we got you.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: வணக்கம் சிங்கே.

0: தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
1: ஏன் அவசியம்னா,
0: குழந்தைங்க முதியோர் நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
1: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறதும் அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம், பிலிப்பீன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. மும்தாஜ் ஹுசேன் நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 Strangan Road, Take a Place, B1-25.
0: இப்போதே அழையுங்க. 6334-1055.

0: 6334-1055.
1: சிங்கப்பூர் உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி. செப்டம்பர் 19 தேதி முதல் அக்டோபர் 4 தேதி வரை ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளிவடிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். மேலும் தினசரி சிறப்பம்சங்கள், வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளிவழி 5 மற்றும் மீடியாகாப் ஸ்போர்ட்ஸ் யூடியூபில் கண்டு மகிழ்ந்திடுங்கள். பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும், வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும், சிங்கப்பூரையே ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை மீடியாகாப் தளங்களில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். சிங்கப்பூர் அணியை உற்சாகப்படுத்துங்கள். மேல் விவரங்களுக்கு newwatch.sg/asiangames.
2: சரியான பதில சொன்ன முதல் நேயர் யார் என்றால்
0: மோகனா. வாழ்த்துகள் சிங்கப்பூரின் சமர்ப்பணமா ஒரு திரைப்படம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அந்த படத்துடைய பெயர் என்ன?
2: 9678889 என்ற எண்ணுக்கு உங்களுடைய பதில்களை அனுப்பி வச்சிருங்க.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: சிந்தூர பூவே திரைப்படத்தில இருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. மலிஷா வாசுதேவன், SP சைலஜா மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. அதற்கு முன்பு அறுவடை நாள் திரைப்படத்தில இருந்து எஸ் ஜானகி மற்றும் குழுவினர் பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது. ரொம்ப நாளும் முயற்சி செய்து உங்களுக்கு இன்று பரிசு கிடைத்துள்ளது. ஜோதிஷா புஷ்பகடை வழங்கும் பரிசு உங்களுக்கு தான், கவலைப்படாதீங்க.
3: சஜினி, அடுத்த ஆண்டு நடக்க போற ஆஸ்கர் விருதுகள் மார்ச் 14 தேதி 2027 ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் அப்படின்னு தகவல் சொல்லுது. இது 99வது முறை நடக்க போற அகாடமி விருதுகள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க தகவல்.
2: ஆமாம், இந்த நிகழ்ச்சியில இந்த விருது விழாவில சிங்கப்பூரை சேர்ந்த திரைப்படம் We Are All Strangers நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திரைப்படம் ஜெயிக்குமா இல்லையா தெரிந்து கொள்ள நாம அடுத்த வருஷம் வரைக்கும் காத்திருக்கணுங்க.
4: போக்குவரத்து நிலவரம்
3: TIEA நோக்கி செல்லும் TPE KPE exit, அதற்கு பிறகு முதல் தரத்தில் விபத்து. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
5: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
6: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
5: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
7: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: சுவையாக சமைக்க
8: இந்த போரப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: நல்ல கத்திரிக்காவை எப்படி பார்த்து வாங்குறதுன்ற ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? இருதயம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கோ செரிமானத்துக்கோ ரொம்பவே உதவி செய்யும் கத்திரிக்காய். அதுவும் பிரியாணில தொட்டுக்க எண்ணெய் கத்திரிக்காய் வச்சாங்கன்னா ரொம்ப சுவையா இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல நாம வாங்கக்கூடிய கத்திரிக்காய் கசப்பு தன்மை கொண்டதாக இருக்கிறத உணர்ந்திருக்கீங்களா? அதுக்கு முக்கியமான காரணம் கத்திரிக்காயில இருக்கக்கூடிய விதையின் அளவு. அதிக விதைகள் இருக்கக்கூடிய கத்திரிக்காய் கசக்குங்க, குறைவான விதைகள் இருக்கிற கத்திரிக்காய் சுவைக்கும். அதனால அடுத்த தடவை சந்தையில கத்திரிக்காய் வாங்கும் போது சும்மா தட்டி பாருங்க, லேசா காலியா நல்ல கத்திரிக்காய்ன்னு அர்த்தங்க.
1: அனைவரும் சுலபமாக சமைக்கலாம், சுவைத்து மகிழலாம். ஹவுஸ் பிரெட் ரெடி டு குக், பட்டர் கோழி, இறைச்சி, மீன், கோழி குழம்பு மற்றும் பிரியாணி மசாலை வகைகள்.
0: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.

0: நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: இவ்வாறு நட்சத்திரம் நவரச நாயகன் கார்த்திக் அவரு நடித்திருந்த இரு திரைப்படங்கள்ல இருந்து உங்களுக்கு அங்க பாடல்கள் ஒலித்தன. இசைஞானி இளையராஜாவின் இசையில் அக்னி நட்சத்திரம் திரைப்படத்தில இருந்தும், சங்கர் கணேஷின் இசையில் இதய தாமரை திரைப்படத்தில இருந்தும் உங்களுக்கு அங்க பாடல்கள் ஒலித்தன.
3: சஜினி, ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் நல்ல பயிற்சியை மேற்கொள்ளணும். சில பேருக்கு எங்க ஆரம்பிக்கிறது எப்படி செய்யறதுன்னு தெரியாம இருக்கலாம். அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் மீடியா காப்பின் ஃபிட் அண்ட் ஃபன் நிகழ்ச்சி நடக்க போகுது இல்லையா?
2: ஆமா, வரும் அக்டோபர் 4 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த நிகழ்ச்சி இடம்பெறவிருக்கின்றது. ஆங்கர்வேல் வில்லேஜ் கம்யூனிட்டி பிளாசாவில் தொடங்கி காம்பஸ் 1 ஷாப்பிங் சென்டர்ல இந்த நடைபயிற்சி முடிவடையும்.
3: முடிந்த இடத்துல நீங்க எவ்ரிபாடி நோஸ் ஃபேர் அந்த சாலை காட்சியை எதிர்பார்க்கலாம். அதன் வாயிலா பற்பல தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சிக்கு போகணும், ஆரோக்கியமா இருக்கணும், அதே நேரத்தில் உங்க அபிமான முகமது ரஃபியை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டா என்ன செய்யணும்?
2: இப்பவே 10 நுழைவு சீட்டுகளை நீங்க பெற்றுக்கொள்ளணும். எங்க போய் உங்களுடைய நுழைவு சீட்டுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்?
3: fitandfun.sg.
4: ஒலி 968 இல் போக்குவரத்து நிலவரம்.
2: விபத்துகள் ஏற்பட்டுள்ளன. BKE நோக்கி செல்லும் SLE அப்பர் தாம்சன் ரோடிற்கு பிறகு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஈஷூன் வரையிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. 2 தடத்தை தவிர்க்கவும். PIE நோக்கி செல்லும் TPE KPEக்கு பிறகும் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. 3 தடத்தை தவிர்க்கவும்.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
5: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
6: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
5: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
7: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ

0: சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ்க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50% தள்ளுபடி மற்றும் M1ன் பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 வெள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg சென்று வேரியபிள் அப்பச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு September 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.
1: வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில அடுத்ததா மருத்துவரோட உரையாடல் இடம்பெற போகுது. 8 மணிக்கு மேல Facebook Live வாயிலா நீங்க இணைந்து உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம், தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம்.
2: காலை 8 மணி செய்திகளுக்கு பிறகு நாங்க உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். அடுத்து உங்களுக்காக மண்ணுக்குள் வைரம் 2 1 திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் ஒலிக்கின்றன. கேட்டு மகிழுங்கள். இது உங்கள் வணக்கம் சிங்கே.

0: ஆதரவு BYD. டென்சர் வாகனத்தில் பயணம் செய்து ஆடம்பரத்தை அனுபவியுங்கள். இலவச ஒகாவா பயோவிஸ் மசாஜ் நாற்காலி உட்பட 20,000 வெள்ளி வரையிலான உரிமையாளருக்கான பலன்களை பெறுங்கள். இன்றே டென்சர் காட்சியகத்திற்கு செல்லுங்கள். விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: வணக்கம். காலை மணி 8, மீடியாகா போலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. புதிய MRT நிலையங்கள் அறிவிக்கப்படுவதற்கு முன்பே அவற்றுக்கு அருகே அரசாங்க ஊழியர்கள் அதிக அளவில் வீடுகளை வாங்கியதாக கூறும் ஆய்வை அரசாங்கம் ஆராய்கிறது. அமெரிக்காவின் நேஷனல் பியூரோ ஆஃப் இகனாமிக் ரிசர்ச் வெளியிட்ட ஆய்வின் தரவுகளையும் ஆய்வு முறைகளையும் ஆராய்வதாக சிங்கப்பூரின் பொதுச் சேவை பிரிவு தெரிவித்தது. தேவைப்பட்டால் அந்த விவகாரம் லஞ்ச ஊழல் புலனாய்வு பிரிவிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் அது கூறியது. சிங்கப்பூர் முழுவதும் காற்றின் தரம் கடந்த 24 மணி நேர நிலவரப்படி ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளது. 2019 பிறகு காற்றின் தரம் இவ்வாறு அனைத்து வட்டாரங்களிலும் ஆரோக்கியமற்ற நிலையில் இருப்பது இதுவே முதல் முறை. மத்திய வட்டாரத்தில் புகை மூட்டம் ஆக மோசமாக இருந்தது. காலை 7 மணி நிலவரப்படி காற்று தூய்மை கேட்டு குறியீட்டில் 153 பதிவானது. மேற்கில் 127 கிழக்கில் 126 இருக்கிறது. கிராப் நிறுவனம் அதன் ஓட்டுநரில்லா வாகனங்களின் எண்ணிக்கையை அடுத்த 6 மாதங்களில் 10-50 அதிகரிக்கவிருக்கிறது. பொங்கோல் வட்டாரத்துக்கு அப்பால் மற்ற பகுதிகளுக்கும் சேவையை விரிவுபடுத்த அது திட்டமிடுகிறது. அதற்கு அதிகாரிகளின் ஒப்புதல் தேவைப்படும். ஓட்டுநரில்லா வாகனத்துறையில் உள்ளூர் ஊழியர்களுக்காக 100 புதிய வேலைகளும் உருவாக்கப்படும் என்று கிராப் நிறுவனம் தெரிவித்தது. தற்போதுள்ள கிராப் ஓட்டுநரில்லா வாகனங்கள் சாலைகளில் 110,000 அதிகமாக பயணம் செய்திருக்கின்றன. 12,000 அதிகமானோர் அந்த சேவையை பயன்படுத்தியிருக்கின்றனர். புதிய சேவையை பயன்படுத்த 1,000 அதிகமானோர் காத்திருப்பதாக கிராப் நிறுவனம் கூறியது. பொருத்தமான இடங்கள் கிடைக்காவிட்டால் பசுமை நிறைந்த அல்லது நீண்ட வரலாற்றை கொண்ட பகுதிகளில் வீடுகள் கட்டுவது குறித்து சிங்கப்பூர் பரிசீலிக்க வேண்டியிருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 தேசிய வளர்ச்சி அமைச்சர் இந்திராணி ராஜா அதனை தெரிவித்தார். பொது வீடமைப்பு குறித்து இளையர்களுடன் நடந்த கலந்துரையாடலில் அவர் அவ்வாறு சொன்னார். குறைவான நிலப்பரப்பு, வீடமைப்பு, பசுமை மரபுடைமை உள்ளிட்ட தேவைகளுக்கு இடையே எவ்வாறு பகிர்ந்து கொள்வது என்பது சவாலாக இருப்பதாய் அவர் கூறினார். மாஜு ஃபாரஸ்ட், கில்மன் பேரக்ஸ் வீடமைப்பு திட்டங்கள் தொடர்பாக அண்மையில் எழுந்த விவாதங்களுக்கு மத்தியில் அமைச்சர் இந்திராணி அவ்வாறு கூறினார். இயற்கை மரபுடைமை நிபுணர்களின் கருத்துக்களையும் பொதுமக்களின் கருத்துக்களையும் அரசாங்கம் கேட்டறியும் என்றார் அவர். சுற்றுச்சூழல் மரபுடைமை மீது ஏற்படக்கூடிய தாக்கத்தை குறைக்க அல்லது தவிர்க்க அரசாங்கம் ஆன அனைத்தையும் செய்யும் என்றும் அமைச்சர் இந்திராணி கூறினார். சிங்கப்பூர் முழுவதும் சென்று 10,000 அதிகமான மோசடி குறுந்தகவல்களை அனுப்பிய ஆடவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. காரில் SMS பிளாஸ்டர் கருவியை வைத்துக் கொண்டு அவர் அத்தகைய மோசடி குறுந்தகவல்களை அனுப்பியிருந்தார். சட்டவிரோத இணைய சூதாட்டத்தை விளம்பரம் செய்வதாக நினைத்து அவர் நாளுக்கு 12 மணி நேரம் வரை காரை ஓட்டி அந்த மோசடி வேலையில் ஈடுபட்டார். ஆனால் அவர் வைத்திருந்த SMS பிளாஸ்டர் கருவி அவர் செல்லும் இடங்களில் தமக்கு அருகில் இருப்போரின் கைத்தொலைபேசிகளுக்கு வாட்ஸ்அப் கணக்குகளை ஊடுருவும்